0: தொடர்பின் வழி பயன்பெறலாம்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் மாண்டோர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 800 நெருங்கிவிட்டது. 3000 அதிகமானோரை காணவில்லை. 5 நீர் மின் சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் குறைந்தது 900 ஊழியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. சுமார் 100 பேர் மட்டுமே உயிருடன் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இன்னொரு வெள்ளம் ஏற்படக்கூடும் எனும் அச்சம் மீட்பு பணிகளில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே நேபாள திபேத் எல்லையில் பனிப்பாறை சரிவு ஏற்படுவதற்கு 3 முன்பே அத்தகைய பேரிடர் அபாயம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேபாளத்தையும் சீனாவையும் சேர்ந்த அதிகாரிகள் கத்மாண்டுவில் சந்திப்பு நடத்தினர். வெள்ளம், வானிலை, பனிப்பாறை தொடர்பான ஆபத்துகளை கண்காணிக்கவும் அவற்றுக்கு தீர்வு காணவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அவர்கள் ஒப்புக்கொண்டனர். சீனா அத்தகைய தகவல்களை முறையே பகிர்ந்ததாக கூறுகிறது. ஆனால் அப்போதும் தற்போதும் போதுமான தரவுகள் கிடைக்கவில்லை என்று நேபாளம் சொல்கிறது. சைப்ரஸுக்கு அப்பால் பயணிகள் படகு ஒன்று கவிழ்ந்ததில் குறைந்தது 8 பேர் மாண்டனர். பலரை இன்னமும் காணவில்லை. 237 பேர் பாதுகாப்பாய் மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவம் நேர்ந்தபோது சுமார் 260 பயணிகளும் 8 சிப்பந்திகளும் படகில் இருந்தனர். கிரினியா துறைமுகத்திலிருந்து 4 கடல் மைல் தொலைவில் விபத்து நடந்தது. 2 முறை படகை அலை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனால் படகிற்குள் நீர் புகத் தொடங்கியது. படகின் 8 சிப்பந்தி பந்திகளும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தேடல் மீட்பு பணி தொடர்கிறது. அமெரிக்காவின் கிராண்ட் கேன்யன் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக அங்கிருந்த பலர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம் பெரிய பாறைகள், உலோக பாகங்கள் மற்றும் சிதைவுகளை கொலராடோ ஆற்றுக்குள் அடித்துச் சென்றது. சுமார் 20 பேர் காணாமல் போயிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அப்பகுதியில் நெடுந்தூர நடைப்பயணம், முகாமிடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அந்த பகுதியில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா எதிர்நோக்கும் பெட்ரோலிய நெருக்கடியை சமாளிக்க வெனிசுவேலாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உதவும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் பெட்ரோலிய இருப்பு 44 ஆண்டுகள் இல்லாத அளவு குறைந்துள்ளது. விரைவில் வெனிசுவேலாவிடமிருந்து பெட்ரோல் பெற்றுக்கொள்ளும் பணிகள் தொடங்கும் என்று அதிபர் டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் தெரிவித்தார். ஆனால் வெனிசுவேலாவில் எரிபொருள் உற்பத்தி தொடங்க முதலீடும் முறையான உள்கட்டமைப்பும் முதலில் தேவை என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவுடனான எரிசக்தி ஒப்பந்தம் 25 நடைமுறையில் இருக்கும் என்று வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்தார். சிங்கப்பூரில் சமயங்களுக்கு இடையிலான அமைப்பு பேட்ரன்ஷிப் எனும் அதன் புரவலர் பொறுப்பை திரு ஹெங் ஸ்வி கேட்டிடம் ஒப்படைக்கவிருக்கிறது. கௌரவ மூத்த அமைச்சர் கோ சா தாங்கிடமிருந்து திரு ஹெங் பொறுப்புகளை பெற்றுக் கொள்வார். நாளை திரு ஹெங் அதிகாரப்பூர்வமாக பணியை தொடங்குவார். 2018 திரு கோ சமயங்களுக்கு இடையிலான அமைப்பின் புரவலராக இருந்து வந்தார். வருடாந்திர தேசிய தின பற்றுறுதி நிகழ்ச்சியில் பொறுப்பு மாற்ற சடங்கு இடம்பெற்றது. 300 அதிகமான சமய தலைவர்கள், அரசாங்க பிரதிநிதிகள், சமூக பங்காளிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பல்வேறு துறைகளில் பணியாற்றி சாதனை புரிந்தவர்கள் சிங்கப்பூரின் புகழ்பெற்ற இந்தியர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு சிறப்பு விருதுகளை பெற்றுள்ளனர். 2 ஒருமுறை நடைபெறும் நிகழ்ச்சி 5வது முறையாக நடந்தது. வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார் திரு எஸ் ஏ நாதன். அவர் இந்தியன் மூவி நியூஸ் மாத இதழ் நிர்வாக ஆசிரியராகவும் வெளியீட்டாளராகவும் இருந்தார். திரையுலக செய்திகளை தமிழ், ஆங்கிலம் இருமொழிகளில் அந்த சஞ்சிகை வெளியிட்டு வந்தது. விருது பெற்றவர்கள் இந்திய சமூகத்திற்கு ஆற்றிய பங்கை இளையர்கள் முன் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் என்றார் திரு நாதன்.
4: யங்க ஜெனரேஷன் வந்து பாக்குறாங்கல்ல, இந்தியர்களுக்கு நம்ம அவார்டு கொடுத்துருக்கோம். சிங்கப்பூருக்காக உழைச்சது, சிங்கப்பூர் இந்திய சமூகத்துக்கு அவங்க உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கறோம். இன்னைக்கு அவங்களும் பெருமைப்படுறாங்க. பெரிய பெரிய ஸ்தாபனம், பெரிய பெரியவங்க எல்லாம் வந்து அவார்டு வாங்குறோம். அந்த இதை பார்த்து இவங்களும் பெருமைப்படணும். நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை விட மூத்தவர்கள் எல்லாம் வந்து சிங்கப்பூருக்கு விழுந்து பாடுபட்டிருக்காங்க, நம்மளும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம IHFS இருக்கணும்.
3: தொழில்துறை முதல் விளையாட்டு, கல்வி, கலை, சமூக பணி வரை பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் விருதுகளை பெற்றனர். அடுத்து விளையாட்டு கார்பந்து. சில இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்களின் முடிவுகள். மான்செஸ்டர் யுனைடெட் இப்ஸ்விஷ் மோதிய ஆட்டத்தில் 5-2 எனும் கோல் கணக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி வெற்றி பெற்றது. புரூனோ பெர்னாண்டஸின் ஹேட்ரிக் அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தியது. செல்சி பிரைட்டன் போர்திய ஆட்டத்தில் 4-3 எனும் கோல் கணக்கில் வெற்றி செல்சி அணிக்கு. லீட்ஸ் பிரெட்ஃபர்ட் அணிகளின் ஆட்டம் 1-1 என்று சமநிலையில் முடிந்தது. சண்டலன் ஃபுலம் மோதிய ஆட்டத்தில் சண்டலன் அணி வெற்றி பெற்றது. கோல் விவரம் 1-0.
5: சொல்லும் பொருளும் நெகோசியேஷன், பேரப்பேச்சு. போரிடும் நாடுகளுக்கிடையே சமாதானம் ஏற்படுத்த பேரப்பேச்சு கை கொடுக்கும். நெகோசியேஷன், பேரப்பேச்சு.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். நாளை முதல் மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
7: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம். நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
8: Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour Isai Rasikirgane 8 aandugalukku piragu Masala Coffee meendum Singapore-il Masala Coffee thanithuvamana fusion isai neenda idaivelukku piragu rasikka neengal thayara October 10 iravu 7 manikku D-Marke Downtown Eastil Masala Coffee live in Singapore The Return Tour nuzhaivichittukke bookmyshow.sg
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: 1 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 33 காசு 1 இலங்கை ரூபாய் 39 காசு 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட் 3 வெள்ளி 18 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மற்றும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்த மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
1: 9778 1234 செல்லுங்கள் MSRinteriordesign.com.
2: செய்தி குழுவில இருந்து மெல்லிசா அவங்களோட சேர்ந்து ஒரு சிறப்பு விருந்தினரும் இருக்காங்க. அவங்கள சந்திக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே மீடியாகோ 968 Facebook ஓடோடி வாங்க, அவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் வாழ்த்துக்களை நீங்க தெரிவிக்கலாங்க. சரி மெல்லிசா, உங்க கிட்ட இருந்து தொடங்குவோமே. செய்தியில ஒரு புதிய தொடரை இன்னைக்கு நீங்க வழங்க இருக்கீங்க, அதை பத்தி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: ஓகே, நன்றி சஜினி. சரி, இன்று வந்து நம்ம மறுபக்கம் தொடர் வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ இந்த மறுபக்கம் தொடர் வந்து ஒரு புதிய முயற்சி. சோ ரெண்டு முக்கிய நோக்கங்கள் வந்து இருக்கு. சோ அதாவது வந்து நம்ம மத்தியிலே வந்து நிறைய அன்சங் ஹீரோஸ்னு சொல்வாங்க
2: இல்லையா,
3: சோ அதாவது நமக்கு நல்ல பரிச்சயமானவங்க, அவங்களுக்கு பின்னணியில வந்து நிறைய உற்சாகம் கொடுக்கற கதைகள் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அதை நம்ம மறந்துடுறோம். சோ அதனால வந்து அவங்களுடைய கதைகளை தான் வந்து நம்ம மறுபக்கம் தொடர்ல வந்து நம்ம காட்ட போறோம். இது வந்து மக்களுடைய சிந்தனையை தூண்டும். அடுத்து வந்து என்னன்னா, நம்ம அடிக்கடி வந்து IQ EQ பத்தி நம்ம நிறைய பேசுவோம், ஆனா adversity quotient ஒரு அம்சமும் வந்து இருக்கு. சோ அதாவது வந்து வாழ்க்கையில வந்து சவால்கள் வந்து இருக்கத்தான் செய்யும், ஆனா அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது, எப்படி அதை வந்து கடந்து வர்றது வந்து ரொம்ப முக்கியம். சோ அந்த adversity quotient வந்து நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த அடிப்படையில தான் நம்ம 6 பேருடைய கதைகள், அவங்களுடைய வாழ்க்கை பயணங்களை வந்து இந்த செய்தியின் தொடர்ல வந்து நம்ம காட்ட போறோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து ரேணுகா வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னும் 5 பேருடைய கதைகள், அவங்களுடைய வாழ்க்கை பயணங்களை வந்து நீங்க பாப்பீங்க. சோ இந்த தொடர் வந்து இன்று 8:30 செய்தியில வந்து நீங்க பார்க்கலாம். சோ இன்று தொடங்கி வரும் சனிக்கிழமை வரைக்கும் இந்த தொடர் வந்து செய்தியில் இடம்பெறும். ஆமா, சோ முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சோ இவங்களுடைய கதைகளை வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கு நான் பாலமா இருந்திருக்கேன்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பா மெல்லிசா, நீங்க வந்து ஏன் இந்த தொடரை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க?
3: ஓகே, ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து சவால்களை வந்து சமாளிச்சவங்க, அதை கடந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனா அந்த வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமே வைக்காம அதை முழுமைத்தனமா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மக்களிடையே வந்து தூண்டணுங்கிறது தான் இந்த இதனால்தான் வந்து இந்த தொடரை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சோ எனக்கு வந்து இவங்க கூட ஒரு நாள் பயணம் செஞ்ச ஒரு அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சது. அதோட வந்து அவங்களுடைய குடும்ப தினர், நண்பர்கள், நலன் விரும்பிகள் இவங்க கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சோ அவங்களுடைய கண்ணோட்டத்தை கூட வந்து நீங்க இந்த தொடர்ல வந்து நீங்க பார்த்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ரேணுவை சந்திக்கலாம். சரியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அவங்களோட பேச போறோம், சந்திக்க இருக்கோம். அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. சாலைகள்ல பலரும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கான நிலவரம் இதோ.
4: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: சாங்கியை நோக்கி செல்லும் ECP மெரின் விஸ்டாவிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த பக்கமாக செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை. இதன் காரணமாக மெரின் பரேட் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. AYE நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ ஒன்றிற்கு முன்பும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
8: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221961. செல்லுங்கள் நியூ MTech Group.com.
9: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
2: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
9: நாவுறவைக்கும் பாபக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓதா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில்.
2: இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவறவிடாதீர்கள், இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
9: ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகைய விலை வழங்கியது
2: பீட்சா ஹட்.

0: 8:22 ஆகிவிட்டது. இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருந்தீங்கன்னா நாங்க இப்ப வான அலைகள்ல மட்டும் இல்லைங்க, பேஸ்புக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கோம். இன்றிரவு 8:30 உங்களுக்காக வசந்த மொழிவழியில் செய்தி இடம்பெறவிருக்கின்றது. தமிழ் செய்தி, இன்றைய தமிழ் செய்தியில அடுத்த ஒரு வாரத்திற்கு, அடுத்த 6 நாட்களுக்கு ஒரு புதிய தொடரை அறிமுகம் செய்ய இருக்காங்க. அந்த தொடரை வழி நடத்தும் மெலிசா நம்மோடு இங்க இணைஞ்சிருக்காங்க. மெலிசாவோடு சேர்ந்து ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க, அவங்க தான் ரேணு. ரேணுவோடைய கதைய நாம வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. ரேணு வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நன்றாக இருக்கிறேன்.
0: நன்றாக இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்கம்மா. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி,
1: நன்றி,
0: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோடு இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, ரேணு ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை இங்க ஒளிக்கூடத்துல வந்து அவங்களுக்கு முன்பு அமர்ந்து இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே வந்து புல்லரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, மனச ரொம்ப நெகிழ வைக்குது. ரொம்ப நன்றிம்மா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்ததற்கு.
1: இங்க கூட்டிட்டு வந்த மெலிசாக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி.
0: நன்றிமா, நன்றி. சரி அம்மா, நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு தாதியரா பணிபுரிஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா? சரி, பணிபுரிஞ்சுகிட்டே இருந்தீங்க, இங்க அங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு ஏற்பட்டது.
1: ஆமா,
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: 2016 எனக்கு வந்து ஏற்கனவே இழப்பு இருக்கு, இங்கிலீஷ்ல எஸ்மென்னு சொல்லுவாங்களா, அந்த கண்டிஷன் இருக்கு. ஸோ ஒரு செவியர் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லலாம் 2016. அப்போ ஆம்புலன்ஸ் ஃபோன் அடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயாச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிமோனியா செப்டிக் ஷாக்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க சொல்லுங்க, நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து எங்கள் குடும்பத்தை சொன்னாங்க, வி ஹவ் டு இன்ட்யூஸ் இன்டு கோமான்னு. ஸோ அந்த கண்டிஷனுக்கு என்ன போவோம், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் ஒரு மாதம் கழித்து முடிச்சப்போ தான் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு என் குடும்பத்தார் சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு மாதம் சென்று நான் முழிக்கும் போதே, நான் முழிச்சப்போ நான் பார்த்தது வந்து என் கை கால் எல்லாமே அடுப்புக்கறியும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்துச்சு.
0: என்னமா சொல்றீங்க?
1: ஸோ கையை வந்து நான் வந்து என் விரல் எல்லாம் நவுத்த பார்த்தேன், ஆனால் அது வந்து தாமரை முட்டு மாதிரி அழகாக கியூட்டா இருந்துச்சு. ஸோ எனக்கு மேபி நம்ம வந்து தாதையா வேலை செஞ்ச வசதி அது ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சிச்சு, என்னமோ நடந்துச்சு, ஆனா என்ன ஏதுன்னு அந்த விவரம் எனக்கு ஒன்றும் தெரியாம இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் உள்ளவங்க ஒரு ஒருத்தவங்கள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் ஒரு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனாலும் அதை ஏற்றுக்கிற தன்மை எனக்கு இயற்கையாகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அழுல கொல்லுல என்னை வந்து பார்க்க வந்த அத்தனை பேரை என்னை பார்த்தாலும் தாங்க நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன்.
0: பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்களுக்கு நீங்க அங்க தன்முனைப்போட அவங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்க. அதாவது உங்களுடைய கைகளையும் கால்களையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு கேங்க்ரீன் காரணமாக. கேங்க்ரீன் அப்படின்னு சொல்லும் பொழுது இத தமிழ்ல வந்து இழைய அழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இழைய நசிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதன் காரணமாக வந்து உங்களுடைய கைகளையும் கால்களையும் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு, ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகள்ல அந்த ஓவர் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அத நீங்க எப்படி கையாண்டீங்க?
1: ஆபரேஷன் பண்ணி முத முத பார்த்தப்ப கையே காலு எல்லாமே பேண்டேஜ் பண்ணி பார்க்க கியூட்டா தான் இருந்தேன், எல்லாமே பேண்டேஜ் பண்ணி.
0: நீங்க பாத்தீங்களா, எனக்கு உங்ககிட்ட இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க வந்து இத பத்தி பேசும் பொழுது உங்க முகத்துல ஒரு புன்னகை இருக்கு, ரொம்ப ஒரு வலிமையோட நீங்க பேசுறீங்க, மன வலிமையோட நீங்க பேசுறீங்க. அந்த வலிமை எனக்கு இருக்கா, என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு தெரியாது. அது அது எப்படிமா
1: அதான் சொல்றேன், தாவியர் தொழில் செஞ்ச வாசி நம்ம வந்து இந்த மாதிரி நோயாளிங்களை நம்ம பார்த்த போது அவங்களுக்கு நம்ம அந்த சூழ்நிலை இல்லை, ஆனா அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னோம். மேபி அதுவோ என்னன்னு தெரியல, இல்ல கடவுள் எனக்கு கொடுத்த அந்த வலிமை, நான் எதிர்நீச்சல் போட்டேன்.
0: சரி, இப்ப வீட்டுல இருக்கிறவங்க வந்து எப்படி ஏத்துக்கிட்டாங்க, அவங்க வந்து எப்படி உங்களுக்கு ஆதரவு வழங்கினாங்க?
1: முதல் பார்க்க போனா சொல்ல போனா எங்க குடும்பத்தார், ஏன்னா அந்த ஒரு மாசம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல, எங்க அக்காங்கெல்லாம் ஒன்னொன்னா ஒரு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போதுதான் என் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய இங்கிலீஷ் சொல்லுவாங்க 365 days ஒரு திருப்பு முனை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எங்க வீட்டுக்காரர் என்னை வந்து பார்க்கவே இல்லை, ஐ மீன் ஹாஸ்பிட்டல்ல அங்கே இருக்கிறாங்க, ஆனா என்னை வந்து நேருக்கு நேராக பார்க்குற அந்த வலிமை அவங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் என் ரெண்டு மகனுங்க வருவானுங்க பாப்பானுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க, கொஞ்ச நேரம் செஞ்சு போவாங்க. அப்ப என்னோட ரெண்டாவது மகன் கல்யாணம் பண்ற பொண்ணு அதுவும் வரும் பார்க்கும், எல்லாம் வந்து பார்த்துச்சு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியே பார்த்துச்சு. ஆனா அவங்க கண்ணுல வந்து அந்த சோகம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் கூட அப்போ வந்து நான் இந்த பேண்டேஜ் கையோட அப்படி வேவிங் கேலரியில் வேவ் பண்ணுற மாதிரி நான் வேவ் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் நாளடைவில் ஏற்றுத்தானே வரணும், ஓகே வாழ்க்கை எதிர்நீச்சல் போடணும். இப்படி ஆயிட்டு நம்ம நினைச்சோம்னா நம்மளால ஒன்றுமே சாதிக்க முடியல.
0: சரியா சொன்னீங்கம்மா, ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வாக்கியத்தை வந்து நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க. இப்படி ஆயிடுச்சே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையில முடங்கி போயிட்டோம்னா நம்ம என்னைக்குமே வந்து அந்த எதிர்நீச்சலை போட முடியாது இல்லையா? சரி, உங்களுடைய கதைய வந்து பலரும் உங்களுடைய உங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை பத்தி பலரும் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க, உங்களுக்கு வந்து அந்த மீள்தன்மை நிறைய இருக்கு, ஆனா இருந்தாலும் எது உங்களுக்கு வந்து இதுல இருந்து மீண்டு வர வந்து உறுதுணையா இருந்துச்சு?
1: ஏன்னா அதே வருஷம் 2016 என் ரெண்டாவது மகனுக்கு கல்யாணம் எல்லாம் பேசி எல்லாம் ரெடியா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னே நான் வந்து என்னென்ன செய்யணும் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிட்டேன். ஸோ கல்யாணம் நான் எனக்கு இந்த சம்பவம் நடந்தது 7 ஜூலை, கல்யாணம் வந்து 11. ஸோ அப்போ கூட அவனும் கட்டிக்கு போகிற பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டது கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிவிடுவோம்மா, தள்ளி போட்டுருவான், என்னால் பேசவும் முடியல. அந்த டைம்ல இருந்து எனக்கு ட்ரெச்சாசிமி செஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்க பேசுறது எனக்கு விளங்கும், நான் பேசுறது அவங்களுக்கு விளங்காது. ஸோ நான் வந்து என்னோட தலையை போட்டு பிடி பிடி பிடி ரொம்ப ஆட்டம் வந்தால் என் மகனுக்கு வந்து தெரிஞ்சு வேணாம் ஸ்டாப் பண்ணக்கூடாதுமா ஸ்டாப் பண்ணக்கூடாது, இதே தான் கிட்ட நான் இப்படி இப்படியே தான் தயாரிட்டுனேன். அப்புறம் அவன் நான் ரொம்ப விகரசாக கொண்டாட்டமும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அம்மா ஒத்துழைக்கல,
0: அம்மாவுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது அதில் உடன்பாடு கிடையாது.
1: ஸோ அப்போ நான் அப்படி செய்யவும் ஓகேமா ஓகேமா ஓகேமா தள்ளிப்பட வேணாமா தள்ளிப்பட இப்படி செய்வோம் ஓகேமா ஓகே ஓகே கல்யாணம் நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்கும்னு சொல்லிட்டான். அது ஒரு சந்தோஷம், ஏன்னா முதத்தவ எங்க வீட்டில் அவங்க கட்டிக்க போற பொண்ணு அப்படிங்கிறது எவ்வளவோ எதிர்பார்ப்போட தான் அவங்களும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, என்னால அது தடங்களாக கூடாது. ஸோ எல்லா ப்ரெப்பரேஷனோட அவனோட கல்யாணம் தான் எனக்கு முதல் நோக்கம், நல்லபடியா நடந்துடணும் நடந்துடும் நடந்துடும். அப்ப பேர் வெட்டி வீட்டுக்கு வந்த பிறகும் தினமும் அவங்களாம் வந்து அப்டேட் பண்ணாங்க எனக்கு, இது செஞ்சாச்சுமா இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஸோ கேட்கும் போதே ஒரு சந்தோஷம், நம்ம நினைச்சது நடக்குதுன்னு. ஸோ அந்த ஒரு உற்சாகம் தான் எனக்கு, ஏன்னா கடவுள் வந்து இது எனக்கு மறுவாழ்வு. அவன் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா டாக்டருங்க சொன்னது என் குடும்பத்துக்கு வந்து 3 அவங்க செத்துருவாங்க, இதுதான் டாக்டர்ஸ் என் குடும்பத்துக்கு சொன்னீங்க. ஸோ இதுதான் என்ன நான் வந்து நினைக்கிறது, எங்க அம்மா கிட்ட நான் வந்து விளையாட்டா டிக்கெட் கொடுத்தாருமா, அப்புறம் என்னன்னு தெரியல கொடுத்த டிக்கை வாபஸ் பண்ணிட்டாரு, எங்க அம்மாவுக்கு புரியல. அப்ப நான் வந்து விளக்கமா சொன்னேன், எங்க அம்மாக்கு ஆத்திரம் விஷயம் மேல இதெல்லாம் விளையாடுச்சா அப்படி ஒரு தாயா அவங்க பல பிரச்சனைங்க எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், நம்ம அந்த பிரச்சனையே நினைச்சுட்டு இருந்தோம்னா நம்மள மீற முடியாது. அது ஒரு பிரச்சனையா, அது ஒரு கடுங்கு மாதிரி தூக்கி போட்டணும். அடுத்தது இதுக்கு என்ன செய்யணும்டா, நம்ம தீர்வு தான் தேடணும். ஸோ நான் தேடினேன், அவன் கல்யாணம் நிற்கக்கூடாது, நல்லபடியா எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஒரு 2 மாசத்துல நல்ல செய்தி சொன்னாரு எங்க மகன், ஒய்ஃப் உண்டாயிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் நான் பார்க்கணும்னு தான் கடவுள் என்ன உயிரோட வச்சிருக்காரு. என்ன கையும் காலும் இல்லை, அதான் எல்லாருக்கும் சொல்றது. ரேணுகா அதே பொண்ணு தான், அப்ப கை கால் இருந்துச்சு, துரு துருன்னு எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டு எல்லாம் செஞ்சேன். இப்ப கையும் காலும் இல்லை, அதனால ரேணுகா வந்து வேற ஆளு நீங்க சொல்லக்கூடாது. என் கூட பழகினவங்களுக்கு தெரியும், இப்பயும் ஒருத்தர் உதவினோ இல்ல ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா அதுக்கு எப்படி தீர்வு தான் நான் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சோர்வாயிடக்கூடாது, வாழ்க்கையில சோர்வா ஆகவே கூடாது.
0: பல நேயர்கள் வந்து இந்த தருணத்துல நீங்க சொல்றத கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கலாம், அவங்க முடங்கி கிடக்கலாம், இந்த மாதிரி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு நினைக்கலாம், எனக்கு வாழ்க்கையா வருது. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கம்மா?
1: நான் சொல்றேன், என்கிட்ட இருந்து யாராதான் இருக்க என்ன பார்க்கும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொல்றேன், ஒரு பிரச்சனைன்னு உங்க மன வாழ்க்கையில வந்தா என்ன நினைச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தீர்வு வரும். இப்படி இருக்கிற இவங்களே வந்து இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு உற்சாகமா இருக்கிறாங்கன்னா என்னாலையும் முடியும். நம்மளுக்கே நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கணும், நம்ம சேலஞ்ச் பண்ணாட்டி எதிர்நீச்சல் போடவே முடியாது. உங்கள்கிட்ட பணம் காசு இருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்கலாம், ஆனா உங்க பிரச்சனைக்கு தீர்வு நீங்க தான் தேடணும்.
0: கண்டிப்பா
1: மத்தவங்க உதவி செய்வாங்க, மத்தவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க. நம்ம வாழ்வைக்கு நம்ம தான்,
0: யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, யாரையும் நம்பி இருக்கக்கூடாது இல்லையா? புஷ்பா ராணி வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அம்மா உங்களை பார்த்துதான் நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், இன்னும் நீங்க பல வருடம் நல்லபடியா தைரியத்தோட கடவுள் கருணையோடு நீங்க நல்லா இருக்கணும்மா அப்படின்னு சொல்லிருக்காங்க புஷ்பராணி.
1: அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க.

0: படங்கள். சோ தனிப்பட்ட முறையில வந்து நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அவங்க கூட ஒரு நாள் பயணம் செஞ்சதுல. சோ அதே மாதிரி வந்து இந்த தொடரை வந்து பாக்குற நேயர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்க சொன்னாலே இந்த முயற்சியின் வெற்றின்னு வந்து நான் சொல்வேன். சோ இவங்களை மாதிரியே வந்து இன்னும் 5 பேர் வந்து முன் வந்து அவங்களுடைய கதைகளை மனம் திறந்து வெளிப்படையா எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இன்றி அவங்க வந்து பகிர்ந்துகிட்டாங்க. அதுக்கு நிறைய தைரியம் வேணும். சோ அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். சோ அவங்களுடைய கதைகளை கேட்டது எனக்கு ஒரு பாக்கியம்னு தான் நான் வந்து சொல்வேன். சோ அதை வந்து நேர்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுல வந்து ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சியும் வந்து இருக்கு. அதை கரெக்டா ஏன்னா அவங்க நம்பி வந்து அந்த கதைகளை அந்த வல்னரபிள் மூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தருணங்களை வந்து அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. சோ அதை வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் வந்து போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. சோ இந்த தொடர் வந்து நீங்க பார்க்கும் போது நீங்க தாராளமா உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து செய்தியுடைய சமூக ஊடக பக்கங்களில் வந்து நீங்க பார்க்கலாம், குறிப்பா வந்து யூடியூப் பக்கம் அங்கு வந்து அந்த காணொலிகள் பதிவு செய்யப்படும். சோ இந்த தொடர்ல வந்து நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை பத்தியும் நீங்க சொல்லலாம். இந்த மாதிரியான தொடரை வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா, அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான தொடர்கள் செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும், இந்த தொடர்ல இடம்பெற்றிருக்கும் ரேணு மாதிரியான ரேணு இன்னும் 5 பேர் இருக்காங்க அவங்களுடைய கதைகளை வந்து கேட்கும் போது எது வந்து உங்க மனசை வந்து ரொம்ப நெருங்க வச்சது, எது வந்து உங்க மனசுல இடம் பிடிச்ச தருணம், அதை பற்றியும் வந்து நீங்க வெளிப்படையா நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஆமா
1: சரி, நீங்க வந்து ரேணு உட்பட இன்னும் 5 நபர்களை வந்து சந்திச்சிருந்தீங்க, அவங்க யாருன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிருங்களேன்.
0: ஓகே சரி. சோ நமக்கு வந்து அர்ஷத் வந்து இருக்காரு. சோ அர்ஷத்க்கு வந்து ஆட்டிசம் ADHD வந்து இருக்கு, ஆனா வந்து அவர் ஒரு கலைஞர். ஓகே சோ அவர் வந்து நீங்க பாப்பீங்க. ஜோஷுவாக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கு, இருந்தாலும் வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப உறுதியா வந்து இருக்காரு. பழனிசாமியை வந்து நீங்க பாப்பீங்க, சின்ன வயசுல அவருக்கு போலியோ, அதனால வந்து அவரால் எழுந்து நடக்க முடியாம போனிச்சு. சோ அவருடைய கதையும் வந்து நீங்க பாப்பீங்க. நரேஷ் வந்து அவருக்கு ஒரு மோட்டோ சைக்கிள் விபத்து வந்து நடந்திருக்கு. சோ அதனால வந்து ஸ்பைன் இன்ஜுரி ஆகி அவரால் நடக்க முடியாம போச்சு. அதன் பின்பு வந்து அவர் சக்கர நாற்காலியா உட்கார வேண்டியதா இருந்துச்சு. அதுவும் இந்த விபத்து அவருக்கு ரொம்ப சின்ன வயசுல வந்து நடந்திருக்கு. ஆமா அவரோட கதையும் வந்து நீங்க பாப்பீங்க. இறுதியாக வந்து கையும். ஆமா சோ கையும்க்கு வந்து செரிபல் பால்சி வந்து இருக்கு, அதாவது வந்து மூளை முடக்குவாதம்னு சொல்வாங்க தமிழ்ல. சோ அவரு வந்து எழுந்து நடக்க முடியாம போனாலும் கூட இல்ல நான் வந்து எனக்கு வந்து புகைப்படங்கள் வந்து எடுக்கிறதுல வந்து ஆர்வம் இருக்கு, அதுல வந்து நான் ஜெயிச்சு காட்டுவேன், நான் ஏதாச்சும் சாதிப்பேன், அதுல வந்து அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. சோ அதை வந்து மத்தவங்களுக்கும் அவர் சொல்லி கொடுக்கறாரு. சோ ஐ திங்க் இந்த 6 பேர் கூட வந்து பயணம் செஞ்சப்போ எனக்கு வந்து மனசுல வந்து ரொம்ப பதிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து தங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படாம எப்படி மத்தவங்களை கை தூக்கி விடலாம் அப்படிங்கறத தான் அவங்க வந்து நிறைய யோசிக்கிறாங்க. சோ இது வந்து நாம கத்துக்க முடியற ஒரு விஷயம்னு நான் நினைப்பேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி எப்ப எங்க இத நம்ம நேயர்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை சொல்லிருங்களேன்.
0: ஓகே சோ இந்த தொடர் வந்து இன்று 8:30 செய்தியில வந்து ஆரம்பிக்கும். சோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரின் பயணம் வந்து நீங்க வந்து பாப்பீங்க, கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அதோட வந்து செய்தியின் சமூக ஊடக பக்கங்கள், குறிப்பா செய்தியின் யூடியூப் பக்கத்துல வந்து இந்த தொடரை வந்து நீங்க பார்க்கலாம். சோ முக்கியமா ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஆல்சோ இந்த தருணத்துல வந்து இந்த தொடருக்கு ஆதரவு அளிச்ச அனைவருக்கும் நன்றி. குறிப்பா காமாட்சிக்கு நன்றி, செய்தி தலைவர் திரு குணாலன் நன்றி.
1: நன்றி மெல்லிசா. நன்றி நேயர்களை. கண்டிப்பா இன்றிரவு தொடங்கி சனிக்கிழமை வரையிலும் இடம்பெறும் இந்த தொடரை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்தியில பார்க்க தவறாதீர்கள். கண்டிப்பா உங்களுக்கு வந்து தன்முனைப்பு கொடுக்கும், உங்களுக்கு வந்து வாழ்க்கையில இன்னும் பல சாதனைகளை செய்யணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதலை கொடுக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ரேணுகாமா உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. விடைபெறுவதற்கு முன்பு நம்ம நேயர்களுக்கு நீங்க மறுபடியும் என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு முடியல, எனக்கு உங்ககிட்ட தொடர்ந்து பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம நேயர்கள் அவங்க வந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க Facebook வாயிலாக.
2: யாருமே நான் சொல்றது பிரச்சனைகள் வாழ்க்கையில துயரம் வரத்தான் செய்யும்.
1: ஆமா
2: அதை தூக்கி போட்டுச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் நம்ம யோசிக்கணும். அந்த பிரச்சனையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா
1: முன்னேற
2: முடியாது.

0: பாக்குறப்ப நீங்க புன்னகையோட இருக்கு, வந்ததுல இருந்து முகத்துல ஒரு புன்னகை,
1: நினைச்சாதானே மூழ்கிடுவோம் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் ஏதாச்சும் ஒண்ணு.
0: ஆமா,
1: ஓகே, பாட்டு கேட்பேன், டிவி டிவி ஓடும், ஆனா டிவி என்ன பார்க்க நான் அதை பார்க்க மாட்டேன். ஏன்னா சில என்ன வரும் நகைச்சுவை பாட்டு காதல வருது அதை கேட்டுக்கிட்டு எனக்குள்ளே நான் எனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு அதையே பாடிட்டு அப்புறம் என்ன பாத்துக்கிறேன் என் கூட வேலை எனக்கு வேலை சிறப்பு நிர்மலா பேரு அதுதான் என்கிட்ட திட்டுவாங்க அவரை. இதை நான் உண்மையா சொல்றேன், ஆனா நம்மளுக்கு பொம்பளை பிள்ளைன்னு இருந்தா கூட இந்த பொண்ணு பாக்குற மாதிரி இருக்காது. இவங்க வந்து இப்ப 12 வருஷம் என் கூட வேலை சிறங்க என்ன பாத்துட்டு இருக்காங்க. நான் குறைய சொல்ல மாட்டேன், நல்லதோ கெட்டதோ அப்படி அது என் மூஞ்சில தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். நான் கவலையா லைக் ஒரு சோகமா இருக்கிறேன்னு வைங்களேன், அது பார்க்கும், ஏமா என்ன ஆச்சு அப்புறம் சொல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, ஏன் அதை பத்தி நினைக்கிறீங்க, தூக்கி போடுங்க, நீங்க ஏதாச்சும் செய்யுங்க, நீங்க ஏதாவது டிராயிங் பண்ணுவீங்களே டிராயிங் பண்ணுங்க. ஸோ அது வந்து லைக் ஒரு மறைமுகமா அது வந்து எனக்கு தூண்டுதல், எதுக்கு அதை பத்தி நினைக்கணும். அது சொல்லும் போது அப்புறம் என்ன கேட்டுவேன், ஏன் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும், இந்த சிந்தனையே எனக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அடுத்தது என்ன செய்யறது ஏதாச்சும் அதுகிட்ட ஜோக் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே பொழுது ஓடிக்கும். அதான் சொல்ற யாருக்குமே சொல்றேன், பிரச்சனை வரும் கிள்ளி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும், சிரிச்சுக்கிட்டே இருங்க, உங்க வாழ்க்கை அப்படியே ஒரு எப்படி சொல்றது, நீங்க சொன்னீங்களே ஒரு தாமரைப்பு மாதிரி அந்த மாதிரி பெருசா நல்லா அழகா இருக்கும்.
0: ஆமா, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நேயர்கள் உங்களை ஃபேஸ்புக் வாயிலாக சந்திச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க, வானொலி வாயிலாக கேட்டுட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க முகத்துல ஒரு புன்னகை பூத்திருக்கும். தமிழ்ச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு உத்வேகம் கிடைக்குது, நானும் வாழ்க்கையில வந்து பல தடவை வந்து முடங்கி போவேன், ஆனா நீங்க சொல்றதுக்கு நீங்க பேசினதுக்கு அப்புறம் இதை கேட்கும் பொழுது எனக்கு என்னுடைய வலிமை மீண்டும் கிடைத்த மாதிரி இருக்கு, வாழ்க வளமுடன் அம்மா அப்படின்னு சொல்லி இருக்காங்க தமிழ்ச்செல்வி.
1: என்னால அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு உற்சாகம் இருக்குன்னா அது கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும்.
0: கண்டிப்பா. லட்சுமி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க இப்பதானே சொல்லிருந்தீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னு, அவங்களும் அதான் சொல்லிருக்காங்க, நான் இனிமே வந்து கொஞ்சம் கூடையா சிரிக்கணும், இந்த மாதிரி சீரியஸா இருக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க லட்சுமி.
1: நன்றி நன்றி, அப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு திருப்பி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ரிஃப்ளெக்ட்.
0: ஆமா,
1: சோ நீங்க அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருங்க, அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி சிரிப்பு உங்களுக்கு திருப்பியே வந்துகிட்டு இருக்கும்.
0: நன்றிமா, கண்டிப்பா சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. ரேணுகா அம்மா சொன்ன மாதிரி வாழ்க்கையில துயரங்கள் கவலைகள் பல இடர்கள் நடக்கதான் செய்யும், பல சவால்கள் நம்ம பக்கம் வீசப்படும் வரும், ஆனா அதை எப்படி நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிற சிந்தனையோட நீங்க செயல்பட்டீங்கன்னா என்னைக்குமே எதிர்நீச்சல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும்.
1: கையு கால் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி உங்க எண்ணங்கள் தான் முக்கியம், உதவி செய்யணும்னு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா போங்க, முடிஞ்ச அளவு செய்யுங்க. நான் இந்த நிலைமையில என்னால முடிஞ்சது ஒருத்தர் பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்.
0: அதாவது வாழ்க்கையில நம்ம நேர்மறையான சிந்தனைகளோட நேர்மறையான எண்ணங்களோடு நம்ம செயல்பட்டோம்னா என்னைக்குமே அந்த பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கும். அறிமுகம் செய்ததற்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, ரேணுகாவை போலவே இன்னும் 5 நபர்கள் நம்மள வந்து சந்திக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இன்று தொடங்கி வரும் சனிக்கிழமை வரையிலும் ஒவ்வொரு நாளும் இடம்பெறும் 8:30 தமிழ் செய்தியில. சரியா, நேர்களை கண்டிப்பா பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்ததற்கு ரொம்ப நன்றி மெலிசா, ரேணுகா. சரியா மெலிசா, வெளிப்படுவதற்கு முன்பு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா?
2: ஆமா, ஏன்னா வந்து நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது வந்து யாரையும் சார்ந்து இருக்காம நாம சுயமா வந்து சொந்த கால நின்று நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி வந்து இவங்க கிட்ட நான் பார்த்திருக்கேன். அந்த தைரியம் வந்து இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க இந்த தொடருக்கு ஆதரவு அளிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ எங்க கூட வந்து இந்த நேர்காணல் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சஜினி, ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. எஸ் ஐ எம் சோ, நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இவங்க எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு நாள் அவங்க கூட சேர்ந்து பயணம் செய்ய முடிஞ்ச அந்த அனுபவம் வந்து அதை நினைச்சு நான் வந்து ரொம்ப அது ஒரு பாக்கியமா தான் நான் பாக்குறேன். சோ அதுக்கு ரொம்ப நன்றி.
0: இந்த தொடரை செய்யணும்னு நினைச்சீங்களே மெலிசா, உங்களுக்கும் நன்றி. சரிமா, நன்றிமா. சரி நேர்களை, நாங்க இப்ப பேஸ்புக்ல இருந்து விடைபெறுகிறோம். சரியா, மீண்டும் நான் உங்களை வானொலிகள்ல வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். சாலைகள்ல பயணம் செய்வோருக்கு போக்குவரத்து நிலவரம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. SLE-ஐ நோக்கி செல்லும் TPE CTE-க்கு பிறகு நகரத்தை நோக்கி செல்லும் வுட்ஸ்வில் டனல் முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPE-க்கும் தாம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: ஸ்டார்ஹப், we got you.

0: டூபி சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
2: முதல்
3: வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி,
3: வணக்கம் சிங்கே,
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

நதிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர்.

0: நிறைவேற்றும்
1: ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது சிவ சிதம்பரம், நரேஷ் ஐயர், சுவர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலை 9 மணிக்கு மேல நாம 90களில் வெளிவந்த அற்புதமான பாடல்களை கேட்க இருக்காங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
0: காலை 8:58 ஆகிவிட்டது. விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி மரீன் பரேடுக்கு பிறகு. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். இஒய்இஐ நோக்கி செல்லும் சிடிஇ பாலஸ்டியர் ரோடிற்கு முன்பும் நகரத்தை நோக்கி செல்லும் வுட்ஸ்வில் டனல் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
6: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
8: M1 வழங்கும் மேக்ஸ்.
6: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜென்னையில சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டாங்க அம்மா. எங்க
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜென்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கே ஜென்னை, சிங்கப்பூரின் திருப்பமான நேர்.
7: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
9: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-216. செல்லுங்கள் newmtechgroup.com.
1: வணக்கம் சிங்கை, உங்களுக்காக நிகழ்ச்சியை இன்று தனந்தனியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. சற்று முன்பு உங்களுக்காக ரஃபி லிசன் அப்படிங்கிற ஆல்பத்தில இருந்து முகமது ரஃபி விக்னேஸ்வரி வடிவழகன் பாடியிருந்த பாடல் இடம்பெற்றது. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளிவந்த இந்த பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: இந்த பாடல்களை முழுமையா கேட்டு இந்த திங்கள் காலை பொழுதுல ஆட்டம் போட நீங்க தயார் என்றால் தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. அது மட்டும் இல்ல, சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், தங்க விலை நிலவரம் என பல தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. சரி, அடுத்து உங்களுக்காக சின்னவர் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தில இருந்து இரு பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. இசைஞானி இளையராஜவின் இசையில் உங்களுக்காக பாடல்கள் இடம்பெறுவதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: தரம்.
1: பிஐஇ நோக்கிச்செல்லும் டிபிஇ செங்காங் ஈஸ்ட் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இசிபிஐ நோக்கிச்செல்லும் கேபிஇ டெம்பனிஸ் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
1: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
2: நாவுறவைக்கும் பாபக்யூ சாங்கி சேக் Chick Ham and Shroom, Ota Laksa, என உங்களுக்கு பிடித்த சுவைகளில்.
1: இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள், இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
2: ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது
1: பீட்சா ஹட்.
6: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
7: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
8: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
7: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்ச வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
8: 1 லட்ச வெள்ளி அப்பயே பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
9: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
10: இரவு
11: நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
12: maxonline.sg.
1: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் August 31st 1957 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது மலேசியா. இந்த தருணத்துல 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் மலேசியர்கள் அனைவருக்கும் சலாமத் ஹாரி மர்டேக்கா. இப்ப வாங்க மலேசியாவை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா? உலகத்தின் ஆக பெரிய குகை அறை அதாவது கேவ் சேம்பர் மலேசியாவில் உள்ளது. போர்னியோவில் குனுங் முலு நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இந்த இடத்துல த சரவாக் சேம்பர் அப்படிங்கிற ஒரு குகை இருக்கின்றது. இந்த குகையில சுமார் 40-50 போயிங் 747 ரக விமானங்களை நீங்க வைக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்த குகை எவ்வளவு பெருசா இருக்கும்? உலகத்திலேயே ஆக பழமையான காடுகளில் ஒன்று மலேசியாவில் உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதுதான் மலேசியாவில் அமைந்துள்ள தமான் நகாரா அப்படிங்கிற ஒரு இடம்தாங்க. இது 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
2: இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: நேரம் இப்பொழுது காலை 9:31 ஆகிவிட்டது. இன்று August 31 நம்ம மெலிசிய நண்பர்கள் மெலிசியாவில் வந்து அவங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மெலிசிய நண்பர்கள் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள். எனவே அவங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் பாடியிருந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. கேலக்ஸி காமெடி அப்படிங்கிற பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு த கீஸ் குழுவினர் மார்கரிட்டா பாடலை வழங்கியிருந்தாங்க. இந்த பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சு நல்லா நடனம் ஆடியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற வருகின்றன. பாடல்களை கேட்பதற்கு முன்பு உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 182 வெள்ளி 90 காசு.
1: வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: போக்குவரத்து நிலவரம் உங்களுக்காக ஏதோ நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி மரீன் பரேடுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிகேஇயை நோக்கி செல்லும் எஸ்எல்இ டிபிஇக்கு பிறகும் துவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ ஜூரோங் ஈஸ்ட் அவென்யூ 1 எக்ஸிட் அங்கேயும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: மணி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையலறையும் புது
6: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. சமையலறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையலறையும் வேணும்ல.
5: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
6: MSR 2013 இருந்து 1234

0: திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவிக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: ஒலி 968
4: சினிமா.
2: லோகேஷ் கனகராஜ்.

0: கேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமாகும் திரைப்படம் தாங்க டிசி. அருண் மாதேஸ்வரன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. சமீபத்தில் இந்த திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்துல லோகேஷ் கனகராஜோடு சேர்ந்து வாமிகா, கபி, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, தலைவாசல் விஜய், அவினாஷ், ராகுதேவன் இப்படின்னு பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் வெளியான சில நாட்கள்லயே 100 கோடி வசூலித்து திரை உலகையும் ரசிகர்களையும் ஆச்சரியப்படுத்தி உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதே நேரத்துல இந்த திரைப்படத்தின் கதை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகி இருந்ததாகவும் சமீபத்துல ஒரு பேட்டியின் போது சொல்லியிருந்தாரு டிசி திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் முகேஷ் ஜி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு டிசி முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. அப்போது பல ஹீரோக்கள் இந்த படத்துல நடிக்க விரும்பினர். அந்த சமயத்துல இந்த படத்தை தொடங்குவதற்கு நடிகர் சித்தார்த்தான் எங்கள் இறுதி தேர்வாக இருந்தார் அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு முகேஷ் ஜி. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
1: அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஜானகிராமன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரிஹரன், நிர்மலா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து தகவல் இதோ.
1: 96 நிலவரம்.
0: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நகரத்தை நோக்கி செல்லும் புக்கிச்சிமா ரோடு சிடிஇக்கு பிறகு முதலாம் தடத்திலும், பிஐஇஐ நோக்கி செல்லும் டிபிஇ லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கேயும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
7: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க.
8: பதனப்பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
0: நேரம் இப்பொழுது காலை 9:51 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் விடைபெற்ற நேரம் வந்தாச்சு. விடைபெறுவதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு முக்கிய தகவல். நாளை செப்டம்பர் 1st ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நேர்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வார நாள்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, காலை 8, காலை 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, இரவு 8, இரவு 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, காலை 8, காலை 10 மணிக்கும், நண்பகல் 12 மணிக்கும், மாலை 6 மணிக்கும், இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி வாயிலாக ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் இரவு 9 வரை வசந்த மொழி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 நண்பகல் 12 வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 இரவு 8 வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். மாற்றங்களை நாளை செப்டம்பர் 1st இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. சரி நேயர்களே, இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுக்க நீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். செப்டம்பர் மாதம் தொடங்கியாச்சு. நீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இந்த மாதத்தை தொடங்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை. மீண்டும் மலேசிய நேயர்கள், மலேசிய நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்லாமட் ஹரி மடேக்கா, தேசிய தின வாழ்த்துக்கள். சரி, இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். எனக்கு பிடித்த பாடலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இனிசியல் உங்களுக்காக பாடல் இதோ.

வணக்கம். காலை மணி 10. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. 2018 முதல் 2023 வரை ஆய்வு வளர்ச்சித்துறையில் வேலைவாய்ப்புகள் சுமார் 33 விழுக்காடு அதிகரித்தன. அவற்றில் 10 வேலைகள் சிங்கப்பூர் வாசிகளுக்கு சென்றன. தேசிய ஆய்வு நிறுவனம் அந்த தகவல்களை வெளியிட்டது. சிங்கப்பூரின் 5 ஆய்வு திட்டம் தொடர்பிலான முதல் அறிக்கையை அது வெளியிட்டது. ஆய்வு, புத்தாக்கம், தொழில் முனைப்பு 2025 திட்டத்தில் 28 பில்லியன் வெள்ளி முதலீடு செய்யப்பட்டது. தளவாட சுகாதாரத்துறைகளில் ஆய்வுகளை மேற்கொள்ள அந்த தொகையில் பெருமளவு ஒதுக்கப்பட்டது. G20 உறுப்பு நாடுகள் சீனாவுடனான அவற்றின் வர்த்தக ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்யும்படி அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் சீனாவை உள்நாட்டு செலவினத்தில் அதிக கவனம் செலுத்த வைக்கவும் அவ்வாறு செய்வது அவசியம் என்றார் அவர். சீனாவிலிருந்து தற்போது அதிக அளவில் ஏற்றுமதிகள் செய்யப்படுவதாக திரு பெசன்ட் சொன்னார். அமெரிக்கா அதிகப்படியான இறக்குமதி வரிகள், கார்கள் உள்ளிட்ட சில சீன பொருள்கள் மீது தடைகள் ஆகியவற்றின் மூலம் பல சீன ஏற்றுமதிகளை கட்டுப்படுத்தியுள்ளது என்றார் அவர். இதனால் ஐரோப்பா, லத்தீன் அமெரிக்க சந்தைகளில் சீனா கவனம் செலுத்தி வருகிறது. ஈரான் மீதான பொருளாதார நெருக்குதலை அதிகரிக்கும் நோக்கில் அமெரிக்க நிதியமைச்சர் ஒவ்வொரு வாரமும் புதிய 2 தடைகளை அறிவிக்கக்கூடும். முதலில் வங்கிகள் மீது கவனம் செலுத்தப்படும் என்றார் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட். ஈரானுடன் நிதி தொடர்புகள் இருப்பதாக கூறப்படும் எகிப்தின் பாங்க் மிசிர் வங்கியின் ஐக்கிய அரபு சிற்றரசுகள் கிளைகள் மீது அமெரிக்கா வெள்ளிக்கிழமை அன்று தடைகளை விதித்தது. எதிர்வரும் G20 நிதியமைச்சர்கள் சந்திப்பில் ஈரான் உடனான பொருளாதார உறவுகளை துண்டிக்கும்படி நிதியமைச்சர்களையும் மத்திய வங்கி ஆளுநர்களையும் கேட்டுக் கொள்ளவிருப்பதாக திரு பெசன்ட் சொன்னார். அமெரிக்காவின் கிராண்ட் கேனியன் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக அங்கிருந்த பலர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம் பெரிய பாறைகள், உலோக பாகங்கள் மற்றும் சிதைவுகளை கொலராடோ ஆற்றுக்குள் அடித்துச் சென்றது. சுமார் 20 காணாமல் போயிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அப்பகுதியில் நெடுந்தூர நடைப்பயணம், முகாமிடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாளை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் மாண்டோர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 800 நெருங்கிவிட்டது. 3000 அதிகமானோரை காணவில்லை. 5 நீர்மின் சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் குறைந்தது 900 ஊழியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. சுமார் 100 மட்டுமே உயிருடன் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இன்னொரு வெள்ளம் ஏற்படக்கூடும் எனும் அச்சம் மீட்பு பணிகளில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே நேபாள திபெத் எல்லையில் பனிப்பாறை சரிவு ஏற்படுவதற்கு 3 முன்பே அத்தகைய பேரிடர் அபாயம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேபாளத்தையும் சீனாவையும் சேர்ந்த அதிகாரிகள் கத்மாண்டுவில் சந்திப்பு நடத்தினர். வெள்ளம், வானிலை, பனிப்பாறை தொடர்பான ஆபத்துகளை கண்காணிக்கவும் அவற்றுக்கு தீர்வு காணவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அவர்கள் ஒப்புக்கொண்டனர். சீனா அத்தகைய தகவல்களை முறையே பகிர்ந்ததாக கூறுகிறது. ஆனால் அப்போதும் தற்போதும் போதுமான தரவுகள் கிடைக்கவில்லை என்று நேபாளம் சொல்கிறது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எனும் தொலைநோக்கியை வெற்றிகரமாய் விண்ணில் பாய்ச்சியுள்ளது. ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் தொலைநோக்கி இரண்டையும் விட அது சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விண்வெளியின் பரந்த காட்சிகளை படம் பிடிக்கும் ஆற்றல் கொண்டது அது. பூமியிலிருந்து சுமார் 1 மில்லியன் மைல் தொலைவில் இருக்கும் பகுதியை அடைய தொலைநோக்கிக்கு 100 பிடிக்கும். அந்த பகுதியை சென்றடைந்தவுடன் அது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள கோள்களை பட்டியலிட தொடங்கும். அடுத்து விளையாட்டு கார்பந்து. சில இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்களின் முடிவுகள். மான்செஸ்டர் யுனைடெட் இப்ஸ்விச் மோதிய ஆட்டத்தில் 5-2 எனும் கோல் கணக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி வெற்றி பெற்றது.
புரூனோ பெர்னாண்டஸின் ஹெட்ரிக் அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தியது. செல்சி பிரைட்டன் பொருந்திய ஆட்டத்தில் 4-3 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது செல்சி. லீட்ஸ் பிரெட்ஃபர்ட் அணிகளின் ஆட்டம் 1-1 என்று சமநிலையில் முடிந்தது. சண்டர்லண்ட் ஃபுலம் மோதிய ஆட்டத்தில் சண்டர்லண்ட் அணி வெற்றி பெற்றது. கோல் விவரம் 1-0. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வாரநாளில் 8 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். நாளை முதல் மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வீட்டு சாப்பாடே விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி?
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96866.
4: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்து விட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
5: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
6: எல்லாமே மாறுது.
7: அப்ப வானொலி
6: நாங்களும் மாறுறோம்.
8: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடுமிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.
9: ஒரு பார்வை பார்க்கும் போது
10: என்ன கான கோயில் எஸ் ஜானகி
11: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
12: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
13: மாற்றம் ஒன்று தானே மாறாதது.
14: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
15: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
16: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
17: திங்கள்
18: முதல் வெள்ளி வரை
19: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
1: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி.

0: அம்மா கண்ணு சௌக்கியந்தா.
1: இந்த வாரத்தை தொடங்கி வைக்க ஆனந்த வாரம் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க தன்னந்தனியா உங்களுக்காகவே அடுத்த 4 மணி நேரம் படக்க வந்துவிட்டேன். நான் ஹலீமா அஸ்மான். இன்றைக்கும் நீங்க சொல்லுவா திங்கட்கிழமையா அந்த ஒரு மண்டே ப்ளூஸ் வழக்கம் போல இயல்பாகவே எப்போதுமே இருக்கும். ஆனா இந்த திங்கட்கிழமை ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா நம்ம மெலிசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மர்டேக்கா தினமா இன்றைக்கு இருக்குது. 1957 விடுதலை பெற்றதுல இருந்து 69 ஆண்டுகள் இன்று மலேசியா கொண்டாடுது, சுதந்திரத்தை கொண்டாடுது. குடும்பங்கள் இருபுறமும் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருபுறமும் இருக்கிறாங்க, வேலைக்காக பலரும் சிங்கப்பூருக்கு வராங்க, மலேசிய நண்பர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யாரோட உணவு எங்க வந்துச்சுன்னு அப்ப சண்டை போடுறதும் உண்டு. அண்டை வீட்டுக்காரர்கள் கூட சண்டை இல்லாமலா இருக்கும். இருந்தாலும் எப்போதுமே அவங்களை நம்ம கட்டி அணைச்சுப்போம். அதே போலதான் இன்னைக்கும் நம்ம சகோதரர்களை கட்டி அணைத்துக்கலாம் வாங்க. சலமான் ஹரி குபாங்சான். சரியா சொன்னேனா? மலேசியர்களே நீங்க தான் சரி பார்த்து சொல்லணும். இன்றைக்கு மலேசியாவில பலருக்கும் பொது விடுமுறை நாளாக இருக்கலாம். அதே போல சிங்கப்பூர்ல பொது விடுமுறை நாளா இல்ல, இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட உற்சாகத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? உங்களுக்காக முதல் பாடல் முகமது ரஃபி கொண்டு வராரு. எந்த பாடல் உங்களுக்கு தெரியும்? ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில என் சுவாச காற்றை விடல இருந்து கேட்போமா? இது உங்க ஆனந்தம்

0: இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலையை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: சைவ உணவகம், செயின்ட் அல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நான் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
4: கவிதை
3: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
5: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். உங்களுக்கு ஒரு சூழ்நிலை நான் கொடுக்கறேன். ஒரு திருமணத்துக்கு நீங்க போகிறீங்க, 3 மணி நேரம் ரொம்ப அருமையா போகுது, சாப்பாடு நல்லா இருக்கு, பழைய நண்பர்களை பார்க்கறீங்க, பேசுறீங்க, சிரிப்பு பேச்சு மகிழ்ச்சி எல்லாம் கலக்கட்டுது. ஆனா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால ஒருத்தர் கிட்ட நீங்க பேசுறீங்க, ஒரு பெரிய வாக்குவாதம் வருது. அதன் பிறகு 2 வாரங்கள் கழித்து யாராவது உங்ககிட்ட இந்த திருமணத்துக்கு நீங்க போனீங்கன்னு கேள்விப்பட்ட எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அந்த திருமணம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்வீங்களா? இல்ல அந்த திருமணமா, ஏன் தான் அந்த திருமணத்துக்கு போனேன்னு இருந்துச்சுன்னு சொல்வீங்களா? எப்படி நீங்க அந்த திருமணத்தை பார்ப்பீங்க, உங்க கண்ணோட்டம் எப்படி இருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: வணக்கம் அலிமா, நல்ல தலைப்பு நீங்க சொல்லியிருக்கிறது. ஆமா, கல்யாணத்துக்கு போனா நம்ம பழைய ஆளுகளை எல்லாம் சந்திப்போம். அதே மாதிரி சொந்தக்காரங்களெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் பார்த்த உடனே. ஏன்னா நம்ம இங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து போகும்பொழுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சென்றுதான் ஒரு ட்ரிப் போறோம். அதனால பாத்திருக்கவே மாட்டோம் அந்த மாதிரிலாம் உள்ள சூழ்நிலைகள். அது கல்யாணத்துலதான் வந்து நம்ம அதிக பேரை நம்ம சந்திக்க முடியும்.
1: சுருக்கமா சொல்ல போனா அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கும். அந்த கசப்பான நினைவை பற்றி அவ்வளவு நீங்க யோசிக்க மாட்டோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின்

0: குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சருமத்திற்கு
0: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
0: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

நடைபெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவிக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: ஒரு சூழ்நிலை கொடுத்துறதா இல்லையா? ஒரு திருமணத்துக்கு நீங்க போகிறீங்க, 3 மணி நேரம் ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு, நல்ல சாப்பாடு, பழைய நண்பர்களை பாக்குறீங்க, நிறைய கதைகளை பேசுறீங்க, சிரிப்பு பேச்சு மகிழ்ச்சி அந்த இடத்தை சூழ்ந்து இருக்கு. ஆனா 10 நிமிடங்களுக்கு முன்னால நீங்க வீட்டுக்கு கிளம்புற அந்த 10 நிமிடங்களுக்கு முன்னால ஒருத்தர் உங்களை பாக்குறாரு, உங்ககிட்ட பேசுறாரு, அது வாக்குவாதமா மாறுது. அந்த வாக்குவாதத்தோட தான் நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க. அதன் பிறகு 2 வாரங்கள் 3 வாரங்கள் கழித்து யாராவது உங்ககிட்ட அந்த திருமணத்தை பத்தி கேட்டாங்கன்னா, நீங்க அந்த திருமணத்தை பத்தி எப்படி விவரிச்சு சொல்வீங்க? திருமணம் எப்படி இருந்ததுன்னு கேட்கும் போது அந்த 3 மணி நேர மகிழ்ச்சியை விட அந்த கடைசி 10 நிமிடம் உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருமா? வந்துச்சுன்னா இதற்குதான் உளவியல்ல உச்சம் முடிவு விதி அப்படின்னு சொல்றாங்க, பீக் அண்ட் ரூல். ஒரு அனுபவத்தை நம்ம திரும்ப நினைச்சு பார்க்கும் போது அதுல நடந்த ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நம்முடைய நினைவு சமமான முக்கியத்துவத்தை கொடுக்காதான். குறிப்பா ரொம்ப தீவிரமான ஒரு தருணம், அந்த அனுபவம் எப்படி முடிந்தது என்பதும் நமது மொத்த மதிப்பீட்டுல அதிக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பா ஒரு நிகழ்வுல நீங்க இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு நீங்க போகிறீங்கன்னா, அங்க நடந்த பல தருணங்கள்ல எது ரொம்ப முக்கியமான ரொம்ப தீவிரமான ஒரு தருணமோ அதுக்கு நம்முடைய மனசு அதிக மதிப்பீட்டை கொடுக்கும், அதிக தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். இதற்கு பின்னால இருக்கும் பிரபலமான ஆய்வு 1993 இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சுங்க. ஆய்வாளர்கள் சிலர மிக குளிர்ந்த நீர்ல அவங்களோட கைய வச்சிருக்க சொன்னாங்க. முதல்ல 60 வினாடிகள் அவங்க கைய குளிர்ந்த நீர்ல வச்சிருக்கணும். 2வது முறை அவங்க செய்யும் போது அதே 60 வினாடிகள் தான் அவங்க குளிர்ந்த நீர்ல அவங்க கைய வச்ச பிறகு மேலும் 30 வினாடிகள் அவங்களுடைய கைய வைத்திருக்க வேண்டும். 90 வினாடிகளுக்கு வச்சிருக்கணும். ஆனா அந்த கடைசி 30 வினாடிகள்ல நீர் அவ்வளவு குளிரா இல்லாம போச்சு, அந்த டிகிரி செல்சியஸ் மாற்றப்பட்டது. அதனால அந்த கைய உள்ள வச்சிருக்கிறதுக்கு அந்த ஆய்வாளர்களுக்கு சுலபமாக இருந்தது, ஏன்னா அவ்வளவு குளிரா இல்ல இல்லையா. பின்னர் அந்த ஆய்வாளர்கள்கிட்ட கேட்டாங்க, 2 சோதனைகள் நீங்க செஞ்சீங்க, ஒண்ணு குளிரான நீர், இன்னொன்னு குளிரான நீர்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் விதவிதப்பான தண்ணீர் நிலைக்கு உங்களுடைய கைகளை நீங்க வைத்திருக்கலாம். ஆனா நீண்ட ஒரு சோதனையாக 2வது சோதனை இருந்தாலும் நீங்க எந்த சோதனையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க திரும்ப செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டபோது பலரும் 2வது அனுபவத்தை தான் தேர்வு செஞ்சாங்க. அது நீளமான ஒரு சோதனையாக இருந்தாலும் அது நல்லபடியாக முடிந்திருந்தது இல்லையா. இதுதான் பீக் அண்ட் ரூல் கூட நம்ம சம்பந்தப்படுத்தலாம். பீக் அண்ட் ரூல் என்றால் கெட்ட சம்பவங்கள் கெட்ட நிகழ்வுகளை மட்டும் நம்ம மனசு நம்ம நினைவுல இருக்காது. பீக் என்றால் அந்த அனுபவத்துல ரொம்ப தீவிரமான முக்கியமான ஒரு தருணம், அது நல்ல ஒரு தருணமாக இருக்கலாம் இல்ல கெட்ட ஒரு தருணமாக இருக்கலாம். உச்சி குளிரும் அளவுக்கு சந்தோஷ நிலைய நம்ம அடையலாம், அல்லது அந்த நேரத்துல நடந்த ஒரு சம்பவம் உங்களை எரிச்சப்படுத்திருக்கலாம் இல்ல உங்களுக்கு கோபத்தை வர வச்சிருக்கலாம். என்றால் அந்த அனுபவம் எப்படி முடிந்தது? சில நேரத்துல நீங்க சண்டை போட்டிருப்பீங்க, ஆனா சமாதானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பவத்தின் சமாதானம் தான் இன்னும் முக்கியமாக தெரியும். எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதை விட மிக தீவிரமான தருணம் எப்படி இருந்தது, கடைசியில எப்படி முடிந்தது என்பதுதான் சில நேரங்கள்ல நம்ம நினைவுல அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பீக் அண்ட் ரூல் சொல்லுது.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: வந்துருச்சு பீசா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சோய் காலி கோடி பீசா. இதோ வந்துருச்சு, வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலி சாஸ், சாறு நிறைஞ்ச ருசியான கோடி, நான் உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்.

மாலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். சற்று முன்பு உங்களுக்காக தர்மபுரத்தில் இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது உங்களுக்கான பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு. அந்த பாடலோடு நீங்க யோசிக்கவும் போறீங்க எந்த அங்கத்துல சிங்கப்பூருக்கு ஆழமான வரலாறு இருக்குது. அந்த வரலாறு ஒண்ணுனா நீங்க இந்த அங்கத்துல பகிர்ந்து கொள்ளும் போது அப்படியே மலரும் நினைவுகள் பின்னோக்கி பார்க்கும் வாய்ப்பையும் நீங்க வழங்குறீங்கன்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்றைக்கான இடத்துக்கு வருவோம். உங்களுக்கான முதல் குறிப்பு, ஒரு காலத்துல இந்த இடம் சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் இடையிலான மிக முக்கியமான இணைப்புகள்ல ஒன்றா இருந்துச்சு. இரண்டாவது குறிப்பு, இதன் முகப்புல இருக்கும் 4 பெரிய மனித உருவங்கள் அந்த காலத்துல மலேயாவின் 4 முக்கிய துறைகளை குறிக்கின்றன. விவசாயம், வணிகம், போக்குவரத்து, தொழில். யோசிச்சு பாருங்க எந்த ஒரு இடமாக இருக்கும் அப்படின்னு. சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுவும் சிங்கப்பூர்ல நீங்க 50கள், 60கள், 70கள், 80களில் பிறந்த ஒருத்தரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் எதை பத்தி சொல்றேன், எந்த இடத்தை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு தெரியும். யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
3: M1 வழங்கும் மேக்ஸ்.
2: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.

0: பெனிஃபிட்களை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சர்ட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
2: காலை வணக்கம் ஹலிமா.
1: வணக்கம் மாமா.
2: அந்த பதில் வந்து நேஷனல் மியூசியம் ஆஃப் சிங்கப்பூர் நினைக்கிறேன்.
3: வணக்கம் ஹலிமா.
1: வணக்கம்.
3: நீங்க சொன்ன குறிப்புகள் பார்த்தா அதோட விடை வந்து ஷா பில்டிங்.
1: இன்றைக்கு எங்கே எங்கே அங்கத்துல இந்த 2 குறிப்புகளை சற்று முன்பு நான் வழங்கியிருந்தேன். மீண்டும் சொல்றேன், ஒரு காலத்துல இந்த இடம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான மிக முக்கியமான இணைப்புகள்ல ஒன்றா இருந்துச்சு. இதன் முகப்புல இருக்கும் 4 பெரிய மனித உருவங்கள் அக்கால மலேயாவின் 4 முக்கிய துறைகளை குறிக்கின்றன. விவசாயம், வணிகம், போக்குவரத்து, தொழில். சரி, 3வது குறிப்பையும் வழங்கிறேனே. ஒரு காலத்துல இந்த இடத்துக்குள்ளே உணவகம், முடித்திருத்தும் நிலையம், மதுபான கூடம், பயணிகள் தங்கும் விடுதின்னு இப்படி பல வசதிகளும் இருந்தன. இந்த இடமும் இருக்கும், யோசிச்சு பாருங்க.

0: கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது.
1: அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்னு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க. தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: சிவசாமி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் அலிமா.
6: என்
5: பேரு கமலா.
6: நீங்க
5: சொன்ன இடம் வந்து கிளாக்கி சிங்கப்பூர் 6 நினைக்கிறேன். நன்றி.
6: இல்லங்க, கிடையாது. ஆனா இதற்கெல்லாம் இடையில பல நீர்கள் நீங்க சரியான பதில கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க, சரியான இடத்தை கண்டுபிடிச்சு நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு காலத்துல இந்த இடம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான ஒரு முக்கிய இடமாக அமைஞ்சிருந்தது. இதன் முகப்புல இருக்கும் 4 பெரிய மனித உருவங்கள் அந்த கால மலேசியாவின் 4 முக்கிய துறைகளை குறிக்கின்றன. விவசாயம், வணிகம், போக்குவரத்து, தொழில், எந்த இடம் அது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். SP பாலசுப்ரமணியம் PCC கொண்டு வரும் பாடல் இதோ.

0: வணக்கம், நான் தஞ்சை ராஜா.
1: சொல்லுங்க.
0: நீங்க குறிப்பிட்ட அந்த இடம் வந்து டான்ஜாங் பகர் ரயில்வே ஸ்டேஷன்.
2: குட் மார்னிங் ஹலிமா.
1: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
1: என்னோட
2: பதில் வந்து தஞ்சாங் பகர் ட்ரெயின் ஸ்டேஷன்.
3: வணக்கம், நான் மீரா பேசுறேன்.
1: சொல்லுங்க மீரா.
3: தஞ்சாங் பகர் ரயில்வே ஸ்டேஷன்.
4: குட் மார்னிங் ஹலிமா, நான் பிரியா பேசுறேன். நீங்க கேட்டதுக்கான விடை வந்துட்டு தஞ்சாங் பகர் ரயில்வே ஸ்டேஷன்.
5: ஹலிமா காலை வணக்கம். சார் வந்து தஞ்சாங் பகர் மலேசிய ரயில்வே
1: ஸ்டேஷன். புஷ்பா, நீங்க எல்லாருமே சொன்ன பதில் ஆமாங்க. தஞ்சாங் பகர் ரயில் நிலையத்துக்கான குறிப்புகளை தான் நான் வழங்கியிருந்தேன். அதற்கு ஆழமான வரலாறு இருக்குது. அந்த வரலாறு சொல்றதுக்கு எனக்கு ரெண்டு பாடல்கள் தேவை. அதனால பாடல்களை கேட்டுட்டு வந்துருங்க. பட்டியல் படத்துல இருந்து இவற்றுக்கு ராஜ கொண்டு வரும் ஒரு புதிய பாடல் வந்துட்டு இருக்கு. மன்னிச்சிருங்க, இந்த அங்கத்துல புதிய பாடல ஒளிபரப்புறேன் அப்படின்னு. ஏன்னா இந்த வாரமா ஒளியில நட்சத்திரமா வளம் வராரு இவற்றுக்கு ராஜா. அவருடைய பாடல்கள் அப்பப்ப நீங்க நிகழ்ச்சிகள்ல கேட்பீங்க. அந்த வரிசையில ஆனந்தமான நிகழ்ச்சியில இப்ப நான் இந்த பாடலை ஒளிபரப்புற நேரம் வந்தாச்சு. கேட்டுட்டு பிறகு பழைய பாடல்களுக்கு போவோம்.

0: சுவையான நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 27 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுன் ஒரு வள்ளி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 33 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 18 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். Joy Alucas, world's favorite jeweler.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: கடையை புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
1: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
0: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கே ஸ்ட்ராஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778132344. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com. இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. நீல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
0: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா 1 சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: புத்து புதிய ஒரு பாகம் என்ன நடந்தது?
5: பின்னிரவு 1:20 வேலையை முடித்து விட்டு மேரி வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டுக்குள் நுழைந்த போது சார்ல்ஸ் லாஃப் பீட்டில் படுத்துக் கொண்டு இருந்த காட்சியை பார்க்கிறார். கை தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சார்ல்ஸ். மேரியின் நினைவில் மீண்டும் வந்தது வாடகை, பணம், அவமதிப்புகள், மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட தகராறுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர் கண்முன் வந்தது. சார்ல்ஸை பார்த்து இங்கிருந்து வெளியே போ,
0: அதன் பிறகு என்ன நடந்தது முழு பாகத்தையும் கேட்க இப்போதே செல்லுங்கள் மீல் லிசனுக்கு. அனைத்து பாகங்களையும் கேட்கலாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலி என்ன நடந்தது.

0: ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நமக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல தரப்பட்ட ரயில் சேவைகள், ரயில் பாதைகள் இருக்கின்றன. வட்டப்பாதையாக இருக்கட்டும், பச்சை சிவப்பு பாதையாக இருக்கட்டும், நீல பாதை, இப்படி பல ரயில் பாதைகளை நீங்க பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு நீங்க போகலாம். அவ்வளவு வசதிகள் நம்ம அரசாங்கம் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் தான் நமக்கு எடுக்கோங்க, இல்ல முக்கால் மணி நேரம் ஆகலாம் அப்படி கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா. ஆனா இந்த வசதிகளை 1920களில் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது இல்லையா? 1920களுக்கு முன்பு சிங்கப்பூர்ல இருந்து மலேயாவுக்கு நீங்க பயணம் மேற்கொள்ளணும்னா அது ரொம்ப கடினமான ஒன்று. அந்த காலத்துல சிங்கப்பூர்ல ரயில் பயணம் கிராஞ்சி வரைக்கும் தான் போகும். அங்கிருந்து பயணிகள் இறங்கி படகுல ஜோஹருக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் ரயில் பயணத்தை அவங்க தொடரணும். 1924 காஸ்வே திறந்த பிறகு சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் இடையிலான மக்கள் மற்றும் பொருள்களின் போக்குவரத்து வேகமாக அதிகரித்தது. பல பேரும் வர ஆரம்பிச்சாங்க, அதனால அந்த மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அதனால ஒரு பெரிய புதிய நிலையமும் தேவைப்பட்டது. 1929 தஞ்சோங் பாகா நிலையத்தின் கட்டுமானம் தொடங்கியதா. 31 கட்டி முடிக்கப்பட்டு 32 அதிகாரப்பூர்வமாக அங்க திறக்கப்பட்டது. துறைமுகத்திற்கு அருகில அமைந்திருந்தாலும் மலேயாவில் இருந்து வந்த ரப்பர், தகரம், இந்த பொருள்களை சிங்கப்பூரின் துறைமுகத்துக்கு விரைவாக கொண்டு செல்லவும் இந்த இடம் ஒரு பெரிய உதவியா அமைஞ்சதுங்க. பல தலைமுறைகளுக்கு சிங்கப்பூர்ல இருந்து மலேயாவுக்கு சென்ற பயணிகளின் முக்கிய புறப்பாட்டு இடமாக இந்த இடம் அமைஞ்சது. இறுதியா ஜூன் 30 2011 இங்க இருந்து கடைசி ரயில் புறப்பட்டது. அந்த கடைசி ரயிலை ஓட்டியவர் சாதாரண ரயில் ஓட்டுநர் கிடையாதுங்க, ஜோஹரின் சுல்தான் இப்ராஹிம் இஸ்மாயில் அவர்களே அந்த ரயிலை ஓட்டி சென்றாரு. அதன் பிறகு தஞ்சோங் பாகார் நிலையத்தின் 79 சேவையில இருந்த பிறகு அந்த ரயில் சேவை ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இந்த ரயில் நிலையத்தின் நடுப்பகுதியில உள்ள மண்டபம் இருக்குது இல்லையா, அந்த ஹால் இருக்குது இல்லையா, அது சுமார் 22 உயரமா உள்ள நிறைய சுவர் ஓவியங்களும் இருக்குதுங்க. இது வண்ணப்பூச்சால வரையப்பட்டவே இல்லையா, சுமார் 9000 பீங்கான் ஓடுகளை இணைத்து இவை செய்யப்பட்டுள்ளன. வாவ், அதுல ரப்பர் பால் எடுப்பது, தகரம் தோண்டுவது, நெல் பயிரிடுறது, போக்குவரத்து போன்ற அந்த காலத்துல இருந்த மலேயாவின் வாழ்க்கை காட்சிகளை ரொம்ப தத்ரூபமா இந்த சுவர் ஓவியத்துல இணைத்திருப்பாங்களா. அதோட வாசல்ல இருக்கும் அந்த 4 சிலைகளுக்கும் பொருள் இருக்குதா. முகப்பல இருக்கும் அந்த 4 பெரிய பள்ளிங்க சிலைகளை இத்தாலியன் ஃப்ளோரன்ஸ் நகரை சேர்ந்த சிற்பி ஒருவர் தான் இத வரைஞ்சிருக்காரு, ஆஞ்சியோலோ வன்னேட்டி. விவசாயம், வணிகம், போக்குவரத்து, தொழில் என்ற 4 துறைகளை தான் இந்த சிலைகள் குறிக்கின்றன. இந்த ரயில் நிலையத்துக்குள்ளேயே தங்கும் விடுதியும் இருந்துச்சா. பயணிகளுக்காக மேல் மாடிகள்ல ஒரு ஸ்டேஷன் ஹோட்டல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உணவகம், முடித்திருத்தும் நிலையம் எல்லாமே அங்க நீங்க காணலாம். அந்த வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. பல ஆண்டுகளா சிங்கப்பூரையும் மலேயாவையும் அதன் பிறகு மலேசியாவையும் இணைத்த முக்கிய இடங்கள்ல ஒன்றுதாங்க இது. இந்த பாதையில மக்கள் பயணிச்சாங்க, குடும்பங்கள் சந்தித்தன, பொருள்கள் சென்றன, எண்ணற்ற நினைவுகள் உருவானது. இப்ப சிங்கப்பூரும் மலேசியாவும் 2 தனித்தனி நாடுகளாக இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு ஒரு விஷயத்த நினைவூட்டுது, நம்முடைய வரலாறு பல இடங்கள்ல ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. நம்முடைய உறவும் தலைமுறைகள் கடந்தும் தொடர்கிறது. தஞ்சோங் பாகா ரயில் நிலையம்னு சொல்லும் போது அது சிங்கப்பூரின் பழைய நினைவு சின்னமா மட்டும் இல்லைங்க, இரு அண்டை நாடுகளுக்கு இடையே நீண்ட காலமாக இருந்து வரும் உறவின் ஒரு அழகான நினைவு சின்னமாக அமையுது. இன்றைக்கு நம்ம மலேசிய நண்பர்களுக்கு மிரடேக தினமா இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை எடுத்து பேசுகிறது.
1: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: Junior

0: சாரி.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். நண்பகல் 12:00. மீடியாகாப் 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூர் ஆய்வு புத்தாக்கம் தொழில் முனைப்பு 2030 திட்டத்தின் கீழ் ஆய்வுகளை நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளாக மாற்றுவதில் கவனம் செலுத்தவிருக்கிறது. அதற்காக சுமார் 37 பில்லியன் வெள்ளி ஒதுக்கப்படும். நம்பிக்கைக்குரிய ஆய்வுகளை நிறுவனங்கள் முதலீடு செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களாக மாற்றுவதற்கு உதவும் வகையில் புதிய மானிய திட்டம் அறிமுகம் கண்டுள்ளது. ஆய்வு முடிவுகளை பொருள்களாகவும் வர்த்தகங்களாகவும் மாற்றுவதில் இன்னும் கூடுதலான முயற்சிகள் எடுக்கப்படலாம் என்பது தேசிய ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரியவந்துள்ளது. ஒவ்வொரு திட்டத்திற்கும் 2 மில்லியன் வெள்ளி வரை நிதி ஆதரவு பெறலாம். முன்கூட்டியே முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ள திட்டங்கள் 3 மில்லியன் வெள்ளி வரை பெறலாம். கடந்த 5 ஆண்டுகளில் ஆய்வு புத்தாக்கம் தொழில் முனைப்பு ஆகியவற்றில் செய்யப்பட்ட 28 பில்லியன் வெள்ளி முதலீட்டின் விளைவுகளையும் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கை விவரித்தது. ஆய்வு வளர்ச்சி ஆகியவற்றுக்கான வர்த்தகங்களின் செலவினம் சுமார் 64% அதிகரித்தது. 2018 5.5 பில்லியன் வெள்ளியாக இருந்தது 2023 9 பில்லியனாக உயர்ந்தது. ஆய்வு வளர்ச்சித்துறையில் வேலைவாய்ப்புகள் சுமார் 33% அதிகரித்தன. அவற்றில் 10 இல் 7 வேலைகள் சிங்கப்பூர் வாசிகளுக்கு சென்றன. சிங்கப்பூர் இளம் வயதினரை பாதுகாக்க சமூக ஊடக தளங்களில் வயதை சரிபார்க்கும் நடைமுறை, வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை கட்டாயமாக்க திட்டமிடுகிறது. சில அம்சங்களை முடக்குவதும் கால வரம்புகளை அறிமுகம் செய்வதும் அதில் அடங்கும். சட்ட மாற்றங்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறினார். வயதை உறுதிப்படுத்துவதற்கான தங்கள் தீர்வுகளை தளங்கள் முன்வைக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் அவற்றை மதிப்பீடு செய்து தணிக்கை செய்யும் என்றும் அவர் சொன்னார். போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத சமூக ஊடக தளங்களை இளம் வயதினர் பயன்படுத்த முடியாது என்றார் அமைச்சர் தியோ. எதிர்வரும் பள்ளி விடுமுறையை முன்னிட்டு வுட்லண்ட்ஸ் துவாஸ் சோதனைச் சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்று குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 2 சோதனைச் சாவடிகளிலும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறும் உச்ச நேரங்களில் தவிர்க்குமாறும் அது அறிவுறுத்தியது. குடிநுழைவு சோதனையை விரைவாகவும் தடையின்றியும் முடிப்பதற்கு MyICA செயலியில் உருவாக்கப்படும் QR குறியீடுகளை பயன்படுத்துமாறு பயணிகளை ஆணையம் கேட்டுக்கொண்டது. தேசிய தின நீண்ட வார இறுதியின் போது 2.1 மில்லியனுக்கும் அதிகமானோர் 2 சோதனைச் சாவடிகளையும் கடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. G20 உறுப்பு நாடுகள் சீனாவுடனான அவற்றின் வர்த்தக ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேசன்ட் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் சீனாவை உள்நாட்டு செலவினத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வைக்கவும் அவ்வாறு செய்வது அவசியம் என்றார் அவர். சீனா தற்போது அதிக அளவில் பொருள்களை ஏற்றுமதி செய்வதாக திரு பேசன்ட் சொன்னார். அமெரிக்கா அதிகப்படியான இறக்குமதி வரிகள், கார்கள் உள்ளிட்ட சில சீன பொருள்கள் மீதான தடைகள் மூலம் பல சீன ஏற்றுமதிகளை கட்டுப்படுத்தியுள்ளது என்றார் அவர். இதனால் ஐரோப்பிய லத்தீன் அமெரிக்க சந்தைகளில் சீனா கவனம் செலுத்துகிறது. ஈரான் மீதான பொருளாதார நெருக்குதலை அதிகரிக்கும் நோக்கில் அமெரிக்க நிதியமைச்சர் ஒவ்வொரு வாரமும் புதிய இரண்டாம் நிலை தடைகளை அறிவிக்கக்கூடும். முதலில் வங்கிகள் மீது கவனம் செலுத்தப்படும் என்றார் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேசன்ட். ஈரானுடன் நிதி தொடர்புகள் இருப்பதாக கூறப்படும் எகிப்தின் பாக் பிஸ்மீர் வங்கியின் ஐக்கிய அரபு சிற்றரசுகள் கிளைகள் மீது அமெரிக்கா வெள்ளிக்கிழமையன்று தடைகளை விதித்தது. எதிர்வரும் G20 நிதியமைச்சர்கள் சந்திப்பில் ஈரானுடனான பொருளாதார உறவுகளை துண்டிக்கும்படி நிதியமைச்சர்களையும் மத்திய வங்கி ஆளுநர்களையும் கேட்டுக் கொள்ளவிருப்பதாக திரு பேசன்ட் சொன்னார். ஈரானின் புரட்சிப்படை ஜோர்தானில் இருக்கும் இரண்டு அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடி அது என்று புரட்சிப்படை சொன்னது. அமெரிக்க தாக்குதலில் ஈரானிய ராணுவ வீரர்களும் பொதுமக்களும் மாண்டதாக தெஹ்ரான் சொல்லிற்று. தனது ஆகாய வெளிக்குள் நுழைந்த 8 ஏவுகணைகளை இடைமறித்ததாக ஜோர்தானிய ஆயுதப்படை கூறியது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எனும் தொலைநோக்கியை வெற்றிகரமாய் விண்ணில் பாய்ச்சியுள்ளது. ஹபல் விண்வெளி தொலைநோக்கி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் தொலைநோக்கி இரண்டையும் விட அது சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விண்வெளியின் பரந்த காட்சிகளை படம் பிடிக்கும் ஆற்றல் கொண்டது அது. பூமியிலிருந்து சுமார் 1 மில்லியன் மைல் தொலைவில் இருக்கும் பகுதியை அடைய தொலைநோக்கிற்கு 100 நாள் பிடிக்கும். அந்த பகுதியை சென்றடைந்தவுடன் அது நமது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள கோள்களை பட்டியலிட தொடங்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார இறுதியில் 8 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். நாளை முதல் மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002212196. செல்லுங்கள் newmtechgroup.com.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
6: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
2: எல்லாமே மாறுது.
3: அப்ப வானொலி
2: நாங்களும் மாறுறோம். இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.
7: ஒரு பார்வை பார்க்கும்
3: தின்ன கான கோயில் எஸ் ஜானகி.
8: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
3: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
9: மாற்றம் ஒன்றுதானே மாறாதது.
10: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோம்.

இந்த பாடல்களை முழுமையா கேட்கணும்னா தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. அதே நேரத்துல மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சந்திக்கிறேன். ராவணன் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வரும் பாடல், அதோட வெயில் படத்துல இருந்து டிப்பு சுஜாதா கொண்டு வரும் பாடல் ஒன்றின் பின் ஒன்றா ஒளிபரப்பாக இருக்கு. இது உங்க ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: என்ன தொடர்பு அங்கத்துல உங்களுக்கான மூன்று பொருள்கள் இவைதான். முயலின் காது, யானையின் காது, கணினியின் வெப்பத்தகடு. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687968968. எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டுவாசை நோக்கி செல்லும் கேப்பல் ரோட் வெஸ்கோஸ் ஹைவே பிளை ஓவரில் அங்கே ஒரு வாகன பழுதாக நின்று கொண்டிருக்கிறது. மூன்றாம் தடத்தை நீங்க தவிர்த்தரணும். பிஆர்இ நோக்கி செல்லும் கேஜிஇபிஆர்இ சாங்கிக்கு பிறகு சாலை பண்ணி மூன்றாம் தடத்தை தவிர்த்தருங்க. டுவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ ஜுரோங் வெஸ்ட் அவென்யூ 2 எக்ஸிட்டில் சாலை பண்ணி.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி. தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: பள்ளி விடுமுறை வந்தாச்சு. இந்த சமயத்துல வாகனத்துல சுங்கச்சாவடியை கடந்து மலேசியாவுக்கு போக வழக்கத்தை விட கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கலாம். மை ஐசிஏ செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்கி வேகமாகவும் சுலபமாகவும் சுங்கச்சாவடியை கடக்கலாம். போக்குவரத்து விதிகளை கடைபிடிங்க, வாகன வரிசையை தாண்டாதீங்க. ஐசிஏ அதிகாரிகளோடு ஒத்துழைங்க. மறக்காம முன்கூட்டியே திட்டமிட்டு பயணம் செய்யுங்க. பயணத்துக்கு முன் அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ஐசிஏ பேஸ்புக், ஒன் மோட்டரிங் இணையதளங்களை பாருங்க.
0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். மக்கள் அதிகம் விரும்பியதால் பிட்சா ஹாட்டின் 10 வள்ளி பிட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பிட்சா வெறும் 10 வள்ளி தான். 25 வள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நான் உறவைக்கும் பாபக்யூ சங்கி சீக், சீக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓட்டா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள். இன்றை கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பிட்சாஸ்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இந்த அவளை வழங்கியது.

மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல முயலின் காது, யானையின் காது, கணினியின் வெப்ப தகடு கொடுத்திருந்தேன். இந்த மூன்றுக்கும் இருக்கிற தொடர்பை நீங்க சொல்லணும். மூன்றும் காற்றை பிடிக்க உதவுகின்றன அப்படின்னு கலை நினைச்சிருக்காங்க. குறிஞ்சி வாயில பதில் அனுப்பி வச்சிருக்காங்க. மூன்றும் சத்தத்தை குறைக்க உதவுகின்றன. நல்ல முயற்சி மாலா, ஆன கிடையாது. மூன்றும் உடல் அல்லது கருவியை பாதுகாக்கும் பகுதி. நல்ல முயற்சி நரேஷ், ஆனா கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. முயலின் காது, யானையின் காது, கணினியின் வெப்ப தகடு, இந்த மூன்றுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குதுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க. அது என்ன தொடர்புன்னு 9678 8 9 6 8

செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வார நாள்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகவும் காலை 7, 8, 10 நண்பகல் 12 மாலை 6 இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, 8, 10 நண்பகல் 12 மாலை 6 இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் இரவு 9:00 வரை வசந்த மொழி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:00 நண்பகல் 12:00 வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5:00 இரவு 8:00 வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.

0: என்னங்க, ஒரு வீடு வாங்க நல்ல முகம் வரணா?
1: நெட்லியின்றா.
0: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
1: நெட்லியின்றா.
0: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
1: நெட்லியின்றா.
0: அது
1: நீ ஆயிரம் கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லியின்றா நெட்லியின்றா நெட்லியின்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
0: தொடர்புக்கு
1: 8854 8989
2: சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

0: இன்றைக்கு மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல? நான் கொடுத்த மூன்று, முயலின் காது, யானையின் காது, கணினியின் வெப்ப தகடு, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டு இருந்தேன். குரல் பதிவு வாயிலா ஒருத்தவங்க பதில் அனுப்பி வச்சிருக்காங்க.
1: வணக்கம் ஹலிமா, நான் மாறன் பேசுறேன்.
0: வணக்கம்.
1: மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை, வெப்பத்தை வெளியேற்றுவது.
0: வெப்பத்தை வெளியேற்றுவது அப்படின்னு சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த பதில் சரியான பதிலா? வெளியேற்றுவது மட்டும் இல்லாம தேவையான நேரத்துல வெப்பத்தை காக்கிறதுக்கும் உதவுது. சூடு அதிகமா இருக்கும் போது முயலுடைய காதுகளுக்கு செல்லும் ரத்த ஓட்டமும் அதிகரிக்குமா, அந்த நேரத்துல வெப்பம் வெளியேறும்னு சொல்றாங்க. குளிரான சூழல்ல அந்த ரத்த ஓட்டம் குறையும், அதனால தேவையில்லாம உடல் வெப்பம் வெளியேறாம இருக்கிறதுக்கு அது காக்குது. அதனால தேவையில்லாம உடல் வெப்பம் வெளியேறாம இருக்கிறதுக்கு காக்குது இந்த காதுகள், முயல் காதுகள் காக்குது. யானையின் காதுக்கு வருவோம். யானையின் காது ஒரு வகையான இயற்கையான வெப்ப ஜன்னல், வெப்ப வெளியேற்றும் ஜன்னல்னு சொல்றாங்க. யானையின் காதுல ஏராளமான ரத்தநாளங்கள் இருக்குதா? காதின் பரப்பளவும் ரொம்ப பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். யானை தன்னுடைய காதுகளை அசைக்கும் போது நிறைய வெப்பம் வெளியேறுமா, அதனால காற்றோட்டம் அதிகரிக்குது. கணினியின் வெப்ப தகட்டிலும் நிறைய மெல்லிய தகடுகள் இருக்குது, அவை காற்றை அதிகமாக தொடுமா, அதனால கணினிக்குள் இருக்கும் சூடு சீக்கிரமாக வெளியேறும். முயல், யானை, கணினி, மூன்றுக்கும் ஒரே அறிவியல் தாங்க. அதிகமான பரப்பளவு இருந்துச்சுன்னா வெப்பத்தை வெளியேற்றுவது ரொம்ப சுலபமான ஒன்று, காற்றோட்டமாகவும் இருக்கும். ஆக யானையின் பெரிய காது அது அழகுக்காக மட்டும் இல்லைங்க, அது ஒரு இயற்கை குளிரூட்டும் கருவியாக யானைக்கு அமையுது. அதனாலதான் அதனுடைய உடலில் இருக்கும் சூடு ரத்தத்தின் வழியாக காதுகளுக்கு வந்து அங்கிருந்து வெளியேற உதவுது.

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா பப்காஞர்களையும் நீங்கள்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வளமை போலின்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசையினை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்திப்பாமாலைகள். பக்திப்பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடியது.

கேட்டது விநாயகர் துதியாக கே ஜி ஜேசுதாஸ் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இதை தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக லூகாஸ் சேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது லூகாஸ் சேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடக்கேட்டீர்கள். தொடர்கின்றது பக்தி பாமலைகள் வரிசையில் சீரடி சாய்பாபா புகழ்மாலையுடன் மது பாலகிருஷ்ணன் குழுவினர்.

சாய்பாபா புகழ்மாலை மது பாலகிருஷ்ணன் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கானா பாலா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக கானா பாலா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய

ரசூல் முஹம்மதரின் கொடையாகுமே. தோளோடு தோள் நின்று தொழவாருங்கள், ஐயோ நின் அருள் தன்னை

உயர்ந்தோர்கள் தாய்ந்தோர்கள் சேதமில்லையே, உலகோர் உடன் பிறந்தோர் நமது எல்லையே. ஆண்டி முன்னும் அரசன் பின்னும் தொழுதிடும் காட்சி, ஆண்டவன் முன் அனைவரும் சமம் என்னும்

கேட்டது இஸ்லாமிய கீதம் பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் இனி தொடர்கின்றது. டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பேழையிலிருந்து ஞானலிங்கம் குழுவினர் பாடிய

டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமியம் ஆலயத்தினரது ஒலிப்படையிலிருந்து ஞானலிங்கம் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டேனியல் யவஹர் குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக டானியல் யாவக்கர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில். இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ணகானமாக வாணிஜ்யராம் குழுவினர் பாடியது.

0: அந்த வகையில் நேற்று இன்றைக்காக வந்திருக்கும் முதலாவது நீர் இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் நிலம், நீங்களும் நிலமாக இருப்பீர்கள்.
1: நன்றி. ஓகே. செழிப்பான காவிரி ஆற்றங்கரையில் அமைந்த திருவோதிமங்கலம் என்னும் சிற்றூரில் பெரும் செல்வந்தரான சிவநேசர் வாழ்கின்றார். அவருக்கு இளஞ்செழியன் என்ற ஒரு மகன் இருந்தார். இளஞ்செழியன் சிறு வயதிலிருந்தே பேராசையும் சுயநலமும் கொண்டவனாக வாழ்ந்தார். எந்த ஒரு பொருளானாலும் தனக்கே முதலில் கிடைக்க வேணும் என நினைப்பார். இதனால் ஊர் சிறுவர்களும் நண்பர்களும் அவனை கண்டு ஒதுக்க தொடங்கினர். எஞ்சிய நண்பர்களும் விலகிய போதும் அவன் தன் தவறை உணரவில்லை. மகனின் இந்த நடத்தையை கண்டு கவலையிட்ட சிவநேசர் அவனுக்கு பண்பினை புகட்ட ஒரு நன்னாளை தேர்ந்தெடுத்தார். ஒரு நாள் உச்சி வேளையில் சிவநேசர் இரண்டு அகன்ற வெண்கல கிண்ணங்களை சுட சுட சமைத்த சோமியா பாயாசத்தை கொண்டு வந்து மேசையில் வைத்தார். ஒரு கிண்ணத்தின் மேல் மட்டும் பலதளக்கும் முழு முந்திரி பருப்புகளும் இடர்ந்த திராட்சைகளும் தூவப்பட்டிருந்தன. மற்றொரு கிண்ணத்தின் மேலே எதுவும் இல்லை. இந்த அந்த காலத்தில் முந்திரி திராட்சை சேர்க்கப்பட்ட பாயாசம் பண்டிகை காலங்களில் மட்டுமே கிடைக்கும் அரிய பண்டம். சிவநேசர் மகனை அழைத்து, மகனே, உனக்கு பிடித்துள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இளஞ்செழியன் சற்றும் யோசிக்காமல் முந்திரி இருந்த கிண்ணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். தன் சாதுரியத்தை ஒன்று பெருமிதத்துடன் ஒரு வாய் கருதினார். ஆனால் அவனது தந்தை தவக்கான கிண்ணத்தை எடுத்து அருந்த தொடங்கிய போது இளஞ்செழியனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. சிவநேசரின் கிண்ணத்து அடியில் எண்ணற்ற முந்திரி பருப்புகளும் பாதாம் பருப்புகளும் ஒளிந்திருந்தன. தன் அவசர புத்தியை நொந்தபடி முகம்பாடி நின்றான் அவன். சிவநேசர் புன்னகையுடன், மகனே, உன் கண்கள் காண்பதெல்லாம் உண்மையாகி விடாது. பிறருக்கு உரியதை பறைக்க நினைத்தால் இழப்பு உனக்கே என்றார். மறுநாளும் சிவநேசர் அதே போலேயே செய்தார். இம்முறை இளஞ்செழியன் தந்திரமாக யோசித்தார். நேற்று தந்தை கிண்ணத்தின் அடியில் முந்திரிகளை மறைத்து வைத்திருந்தார். எனவே இன்று மேலே ஒன்றுமில்லாத கிண்ணத்தில் தான் அடியில் நிறைய முந்திரி இருக்கும் என முடிவெடுத்து மேலே எதுவும் இல்லாத கிண்ணத்தை எடுத்தார். ஆனால் கிண்ணத்தின் அடிவரை தேடி பார்த்தும் ஒரு முந்திரி கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. சிவநேசன் மென்மையாக சிரித்து, மகனே, கடந்த கால அனுபவத்தை மட்டுமே நம்பி எதையும் கணிக்க கூடாது. வாழ்க்கை சில நேரங்களில் ஏமாற்றங்களையும் தந்திரங்களையும் கற்றுத்தரும் என்ற மூன்றாம் நாளும் அதே போல, மகனே, இன்றைக்கும் நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளுன்ற. இம்முறை சொலியல் அவசரப்படவும் இல்லை, தந்திரமாக யோசிக்கவும் இல்லை. பணிவோடு தலை வணங்கி, தந்தையே, நீங்களே இக்குடும்பத்தின் தலைவர், எங்களுக்கு உழைத்து தருபவர். அதனால் முதலாவதாக உங்களுக்கு விருப்பமான கிண்ணத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். எஞ்சியதை நான் உண்ணுகிறேன் என்றார். சிவநேசர் மகளோடு மேலே முந்திரி விழுந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டார். இளஞ்செழியன் தனக்கு கிடைத்த கிண்ணத்தை சாப்பிட தொடங்கிய போது அவனுக்கு பெரு வியப்பு காத்திருந்தது. அந்த சாதாரண கிண்ணத்தின் அடியில் முற்றிலும் பாதாம் நிறைந்திருந்தது. சிவநேசர் அன்புள்ள மகனை பார்த்து, மகனே, எப்போதும் நீ புற நன்மையை கருதி தியாகம் செய்கிறாயோ அப்போது நன்மைகள் உன்னை தேடி வரும் என கூறி வாழ்த்தினர். அன்று முதல் சுயநலம் திறந்து நல்வழியில் நடந்த இளஞ்செழியன் பிற்காலத்தில் பெரும் மதிப்பும் புகழும் பெற்ற சான்றோனாக திகழ்ந்தான். ஆன்ம நற்சிந்தனையாக எதிலும் அவசரக்கூடாது, அவசரப்படக்கூடாது என்று கூறி இன்றைய போது அனைவருக்கு நட்புதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். கேமா.
0: நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: காலை வணக்கம் கேமா. யுவதிரி குணராஜ கதைக்கிறேன்.
0: ஆம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசன் திருவாசகத்திலிருந்து ஆத்ம சுப்தி என்ற தொடரை தடப்ப வந்தேன். நன்றி. மாறி நின்று என கிடக்கிடந்தனைய எம் மதியிலி மட நெஞ்சே தேறுகின்றலம் இனி இணை சிக்கிட சிவனவன் திரள் தோல் மேல் நீறு நின்றது கண்ணனை யாயினன் நெக்கில்லை இக்காயம் கீறுகின்றலை கெடுவது உன் பரிசு இது கேட்க வந்தில்லேனே. உரை. எம் அறிவில்லாத மூட மனமே என்னை பகைத்து நின்று யான் கெடும்படியாக கிடத்தலை விட்டாய். இனிமேல் திட்டமாக உன்னை நம்ப மாட்டோம். உருவெடுத்து வந்த தூய முதல்வனது திரட்சி மிக்க தோள்களின் மேலே உலக நிலை யாமையும் திருவாரூர் ஒளியும் விளங்கும் திருநீற்றுக்குறி நிலையாக இருந்ததை நீ பார்த்த போதும் உணர்ந்து கனிவடைந்து உருகவில்லை. அவனை பிரிந்த போது இவ்வுடம்பை பகிர்ந்தாயில்லை. கெட்டொழிவதே உன் தன்மை, இதனை நான் கேட்கவும் பொறுக்க மாட்டேன். கின்றவாமன மேகடு வாயுடை யானடி நாயேனை விற்று எலாமிக ஆள்வதற்கு உரியவன் விரைவெலத்திருப்பாதம். முற்றில்லாத இளம் தலை பிரிந்திருந்து நீ உண்டன எல்லாம் முன் அற்றவாறும் இனி அறி அற்றவாறு நின் அறிகுன்னின் பெருமையும் அளவு அறுக்கில்லேனே. உரை என்னுடையானது மனம் பொருந்திய திருவடி கமலங்களாகிய முதிராத இளம் தலைகளை அடிமையாகிய நாய் போன்ற யான் பிரிந்திருந்தாலும் என் உடல் பொருள் ஆவி மூன்றும் கொண்டமையால் என்னை முழுவதும் விலப்படுத்தி யாவதும் சிறப்பாக ஆட்கொள்ளும் உரிமை உடையவன். ஆயினும் உலக பாகங்களில் செல்வதில் ஆற்றல் கெடாத நெஞ்சமே நாசமாய் போவாய். நீ முன் நுகர்ந்தவையெல்லாம் கெட்டொழிந்த விதத்தையும் உன் நட்பு அறிவையும் உன் போலி பெருமையையும் அளம் தறியும் மாற்றல் இல்லாதேன் யார். நன்றி. மிகுதி நாளை தொண்டனை செய்தொழில் துயர் அறுத்துயலாம் வண்டனை கொன்றையான் மதுமலர் தடைமுடி கண்டுனை நெத்தியான் கழுமல வள

0: பொருள் எல்லாம் எழுதின் முற்று கண்ணுதல் உடையதோர் கழுத்தின் மாமுகம் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். தென்னாளுடைய தினே போற்றி இந்நாட்டு வெட்கும் முறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சி தம்பலம் நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வாய்வரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் சௌரி கேமா. லண்டனிலிருந்து வெளிப்பிள்ளை பாலன்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி சௌரி. ராஜா நோட்பட நீங்க எல்லோரும் நலமாக்கீங்களா?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். இணைந்து கொள்ளுங்கள்.
2: ரொம்ப நன்றி சௌரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு நமது அன்பான உறவு அனைவருக்கும் இனியான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுயநலங்களையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜானா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளது குடும்பத்தினருக்கும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் அணு தினமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்காவின் சுவிசேஷம் 19 அதிகாரம் இறை வார்த்தைகள் 29-38 முடிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்தானியா என்னும் ஊரலுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு பாருங்கள். அதை ஏன் அவிழ்த்து உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு இயேசு சொன்னபடியே கண்டார்கள். கழுதைக்குட்டியை அவர்கள் அமைத்தும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் ஆடைகளை அதில் மேல் போட்டு இயேசுவை அதில் மேல் ஏற்றினார்கள். இயேசு போகையில் அவர்கள் தங்கள் ஆடைகளை வழியிலே விரித்தார்கள். இயேசு ஒலிவமலையில் அடிவாரத்துக்கு சமீபாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜாப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடர். நன்றி வணக்கம் சகோதரி ஹேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
3: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். என்பதே எங்கள் நிலம்பாலை இல்லாமல் ஒக்கடித்துறை சார்ந்தோன்றி ஈஸ்வரனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு இல்லாமல் சத்யசாயி பகவானின் தெய்வீக நிலவரம் இங்கே கிழமை நாம் அனைவரும் ஏன் ஏதேனும் ஒரு வகையான தன்னிலமற்ற சேவையில் ஈடுபட வேண்டும். நாம் எத்தகைய மனப்பான்மையுடன் சேவையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பகவான் விளக்கினை ஓட்டுகிறார். பேருக்காகவும் ஒழுக்காகவும் சேவை செய்யக்கூடாது. ஒருவரின் மேன்மையை நிலைநாட்டுவதற்காக அதை மேற்கொள்ளக்கூடாது. அல்லது ஏதேனும் மறைமுகமான சுயநல நேர நோக்கத்தை அடைவதற்காகவும் செய்யக்கூடாது. அத்தகைய சேவையை சேவையாகவே கருத முடியாது. இவை வரும் சுயநலச்சியர்களே சேவையின் புனிதத்தை தூய்மைப்படுத்தும் சக்தியை உணராமல் மக்கள் சமூக சேவையில் ஈடுபட தயங்குகிறார்கள். ஒருவர் தனது சேவையின் மூலம் தேசத்தின் நல்வாழ்வை மேம்படுத்துகிறார் என்று கற்பனை செய்வது ஒரு தவறாகும். சேவை செய்வதன் மூலம் ஒருவர் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறார் என்பதை உணர வேண்டும். சேவையற்ற வாழ்க்கை இருந்த வாழ்க்கையாகவே கருதப்பட வேண்டும். ஒருவரின் வாழ்க்கை பெயர் போல் அவர் அனுபவிக்கும் அனைத்து சுகங்களும் சமூகத்திலிருந்து பெறப்படுகின்றன. ஒருவர் சமூகத்தில் நிறைவை காண்கிறார். அப்படி இருக்க ஒருவர் சமூகத்திற்கு சேவை செய்யாவிட்டால் வேறு யாருக்கு சேவை செய்ய முடியும்? நம்மை ஆராயவும் விசாரிக்கவும் தூண்டி அதன் மூலம் தெய்வீக கொள்கை சாரத்தை நமக்கு கற்பிக்கும் இந்த இயற்கைக்கு நாம் சேவை செய்யாவிட்டால் வேறு யாருக்கு சேவை செய்வோம்? நாம் தவறவிட்ட கைக்குட்டையை எடுத்துக் கொடுக்கும் நபருக்கு நமது நன்றியை தெரிவிக்கிறோம். நமக்கு இந்த எல்லா வகையான வளங்களையும் வசதிகளையும் வழங்கிய இந்த இயற்கைக்கும் சமூகத்திற்கும் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டாமா? சேவை என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு செயல். அதற்கு ஓய்வோ நிறைந்தோ கிடையாது. இந்த உடலின் வலிமையையும் திறமைகளையும் சக மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காகவே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பகவான் எனது உரையில் கூறியிருக்கிறார் கூறிக்கொண்டு மற்றும் அதை சிந்தனை சந்திக்கிறேன். உங்களை முறை நேசிக்கும் சொன்னான் லாக்கூன் உணர் வணக்க நீல வணக்கம்மா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நச்சிந்தனை நேரத்தோடு. நச்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ஹேமா. நேவி ஸ்பிலீப்
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
4: நன்றி நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது. அதிகாரம் 4 திருவசனங்கள் 16 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் வரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழியை கேட்டு வியப்புற்று, இவர் ஜோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உன் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொழித்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலிலேயே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். குழந்தை பருவத்திலிருந்தே இயேசுவிடம் நட்பண்புகளும் ஞானமும் நிறைந்திருக்கும் என்று நாம் நிச்சயம் நம்பலாம். அன்னை மரியா தம் அன்பு மகனை நல்ல பழக்கங்கள் நிறைந்த ஒரு மனிதனாகத்தான் நிச்சயம் வளர்த்திருப்பார். அத்தகைய பழக்கங்களுள் ஒன்றுதான் ஓய்வினால் தோறும் தொழுகை கூடத்துக்கு சென்று இறைவேண்டல் செய்தல், இறைவாக்கு நூல்களை வாசித்தல், விளக்கமும் அளித்தல். ஓய்வு நாள் என்பது ஆண்டவரின் நாள், அவருக்கு உரியது, அவரை போற்றி புகழ, அவருக்கு பணிவிடை புரிய ஒதுக்கப்பட வேண்டிய நாள். அந்த தெளிவை எல்லா நல்ல யூதர்களும் கொண்டிருந்தனர். இயேசுவும் எத்தனை பணிகள் இருந்தாலும் எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு செல்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். நாம் எத்தனையோ முறைகள் ஞாயிறு வழிபாட்டை களைப்பின் காரணமாக, வேறு பணிகளின் காரணமாக தவித்திருக்கின்றோம். ஞாயிறு என்பது ஆண்டவரின் நாள். அந்த நாளை அவருக்காக அவரோடு செலவழிக்க வேண்டும். அதை ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும். இன்று இயேசுவே நமது மாதிரியாக இருக்கின்றார். இறைவா, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரான இறைவா, இயேசுவிடம் இருந்த இறைப்பற்று நல்ல பழக்கம் என்னிலும் இருக்க அருள் தாரும். ஓய்வு நாள் தோறும் உம்மை போற்றவும் உமக்காக வாழவும் திருமகன் இயேசுவிடம் இருந்த அதே ஊக்கத்தின் மனநிலையை எங்களுக்கும் தாரும் என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலே இந்த இறை வேண்டலுமை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, என்று காணாமல் போற அந்த வலிந்து தேடும் உறவுகளுக்காகவும் நாங்கள் இறைவனை மன்றாடுவோம். அவர்களும் அவருடைய மன அமைதிக்காகவும் ஆறுதலுக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ஹேமா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 8:21. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் வணக்கம் தமிழொலியில் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நற்சிந்தனைக்காக தொடர்ந்து வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
5: காலை வணக்கம் கேமா.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
5: ஆமாம், நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, அவனி மாதம் 31 பொதுக்காலம் 22 திங்கட்கிழமை, திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 2, இறைவசனங்கள் 1-5. சகோதர சகோதரிகளை, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களுடைய இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறியப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாமக்கு நன்றி. சிந்தனைக்கு, உரிமை குடிமக்கள் எருசலேம் ஆலயத்தில் இறைவாக்கின ரெசாயாவின் ஏட்டுச் சுருளை இயேசு வாசித்து முடித்த போது அவர் தச்சர் மகனாயிற்றே என்ற வியப்பால் யூதர்கள் புருவங்களை உயர்த்தினர். விளக்கம் கேட்டு முடித்ததும் அவர்களின் இரத்த அழுத்தம் அதிகரித்தனர். இறைவாக்கினர் தங்களுக்கு மட்டுமே உரியவர்கள் என்று நம்பியிருந்தவர்களை பிற இனத்தாருக்காகவும் எலியா, எலிசா போன்றோர் அனுப்பப்பட்டனர் என்ற இயேசுவின் கூற்று சினம் ஊட்டியது. தேசியவாதத்தில் ஊறிப்போன அப்பழமைவாதிகள் பரந்துபட்ட சிந்தனைகளை வெறுத்தனர். இயேசு போதித்த நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானது அல்ல, அது உலகளாவிய செய்தி. மானிடம் என்ற நிலையில் கிறிஸ்தவ விசுவாசம் உலகளாவிய நோக்கம் கொண்டிருத்தல் வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் விசுவாசத்தை அடைத்துவிடக் கூடாது. கிறிஸ்தவர்கள் நாட்டை நேசிக்க, நாட்டுக்காக உழைக்க, செபிக்கவும் வேண்டும். ஆனால் உண்மையான குடியுரிமை விண்ணகத்தில் தான் உள்ளது என்பதையும் மறக்கவே கூடாது. நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நச்சினைக்காக இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் கேமா, குணநாயகி சசோதி.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
6: உங்களுக்கும் வணக்கம் கூறி, எல்லாருக்கும் காலை வணக்கம் கூறி, எல்லா உயிர்களும் இந்துட்டு வாழறவன பிரார்த்தித்துக் கொண்டு, ஆன்மீக பேச்சாளர் ஒருவர் வந்து தசரதனுக்கு ஏன் நான்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று கேட்டார். எனக்கு என்ன தெரியும், இது தசரதனை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்றேன். தசரதன் கேட்டது ஒரு பிள்ளை தான் என்றார். அப்படியா? ஆமாம், தனக்கு பிறகு நாட்டை ஆளவும் தான் நல்ல கதி அடைய உதவவும் தசரதன் கேட்டது ஒரு பிள்ளைதான். இந்த உலகத்திலேயே நான்கு வகையான தர்மங்களையும் மக்களுக்கு அனுசரித்து காட்டுவதற்காகத்தான் அந்த நான்கு சகோதரர்கள் தோன்றினார்களே தவிர ராவணனை வதம் செய்வதற்கல்ல என்றார் அவர். முதலில் வருவது சாமானிய தர்மம், அதாவது பிள்ளைகள் பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சீடன் குருவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது மாதிரி உள்ளவையெல்லாம் சாமானிய தர்மங்கள். இதை அனுசரித்து நடந்து காட்டியவன் ராமன். தர்மங்களை ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால் கடைசியில் ஒரு நிலை வரும். அந்த நிலையில் இறைவனடி ஒன்றே நிரந்தரம், மற்ற எதுவும் நிரந்தரம் அல்ல என்கிற நினைப்பு வரும். குலசேகர ஆழ்வார் இந்திரலோகமாலும் அச்சுவை புரினும் வேண்டேன் என்றார். கிருஷ்ணலீலா தரங்கினி ஆசிரியர் தாமரைகளை போன்ற உன் பாதங்களை சுற்றி நான் தேன்வண்டு போல வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். அத்தகைய தர்மத்துக்கு சேஷ தர்மம் என்று பெயர். இதை அனுசரித்து காட்டியவன் லக்குவன். மூன்றாவது விசேஷ தர்மம், அதாவது தூரத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதும் இறைவன் ஞாபகமாகவே இருப்பது. சேஷ தர்மத்தை விட விசேஷ தர்மம் கடினமானது. இறைவனுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அவன் ஞாபகமாக இருப்பது கஷ்டமில்லை, ஆனால் தூரத்தில் இருந்து கொண்டு அவரே நினைப்பது கடினம். அதை செய்து காட்டியவன் பரதன். நான்காவது விசேஷ தர்மம் இறைவனை விட அவருடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்வது. இந்த தர்மத்தை கடைபிடித்து காட்டியவன் சத்ருகன். அதனால் தான் பரதனை விடாமல் பின்பற்றி அவனுக்கு தொண்டுகள் செய்தார். இப்படி நான்கு வகையான தர்மங்களையும் கடைபிடித்து மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இறைவன் நான்கு அவதாரங்களாக தோன்றினார். என்னதான் நான்கு வகையான தர்மங்களை அனுசரித்து காட்டினாலும் இன்றைக்கு மக்கள் இதுபோல் இருக்கின்றார்களா என்று பார்த்தால் அது சந்தேகம்தான் என்று கூறி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து இந்த நச்சிந்தனைக்காக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் கேமா.
1: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
7: நலமாக இருக்கிறீங்க தானே?
1: நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
7: நன்றி. உங்களுடைய பணிக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இந்திய நாளில் ஒரு குறு சிறப்பான நாள் அமைய அதையும் இறைவனுடன் வேண்டிக் கொண்டு காணாமல் போனவரின் நாட்களினுடைய நாளை அதே ஞாபகத்தில் வைத்தவர்களுக்காக இறைவனுடன் செய்வோம். நன்றி மந்து ஜெயானுடேசன். இன்று பொது காலத்தின் 22 முதலாம் நாள் திங்கட்கிழமை. இறைவன் இயேசு இந்த உலகிற்கு எதற்காக வந்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவின் போதனை கொண்ட ஜூதர்கள் மலைத்தை போனார்கள் ஒழிய அவரை மெசியாவாக மகிழ்க்க மறுத்து விட்டனர். அவர் ஒரு சாதாரண தச்சன்மன் என்று மட்டுமே நினைத்து கொண்டு தேசி உலக பல பிடிகளிலிருந்து மீட்க வந்த மீட்பர் என்று நம்பவில்லை. ஆனால் தேசு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். நாம் ஒருவருக்கும் கடவுள் தனிப்பட்ட விதத்தில் திறமைகளை கொடுத்து இந்த உலக வளர்ச்சிக்காக அழைத்துள்ளார். மற்றவர்கள் என்னை கண்ணூடத்தில் பார்த்தாலும் எனக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை நாம் சிறப்பட செய்து விசுவாசத்துடன் வாழ வேண்டும். நாம் ஒன்றை அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள முதலில் நாம் அறிய வேண்டும். அறிந்திருந்தால் ஞானமுள்ளவர் ஆகியிருப்போம், அறியாதிருந்தால் மலையர்களாகத்தான் ஆகிவிடுகின்றோம். சிறுவேல் அறியப்பட்ட கிறிஸ்துவை அனுபவிக்காவிட்டால் இரக்கமுள்ளவரை அறியாமற் போக நேரிடும். இயேசுவை அறிந்திருந்தால் இறைவனை சிலுவையில் சுமந்திருக்க மாட்டோம். அவரை ஏற்றுக்கொண்டால் இன்னும் பாவங்களினால் அவருடைய வார்த்தைகளை வாழ்ந்து காட்டி வாழ்க்கையை எங்கே ஒரு மூலையில் அறைந்து விட்டு இவ்வுலகில் அலைமோதி இருக்க மாட்டோம். இன்றைய நற்செய்தி இதனை மிகவும் அழகாக சொல்கின்றது. இயேசு அவருடைய சொந்த மக்கள் சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பேசிய கேட்டு சீற்றம் கொண்டு புறவினத்தார் சிலுவையில் அறைந்து கொலை செய்ய கொல்கத்தா மலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாகி ஊரிலேயே தன் ஒருமலைக்கு இழுத்து சென்று தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்றார்கள். அவருடைய செயலும் அவருடைய வாழ்க்கை முறைகளும் மிக வித்தியாசமாக இருந்தது. இதனால் இறைவாக்கு சொந்த ஊரில் மட்டுமில்லை, எந்த ஊரிலும் மனநிறையோடு பார்ப்பதில்லை. இறைவாக்கினவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளப்படாமலேயே போய்விடுகின்றார்கள். எனவே குழந்தையின் மனநிலையே கடவுளின் மனநிலையை பொறுப்பேற்று வாழ்வோம். பிறரிடம் இருக்கின்ற நற்பண்புகளை பாராட்டுவோம். அவர்களை ஒற்று ஏற்றுக்கொள்வோம். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி வணக்கம் ஹேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 8:30 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி தமிழொலியில். வணக்கம் தமிழொலியில். இதுவரை நேரம் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்தீர்கள். நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.

0: பனிப்பண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: தமிழொலி தமிழொலியில் வணக்கம். தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்து கொள்ளுகின்றார் தமிழகத்தில் இருந்து திரு மகேசையர் அவர்கள்.
2: முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசி பலன் இதோ நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான வேலை பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறையா மனசில் ஒரு எண்ணங்கள், திட்டங்கள் போட்டு வச்சுருந்தா அந்த திட்டங்களில் ஒரு 30% வீக் ஆகும், மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு, அப்பப்போ மறதிகள் இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மருத்துவரை சந்திக்கிறது, மருத்துவமனையில் இருக்கிறவங்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தமான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இடத்துக்கேற்ற மாதிரி ஆளுக்கு தகுந்தாப்பில் சில விஷயத்தை எடுத்து பேசுவீங்க. ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, லேப்டாப், செல்ஃபோன் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக அதை யோசித்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய நாள். ஏஐ கற்றுக்கணும், அதே சமயத்தில் டெக்னாலஜி சம்மந்தமாக இன்னும் நான் டெவலப் ஆகணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. ரிஷபராசிக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருந்துட்டுருக்கு. நீங்கள் நிறைய இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எங்கேயும் போயிட்டு வரலாமா, நானும் இன்றைக்கி நாள் ஆரம்பந்தான், இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கு. போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடலாமா, நீங்கள் பேசாமல் சினிமாவுக்கு இல்லையே, இந்த மாதிரி பார்க்குக்கு எங்கேயா போயிட்டு வந்துடலாமே, எந்தாவது ஒரு பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாமா, இந்த மாதிரி இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைச்சிரும். சில நேரங்களில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் உட்காந்து அப்படியே செல்ஃபோனை பார்த்துட்டே இருப்போம், எதிரோன்னு ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு போய் முடிஞ்சுட்டுருக்கோம். எப்படா அது, நம்ம பாரு 2 மணி நேரம் செல்ஃபோனையே பார்த்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி சில பேர் கேம்ஸ்லேயே இருந்துட்டுருப்பான், சில பேர் பார்த்துட்டு இல்லைன்னா மாற்றங்களை பற்றி சிந்திப்பா, வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை, சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது, இது போன்ற நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்துக்கு தேவையான பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க, சொந்தக்காரங்க உட்காந்து பேசி தீர்த்துவாங்க, பிரிந்தவ ஒன்று சேருவாங்க, அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் பிரசித்தி பெற்ற கோயில் பிரசாதமெல்லாம் கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மனமகிழ்ச்சி கொண்ட அற்புதமான நாள். சில காரியங்கள் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். அசிரதி கணவன் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசிக்கு இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. தொழில் சம்பந்தமான விஷயங்கள், தொழிலுக்குண்டான இடத்துக்கு பக்கத்திலேயே வீடு வாங்கிறது, அதே சமயத்தில் நான் பேசாமல் இந்த இடத்துல மாறிக்கலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மிதுனராசி என்பர்கள் வீடு சம்பந்தமான சேமிப்பு சம்பந்தமான விஷயம் கைகூடி வரத்துக்குன்னா அற்புதமான நாள். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனசங்கடங்கள் தீரும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். கண்ணாடி கடை வச்சுன்னு இருக்கவங்க, ஃப்ரேம் கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அனுகூல்யம் தேடி வரக்கூடாது, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்களே வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 4-5 நாளாக அந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில நேரங்களில் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்குனான அற்புதமான நாள். நிறையா விஷயங்களில் போட்டா போட்டி போடுவாங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குண்டான சாதகமான தினமாக சில விஷயங்கள் உங்களுக்கு வரும், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆனால் சில நேரங்கள் பேச்சில் கவனம் தேவை. நம்ம எதை வேணால் சொல்லிடலாம், கேட்டுருவா அப்படி எடுத்துக்காதீங்க. யதார்த்தமாக பேசினா கூட தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி நம்ம ஒன்று சொன்னோம்னா அது நடக்காமல் போயிடுத்து அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன்ல நடக்காதுன்னு சொன்னனா இல்லையா அப்படின்னு மற்றவங்க நம்மளை கேலி செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் சாதிச்சு காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட திருப்பி பேசுவீங்க. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் மாற்றி அமையறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பர்களே இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். எங்கேனும் வெளியூர் போயிட்டு வரதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கு. கையில் இருக்கக்கூடிய காசுகளில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் யதார்த்தமாக மாற்றி மாற்றி பேசிட்டோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு கேளிக்கையாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திரம் அவ்வளோ சாதகமாக இல்லை. சில நேரங்களில் நம்ம ஒரு முடிவெடுப்போம், சில நேரங்களில் சில விஷயங்களில் சில குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம குழப்பமாக இருக்கும்போது முடிவே எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மனசில் குழப்பமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த காரியம் சில தினம் சக்ஸஸ் ஆகிறது வரத்துக்குண்டான வாய்ப்புகள், திடீர் காரியங்கள்லாம் நடக்கும். அதுக்குன்னு நம்ம எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் அப்படி எதிர்பார்க்கப்படாது. இன்றைய தினத்தில் ஒருவேளை அப்படி நடந்தால் கூட பின்னாட்களில் சில பிரச்சனைகள் கூட வரலாம், கவனம் என்பது தேவை. சிம்மராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் பட்ட இடத்துல பிறந்ததுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவர்கள் உங்களை பற்றி கேலிக்க பேசினாலும் இன்றைக்கி நமக்கு தான் டைம் வீக்காக இருக்குது, இப்படி பேசிட்டு போட்டோம் அப்படின்னு யதார்த்தமாக விட்டுடுங்க. சில நேரங்கள் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க அப்போ நம்ம ஜெயிப்போங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருங்க, கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியம் நடக்கும், திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், பதவி பேர் புகழ் அந்தஸ்து குடிவரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்

வரத்துக்கு அற்புதமான நாள். ரொம்ப வயதானவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு வீடு மனை இடம் பொருள் வாகனங்கள் சூழ்நிலை மாறத்துக்குள்ளான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வேலைவாய்ப்பு கூடி வரும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடச்சிடும், தப்பு கிடையாது. ஆனால் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மனதில் நினைக்கக்கூடிய காரியம் இன்ட்யூஷனில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் சொல்லும் போது அப்போ தெரியாது, பின்னாடி நான் சொன்ன மாதிரியே நடந்ததா இல்லையாங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்குனான நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் சொந்த பாருங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். யூ யூ யூ யூ யூ நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இவங்க வந்துட்டு போனாங்க திருப்பி ஆரம்பிச்சிருது. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிறேன், அவங்க ஒன்று சொன்னால் நான் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய தினமாக இருக்கும். அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், அல்லது உற்றார் உறவினர் கூட இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் நம்ம பதிவு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை அவங்க வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். எனிவே, எல்லாம் முடிஞ்சாலும் இன்றைய தினம் உங்களுக்கு எப்படியும் நல்லது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பின்னாடி அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் மாறி வரக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் சரியாக செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ரகசியம்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதக பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவர்களது நட்பு, மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி, மனைவி கணவன் மூலமாக நன்மைகள் சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சில விஷயத்தை சரியான நேரத்தில் பேசி அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவீங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தவர்களை பார்த்து கவனித்து அனுப்பக்கூடிய தினமாக இருக்கும். பூர்வீக சொத்து, அதே மாதிரி கூட்டு சேர்ந்து சில விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அதிகரிக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும். வேலைவாய்ப்பு ரீதியான இடமாற்றங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். பூர்வீக சொத்து வித்துட்டு வேறு ஏதாவது புதுசாக வாங்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தூர பிரயாணம் மன வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்ட்யூஷன், அதே சமயத்தில் கனவுகள், யோகா, தியானம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மாரராசி அன்பர்களே, சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு புஸ்தகத்தில் படித்தா நம்மளுக்கு உண்டான வார்த்தை அந்த புஸ்தகத்தில் இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வெயிட்டை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய தினத்தில் சக்ஸஸ் ஆகும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசிக்கு இன்னைக்கு குடும்பத்தோட விஷயங்கள் நல்லா சிறப்பாக நடந்துட்டு இருக்கும். வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தடங்கலாகும், அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்கும். நீங்கள் ஒன்று சொல்லணும்னு நினைப்பீங்க, அதை அவங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலைகள் வரலாம். சில நேரம் சில பேர் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி இந்த கோவம் வந்துடும் தெரியுமா, ஐயோ கரெக்டாக இந்த நேரத்தில் போய் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, கரெக்டாக இந்த நேரத்தில் பார்த்து சார்ஜ் இல்லாமல் போச்சு, அந்த மாதிரி இருந்துருக்கும். ஃபோன் தொலைஞ்சிட்டாலோ, ஃபோன் எங்கேயோ வச்சுட்டாலோ, இல்லை இயர்பாட் எங்கேயோ வச்சுட்டாலோ, இல்லை இந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்கேயாவது விட்டுட்டாலோ, ஐயோ பவர் பேங்க் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மறதியினாலேயோ இல்லது மற்றவர்கள் மூலமாக அங்கே விட்டுட்டு வந்தாலோ ஒரு டென்ஷன் ஆகிறதுக்குன்னு சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அது மாறிடுவீங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு தேவையான பொருட்கள், சாவி அல்லது ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி மறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துகிட்டு இருக்கலாம். கும்பராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க
கவனமாக இருக்க வேண்டும்.

0: சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் சிரிச்சுட்டே கேட்டு இருப்பில்லை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நட்சத்திர நாள் உங்களுக்கு. அதனால் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நாம் ஒன்று யோசிப்போம், மற்றவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, என்னடா நம்ம யோசனைக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்களேன்னு சண்டை வந்துடும். அதனால் இன்றைய தினத்தில் சில பேருக்கு ஓஹோ ஆகான்னு இருந்துட்டு இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே டவுனாக இருந்துருப்பாங்க. டிபெண்ட்ஸ், அவங்களுடைய தன்மைகளை பொறுத்து அது மாறும். அதனால் இன்றைய தினத்தில் சில பேருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் உங்களை பற்றி ஏதாவது பேசினா கூட பெருசாக எடுத்துக்க வேண்டாம், பாராட்டினா சந்தோஷப்பட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் நடக்கும், புது தொழில் பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை மாதிரியே குணம் இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். திருமண காரியங்கள் கைகூடியவரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், பிறருடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவங்க கவனமாக இருக்கணும். வீடு சம்பந்தமான விஷயங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் பேரில் தான் வாங்கலாங்கிற எண்ணங்கள் அப்பப்போ தோணின்னு இருக்கும். நகை ஆபரணங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் லக்ஷ்மி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து
1: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி, இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்தார் தமிழகத்திலிருந்து திரு மகேசியர் அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: உன்னைகளெல்லாம் மறந்தன.
1: இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்துக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் ஆழ்த்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைபர் ஊடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளுபவர்கள் 06 89 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் நேர்களை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம். ஆமாம், மீண்டும் உங்களுக்கும் வணக்கம்.
2: இன்றைய தினம் சிறு செல்வசிக்கும் ராஜன், பாடகர் ராஜனின் மனைவி வியாழினி தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று சீர்சிறப்பாக தீர்க்க சுமங்கலியாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் எங்களுடைய அன்பு நேயர் ராஜன், நேயர் பாடகர் ராஜனுடைய அன்பு மனைவி வியாழினி. அவர் திருமதி வியாழினி நலமாக பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று அவரையும் நாங்கள் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி கொண்டு வந்திருப்போர் வணக்கம். இனிய காலை வணக்கம். உங்களுக்கும்
2: என்ன
1: தெரியல,
2: மனைவியா
1: மகளா எனக்கும் தெரியல.
2: வியாழினி
1: என்றது அவருடைய மனைவி என்றுதான்
2: பொதுவா சொல்லுவோம். வியாழினிக்கு குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவா என்ற நலமாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஜெயமா. ரஜினி நாயேந்திரன்.
1: ஆமாம், வாழ்த்துங்கள்.
3: நன்றி ஏமா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி வியாழினி ராஜன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம். எங்களுடைய அன்பான ஹேமாக்கு புஷ்பவதி சிவநாதன்.
1: இனிய காலை வணக்கம்.
4: உங்களை அன்பாக வணக்கம். உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அம்மா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் வியாழினி தான் திருமதி.
1: ஆமா,
4: வியாழினிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். வேறு திருமண நாள் இருக்காமா?
1: இல்ல, திருமண நாள் அனுசன் நிகழ்வாக வருகின்றது. நீங்கள் அப்பொழுது
4: சரி சரி. வியாழினிக்கு வாழ்த்துக்களும். அவர் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், அட்ட ஐஸ்வர்யம், சில சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக வாழ வேண்டும் என்று குல தெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துவதோடு மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுக்கலியா வாழுங்கள் அம்மா என்று வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன் அம்மா. வெளியிடத்துல நின்றாலும் வந்திருக்க வாழ்த்தி இடம் ஓடி இருந்தனா. நன்றி, வணக்கம் ஹேமா.
1: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. நன்றி. இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம் ஹேமா.
1: வணக்கம்.
5: இன்று
1: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்.
5: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் யாழினிக்கு எங்களது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் நன்றாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
6: வணக்கம், வணக்கங்கேமா. யோகரி குணராஜாக இருக்கிறேன்.
1: ஆமாம், வாழ்த்துங்கள்.
6: எந்த பிறந்த நாளை கொண்டாடும் வியாழினி அவர்களே, நாங்கள் நீடூழி கால ஆரோக்கியமாக வாழ்க வாழ்க என்று நிறைவாக வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கங்கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்போர் வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம். திருமதி சாந்தினி வரவே ஜெர்மனியில இருந்து கலக்கின்றேன். நீங்கள் நலம் தானே?
1: நலமாக இருக்கின்றோம். நன்றி, நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
7: நன்றி, நீங்களும் அப்படியே நலமா இருக்கணும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் திருமதி ராஜன் அவர்களை திருமதி ஜாலினி ராஜன் அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்றும் சகல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் குடும்பத்தோட வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எங்கள் அபிராமி அம்மா மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாவுடன் பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். நடந்து காத்திருப்போர் வணக்கம்.
8: வணக்கம் ஹேமா.
1: ஆமாம் வணக்கம், வாழ்த்துங்கள்.
8: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் வியாழினி ராஜனுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் என்றென்று உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நிறைவாக வந்திருப்போர் வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம் கேமா. திருமதி சிவசுந்தர்லிங்கம்.
1: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
9: நன்றி நன்றி. நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி வியாழினி ராஜன் அவர்களுக்கு உமது குடும்ப சார்பான என நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க்கை வாங்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் சகோதரி. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆமா, முந்தைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு நேயர் பாடகர் ராஜன் அவர்களுடைய அன்பு மனைவி திருமதி வியாழினி. வியாழினி பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்போட்ட வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவரை வாழ்த்திக் கொண்டு அத்தோடு இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோனிசன் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அரசாங்கம் நல்லிணக்கம் பற்றி பேசுகின்றது, ஆனால் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கும் செயலுக்கும் இடையில் இடைவெளி இருக்கின்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பையும் கடப்பாட்டையும் கொண்டிருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் சிம்ரிதி சிங் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்கா கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமதத்தின் எரிபொருள் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமதத்தின் எரிபொருள் விலை திருத்தத்துக்கு இணங்க தாமும் விலைகளை குறைக்க உள்ளதாக லங்கா ஐஓசி நிறுவனமும் அறிவித்திருக்கிறது. முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குறுந்தூர் விவகாரையின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பை மீண்டும் வழங்குமாறு கோரி புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சருக்கு விகாரதிபதி கல்கம்முவ சாந்தபோதி தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் குறித்து ஐக்கிய நாடுகளின் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரத்துக்கான சிறப்பு அறிக்கையாளர் எழுப்பிய 7 கேள்விகளுக்கு இலங்கை அரசு உரிய முறையில் பதிலளிக்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் வி பெரேரா இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து நாட்டின் ஜனநாயகத்தையும் நீதித்துறை சுதந்திரத்தையும் முற்றாக சீரழித்து வருகிறது, முறைமை மாற்றத்தை கொண்டு வருவதாகவும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாகவும் கூறி அதிகாரத்துக்கு வந்த தற்போதைய அரசு ஜனநாயகத்தை பலப்படுத்த நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை மற்றும் நீதித்துறைக்கு இடையிலான பரஸ்பர சமநிலையை சீர்குலைத்துள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது. 22வது திருத்த சட்டம் தொடரும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவிக்கிறார். தான் சட்ட ரீதியாக பெயரை மாற்றிவிட்டதாக நாட்டின் முக்கிய அமைச்சர் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட கருத்து முற்றிலும் பொய்யானது என்று மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். பூட்டானில் நடைபெறவுள்ள உலக விழிப்புணர்வு உணவு முறைமைகள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று இலங்கையிலிருந்து பூட்டான் நோக்கி புறப்பட்டார். இந்திய கடற்படையின் அழைப்பின் பேரில் இந்தியாவுக்கு 3 நாள் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்ட இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டெமியான் பெர்னாண்டோ தமது விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்று நாடு திரும்பினார். கொழும்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் ஒரு பகுதி நேற்று முன்தினம் இரவில் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து ஆகஸ்ட் 31 இன்று நீதிமன்றம் செயல்படாதென்று கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. கம்பகா பமனுகம எப்பாமுள்ள கடலில் நீராடச் சென்ற தாய், அவரது மகள் மற்றும் 12 வயது சிறுமி ஆகியோரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போன மற்றொரு சிறுவனை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மொரட்டுவ இதிப்பெத்தில் பொல்கட ஆற்றங்கரையின் 2 இடங்களிலிருந்து உடலிருந்து துண்டிக்கப்பட்ட தலை மற்றும் கால் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக மொரட்டுமல்ல போலீசார் தெரிவிக்கிறார்கள். யாழ்ப்பாண மேல்நீதிமன்றினால் 24 வருட சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட கைதி தப்பியோடியிருக்கின்ற நிலையால் அவரை மீள கைது செய்ய விசேட போலீஸ் குழு தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். 2024 செப்டம்பர் 21 அன்று தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருந்த 66 சந்தேக நபர்களை இலங்கை அதிகாரிகள் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
நாட்டில் மேல் மற்றும் சப்ரகோமா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்றும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. 2026 இலங்கைக்கு சென்றிருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.5 மில்லியனை கடந்துவிட்டது. வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் 14 திருவிழா இடம்பெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் கூட்டணி கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுத்து வருவதால் தமிழக வெற்றி கழக அரசு தொடர இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் அதற்கு ஏற்பட்டிருக்கிறது. உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஒலி டயாலி டஸ்லிக் விருதை அந்த நாட்டு அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் இன்று தொடங்கி 2 நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் பங்கேற்கின்றார்கள். இந்த மாநாட்டையொட்டி புட்டின், ஷி ஜின்பிங் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் மனதின் குரல் மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடி வருகின்றார். அதன்படி 137 மனதின் குரல் நிகழ்ச்சி நேற்று ஒலிபரப்பானது. அதில் இந்தியாவை போதைப்பொருள் இல்லாத நாடாக மாற்ற மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், இதன் மூலம் நமது இளைஞர்களுக்கு வலுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திலிருந்து இதுவரை 108 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. முறையான தேர்வுக்காக மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடத்த வேண்டுமா என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் கே கேள்வி கேட்டிருக்கிறார். அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக தமிழக வெற்றி கழகம் திகழ வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவிக்கிறார். திண்டுக்கல் வாகன விபத்தில் பலியான சிறார்களுக்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு போட்டி இளைஞர்களை சீரழிக்கிறது என்று அநாகரிகமாக கொச்சப்படுத்தி பேசியிருக்கின்ற சோழவந்தான் தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டப்பேரவை உறுப்பினரையும் தமிழக வெற்றி கழக அரசையும் கண்டித்து ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே வரும் செப்டம்பர் 3 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நேற்று சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்த சிறார்கள் மீது வேன் மோதியதில் 4 உயிரிழந்தார்கள். மொத்தமாக பயணச்சீட்டு முன்பதிவு செய்தால் ஆந்திராவில் வீட்டுக்கே சென்று பயணிகளை ஏற்றிச் செல்லும் அரசு பஸ்கள் விரைவில் அறிமுகமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2011 வரை இருந்த வீடுகளின் எண்ணிக்கையை விட தற்போது 15% வீடுகள் அதிகரித்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் தெரிவித்துள்ளார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 குறைந்து 1 சவரன் 1,14,960 கிராமுக்கு 135 குறைந்து 1 கிராம் 14,370 விற்பனையாகிறது. உலக செய்திகளில் சுவிட்சர்லாந்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 22 பெண் இறந்தார், 5 காயமடைந்திருக்கிறார்கள். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவலை அடுத்து அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகுவின் புதல்வர் யாயிர் நெத்தன்யாகு வெளியேறினார். புளோரிடா மாகாணத்தில் வசித்து வந்த யாயிர் நெத்தன்யாகு இஸ்ரேலுக்கு அவசரமாக புறப்பட்டு சென்றார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் காணாமல் போன அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்த்துவிட மாட்டோம் என்று ஏங்கி பலரும் காத்திருக்கின்ற வேளையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. ரசுவா வட்டாரத்தில் வெள்ளம் ஏற்பட்டு 3 6 சிறுமி மீட்கப்படும் காணொளி வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் மீட்கப்பட்ட சில உடல்கள் தற்காலிகமாக புதைக்கப்பட்டுள்ளன. புதைப்பதற்கு முன் ஒவ்வொரு உடலிலிருந்தும் மரபணு மாதிரிகள் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். நேபாளத்தில் வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்த நுவாகோட் மாவட்டத்தில் உள்ள திரிபுவன் திரிசூடி இடர்லை பாடசாலையின் அதிபர் ராஜேந்திர தவாடி சரியான நேரத்தில் தானெடுத்த முடிவால் 900 மாணவர்களின் உயிரை காப்பாற்றியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்.
அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஈரான் தலைமை மதகுரு முஸ்தபா கொமேனி அழைப்பு விடுத்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐஸ்லாந்து சேருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் திட்டத்தை அந்த நாட்டு மக்கள் நிராகரித்து விட்டார்கள். இதனால் ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பில் ஐஸ்லாந்து சேருவதில் தற்போது சிக்கல் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா எதிர்நோக்கும் பெட்ரோலிய நெருக்கடியை சமாளிக்க வெனிசுலாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தங்களுக்கு உதவும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது அளவுக்கு மீறிய படைப்பலம் பிரயோகம் செய்யப்பட்டதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மலேசியாவில் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க புதிய நடவடிக்கைகளை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருக்கிறார். இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை ஒன்றில் மகப்பேற்று பிரிவில் ஏற்பட்ட தீயில் 14 பச்சிளம் குழந்தைகள் இறந்தது தொடர்பாக 8 அதிகாரிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவ கல்விக்கும் ஆய்வுக்கும் தானமாக வழங்கப்பட்ட உடல்களின் சில பாகங்களை கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அது தொடர்பான வழக்குகளை முடித்துக் கொள்ள 53 மில்லியன் டாலர் வழங்க ஹவாட் மருத்துவ பள்ளி இணக்கம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு சைப்ரஸில் 270 பயணிகளுடன் சென்ற கப்பல் கடலுக்கு நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. அமெரிக்காவின் கிராண்ட் கனியோன் தேசிய பூங்காவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 15 பேரை காணவில்லை. மலேசியாவில் புயல் மூட்டம் அக்டோபர் மாதம் வரை நீடிக்கலாம் என்று நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போதுதான் காற்று வீசும் திசையில் மாற்றம் ஏற்பட்டு நாட்டை நோக்கி செல்லும் புகை குறையலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளைச்சட்டையுடன் வந்தவர்கள் சிறிது நேரத்தில் தலைமுதல் கால்வரை சிவப்பு நிறத்துக்கு மாற்றப்பட்டார்கள். ஸ்பெயினின் புனல் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் லா டொமோட்டினா தக்காளி திருவிழா மீண்டும் களை கட்டியது. ஆயிரக்கணக்கானோர் ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி மகிழ்ந்தார்கள். விளையாட்டுச் செய்திகளில் மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் 94 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தாய்லாந்தை நேற்று வென்றிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக லண்டன் லோர்ட்ஸ் விளையாட்டரங்கில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 194 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்லும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்திருக்கிறார். இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக சூரியகுமார் யாதவ் தெரிவித்திருக்கிறார். கால்பந்து வீரர் லியனல் மெஸ்ஸி ஃப்ரீசிக்கில் கோல் அடித்தவர்கள் பட்டியலில் 74 கோல்களுடன் 2வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார். ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை நேற்று வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்கிறது. US ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் நாளில் இத்தாலியின் யாஸ்மின் பாலினி, ஸ்பெயினின் டேனியல் அகிலார் உள்ளிட்டோர் தங்களின் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 380.91 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.62 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328.47 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.50 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 406.15 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.95 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 445.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.36 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.58 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.75 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ச்சிலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க. உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodiguer Tordre-Relaké, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tordre-Bissi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 9:13. நீங்கள் இணைந்திருப்பது TRT தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியானது ஆணுசந்தை நிகழ்வாக இடம்பெறுகின்றது. அந்த வகையில் காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக திருமண வாழ்த்து. தாயகத்தில் அல்வாய் தெற்கில் வசிக்கும் ராஜேஸ்வரன் பொன்மதி தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வன் தனிஷன் அவர்களுக்கும், தாயகத்தில் வல்வட்டி துறையில் வசிக்கும் கனகராஜா சிவனேஸ்வரி தம்பதிகளின் கனிஷ்ட புதல்வி தரணியா அவர்களுக்கும் 30 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நேற்று திருமண பந்தத்தில் இருவரும் இணைந்து கொண்டார்கள். தனிஷன் தரணியா தம்பதிகள் என்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவோர்கள் அன்பு அப்பா, அன்பு அம்மா, அன்பு மாமா மாமி, மச்சான்மார் மச்சாள்மார், அண்ணா அக்கா, தம்பிமார் தங்கைமார், அப்பப்பா அப்பம்மா, அம்மம்மா அம்மப்பா, அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா மாமா, சத்யா அத்தை, மச்சான் மச்சாள், பிராமக்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார்கள். அதோடு TRT தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் அறிவிப்பாளர்கள் நேர்களும், தனிஷன் தரணியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அந்த வகையில் இன்றைய TRT தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனுசனை கொடுத்து எடுத்து வருகின்றார்கள் எங்களது அன்பு உறவுகளான அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளோடு அவர்களது அனுசரணையோடு தொடர்கிறது இன்றைய காலை பூந்தன்றல் அனுசரணை நிகழ்வாக.

0: சார், நாங்கள் வந்திருக்கோம் நேர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கோம். நேர்களை இணைத்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம். ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: உங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாளை கொண்டாடும்
0: நேற்று திருமண வந்தத்தில் இணைந்திருக்கின்றார்கள்.
1: தம்பதிகள் நிரூழி காலம் 16 செல்லங்களையும் பெற்று 12 காலம் பார்வற்ற வாழ்க வாழ்க வாழ்க என்று நிறைந்த இந்த திருமண நாள் வாழ்த்துக்களையால் அவர்களை வாழ்த்திக்கொண்டு அதை வாழ்ந்து கெட்டு வந்த அரசமைக்கு வந்த ராஜா அமெரிக்கா ராஜா சத்தி அவர்களுக்கும் உங்களுடைய நிறைந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. இணைந்து கொண்டு வாழ்த்தியமைக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, ரஜினி நாயேந்திரன்.
0: ஆமாம், உங்களுக்கும் மீண்டும் காலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நேத்திய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திரு திருமதி தனிஷன் தரண்யா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலி எடுத்துக்கொண்டு வந்த திரு திருமதி ராஜா சத்யா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
3: இனிய கால வணக்கம் எங்கடான் ஹேமா உங்களுக்கு.
0: ஆமா, உங்களுக்கு வணக்கம்.
3: அம்மா, லண்டன்ல ஒரு போன்மௌத்தன் ஒரு பீச் கரையில காத்து வாங்கி கொண்டு வாழ்த்துறேன். அப்ப நல்லும் வாழ்விடம் என்ன
0: காத்து இயற்கையும் சேர்ந்து வாழ்த்தும்.
3: ஓ, இயற்கையும் சேர்ந்து வாழ்த்துகிறது, பிரபஞ்சமே வாழ்த்துகிறது. பேரை ஒருக்கா தனு நல்ல
0: தனிஷன் தரண்யா,
3: தனிஷன் தரண்யா அருமையான பேர். இந்த இரண்டு தம்பதியினரும் திருமண பந்தத்தில் 30 இணைந்த இந்த தம்பதியினர் எளிய தம்பதியினர் ஆள் போல் தலைத்து அறுவு போல் வேரூன்றி சிறப்பாக சீரும் சிறப்போடும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து ஆயுள் ஆரோக்கியம் மற்ற ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியங்களோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்ததி தலைக்க இந்த பிள்ளைகள் அடுத்த சந்ததிகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று மனமாற என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி அவர்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வல்லாண்டு. நீங்கள் எல்லோரும் மஞ்சள் குங்குமத்தோட தாரணி, மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக எல்லோருக்கும் பேர் புகழ் எடுத்து கொடுத்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அம்மா, வானலைக்கு எடுத்து வந்த எங்கள் ஜிஓசிஐ ராஜா சத்யா தம்பதியினருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியை நாங்கள் கரம் பற்றி நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். ஏமா, நீங்கள்லாம் ஒருக்கா பார்த்து நிப்பாட்டி.
0: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேர்கள் செயல் வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் திருமதி வில்வர் ராஜா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலம், அதே போன்று நீங்களும் எப்பவும் நலமா இருக்க எல்லாம் இளரவனை வேண்டி. நேற்றைய தினம் திருமணம் வந்து இணைந்து கொண்ட தம்பதிகள்
0: தரண்யா
4: தரணியா தரணியா தனி நல்ல ரெண்டு பேருக்கும் தரணியா தனிஷ் தனேஜனுக்கு எங்கள் குடும்பம் சந்த இனிய திருமண வாழ்த்துக்கள். அவர்கள் நீட்டிய தினம் போல் என்றும் சந்தோஷமாக பார்வோட்டின் தம்பதிகளாக அவர்கள் வாழ்ந்து காண்டு வாட்டவனும் 16 செல்வங்களும் பெற்று 12 காலம் வாழ வேணும் என வாழ்த்தி இறைவனையும் வேண்டி வாழ்த்தி வாணி வளர்ச்சியை எடுத்து வந்த அந்த எங்கள் அன்பு நேயர்கள் ராஜா அண்ணா சத்யா தம்பதிகளுக்கு கை இருகரம் பெற்றி நன்றி இணைத்து வைத்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள். இணைப்பில் வந்திருக்கும் அடுத்த நேயர்களை இணைத்துக் கொள்கிறேன். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, இந்த 0951 இலக்கத்துக்கு நீங்கள் இணைப்பை ஏற்படுத்துங்கள். அந்த இணைப்பில் இருந்த வரை அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம் கேமா.
0: ஆ, வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறேன் கேமா. நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திரு திருமதி தனுஷன் தரண்யா தம்பதிகளை நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று இன்று போல் என்றுமே வாழ வேணும் என்று வாழ்த்தி அதனை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேமா,
0: நன்றி நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கங்கம்மா, பத்மராஜா இருந்தோம்.
0: ஆமாம், அவர்களுடைய திருமணம் இன்று நடைபெறுகிறது. அவருடைய திருமணம் இன்று நடக்கிறது, ஆனா அவர்களுடைய அனுசரணை இன்று வரவில்லை. இது வந்து இவர் இவருடைய ராஜா சத்யா தம்பதி அவர்களுடைய நினைக்கிறேன் மருமகள் மருமகனா இருக்கலாம், என்ன மாமா மாமி என்று சொல்லி குறிப்பிட்டு இருக்கின்றார்.
3: சச்சிதானந்த
0: திருமணம் நடைபெறுகிறது அவர்களுக்கு.
3: நேற்றைய தருணம் திருமணத்தில் இணைந்த தனுசன் தரணியா தம்பதிகள் என்றென்றும் சகல சௌபாகியங்களும் பெற்று தெல்லாண்டு காலம் சிறப்பாக வாழணும் என்று வாழ்த்திக்கொண்டு அதனை வானொலிக்கிறது வந்த மாமா ராஜாவோ சத்யா மாமிக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஆமாம், இன்றைய நாளில் நாங்கள் நேற்றைய தினத்தில் திருமண பந்தத்தில் இணைந்திருந்தார்கள் தனிசன் தரண்யா தம்பதிகள். அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்போட்ட வாழ்க வாழ்க என்று அவர்களை நாங்கள் மீண்டும் வாழ்த்தி கொண்டு அம்மா அவர்கள் தாயகத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் அவர்களை மீண்டும் வாழ்த்தி நாங்கள் ஒரு பாடலுக்குள் சென்று வருவோம். இணைப்பில் காத்திருங்கள்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய காலை பொந்தண்டல் நிகழ்ச்சியானது வாழ்த்து நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் நேற்றைய தினத்தில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி கொண்டு வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்கின்றேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்,
1: இனிய காலை வணக்கம் கீமா. ஜெர்மனியிலிருந்து திருமதி சிவசுந்தர்லிங்க.
0: மீண்டும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கின்றோம். நீங்களும் நலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி கீமா. நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திருமதி தனிஷன் சரணியா தம்பதிகளுக்கு எமது குடும்ப சார்பான நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலி வளர்ச்சி கருதி வானொலிக்கு எடுத்து வந்த மாமன் மாமி ஆகிய அமெரிக்க ராஜா சத்யா இருவருக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் சகோதரி. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி நன்றி. வணக்கம் வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். ஆமா,
0: நலமா இருக்கீங்களா?
2: நேற்றையும் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திரு திருமதி தனிஷன் தரணியா தம்பதிகளுக்கு இனிமே திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வோம் என்று நான் மடங்கு சிறு தேவிக்கு அமரை பிரார்த்தித்துக் கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி ராஜா சத்யாவுக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் உடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் கேமா. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி வணக்கம். தொடர்ந்து வயவரூடாக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
3: ஆமாம் நன்றி. நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்த தனிஷன் தரணியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி சுகமாக சந்தோஷமாக அவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அதை கொண்டு வந்த அமெரிக்கா ராஜா தம்பதிகள் திருமதி ராஜா சத்யா தம்பதிகளுக்கு நன்றியை கூறுகின்றோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் இணைப்பில் காத்திருப்பவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்
4: வணக்கம். பிரான்ஸ்லேருந்து தேவிதனவா?
0: ஆமாம். நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். அதை சொன்னீங்க.
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
4: நல்ல பொருத்தமான
0: நல்ல அந்த பொருத்தமான பேர் அந்த என்ன சொல்ற மூன்று சுழி அந்த நீ
4: அருமையான தம்பதிகள் இந்த பேர் பொறுத்த மாதிரி இருவரும் இன்று போல் என்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ அழகான வாழ்க்கை இது அன்போடும் அறிவோடும் ஆண்டாண்டு வாழ்ந்துடுக. இரு செல்வங்களும் இன பிரியாத தம்பதியினர் நூறாண்டு காலம் வாழவிடும். இந்த சிறப்பான இந்த திருமண நாள் உங்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் தெய்வங்கள் சாட்சியாக நேற்றைய தினம் கைப்பிடித்த இருவரும் என்று போல் என்றென்றும் இணை பிரியாத வெறும் கை அல்ல, இரு கை கோத்துக்கொண்ட இரு இதயங்கள் சேர்ந்து கொண்ட திருமண நாள். இருவரும் சந்தோஷமாக நூறாண்டை மாள வேணும் என்று வாழ்த்தி கொண்டு இதை வானொலி எடுத்துக்கொண்டு வானொலி வளர்ச்சி கருதி எடுத்துக்கொண்டு வந்த எங்கள் அமெரிக்க ராஜாண்ணா சத்யா தம்பதிகளுக்கு மாமா மாமி இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை என் குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜாண்ணா இன்னும் பல வாழ்த்துக்களை எடுத்து வரோடு நாங்கள் வாழ்த்துறது காவல் இருக்கிறோம்
0: காத்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கிறோம்.
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
5: இந்த திருமண பந்தத்தில் நேற்று வந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டிருக்கும் தரணியா
0: தனிஷன்
5: அவர்களை அவர்கள் என்றும் போல் என்றும் நலமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த ராஜா சத்யா தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும். ஆமாம், நாங்கள் இன்றைய தினத்தில் நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தாயகத்தில் இருக்கின்றார்கள். அவருடைய இந்த நிகழ்வை வாழ்க்கைக்கு எடுத்து வந்திருக்கின்றார்கள் அவருடைய உறவுகளான அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள். வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த இரண்டு பேரையும் தம்பதிகளை வாழ்த்தி நாங்கள் ஒரு பாடலுக்குள் சென்று வருவோம்.

0: வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது காலை புந்தண்டலோடு. அன்றைய காலை புந்தண்டல் நிகழ்ச்சியானது வாழ்த்து நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இன்றைய நாளில் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்தில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளை, அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்வோட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று அவர்களை மீண்டும் வாழ்த்திக் கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வந்து இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஆலோசனை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு உறவுகளான அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள், அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய நன்றிகளோடு தொடர்ந்து வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வைவரூடாக காத்திருப்போர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். ரவீந்திர தர்மவதி
0: கேட்கிறேன். ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா? சுகமான?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம்.
1: வைவரு சத்தம் வருது இல்லையா? குறைவா வருது?
0: குறைவா வருதா? பாருங்க, இப்ப உரையாடுங்க.
1: எனக்கு இல்ல, மற்ற பேர் யாரும்
0: கேட்கல. அப்படி இருக்கிறது தான் சில நேரங்கள்ல நான் இப்ப சரியா உரையாடுவேன். வேற மாதிரி நினைக்கிறேன்.
1: இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிள்ளைகள், தனிச்சந்திர நிஜா தம்பதிகள், பிள்ளைகள் சீரஞ்சிறப்போடும் நிலமாகவும் மனமாகவும் வாழ்க வாழ்க என்று சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வேண்டிக் கொண்டு வாழ்க வாழ்க என்று எங்கள் குடும்பம் சார்பாக அந்த பிள்ளைகளை நாங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்தி கொண்டு வாண்டாளிக்கு எடுத்து வந்த சகோதரர்கள் அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றி.
2: நன்றி, வணக்கம். சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். அன்பான இனிய காலை வணக்கம். திருமதி இறைவனை வேண்டிக் கொண்டு நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்த திருமதி தனிசன் தரண்யா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் தம்பதிகள் ஊரடி கடவுள் காக்க, ஈரடி கணவர் காக்க, சீரடி மூன்றாம் பாதம் சேர்ந்ததோர் குலத்தை காக்க, நாலடி அச்சம் நாணம் மடம் என்னும் நலத்தை காக்க, ஐந்தடி புலங்கள் ஐந்தையும் அடக்கிய வாழ்வை காக்க, ஆறடி சுவைகளாரும் கணவர்க்கு அன்பில் ஊட்ட, ஏழடி உலகமேடும் கணவரோடு இணைந்து வாழ, சத்தபதி சத்தியம் தர்மகுல தத்துவம், சத்தியம் தத்துவம், சத்தியம் தத்துவம் என மணமக்கள் சீரன் சுரப்புடன் வாழ வாழ்த்திக்கொண்டு சகோதரி தரண்யா மஞ்சள் குங்குமத்துடன் சீக்கள் சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துக்கொண்டு இதனை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த திருமதி ராஜா சத்யா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு உரையாடுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி ஹேமா,
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் தொடர்ந்து

0: காலை வணக்கம். நான் திருமதி சாந்தினி வடிவே ஜெர்மனியில இருந்து கலக்கின்றேன்.
1: ஆம், நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நாங்கள் நலமா இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் அப்படியே நலமா இருக்கணும் என்று, குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று எல்லாம் எங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு என்று நேற்று இணைந்த திருமதி தனிஷன் சரண்யா தம்பதிகள் இன்று போல் என்று சகல சபாக்கியத்தோடும் ஆயுளோடும் இனப்பிடியா தம்பதிகளாக சகல வளங்களோடும் சோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் சரண்யா மஞ்சள் குங்குமத்தோடும் தீக்க சுமங்கலியாக குடும்பத்தோடு வாழ்வாங்கு வாழ வேணும் எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டும் மற்றது இதை வானொலி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த திருமதி அமெரிக்கா ராஜா சரண்யா தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் அன்பா விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து காத்திருக்கும் நீர்களையும் இணைத்துக் கொள்கின்றேன். வந்திருப்போர் வணக்கம். சரி, நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். ஆமாம், தொடர்ந்து காத்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நீங்கள்?
2: நன்றி. நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தம்பதிகளான தனிஷன் சரண்யா தம்பதிகளுக்கு எனது குடும்பம் சார்பாக இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சரண்யா மஞ்சள் குங்குமத்தோடு ஆரோக்கியத்தோடும் நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என்று மனதார எனது பராசக்தியை வேண்டிக் கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி கேமா.
1: நன்றி, நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் கேமா, சும்மா இருக்கீங்களா?
1: ஓ, நலமாக இருக்கிறோம் நன்றி. நீங்கள்?
3: நாங்கள் சும்மா இருக்கின்றோம். நேற்றைய திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் தீரும் சிறப்புமாக அனைத்து செல்வங்களும் பெற்று அந்த பிள்ளையின் தீர்க்க சுமங்கலியா நீருடி வாழ எங்கள் குடும்பம் சார்ந்து வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள். வந்திருப்பவரை இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
4: நேற்றைய திருமண மண்டலத்தில் இணைந்த தனிஷன் தரணியா தம்பதிகளுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அது வாழ்க்கை எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா சத்யா குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. நன்றி, வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் நாங்கள் நீட்டிய தினத்தில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டு அவர்களிடம் நீட்டிய தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள் தனிஷன் தரணியா தம்பதிகள். அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று அவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி கொண்டு அவர்களுக்காக ஒரு பாடலுக்குள் சென்று வருவோம். நீர்கள் நீங்கள் காத்திருங்கள்.

0: சரியாக 9:48 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய காலை புந்தண்டல் நிகழ்ச்சியானது ஆனசனை நிகழ்வாக வாழ்த்து நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் நேற்றைய தினத்தில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளை நாங்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துவதற்காக நேர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் இணைத்துக் கொள்கின்றேன். வந்திருப்பவர் வணக்கம்.
1: திருமணப்பந்தத்திலிருக்கும் தரிசன் தரணியா தம்பதியால் இன்று போல் என்றும் சகலவையும் பெற்று தீர்க்க சுமங்களியாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சாரில் வாத்திக்கொண்டு அதை வானொலி கருத்து கொண்டு வந்த அமெரிக்கா ராஜானன் சத்யா குடும்பத்தினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். வந்திருப்பவர் வைவரூடாக வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா.
0: ஆமா, வணக்கம். ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. இப்ப கதைச்சது யாரு?
0: இப்ப ஜெயந்தி மாலா சதாசிவம்.
2: சத்தமா எனக்கு இதுக்குள்ள வரையில.
0: ஓ, அதுல உங்களை வைவர்ல வேறாதான்.
2: அந்த அப்போது ராஜினி கதைச்சது வேற இல்ல, பேருந்து வைபர்ல வந்தது.
0: நினைக்கிறேன் ஏதோ ஒரு எங்கட பக்கத்துலதான் சின்ன ஒரு தவறு இதொன்று இருக்கிறது.
2: நேற்று திருமண பந்தத்தில் இணைந்த தனிஷன் தரணியா தம்பதிகள் சகல சௌபாக்கியங்களுடன் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டு அமெரிக்கா ராஜா அமெரிக்கா சத்யா இருவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும்
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம். அவர்களும் நல்ல வாழ்க்கை உறவனை பிரார்த்தித்துக் கொண்டு நேற்றைய தினம் திருமணம் முடிந்த தனிஷன் தரணியா தம்பதிகளுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதை வானிலைக்கு எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா தம்பதியினர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நன்றி, எங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் கேமா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
4: நீங்களும் அப்படியே நலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு கேமா, நேற்றைய தினம் திருமண சந்தத்தில் நுழைந்து கொண்ட திரு திருமதி தனுஷன் சரண்யா தம்பதிக்கு எங்கள் இனிய திருமண வாழ்த்துக்கள். அவர்கள் ரெண்டு போல் என்றும் சிறுஞ்சிறப்புடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கண்டு வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா தியாக்கா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: ஆமாம், நன்றி. உங்களுக்கு
4: நன்றி. வணக்கம் கேமா.
0: நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம். ஜெர்மனில திருமதி ஜெயந்தி ராஜமோகன்.
0: ஆமா. ஓ, நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, நாங்க நலமா இருக்கின்றோம். நீங்கள்? கலியத்தில் எல்லோரும்?
0: கலியத்தில் எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
5: நேற்றைய நாள் திருமண வந்தத்தில் இணைந்த தனுஷன் தரணியா தம்பதிகளை நீடுடி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி. நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி. இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
6: காலை வணக்கம் சகோதரி கேமா, ஜெர்மனியிலிருந்து உதயம் பேசுகிறேன்.
0: நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
6: அதனிடம் நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்த தம்பதிகள் தனுஷன் தரணியா தம்பதிகள் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பெற்று நோய் நொடியின்றி இந்த வையகம் உள்ளவரை பெருவாழ் வாழ எங்கள் குடும்பம் சவாக தம்பதிகளை மனதார வாழ்த்திக் கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா அண்ணா சத்யா தம்பதிகளுக்கும் நன்றியை கூறி அன்போடு விடைபெறுகிறேன்.
0: நன்றி. நன்றி, வாழ்த்துக்களுக்கும் நன்றி. தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் கேமா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
7: நானும் நலமா இருக்கிறோம். அபிராமி அம்மா எழுக்கழிச்சத நலமா இருக்கிறோம். உங்களுக்கும் அபிராமி அம்மா எழுக்கழிச்சம் கிடைக்க வேண்டி நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்த தனிஷன் தரணியா தம்பதிகள் அபிராமி அம்மாவின் அழுக்கடச்சத்தோட ஆரோக்கியத்தோட வாழ வேணும் என்று வாழ்த்தி இன்றைய தினம் அபிராமியமான நாள்ல வந்திருக்க வழியா அவர்களுக்கு இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். அதை எடுத்து வந்த அமெரிக்கா ராஜாண்ண தம்பதிகள் சத்யா தம்பதிகளுக்கும் அபிராமி அம்மாவின் அழுக்கடச்சம் கிடைக்க வேண்டி வாழ்த்துக்களும் நன்றி அளம் அவர்களுக்கு. நன்றி, வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. தொடர்ந்து காத்திருப்போர் வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம் கேமா. நான் மனோரி சுப்பிரமணியம்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
8: உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த திருமண பந்தத்தில் ஈடுபட்ட தனிஜா தரணியாவா?
0: ஓ, தரணியா, தனிஷா தரணியா.
8: தரணிய தம்பதிகளுக்கு இனிய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் பதினாறு செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு உங்களை வாழ்த்து வைத்த அமெரிக்க ராஜா சத்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
9: வணக்கம் கேமா. ஜெர்மிலிருந்து மீனா மைசரன்.
0: ஆமாம்,
9: நலமா இருக்கிறீங்க தெரியுமா?
0: ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
9: ஓ, நாங்கள் நல்ல சோழமாக இருக்கிறோம். நன்றி கேமா. நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் சீரு சிறப்புமாக வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு, தரணியா தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு, வாழ்நை கெடுத்து வந்த அமெரிக்க ராஜான சத்யாக்காக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி
9: நன்றி
0: நன்றி, வணக்கம். ஆமாம், நான் தாயத்திலிருந்து புதுமண தம்பதிகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
10: வணக்கம், நான் ரவியா இருக்கிறேன். நான் இந்த ஸ்பான்சர் பண்ணாக்களை சொல்ல மறந்து போனேன். திரும்ப தனிஷன் தரணியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்திக் கொண்டு, அதை வானிலைக்கு எடுத்து வந்த அமெரிக்க திரு திருமதி ராஜா சத்யா அவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. மீண்டும் உங்களுடைய அனுசனையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கின்றீர்கள். நன்றி. இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
11: நலமாக இருக்கிறோம். நன்றி. நேற்றைய திருமணம் வந்ததில் இருந்த தனிஷன் தரணியா தம்பதி ஒன்றும் பல்லாண்டு காலம் நோயற்ற வாழும் குறைத்து செல்வம் பெற்று வாழ எல்லாம் இல்லை டென்மார்க் பிராண்ட் அபிராமி என்னின் பாதங்களை பற்றி கொண்டு இந்தியாவை வானதைக்கு உதயக்கரம் கொடுத்த அமெரிக்கா ராஜா தம்பதிகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வணக்கம். வணக்கம், வைபர் ஊடாக இணைந்திருப்பவர் வணக்கம். அவருடைய வானொலி
12: தான்.
0: நீங்கள்? வணக்கம். ஆமா ஆமா, நினைக்கிறேன் வானொலியை தான் கேட்டுக்கொண்டு. வணக்கம், வைபரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம் கேமா, நலம் தானே?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். உங்களை தான்
12: எதிர்பார்த்தீங்களோ.
0: நன்றி உங்களுக்கு.
12: உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. இருந்து கொண்டு இப்ப 4 மணி ஆகுது. அதிகாலை 4 மணி, கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கின்றது. நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா அவர்கள் என்றென்றும் 50க்கு 50 வீதமாக நீண்ட காலம் நீடுழி வாழணும் என்று அல்வாய் சாமணந்துர பிள்ளையார் ஆலடியான் அருளும், அல்வாய் முத்துமாரி அம்மன் அருளும், வல்லடத்துறை முத்துமாரி அம்மன் அருளும் பெற்று நீடுழி சிறப்பா வாழணும் என்று வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். வாழ்த்திக் கொண்டு விடப்படுறேன் கேமா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி உங்களுக்கும், எங்களுடைய விசேடம். நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி
12: நன்றி
0: நன்றி, வணக்கம்.
12: மகிழ்ச்சியா இருக்கின்றது. எல்லாரும் வாழ்த்திக் கொண்டு எத்தனையோ நாட்டில இருந்து வாழ்த்துகிறார்கள். அந்த
0: ஆமாம், அன்பாக உறவுகள் தொடர்ந்து இணைந்து கொண்டுதான் இருக்கின்றார்களாம்.
12: ஓமம் ஓமம், நல்ல அழகான தம்பதிகள், ரெண்டு பேரும் சகோதரங்கள் போல முகத்தை பார்த்தா
0: இல்ல, அந்த பேரே இவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது அவர்களுக்கு.
12: ஓமம், நான் உங்களை பிரயாண பிரன்படம்.
0: நன்றி,
12: தேங்க்ஸ்.
0: ஆமாம், ராஜா, அமெரிக்கா ராஜா அவர்கள் இணைந்திருந்தால் தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
13: வணக்கம் தேவா. தேவா,
0: நிலமா இருக்கிறீங்களா?
13: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
13: நன்றி நன்றி. முதல்ல இந்த பேரை சொல்லுங்க. தனிஷனா தனிஷனா?
0: தனிஷன் தனிஷன், மூன்று சுழினியா, தனிஷன் தரணியா.
13: நேற்றைய தினம் திருமணம் வந்துட்டு இணைந்து கொண்ட தம்பதிகள் தனிஷன் தரணியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பெரும் செல்வம் பெயரும் செல்வம், பெருகி வரும் மேன்மை செல்வம், மனமிரண்டு மண்பினில் வாழ, மனையோரம் மங்களம் சூழ, அன்பின் நிலை கொண்டு பண்பின் வழி நின்று மேன்மையொரு மனங்களோடு மீதி நீங்கள் வாழ்ந்துடுங்க. உள்ளங்கள் மகிழ்ந்திட, நல்லவைகள் நடந்திட, தொட்டவைகள் துளங்கிட, பொன்பொருளும் குவிந்திட, திசை நாங்கும் திரவியங்கள், திவ்ய வாழ்க்கையில் நறுமணங்கம், எதிர்காலம் பொற்காலம் சேமியுங்கள், எல்லோரும் மகிழ்ந்திட வாழ்ந்திருங்கள். இறையர்களும் தொடர்ந்திருக்கும், இல்லறமும் இனிதாய் மகிழ்ந்திருக்கும். நல்மணங்கள் வாழ்த்துரைக்கும், நல் வாழ்க்கை சிறந்திருக்கும். தம்பதிகள் நீங்கள் நூடுழி வாழ வாழ்த்துகிறோம், மனதார வாழ்த்துகிறோம், மகிழ்வோடு வாழ்த்துகிறோம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்களோடு வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு, நீடூழி வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு ராஜாண்ணா தம்பதிகளுக்கு நன்றிகள், வணக்கங்கள், நன்றி கேமா.
0: நன்றி, உங்களுடைய கவிதையோடு வாழ்த்தி இருக்கிறீர்கள், நன்றி உங்களுக்கும்.
13: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நாங்கள் தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போம். வணக்கம்.
14: வணக்கம் கேமா. சரோ பரமேஸ்வரன், நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
14: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு நேற்றைய தினத்தில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனுஷன் தரணியா தம்பதிகளுக்கு எங்களின் குடும்பம் சார்ந்த இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த ராஜான சத்யாதா தம்பதிகளுக்கு நம்பிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றி. ஆமாம், இன்றைய நாளில் நாங்கள் நேற்றைய தினத்தில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக மீண்டும் வாழ்த்திக் கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வந்து இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஆலோசனை கொடுக்கின்றார்கள். அமெரிக்காவில் வசிக்கும் திரு திருமதி ராஜா சத்யா தம்பதிகள், அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளோடு மீண்டும் அவர்களுக்கும் எங்களுடைய தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு

0: சரி, ஒரு நேயர்கள் அணைந்திருக்கின்றார். அந்த நேயரோடு நான் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
1: நான் மேரி மேக்டலின்.
0: மேக்டலின், வாழ்த்துங்கள்.
1: நேற்றைய தினம் திருமண மண்டபத்தில் இணைந்து கொண்ட தர்சன் தரணியா தம்பதியினருக்கு பல்லாங்கால நீடுழி வாழ்க்கை என வாழ்த்தி கொண்டு, இதை வானொலி கெடுத்து வந்த சத்யா ராஜா தம்பதிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. ஆமாம், நாங்கள் தனிஷன் தரணியா தம்பதிகளை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி கொண்டு, இன்று முழுவதும் அவர்கள்தான் கதாநாயகர்கள், அந்த வகையில் அவர்களை மீண்டும் வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கெடுத்து வந்து இன்று எட்டியாடி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசனை கொடுத்து கொண்டிருக்கும் அமெரிக்க வாழ்களுடைய அன்பு உறவுகளான ராஜா சத்யா தம்பதிகளுக்கு மீண்டும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய காலைப்பூந்தன்றல் காலைப்பூந்தன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறி, நன்றி, வணக்கம்.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிள்ளையில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அரசாங்கம் நல்லிணக்கம் பற்றி பேசுகின்றது, ஆனால் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கும் செயலுக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பையும் கடப்பாட்டையும் கொண்டிருக்கிறது என சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் ஸ்மிருதி சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருத்தூர் விகாரையின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பை மீண்டும் வழங்குமாறு கோரி புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சருக்கு விகாராதிபதி கல் ஹமுவே சாந்தபோதி தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து நாட்டின் ஜனநாயகத்தையும் நீதித்துறை சுதந்திரத்தையும் முற்றாக சீரழித்து வருகிறது. முறைமை மாற்றத்தை கொண்டு வருவதாகவும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாகவும் கூறி அதிகாரத்திற்கு வந்த தற்போதைய அரசு ஜனநாயகத்தை பலப்படுத்தும் நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை மற்றும் நீதித்துறையினருக்கு இடையிலான பரஸ்பர சமநிலையை சீர்குலைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இரண்டாவது திருத்தச் சட்டம் தொடரும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தான் சட்ட ரீதியாக பெயரை மாற்றிவிட்டதாக நாட்டின் முக்கிய அமைச்சர் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட கருத்து முற்றிலும் பொய்யானது என மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தெரிவித்தார். இந்திய கடற்படையின் அழைப்பின் பேரில் இந்தியாவுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ தமது விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்று நாடு திரும்பினார். மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் ஒரு பகுதி சனிக்கிழமை இரவில் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து ஆகஸ்ட் 31 இன்று நீதிமன்றம் செயற்படாது என்று கொழும்பு சட்டத்திணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. கம்பகா பமுனுகம எப்பாமுள்ள கடலில் நீராடி சென்ற தாய், அவரது மகள் மற்றும் 12 வயது சிறுமி ஆகியோரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மற்றொரு சிறுவனை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தினால் 24 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதி தப்பியோடியுள்ள நிலையால் அவரை மீள கைது செய்ய விசேட போலீஸ் குழு தீவிர நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024 செப்டம்பர் 21 அன்று தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருந்த 66 சந்தேக நபர்களை இலங்கை அதிகாரிகள் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.5 மில்லியனை கடந்துள்ளது. இதில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்திர மகோத்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் 14ஆம் திருவிழா இடம்பெற்றது. தொடரும் இந்திய செய்திகள். கூட்டணி கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுத்து வருவதால் தமிழக வெற்றிக்கழக அரசு தொடர இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஆலி டட்லிக் விருதை அந்த நாட்டு அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாடு கிர்கிஸ்தானில் பிஸ்கெக் நகரில்
இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டை ஒட்டி புட்டின், ஷின்பிங் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடி வருகிறார். அதன்படி 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி நேற்று ஒலிபரப்பானது. அதில் இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்ற மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இதன் மூலம் நமது இளைஞர்களுக்கு வலுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இருந்து இதுவரை 108 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக தமிழக வெற்றிக் கழகம் திகழ வேண்டும் என புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு போட்டி இளைஞர்களை சீரழிக்கிறது என்று அநாகரிகமாக கொச்சிப்படுத்தி பேசியிருக்கின்ற சோழவத்தான் தொகுதி தமிழக வெற்றிக் கழக சட்டப்பேரவை உறுப்பினரையும் தமிழக வெற்றிக் கழக அரசையும் கண்டித்து ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே வரும் செப்டம்பர் 3 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக பயணச்சீட்டு முன்பதிவு செய்தால் ஆந்திராவில் வீட்டுக்கே சென்று பயணிகளை ஏற்றிச் செல்லும் அரசு பேருந்துகள் விரைவில் அறிமுகமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 2011 வரை இருந்த வீடுகளின் எண்ணிக்கையை விட தற்போது 15% அதிகரித்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவனுக்கு ₹1,080 குறைந்து 1,14,960 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 130 குறைந்து கிராம் 14,370 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 22 பெண் உயிரிழந்துள்ளார், 5 காயமடைந்துள்ளனர். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவலை அடுத்து அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு மகன் யாமீர் நெத்தன்யாகு வெளியேறியுள்ளார். புளோரிடா மாகாணத்தில் வசித்து வந்த யாமீர் நெத்தன்யாகு இஸ்ரேலுக்கு அவசரமாக புறப்பட்டார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் காணாமல் போன அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்த்துவிட மாட்டோவா என ஏங்கி பலரும் காத்திருக்கின்றனர். இந்த வேளையில் ஒரு அதிசயம், ரசுவா வட்டாரத்தில் வெள்ளம் ஏற்பட்டு 3 6 சிறுமி மீட்கப்படும் காணொலி வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்த நுவாஹாட் மாவட்டத்தில் உள்ள திரிபுவன் திரிசூலி இடைநிலை பாடசாலையின் அதிபர் ராஜேந்திர தவாடி சரியான நேரத்தில் தான் எடுத்த முடிவால் 900 மாணவர்களை காப்பாற்றியிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐஸ்லாந்து சேர்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் திட்டத்தை அந்த நாட்டு மக்கள் நிராகரித்துவிட்டனர். இதனால் ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் ஐஸ்லாந்து சேர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா எதிர்நோக்கும் பெட்ரோலிய நெருக்கடியை சமாளிக்க வெனிசுவேலாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உதவும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மலேசியாவில் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க புதிய நடவடிக்கைகள் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை ஒன்றில் மகப்பேற்று பிரிவில் ஏற்பட்ட தீயில் 14 குழந்தைகள் இறந்தது தொடர்பாக 8 அதிகாரிகள் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு சைப்ரஸில் 270 பயணிகளுடன் சென்ற கப்பல் கடலுக்கு நடுகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அமெரிக்காவின் கிராண்ட் கேன்யன் தேசிய பூங்காவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 15 காணவில்லை. வெள்ளை சட்டையுடன் வந்தவர்கள் சிறிது நேரத்தில் தலை முதல் கால் வரை சிவப்பு. ஸ்பெயினின் புனூல் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் லா டொமாண்டினா தக்காளி திருவிழா மீண்டும் களைகட்டியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி மகிழ்ந்தனர்.
தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிருக்கான ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி, இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் 94 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தாய்லாந்தை நேற்று வென்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான லண்டன் லார்ட்ஸ் விளையாட்டரங்கத்தில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 194 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டது மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக சூரியகுமார் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை நேற்று வீழ்த்தி சாம்பியன் ஆனது. நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய அந்த அணி கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்திபூர்வ இணையதளமான www.trttamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 91 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 62 சதமாகவும், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 47 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 50 சதமாகவும், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 406 ரூபாய் 15 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 95 சதமாகவும், ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 10 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 36 சதமாகவும், ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 58 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 75 சதமாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஷ்லி கோனேஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Saïdarondre, Napade, Saïdarinde, Saïdarele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 10:16 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் தொடர்ந்து எந்த உறவும் நிலையானது அல்ல என்ற தலைப்பில் ராமகிருஷ்ணன் அவர்களின் உரையை கேட்போம்.
1: எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல. நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள். நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைப்பீர்கள், அவர்களோடு குறிப்பிட்ட வருடம் உங்களோடு இருப்பார்கள், போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள், அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள். இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது. இந்த 4 நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது. அது தமிழில் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், கன்னடத்தில் இருக்கலாம், உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது. மனிதன் தன்னை அல்ல, தான் உருவாக்கிய பிள்ளைகளின் மீது தான் பேரன்பு கொண்டவன். இந்த உலகத்தில் ஒருவனிடம் தன் யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டால் அவன் வெளியே என்னவனா சொல்லுவான், ஆனால் மனதுக்குள் தன் பிள்ளைகளைத்தான் அவன் அதிகம் நேசிப்பான். அதிலும் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இருக்கு இல்லையா? அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் இதுவரையின் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. சீனாவில் சொல்லுவாங்களாம், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஒரு தந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு சென்று உடனே ஒரு பிரார்த்தனையை செய்வாராம். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு போய் அந்த பிரார்த்தனையை செய்வாராம். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை 1000 முறை பிரார்த்தனை செய்தால்தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்கும், இல்லாவிட்டால் நினைத்தே பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், ஏராளமான நல்ல பெண்கள், அன்பானவர்கள் தன் வாழ்க்கையில் எங்காவது தடுமாறி விழுந்தார்கள் என்றால் திருமணத்தால் ஆவதுதான். அவர்கள் நினைத்த கனவு கண்டு, அவர்கள் ஆசைப்பட்டு, அவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திருமணத்திற்கு அவர்களுடைய ஒப்புதலே இல்லை, அவர்களுடைய விருப்பமே இல்லை. எங்க பாட்டி காலத்தில் 10 கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறத விட்டுருங்க, இன்றைக்கும் கூட அந்த விருப்பம் எல்லாம் இல்லை. அப்படின்னா சீனா சொல்லுகிறது, 1000 முறை ஒரு தந்தை பிரார்த்தனை செய்வார். பிரார்த்தனை செய்வதோடு அந்த பிரார்த்தனையிலோட நல்ல வாழ்க்கை அமைந்தால் மகள் நல்ல வாழ்க்கை வாழ்வாள், பேரன் பேத்திகள் வருவாங்க, மகளுடைய கண்ணீரிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார், நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடிந்தது, அவள் என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும், ஆனால் அவள் தலையின் முடியில் ஒரு நரைமயிர் வந்தபோது என்னால் தடுக்கவே முடியல. என்னால் பண்ண முடியாது, நான் அப்போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கும் வயசாயிருச்சுன்னு. அப்ப கண் முன்னாடி பிள்ளைகள் வயதாவதை பார்க்கிற, பிள்ளைகளுடைய கனவுகளை பார்க்கிற தந்தைகளுக்கு திருமணம் தான் பெரிய கதை. அதை பற்றி ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யோங் லீ அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருக்காங்க. கதையினுடைய பெயரே 1000 வருட நல்ல பிரார்த்தனை என்பதுதான். ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு படிக்க போது அமெரிக்காலே வேலை பார்த்து அமெரிக்காலே அங்கே இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்குது, வயசாகிட்டே இருக்கு. அப்பாவுக்கு கவலை என்னன்னா, காலாகாத்த கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாளே, ஊருக்கு வானா வராது. இவருக்கு சீனாவுக்கு விட்டு போன அனுபவமே கிடையாது, ஆங்கிலம் தெரியாது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறை கிளம்பி இங்கிருந்து போய் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் மகள் வீட்டு கதவை தட்டுறார். என்னப்பா சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படிங்கிற, நீ தான் வரலையம்மா அப்படின்னா, வாங்கப்பான்னு சொல்லி வர சொல்லி இருக்க சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறா. ஒரே ஒரு விஷயம்தான்ப்பா, நீங்கள் இங்கே இருக்கிறதுல நீங்கள் ஒருபோதும் என் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். இவர் சொல்கிறார், வேறு எதை பற்றி பேசுவதற்காகவும் நான் இங்கே வரல, உன் கல்யாணத்தை பற்றி பேசக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் நீ விரும்பினால் யாரையும் காதலிக்கலாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மட்டும்தான் நினைக்கணும். இப்போ பொண்ணு சொல்கிறா, ஏன்பா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் நாங்கள், எதிர்காலத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு அவர் சொல்கிறார். எனக்கு தெரியாது மகளே, நாங்கள் ரொம்ப பழைய ஆட்கள், என் தாத்தா அப்படி இருந்தார், எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நான் அப்படி இருந்தேன், அப்படி இல்லாமல் எப்படி வாழ்வீங்கன்னு எனக்கு தெரியாது மகளேன்னா அவன் சொல்கிறா. அப்பா நீங்கள் எங்களோட பற்றி கவலைப்படுறதெல்லாம் வெறும் கற்பனை, இப்போ மறந்துடுங்க. அவர் வீட்டில் இருக்கிறார், வீட்டில் இருக்கும்போது மகள் வேலைக்கு போயிடறா, இரவில் தாமதமாக வருகிறாள், வந்தால் திருப்பியும் உட்காந்து வேலை பார்க்குறா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, அப்பா அவளுக்காக சமைக்கிறார். அவள் சொல்கிறா, அப்பா நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பெண்களும் இல்லை, இப்போது எங்களுக்கு உடல் எடை எவ்வளவுதான் இருக்கணும்னு நினைக்கிற, அவ்வளவுதான் இருக்கணும், அவ்வளவுதான் சாப்பிடுவேன். இல்லை மகளே, நிறைய சாப்பிடணும்ல, ஆரோக்கியமா இருக்கணும்ல, ஆரோக்கியமா இருந்தா உங்க காலத்துல மாதிரி 10 பிள்ளைங்களை பெற்றுக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைச்சிங்க. அப்படி இல்லை, அழகு தான் எங்களுக்கு முக்கியம். இந்த தந்தைக்கு புரியல, உன்னிடம் இல்லாத எந்த அழகை இந்த உடலை வருத்தி கொண்டால் கிடைச்சிடும். இல்லப்பா, பார்க்கிறவர்கள் மெலிவான பொண்ணாக இருந்தா ஒல்லியான பொண்ணா இருந்தா தான் அழகுன்னு சொல்றாங்க. அது நிஜம் இல்லையே. திடகாத்திரமான பெண்கள் எல்லா வயதிலும் எல்லா நாடுகளிலும் இருந்தார்களே. இப்ப கூட பாருங்க, அவ்வளவு திடகாத்திரமாக விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே, அவங்க யாரும் ஒல்லியா இருக்கணும்லாம் இல்லையே. ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு, அழகாக இருப்பது வேறு இல்லையாங்கிறார். அந்த காலத்தால் அப்படிதான் சொல்றீங்க. நீங்கள் பொது இடத்துக்கு போய் பாருங்க, மாலுக்கு கூட்டிட்டு போறா. இவளை போன்ற இவள் வயதை ஒத்த பெண்கள் எல்லாம் இதே போல சின்ன சின்ன உடையை போட்டு வராங்க. என்ன இந்த ஊர்ல யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களா, அவங்க அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்களாங்கிறார். இல்லப்பா அப்படிதான் இருப்போம். ஒரு நாள் இரவு அவர் கார்ல மகள் வந்து இறங்கும் போது ஒரு இளைஞன் கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறார். சந்தோஷம் அடைகிறார். பரவாயில்ல, யாரோ ஒருத்தன் மகளுக்கு காதலன் இருக்கிறான்ட்டு அப்பா வட்ட போய் கேட்கிறாரு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவான், அவன் கூட இருப்பேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். அது எப்படின்னு கேட்கிறாரு. அதான் சொன்னானேப்பா, உனக்கு புரியாது, அவன் கூட இருக்கலாம். இல்ல மகளே, உனக்கு அவனை பிடிக்கிறது, அவன் உன்னை அவ்வளவு அக்கறையா வீட்டுக்கு வரை கொண்டு வந்து விடுறானே அப்படின்னு. அப்பா அதெல்லாம் வேற வாழ்க்கை, உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தெரியாது, நீங்கள் வேறு காலத்து மனிதர். ஒருவேளை அவன் உன்னை மோசம் பண்ணிட்டான்னா, உன்னை ஏதாவது தவறா பயன்படுத்திட்டான்னா, அதை எனக்கு கையாள தெரியும்ப்பா அப்படிங்கிறார். இவருக்கு அதுவும் இன்னும் பயமா இருக்கு. இவர் இப்படி ஒரு தந்தையினுடைய கவலைகள், தந்தையினுடைய பிரச்சனைகள், தந்தை அடைகிற மன விஷயங்களை எல்லாம் யாரிடம் சொல்வதுன்னு தெரியும். அந்த கதை எங்கே அழகாக ஆகிறது தெரியுமா? மகளும் அவரும் வேறு வேறு அறைகளில் படுத்திருக்கிறார். ஒரே சுவர், அந்த பக்கம் அம்மக படுத்திருக்கார், அடுத்த அறையில் இந்த அறையில் இவர் படுத்திருக்கிறார். அந்த சுவரிடம் தான் சொல்லுகிறார். அந்த சுவரிடம் தந்தை சொல்லுகிறார், நான் ஒரு தந்தையாக இப்படியெல்லாம் கவலைப்படுவது தவறா? இப்படி கவலைப்படுவதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னொன்று, ஒரு பெற்றோர்களே இப்படி எல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை, உடலை, அவர்களுடைய நலத்தை கவலைப்படவிட்டால் இந்த உலகம் கவலைப்படுமா என்ன? இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கதவை தட்டி, மகளே உனக்கு இந்த உணவு பிடிக்குமே, நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா? நான் தானே கேட்க வேண்டும். என்னை ஏன் ஒரு பழைய காலத்து மனிதன் நினைக்கிறாங்க? உண்மையில் அப்படி பழைய காலத்து மனிதர்கள் இருக்கிறோமா? அப்படின்ட்டு அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். நாம் பிள்ளைகளின் மீது காட்டுகிற பாசம் என்பதில் பழைய பாசம் புதிய பாசம்னு ஒன்று இருக்கா என்ன? இல்லையே. ஆனால் மொழி மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, தரம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு என்பதால் நாம் ஒரு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுவர் வெறும் சுவர் அல்ல. பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பல்வேறு நாடுகளால், பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சுவர்களால் பெற்றவர்கள் பிள்ளைகளால் பிரிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்கு இடையில் இப்படி ஒரு ஆழமான உயரமான சுவர் வந்துருச்சு. சுவரை பார்த்து பேசுகிற ஒரு மனிதராக இருக்கும் போது இந்த தந்தை இருக்கிறார். அந்த பக்கம் அந்த பெண், கதை அங்க முடிஞ்சிடல, சுவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார். நீங்கள் ஓடோடி சேகரித்த உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை அனுபவங்களும் உங்கள் காலத்துக்கு அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு வந்து ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு ஒரு ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி உங்களுடைய அத்தனை அனுபவங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. நீங்கள் அரும்பாடுபட்டு தேடி சேகரித்த உங்கள் அறிவு அவ்வளவுமே உங்கள் காலத்தோடு முடிந்துவிடும். ஆனால் புத்தகம் என்ன செய்கிறதுன்னா, அதை பதிவு செய்து ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதில் ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், கட்டுரை நூல்கள் என்று ஏராளம் இருந்தாலும் இவை எல்லாதை விட, இப்ப நான் ஒரு கதையை சொன்னேன், இந்த கதையை நீங்கள் படிக்கல, ஆனால் கேட்ட மறுநிமிடம் அந்த கதை உங்க மனதில் அப்படி இருக்கு. அந்த ஆறுமுகத்தை உங்களுக்கு தெரிகிறது, இந்த திருவேங்கடத்தை உங்களுக்கு தெரிகிறது என்றால், கதைதான் ஒரு மனிதனை எளிமையாக, உணர்ச்சி பூர்வமாக, இன்னும் சொல்ல போனால் அவனுடைய சொந்த வாழ்க்கையும் படிப்ப கதையினுடைய சொந்த வாழ்க்கைக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை உணர வைக்கும். அப்ப நல்ல கதைகள் தமிழில் நிறையவே இருக்கு. இப்ப நான் ரெண்டு சொன்ன கதைகளுமே என்னன்னா, உணர்ச்சி பூர்வமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு துயரத்தினுடைய கதைகள் என்றால், துயரம் மட்டும்தான் கதைகளா? இல்லையே. இதே நகரத்தில் ஒரு சின்ன சைக்கிளை வைத்துக் கொண்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி இருந்தார். அவர் பெயர் அசோகமித்திரன் என்று. நீங்க டி நகர்ல இருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சைக்கிள்ல தான் வருவார், சைக்கிள் வச்சுட்டு தான் இருப்பார், நடந்து போவார். ஒரு சிற்றுன வேலை செய்து சம்பாதித்தவர். ஆனால் அவர் எழுதிய கதைகள், அவருடைய படைப்புகளுக்கு உண்மையில் ஒரு நோபல் பரிசு பெறுவதற்கான தகுதியுடைய படைப்புகளை அவர் எழுதியிருக்கிறார். அவ்வளவு நல்ல கதைகள், அவ்வளவு நல்ல நாவல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் அவ்வளவு வாழ்க்கையினுடைய சிரமங்களுக்கு இடையில், துயரங்களுக்கு இடையிலும் அவரிடம் படிக்கும் போது நீங்கள் அவருடைய ஒரு கதையை வாய்விட்டு சிரிக்காமல் படிக்கவே முடியாது. நிறைய கதைகள் நம்ம படிக்கும் போது கண்ணீர் விடுவோம், அதுவாது உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடு. ஆனால் ஒரு கதையை படிக்கும் போது உங்களை மறந்து நீங்கள் சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன். ஒரு பயணத்தில் நானும் இன்னொரு நண்பரும் பயணம் செய்துட்டு இருக்கோம் ரயிலில், நான் அதை படித்து சிரிச்சுட்டே இருக்கிறேன். அவர் கேட்கிறாரு, என்ன சார் அதை சொல்ல முடியாது, நீங்க படிங்க அப்படின்னு. அவ்வளவு படித்து சிரிக்கக்கூடிய, ஆனால் அந்த சிரிப்பை சிரித்த பிறகு நாம் யோசிப்போம், ஐயோ இதுக்கு போய் சிரிச்சமே, இவ்வளவு துயரத்தை இல்லையா எழுதியிருக்காரு. தன்னுடைய சொந்த துயரத்தை, வாழ்க்கையினுடைய வலி நகைச்சுவையாக எழுதி தெரிந்தவர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார், சின்ன கதை தான், எலி அப்படின்னு கதை. எல்லார் வீட்லையும் நம்ம எப்பயும் சந்திக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய எலி தொல்லை ஏற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு எலிப்பொறியை வாங்கி கொண்டு வந்து வச்சு எலியை பிடிக்கணும். இதுதான் கதை. கதை அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. என்னன்னா, 5 எலி இந்த வீட்டில் இருக்கு, எல்லா பொருளையும் கடிச்சிருது. அதற்கு அந்த எலிகளுக்கு எவ்வளவு வித்தியாசம் தெரியல அப்படின்னா, நம்மளோட பட்டு புடவை எது, நம்ம வீட்டில் இட்லிக்கு பிறகு போடக்கூடிய துணி எதுலாம் தெரியல, எல்லாத்தையும் அது சாப்பிட்ருது. எல்லாவற்றையும் தாண்டி எந்த வாடையும் கொடுக்காம அது நம்ம வீட்டில் குடியிருந்துக்கிட்டே இருக்கு. அதை ஒன்றுமே பண்ண முடியல. எப்படியாவது ஒரு எலிப்பொறியை பிடிச்சு எலியை கொண்டு போய் விட்டுறணும்னு ஒருத்தர் நினைக்கிறார். கதையோட தொடக்கத்திலே அவர் சொல்றார், அந்த முதல் வரியை அப்படிதான் ஆரம்பிக்கும், வீட்டில் எதையுமே மிச்சம் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பார் மனைவிட்டு. அந்த அம்மா கேட்பாங்க, மிச்சம் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு, சமைச்சதை சாப்பிட்டுட்டோம், வேற மிச்சம் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. எலி பொறியில் வைப்பதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா, அந்த அம்மா சொல்றாங்க, ரசம்தான் இருக்கு, ரசத்தை வச்சு எப்படி எலியை பிடிக்கிறது, இல்ல சோறு இருக்கு, ஒரு கவலைன்னா அது சோறு வச்சா எலி வராது. அப்ப அவர் சொல்லுகிறார், எலியை பொறியில் வைத்து எலியை பிடிக்கணும்னா ஏதாவது ஒரு எண்ணெய் பலகாரம் வேணும், அது ஏதாவது ஒரு வடையோ போண்டாவோ ஏதோ ஒரு இனிப்பு பொருளோ இருந்தால் எலி சாப்பிட வரும்னு சொல்றார். உண்மையில் அது எலிக்கு மட்டும் பொறி அல்ல, இனிப்பு பண்டங்கள், இப்படி எண்ணெயில் பொறித்த பண்டங்கள் எல்லாருக்குமே பொறிதான். அது நீங்க போய் மாட்டிக்கிட்டு தான் போறீங்க. ஆனால் இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ராத்திரியில எங்கேயுமே ஒரு வடை கிடைக்காது. அப்ப அவர் என்ன நினைக்கிறார், கடை தெருவில் போய் மீதமாக கடையில போட்ட மீதம் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது கேட்கலாம்னு பார்த்தா எல்லா டீ கடையும் பாக்குறாரு, எந்த கடையிலையும் மீதமான ஒரு வடையோ பஜ்ஜியோ எதுவுமே இல்லை. நடந்து வருகிறார், டீ நகரோட முனையில பொதுக்கூட்டம் நடக்கிறது. அங்கே ஒரு மேடை பேச்சாளர் வந்து அமெரிக்க நிக்சனுக்கு சவால் விட்டுட்டு இருக்கிறார். விட்டதோட அவர் சொல்றாரு, என்கிட்ட தைரியம் இருந்தா மோதி பாடுறா நீ அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை டீ நகரோட முனையில நின்று ஒருவர் சவால் விடுறார். அந்த சவால் விடுவதை கேட்பதற்காக ஒரு 100-200 பேர் உட்கார்ந்து கைதட்டி ஆரவாரமா கேட்கிறாங்க. இவர்களுக்கு பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து சூடா பஜ்ஜி போட்டுட்டு இருக்காரு, ஒரு தள்ள வேண்டிய இல்ல. அவர்கள் பஜ்ஜி சாப்பிட்டுட்டே ஆரவாரமா கேட்கும் போது இவர் போய் ஒரு வடை வேணும்னு கேட்கிறார். அவன் சொல்றான், இப்ப எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கிறதுனால இப்ப வடை போட மாட்டேன், காத்துருங்க. 2 வடை வாங்குறார் காசு கொடுத்து. வாங்கும் போது அவன் நினைச்சான், ஆசையா ஒருத்தர் நம்ம கடையில வந்து வடை வாங்கி சாப்பிட போறான்னா, அது எலி பொறிக்கு வைக்கிறதுக்கான வடை. அவனிடம் சொன்னால் அவன் கோவித்துக் கொள்வானான்னு தெரியல, ஆனால் வாங்குறார். வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றார். மனைவி சொல்றாங்க, எங்க போய் வாங்கினீங்கன்னு. அங்கே பேசுகிற அவ்வளவு பெரிய அந்த எச்சரிக்கை குரல்ல கொஞ்சத்தை எலி கேட்டா இந்நேரம் நாட்டை விட்டே ஓடி இருக்கும். ஸ்ரீநகர்ல தான் நடக்குது, ஆனா நம்ம எலிகளுக்கு தமிழ் தெரியாது போல இருக்கு. இவர்களுடைய வீராவேசம் எதையும் கேட்பதில்லைன்னு சொல்லிட்டு இவரே எலிப்பொறியை மாற்றார், கொண்டு போய் வைக்கிறார். வச்சுட்டு தூங்க போகும்போது நிற்கிறார், கட்டாயம் எலி விழுந்துடும் அப்படின்னு. அதே போல காலையில பார்த்தா அதுக்குள்ளாடி ஒரு எலி இருக்கு, மாட்டிக்கிடுச்சு எலியனோடனே இவர் முதல்ல நினைக்கிறார், அதை கொல்லக்கூடாது, எங்காவது வெட்ட வெளியில கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு. மனைவி சொல்றாங்க, அது மாட்டிக்கிட்டது சின்ன எலியா பெரிய எலியான்னு பாருங்கன்னா. இவர் சொல்றார், அந்த எலி நம்ம வீட்டில் கூட எல்லா பொருளையும் கிடைக்குது, அதில் பெரிய எலி மாட்டினா என்ன, சின்ன எலி மாட்டினா என்ன, நான் பார்க்க மாட்டேன், அதை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, நான் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போய் ஒரு மைதானத்தில் திறந்து விடுறேன். அந்த எலி ஓடும்போது 4-5 சிறுவர்கள் கல்லை வச்சு அதை அடித்து துரத்தி அடிக்கிறாங்க. அது ஓடுது, ஓடுனா அவர்கள் கல்லால் அடித்து அதை கொள்ளுகிறாங்க. கல்லால் அடித்து கொள்ளும் போது எந்த எலி இவ்வளவு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கடித்து எல்லாவற்றையும் இப்படி சாப்பிட்டு வீட்டுக்கு இம்சையாக இருக்கிறது நினைத்தாரோ, அது அடிபடுவதை அவரால் தாங்க முடியுது. ஐயோ அப்படி நம்ம திறந்து விட்டுறக்கூடாதோ, இந்த பசங்க இப்படி ஓடி கல்லால் அடித்து அதை கொள்றாங்களே, எங்கேயாவது இல்லாத இடத்துல விட்டுருக்கலாமோ என்று மனதில் துயரமாக இருக்கிறது. அந்த கதை அப்படி முடிந்திருந்தால் அவர் அசோகமித்திரன் அல்ல. அதற்கு அப்புறம் ஒரு வரி எழுதுகிறார், நான் அப்போதுதான் பார்த்தேன், கூண்டில் இருந்த வடை அப்படியே இருந்தது, எலி அதை கடிக்கவே இல்லை. அப்படின்னா எலி உள்ள போன மறுநிமிடம் மாட்டிக்கிது. நீங்கள் ஒன்றை வெறுக்கிறீர்கள் நண்பர்களே, ஆனால் அதற்காக எப்போதாவது கண்ணீர் விடுவீர்களா, எப்போதாவது அதை பற்றி நீங்கள் இப்படி துக்கப்படுவீர்களா? அதற்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை நம்மோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு ஏற்புடையதாக இல்லையே தவிர அதை கொல்லுகிற உரிமையை நமக்கு யார் கொடுத்தார்? எங்கோ ஒரு இடத்தில் ஒரு எழுத்தாளன் ஒரு எளிய பிரச்சனை, எல்லாரும் பார்த்து எல்லாரும் செஞ்சு சாதாரண மறந்துட்டு போற ஒரு எலியை சட்டன்னு அவன் மாறுறான். இந்த நகரம் என்ற எலிப்பொறிக்குள் அவன் மாட்டிக்கிட்ட ஒரு ஆளு. பெரிய எலிப்பொறி தான் இந்த நகரம். அதுக்குள்ளாடி நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உங்களை ஓட விட்டு யார் யாரோ கல் எறிகிறார்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அப்புறம் அந்த எலி பொறியில் இருப்பதை கடிக்கவே இல்லை. அப்படிப்பட்டது தான் இந்த நகர வாழ்க்கை. இங்கே வந்தால் நீங்கள் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னு நினைப்பீங்க. வாழலாம் முடியாது. பக்கத்தில் தான் இருக்கும். பக்கத்தில் போனோடனே பொறி மூடிடும். அப்போ ஒரு சின்ன கதை, வேடிக்கை கதையை படிக்கும் போது இதில் என்ன இருக்குன்னு நமக்கு தோணுது. ஆனால் அது இந்த கதைக்கு உள்ளாடி அசோகமித்திரன் காட்டுகிற சித்திரம் என்ன என்றால், பானையை கழுவி வைக்கிற அளவிற்கு மீதமாக எதுவுமே இல்லை என்ற வறுமையான குடும்பம் அது. அவர்கள் சின்ன வாடகைக்கு ஒரு ஒன்று குடித்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய சொற்ப துணிகளை கூட அவர்களால் காப்பாற்ற முடியலை. ஆனால் இந்த நெருக்கடிக்குள்ளாடியும் கூட அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நகரத்தில் தான் வாழணும், இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று. அவர் கதை எழுதுகிறார், கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். அப்படி காட்சிகள் டி நகரில் வருது. இது இப்போ இருக்கிற டி நகரில், ஒரு 25-30 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய கிருஷ்ணவேணி தியேட்டர் இருக்கிற, பழைய ரங்கநாதன் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த சாலையை நீங்கள் ஒரு 30 வருடத்துக்கு முந்தைய நண்பர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அந்த காட்சியே வேறு. அந்த இந்தியா காஃபி ஹவுஸ் முன்னாடி எழுத்தாளர்கள் நின்று சந்தித்து பேசிகிட்டே இருப்பாங்க, காஃபி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் மாறிடுச்சு. அந்த உலகத்தை அவர் பதிவு செய்கிறார். அப்படின்னா கதை அல்ல அது, ஒரு சென்னையை, சென்னையினுடைய 70-80களுடைய வாழ்க்கையை, நடுத்தர குடும்பத்தை, நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை எல்லாம் எழுதுது. ஆனால் இந்த கதை முழுவதும், இந்த கதையில் எலியை கொள்ளுகிற அந்த மனிதர் என்ன வேலை செய்கிறார் தெரியாது, எங்கே இருக்கிறார் தெரியாது, அவர்கள் போல உண்டு குடித்தல் இருப்பவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க தெரியாது. அப்படின்னா இந்த நகரத்தில் நிறைய பேர் ஏதேதோ வேலைகள் செய்கிறாங்க, எப்படி எப்படியோ வாழ்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்களை நாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம அவர்களுக்கு பேர் தெரியாது, அவர்களை தெரிந்ததே இல்லை. இன்னும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு தினமும் காலையில் 4 மணிக்கு யாரோ ஒருவர் பால் பாக்கெட் போடுறார். ஒரு முறை கூட அவர் பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. யாரோ ஒரு பையன் காலையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு போகிறான். அவன் எந்த பள்ளியில் படிக்கிறான், அல்லது அவனுடைய பெற்றோர் யார், அவன் விடுமுறைக்கு எங்கே விளையாடுவான்னு தெரியாது. நாம் எல்லாவற்றையும் இந்த நகரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், எவரையும் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் எவரை தெரிந்து கொண்டாலும் உடனடியாக அது ஒரு உறவாக மாறிடும். நீங்கள் ஒரே ஒரு முறை காலையில் பால் போடுகிறவரை நிறுத்திய எங்கேருந்தே வரீங்க, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பால் போடுறதுல ஒரு பிரச்சனையும் வராது. எந்த மழைக்குள்ளும் அவர் சரியாக போடுவார். மனிதர்கள் உறவுக்காக இயங்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நான் முகமுள்ள மனிதன், என்னை முகமற்றவர்களாக வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை உள்ளவனாக மாற்றாதீர்கள்னு ஒவ்வொருத்தரும் மனதுக்குள்ளாடி வேண்டான். ஆனால் அந்த குரல் உலகம் கேட்காது, கதை கேட்கும். கதையில் அதுக்கு இடம் இருக்கும். இந்த கதையை படித்து முடிக்கும் போது, ஒரு சாதாரண வேடிக்கை கதை தானே, ஏதோ ஒரு வேடிக்கையாக எழுதி, வேடிக்கை கதை அல்ல. வேடிக்கை கதைக்குள்ளாடி ஒரு பரி உணர்வு என்பதை சொல்லுகிறார். எங்கேயெல்லாம் ஒரு சின்ன உயிர் நிறைய பேரால துரத்தப்பட்டு அடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்மள அறியாம பரி உணர்வு வருகிறது. இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய பாடங்களிலேயே மிக முதன்மையான பாடம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம், உலகத்திடம் பரிவு காட்டுவது தான், பரி உணர்வை ஏற்படுத்துவது தான். என் துயரம் போலதானே அவர்களோடது, என் சந்தோஷம் போலதானே அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படி நான் நினைப்பதற்கு உலகம் நான் படித்த பாடங்கள் எதையும் அதிகம் கற்றுத்தரல. அது மதிப்பெண் வாங்குவதற்குத்தான் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் படித்த கதைகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இங்கே இருப்பவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மனித உடல், ஒரே மாதிரியான, ஆனால் சமூகத்தில் எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள், ஆனால் இவ்வளவுக்கு இடையிலையும் எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை போய்கிட்டேதார். இந்த வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் விட மனிதர்கள் மிக அடிப்படையாக நம்புவது உலகத்தை அல்ல, வீட்டை, வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, மகனை, மகளை, அவர்களை வளர்க்கிற விதத்தை, தன்னை விட மேலான ஒரு வாழ்க்கையை தன் மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து விட மாட்டோமோ என்கிற அவர்களுடைய அந்த இயக்கத்தை, அதைத்தான் கதைகள் எழுதுகிறது. எந்த கதை வேணாலும் படிங்க, அந்த கதைகளுக்குள்ளாடி 4 விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாமும் நிலைத்திருக்காது, நிலையானது இல்லை என்பதை சொல்வது தான். என்ன நிலைத்திருக்காது, நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது. உங்கள் தலைமுறைக்கு இருக்கும், இன்னொரு தலைமுறைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போயிடும். செல்வம் நிலையானது இல்லை, நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே, அது நிஜம் இல்லை. அப்படி வாழ முடியாது. வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும். ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது, அது பிரச்சனைகளை அழைத்து வரும், உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும் இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு. இதே போலதான் இன்னொன்னு இருக்கு, செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும், புகழ் இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய எடுத்துக்கிட்டார். உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது. உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு, இன்றைய புகழ், நேற்றைய புகழ் வேறொருவருக்கு, நாளைய புகழ் வேறொருவருக்கு. உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல. அதே போலதான் உங்கள் ஆரோக்கியம். 20 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் 50 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்காது. 20 வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் 70 வயதில் ஒத்துழைக்காது. உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல. இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு.
2: ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது புள்ளியியலில் மாத்திரம் இல்லை. இன்றைக்கு நான் எந்த புள்ளியியலையும் இங்கே சொல்ல போவதில்லை. ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் ஜிடிபி எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் பொருளாதார சூழல் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு சதவிகிதம், எவ்வளவு விடுக்காடு எதிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல வகையான புள்ளியியலை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த புள்ளியியலை தாண்டி ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடிப்படை ஆதாரங்கள் என்னென்ன, ஒரு நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது வளர்ந்திருக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரங்களை அடிப்படையாக நாம் வைத்து கொள்ள முடியும்? 1, அந்த நாட்டினுடைய குடிமக்கள் முழுமையானவர்களாக இருக்கிறார்களா, ஹோல்சம் இண்டிவிஜுவல்ஸ், முழுமையானவர்களாக இருக்கிறார்களா? முழுமையானவர்களாக இருந்தால் அந்த நாடு வளர்ந்திருக்கிறது, அந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. தனி நபர் வருமானம் அதிகமாக இருக்கலாம், தனி நபர்களுடைய சாதனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த நாட்டு பிரஜைகள், அந்த தனிநபரே கூட ஒரு ஹோல்சம் இண்டிவிஜுவலாக இருக்கிறாரா? 2, அப்படி வளர்ந்திருக்கக்கூடிய நாட்டின் பிரஜை
3: ஆண்டு ரஷ்யாவில் இருந்து ஒரு விண்வெளி வீரரை விண்வெளிக்கு அனுப்பினார். அவருடைய பெயர் சரதி கோவர். அவர் விண்வெளிக்கு சென்று சர்வதேச விண்வெளியின் மையத்திலே சில மாதங்கள் தங்கி இருந்து விண்வெளியை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர். அப்படி இந்தியாவில் இருந்து கூட சுனிதா வில்லியன்ஸ் எல்லாம் சென்றிருந்தார் நமக்கு தெரியும்.

கூட்டுவார். திரையின் வழியாக அவரை பார்க்கலாம். அந்த தேசத்தினுடைய அதிபர் பேசுவார். சக விண்வெளி உரையாடல்கள் பூமியிலிருந்து உரையாடுவார்கள். அவர் விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விண்வெளி வீரர் ஒரு காரியம் செய்தார். என்ன அப்படின்னா, விண்வெளியை படிப்பதற்கு புத்தகத்தை எடுத்து சென்றார். அதில் கூட புகழ்பெற்ற ரஷ்யாவினுடைய டால்ஸ்டாய் எழுதிய வார் அண்ட் பீஸ் என்று ஒரு மாபெரும் இதிகாசமாக கருதப்படுகிற அந்த நாவலை அவர் விண்வெளிக்கு படிக்க கையில் எடுத்து சென்றார். முன்வெளியில் அந்த புத்தகத்துக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒரு புத்தகத்தை நீங்கள் விண்வெளியில் எடுத்து சென்றால் அது பரஞ்சர பொருளாக மாறிவிடும். பூமியின் புவியிற்கு விசை இருப்பதால் தான் கையில் வைத்துக் கொள்ள முடியும், புரட்ட முடியும், கண் நேலிருந்து கீழாக வரும்போது அடுத்த பக்கத்துக்கு நகர முடியும். விண்வெளியில் அது ஒரு உதிர்ந்த மலர் போன்றது. காற்றில் அடித்து செல்லப்படுகிற மலரை போல அந்த புத்தகம் அங்கிருந்து பறந்து கொண்டிருக்கும். இந்த கைகளால் புரட்டி அதை வாசிக்க முடியாது. அப்போது அவர் சொல்லுகிறார், நான் இந்த புத்தகத்தினுடைய மீன் வடிவத்தை படிக்கப் போகிறேன், ஈ புக். அந்த வடிவத்தை படிக்கப் போகிறேன் என்று அவர் அந்த தன்னுடைய கணிப்பொறியை இயக்கி அதில் இருக்கக்கூடிய வாரன் பீஸினுடைய ஒரு அத்தியாயத்தை வாசிக்க தொடங்குகிறார். வாழ்நாளில் டால்ஸ்டாய்க்கு கிடைத்த மாபெரும் கௌரவம் என்பது என்ன என்றால், விண்வெளியில் ஒருவர் அவரை படிக்கிறார். பூமியில் படிக்கப்பட்ட ஆயிரம் எழுத்தாளர்கள் தனவி கூட டால்ஸ்டாய் நினைத்திருக்க மாட்டார், நான் ஒரு நாள் விண்வெளியில் ஒரு மனிதன் கையில் படிக்கப்படுவோம். எழுத்து நண்பர்களே, எவ்வளவு உயரமானது! எங்கு செல்லும் என்றால் பூமியில் அல்ல, விண்வெளிக்கு சென்றாலும் ஒரு மனிதனுக்கு புத்தகத்தின் புனை தேவை. அவன் அங்கே வாசிப்பான். அந்த வாசிப்பதன் வழியாக அவன் பூமியில் படித்த அதே நாவல் தான், புதிய நாவல் அல்ல. அந்த சர்ஜி வல்கோ தன்னுடைய இளமையிலேயே வாரன் பீஸ் படித்தவர். அவருக்கு அபிமானமான ஒரு புத்தகத்தை விண்வெளியில் அவர் படிக்க தொடங்குகிற சந்தோஷத்தை ரஷ்ய அரசாங்கம் கொண்டாடுவதாக தீர்மானித்து தொடர்ந்து 60 மணி நேரங்கள் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொருவராக படித்து ஒலிபரப்பு செய்யலாம் என்று ஒரு லீடிங் மாரத்தானை நடத்தினார். நமக்கு என்ன தெரியும், மாரத்தான் ஓட்டம் தான், பந்தயம் தான். நாம் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு நீண்ட தூரம் ஓடினால் ஒரு மாரம் தான் ஓடுவோம். இவர்கள் ஒரு 1400 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை பலரும் கூடி வேறு வேறு இடங்களில் ஒவ்வொரு மொத்தமாக வாசித்து ஒரு நெடுவதை ஒலிபரப்பு செய்துட்டே இருக்கும். எவ்வளவு மணி நேரம்? 60 மணி நேரம் தொடர்ந்து ஒலிபரப்பு செய்தார்கள். ஒருவர் அதை தொடக்கி வைத்தவர் விண்வெளியில் தொடங்கினார். பூமியில் அது ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், ஓவியர்கள், நடிகர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெண்கள், பணிப்பெண்கள் என்று எல்லோராலும் வாசிக்கப்பட்டு 60 மணி நேரம் தொடர்ந்து ஒலிபரப்பாகி அது கொண்டாடப்படுகிற போது எல்லோரும் டால்ஸ்டாய் வாழ்க வாழ்க என்று மகிழ்ச்சியில் குரலிட்டார்கள். இதை படித்தேன் நண்பர்களே, பார்த்தேன். ஒரு எழுத்தாளனுக்கு எப்போதாவது மனதில் ஒரு எழுத்துக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் என்பது எவ்வளவு பெரியது என்று உணர முடியுமானால் இந்த சம்பவத்தை என் மனதில் முதலில் வைத்துக்கொள்வேன். இப்படித்தான் எழுத்து கௌரவிக்க பார்க்கிறார். சரி, ஒருவர் மின்னில் இருந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் போது இந்த மண்ணில் இருந்து படிக்கிற அனுபவத்திலிருந்து வேறுபட்டு இருக்குமா என்றால் நிச்சயம் வேறுபட்டு இருக்கும். பூமியில் இருந்து பார்க்கிற நட்சத்திரங்கள் நாம் பார்ப்பது போல வானியில் இருந்து பார்க்கிற நட்சத்திரங்கள் வேறாக இருக்கின்றன. அதேதான் நீங்கள் விண்வெளியில் இருந்து ஒரு புத்தகத்தை பார்க்க தொடங்கும் போது ஒட்டுமொத்த இந்த பூமியில் ஒரு சிறு கோளம். அந்த சிறு கோளத்தில் எந்த பிரிவும் கிடையாது. அது மிகுந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான நீல நிற ஒரு கோளம், ஒரு பந்து. அந்த பந்துக்குள்ளாடி எத்தனை தேசங்கள், எவ்வளவு மாறுபட்ட இனங்கள், எவ்வளவு மொழிகள், எவ்வளவு படைப்பாடுகள், எவ்வளவு மோதல்கள், எவ்வளவு எல்லை, எவ்வளவு பிரச்சனை, எத்தனை யுத்தம், எத்தனை பிரிவினை, எவ்வளவு வெறுப்பு, எதுவுமே வானிலிருந்து பார்த்தான் தெரியாது. வானிலிருந்து பார்க்கும் போது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் சமம். நீங்கள் ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழே மனிதர்களை பார்த்தால் எறும்பு போல தெரிவீர்கள் இல்லையா? இந்த மொத்த பூமியில் ஒரு சிறு எறும்பு கூட்டங்கள் வாழுகிற ஒரு சிறு வாழ்விடம் போலதான் வானில் இருந்து தெரியும். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விண்ணிலிருந்து பார்த்தால் ஒன்றுமே. விண்ணிலிருந்து உங்களை பார்க்க வைப்பதற்கு விண்வெளிக்குத்தான் செல்ல வேண்டும் என்பதில்லை. பூமியிலிருந்தே உங்களை விண்வெளி காட்சிகளை காட்டுகிற கவிஞர்கள் தமிழிலும் இருக்கிறார்கள், உலகமெங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உணர்வை நமக்கு கவிதையின் வழியாகவே அறிமுகப்படுத்தி விடுவார்கள். இந்த மனிதன் டால்ஸ்டாயினுடைய தனக்கு பிடித்தமான அந்த நாவலில் வரக்கூடிய சர்ஜி என்கிற ஒரு கதாநாயகனை விண்வெளியில் படிக்கும் போது அவன் அறியாமல் அந்த சர்ஜியின் மீது பரிந்து கொண்டு இந்த சர்ஜியை போல் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னான். ஒரு நாவல் தானே, கதை தானே, கதை வருவதை போல நிஜ மனிதன் ஏன் நடந்து கொள்ளணும்? அப்படி என்றால் நீங்கள் படிக்கிற பார்க்கிற புத்தகங்கள் வெறும் புத்தகம் அல்ல, அச்சிடப்பட்ட காகிதங்கள் அல்ல,

0: இங்கே இருப்பது அதனுடைய விலை என்பது அதனுடைய அச்சுக்கூலிதானே தவிர எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்திற்கான வெகுமதியான பல்லாயிரம் பல்லாயிரம் மனிதர்களுடைய இதயத்தை வெளிச்சம் ஏற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிச்சம்தான் புத்தகம் என்ற ஒன்று எழுதியிருக்கிறார். என்ன செய்யும் புத்தகம்? 1866 டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதினார். அவருடைய முதுமையில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ஞானியை போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை வணங்குகிறவராகி அவருக்கு சீடர்கள் உருவாகி இருந்தார். அவரை வாசித்த காந்தி இங்கே தன்னுடைய ஞான குருவாக டால்ஸ்டாய் சொன்னார். அந்த காலத்தில் டால்ஸ்டாய் ஒரு கதையை எழுதினார். பூமியில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இடம் வேண்டும் என்று கதையைப்படிய தலை. இந்த கதையை நான் மல்லாங்கிணறுங்கிற ஒரு சின்ன ஊர்ல ஒரு கரிசல் காட்டினுடைய வேப்ப அடியில் அமர்ந்திருந்து ஒருவர் மொழிபெயர்த்து அதை வெளியிட்ட பத்திரிகையில் படிச்சுட்டு பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ரஷ்யாவுடைய யாஸ்லா பலியனாவோ அப்படிங்கிற ஒரு பண்ணையில் இருந்து கொண்டு ஒரு டால்ஸ்டாய் எழுதிய கதையை தொலைதூர கரிசல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கையில் அந்த புத்தகம் இருப்பி படிச்சுட்டு படிக்க தொடங்குகிறேன். யாருடைய கதை அது? ஒரு விவசாயியினுடைய கதை. மகோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையை விவரிக்கக்கூடிய கதை. அந்த விவசாயி வீட்டுக்கு அவனுடைய மனைவியினுடைய சகோதரி நகரத்தில் இருந்து வருகிறார். அக்கா நகரத்தில் வாழ்கிறார், வசதியான வாழ்க்கை, ஒரு தொழில் செய்வதையும் மணந்திருக்கிறார், நகரத்தில் வாழக்கூடிய எல்லா சௌகரியங்களோடும் வாழ்கிறார். அந்த அக்கா தங்கையை பார்த்து வருகிறார். தங்கையோ விவசாயியினுடைய மனைவி, எளிமையான வாழ்க்கை, நிறைய வறுமை, இல்லாமல் பெரிய குடும்பம். அக்காவும் தங்கையும் பேசிக் கொள்கிறார். இந்த உலகில் மிக அழகான காட்சி ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்றால் அக்காவும் தங்கையும் பேசுகிறதாம். அவர்கள் கொஞ்ச காலம் பிரிந்த பிறகு ஒரு அக்காவும் தங்கையும் பேசிக் கொள்கிறதை பாருங்களேன். நீங்கள் எப்போதாவது உங்கள் வீட்டில் அவர்கள் பேசுகிற போது கொஞ்சம்தான் அவர்கள் பேசுவார்கள், நிறைய பேசாமலே உணர்த்தி விடுவார்கள். இந்த அக்காவும் தங்கையும் அதே போல அந்த வீட்டில் உட்கார்ந்து சாவகாசமாக தங்களிடம் பேசுகிறார். நிறைய நேரத்தில் தாயிடம் சொல்லாதவற்றை சகோதரியிடம்தான் தங்கை சொல்லுவார். அக்காவும் கூட அப்படித்தான், வீட்டில் சொல்லாதவற்றை தங்கையிடம் பகிர்ந்து கொள்வார். அப்படி ரெண்டு பேரும் பேசியிருக்கும் போது அக்கா சொல்ற, இதெல்லாம் ஒரு வாழ்க்கைய, எந்த வசதியும் இல்லை, அடிப்படை ஆதாரமான எதுவும் இல்லை. நகரத்தில் நாங்கள் எவ்வளவு இன்பமாக இருக்கிறோம், எவ்வளவு வசதிகள் இருக்கும், எவ்வளவு பெரிய வீட்டில் வசிக்கிறோம், என்னெல்லாம் செய்திருக்கிறோம். ஒரு விவசாயியை திருமணம் செய்து கொண்டு இப்படி ஒரு கடினமான வாழ்க்கையை, ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்கிறாயே, இதை பற்றி குறை இல்லையான்னு கேட்டார். தங்கைக்கு அதுவரை அதெல்லாம் குறையாக தெரியவில்லை. தன் கணவர், தன் வீடு, தன் பிள்ளைகள், தன் உழைப்பு என்ற அந்த வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் இருக்கிறார். இதை கேட்ட உடனே தங்கை சொல்கிறாள் அக்காவிடம், அக்கா நீ உன்னுடைய நகர வாழ்க்கையை சொல்லுகிறாய், அங்கே ஆடம்பரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் இங்கு நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் அங்கே இல்லை என்று எனக்கு தெரிய. இது இல்லாதவர்களுடைய சந்தோஷம், அது இருப்பவர்களுடைய சந்தோஷம், இரண்டும் ஒன்று இல்லை அப்படின்னு சொல். அது எப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்ற, நீ அனுபவிச்சு பார்த்தது இல்ல, அனுபவித்து பார் நகர வாழ்க்கையை, அதனுடைய இன்பங்களை, அது தரக்கூடிய மகிழ்ச்சி எல்லாம் அனுபவித்து பாருங்க. தண்ணி சொல்ற இல்லக்கா, அங்க வசதியானவரா இருப்பாரு, திடீர்னு பணம் பறிக்கு, திடீர்னு ஏழ்மை அழிஞ்சிருவாங்க, திடீர்னு நெருக்கடி ஆயிடுவாங்க. வாழ்க்கையை சீராக மேலே போக மாட்டார்கள், சீராக கீழே போக மாட்டார்கள். மேலே போவதும் வேகமாக இருக்கும், கீழே விழுவதும் வேகமாக இருக்கும். அந்த மாற்றம் வேண்டாமேக்கா அப்படின்றான். இப்ப கூட அக்காவுக்கு தங்கச்சி மேல வருத்தம் தான் உண்டாது. இப்படி ஆசைக்கிற கூட தெரியாதவளா இருக்கே நீ, நிறைய ஆசைப்படு, நகர வாழ்க்கைக்கு வா, நகரத்தில் வாழ்ந்து. இது டால்ஸ்டாய் கதை அல்ல நண்பர்களே. இந்த நூற்றாண்டில் இன்றைக்கும் கூட ஏதேனும் ஒரு சகோதரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், மெட்ராஸ்க்கு வந்துரு, பாம்பேக்கு வந்துரு, துபாய்க்கு வந்துரு, அமெரிக்காவுக்கு வந்துரு. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சகோதரி, இல்லக்கா எனக்கு எதுவும் போது, இந்த வாழ்க்கையில் நாங்கள் மாற்றத்தை வேண்டும் என்று நினைக்கிறோம், மேலே போக வேண்டும் என்று நினைக்கிறோம், வறுமையிலிருந்து விடுபட நினைக்கிறோம், ஆனால் உழைத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், உழைத்துத்தான் நாங்கள் மேலே வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப அந்த அக்கா சொல்றா, நீ அப்படிதான் இருப்ப, அடுத்த முறை நான் வரும்போது எவ்வளவு பெரிய வசதியோடு இருப்பேன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ இப்படியே தானே இருப்பா என்கிறார். காலம் ஒரு உண்மையை சொல்லுகிறது, பெரும்பான்மையும் அப்படித்தான் இருக்கிறார். அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அவர்கள் நிலையிலேயே இருக்கிறார். மேலே போக எவ்வளவு முயற்சித்தாலும் ஒரு அங்குலம் தான் ஏற முடியாது, 10 அடி கிளம்பினார். இந்த உரையாடலை தங்கையினுடைய கணவர் கேட்டு கேட்க, அவர்தான் பகவ் தங்க கேன்ல பகவும் இருக்கு. அவங்க பேசுறது ஒரு விஷயம் கேட்டது, எவ்வளவு நல்ல வாழ்க்கை இருக்குது, எவ்வளவு வசதி இருக்கிறது. மனசையே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும்? ஆசைப்படணும்ல, பெரிய பெரிய உயரங்களை அடையணும்ல. இந்த இன்பங்கள் எல்லாம் யாரோ சிலர் அனுபவிப்பதற்காக மட்டும் ஏற்படுத்தி வைக்கப்பட்டதுதானா என்ன? இல்லையே, எல்லோருக்குமானதுதானே இந்த இன்பம். ஒரு இன்பம் இல்லை என்பதிலே தமிழில்தான் அந்த அழகான கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை கோடி இன்பங்கள் ஒன்றல, கோடி கோடி இன்பங்கள் இருக்கிறது, அடைய வேணாமான ஆசை எழுதுகிறது. அக்கா போயிடுறாங்க, மன பிரதீனம் தன் மனைவியை கூப்பிட்டு சொன்னான், அக்கா சொன்னது கரெக்டு தான், நாம மாறணும். நாம இன்னைக்கு வசதி இல்லாதவர்களா இருக்கிறோம், ஏதாவது செஞ்சு ஒரு நிலத்தை வழங்கி நமக்கே ஒரு நிலம், அதுல நம்ம விவசாயம், நம்ம வீடுன்னா நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் தான் செய்யுங்க. ஆனால் இந்த பகவானுடைய மனதில் ஒரு கதவு திறந்திருக்கிறது. எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், பண்மையானதாக மாறணும். அதற்காக கடினமாக உழைக்கிறான், தன் கடன் கொடுத்தவங்களை எல்லாம் வசூலிக்கிறான். தன் உலகத்துல எந்த வகையில எல்லாம் பொருளிக்க முடியுமோ பொருளீட்டி பக்கத்தில் ஒரு நிலம் விற்பனைக்கு வருகிறது என்று தெரிய உடனே அவங்கள்ட்ட போய் கேட்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருந்தேங்க, ரெண்டு மூணு தவணையா கொடுத்துறேன், அவங்க நிலத்தை எனக்கு கொடுங்க. அப்போதெல்லாம் இது 100-180 வருடத்துக்கு முந்தின கதை என்பதால் அப்போ பெரிய விலை இல்லை, பெரிய நிலத்தையே கூட நீங்கள் சொற்ப பணத்தில் வாங்கிடலாம். அந்த நிலம் விற்கக்கூடியவர் சொல்றாரு, பரவாயில்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நிலம் கொடுத்துறேன்னு கொடுத்துட்டா. சில ஆண்டுகளுக்குள்ளாடியே இவர்கள் ஒரு நிலத்தை வாங்கி நிலத்துக்கு உரிமையாளராக மாறி இவர்கள் விரும்பியது போல ஒரு வீட்டையும் கேட்டுட்டான். இப்போ தங்கத்துக்கு கௌரவம், பரவாயில்லையே மட்டன் வரும் இப்படிலாம் வாங்கிட்டாரு, எல்லாம் செஞ்சுட்டாரு இல்லையா அப்படின்ட்டு. இதை வைத்துக் கொண்டு நாம பண்ணையில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் நல்லா நடத்தி சந்தோஷமாக வாழலாம்னும் போது அவர் கணவர் சொல்ல போதுங்க, இது ஒரு தொடக்கம் தான். நான் இந்த இடம் வாங்கும் போது சில இடம் விசாரித்தேன், அவர்கள் சொன்னார்கள், பெரிய பண்ணை 100 ஏக்கர் அவ்வளவு பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னா நாம பிள்ளைங்களை நம்பியோ யார நம்பியோ இருக்க வேண்டாம். ஒரு மனிதன் அதிகமான நிலம் வைத்திருந்தால் போதும், அதை நம்பி எப்போதும் வாழலாம் அப்படின்னு. 100 வருஷத்துக்கு முன்பு வரை எல்லா விவசாயிகளும் அப்படித்தான் நினைச்சாங்க, நிறைய நிலம் இருந்தாலும் போதும் நம்ம யாரையும் நம்பவே வேணாம்ப்பா, என் நிலம் என்ன காப்பாத்தும்பா அப்படின்னு அதற்கான முயற்சிகளையும் ஈடுபட தொடங்கினார். அதற்காக என்ன பண்ணுவாருன்னா, எங்கேயாவது இடம் விற்பனைக்கு வருதான்னு பார்ப்பாரு, தரகு வேலை செய்யப்படுவதை அழைத்து கேட்பார், எங்காவது விலை மலிவாக வந்தால் இடம் கிடுங்கள் என்று. அப்படி தேடி தேடி சிறியவராக இருந்தவர் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டார். இந்த வளர்ச்சி வேகமாக வர வர வருது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு நிலத்தினுடைய உரிமையாளருங்கிற எண்ணம் வருது. நம்ம போய் இனிமே நம்ம நிலத்துல வேலை செய்யலாமா என்ன, வேலை பார்க்கறோம் வேலை பார்ப்போம். வேலையாட்களை பழைய பழையார்கள் எப்படி நடத்தினார்களோ அப்படியே இவன் நடத்துறார், அவர்களுக்கு சம்பளம் கொடுத்ததை குறைக்கிறார், தனக்கு தேவையானதை போக விட்டதை பயிரிட தர மாட்டேங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இவர் மாறுவதை இவர் மனைவி சொல்றா, நிலம் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, வசதி எல்லாம் வந்துருச்சு, ஆனா நீங்க மாறிட்டே இருக்கீங்களே. இல்லை இல்லை, நாம பழைய ஆள் இல்லைங்க, நாம இப்ப பண்ணையாரு இல்லையா, பெரிய நிலச்சு வாழ்ந்தாரு இல்லையா, நாமளும் இனிமே அப்படி இருக்கலாமா, மாறிடணும்ல அப்படின்னு பார்த்தா. இப்போ ஒருவன் வந்து சொல்லுகிறாங்க, ஐயா இங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த நிலம் அவ்வளவா நல்லா இல்ல, விவசாயம் பெருசா வராது, 100 ஏடியால நிலம் நல்லா வரும்னு சொல்றாங்க, அங்க விலையும் மலிவாறு, இதை மொத்தமா வித்துட்டு நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அங்க விலை குறைவான இடத்தில் பெரிய இடம் வாங்கிடலாமேங்க. யோசிக்கவே இல்லை, உடனே வாங்கிடலாம் துணி வந்தார், போகிறார், விசாரிக்கிறார், எங்கே என்று பார்க்கிறார். நாடோடிகளுக்கு சொந்தமான ஒரு பெரிய நிலம் இருக்கு, பேஷ்வார்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த நாடோடி இனக்குழுக்களுக்கு 1000-க்கணக்கான ஏக்கர் நிலத்தர். அந்த நிலத்தை அவர்கள் விற்கிறார்கள், குறைவான விலைக்கு விற்கிறாங்க. இந்த இது ஒருத்தர் வாங்கியிருக்காரு, வாங்கினவர்களிடம் கேட்கிறாரு, எப்படிங்க வாங்கினீங்க, அவங்க ரொம்ப பெருந்தன்மையானவங்க, விலையெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசா சொல்ல மாட்டாங்க, உங்களை எப்படி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரி கொடுத்துருவாங்க, நாங்கிட்ட 30-40 ஏக்கர் வாங்கியிருக்கேங்க. இவர் போய் பார்க்கிறார், அவ்வளவு அழகான இடம், நாடோடிகளுடைய அமைதியான வாழ்க்கை, பெரிய நதி ஓடுகிறது, ரொம்ப அருமையான நிலம், இங்க மட்டும் நிறைய நிலம் கிடைச்சா நாம பெரிய மிகப்பெரிய வசதியா வாய்ப்பை உண்டாக்கிட்டுலாம்னு நினைச்சுட்டு அந்த பேஷ்வாஸ்ட போய் கேட்கிறார். அவர்கள் விருந்தினராக இவரை வரவேற்று தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம் இருங்கிறாங்க. இவரோ சொன்னாரு, எங்கிட்ட 1000 ரூபல், இந்த 1000 ரூபலுக்கு எனக்கு நீங்க இடம் கொடுக்கணும், எவ்வளவு நேரம் சொல்லுங்க, நான் அந்த இடத்த பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன், அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், நீங்க விருந்தினர் தானே, தங்குங்கன்னு தங்க சொல்லி சாப்பாடு கொடுத்து நன்றாக கவனிக்கிறார். இவருக்கு காலையில் மனம் மாறிட்டாங்கன்னா, சரி இப்ப வரேன்னு சொல்றாரு, இப்ப ஒரு அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, காலையில இடத்தை முடிச்சுக்கிடுவாங்க. அவர்கள் அந்த பழக்கம் எல்லாம் எங்களுக்கு சொன்னா கொடுத்துருவோம். உங்களுக்கு தான் நிலம், காலையில் தருகிறோம், நீங்க நிம்மதியாக கொண்டு அவர் உறங்குகிறார். ஆனால் உறக்கம் வரவில்லை. நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அந்த இரவில் உங்களுக்கு உறக்கம் வராது. பலருக்கும் அவர்கள் திருமணத்தன்று உதவியது இல்லை, வீடு கட்டி அன்று உறங்கியது இல்லை, வெற்றி பெற்ற அன்று உறங்கியது இல்லை. இவரும் அப்படிதான் உறங்காம தந்துட்டே தன்னை அறியாமல் துதிய இடம் நல்ல காற்று அழகான சூழலில் உறக்கம் வருகிறது. அதில் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் யார் யாரோ இவருக்கு முதல்ல இடம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, இவர் முத முதல்ல ஒரு சின்ன அந்த ஆளிலிருந்து பலரும் கனவில் வருகிறார். வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவர்கள் ஏன் என் கனவில் வருகிறார்கள், இதை சொல்ல பாக்குறாங்களா, என்ன சொல்ல பாக்குறாங்கன்னு தெரியல. கண் முடிச்சு பார்க்கிறார். பார்த்தால் அவருக்கு ஒரு பயம் வருகிறது. ஒருவேளை சாத்தான் தான் தன் மனதில் இப்படியெல்லாம் வேற வேற உருவத்தை காட்டி தன் மனதை மாற்ற முயற்சிக்கிறதோ அப்படின்ட்டு இந்த கெட்ட கனவெல்லாம் கூடாது. காலையில் எழுந்த உடனே நேரம் அவங்களை பார்த்து பணம் கொடுத்து இடத்தை முடிச்சு முடிகிறார். காலையில் அவர்களை பார்க்கிறார். அவர்கள் இவர் இடம் வாங்காதவர் மாதிரியே அவர் நடத்தல சாமிச்சுங்கிறாங்க. இல்ல இல்ல, முதல்ல இடத்தை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. எவ்வளவு நிலம், எவ்வளவு தொகை சொன்னீங்கன்னா நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் நிலத்தை அழக்க மாட்டோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் நடந்தால் எவ்வளவு தூரம் உங்களுக்கு நிலம் வேண்டுமோ அவ்வளவுக்கு 1000 ரூபாய். இந்த உலகத்தில் எங்காவது இப்படி ஒரு கணக்கு நீங்க கேட்டிருக்கீங்களா என்ன? ஒரு நாள் முழுக்க நீங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ நடந்துக்கோங்க, அங்கிருந்து 1000 ரூபாய் கொடுத்துங்க. இவர் நினைக்கிறார் மாத்திர மாட்டேங்களே, பேச்சாரு கட்டாயம் மாற்ற மாட்டோம். 1000 ரூபாய் தான், ஒரு நாள் நீளம் தான், ஒரு நாளில் காலையில் தொடங்கி சூரியன் அஸ்தமாகிற வரை நீங்கள் நடக்கலாம், ஓடலாம், எங்கிருந்து எங்க வேண்டுமானாலும் ஓடலாம். நீங்கள் ஓடுகிற வழியில எல்லாம் நாங்கள் ஒரு அடையாள கல்லை வைப்போம், அதெல்லாம் உங்கள் நிலம். நீங்கள் ஓடி முடித்து திரும்பி வரும்போது மொத்த இடமும் உங்கள் வசமாகிவிடும். 1000 ரூபாய்க்கு மேல 5 பைசா வேண்டாம். இவர் நினைக்கிறார் இவ்வளவு அப்பாவியான இந்த மக்கள், ஒரு நாள் ஃபுல்லா ஓடுனா எவ்வளவு நிலத்தை நம்ம ஏத்துக்கலாம். நல்ல இடமாக பார்த்து, நீரோட்டம் உள்ள இடமாக பார்த்து, நிறைய வசூல் தரக்கூடிய மண்ணுள்ள இடமாக பார்த்து ஓடி அத்தனையும் நம்ம ஆக்கி கொள்ளணும் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிக்கிறார். அவர்கள் ஒரே ஒரு நிபந்தனைகிறார், என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே தொடங்கினீர்களோ அங்கேயே சாயங்காலத்துக்குள்ளாடி வரணும். வராவிட்டால் உங்கள் 1000 ரூபாய் எங்களுக்கு ஒரு துண்டு நிலம் கேட்டா. இவர் சொல்றாரு இது ஒரு பெரிய விஷயமா என்ன, நான் விவசாயி, நல்லா ஓடுவேன், எவ்வளவு தூரம் பார்த்திருக்கேன், எனக்கு தேவையான நிலத்தை சுட்டி முடித்து விட்டு இதே இடத்துக்கு வந்து உங்களிடமிருந்து அதை பெறுவேன். ஓடுங்கள், ஓட ஆரம்பிக்கிறேன். ஓட ஆரம்பித்தால் நிலம் விரிய விரிய விரிய ஓடி ஓடி ஓடி ஒவ்வொன்னா, இது நமக்கு தான், அது நமக்கு தான், அது நமக்கு தான், ஓடிக்கேற்காரு ஓடிக்கேறாரு. அடிவானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பல்ல மேலே இருக்குது. இவர் சூரியனையும் பார்த்துக்கிறாரு, அது எங்க இருக்கு, நீண்ட தூரம் நீண்ட தூரம் நீண்ட தூரம் ஓடிட்ட. இப்ப அவருக்கு தெரிகிறது நாம் தொடங்கிய இடம் ரொம்ப தூரத்துல, இவ்வளவு பெரிய நிலம். ஒருவேளை இவ்வளவு நிலத்தையும் நாம் வாங்க முடிந்தால் நாம் ஒரு மன்னரை போல வாழ்வோம், மகத்தான ஒரு நிலப்பிரபாக வாழ்வோம் என்று நம்புகிறார். சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்படி சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக ஓடிய முன் ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஆரம்பித்தால் அவருக்கு தெரிகிறது தான் தொடங்கிய இடம் எங்கோ இருக்கு, ஓட முடியல. அவர் தன் உடலிடம் மனதிடம் சொல்கிறார், ஓடு ஓடு ஓடு, எப்படியாவது ஓடி உன் கால்களை தொடங்கிய இடத்தில் வைத்தரு. வச்சுட்டேனே, உனக்குத்தான் இந்த உலகத்தில் எல்லாமும், இது கிடைக்கவே கிடைக்காத சந்தர்ப்பம், இந்த தருணத்தை தவற விடாதே ஓடுகிறாய், மூச்சிறைக்க விடாத, ஆனால் ஓட முடிகிறான். அவர்கள் அங்கே காத்துட்டே இருக்காங்க, தொலைவில் தெரிகிறார்கள், இன்னும் கொஞ்ச தூரம் தான், ஓடினா ஜெயித்திடலாம், நிலம் நமக்குத்தான் என்று. நல்ல பாதையும் வந்துகிறது, பொருட்கள் தெரியல, எல்லாமும் இருட்டா இருக்கு. வெளிச்சம் இருக்கிறது எனக்கு மட்டும் நீர் இருட்டாக இருக்கிறது என்றால் உடல் தளர்ந்து தளர்ந்து தளர்ந்து மயங்கி அந்த தொடப்பட்ட இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி விழுந்து சிறந்தார். அவர்கள் வருகிறார்கள். ஐயோ பாவம், ஒரு பேராசை கொண்ட மனிதன் உலகத்தையே தன்னுடன் ஆக்கி விடலாமே என்று எவ்வளவு காலையில் இருந்து ஓடுனான், என்ன செய்யலாம் என்ற போது கதை எப்படி முடியும் தெரியுமா என்பவர்களே, அவரை புதைப்பதற்கு 6 அடிதான் தேவை, அந்த 6 அடியே அவருக்கு ஒரு நிலை. இந்த உலகில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதைகளில் ஒன்றை டால்ஸ்டாய் எழுதியிருக்கிறார் என்று நவீன இலக்கியத்தின் மிகப்பெரிய எழுத்தாளராக சொல்லப்படக்கூடிய ஜேம்ஸ் ஜாய்ஸ் சொல்றார். இதுதான் உலகில் எழுதப்பட்ட மிகச்சிறிய மிகச்சிறந்த கதையின். எங்கோ ஒரு சின்ன கரிசல் கிராமத்தில் ஒரு மதிய பொழுதில் படித்துக் கொண்டிருந்த எனக்கும் தோன்றுகிறது, இது ரஷ்ய கதையில் எங்கூரில் நான் பார்த்த மனிதர்களின் கதை, என் விவசாயிகளுடைய கதை, நீங்கள் படித்தால் உங்கள் விவசாயியுடைய கதை. இவர்களில் ஒருவராக உங்கள் ஊரில் யாரோ ஒருவர் இருந்திருப்பார். 100 ஆண்டுகள் என்று பிறகு
1: ஆமாம், இதுவரை நேரம் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உரையோடு இணைந்திருந்தோம்.

நேரம் சரியாக 11:01. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரை, காஷ்லி குணேஸ் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். சர்வஜன அதிகார கட்சியின் ஊடக செயலாளர் ஹசான் அலால்தீன் தான் கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து கட்சியின் தலைமைத்துவத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். எனினும் கட்சி அவரை பதவியிலிருந்து விலக்குவது தொடர்பாக உத்தியோகபூர்வ தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் வீடொன்றினில் அத்துமறி நுழைந்து தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கைதான தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் சந்திரகுமார் கணேசரூபன் தனது உள்ளூராட்சி சபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அரசாங்கம் நல்லிணக்கம் பற்றி பேசுகிறது, ஆனால் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கும் செயலுக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பையும் கடப்பாட்டையும் கொண்டிருக்கிறது என சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் ஸ்மிருதி சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைக்கு திருத்தத்துக்கு இணங்க தாமும் விலைகளை குறைக்க உள்ளதாக லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் குறித்து ஐக்கிய நாடுகளின் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தணிகளின் சுதந்திரத்திற்கான சிறப்பு அறிக்கையாளர் எழுதிய 7 கேள்விகளுக்கு இலங்கை அரசு உரிய முறையில் பதிலளிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தான் சட்ட ரீதியாக பேரை மாற்றிவிட்டதாக நாட்டின் முக்கிய அமைச்சர் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட கருத்து முற்றிலும் பொய்யானது என மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் அழைப்பின் பேரில் இந்தியாவுக்கு 3 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ தமது விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்று நாடு திரும்பினார். கொழும்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் ஒரு பகுதி சனிக்கிழமை இரவில் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து August 31 இன்று நீதிமன்றம் செயற்படாது என்று கொழும்பு சட்டத்தணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. கம்பஹா பமுனுகம எப்பாமுள்ள கடலில் நீராடச் சென்ற தாய், அவரது மகள் மற்றும் 12 சிறுமி ஆகியோரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போன மற்றொரு சிறுவனை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மேல் நீதிமன்றினால் 24 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதி தப்பியோடியுள்ள நிலையில் அவரை மீள கைது செய்ய விசேட போலீஸ் குழு தீவிர நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. 2024 செப்டம்பர் 21 தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருந்த 66 சந்தேக நபர்களை இலங்கை அதிகாரிகள் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.

2026 ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.5 மில்லியனை கடந்துள்ளது. இதில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. இலங்கை எதிர்வரும் பெரும்புக பாய்ச்சிகை காலத்தில் வலுப்பெற்று வரும் எல்நினோ காலநிலை அதிகரித்துள்ள எரிபொருள் மற்றும் உர செலவுகள், அத்துடன் சாத்தியமான அதிக மலைவீழ்ச்சி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த தாக்கத்தால் உயர்ந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை ஒன்று எச்சரித்துள்ளது.

தொடரும் இந்திய செய்திகள். கூட்டணி கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுத்து வருவதால் தமிழக வெற்றிக்கழக அரசு தொடர இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு கிர்கிஸ்தானில் பிஸ்கெக் நகரில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திலிருந்து இதுவரை 108 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் வாகன விபத்தில் பலியான சிறார்களுக்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையிலும் அறிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நேற்று சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்த சிறார்கள் மீது வேன் மோதியதில் 4 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் 2011 வரை இருந்த வீடுகளின் எண்ணிக்கையை விட தற்போது 15% அதிகரித்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக ஆரம்பமானது. தொடரும் உலக செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 22 பெண் உயிரிழந்துள்ளார். 5 பேர் காயமடைந்துள்ளனர். நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் காணாமல் போன அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்த்துவிட மாட்டோமா என்று இங்கே பலரும் காத்திருக்கின்றனர். இந்த வேளையில் ஒரு அதிசயம். ரஸ்வா வட்டாரத்தில் வெள்ளம் ஏற்பட்டு 3 நாளில் பின் 6 வயது சிறுமி மீட்கப்படும் காணொலி வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் மீட்கப்பட்ட சில உடல்கள் தற்காலிகமாக புதைக்கப்பட்டுள்ளன. புதைப்பதற்கு முன் ஒவ்வொரு உடலிலிருந்தும் மரவணி மாதிரிகள் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என ஈரான் தலைமை மதஹூர் மொஸ்லிப ஹமேனி அழைப்பு விடுத்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐஸ்லாந்து சேர்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் திட்டத்தை அந்த நாட்டு மக்கள் நிராகரித்துவிட்டனர். இதனால் ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் ஐஸ்லாந்து சேர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மலேசியாவில் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க புதிய நடவடிக்கைகளை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மருத்துவ கல்விக்கும் ஆய்வுக்கும் தானமாக வழங்கப்பட்ட உடல்களில் சில பாகங்கள் கள்ள சந்தையில் விற்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அது தொடர்பான வழக்குகளை முடித்துக் கொள்ள $53 மில்லியன் வழங்க ஹவார்ட் மருத்துவ பள்ளி இணங்கியுள்ளது. வடக்கு சைப்ரஸில் 270 பயணிகளுடன் சென்ற கப்பல் கடலுக்கு நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மலேசியாவில் புகை மூட்டம் அக்டோபர் மாதம் வரை நீடிக்கலாம் என்று நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்போதுதான் காற்று வீசும் திசையில் மாற்றம் ஏற்பட்டு நாட்டை நோக்கி செல்லும் என்று கூறப்படுகிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் 94 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தாய்லாந்தை நேற்று வென்றது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்லும் என இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி ஃப்ரீ கிக்கில் கோல் அடித்தவர்கள் பட்டியலில் 74 கோல்களுடன் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் நாளில் இத்தாலியின் ஜஸ்மின் பால்னி, ஸ்பெயினின் டேனியல் அகிலார் உள்ளிட்டோர் தங்களின் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றுள்ளனர். நிறைவாக நாணயமாட்டு வீதங்கள் அனுசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி நூத்தியபூர்வ இணையதளமான www.trdtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் ₹380.91, இந்திய பெறுமதியில் ₹110.62, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் ₹328.47, இந்திய பெறுமதியில் ₹95.50, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் ₹406.15, இந்திய பெறுமதியில் ₹111.95, ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் ₹445.10,
இந்திய பிரமதியில் 129.36 ரூபாயும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பிரமதியில் 236.58 ரூபாயும் இந்திய பிரமதியில் 68.75 ரூபாயும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பிள்ளி அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸ் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Les Gonesses.
2: Mélodie et Tordrelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 11:14. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி எழும்பெயர் செயல் தொடர்ந்து வானொலிக்கு வர இருக்கின்றது. தேனும் பாலும் நிகழ்ச்சி, தேனும் பாலும் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக திருமண வாழ்த்து. தாயகத்தில் அல்வாய் தெற்கில் வசிக்கும் ராஜேஸ்வரன் பொன்மதி தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வன் தனீஷன் அவர்களுக்கும், தாயகத்தில் வேல்வெட்டி துறையில் வசிக்கும் கனகராஜா சிவனேஸ்வரி தம்பதிகளின் கேன்சர் புதல்வி தரண்யா அவர்களுக்கும் 30 ஆகஸ்ட் மாதம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். தனீஷன் தரண்யா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்வோர்கள். அன்பு அப்பா, அன்பு அம்மா, அன்பு மாமா, அன்பு மாமி, மச்சான்மார், மச்சாள்மார், அண்ணா, அக்கா, தம்பிமார், தங்கைமார், அப்பப்பா, அப்பம்மா, அம்மம்மா, அம்மம், அம்மப்பா, அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா மாமா, சத்யா அத்தை, மச்சான், மச்சாள், பெறாமக்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார்கள். அதோடு டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் நேர்களும் தனிஷன் தரணியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகளான ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளோடு அவர்களது ஆலோசனையோடு இந்த நிகழ்ச்சி இன்று இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தருவதற்காக இன்றைய நாளில் பேபி சிவா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடைய தெரிவில் நீங்கள் பாடல்களோடு தேனம்பால் நிகழ்ச்சியூடாக இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பு உறவுகளுக்கு அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொடுக்கும் தம்பதிகள் அனுஷன் தரணி அவர்களுக்கும் எங்கள் அன்பார்ந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இது இறைவானொடிக்கெடுத்து வந்த அமெரிக்கா ராஜா அவர்களுக்கும் சத்யா அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனை தொடர்ந்து வருகிறது தேனும் பாலும். முதலாவது பாடலாக வரப்போகிறது நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்திலிருந்து

வாடு என்றாடும் விதமல்லவா நீ வாழ்கின்ற நான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொழி. தமிழொழியில் ஒழித்துக் கொண்டிருப்பது அடுத்து வரைப்போம் பாடல் வசந்தத்தில் ஒரு நாள் என்ற பாடல் மூன்று தெய்வங்கள் என்ற படத்திலிருந்து ஒழிக்கப் போகின்றது.

ஆமாம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். அனுசரணையாளராக வந்திருப்பவர்கள் ஆசி பூஸ்ரீ போட்டி பொண்டி மார்க்கெட் அம்பாள் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து வரும் பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். ஒலித்து ஓய்ந்தது சத்தியம் படத்தில் இருந்து கேட்டீர்கள். இனி வரப்போவது

ஆமாம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலில் ராஜா படத்தில் எங்கள் தங்கள் ராஜா படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீர்கள். நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட அனுஷன் தர்னியா அவர்களுக்கும் எங்கள் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். எங்கள் அனுசரணியாக இருக்கிறவர்கள் ஆசி பூஷரி, போட்டி பொன்றி மார்க்கெட், அம்பாள் ஸ்டோர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நேரம் சரியாக 11:50. அடுத்து வரும் பாடல்

ஆமாம், கீழ்வானம் சுவக்கும் படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீர்கள். இதுவரையிலும் தீனும் பாலையும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இனி தொடர்வை இருப்பது செய்திகள். நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனுஷன் தரணி அவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு தடவை உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை அன்பு வணக்கம் சொல்லி விடைபெறுகின்றேன். பிபி சிவா, நன்றி.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மணிக்கூறு தடவையிடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆர்சன் வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர்.

அதிகார கட்சியின் ஊடக செயலாளர் ஹசான் அலால்தீன் தான் கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து கட்சியின் தலைமைத்துவத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். திருகோணமலை கன்னியா வெந்நீரூட்டு பிள்ளையார் ஆலய வளாகத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் சென்ற ஜூலை 27 மேற்கொள்ளப்பட்ட கட்டிட நிர்மாண வேலைகள் உள்ள நிலையிலேயே இடைநிறுத்துமாறு திருகோணமலை மேல்நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கைதான தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் சந்திரகுமார் காணேஸ்வரூபன் தனது உள்ளூராட்சி சபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய நேற்றிரவு 4 முதல் 12 முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த விலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்துக்கு இணங்க தாமும் விலைகளை குறைக்க உள்ளதாக லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. உத்தேச 22 அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் குறித்து ஐக்கிய நாடுகள் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தணிகளின் சுதந்திரத்திற்கான சிறப்பு அறிக்கையாளர் எழுப்பிய 7 கேள்விகளுக்கு இலங்கை அரசு உரிய முறையில் பதிலளிக்கவில்லை என்ற குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22 அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. பூட்டானில் நடைபெறவுள்ள உலக விழிப்புணர்வு உணவு முறைமைகள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிரதமர் ஹேரனி அமரசூரிய இந்த திங்கட்கிழமை இலங்கையிலிருந்து பூட்டான் நோக்கி புறப்பட்டார். மட்டக்களப்பு பானமீன்மடு மீனவர் எழுச்சி கிராமம் 50 வீட்டு திட்டத்தில் வாழும் 30 குடும்பங்கள் மலசலக்கூடம் குடிநீர் மின்சாரமின்றி குப்பு விளக்கில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக சொல்லனா துன்பத்துக்கு மத்தியில் ஓலை குடிசைகளில் வாழ்ந்து வரும் மக்களின் குறைகளை தீர்க்காத அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தமிழ் மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க போகிறார்களா என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பறித்துக் கொண்டிருந்த 17 தோட்ட தொழிலாளர்கள் குழவிக்கோட்டுக்கு இலக்காகி டிகோய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. மொரட்டுவ இதிபெத்த பிரதேசத்தில் பொல்கொட ஆட்டங்கரையில் 2 இடங்களிலிருந்து உடலிருந்து துண்டிக்கப்பட்ட தலை மற்றும் கால் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக மொரட்டுமுள்ள போலீசார் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்தில் கடுமையாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இலங்கை எதிர்வரும் பெரும்புக பயிற்சிகை காலத்தில் வேலை பெற்று வரும் எல்நினோ நிலை அதிகரித்துள்ள எரிபொருள் மற்றும் உர செலவுகள் அத்துடன் சாத்தியமான அதிக மழை வீழ்ச்சி ஆகியவற்றில் ஒருங்கிணைந்த தாக்கத்தால் உயர்ந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். கூட்டணி கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுத்து வருவதால் தமிழக வெற்றிக்கழக அரசு தொடர இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஆலி ரஜாலி ரட்லிக் விருதை அந்த நாட்டு அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார்.
பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடி வருகிறார். அதன்படி 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி நேற்று ஒலிபரப்பானது. அதில் இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்ற மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும், இதன் மூலம் நமது இளைஞர்களுக்கு வலுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார். முறையான தேர்வுக்கான மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடத்த வேண்டுமா என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திக்கே தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு போட்டி இளைஞர்களை சீரழிக்கிறது என்று அநாகரிகமாக கொச்சிப்படுத்தி பேசியிருக்கின்ற சோழவந்தான் தொகுதி தமிழக வெற்றிக்கழக சட்டப்பேரவை உறுப்பினரையும் தமிழக வெற்றிக்கழக அரசையும் கண்டித்து ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக ஆரம்பமானது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவனுக்கு ₹1,080 குறைந்து ஒரு சவரன் 114,960 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 135 குறைந்து ஒரு கிராம் 14,370 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 22 வயது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 5 பேர் காயமடைந்துள்ளனர். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவலை அடுத்து அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகுவின் மகன் ஜாமீர் நெத்தன்யாகு வெளியேறினார். புளோரிடா மாகாணத்தில் வசித்து வந்த ஜாமீர் நெத்தன்யாகு இஸ்ரேலுக்கு அவசரமாக புறப்பட்டார். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் மீட்கப்பட்ட சில உடல்கள் தற்காலிகமாக புதைக்கப்பட்டுள்ளன. புதைப்பதற்கு முன் ஒவ்வொரு உடலிலிருந்தும் மரபணு மாதிரிகள் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்த நுவாகோட் மாவட்டத்தில் உள்ள திரிபுவன் திரிசூலி இடைநிலை பாடசாலையின் அதிபர் ராஜேந்திர தவாடி சரியான நேரத்தில் தான் எடுத்த முடிவால் 900 மாணவர்கள் உயிரை காப்பாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐஸ்லாந்து சேர்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் திட்டத்தை அந்த நாட்டு மக்கள் நிராகரித்துவிட்டனர். இதனால் ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் ஐஸ்லாந்து சேர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மலேசியாவில் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க புதிய நடவடிக்கைகளை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை ஒன்றின் மகப்பீட்டு பிரிவில் ஏற்பட்ட தீயில் 14 பச்சிளம் குழந்தைகள் இறந்தது தொடர்பாக 8 அதிகாரிகள் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு சைப்ரஸில் 270 பயணிகளுடன் சென்ற கப்பல் கடலுக்கு நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அமெரிக்காவின் கிராண்ட் கன்யோன் தேசிய பூங்காவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 14 பேரை காணவில்லை. மலேசியாவில் புகை மூட்டம் அக்டோபர் மாதம் வரை நீடிக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அப்போதுதான் காற்று வீசும் திசையில் மாற்றம் ஏற்பட்டு நாட்டை நோக்கி செல்லும் புகை குறையலாம். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் 94 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தாய்லாந்தை நேற்று வென்றது. பாகிஸ்தானுக்கு எதிராக லண்டன் லார்ட்ஸ் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 194 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது மிகுந்த அதிர்ச்சியடைந்ததாக சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். கால்பந்து வீரர் லியோனஸ் மெஸ்ஸி ஃப்ரீ கிக்கில் கோல் அடித்தவர்கள் பட்டியலில் 74 கோல்களுடன் 2ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளார். நிறைவாக நாணய மாட்டு வீதங்கள் ஆலோசனை தருகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை
வழங்கும் எங்களுடைய உத்தியபுர இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 91 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 62 சதமாகவும், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 47 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 50 சதமாகவும், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 406 ரூபாய் 15 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 95 சதமாகவும், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 10 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 36 சதமாகவும், ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 58 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 75 சதமாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அம்சனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: நம்பிக்கை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
5: 11 13 rue Caille 75 000 de Paris.
4: VT Superstore Gare La Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழல் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 12:18. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது அபிராமி உபாசகிதாயனுடைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக திருமண வாழ்த்து. தாயகத்தில் அல்வாய் தெற்கில் வசிக்கும் ராஜேஸ்வரன் பொன்மதி தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வன் தனிஷன் அவர்களுக்கும், தாயகத்தில் வேல்வெட்டி துறையில் வசிக்கும் கனகராஜா சிவனேஸ்வரி தம்பதிகளின் கனிஷ்ட புதல்வி தரண்யா அவர்களுக்கும் 30 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். தனிஷன் தரண்யா தம்பதிகள் என்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றார்கள். அன்பு அப்பா, அம்மா, மாமா, மாமி, மச்சான்மார், மச்சாள்மார், அண்ணா, அக்கா, தம்பிமார், தங்கைமார், அப்பப்பா, அப்பம்மா, அம்மம்மா, அம்மப்பா, அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா மாமா, சத்யா அத்தை, மச்சான், மச்சாள், பிராமக்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார்கள். டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் நேர்களும் தனிஷன் தரணியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் பார்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகளான அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளோடு அவர்களது அனுசனையோடே தொடர்கிறது இன்றைய பக்தி மாலை. சரி, நாங்கள் பக்தி மாலை நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் நாங்கள் வந்திருக்க நீர்களை இணைத்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் முதலில் இணைப்பில் வந்தவர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, இமராஜா கவிக்கிறேன்.
1: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்கள் நிலமாக இருக்க வேண்டும் வந்து அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு நேற்று திருமண நாள் நடைபெற்ற தனிஷன் தரண்யா அவர்களை நாங்களும் இன்று வானொலியிலும் மகளாக எல்லோரும் உண்டாக சேர்ந்து வாழ்த்துகிறோம், வாழ்த்திக் கொண்டே இருக்கிறோம். அவர்கள் நலமாக எந்த நாளும் நன்றாக ஆரோக்கியமாக சிறப்பாக மணமக்கள் வாழ்க வாழ்வு என்று வாழ்த்திக் கொண்டு அதை வானொலி கேட்டு வந்த எங்கள் அமெரிக்கா ராஜா சத்யா அவர்களும் நிறைவாக வாழ்த்துக்களை நல்ல சந்தோஷமாக மகளாக நிறைவிட எப்போதும் நல்ல நிறைவாக வாழ்த்தி ஈடுபாடா இருக்கிறார். அவர்களே நாங்கள் வாழ்த்தி கொண்டு உங்களிடம் இருந்து விட விரும்புகிறோம். நான் கேட்ட பாட்டு உண்மை அம்பிக்காவலியிடம் ஆண்ட பாட்ட தாங்கோ.
1: சரி, உங்களுடைய பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது. மற்ற நேர்களை முனைத்து அந்த பாடலை தருகின்றேன்.
2: நன்றி
1: நன்றி. ஜோய்ஸ்ரீ அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். சரி, தொடர்ந்து வந்திருக்கும் நேர்களை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். இணைப்பை துண்டித்து முதல் பாடெல்லாம் வேணும் என்ற காரணத்தால் துண்டிக்கிறார்களோ தெரியல. சார், நாங்கள் தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: இனி மதிய வணக்கம். நான் திருமதி சாந்தினி வடிவே ஜெர்மனியிலிருந்து கலைக்கின்றேன்.
1: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோடு அம்மா நல்லால நலமா இருக்கோம் என்று வேண்டிக் கொண்டு இன்று நேத்தியான் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திரு திருமதி தனிஷன் சரண்யா தம்பதிகள் இன்று போல் என்றும் சவுல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் தீக்கசிமங்களியோடும் இனப்படியா தம்பதிகளாக வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு அவர்களை வாழ்த்தி கொண்டு இதை வானொலி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த அமெரிக்கா ராஜா அவர்களுக்கும் சந்தியா அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அவர்களும் அம்மாவின் நல்லும் ஆசியோடு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அம்மாவின் அடியார்கள் தொண்டர்கள் அனுசரணையாக குடும்பம் அறிப்பாளர்கள் குடும்பம் டிஆர்டி ராஜா குடும்பம் எல்லோரும் சித்ரா பவன் குடும்பம் ஜோகேஸ்வரி அக்கா குடும்பம் அன்பு டிஆர்டி நேர்கள் குடும்பம் எல்லோருக்குமாக அம்மாவின் நல்லும் ஆசையும் கிடைக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு ஜோகேஸ்வரி அக்கா கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொண்டு உங்களிடம் அன்பா விட பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம்
3: வணக்கம்.
1: சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருப்பவர்களை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் கேமா, நலமா இருக்கிறீங்களா? நான் தாதா கதைக்கிறேன்.
1: ஆமாம், நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
4: நாங்களும் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் தாயின் அருளாலே. தாயின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திரு திருமதி தனிசன் தர்ணியா தம்பதியினர் இன்று போல் என்றும் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த திரு திருமதி ராஜா சத்யா தம்பதியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் ஜோகேஸ்வரியம்மா கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொள்கின்றேன்.
1: நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம் ஹேமா. குணநாயகி.
1: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
5: ஓம் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்க நலமா?
1: ஓ, நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
5: நன்றி. நன்றி. நேற்று திருமண வந்தத்தில் இணைந்து கொண்ட தனுஷன் தரணியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று என்றென்றும் சிறப்பாக வாழ வாழ்த்தி கொண்டு அடுத்து எங்கள் அபிராமி அம்மனுடைய அருக்கடாட்சம் அவர்களுக்கு கிடைக்க வேணும். அறிவிப்பாளர்கள் நேர்கள் அறிவிப்பாளர் குடும்பம், நேர்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள் குடும்பம், சகோதரர் குடும்பம் எல்லோருக்கும் அபிராமி அம்மன் அருக்கடாட்சம் கிடைக்க வேண்டி வணங்கி நானும் அந்த பாடலோடு இணைந்து கொள்கிறேன்.
1: நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வைவரோடாக வந்திருக்கும் நேரோடு அந்த பாடலை தருகின்றேன். வந்திருப்போர் வணக்கம்.
6: வணக்கம். நான் சதீஷ் பேசுகிறேன்.
1: ஆமாம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நான் நல்லமா சுகமா இருக்கின்றேன். சுகமா இருக்கின்றேன். நீங்களும் பண்ணிக்கொண்டு நேற்று திருமணங்களை கொண்டாடி கொண்டு சம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தினர் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதை வானிலைக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜாவுக்கு நன்றி வாழ்த்து தெரிந்து கொண்டு ஜோசிரி அம்மா இந்த பாடலாம் இணைந்து வாரேன்.
1: நன்றி.
6: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். ஆமாம், நீங்கள் இணைந்திருப்பது டியாடி தமிழொலி. தமிழொலியில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்த நிகழ்ச்சிக்காக ஜோசிரி அம்மா முதலில் இணைந்து கொண்டு தனது பாடல் தெரிவிக்க குறிப்பிட்டிருந்தார். அவருடைய பாடல் எல்லோ இணைந்து கொண்டு நீர்களையும் இணைத்து கொண்டு

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பக்தி மாலையோடு இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலைக்காக நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேரம் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கங்கம்மா, நான் நோர்வேல சித்ரா வாங்க இருக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் அம்மன்டாரில. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். அபிராமி அம்மாவை பிரார்த்திட்டு கொண்டு நேற்று எத்தனை திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திரு திருமதி தர்சன் தரணியா தம்பதிகளுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக வாழ்க வாழ்கின எங்கள் குடும்பம் சார்பில் அபிராமி அம்மா பிரார்த்தித்துக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருப்பதி வாயாண்ணா சத்யா தம்பதிகளுக்கு மிகிய நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் வந்து நீ நின்ற இடம் அத்தனையும் கோயிலம்மா, உன் நிலையங்களுக்கு காவலம்மா அந்த பாடலை கேட்கிறேன். டிஆர்டி அன்பினியர்கள், டிஆர்டி அன்பறிப்பாளர்கள், கார்த்தி குடும்பம், அண்ணா குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம், தேவேந்திரம் ஐயா குடும்பத்துக்காகவும் அபிராமி அம்மா பிரார்த்தித்துக் கொண்டும் குடமிருந்த அன்பாக விட வருகின்றேன் கேம்மா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், சித்ரா பவன் அவர்கள் இணைந்திருந்தார். சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நீரை வயவரூடாகவும் அணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம் கேம்மா, திருமதி நாகுலேஸ்வரன் ஜெமல்லேந்து.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
2: நிலமா இருக்கிறேன். நீங்களும் நிலமா இருக்க அபிராமி அம்மாவை நிலக்கடாச்ச அறிவிப்பாளர் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி நேற்றியான் திருமண வந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் தனிசன் தேரணியா தம்பதிகள் அபிராமி அம்மாவின் நிலக்கடாச்சத்தோட தீர்க்க சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்தோடு வாழ ஒன்று வேண்டி அதை எடுத்து வந்த அமெரிக்கா ராஜாண்ண சத்யா தம்பதிகளுக்கும் அபிராமி அம்மாவின் நிலக்கடாச்சம் கிடைக்க வேண்டி சித்ர பவான் கேட்ட பாடலுடன் நானும் முனைகின்றேன் கேம்மா.
0: ஆமா, உங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் கேமா, ஏமல் ராசந்திரசேகர்.
0: ஆமா, நிலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நிலமா இருக்கு. நீங்களும் நிலமா இருக்க வாழ்த்தை வேர்த்தி கொண்டு நான் நேற்று திருமண மண்டபத்தில் இருந்து கொண்ட தனிசன் தரணியா தம்பதியினருக்கு மீண்டும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை பாரதிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சத்யா குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நானும் சித்ராபவன் கேட்ட பாடலோடு இணைஞ்சு கொள்கிறோம்.
0: உங்களையும் பாடலோடு இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
3: நன்றி.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
4: மதிய வணக்கம் கேமா அவர்களே. திருமதி சிவசுந்தர்லிங்க.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நாங்கள் அந்த அன்னை நக்கடாச்சத்தினால் எங்கள் குடும்பம் எல்லோரும் நல்லமாக சுகமாக இருக்கின்றோம். அதே போல உங்கள் குடும்பத்திற்கும் அன்பு அண்ணா ராஜாண்ணாவுக்கும் அவரின் இனிய குடும்பத்தாருக்கும் அன்னையின் தொண்டர்கள் பக்தர்கள் அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் அந்த அன்னையின் நற்கடாச்சம் கிடைக்க வேண்டிக் கொண்டு அத்தோடு தேவேந்திரம் ஐயா அவருக்கும் அம்மாவின் நற்கடாச்சம் கிடைக்க பெற்று மற்ற சகோதரி தர்மசீலன் திருமதி தர்மசீலன் ஜெயா குடும்பத்துக்கும் அன்னை நற்கடாச்சம் கிடைக்க பெற்று ஜெயந்திமாலா குடும்பத்தாருக்கும் அன்னை நற்கடாச்சம் கிடைக்க பெற்று எல்லோருக்கும் அந்த அன்னை நற்கடாச்சம் கிடைக்க பெற்று எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ அந்த அன்னையின் பாதங்களை பணிந்து கொண்டு நேற்றைய தினம் திருமண நாளை கொண்டாடின தம்பதிகளான திரு திருமணி தனிஷன் சரண்யா குடும்பத்திற்கும் எமது குடும்ப சார்பான என நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் தம்பதிகளாக அந்த அன்னையின் நற்கடாச்சம் கிடைக்க பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலி வளர்ச்சி கருதி வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்கா திருமதி ராஜா சத்யா குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் சகோதரி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவரூடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
5: வணக்கம் கேமா, நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ உண்டு அம்மாளாச்சியை பிரார்த்தித்துக் கொண்டு 30ஆம் தேதி நேற்று திருமண நாளில் இணைந்து கொண்ட திருமண நாடுகள் எந்த கொண்ட தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்கள் எப்போதும் சந்தோஷமாக ஒற்றுமையாக நீடுழி காலம் வாழமுண்டு எங்கள் குடும்பத்தின் சார் வாழ்த்தி கொண்டு இந்த வானொலி வளர்ச்சி கருதி இந்த நிகழ்வு எடுத்து வந்த அமெரிக்கா ராஜா சத்யாவுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பவன் சித்ரா கேட்ட பாடலோடு இணைந்து கொண்டனடா.
0: ஆமாம், உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி.
5: நன்றி.
0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் அபிராமி உபாசை தாயுடைய பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில், நேற்றைய நாளில் திருமண வந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளை நாங்கள் இன்று வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போட்டு வாழ்க வாழ்க என்று அவர்களை வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கு எடுத்து வந்து இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் வசிக்கும் உறவுகளான திரு திருமதி ராஜா சத்யா தம்பதிகள் அவர்களுக்கும் அவர் ஈதியபூர்வமான நன்றிகளோடு, சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடலோடு அனைத்து மெட்டினியர்களையும் இணைத்து அவருக்கான பாடலை தருகின்றோம்.

0: டேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bio 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 51 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 45 45. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு

0: இலகம் ஹாலு சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 சைபர் 55. மேலதிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் அபிராமி உபாசை தன்னுடைய பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்பவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகம். நாங்கள் அன்பிலிருந்து சிவன் சரஸ்வதி.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்
2: அவர்களுக்கும் பல்லாண்டு காலம் நோயினர் இல்லாம வாழணும்னு வாழ்த்துக்கிறோம் அம்மாவா.
1: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு
2: நன்றி அம்மா.
1: நன்றி. ஆமாம், சரஸ்வதி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் அவருக்காக நான் ஒளிபரப்புகின்றேன். தொடர்ந்து தர்மோதயம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் நான் இணைத்துக் கொண்டு ஆவணி பிள்ளையாரை தருகின்றேன். தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், தர்மோதயம் அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: உங்களை தான் உங்களோட தான் ஒரு யார். நலமா இருக்கிறீங்களா?
3: நீங்கள் ஜோவா இருக்கணும். இந்த வானொலி திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வங்கள் தனிஷன் தரணிச்சார்கள் வாழ்க வாழ்வென்று நோய் நொடி இல்லாமல் நல்ல சந்தோஷமாக சுகமாக வாழ்க வாழ்வென்று வாழ்த்தி கொண்டு வானொலி கெடுத்து வந்த சகோதரர் அமெரிக்கா ராஜா சத்ய தம்பதிகளுக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு சரஸ்வதி அம்மா கேட்ட பாட்டோடு நான் உணர்கின்றேன்.
1: ஆமா, உங்களையும் அந்த பாடலோடு இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்
4: திருமண பந்தத்திலிருந்து தம்பதிகளுக்கு பாத்துள்ள குறிக்கொண்டு அந்த நீர் கேட்ட பாட்டோட பாட்டு
1: சரஸ்வதி அவர்கள் அவரை பெரிய பேர் சொன்னார். சரஸ்வதி என்று நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அவர் ஆவணி பிள்ளையாரே. ஆமாம். நன்றி. இணைந்து ஒரு சிறப்பித்தமைக்கு நன்றி. உங்களையும் அந்த பாடலோடு இணைத்துக் கொள்ளணும். ஆமாம், சரஸ்வதி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடலோடு தொடர்ந்து வந்த நேர்களையும் இணைத்து அவருக்கான பாடலை ஒலிபரப்புகின்றோம்.

நேரம் சரியாக 12:55. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் அபிராமி உபாசை தாயினுடைய பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அதோடு இன்றைய நாளில் நாங்கள் நேற்றைய தினத்தில் திருமண பந்தத்தில் இணைந்திருந்த தனிஷன் தரணியா தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் அவர்களை வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வந்து இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா வாழ் உறவுகளான ராஜா சத்யா தம்பதிகள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளோடு இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக

0: நேரம் சரியாக 1 மணி 1 நிமிடம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரமும் அபிராமி உபாசி தாயனுடைய பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், செம்படித்து கேட்டுக் கொண்ட நேர்கள் அனைவருக்கும் அவருடைய அருள் கிடைக்க வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் அத்தோடு இன்றைய நாளில் நாங்கள் நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று அவர்களை மீண்டும் வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கெடுத்து வந்து இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் திரு திருமதி ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளோடு நன்றி வணக்கம்.
1: பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதற்கோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 1:06. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியலும் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

இன்றைய நேயர். இன்றைய நேர் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக திருமண வாழ்த்து. தாயகத்தில் அல்வாய் தெற்கில் வசிக்கும் ராஜேஸ்வரன் பொன்மதி தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வன் தனிஷன் அவர்களுக்கும், தாயகத்தில் வேல்வெட்டி துறையில் வசிக்கும் கனகராஜா சிவனேஸ்வரி தம்பதிகளின் கனிஷ்ட புதல்வி தரணியா அவர்களுக்கும் 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நேற்று அவர்கள் இருவரும் திருமண வந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். தனிஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் இன்னும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவோர்கள். அன்பு அப்பா, அம்மா, மாமா, மாமி, மச்சான்மார், மச்சாள்மார், அண்ணா, அக்கா, தம்பிமார், தங்கைமார், அப்பப்பா, அப்பம்மா, அம்மம்மா, அம்மப்பா, அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா மாமா, சத்யா அத்தை, மச்சான், மச்சால், பிராமக்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார்கள். அதோடு டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் நேர்களும் தனிஷன் தரணியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் பார்வோட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். இந்திய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கெடுத்து வருகின்றார்கள் நமது அன்பு உறவுகளான அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளோடு அவர்களது அனுசரணையோடு தொடர்கிறது. இன்றைய நேயர், ஆமாம், இன்றைய நேயருக்காக இன்று பிரதியூடாக இணைந்து கொள்கின்றார் பொங்கையூர் ராஜா அவர்கள். இவர் நான் நினைக்கிறேன் மீண்டும் மறு ஒளிபரப்பாக இருக்கலாம். அவர் ஏற்கனவே அவருடைய இன்றைய நேர ஒளிபரப்பாக இருக்கலாம். அதோடு இன்றும் அவருடைய பாடல்களையே நாங்கள் தருகின்றோம். தாயத்தில் பொங்குடிதீவை பிறப்பிடமாக கொண்ட நான் எனது படிப்பை முடித்துவிட்டு எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக கொழும்பில் வியாபார நிலையம் நடத்தி வந்தேன். அதன் பின்னர் ஜெர்மனி வந்து கடந்த 41 வருடங்களாக எனது மனைவி பிள்ளைகளுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு எனது பொழுதுபோக்காக டிஆர்டி தமிழொலி வானொலி கேட்டல், நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது, கவிதை எழுதுவது, பாடல் பாடுதல் என்பன எனது பொழுதுபோக்காக இருக்கிறது. எனக்கு பிடித்த நடிகர்கள் நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், பிடித்த நடிகை புன்னகை அரசி கே ஆர் விஜயா என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு அவருக்கு பிடித்த பாடகர் டிஎம் சவுந்தரராஜன், பிடித்த பாடகி பி சுசீலா என அவர் எழுதியிருக்கின்றார். பொங்கையூர் ராஜா அவர் தெரிவு செய்திருக்க முதலாவது பாடலாக ஒலிக்க வருகின்றது நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல். இந்த பாடல் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது. இந்த பாடல் வந்து டிஎம் சவுந்தரராஜன் சுசீலா இணைந்து பாடிய பாடல். இந்த பாடல் வரிகளை எழுதியுள்ளார் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்துள்ளார் எம்எஸ் விஸ்வநாதன். இந்த பாடலானது பெண்களின் அழகை வர்ணித்து இந்த கவிதையை வடித்திருக்கின்றார் வாலி. அந்த பாடலை அவர் முதலாவது பாடலாக தெரிவு செய்திருக்கின்றார். அந்த பாடலை நாங்களும் கேட்போம்.

0: அதோ அங்க பார்,
1: நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ.
0: இமரா, நீங்க ரெண்டு பேரும் தப்பியோட பாத்தீங்க, ஜாக்கிரதை.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரெட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறுபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

கேட்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இன்றைய நேரோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நேராக இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள், ஜெர்மனியிலிருந்து. அவர் இரண்டாவதாக தெரிவு செய்திருக்கும் பாடலுக்காக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நான் ஏன் பிறந்தேன் என்ற திரையில் இருந்து உனது விழியில் எனது பார்வை என்ற பாடல் எனது அபிமான நடிகரும் நடிகையும் இணைந்து நடித்த பாடல். புலவர் புலமை பித்தனின் கவிதை வரியும், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல் இனிமையும், சங்க கணேஷ் அவர்களுடைய இசையும் இந்த பாடலை மெருகேற்றுகிறது என குறிப்பிட்டு அவருடைய இரண்டாவது பாடலை அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய இரண்டாவது பாடலாக ஒலிக்கிறது.

0: ബാംഗ്ലൂർക്ക് വന്ന് 15 വർഷമാ പോയിട്ട്. ഒരു ഒന്നും കാണാൻ വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിട്ട് കൊണ്ടു വച്ചു.
1: എന്നാണ് ഈ സിനിമ പുറത്തുകൊണ്ടിരിക്കുക? എന്തിനാണ് നിങ്ങളുടെ ഇരിക്കില്ല? புது வீடும் லோனும் எடுத்து கொடுக்கறாங்களா? ஒரே கல்ல செண்டு மண் அடிச்சிட்டு வர பொருள் இப்ப இந்த கதைக்கு இப்ப எல்லாம் சரியா வர போகுது. ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள. 744 ஈஸ்ட் 30வது அவனியூ, வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள. தவேந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
2: உனக்கு நல்ல சரித்திரமே எழுதும் காலம்.
3: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறஞ்சி ஆழ்பானம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
0: அவங்களே கொண்டு ஜாழ்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
4: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோதிரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

தொடர்ச்சியாக 1:26 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ்ஒலி. தமிழொலியில் இன்றைய நேரோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நேராக நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். அவரது 3வது பாடல் தெரிவுக்காக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய நேராக இன்று கலந்து கொள்ளும் புங்கையூர் ராஜா திரைசிற்கு 3வது பாடல் வந்து குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல். இந்த பாடலானது குங்குமப்பட்டின் மங்களம் என்ற பாடலை தான் அவர் தெரிவு செய்திருக்கின்றார். இந்த பாடலை குறிப்பாக தனது அன்பு மனைவிக்காக என்று சொல்லி குறிப்பிட்டு இந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். இந்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவர்களின் குரலில் அழகான பாடல், வரிகள் கொண்ட பாடல் என்பதையும் அவர் குறிப்பிட்டு இந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். அவரது நிறைவு பாடலாக ஒலிக்கிறது.

0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த இன்றைய நேயர் நிகழ்ச்சியினோடாக பிரதியை அனுப்பி வைத்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து அத்தோடு இன்றைய நாளில் நாங்கள் நேற்றைய தினத்தில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களை பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்வோட்டு வாழ்க வாழ்க என்று மீண்டும் அவர்களை வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வந்து டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவால் உறவுகளான ராஜா சத்யா தம்பதிகள் அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளோடு நன்றி வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
8: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
7: VT Superstore Galagone Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Garges Ligonesse
7: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கிஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பினான்ஸ் GMBH நிறுவனத்தினர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலகங்களுக்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் திங்கட்கிழமை இன்று கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்தனர். அரசு மற்றும் மாகாண அரசு சேவைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒருங்கிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. நாடு முழுவதும் உள்ள பிரதேச செயலகங்கள் மற்றும் திணைக்கிழங்களுக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களது உரிமைகளுக்காக இந்த கவனிப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். கடந்த 27 வருடங்களாக அபிவிருத்தி உத்தியோகர்களின் இந்த கோரிக்கைகள் தொடர்பிலான போராட்டங்கள் தொடர்கின்றன. குறிப்பாக 1999 ஆண்டிலிருந்து சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு முறையான சேவை பிரமாண குறிப்பு இதுவரை இல்லாதது கவலை அளிக்கும் விடயமாக உள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்களின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு அபிவிருத்தி உத்தியோகர்களின் உரிமைகளை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையிலும் இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல என்றும் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே நாடு தழுவிய ரீதியில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் சுமார் 150,000 அபிவிருத்தி உத்தியோகர்கள் அரசு சேவையில் கடமையாட்டி வருகின்றனர். நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் இவர்களுக்கு தற்போதைய வாழ்க்கை செலவு உயர்வுக்கு ஏற்ப கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதில்லை, காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. கல்வி தகமைக்கேற்ப சம்பள குறியீடு மற்றும் சம்பள அதிகரிப்பு வழங்குதல், பயண கொடுப்பனவை 2,000 முதல் 2,500 வரை அதிகரித்தல் மற்றும் விசேட தரம் உள்ளடங்கிய பதவி உயர்வு வழங்குதல் ஆகிய பிரதான கோரிக்கைகள் இங்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு நிலையான பெயர் மற்றும் சேவை அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் எனவும், பதவி உயர்வுக்கான கால எல்லையை 10 வருடங்களிலிருந்து 5 வருடங்களாக குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அலுவலகங்கள், சமூகம் மற்றும் வீடுகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களின் சுய கௌரவமும் மரியாதையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், அதிகார துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை மற்றும் மத்திய அரசுக்கு உட்பட்ட 15 தொழிற்சங்க அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. வர இருக்கும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் தங்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலய வளாகத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் சென்ற July 22 முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டிட நிர்மாண வேலைகளை உள்ள நிலையிலேயே இடைநிறுத்துமாறு திருகோணமலை மேல்நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பில் மேல்நீதிமன்றில் நடைபெற்று வரும் வழக்கில் எதிர்வரும் September 22 தொல்பொருள் திணைக்களம் குறித்த கன்னியா பிள்ளையார் கோவில் அமைந்திருந்த இடத்தில் என்ன வகையான நிர்மாணத்தை மேற்கொள்கிறது என்பது குறித்த எழுத்து மூல அறிக்கையை தமது தரப்பில் சமர்ப்பிக்க அவகாசம் வழங்குமாறும் அரசு தரப்பு சட்டத்தண்ணி சஞ்சீவன் மன்றிடம் கோரிக்கை விடுத்தார். அதன்படி இந்த வழக்கு September 22 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் வழக்காளி தரப்பில் மன்றில் முன்னிலையாகிய ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இது தொடர்பில் கூறுகையில், தொல்பொருள் என அடையாளம் காணப்பட்ட விடயத்தை பாதுகாப்பதற்கு தொல்பொருள் திணைக்களத்திற்கு உரித்து உண்டு. அதன்படி இங்கு இருப்பதாக சொல்லப்படும் பண்டைய தூபியை அது தற்போதுள்ள நிலையிலேயே பாதுகாப்பதற்கு மட்டுமே அவர்களுக்கு உரித்து உண்டு என இந்த விடயம் தொடர்பாக HCT 590 வழக்கு இணக்கப்பாட்டில் எழுதப்பட்டுள்ளது. இந்த இணக்கப்பாட்டின்படியே அங்கே இருந்த பிள்ளையார் கோவில் இன்னும் ஒரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அரசாங்கத்தின் இணக்கத்தோடு அதற்கான இட ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அந்த இடத்தில் தூபியை மீள் நிர்மாணம் செய்வதற்கு தொல்பொருள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்ததை அறிந்து நீதிமன்றத்தில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு மாறாக தொல்பொருள் திணைக்களம் நடந்து கொள்கிறது என்று குறித்த காணியின் உரிமையாளர் சார்பில் சட்டத்தரணி திருமதி பிரசாந்தி உதயகுமார் நகர்த்தற் பத்திரம் ஒன்றை நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார்.
அதற்கு அமைவாக தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபரும் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அவர்கள் சார்பில் மண்டல் முன்னிலையாக இருந்த அரசு சட்டத்தரணி தமது தரப்பாகிய தொல்பொருள் திணைக்களத்திடம் இந்த விடயம் தொடர்பில் எழுத்து மூல அறிக்கை ஒன்றை கோரியுள்ளதாகவும், அந்த அறிக்கை தமக்கு கிடைத்த பிறகு அந்த இடத்தில் உண்மையாக என்ன நடக்கிறது என்பது மாண்டிற்கு அறிவிப்பதாகவும், அதற்காக தமது சிறிது கால அவகாசம் தேவை என்றும் மாண்டிற்கு விண்ணப்பம் செய்தார். இந்த சந்தர்ப்பத்தில் அரசு தரப்பிற்கு இவ்வாறு கால அவகாசம் வழங்குவதாயின் அந்த காலம் வரை தற்போது தூபி தொடர்பில் செய்யப்பட்டு வரும் கட்டிட வேலைகள் நிறுத்தப்படல் வேண்டும் என்று எமது தரப்பில் மாண்டிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மாண்டு தற்போதிருக்கும் நிலையிலேயே நிர்மாண வேலைகள் பேணப்படல் வேண்டும் என்றும், அதாவது எந்த கட்டிட வேலைகளும் செய்யப்படக்கூடாது என்று உத்தரவை விடுத்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 22 வரை இந்த உத்தரவு அமுலில் இருக்கும். அத்துடன் அன்றைய தினம் மீளவும் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிற போது அரசு தரப்பு தமது தரப்பு நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள். தொல்லியல் சட்டத்தின் 20வது பிரிவில் காணி உரிமையாளர்

0: மட்டுமே முடியும். வேறு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள வேறு அதிகாரங்கள் இங்கு அவர்கள் பாவிக்க முடியாது. ஏனெனில் பாவிப்பது தவிர அந்த இடத்தில் வேறு எந்த செயலையும் செய்ய மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் அவர்கள் எங்களோடு இணங்கியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலேயே நாம் இந்த விடயத்தை நீதிமன்றக்கு கொண்டு வந்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வஜன அதிகார கட்சியின் ஊடக செயலாளர் ஹசான் அலால்தீன் தனது கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து கட்சியின் தலைமைத்துவத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். எனினும் கட்சி அவரை பதவியிலிருந்து விலக்குவது தொடர்பாக உத்தியோகபூர்வ தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜாழ்ப்பாணத்தில் வீடொன்றினில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கைதான தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் சந்திரகுமார் கணேசரூபன் தனது உள்ளூராட்சி சபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நெல்லியடி பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டின் மீது கல்லெறிந்து தாக்குதல் நடாத்தி வீட்டு வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் குறித்த உள்ளூராட்சி உறுப்பினர் தலைமையிலான கும்பல் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நள்ளிரவு சேதப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் வீட்டார் நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி ஊடாக அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கும்பலை மடக்கி பிடித்து கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்று விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த உறுப்பினர் தனது உள்ளூராட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அரசாங்கம் நல்லிணக்கம் பற்றி பேசுகிறது, ஆனால் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கும் செயலுக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை கடைபிடித்திருப்பதற்கான வாய்ப்பையும் கடப்பாட்டையும் கொண்டிருக்கிறது என சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் ஸ்ருமதி சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறியதாவது, 2023 நான் முதல் முறையாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட போது பெரிதும் கவலையடைந்தேன். வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோரின் நீண்டகால போராட்டங்களுக்கு இன்னமும் பதில் கிட்டாதது, பதிலும் போராட்டமும் இன்னும் தொடர்கிறது. மாநாடு நீதிக்கான நீள் பயணம் எனும் மகுடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அமைய பாதிக்கப்பட்டவர்கள் தசாப்த காலமாக போராடி வருகிறார்கள். எமது உறவுகள் எங்கே, அதன் பொறுப்பாளிகள் யார் என்பதே அவர்களது கேள்வி. இருப்பினும் இன்னமும் எந்த ஒரு அரசாங்கமும் அதற்கு பதிலளிக்கவில்லை. இது இலங்கையில் பொறுப்பு கூறலின் ஆழமான தோல்வியை காண்பிக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் எங்கே என்ற உண்மையை வெளிப்படுத்தவும் அதேவேளை அதன் பொறுப்பாளிகள் யார் என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும். இவை இரண்டும் இருவேறான விடயங்கள் அல்ல. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்மை மற்றும் நீதி ஆகிய இரண்டுக்கும் உரித்துடையவர்கள் ஆவர். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் சுமார் 587 மனித எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் பொறுப்பு கூறல் என்பது வெறுமனே மனித புதைகுழி அகழ்வுடன் மாத்திரம் நிறுத்தப்பட்டுவிடக்கூடாது. அரசாங்கம் நல்லிணக்கம் பற்றி பேசுகிறது, ஆனால் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கும் செயலுக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது. அண்மையில் ஜாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பையும் கடப்பாட்டையும் கொண்டிருக்கிறது. அதேவேளை இந்த விவகாரத்தில் சர்வதேச சமூகத்தின் வகிபாகம் இன்றியமையாததாகும். அதற்கு சமாந்தரமாக உள்ளக பொறிமுறைகளும் குற்றவியல் விசாரணைகளும் நீதிமன்ற செயன்முறைகளும் உரியவாறு முன்னெடுக்கப்பட வேண்டும். நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதி செய்யப்படும் வரை சர்வதேச சமூகம் தொடர்ந்து அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணாநாயக்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் குழுவில் இன்று முன்னிலையாகியிருந்தார். பெந்தி கிடைத்த செய்திகளின்படி முன்னாள் அமைச்சர் ரவி கண்ணாநாயக்க இன்று ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் கைது செய்யப்பட்டார்.
1: முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். ஆணைக்குழுவால் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கிணங்க அவர் முன்னிலையாகினார். இதற்கு முன்னர் 4 லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அங்கு முன்னிலையாகியிருக்கவில்லை. தேசிய லொத்தர் சபைக்கு அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக 5 அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் இணைத்துக் கொண்டு அவர்களை தனது தனிப்பட்ட ஊழியர் குழாமில் இணைத்துக் கொண்டமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமையவே ரவி கருணாநாயக்கவுக்கு இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது.

0: லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பத்திரமுல்லை ரஜமல்வத்தை வீதியில் அமைந்துள்ள ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு நேற்று முன்தினம் சென்று தேடுதலை மேற்கொண்டிருந்தனர். எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வீட்டில் இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் ஒன்றிலிருந்து பெரும் தொகையான போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது இந்த போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் ஐஸ் வகையைச் சேர்ந்தது என சந்தேகிக்கப்படுகிறது.

ரூபாய் 285 ஆகிய விலைகளில் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்திற்கு இணங்க தாமும் விலைகளை குறைக்க உள்ளதாக லங்கா ஐயூசி நிறுவனம் அறிவித்துள்ளது. முன்னதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்தி அமைத்துள்ளது. அதற்கு அமைய 1 லிட்டர் ஆக்டேன் 92.15 ரூபாவால் குறைக்கப்பட்டது. ஆக்டேன் 95.20 ரூபாவால் குறைக்கப்பட்டிருந்தது. ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை.

0: பீகாரைக்கான பாதுகாப்பு அதிகாரிகளை உடனடியாக மீள பணியமர்த்துமாறு அவர் சம்பந்தப்பட்ட தரப்பினரை கேட்டுக்கொண்டுள்ளார். ஒத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் குறித்து ஐக்கிய நாடுகளின் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தணிகள் சுதந்திரத்திற்கான சிறப்பு அறிக்கையாளர் எழுப்பிய 7 கேள்விகளுக்கு இலங்கை அரசு உரிய முறையில் பதிலளிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இந்த குற்றச்சாட்டை சுமர்த்தியுள்ளார். அரசாங்கம் பெரும்பாலான முக்கிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் அளிக்கவில்லை. அத்துடன் முன்கூட்டியே கலந்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதையும் அரசு சமர்ப்பிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதியரசர்களின் ஓய்வூதிய வயதை நீட்டிப்பதன் மூலம் நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளை குறைக்கலாம் என்ற அரசின் வாதத்தை எதிர்த்த அவர், நிலுவையில் உள்ள வழக்குகளில் சுமார் 95% மாவட்ட மற்றும் நீதவான் நீதிமன்றங்களிலேயே உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து நாட்டின் ஜனநாயகத்தையும் நீதித்துறை சுதந்திரத்தையும் முட்டாக சீரழித்து வருகிறது. முறைமை மாற்றத்தை கொண்டு வருவதாகவும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாகவும் கூறி அதிகாரத்திற்கு வந்த தற்போதைய அரசு ஜனநாயகத்தை பலப்படுத்தும் நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை மற்றும் நீதித்துறைக்கு இடையிலான பரஸ்பர சமநிலையை சீர்குலைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். முறைமையை மாற்றத்தை கொண்டு வருவதாகவும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாகவும் கூறி அதிகாரத்திற்கு வந்த தற்போதைய அரசு ஜனநாயகத்தை பலப்படுத்தும் நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்குத்துறை மற்றும் நீதித்துறைக்கு இடையிலான பரஸ்பர சமநிலையை சீர்குலைத்துள்ளது. 22வது திருத்தத்தின் மூலம் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் அவமதித்து நீதி வழங்கும் செயன்முறையையும் சட்டத்தின் ஆட்சியையும் இந்த அரசு சீரழித்து வருகிறது. முந்தைய அரசாங்கம் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பின் போது பெரும் கோடீஸ்வரர்களை தொடாமல் ஊழியர் சேமலாப நிதியத்தை பாதித்தது. அதேபோல் தற்போதைய அரசும் தமக்கு வாக்களித்த விவசாயிகளை புறக்கணித்து ஒவ்வொரு நெல் கிலோவிற்கும் 17 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. குடும்ப ஆட்சியை தோற்கடித்து நீதியை கொண்டு வருவதாக கூறி அதிகாரத்திற்கு வந்த இந்த அரசு ஜனநாயக வரலாற்றிலேயே மிகவும் தோல்வியடைந்த அரசாங்கமாக மாறியுள்ளதுடன் லம்பன் முதலாளித்துவத்தை பலப்படுத்தி வருகிறது. இலங்கையை ஒரு மாதிரி திட்டமாக கொண்டே லீ குவான் யூ சிங்கப்பூரை அபிவிருத்தி செய்திருந்தார். ஆனால் இன்று சிங்கப்பூர் போன்ற நாடுகள் நம்மை விட வெகு தூரம் முன்னோக்கி சென்றுவிட்டது. சோசியலிச கொள்கைகளின் மூலம் ஒருபோதும் செல்வத்தை உருவாக்க முடியாது என்பதை உலகம் உணர்ந்துள்ளது. சீனா கூட இன்று முதலாளித்துவ கொள்கையையே பின்பற்றுகிறது. எனினும் கட்டுப்பாடற்ற முதலாளித்துவம் சமூகத்தில் ஏழை பணக்கார இடைவெளியை அதிகரிக்கும் என்பதால் இலங்கைக்கு மனிதநேய முதலாளித்துவமும் சமூக சந்தை பொருளாதாரமும் அவசியமாகிறது. செல்வத்தை உருவாக்குவதுடன் அதனை சமூகத்தில் நியாயமான முறையில் பகிர்ந்து அளிக்கும் மாதிரியை சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் கூட ஏற்றுக்கொள்கின்றன. முன்னாள் ஜனாதிபதிகளான ஜி ஆர் ஜெயவர்தன மற்றும் ஆர் பிரேமதாச ஆகியோர் வலதுசாரி மற்றும் இடதுசாரி கொள்கைகளின் சாராம்சங்களை ஒன்றிணைத்த மத்திய பாதையை பின்பற்றியிருந்தனர். கிராம எழுச்சி மற்றும் மகாவலி போன்ற திட்டங்கள் இடதுசாரி சிந்தனைகளின் வெளிப்பாடாகும். நாட்டின் முன்னேற்றத்திற்கு இத்தகைய ஒருங்கிணைந்த கொள்கை பாதையே அவசியமாகும். அத்துடன் 1978 அரசியலமைப்பின் 3 அத்தியாயத்தில் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மட்டுமே சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் 6 அத்தியாயத்தில் உள்ள பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியாது. எனவே புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுடன் பொருளாதார, சமூக, கல்வி மற்றும் சுகாதார உரிமைகளும் அடிப்படை உரிமைகளாக அரசியலமைப்பில் உள்ளகப்படுத்தப்பட வேண்டும் என்றார். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது.
1: இரண்டு வாரங்களுக்கு முன்னர் 22வது அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த திருத்தம் அரசியலமைப்புக்கு அமைவாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் அதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய முறைமை தொடர்பிலும் பரிந்துரைகளை வழங்குவதற்காக பிரதம நீதியரசரால் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் மனு அல்லது மனுக்கள் மூலம் இந்த திருத்தங்களின் அரசியலமைப்பு சட்டப்பூர்வ தன்மை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டால் அவற்றை விசாரணை செய்வதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு 3 கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழுவின் பரிசீலனை நிறைவடைந்த பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் நிலைப்பாடு சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்படும்.

0: 22வது திருத்த சட்டம் தொடரும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை அரசாங்கம் கைவிடாது என்றும் நீதித்துறையில் தேவையான சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் பதுளையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின்போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் ஏற்பாடுகள் சில குறிப்பிட்டவர்களுக்கு அனுகூலமாக செய்யப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இந்த வயது நீட்டிப்பானது ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் பொருந்தும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். பல ஆண்டுகளாக முறையான சீர்திருத்தங்கள் செய்யப்படாத காரணத்தினால் நீதித்துறையில் சுமார் 1.1 மில்லியன் வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. இந்த நிலையில் ஊழல் மற்றும் மோசடிகளுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதும் நீதித்துறையை வலுப்படுத்துவதும் அரசாங்கத்தின் பிரதான வாக்குறுதிகளாகும் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த ஆண்டின் இறுதிக்குள் இதன் உறுதியான பலன்களை மக்கள் காண முடியும் என்றும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தான் சட்டரீதியாக பெயரை மாற்றிவிட்டதாக நாட்டின் முக்கிய அமைச்சர் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட கருத்து முற்றிலும் பொய்யானது என மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தெரிவித்துள்ளார். உள்ளூர் ஆங்கில ஊடக வலைதளம் ஒன்றுக்கு அவர் எழுதிய கடிதம் மூலமாகவே இந்த மறுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் ஹர்ஜான் அலெக்சாண்டர் என பெயர் மாற்றியுள்ளதாக குட்டுப்புலனவு திணைக்களத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்த கூட்டை மறுக்கும் வகையிலேயே அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூரிலிருந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரான அர்ஜுன மகேந்திரன் மீது 2015 இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. தமது மருமகனுக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு சாதகமாக செயற்பட்டு அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் இந்த மோசடி வழக்கு விசாரணைக்கு உள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் பிரதிவாதியான அர்ஜுன மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் கைது செய்வதற்கு நீதிமன்ற பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூட்டானில் நடைபெறவுள்ள உலக விழிப்புணர்வு உணவு முறைமைகள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று திங்கட்கிழமை இலங்கையிலிருந்து பூட்டான் நோக்கி புறப்பட்டார். இந்த விஜயத்தின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய செப்டம்பர் மாதம் 1 நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டின் ஆரம்ப பொது அமர்வில் கலந்து கொள்வதுடன் தருணத்திற்கேற்ப எழுச்சி பெறல், பன்முக நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் எனும் தலைப்பில் தலைமை உரையொன்றை நிகழ்த்த இருக்கிறார். அத்தோடு நிலைத்திருக்கக்கூடிய உணவு முறைமைகள், உணவு பாதுகாப்பு மற்றும் மீள்திறன் மிக்க சமூகங்களுக்கான ஒத்துழைப்பை பலப்படுத்துதல் தொடர்பாக சர்வதேச தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் இடம்பெறும் கலந்துரையாடல்களிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்திய கடற்படையின் அழைப்பின் பேரில் இந்தியாவுக்கு 3 உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்ட இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ தமது விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்று நாடு திரும்பினார். ஆகஸ்ட் 27 இந்தியாவின் புதுடில்லியில் உள்ள சவுத் பிளாக் வளாகத்தில் உள்ள இந்திய கடற்படை தலைமையகத்திற்கு சென்ற இலங்கை கடற்படை தளபதி வெளிநாட்டு கடற்படை தளபதி ஒருவருக்கு வழங்கப்படும் மிக உயர் பாரம்பரிய கடற்படை அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தார். இலங்கை கடற்படை தளபதிக்கும் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதனுக்கும் இடையிலான உத்தியபுர சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்காக இருநாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துதல், பயிற்சி வாய்ப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் திறன் விருத்தி திட்டங்களை விரிவாக்குதல் உள்ளிட்ட இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து இரு தரப்பினருக்கும் இடையே மூலோபாய மட்டத்திலான கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றிருந்தது. இந்த உத்தியபூர்வ விஜயத்தின் போது இலங்கை கடற்படை தளபதி, இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி, இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் மற்றும் இந்திய விமான படையின் துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித் ஆகியோருடன் அதிகாரபூர்வ சந்திப்புகளிலும் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி துறையின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல்களிலும் புதுடெல்லியில் பங்கேற்றிருந்தார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டம், கூட்டு பயிற்சி திட்டங்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வான்வழி மற்றும் கடற்படை ஒத்துழைப்பு ஆகிய துறைகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. மேலும் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி துறைகளான ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்கும் நோக்கில் இலங்கை கடற்படை தளபதி இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள கொச்சி நகரில் உள்ள இந்திய கடற்படை கடற்படையின் தெற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் தெற்கு கடற்படை கட்டளை தளபதி வைஸ் அட்மிரல் சமீர் சக்சேனா அவர்களையும் உத்தியோகபூர்வமாக சந்தித்திருந்தார். இதன்போது இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையில் நிலவும் பயிற்சி பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் புதிய பயிற்சி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பில் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு பால மீன்மடு மீனவர் எழுச்சி கிராமம் 50 வீட்டு திட்டத்தில் வாழும் 30 குடும்பங்கள் மலசலக்கூடம் குடிநீர் மின்சாரமின்றி குப்பி விளக்கில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் ஓலை குடிசைகளில் வாழ்ந்து வரும் மக்களின் குறைகளை தீர்க்காத அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தமிழ் மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க போகிறார்களா என மக்கள் குமுறுகின்றார்கள். மட்டக்களப்பு நகரிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரையை அண்டிய பகுதியில் கடந்த 2000 மீனவர் எழுச்சி கிராமம் 50 வீட்டு திட்டம் என பெயர் சூட்டப்பட்டு உருவாகி குடியேற்றப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2004 ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தினால் இந்த வீட்டு திட்டம் பாதிக்கப்பட்டதை அடுத்து ஒரு சிலருக்கு மாற்று காணிகள் வழங்கப்பட்டு சுவிஸ் கிராமத்தில் குடியேற்றப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் 2006 பாதிக்கப்பட்ட மீனவர் கிராமத்தில் ஒரு சிலர் குடியேறி தொடர்ந்து 30 குடும்பங்கள் இன்று வரை வாழ்ந்து வருகிறது. இவர்களுக்கான காணி ஆவணங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. மேலசலக்கூடம் குடிநீர் மின்சாரமின்றி ஒரு நகர்பகுதியில் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்ற முன்னாள் போராளியும் 2 பிள்ளைகளின் தந்தையும் மீனவருமான அமிர்தலிங்கம் நவராஜ் தெரிவிக்கையில், நான் பாலம் மீன்மடு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு பிறந்து நான் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து செயற்பட்டு புனர்வாழ்வு பெற்று வந்த பின்னர் திருமணம் முடித்து நான் இருப்பதற்கு சொந்தமான காணி வீடு மலசலக்கூடம் இல்லை. பரல் வைத்து கிணறு அமைத்து தண்ணீர் பெற்று வருகின்றோம். அத்துடன் எனது பிள்ளைகள் மனைவி தொழுநோய்க்கான சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவ்வாறு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கும் நிலையில் சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மலசலக்கூடம் அமைத்து தருவதாக முன்வந்த போதிலும் பிரதேச செயலாளர் கிராம உத்தியோகத்தர் இது அரசு காணி கடல் பாதுகாப்பு வேலையம் என்று தெரிவித்து அனுமதி தர மறுத்து வருகின்றனர். இங்கு அரசாங்க அதிபர் காரியாலயத்துக்கு அருகிலுள்ள முழு அரசு காணிகளையும் பெரிய பணக்காரர்களுக்கு வழங்குகின்றனர். நாங்கள் ஏழைகள், காணி இல்லாமல் வீடு இல்லாமல் வாழுகின்ற எங்களுக்கு ஒரு 10 பேர்ச் காணி தருமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த கிராமத்தை பூர்வமாக கொண்ட 55 வயதுடைய பெண் கூறுகையில், நான் அடிப்படை வசதி எதுவுமின்றி பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் நானும் கணவரும் வாழ்ந்து வருகின்றோம். இங்கு முதல் பிரச்சனை 30 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றோம். இங்கு இளம் யுவதிகள் வயது முதிர்ந்தோர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மலசலக்கூடம் கிணறு மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். பிரதேச செயலாளர் கிராம உத்தியோகத்தர் எந்த ஒரு கவனமும் எடுக்கிறார்கள் இல்லை. பெண்கள் காட்டுக்குள் மலசலம் கழிக்க செல்லும் போது அதை வீடியோ எடுத்து முகநூலில் பதிவிடுகின்றனர். இதை கேட்க ஒருவரும் இல்லை. தேர்தல் காலத்தில் மட்டும் அரசியல்வாதிகள் வருவார்கள், எங்களுக்கு வாக்கு போடுங்க என்று சொல்லுகின்றார்கள். அதனை நாங்கள் செய்கிறோம். இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் எதுவும் செய்தது இல்லை, வந்ததும் இல்லை. எனவே எங்களின் அடிப்படை உரிமையான மலசலம் குடிநீர் மின்சாரம் செய்து தருமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறோம். அரசு காணி என தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கான ஆவணங்களை தர மறுக்கின்றதுடன் பரலில் கிணறு அமைத்து கரல் நீரை பெற்று வருவது கூட பொது சுகாதார பரிசோதகர்கள் கூட வந்து எங்களை பார்ப்பதில்லை. ஆனால் தேர்தல்கள் வந்தால் மட்டும் எல்லோரும் வருகின்றார்கள். எங்களுக்கு பக்கத்தில் அரசு காணி அதிகமாக இருக்கிறது. அதை பணம் படைத்தவர்கள் பிடித்து வேலி நாட்டி ஒரு வியாபாரமாக விற்பனை செய்து பிழைக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய காணி என பொய் சொல்கின்றார்கள். ஆனால் அது முழுக்க முழுக்க அரசு காணி தொடர்பாக அரசு அதிகாரிகளே அரசியல்வாதிகளே எந்தவிதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இந்த மீனவர் எழுச்சி கிராமம் அமைக்கப்பட்ட அந்த காணியில் உல்லாச விடுதி ஒன்று நிர்மாணிப்பதற்காக 2014 அப்போது இருந்த பிரதேச செயலாளர் ஒரு தனிநபருக்கு குத்தகைக்கு வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதன்போது பாலை மீன்மடுவில் உள்ள பொதுநல அமைப்புகள் ஆலய நிர்வாகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை தடை செய்ய வேண்டும் என அப்போது இருந்த ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து 2015 அனுமதி வழங்கி பிரதேச செயலாளரால் அது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இன்று அந்த மக்களுக்கு காணி ஆவணங்கள் வழங்காமல் இது அனர்த்த வலயமாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே அந்த இடம் ஹோட்டல் கட்ட அப்போது அனர்த்த வலயம் இல்லை அனுமதி வழங்குகிறார்கள். அந்த ஊரிலே பிறந்த காணி இல்லாத நாங்கள் குடியிருப்பது அனர்த்த வலயமா? ஏழைகள் காணி இல்லை என பத்து பேஜ் காணியை அடைத்தால் சட்டம் வெகு வேகமாக எங்கள் மீது பாயும். அதே நேரத்தில் சண்டியர்களும் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் பணபலம் படைத்தவர்கள் காணிகளை அடாத்தாக பிடித்து விற்பனை செய்யும் போது சட்டங்கள் அவர்களுக்கு எதிராக பாய்வது மிகவும் குறைவு. எனவே பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைகளுக்கு ஒரு சட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நீண்ட காலமாக குடியிருக்கும் 30 குடும்பங்களுக்கு காணி அனுமதி பத்திரங்கள் வழங்குங்கள் அல்லது மாட்டு காணிகளை வழங்குங்கள். இதிலிருந்து யாரும் எழும்ப போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். தேயிலை பறித்துக் கொண்டிருந்த 17 தோட்ட தொழிலாளர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி டிகோயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. குளவிக்கோட்டுக்கு இலக்கான ஒரு தோட்ட தொழிலாளி ஊடகங்களிடம் கூறுகையில், அட்டன் போலீஸ் பிரிவின் கீழ் உள்ள வனராஜ தோட்டத்தின் மேல் பகுதியில் உள்ள 7வது தேயிலை தோட்டத்தில் ஒரு மரம் மற்றும் பாறையில் கட்டப்பட்டிருந்த குளவிக்கூட்டிற்கு அருகில் வேலை செய்து கொண்டிருந்த போது தான் தாக்கப்பட்டதாக தெரிவித்தார். குளவிக்கோட்டுக்கு இலக்கான மற்றொரு தோட்ட தொழிலாளி கூறுகையில், புகையை உருவாக்கி குளவிக்கோட்டுக்கு இலக்காகியவர்களை காப்பாற்ற முயன்ற போதிலும் புகையை உருவாக்கிய குழுவையும் குளவிகள் தாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் ஒரு பகுதி சனிக்கிழமை இரவில் இடிந்து விழுந்ததைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 31 இன்று நீதிமன்றம் செயல்படாது என்று கொழும்பு சட்டத்தணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. கொழும்பு சட்டத்தணிகள் சங்கத்தின் செயலாளர் லஹிரு வெல்கம விடுத்துள்ள அவசர அறிவிப்பின்படி, நிலவும் சூழ்நிலை காரணமாக நீதிமன்ற வளாகத்துக்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. இன்று விசாரிக்கப்பட இருந்த அனைத்து வழக்குகளும் செப்டம்பர் 30, 2026 என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். நீதிமன்ற நடவடிக்கைகள் எவ்வாறு செயற்படும் என்பது குறித்து மேலதிக அறிவுறுத்தல்களை நீதிபதிகள் உரிய காலத்தில் வழங்குவார்கள் என்று கொழும்பு சட்டத்தணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு இடையில் இடைக்கால தடை உத்தரவுகளை நீட்டிப்பதற்கான கோரிக்கைகள் பதிவாளரிடம் விண்ணப்பிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். பாதிக்கப்பட்ட கட்டிடத்தின் அமைப்பு நிலையற்றதாக இருக்கலாம் என எச்சரித்துள்ள கொழும்பு சட்டத்தணிகள் சங்கம், சட்டத்தணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் அந்த கட்டிடத்துக்குள் நுழைய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சூழ்நிலைக்கேற்ப மேலதிக தகவல்கள் அறிவிக்கப்படும் என்று சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. கம்பகம் பமுனுகம எப்பாமுள்ள கடலில் நீராடி சென்ற தாய், அவரது மகள் மற்றும் 12 சிறுமி ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர்.
1: நேற்று மாலை சுமார் 5 அளவில் பமுனுகம எப்பாமுள்ள கடற்பரப்பில் நீராடுவதற்காக சென்றிருந்த போது அவர்கள் நீரில் மூழ்கியுள்ளனர். கடலில் மூழ்கி காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் நேற்று இரவு முதல் முன்னெடுக்கப்பட்டன. கடற்படை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். இன்று காலை சுமார் 9 அளவில் தாய், மகள் மற்றும் உறவினர்களான இரு சிறுமிகளில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. மற்ற சிறுவனின் சடலம் சிறிது நேரத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டுள்ளது. 35 தாய், 4 சிறுவன் மற்றும் 11, 13 இரண்டு சிறுமிகள் ஆகியோர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இதேவேளை குறித்த கடற்கரை பகுதி நீராடுவதற்கு ஆபத்தான இடம் என எச்சரிக்கும் அறிவிப்பு பலகைகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
2: இந்த நாட்களில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கின்றது. மே மாதத்துக்கு பின்னர் குறிப்பாக மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரை கடல் மிகவும் சீற்றமாக இருக்கும். தற்போது கடல் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. மீனவர்கள் கூட கடலுக்கு செல்வதில்லை. இலக்கந்து நீர்கொழும்பு பகுதிகளுக்கு சென்று பெரிய படகுகள் தான் அவர்கள் தொழிலில் ஈடுபடுகின்றனர். இந்த பகுதியில் பொதுவாக கரையில் இருந்தாலும் ஆபத்தான இடங்களுக்கு செல்ல யாரையும் அனுமதிப்பதில்லை. நேற்று கூட சிலரிடம், குறிப்பாக மீனவர்களிடம், கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தெளிவாக கூறியிருந்தோம். ஆனால் அவர்கள் மீண்டும் கடலுக்கு சென்றுள்ளனர். 6 ஒன்றாக இருந்துள்ளனர். அவர்களில் 4 நீரில் மூழ்கியுள்ளனர். ஏனைய 2 கரைக்கு வந்துள்ளனர். சனி, ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் இதுபோன்ற தொலைதூர பகுதிகளிலிருந்து வாகனங்களில் மக்கள் இங்கு வருகின்றனர். நாங்கள் மீனவர்கள் என்பதால் எச்சரித்தாலும் அவர்கள் எங்களது அறிவுரையை ஏற்றுக்கொள்வதில்லை. எங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். கடற்கரை முழுவதும் கடல் அலைகளில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றையும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை.
1: கண்ணால் பார்த்து கொண்டிருந்தும் அவர்களை பிடிக்க முடியவில்லை. கடல் அலைகள் மிகவும் வேகமாக வந்து கொண்டிருந்தன. அவர்களில் ஒருவர் கடலில் குதித்தார். ஆனால் அவரை பிடிக்க முடியவில்லை. அவரை கரைக்கு கொண்டு வர முயற்சித்த போதும் அலைகள் அவரை மீண்டும் கீழ் நோக்கி இழுத்து சென்றன. குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு நீராடுவதற்காகத்தான் அந்த தாய் சென்றதாக கூறப்படுகிறது.
0: மொரட்டுவ இதிபெத்த பிரதேசத்தில் பொல்ஹொட ஆட்டங்கரையில் இரண்டு இடங்களிலிருந்து உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட தலை மற்றும் கால் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக மொரட்டுமுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். மொரட்டுவ இதிபெத் குறை ஒழுங்கையில் உள்ள மரமில்க ஒன்றிற்கு பின்னால் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட தலை ஒன்றும் பிளாசியோஸ் வீதியில் உள்ள பாலடைந்த காணி ஒன்றிலிருந்து காலம் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து 119 அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீஸ் அதிகாரிகள் சென்று மேற்கொண்ட பரிசோதனையின் போதே இவை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு சென்று பரிசோதனை செய்தபோது அடையாளம் காண முடியாத அளவுக்கு அழுகிய நிலையில் உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட நபரின் வலது கால் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாண மேல் நீதிமன்றினால் 24 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதி தப்பியோடியுள்ள நிலையில் அவரை மீள கைது செய்ய விசேட போலீஸ் குழு தீவிர நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 14 சிறுமியை கடந்த 2021 பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றத்திற்காக 24 சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் நஷ்டஈட்டை வழங்க தவறின் மேலும் 3 சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்திருந்தது. அந்த நிலையில் மறுநாள் சனிக்கிழமை திடீர் சுயினம் என கூறி கைதி சிறை காவலர்களின் பாதுகாப்புடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் குறித்த கைதி வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கைதி தப்பிச் சென்ற நிலையில் சிறை காவலர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் யாழ்ப்பாண போலீஸ் விசேட குழுவினருக்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் மறுநாள் சனிக்கிழமை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கைதி தப்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் முடிவில் பிரதேச செயலகத்தில் கடமையாட்டிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வள உற்பத்தி திறன் பரிசீலனை குழு ஒன்றின் வருகையை முன்னிட்டு அலுவலக வளாகத்தை சுத்தம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் செய்திக்கு அமைவாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு சென்ற உத்தியோகத்தரை மின்சார தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். இந்த சம்பவத்தில் 37 பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மூலிகை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த வேளையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த விபத்து சம்பவித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தின் பின்னர் அவர் உடனடியாக தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 2024 செப்டம்பர் 21 தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருந்த 66 சந்தேக நபர்களை இலங்கை அதிகாரிகள் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள அரச ஊடகம் ஒன்றின் தகவலின்படி இந்த சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்ட 113 வழக்குகள் மீதான விசாரணைகளின் விளைவாக 6,000 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இதில் போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபர்கள் 102 பேருக்கு சொந்தமான 5,423 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட 3 சொந்தமான 209 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் அடங்குகிறது. மேலும் பிரமிட் மோசடி, சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் வெடிபொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடைய 8 நபர்களுக்கு சொந்தமான 367 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களில் 2 கிலோ 1,404 கிராம் தங்கம், 136 ஏக்கர் நிலம், 55 வீடுகள் மற்றும் 142 வாகனங்கள் ஆகியவை அடங்குகின்றது. இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சந்தேக நபர்களில் 28 பேர் மீது இந்தபோலின் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதேவேளையில் 38 பேர் மீது அத்தகைய அறிவிப்புகள் எதுவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கவில்லை. குற்றவாளிகளை நாடு கடத்துவதை எளிதாக்கும் வகையில் 2024 செப்டம்பர் முதல் இன்றபோல் ஊடாக 110 புதிய சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 18 நிலவரப்படி இலங்கை போலீசாரினால் வெளியிடப்பட்ட மொத்த சிவப்பு அறிவிப்புகளின் எண்ணிக்கை 236 உள்ளது. இதில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கான 96 அறிவிப்புகளும் அடங்கும். இந்த சந்தேக நபர்களில் 35 பேர் வெளிநாடுகளில் வசிப்பவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் தரவுகள் தெரிவிக்கிறது. இவர்களில் 18 பேர் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் 11 பேர் இந்தியாவிலும் தலா ஒருவர் வீதம் ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ், ரஷ்யா, கனடா மற்றும் இத்தாலியிலும் வசிக்கின்றனர். ஜனவரி மாத தொடக்கம் முதல் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 15,17,296 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மட்டும் 173,878 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் அதிகமானோர் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளனர். அந்த எண்ணிக்கை 41,781 ஆகும். இரண்டாவது இடத்தில் பிரித்தானியாவிலிருந்து 18,197 பயணிகளும், மூன்றாவது இடத்தில் சீனாவிலிருந்து 11,368 பயணிகளும் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளதோடு அந்த எண்ணிக்கை 380,011 பதிவாகியுள்ளது. பிரித்தானியா 148,598 சுற்றுலா பயணிகள், சீனா 99,875 சுற்றுலா பயணிகள். அதேவேளை இந்த ஆண்டின் ஒரே மாதத்தில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த மாதமாக பிப்ரவரி மாதம் பதிவாகியுள்ளது. அந்த மாதத்தில் 279,328 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். நாட்டின் மேல் மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மற்றும் அம்பாறை, மட்டக்களப்பு, ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகள் வறட்சியான காலநிலை நிலவும். 2026ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.5 மில்லியனை கடந்துள்ளது. இதில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம் மற்றும் சீனா போன்ற நாடுகள் காணப்படுகிறது. சில கடல் பிராந்தியங்கள் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: காங்கேசன் துறை முதல் மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும், ஹம்மாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலும் கரைக்கு அப்பாற்பட்ட கடற் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியானத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் குறித்த கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2 முதல் 3 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சிலாபம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையிலான கடலோரப் பகுதிகளில் கடல் அலைகள் கரையோரத்தை கடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே சிலாபம் முதல் கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையிலான கடற்பிராந்தியங்களில் உள்ள மீனவர்கள், கடற்சார் ஊழியர்கள் மற்றும் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை பல மாவட்டங்களுக்கு வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் பொலனறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொடநாகலை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் வெப்ப சுட்டேன் மற்றும் மனித உடலினால் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் பொதுமக்கள் இயன்றவரை அதிகளவு நீர் அருந்துவதுடன் நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
0: தற்போது நிலவும் வறட்சியான வானிலையால் நீர் விநியோகங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு என்ன என்பது தொடர்பில் ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
2: தற்போது நிலவும் சூழ்நிலையினால் மட்டக்களப்பு மற்றும் மொடநாகலை மாவட்டங்களில் மாத்திரமே ஓரளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் அந்த மாவட்டங்களிலும் நீர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்படவில்லை. மொடநாகலை மாவட்டத்தின் பிபிலை மற்றும் மெதகுமா ஆகிய 2 பிரதேசங்களிலும் நீர்மூலங்களில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையினால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே நீர் விநியோகிக்கப்படுகின்றது. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் தினமும் சுமார் 4 மணித்தியாலங்கள் நீர் வெட்டு அமல்படுத்தப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் ஏனைய அனைத்து நீர்வளங்கள் நிலையங்களும் வழமை போன்று இயங்கி வருகின்றன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள பெரிய நீர்த்தேக்கங்களில் தற்போது 30 முதல் 35% வரையான நீர் கொள்ளளவு காணப்படுவதாக எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள நீர்த்தேக்கங்களில் 50 முதல் 55% வரையான நீர்மட்டம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீர் மூலங்களில் இருந்து நீரை பெற்றுக் கொள்வதிலும் நீரை விநியோகிப்பதிலும் தற்போது எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது. எவ்வாறாயினும் இந்த நிலைமையை எதிர்கொள்வதற்காக நாம் தற்போது தயாராகி வருகின்றோம். எமது நிலத்தடி நீர் மூலங்களை அடையாளம் கண்டு அவற்றை தயார்படுத்தும் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். உண்மையில் மேல் மாகாணத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மேல் மாகாணத்தில் எமது முக்கிய நீர் மூலங்களாக கழுகங்கை, கலனிகங்கை, அத்தனகலோயா மற்றும் மகா ஓயா ஆகியவை உள்ளன. அதே போன்று லபுகம மற்றும் கலட்டுவாவ நீர்த்தேக்கங்களும் உள்ளன. இந்த 6 நீர் மூலங்களிலும் தற்போது போதுமான அளவு நீர் காணப்படுகின்றது. மேலும் லபுகம மற்றும் கலட்டுவாவ நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர் இன்னும் சுமார் 3 மாதங்களுக்கு போதுமானதாக உள்ளது. எனவே கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் நீர் விநியோக அழுத்தத்தை குறைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது மேற்கொள்ளப்படவில்லை.
0: இலங்கையில் எதிர்வரும் பெரும்

டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் முறையே சுமார் 44% மற்றும் 41% அதிகமாக உள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது. இலங்கை இறக்குமதி செய்யப்படும் உரங்களிலும் சர்வதேச கோதுமை விலைகளிலும் தொடர்ந்தும் தாங்கியுள்ளதால் சர்வதேச சந்தை மாற்றங்கள் நாட்டின் உணவு பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். உணவு மற்றும் விவசாய அமைப்பு, உணவு திட்டம், ஐநா பெண்கள் அமைப்பு, உலக வானிலை ஆய்வு நிறுவனம் உள்ளிட்ட ஐநா மனிதாபிமான அமைப்புகள் இணைந்து இந்த ஆசிய பசிபிக் பிராந்திய மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளன. அறிக்கையின்

0: திரளி பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்ததுடன் தொடர்ந்து வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, கஸ்லை கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
1: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Ligonnès.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris Lachapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

பிரதான செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகள். கூட்டணி கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுத்து வருவதால் தமிழக வெற்றிக்கழக அரசு தொடர இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு மற்றும் 3 மாதங்களை கடந்துள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள கட்சிகள் பல்வேறு வகையில் குடைச்சல் கொடுக்க தொடங்கியிருக்கின்றன. அதாவது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலைவாசி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை செயலாளருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அரசின் கொள்கை முடிவுகளில் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க நெருக்கடி கொடுத்து வருகிறது. தற்போது காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்காவிட்டால் அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவோம் என்று மிரட்டி வருகிறது. கூட்டணி கட்சிகள் இவ்வாறு நெருக்கடி கொடுத்து வருவது தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றிக்கழக அரசு எப்போது கவலும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு தமிழக வெற்றிக்கழக அரசை கவலையடை செய்துள்ளது. ஆட்சியில் தொடர வேண்டுமென்றால் தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகள் இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. கடைசியாக, கரூர் தொகுதி காலியானதாக கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதிலிருந்து 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, விராலிமலை, கரூர், அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் மீது தேர்தல் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் குறிப்பிட்ட காலத்துக்குள் இடைத்தேர்தல் நடைபெறுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. மேற்கண்ட 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தடை செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது. என்றாலும் இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ள தமிழக வெற்றிக்கழகம் விரைவாக தேர்தலை சந்திக்கவும் தயாராகி வருகிறது. அந்த வகையில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க கோரி முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை ஐகோர்ட்டில் அவசரமாக பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற வேண்டிய 7 தொகுதிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்படும். தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழகம் வெற்றி பெற்றால் மட்டுமே சட்டசபையில் அந்த கட்சியின் பலம் 114ஆக உயரும். இதுவும் பெரும்பான்மைக்கு போதாது. என்றாலும் இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக்

ஆமாமா, முகிலிருந்து தமிழக வெற்றிக்கழகத்திற்கு வந்த ஒரு எம்எல்ஏவின் ஆதரவுடன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பை சமாளிக்க கட்டாயம் வெற்றி என்ற இலக்குடன் இடைத்தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றிக்கழகம் தயாராகி வருகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி அதற்கான விடையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உஸ்பெகிஸ்தான் நாட்டில் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் அலி ட்ரயாலி டஸ்ட்லிக் விருதை அந்த நாட்டு அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகிய மத்திய ஆசிய நாடுகளுக்கான 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தொடங்கியிருந்தார். முதல்கட்டமாக உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டை சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவ்கந்த் மிர்சியோவோவ் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் மோடியை வரவேற்று அதிபர் மாளிகைக்கு ஒரே காரில் சென்றிருந்தனர். உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவ்கந்த் மிர்சியோவோவ் அழைப்பின் பேரில் அந்த நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தார். அதிபர் ஷாவ்கந்துடன் இருதரப்பு விரிவான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, கலாச்சாரம், உயர்கல்வி, அறிவியல் ஆராய்ச்சி, ஆயுர்வேதம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா, கனிம வளம், புவியியல் ஆராய்ச்சி தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நீண்டகால அடிப்படையில் இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்குவதற்கு உஸ்பெகிஸ்தானுடன் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டிருந்தது. 2 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் தாஷ்காண்டில் உள்ள குக் ஷராய் அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் நாட்டின் உயரிய விருது அதிபர் ஷாவ்கந்த் மிர்சியோவோவ் வழங்கி கௌரவித்திருந்தார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்துவதில் ஆற்றி வரும் பங்களிப்பை கௌரவிக்கும் நோக்கில் மோடிக்கு இந்த விருது அளிக்கப்பட்டுள்ளது. விருது பெறப்பட்டது தொடர்பாக பிரதமர் மோடி சமூக ஊடக பதிவு ஒன்றில், இந்த விருதை இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். இது இரண்டு நாட்டின் நாகரிகங்களுக்கு இடையிலான நீடித்த நட்பின் அடையாளம் என்றும் இந்த விருதை பெறுவதில் பெருமை கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு கிர்கிஸ்தானில் பிஷ்கெக் நகரில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டையொட்டி புட்டின், ஷின்பிங் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் மனதின் குரல் வானொலி நிகழ்வு வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடி வருகிறார். அதன்படி 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி நேற்று ஒலிபரப்பானது. அதில் இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்ற மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இதன் மூலம் நமது இளைஞர்களுக்கு வலுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். போதைப் பொருள் பழக்கம் தனிநபரை மட்டும் பாதிப்பதில்லை, அவரது குடும்பத்தையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திலிருந்து இதுவரை 108 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் 275க்கும் மேற்பட்ட இந்தியர்களை இன்னமும் காணவில்லை என்றும், மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் 598 இந்திய குடிமக்கள் சீனாவிலிருந்து நேபாளத்திற்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்துள்ளதாகவும், சீன பகுதியில் உள்ள சுமார் 900 இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் தொடர்பு கொள்ளும் நிலையில் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது. முறையான தேர்வுக்கான மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடத்த வேண்டுமா என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஷித் தீப்கே தெரிவித்தார். மும்பை நீதிமன்ற தேர்வில் முறைகேடுகள் நடந்தன. பல மையங்களில் சுட்டிகள் மற்றும் விசை பலகைகள் வேலை செய்யவில்லை. சில இடங்களில் 5 நிமிடங்களிலேயே சர்வர்கள் செயலிழந்துவிட்டது. இதனால் பல மாணவர்கள் தேர்வை முழுமையாக எழுதி முடிக்கும் முன்பே தோல்வியடைந்ததாக குறிப்பிடப்படுகிறது. மாணவர்கள் காலை முதலே இங்கு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று அவர்களின் போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்வு மீண்டும் நடத்தப்படும் என்றும், முந்தைய தேர்வு முயற்சி ரத்து செய்யப்படும் என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் மற்றும் பாராட்டுகிறோம். இருப்பினும் நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். ஏன் இது மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது? ஒரு தேர்வு முறையாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய
ஒவ்வொரு முறையும் மாணவர்கள் போராட்டம் நடத்த வேண்டுமா? எத்தனை முறை தேர்வை ரத்து செய்வீர்கள்? எத்தனை முறை தேர்வை நடத்துவீர்கள்? மீண்டும் தேர்வை நடத்தும் போது சமீபத்திய குளறுபடிகளை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள். தேர்வு நடந்த தகுதியற்ற மாயங்கள் பட்டியலிட்டு தடை செய்யுங்கள். இனி இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்யுங்கள். மாணவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க கூடாது, படித்துக் கொண்டிருக்க வேண்டும். படிப்பது மற்றும் தேர்வுகளை எழுதுவதுதான் அவர்களின் பணி. அவர்களை போராட தூண்டுவது அரசின் தோல்வி என தீப்கே குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக தமிழக வெற்றி கழகம் திகழ வேண்டும் என புதிய தமிழக கட்சித் தலைவர் கா கிருஷ்ணசாமி தெரிவித்தார். திண்டுக்கல் வாகன விபத்தில் பலியான சிறார்களுக்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையையும் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு போட்டி இளைஞர்களை சீரழிக்கிறது என்று அநாகரிகமாக கொச்சிப்படுத்தி பேசியிருக்கின்ற சோழவந்தான் தொகுதி தமிழக வெற்றிக்கழக சட்டப்பேரவை உறுப்பினரையும் தமிழக வெற்றிக்கழக அரசையும் கண்டித்து ஒன்றிணைந்த மதுரை மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே வரும் செப்டம்பர் 3 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நேற்று சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்த சிறார்கள் மீது வேன் மோதியதில் 4 உயிரிழந்துள்ளனர். மொத்தமாக பயணச்சீட்டு முன்பதிவு செய்தால் ஆந்திராவில் வீட்டுக்கே சென்று பயணிகளை ஏற்றி செல்லும் அரசு பேருந்துகள் விரைவாக அறிமுகமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் ஆர்டிசி பேருந்துகளில் பயணிகளை கவரும் வகையில் விஜயவாடா மண்டல ஆர்டிசி அதிகாரிகள் ஒரு புதிய அணுகுமுறையை கையாள உள்ளனர். தமிழ்நாட்டில் 2011 வரை இருந்த வீடுகளின் எண்ணிக்கையை விட தற்பொழுது 15% அதிகரித்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அரோகரா முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் கொடியேற்ற நிகழ்வை கண்டு மகிழ்ந்தனர். 12 நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக செப்டம்பர் 9 தேரோட்டம் நடக்க உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1,080 குறைந்து 1 1,14,960 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 135 குறைந்து 14,370 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 260 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 22 பெண் உயிரிழந்தார். 5 காயமடைந்துள்ளனர். சூரிச் அருகே இருந்த குதிரை பந்தய தடத்தில் இரவு வேளையில் சம்பவம் நடந்ததாக காவல்துறை கூறுகிறது. அவர்களுக்கு பின்னிரவு சுமார் 2:30 அளவில் தகவல் கிடைத்துள்ளது. 24 இடைப்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்களின் 4 ஆண்கள், 1 பெண். சிலருக்கு லேசான காயம், சிலர் மோசமான நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவரை காவல்துறை தேடி வருகிறது. பாதுகாப்புக்காக சம்பவம் நடந்த இடம் மூடப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவரின் அடையாளமும் நோக்கமும் இன்னமும் தெரியவில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவலை அடுத்து அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகுவின் மகன் ஜாமீர் நெத்தன்யாகு வெளியேறினார். புளோரிடா மாகாணத்தில் வசித்து வந்த ஜாமீர் நெத்தன்யாகு இஸ்ரேலுக்கு அவசரமாக புறப்பட்டார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் காணாமல் போன அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்வையிட மாட்டோமா என ஏங்கி பலரும் காத்திருக்கின்றார்கள். இந்த வேளையில் ஒரு அதிசயம். ரஸ்வா வட்டாரத்தில் வெள்ளம் ஏற்பட்டு 3 6 சிறுமி மீட்கப்படும் காணொலி வெளியாகியிருக்கிறது. சேரும் சகதியும் நிறைந்திருக்கும் திமோர் கிராமத்தில் சம்பவம் நிகழ்ந்தது. நேபாள அதிகாரிகள் மீட்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து அழுகை சத்தம் கேட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். மின்னல் வேகத்தில் இடிபாடுகளை அகற்றி பிள்ளையை பாதுகாப்பாக அதிகாரிகள் வெளியே கொண்டு வந்தனர். மனிஷா என அடையாளம் காணப்பட்டிருக்கும் சிறுமியை இப்போது மீட்பு குழுவினர் கவனித்து வருகின்றனர். சிகிச்சைக்காக மனிஷா காத்மாண்டுவில் உள்ள வீர் மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்டார். விடாமுயற்சியுடன் மனிஷாவை காப்பாற்றிய மீட்பு குழுவுக்கு இணையத்தில் பாராட்டு மழை பொழிகிறது. மனிஷாவின் குடும்பம் எங்கே என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். காணாமல் போயிருக்கும் மனிஷாவின் குடும்பத்தை தேடும் முயற்சியும் அதிகாரிகள் எடுத்துள்ளனர்.
நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் மீட்கப்பட்ட சில உடல்கள் தற்காலிகமாக புதைக்கப்பட்டுள்ளன. புதைப்பதற்கு முன் ஒவ்வொரு உடலிலிருந்தும் மரபணு மாதிரிகள் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குடும்பத்தினர் பின்னர் உடல்களை அடையாளம் கண்டு இறுதிச் சடங்குகளுக்காக அவற்றை மீட்டுக் கொள்ளலாம். நேபாளத்தில் இதுவரை 752 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. 2502 பேரை காணவில்லை. அவர்களில் 589 பேர் வெளிநாட்டவர்கள். திபெத்தில் 16 பேர் இறந்ததாகவும் 546 பேரை காணவில்லை என்றும் சீன அரசாங்க ஊடகம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 768 பேர் இறந்துள்ளனர். 3048 பேரை காணவில்லை. மீட்கப்பட்ட பல உடல்கள் அழுக தொடங்கியதால் பொது சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு அவற்றை புதைக்க வேண்டியிருப்பதாக நேபாள வெளியுறவு செயலாளர் அம்ரித் பகதூர் ராய் கூறுகின்றார். உடல்களை பாதுகாப்பாக 1000க்கும் அதிகமான குளிர்சாதன பெட்டிகள் பாதுகாப்பதற்காக தேவைப்படுவதாக கூறிய நேபாளம் வெளிநாடுகளிடம் உதவி கேட்கிறது. நேபாளத்தில் வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்த நுவாஹோட் மாவட்டத்தில் உள்ள திரிபுவன் திரிசூலி இடைநிலை பாடசாலையில் அதிபர் ராஜேந்திர தவாடி சரியான நேரத்தில் தான் எடுத்த முடிவால் 900 மாணவர்களின் உயிரை காப்பாற்றியுள்ளார். இந்த பாடசாலையில் மொத்தம் 1600 அதிகமான மாணவர்கள் கல்வி கேட்கும் நிலையில் அந்த பகுதியில் வெள்ள அபாயம் குறித்து சில நிமிடங்களுக்கு வெவ்வேறு நபர்களிடமிருந்து தனக்கு தொடர்ச்சியாக 4 எச்சரிக்கை அழைப்புகள் வந்ததாக அதிபர் ராஜேந்திர தவாடி தெரிவிக்கின்றார். குறிப்பாக வெள்ளநீர் ஏற்கனவே மேல்மட்ட பகுதியான பெத்ரவாதி குடியேற்றத்துக்குள் பூந்துவிட்டதாக அந்த அழைப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தாமதிக்காமல் மாணவர்களை உடனடியாக வெளியேற்ற அவர் முடிவு செய்தார். வெள்ளம் வரும் என்ற எச்சரிக்கை பொய்யாக போய் அன்றைய வகுப்புகள் தடைப்பட்டாலும் அதனால் பெரிய இழப்பு எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. ஆனால் ஒருவேளை வெள்ளம் வந்துவிட்டால் அது நூற்றுக்கணக்கான பிள்ளைகளின் உயிரை பறித்துவிடும் பேரழிவாக மாறிவிடும் என எண்ணியதாக அவர் கூறுகின்றார். அவர்கள் உயர்வான பகுதிக்கு வெளியேறி சென்று கொண்டிருந்த போதே ஆற்றிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் இருந்த விடுதி கட்டடம் வெள்ள நீரில் மூழ்கியதை அவதானிக்க முடிந்ததாக கூறுகின்றார். நாங்கள் இன்னும் 10 நிமிடங்கள் தாமதித்திருந்தால் மாணவர்களும் நானும் இன்று உங்களிடம் பேசியிருக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என ஈரான் தலைமை மதகுரு மொஸ்தபா ஹமேனி அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பிப்ரவரி 22 தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்தான், குவைத், கட்டார், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனிடையே ஹார்மோஸ் நீரிணையும் ஈரான் மூடியதால் உலக அளவில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான போரை நிறுத்திக் கொள்ளுமாறு பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என ஈரான் தலைமை மதகுரு மொஸ்தபா ஹமேனி அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருப்பதாவது, இஸ்லாமிய நாடுகளின் பிரச்சினைகளுக்கான தீர்வு என்பது ஒத்த கருத்து, நட்பு, நன்மையின் பாதையில் ஒத்துழைப்பு ஆகியவையாகும். தெரிந்தோ தெரியாமலோ, வேண்டுமென்றோ அறியாமலோ முஸ்லிம்களிடையே பிளவையும் மோதலையும் ஏற்படுத்தும் எவராக இருப்பினும் அவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாகவே கருதப்படுகின்றார்கள். ஆகையால் உங்கள் உண்மையான எதிரியை அடையாளம் கண்டு அவர்களின் திட்டத்தை புரிந்து கொண்டு அதனை எதிர்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐஸ்லாந்து சேருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் திட்டத்தை நாட்டு மக்கள் நிராகரித்துவிட்டனர். இதனால் ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் ஐஸ்லாந்து சேருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஐஸ்லாந்து தீவு ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருவது தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கும் திட்டத்தை நாட்டு மக்களிடம் முன்வைத்தது. இது தொடர்பான வாக்கெடுப்பில் 50% மேற்பட்டோர் திட்டத்திற்கு எதிராக

அறிவித்தது. இதனால் 2027 ஆண்டில் ஐரோப்பிய யூனியனில் சேர ஐஸ்லாந்து திட்டமிட்டிருக்கிறது. தற்போது அந்த திட்டத்தை ஐஸ்லாந்து மக்கள் நிராகரித்துவிட்டனர். இதனால் ஐரோப்பிய யூனியனில் ஐஸ்லாந்து சேருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய யூனியனில் ஐஸ்லாந்து சேருவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் சுமூக முடிவு எட்டப்படாமல் முடிவடைந்தது. ஐஸ்லாந்து தற்போது நேட்டோ அமைப்பின் உறுப்பினராக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா எதிர்நோக்கும் பெட்ரோலிய நெருக்கடியை சமாளிக்க வெனிசுவேலாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உதவும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் பெட்ரோலிய இருப்பு 44 ஆண்டுகள் இல்லாத அளவு குறைவடைந்துள்ளது. விரைவில் வெனிசுவேலாவிடம் இருந்து பெட்ரோல் பெற்றுக்கொள்ளும் பணிகள் தொடங்கும் என்று ட்ரம்ப் தமது சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். ஆனால் வெனிசுவேலாவில் எரிபொருள் உற்பத்தி தொடங்க முதலீடு முறையான உட்கட்டமைப்பும் முதலில் தேவை என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவுடனான எரிசக்தி ஒப்பந்தம் 25 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ட்ரோட்ரிக் தெரிவிக்கின்றார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது அளவுக்கு மீறிய படைப்பலம் பிரயோகம் செய்யப்பட்டதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மேலும் அங்கு வாழும் மக்களுக்கு பல்வேறு உரிமைகளை பாகிஸ்தான் வழங்காமல் உள்ளது. இதனால் பாகிஸ்தானை கண்டித்து அடிக்கடி அங்கு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் பாகிஸ்தானை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட தாக்குதல்களில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் உயிரிழந்ததுடன் பலர் பலத்த காயமும் அடைந்திருந்தனர். இதற்கு இந்தியா, ஐநா சபை உள்ளிட்டவை ஏற்கனவே கடும் கண்டனங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் அரசு மறுத்திருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் மனித உரிமைகள் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவும் ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் நீண்டகால அரசியல் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சினைகள், நிர்வாகம் மீதான அவநம்பிக்கை, நிர்வாக குளறுபடிகள் உள்ளிட்டவை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அதில் போராட்டக்காரர்கள் மீது அளவுக்கு அதிகமாக படைப்பலம் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதில் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரின் தாக்குதல்களில் ஜூன் மாதம் முதல் நடைபெற்ற உயிரிழப்புகள் குறித்தும் பலத்த காயங்கள் குறித்தும் சுதந்திரமான மற்றும் பாரபட்சமற்ற முறையிலான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசியல் ஆர்வலர்கள் மீது பயங்கரவாத எதிர்ப்பு தடுப்பு காவல் சட்ட விதிகளின் கீழ் பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பது கவலை அளிப்பதாகவும் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவிக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தல் சுட்டிக்காட்டியுள்ள மனித உரிமைகள் ஆணையம் அதிக அளவில் படைகள் குவிப்பு, தகவல் தொடர்புக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள், முக்கிய அரசியல் கட்சிகள் புறக்கணிப்பு, பல கட்டங்களாக நடத்தப்பட்ட தேர்தல், 7 தொகுதிகளுக்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது ஆகியவை தேர்தல் நடவடிக்கை மீதான நம்பகத்தன்மை குறித்து சந்தேகத்தை எழுப்புகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசியாவின் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க புதிய நடவடிக்கைகளை பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அவை செப்டம்பர் 1 நடப்புக்கு வரும். மலேசியர்கள் மானிய விலையில் வாங்கக்கூடிய 6.95 பெட்ரோலின் அளவு மாதத்திற்கு 200 லிட்டரில் இருந்து 300 லிட்டராக உயர்த்தப்படும். அது சில பிரிவினருக்கான டீசல் அளவு 400 லிட்டராக அதிகரிக்கப்படும். 18 முதல் 30 வரையிலான மலேசியர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும். ஜெமினி என்டர்பிரைஸ் உள்ளிட்ட சில செயலிகளை அவர்கள் இலவசமாக பயன்படுத்தலாம். பள்ளி பராமரிப்பு, மின்னிலக்க சுகாதார கட்டமைப்பு, சிறு நிறுவனங்களுக்கான நுண்கடன் ஆகியவற்றுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். மின்னியல் விலைப்பட்டியல் முறையிலிருந்து விலக்கு பெறும் நிறுவனங்களுக்கான ஆண்டு வருமான வரம்பு 3 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்படும். நாட்டின் பொருளியல் வளர்ச்சியின் பலன் மக்களுக்கு திருப்பி கிடைக்க வேண்டும் என்று அன்வர் கூறுகின்றார். இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை ஒன்றில் மகப்பேற்று பிரிவில் ஏற்பட்ட தீயில் 14 பச்சிளம் குழந்தைகள் இறந்தது தொடர்பாக 8 அதிகாரிகள் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமர் சிபா ஷரீப் உத்தரவிட்டுள்ளார். புதன்கிழமை காலை 6:30 பிறகு ஏற்பட்ட தீ சுமார் 2 நிமிடங்களுக்கு பிறகு முழுவதும் பரவியதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அப்போது அங்கு 15 குழந்தைகள் இருந்துள்ளனர். தாதியர் ஒருவரால் 1 குழந்தையை மட்டுமே காப்பாற்ற முடிந்திருக்கிறது. மருத்துவமனை நிர்வாக இயக்குநர், பச்சிளம் குழந்தைகள் பிரிவின் தலைவர் உள்ளிட்டோர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் முறையான தீ அவசரகால பயிற்சிகள் இல்லை என்றும் முதற்கட்ட விசாரணை அறிக்கை கூறுகிறது. குளிர்சாதன கருவிகளிலிருந்து ஏற்பட்ட மின் பொறி தீக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் முன்னதாக கூறப்பட்டது. எனினும் தீக்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. விசாரணை தொடர்கிறது.

மருத்துவ கல்விக்கும் ஆய்வுக்கும் தானமாக வழங்கப்பட்ட உடல்களில் சில பாகங்கள் கள்ள சந்தையில் விற்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அது தொடர்பான வழக்குகளை முடித்துக் கொள்ள $53 மில்லியன் வழங்க ஹவாட் மருத்துவ பள்ளி இணங்கியுள்ளது. உடல்கள் முறையற்ற வகையில் கையாளப்பட்டு விற்கப்பட்டிருக்கலாம் என்று கூறி 47 பேரின் உறவினர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர். ஹவாட் மருத்துவ பள்ளியின் பிணவரை முன்னாள் நிர்வாகி செட்ரிக் லாட்ச் உடல் பாகங்களை திருடிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மூளை, தோல், கைகள், முகம் உள்ளிட்ட உடல் பாகங்கள் அவர் வாங்குபவர்களுக்கு அனுப்பியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். எந்தெந்த உடல்களிலிருந்து பாகங்கள் திருடப்பட்டன என்பதை துல்லியமாக கண்டறிய முடியவில்லை என்று ஹவாட் கூறுகிறது. லோட்சுக்கு கடந்த ஆண்டு 8 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஹவாட்டுக்கு தெரியாமல் அந்த அனுமதியின்றியும் அவர் செயற்பட்டதாக பல்கலைக்கழகம் கூறுகிறது. வடக்கு சைப்ரஸில் 270 பயணிகளுடன் சென்ற கப்பல் கடலுக்கு நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஹைரேனியா கடற்கரையில் துருக்கியின் தாசசோ துறைமுகத்திலிருந்து நேற்று பயணிகள் கப்பல் புறப்பட்ட நிலையில் கடற்கரையிலிருந்து 4 கடல் மைல் தொலைவு சென்றபோது நீர் கசிய தொடங்கி கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கப்பல் கவிழ்ந்து விபத்து குறித்து தகவலறிந்த மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மீட்பு பணியில் கடலோர காவல் படையும் ஹெலிகாப்டரும் ஈடுபடுத்தப்பட்டது. மேலும் கப்பலில் பயணிகள் பணியாளர்கள் என 270 பேர் இருந்ததாகவும் அவர்களில் 6 பயணிகள் பலியானதாகவும் இதுவரை 159 பேர் மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. மேலும் ஹைரேனியா துறைமுகத்தில் ஆம்புலன்ஸ் சேவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கிராண்ட் ஹன்யோன் தேசிய பூங்காவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 15 பேரை காணவில்லை. நேற்று நீரில் பெரிய பாறைகள், உலோக பாகங்கள், மெட்ட சிதைவுகள் ஆகியவை அடித்துச் செல்லப்படுவது காணொலியில் தெரிகிறது. நேற்று முன்தினம் மதிய வேளையில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஹைபாப் பிளத்தோ எனும் பகுதியில் மழை பெய்ததால் வெள்ளம் ஏற்பட்டதாக தேசிய பூங்கா சேவை தெரிவிக்கிறது. இதுவரை சுமார் 60 பேர் பாதிக்கப்பட்டதாக அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் அதிகமானோர் வெளியேற்ற திட்டமிடப்படுகிறது. அந்த பகுதியில் நெடுந்தூர நடைப்பயணம், முகாமிடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள், குறித்த தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மலேசியாவில் புகை மூட்டம் அக்டோபர் மாதம் வரை நீடிக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அப்போதுதான் காற்று வீசும் திசையில் மாற்றம் ஏற்பட்டு நாட்டை நோக்கி செல்லும் புகை குறையலாம். நாட்டில் தற்போது நிலவும் புகை மூட்டச் சூழல் 2019 இருந்த நிலையை போன்று இருப்பதாக மலாஜாப் பல்கலைக்கழகத்தின் வானிலை ஆய்வாளர் அசியான் அபுசமா கூறுகின்றார். அப்போது போலவே காற்று தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் வீதுவதை நிறுத்தும் போது வானம் தெளிபடையலாம் என்கின்றார் அவர். சுமாத்ராவிலும் ஹாலிமேட்டனிலும் தொடர்ந்து காட்டு தீ எரிந்தாலும் கூட காட்டின் திசை மாறினால் புகை மூட்டம் குறையலாம் என்று அவர் கூறுகின்றார். கலிமாத்தனில் கடந்த மாதம் 1339 காட்டு தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இந்த மாதம் எண்ணிக்கை 9800 அதிகமாக பதிவாகியிருக்கிறது. காட்டு தீ சம்பவங்கள் ஏற்படுவதற்கு எல்னினோ என பரவ நிகழ்வு முக்கிய காரணம் என்று அலிசான் நம்புகிறார். எல்னினோ எனப்படும் போது மழை பொழிவும் குறையும், வெப்பநிலை அதிகரிக்கும். அதுவே காட்டு தீ ஏற்படுவதற்கு வழிவகுக்கக்கூடும் என்று அவர் கூறுகின்றார். வெள்ளச்சட்டையுடன் வந்தவர்கள் சிறிது நேரத்தில் தலை முதல் கால்வரை சிவப்பு. ஸ்பெயினில் புனோல் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் டொமேட்டினோ தக்காளி திருவிழா மீண்டும் களைகட்டியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி மகிழ்கின்றனர். தக்காளிகளை ஏற்றிய லோரிகள் கூட்டத்தின் நடுவே செல்ல அவற்றிலிருந்தும் தக்காளிகள் அள்ளி வீசப்படுகிறது. பாடல்கள் ஒலிக்க பங்கேற்பாளர்களின் வெள்ளை ஆடைகளில் விரைவிலேயே சிவப்பு நிறமாக மாறுகிறது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த தக்காளி சண்டை சுமார் 20,000 பேர். கடந்த 3 ஆண்டுகளில் பங்கேற்றவர்களில் சுமார் 40% வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என ஸ்பெயினின் செய்தி நிறுவனம் ஒன்று கூறுகிறது. அண்மை காலங்களில் இந்தியர்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. 2011 வெளியான ஒரு திரைப்படமான பாலிவுட் திரைப்படமான சிண்டகி நா மிலேஜி டொபாரா அதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. படத்தில் இடம்பெற்ற லா டொமேட்டினா காட்சி இந்தியாவில் பலருக்கு இந்த விழாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தக்காளி சண்டைக்கு பிறகு புலோனின் சாலைகள் தண்ணீர் பாய்ச்சி சுத்தம் செய்யப்படுகிறது. தக்காளியில் உள்ள சிட்ரிக் அமிலம் சுத்தப்படுத்தப்படும் தன்மை கொண்டது. அதனால் தக்காளியால் சிவந்த சாலைகள் விழா முடிந்ததும் முன்பை விட சுத்தமாக கூட மாறுகிறது.
தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிருக்கான ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டி. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் 94 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தாய்லாந்தை நேற்று வென்றது. முதலில் இந்தியா 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ஓட்டங்கள் சேர்க்க தாய்லாந்து 16.1 ஓவர்களில் 65 ஓட்டங்களுக்கே 10 விக்கெட்டுகளையும் இழந்தது. பாகிஸ்தானுக்கு எதிரான லண்டன் லார்ட்ஸ் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 194 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்லும் என இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா போன்ற நாடுகளில் நடைபெறுகிறது. ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக அணிகள் பலவும் தங்களுக்குள் இருதரப்பு ஒருநாள் தொடர்களில் விளையாடி வருகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் ICC ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்லும் என இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் துணைத் தலைவர் ரஜீவ் சுக்லா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதும் மிகுந்த அதிர்ச்சியடைந்ததாக சூரியகுமார் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கால்பந்து வீரர் லியோனஸ் மெஸ்ஸி ஃப்ரீ கிக்கில் கோல் அடித்தவர்கள் பட்டியலில் 74 கோல்களுடன் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். MLS தொடரில் லியோனஸ் மெஸ்ஸியின் அபாரமான ஆட்டத்தினால் இன்று மியாமி 7-1 என மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. முன்னாள் பிரேசில் வீரர் மார்செலினோ ஹரியோஹா 78 கோல்களுடன் முதலிடத்தில் இருக்கிறார். லியோனஸ் மெஸ்ஸி இன்னும் 5 ஃப்ரீ கிக் கோல் அடித்தால் முதலிடத்தை பிடிப்பார். தற்போது ஓய்வு பெறாமல் விளையாடும் வீரர்களில் மெஸ்ஸி முதலிடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ 63 கோல்களுடன் இந்த பட்டியலில் 9வது இடத்தில் இருக்கிறார். ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை நேற்று வீழ்த்தி சாம்பியனானது. நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய அந்த அணி கோப்பையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. போட்டியின் வரலாற்றில் ஜெர்மனிக்கு இது 4வது கோப்பையாகும். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் முதல் நாளில் இத்தாலியின் ஜஸ்மின் பால்னி, ஸ்பெயினின் டேனியல் அகிலார் ஆகியோர் உள்ளிட்டோர் தங்களின் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றனர். நிறைவாக நாணய மாற்று விதங்கள். நாணய மாற்று வீதங்களுக்கு அனுசரி வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 91 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 62 சதமாகவும், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 47 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 50 சதமாகவும், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 406 ரூபாய் 15 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 95 சதமாகவும், ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 10 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 36 சதமாகவும், ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 58 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 75 சதமாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள். இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலகம் இணையதளத்தினர் இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள். பாரிஸ் லாஷ்வெல்லில் அமைந்திருக்கும் VT கஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் VT சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 3 மணி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சங்கமத்தினுடைய மறு ஒலிபரப்போடு இணைந்திருப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது சங்கமம். நிதிய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம்.

0: அங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் என்று அதிகாரம் 82 தீநட்பு என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 812. உரிநட்டு அறிநொறும் ஒப்பிலார் கெண்மை பெறினும் இழப்பினும் என். உரிநட்டு அறிநொறும் ஒப்பிலார் கெண்மை பெறினும் இழப்பினும் என்.
1: நாள் தவறினாலும் தவறும், நாகன் நல்லானை சந்திப்பது தவறாது. நல்லான் அந்த ஊரில் உள்ள பெருநில கிழார்களில் ஒருவன். கண்ணுக்கட்டிய தூரம் அவனுக்கு கழனிகள் உண்டு. ஆற்று பாசனம், அதுவும் ஆற்று படுக்கையை ஒட்டிய வளம் பொருந்திய பூமி, முப்போகம் விளையக்கூடிய செழிப்பான நிலம், அவன் வீட்டு களஞ்சியத்தில் மாணிக்க நெல்மணிகள் நிறைந்திராத நேரமே இருந்ததில்லை. நாகன் அவனுக்கு நண்பன், அவனை தன் உயிரிலும் மேலாக நேசித்தான் நல்லான். எளிதில் ஜாரையும் நம்பி அவர்பால் அளவற்ற அன்பும் நட்பும் கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது நல்லானின் இயல்பு. அவனிடம் மிக நெருங்கி பழகிய நாகன் நல்லானின் இதயத்தில் சிறந்ததோர் இடத்தை பிடித்திருந்தான். நாகன் தங்கைக்கு திருமணம், அந்த விழா இனிது நிறைவேற தேவைப்பட்ட பணமும் பொருளும் கொடுத்து நாகனுக்கு நல்லான் உதவினான். கிழமை தோறும் நாகன் வீட்டுக்கு நல்லான் மாளிகையில் இருந்து தும்பைப்பூ போன்ற அரிசி அவன் வீட்டு தேவைக்கேற்ப அனுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கும். குடிசை வீட்டில் வாழ்ந்த நாகனுக்கு அழகிய கல்வீடு ஒன்று கட்டி பெரிசாக வழங்கியிருந்தான் நல்லான். நாகன் நல்லானை சந்திக்கும் போதெல்லாம் அவன் செய்யும் உதவிகளுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்பான். நல்லானின் அறிவாற்றல், செயலாற்றல், இனிய குணம், நல்ல பண்பு, நட்புக்கு இலக்கணமாக திகழும் தன்மை இவற்றையெல்லாம் நாகன் பாராட்டிக் கொண்டே இருப்பான். நல்லானுக்கே சலிப்பு போகிற அளவுக்கு நாகன் அவனை புகழ்ந்து உரைப்பான். போதும் அப்பா போதும், என் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன், அதற்கு கைமாறாக நீ என்னை பாராட்ட தேவையே இல்லை. எந்த நிலையிலும் நமது நட்பு அழியாமல் நீடித்தால் அது ஒன்றே எனக்கு மனத்தெம்பினை அளிக்கும், மகிழ்ச்சியை தரும் என்று கண்களில் நீர் துளிர்க்க நல்லான் நாகனிடம் கூறுவான். திடீரென்று ஓராண்டு கடும் புயல், மழை, ஊரங்கும் வெள்ளம், தொடர்ந்து 10-15 நாட்கள் பெய்த மழையாலும் அடித்த புயலாலும் ஆறு திசை மாறியது. ஆற்றின் கரைகள் இருந்த இடம் தெரியவில்லை. அதன் விளைவு ஆற்று படுக்கையொட்டிய நல்லானின் கழனிகள் அனைத்தும் மண்மூடி போய்விட்டன. அந்த ஊரில் எந்த நிலக்கிழாருக்கும் ஏற்படாத இழப்பு நல்லானுக்கு ஏற்பட்டுவிட்டது. மழையும் புயலும் ஓய்ந்த பிறகு நல்லான் தன் நிலங்களை காண சென்றான். மண் மேடுகள் தான் தென்பட்டன. குவிந்து கிடக்கும் மண்ணையும் மணலையும் அகற்றி அமிழ்ந்து கிடக்கும் வயல்களை சீர்படுத்துவதற்கு ஓராண்டு காலமாகும். நல்லான் மனம் முடிந்து போனான். எனினும் மீண்டும் அந்த வளமிகு பூமியை செம்மைப்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பினான். தன் துயரத்தை நாகனுடன் பங்கிட்டுக் கொள்ள துடித்தான். 4-5 நாட்களாகவே நாகன் அவன் வீட்டுக்கு வரவில்லை. வெள்ளத்தில் ஏதாவது நாகனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டதோ என்ற கவலையில் அவனை அழைத்து வர நல்லான் ஆளை அனுப்பினான். அனுப்பப்பட்ட ஆளிடம் நாகன் நாளை வருகிறேன் என்று சொல்லி அனுப்பியிருந்தான். இதே பதில்தான் நாகனிடமிருந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருந்தது. பிறகு நல்லான் கேள்விப்பட்டான், நாகன் இப்போதெல்லாம் அந்த ஊரின் மற்றொரு நிலக்கிழார் வெள்ளான் என்பாரின் வீட்டிலேயே இருக்கிறான் என்று. வெள்ளானின் நிலங்கள் மேட்டு பாங்கான இடத்தில் இருந்ததால் அதிகம் பாதிக்கப்படவில்லை. நல்லானுக்கு ஏற்பட்டது போன்ற பேரிழப்பு ஏற்படவில்லை. நாகன் வெள்ளானை புகழவும் வாழ்த்தவும் தன் நாக்கை வளைத்துக் கொள்வது அவனுக்கு எளிதாகவே இருந்தது. நல்லான் தன் நிலம் மண் மேடிட்டது குறித்து கவலைப்பட்டதை விட நாகனின் நட்பு எத்தகையது என்பதை எண்ணித்தான் அதிகமாக கவலைப்பட்டான். தமக்கு பயன் உள்ள போது நட்பு கொண்டு நெருங்கி இருந்துவிட்டு பயன் இல்லாத போது நீங்கி விடுகிறவர்களின் தகுதியற்ற நட்பை பெற்றால் என்ன அல்லது இழந்தால் என்ன என்ற குரல் மொழியை நல்லானின் நெஞ்சம் குமுறலாக வெளிப்படுத்தியது. அந்த குரல் உரின் நட்டு அறிநொறும் ஒப்பிலார் கெண்மை பெறினும் இழப்பினும் என். தீ நட்பு என்ற தலைப்பில் அதிகாரம் 82 பாடல் 812.

0: சுலாச்சபலில் ரூல்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிசு பெற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650262115. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூபரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிலவிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். நேரடிய தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 64-375-0055. நேரடிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனிதக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

அவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமா.

அதை கேட்ட தம்பி சிரித்தார். அந்த சிரிப்பில் ஏதோ மர்மம் புதஞ்சிருப்பதாக எனக்கு தோன்றியது. என்னவென்று புரியாமல் திகைத்தேன். அவரே அந்த புதிரையும் அவிழ்த்தார். அண்ணா, 4ஆம் தேதி நீங்கள் இங்கு வரும்போது நான் இங்கிருக்க மாட்டேன் என்றார். எனக்கு பளிச்சென்று உண்மை தெளிவாகியது. தம்பி ஈழம் திரும்ப முடிவு செய்து விட்டார் என்பதுதான் அந்த உண்மை. ஏற்பாடெல்லாம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். ஆம், உங்களிடம் மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன், வேறு யாருக்கும் தெரியாது என்றார் பிரபாகரன். தம்பி என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்டு நெகிழ்ந்து போனேன். அன்று இரவு எனக்கு உறக்கம் வரவே இல்லை. மறுநாள் காலையில் தம்பியை பார்க்க சென்றேன். அவரது அறையில் நான் கண்ட காட்சி என்னை திடுக்கிட வைத்தது. அங்கு ரகுவும் மற்ற முக்கிய தோழர்களும் உட்கார்ந்து சைனட் குப்பிகள் தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அவற்றில் ஒன்றை கையில் எடுத்து தனது கழுத்தில் மாட்டி மீண்டும் தூக்கி வாய் வரை வருகிறதா என்று தம்பி பார்த்தபோது எனது நெஞ்சம் கலங்கிட்டு மௌனமாக அதை பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அவர்கள் அந்த வேலையை முடித்துக் கொண்டு வெளியேறினார்கள். தம்பி தனிமையில் என்னுடன் பேசினார். அண்ணா, சென்னையில் இருக்கும் வரை எனக்கு மத்திய மாநில அரசுகளின் நிர்பந்தம் இருந்து கொண்டேதான் இருக்கும். எங்கள் மக்களின் நலனுக்கேற்ற முடிவுகளை நாங்கள் சுதந்திரமாக எடுக்க முடியாது. குறுக்கீடுகளும் தடைகளும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் மற்றொரு விதத்திலும் என்ன அபாயம் சூழ்ந்துள்ளது. இந்திய அரசுடன் பேச்சுக்கு செல்லும் போது டெல்லியிலோ அல்லது சென்னையிலோ என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இங்கு நான் இருக்கும் வரை ஆபத்து நீடிக்கவே செய்யும். நான் ஈழம் திரும்பி செல்வதன் மூலம் எங்கள் போராட்டம் மேலும் வலுவடையும். ஆகவே அங்கு நான் செல்கிறேன் என்று தம்பி தெரிவித்தார். தமிழீழ விடுதலை போராட்டம் உங்கள் ஒருவரே நம்பியே இருக்கிறது. எனவே நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களை ஒழித்து விட்டால் ஈழ விடுதலை போராட்டத்தையே நசுக்கி விடலாம் என்று எதிரிகள் நினைக்கிறார்கள். எனவே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தம்பிக்கு தெரிவித்தேன். கடலை கடக்கும் வரைதான் எனக்கு ஆபத்து. கரை சேர்ந்து விட்டால் என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று தம்பி கூறினார். அவர் முகத்தில் தன்னம்பிக்கை ஒளிந்தது. மேலும் பல முக்கிய விடயங்கள் குறித்து இருவரும் பேசினோம். எங்கள் பேச்சில் நண்பகல் ஆகிவிட்டதை நாங்கள் கவனிக்கவில்லை. தம்பியின் மனைவி மதிவதனி உள்ளே வந்தார். இருவரும் பேச உட்கார்ந்து விட்டால் பசியே இருக்காதா என்று கேட்டுவிட்டு இருவரையும் உணவு உண்ண அழைத்தார். இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தினோம். உணவில் எனது நாட்டம் செல்லவில்லை. தம்பி நாடு திரும்ப இருப்பது பற்றியே எனது உள்ளம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. பிறகு தம்பியிடம் நான் பிரியாவிடை பெற்றேன். எனது கண்கள் கலங்கின. மீண்டும் தம்பியை என்று சந்திப்போம். 1987 ஜனவரி முதல் வாரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறிய பிரபாகரன் தமிழீழம் சென்றடைந்த போது அங்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு சிங்கள இராணுவம் ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தது. யாழ் குடா நாட்டின் மீது முக்கிய இராணுவ தாக்குதலை நடத்தும் திட்டத்துடன் சிங்கள இராணுவம் மிகப்பெரிய நகர்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. மக்கள் அடர்த்தியாக வாழும் யாழ்குடா நாட்டில் இத்தகைய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் பெருவாரியான மக்கள் கொல்லப்படும் அபாயம் ஏற்படும். ஏற்கனவே யாழ்குடா நாட்டின் மீது பொருளாதார தடையை சிங்கள அரசு விதித்ததன் விளைவாக மக்கள் சொல்லனா துயரத்துக்கு அங்கு ஆளாகி இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இராணுவ தாக்குதலுக்கும் ஆளாக நேர்ந்தால் மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களுக்கும் இழப்புகளுக்கும் ஆளாவார்கள். சிங்கள இராணுவத்துக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் கிளர்ச்சி முறியடிப்பு நுட்பம் என்ற பெயரில் புதிய போர் முறையை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். விடுதலை புலிகளையும் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு தந்த தமிழ் மக்களையும் பிரிப்பதே இந்த திட்டமாகும். மக்கள் அடர்ந்த பகுதியில் விடுதலை புலிகளும் இராணுவமும் கடும் போரில் ஈடுபட்டால் அதன் விளைவாக பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். இதன் விளைவாக மக்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று ஜெயவர்தன அரசு கருதியது. ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக பொதுமக்களின் கோபம் சிங்கள அரசுக்கு எதிராகவே முழுமையாக மாறியது. 1987 உட்பகுதியில் சிங்கள இராணுவம் தனது தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கியது. விடுதலை புலிகளிடமிருந்து அதற்கு பலத்த எதிர்ப்பு கிடைத்தது. இந்த போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து நீண்டது. தமிழரின் தாயகம் எங்கும் பரவலாக இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் மே மாதத்தில் உச்சகட்டத்தை எட்டியது. இந்த தாக்குதலுக்கு சிங்கள அரசு விடுதலை நடவடிக்கைகள் என்ற பெயரை சூட்டியது. மக்கள் செறிந்து வாழும் வடமராட்சி மீது சிங்கள இராணுவம் தனது கூட்டுப்படை தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டது. பிரபாகரன் உட்பட விடுதலை புலி தளபதிகள் பலரின் சொந்த இடம் வடமராட்சியாகும். எனவே வடமராட்சி மக்களை தண்டித்து விடுதலை புலிகளுக்கு அவர்கள் வழங்கும் ஆதரவை முறியடிப்பதே இந்த தாக்குதல் நடவடிக்கையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும்.
வடமராட்சியில் இருந்த விடுதலை புலிகளின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவினதையாகும். ஆனால் ஏவி விடப்பட்ட அரச படைகளின் எண்ணிக்கை பல மடங்கு பெரியதாகும். பல ஆயிரம் அரச படையினர் மிக கொடூரமான முறையில் தங்கள் தாக்குதலை தொடர்ந்தார்கள். எரியூட்டும் குண்டுகள் விமானத்தில் இருந்து பொழியப்பட்டன. இடைவிடாது பீரங்கி குண்டுகளும் ஏவப்பட்டன. ஒரு சிறிய புவியியல் பரப்பின் மீது பாரிய தாக்குதல் குவித்து நடத்தப்பட்டது. இதன் விளைவாக பெரும் சேதங்கள் விளைந்தன. பாதுகாப்பற்ற கடற்கரையோர தமிழ் கிராமங்கள் மீது கடலிலிருந்து கடற்படை பீரங்கி படகுகள் ஏவிய எறிகணைகள் பொதுமக்களையே தங்கள் இலக்காக கொண்டு தாக்கின. சிங்கள ராணுவம் வடமராட்சியை ஆக்கிரமித்ததன் பின்னர் அது நடத்திய தேடுதல் வேட்டைகளின் போது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்து இலங்கையின் தென்பகுதியில் உள்ள வெவ்வேறு சிறைகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். பல தமிழ் இளைஞர்கள் காணாமல் போனார்கள். சிறைகளில் அடைக்கப்பட்ட இளைஞர்கள் பலரின் கதி என்னவாயிற்று என்பது இறுதிவரை தெரியவில்லை. இவற்றையெல்லாம் மனித உரிமை அமைப்புகள் விளக்கமாக பதிவு செய்திருந்தன. வடமராட்சியை ஆக்கிரமித்த சிங்கள ராணுவம் யாழ் குடாநாட்டின் மேலும் தமிழர்கள் அடர்த்தியாக வாழ்ந்த வலிகாமம் மீதும் தனது நடவடிக்கையை தொடங்கியது. விடுதலை புலிகளும் வடமராட்சிக்குள் ஊடுருவி ராணுவத்துக்கு எதிராக எதிர்த்தாக்குதலை நடத்தி பலத்த உயிர்ச்சேதத்தை விளைவித்தார்கள். குறிப்பாக வடமராட்சி ராணுவ தலைமை அலுவலகம் மீது முதன் முதலாக கரும்புலி தாக்குதல் நடத்தப்பட்டது. சிங்கள ராணுவத்துக்கு பலத்த அதிர்ச்சியை ஊட்டிய இந்த தாக்குதலில் கேப்டன் மில்லர் என்ற புலி வீரர் தாமாகவே முன்வந்து தமது உயிரை ஈகம் செய்து எதிரிகளின் முகாமை அளித்தார். வடமராட்சி நெல்லியடி மத்திய கல்லூரியில் சிங்கள ராணுவத்தின் செயலகமும் தலைமை முகாமும் அமைந்திருந்தன. கரவட்டி பகுதியைச் சேர்ந்த கேப்டன் மில்லர் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட சரக்கு வண்டி ஒன்றினை வேகமாக ஓட்டிச் சென்று நெல்லியடி தலைமை முகாம் மீது மோதினார். அதன் விளைவாக அந்த கட்டிடமே அடியோடு தகர்ந்து சிதறியது. நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள். 1987 July 5 நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். திலீபன் உண்ணாவிரதம் இருந்த போது தமிழிலம் சென்றிருந்த எனக்கு மில்லர் மரத்தியாகம் புரிந்த அந்த இடத்தை தளபதி குமரப்பா காட்டிய போது மெய்சிலித்தேன். மிகப்பெரிய அந்த பள்ளியின் கட்டிடம் இருந்த இடமே தெரியாமல் தகர்ந்து துண்டு துண்டாக சிதறி கிடந்தது. அப்படியானால் கேப்டன் மில்லரின் உடல் எப்படி சிதறி இருக்கும் என்பதை என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லை. நெல்லியடியில் இருந்த சிங்கள ராணுவ முகாமை முதல் கரும்புலியான கேப்டன் மில்லர் வெடிமருந்து ஏற்றிய லொரியுடன் சென்று மோதி அடியோடு தகர்த்து நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களை சாகடித்த நிகழ்ச்சி சிங்கள அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக இந்தியாவின் தலையீட்டுக்கு சிங்கள அரசு இணக்கம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இரு அரசுகளுக்கும் இடையே அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்திய இலங்கை உடன்பாடு உருவாக்கப்பட்ட பின்னணி நிகழ்வுகளை இலங்கையில் இந்திய தூதராக இருந்த தீட்சித் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு கொழும்பில் எனது பணி என்ற தலைப்பில் எழுதிய நூலில் விவரித்திருக்கிறார். ஒப்பந்தம் உருப்பெற்றதன் மூல கதையை வெறுத்து சொல்லும் தீட்சித் விடுதலை புலிகள் சம்பந்தமான ஒரு விசித்திர நிகழ்வையும் சொல்லுகிறார். சிங்கப்பூரை தளமாக கொண்டு செயற்பட்ட விடுதலை புலிகளின் பிரதிநிதி ஒருவர் இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து அதனை ஹிந்து பத்திரிகை ஆசிரியரான ராம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினாராம். இந்த தீர்வு திட்டம் 6 அம்சங்களை கொண்டதாக தீட்சித் எழுதுகிறார். 1, சிங்கள ராணுவம் தனது படை நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். 2, தமிழ் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட வேண்டும். 3, 1983-86 கால இடைவெளிக்குள் பேசப்பட்ட தீர்வு யோசனைகளின் அடிப்படையில் அதிகார பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும். 4, தமிழ் மொழி தேசிய மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் ஏற்கப்பட வேண்டும். 5, இறுதி தீர்வுக்கு முன்னராக ஒரு இடைக்கால தீர்வு செயற்படுத்தப்பட வேண்டும். 6, இன வீதாசாரத்தின் அடிப்படையில் சிங்கள ராணுவ கட்டமைப்பில் தமிழர்களுக்கு இடமளிக்க வேண்டும். இந்த 6 அம்ச யோசனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் போருக்கு நிரந்தர ஓய்வு கொடுத்து தமிழீழ தனியரசு கோரிக்கையையும் கைவிடும் என்று ராமுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாம். இந்த யோசனைகள் உள்ளடங்கியதாக தயாரிக்கப்படும் ஒப்பந்தத்தில் தமிழர்கள் கச்சாத்திட வேண்டும் என்றும் விடுதலை புலிகளின் சிங்கப்பூர் பிரதிநிதி ராமுக்கு தெரிவித்தாராம். சீனாவுக்கு விஜயம் செய்த பின்பு சிங்கப்பூரில் தங்கி நிற்கும் போது தொலைபேசி மூலமாக ராமுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தீட்சித் எழுதுகிறார். புலிகளின் பிரதிநிதி மூலம் தனக்கு கிடைத்த செய்தியை காணி மகாவலி அபிவிருத்தி அமைச்சரும் தனது நண்பருமான காமினி திசநாயக்காவா
வாயிலாக சிங்கள அரசுக்கு தெரியப்படுத்தினாராம் இந்து பத்திரி ஆசிரியர். இப்படியான ஒரு விசித்திரமான கட்டுக்கதை தீட்சித்தின் நூலில் தரப்படுகிறது. தீட்சித்தின் இந்த கதையை பாலசிங்கம் அடியோடு மறுத்திருக்கிறார். பாலசிங்கம் அவர்களது நூலில் அவர் குறிப்பிடுகிறார், விடுதலை புலிகளின் சிங்கப்பூர் பிரதியால் ராமுக்கு தெரிவிக்கப்பட்ட யோசனைகளின் அடிப்படையிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கான வரவு தயாரிக்கப்பட்டதாக எழுதுகிறார் தீட்சித். இதில் சர்ச்சைக்குரிய கேள்வி என்னவென்றால், விடுதலை புலிகள் இயக்கம் இப்படியான யோசனைகளை அல்லது கோரிக்கைகளை இந்து பத்திரிகாசிரியர் மூலம் இலங்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்ததா என்பதுதான். அதுவும் பெயர் குறிப்பிடப்படாத மர்மமான நபர் ஒருவர் விடுதலை புலிகளின் சிங்கப்பூர் பிரதிநிதி என்று உரிமை கோரி அரசியல் தீர்வு யோசனைகளை தொலைபேசியில் தெரிவித்தார் என்று இந்த கட்டுக்கதைக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் லட்சியத்தையும் ஒட்டுமொத்தத்தில் தமிழீழ மக்களின் சுதந்திர போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தும் இந்த புனகதியை யார் புனைந்தார்களோ தெரியவில்லை. ஆனாலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் உருவாக்கத்துக்கு விடுதலை புலிகளையும் சம்பந்தப்படுத்தி நியாயப்படுத்தும் நோக்குடன் இந்த பிரதமான சம்பவம் சோடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதை நான் உறுதிபட கூறுவேன். இந்து ஆசிரியர் ராம், இந்திய தூதுவர் தீட்சித், சிங்கள அமைச்சர் காமினி ஆகியோரும் ரோ புலனாய்வுத்துறையினரும் சேர்ந்து திரித்த கட்டுக்கதை என்றே இதை நான் கருதுகிறேன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு விடுதலை புலிகளின் இந்த யோசனைகளை அடிப்படையாக அமைந்திருந்தால் பிரபாகரனும் நானும் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியை சந்தித்த பொழுது இந்த விடயம் பற்றி அவர் எதுவுமே பேசவில்லையே. ராமும் தீட்சித்தும் அனுபவ முதிர்ச்சி பெற்ற புத்திவீகள் என்றதால் விடுதலை புலிகளின் சிங்கப்பூர் பிரதி என உரிமை கோரி யாரோ இனம் தெரியாத நபர் இனப்பிரச்சனைக்கு ஒரு யோசனை திட்டத்தை தொலைபேசியில் தெரிவித்த போது அதன் நம்பகத்தன்மை பற்றி விடுதலை புலிகளின் தலைவர்களுடன் அவர் கலந்தாலோசிக்காது தவறியது ஏன்? அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால், விடுதலை புலிகளின் அரசியல் லட்சியத்துக்கும் கொள்கைக்கும் மாறுபட்டதாக இந்த யோசனைகள் அமைய பெற்றிருப்பதை எவரும் இலகுவில் கண்டுகொள்ளலாம். குறிப்பாக விடுதலை புலிகளால் பிரகடனப்படுத்தப்பட்ட தமிழர் தாயகம், தமிழர் தேசியம், தமிழரின் சுயநிர்ணய உரிமை போன்ற அடிப்படை கோரிக்கைகள் எதுவுமே இந்த யோசனை திட்டத்தில் அடங்கவில்லை. இவற்றிலிருந்து ஒரு உண்மை புலனாகும், அதாவது இந்த சிங்கப்பூர் நாடகம் ஒரு கட்டுக்கதையன்றி வேறொன்றும் இல்லை என்பதுதான். இந்திய இலங்கை அரசுகளின் கூட்டு முயற்சியாகவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. ராஜீவ் அரசினதும் ஜெயவர்த்தனாவின் ஆட்சி பீடத்தினதும் பிரதிகள் கூடிக்க கலந்தாலோசித்து இந்த ஒப்பந்தத்தை தயாரித்தார்கள். இந்த ஒப்பந்தத்தின் உருவாக்கத்தில் தமிழ் மக்களோ அன்றி சிங்கள மக்களோ சம்பந்தப்படவில்லை. இந்திய நாடாளுமன்றத்திலோ அன்றி இலங்கை நாடாளுமன்றத்திலோ இந்த விடயம் விவாதிக்கப்படவில்லை. தமிழ் மக்களின் அரசியல் தலைவிதியை பாதித்த ஒப்பந்தம் எவ்வாறு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டது என்பது மற்றொரு வேடிக்கையான கதை.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: தேவி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதும் தெரிய ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை விசேட செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.

0: சங்கமத்திலே இனி தொடர்ந்து தரையிருப்பது. நாடகம் வானவில் அங்கம் 52 பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன், ராகவன், கேது, பாலிந்திரா, கேமா, விஜிபாலிந்திரா, அபிகேது, ஆக்கம் இயக்கம் புவனா.
1: குட்டியம்மா கூட நிக்கிறாங்க பேத்தி
2: நீ போய் பேர்
1: மனுஷன்
2: நீங்கள்
1: தெரியுமா
2: என்ன பெரிய பிரச்சனை நடந்தது உங்களுக்கு? இங்க ஒரு டெலிபோன் அடிச்சு

0: சும்மா தமிழாக்கலாம்
1: பசியில அது ஜோசிக்கல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்படி ஒருத்தருடைய சாப்பிடாங்க
2: வந்த இடத்துல நீங்களும் நீங்களும் வந்து அதே நல்ல குடும்பமா பாயுது.
0: சரி, அப்ப நீங்க டெலிபோன் அடிச்சிருக்கலாம் டிமாண்ட் எங்களுக்கு.
2: உங்களுக்கு வீட்டு அடிக்கடி வீட்டுல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இவியல் வரையினம்
1: என்ன செய்யறது
2: நாட்டு நடப்பு தெரியாது. நாட்டு
0: நடப்பு
2: அருமையான நீங்கள் தான் வேண்டாம். நீங்க என்ன செய்யறது
1: இப்ப? நீங்க போயிருவேன்.
3: அவங்க
1: இருந்தாலும் அவங்க பிரெஞ்சுல கேக்குறாங்க. எல்லாத்தையும் நீங்களும் பிரெஞ்சுல கேதீங்க. எல்லாத்தையும் இப்ப எனக்கு மானம் போகுது.
0: எனக்கு
2: போயிருவேன்.
3: அதுக்குள்ளது என்ன? அது ரயின் கதவை போச்சு, அது அப்படியே ஓட்டுச்சு. என்ன பதிலிடுனது பாலா?

0: சிந்தரமத்தில நினைப்பா அவனுக்கு, ஆத்துல போட்டு குளத்துல ஏறதுக்கு.
1: அதான் என்னத்த திருடினது?
0: ட்ரெயினுக்கு போய் சொல்லி தெரிஞ்சுக்கலாம், கீழே இருந்த பிள்ளைய போய் அதுக்கு கதை போட்டு போட்டது போற டிக்கெட்டிங் எல்லாம் போற மச்சா.
2: அந்த நேரம் வேணும்
0: தெரியும்
2: மாமா கதைக்க தேவையில்ல கதை கதைக்க அங்க வந்த
1: நாங்க பட்ட பாடு அப்படிதான்
0: தெரியும். அவன் ட்ரெயினை மாத்தி ஏத்தி அங்க காட்டி இங்க காட்டி இந்த படையெல்லாம் அவரை பண்ணி
2: அவன் கிட்ட வாரது
0: நேரம்
3: குடும்பமே வந்திருக்கீங்க. ஆனா புள்ள நடத்துறதுல நிக்குது.
4: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் வானவில் அங்கம் 52. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன், ராகவன், கேது, பாலேந்திரா, கேமா, விஜிபாலேந்திரா, அபிகேது, ஆக்கம் இயக்கம் புவனா.
5: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சக்தி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
6: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
5: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பாஸ்மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பேக் புலூஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரூயி பிலிப் ஜெராட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
4: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா? இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ரோட் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.
5: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது.
7: ஆட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ் அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம் மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் பத்தே தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ வீக்கினா 1042 5181 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: Hernández.
1: வணக்கம். மேலோட்டமாக பார்க்கும் போது இந்த உலகம் எங்களுக்கு ஒரு நியாயமான ஜனநாயக கட்டமைப்பு போல தோன்றலாம். ஆனால் அதிகார வர்க்கத்தின் உண்மையான அசல் பின்னணியை தேடி நாங்கள் பயணிக்கும் போதுதான் நாங்கள் வாழும் இந்த அன்றாட வாழ்வியலே ஒரு சில சுயநல சக்திகளால் திட்டமிட்டு மறைக்கப்படும் ஒரு போலி உலகம் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இதற்கு ஒரு அப்பட்டமான அதிரவைக்கும் சான்றாக தற்போதைய உலக மருத்துவ அரசியலையே உலுக்கியிருக்கும் ஒரு முக்கிய கிரிமினல் செய்தி அமெரிக்காவின் பிரதான கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இருந்து வெளியாகி இருக்கின்றது. முதலாவதாக டாக்டர் டேவிட் மோரன்ஸ் என்றால் யார் என்று பார்ப்போம். உலகையே முடக்கிய கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அமெரிக்காவின் தலைமை மருத்துவ ஆலோசகராக இருந்த டாக்டர் அந்தனி ஃபால்ச்சியின் வலதுகரமாகவும் அவரது நிழலாகவும் செயற்பட்ட மூத்த விஞ்ஞானிதான் இந்த டாக்டர் டேவிட் மோரன்ஸ் ஆகும். மிஷிகன் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்று இபோலா மற்றும் இன்ஃபுளுன்சா போன்ற உலகின் மிக அபாயகரமான வைரஸ் தொற்றுகளை பற்றி பல தசாப்தங்களாக ஆராய்ச்சி செய்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ வரலாற்று ஆய்வாளர். இவர் கடந்த 2006 முதல் 2022 ஆண்டு வரை அமெரிக்காவின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் NIAID அமெரிக்காவின் தேசிய தொற்று நோய் தடுப்பு பிரிவின் பிரதான சிறப்பு ஆலோசகராக இருந்து உலகளாவிய மருத்துவ நிதிகளையும் சைனாவில் உள்ள வூஹான் ஆய்வகத்திற்கான ரகசிய நிதி ஒதுக்கீடுகளையும் கையாண்டவர் இவரே. ஆனால் இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்க நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் இவர் அமெரிக்க அரசாங்கத்தையே ஏமாற்றிய சதிக்குற்றத்தை உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார். இவர் எவ்வாறு மாற்றினார் என்று பார்க்கும் போது கோவிட் வைரஸ் ஆராய்ச்சிகளுக்கும் சைனா ஆய்வக நிதி உதவிகளுக்கும் பின்னால் இருந்த அசல் உண்மைகளை நாடாளுமன்றமும் பொதுமக்களும் அறிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக இவர் தனது அதிகாரப்பூர்வ அரசாங்க மின்னஞ்சல்களை திட்டமிட்டு அளித்துள்ளார். அரசாங்க பதிவுகளில் இருந்து ஆவணங்களை எப்படி தந்திரமாக மறைக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன் என்று இவர் தனது தனிப்பட்ட ஜிமெயில் அக்கவுண்டை பயன்படுத்தி திரைமறைவில் அனுப்பிய ரகசிய குறுஞ்செய்திகளை புலனாய்வு குழுவினர் கச்சிதமாக கண்டுபிடித்துள்ளனர். இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம். டாக்டர் மோரன்ஸ் தனது கணனியில் இருந்து ஆதாரங்களை அளித்த போதிலும் அவரது சக கூட்டாளியான ஈகோ ஹெல்த் அலையன்ஸ் அமைப்பின் தலைவர் டாக்டர் பீட்டர் டாஸ்ஸாக் தனது கோர்பரேட் கணனியில் வைத்திருந்த 30,000 அதிகமான ரகசிய பிரதிகள் தான் டாக்டர் மோரன்ஸை முற்றாக காட்டிக் கொடுத்தன. ஈகோ ஹெல்த் அலையன்ஸ் என்பது டாக்டர் டாஸ்ஸாக்கின் சொந்த கம்பெனி அல்ல, அது ஒரு பொது இயக்குநர்கள் சபையினால் நிர்வகிக்கப்படும் லாப நோக்கற்ற நிறுவனமாகும். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் சமன்ஸ் உத்தரவு வந்தபோது டாக்டர் பீட்டர் டாஸ்ஸாக்கை காப்பாற்ற முயன்றால் தங்களது நிறுவனம் ஒட்டுமொத்த அழிந்துவிடும் என்பதை புரிந்து கொண்ட அதன் நிர்வாக குழுவும் சட்டத்தரணிகளும் தங்களது நிறுவனத்தை காப்பாற்ற டாக்டர் பீட்டர் டாஸ்ஸாக் மற்றும் டாக்டர் டேவிட் மோரன்ஸ் அனுப்பிய அத்தனை ரகசிய மின்னஞ்சங்களையும் நாடாளுமன்றத்திடம் தூக்கி கொடுத்தது மட்டுமன்றி
2: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க போங்க போங்க.
0: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
0: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லாகோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
0: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 4:02. இப்பொழுது முதல் சில மணி துளிகள் உங்களுடன் நான் பயணிக்க இருக்கிறேன். அந்த வகையிலே அடுத்ததாக தொடர்ந்து வர இருப்பது
2: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
3: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
4: என்னப்பா, நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா, இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
3: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
4: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
3: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
5: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது முதல் 5 மணி வரை தொடர இருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்கும் அன்புடன் அனைவரையும் வரவேற்க காத்திருக்கிறேன். கலையக நேரம் சரியாக 4:06. அந்த வகையிலே உங்கள் விருப்ப நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் முதலாவது நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு முதல் நிகழ்வு. அந்த திருமண வாழ்த்துக்களை சொல்ல இல்லை.
0: ஓம் வரம் வரம் வரம். நீங்க இதுல இருக்கணும். வரம் வரம் ஓ இதுல இருந்தது நான் கவனிக்கல, மன்னித்துக்
1: கொள்ளுங்க.
0: இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனுசரணையாக வழங்குபவர்கள் தாயகத்தில் அல்வாய் தெற்கில் வசிக்கும் ராஜேஸ்வரன் பொன்மதி தம்பதிகளின் சிரேஷ்ட புத்திரன் தனேஷன் அவர்களுக்கும், தாயகத்தில் வல்வட்டித்துறையில் வசிக்கும் கனகராஜா சிவனேஸ்வரி தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரி தரணியா அவர்களுக்கும் 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நேற்று நடந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். தனேஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா அம்மா மாமா மாமி மச்சான்மார் மச்சான்மார் அண்ணா அக்கா தம்பிமார் தங்கைமார் சித்தப்பா அப்பப்பா அப்பம்மா அம்மம்மா அம்மப்பா அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா மாமா சத்யா அத்தை மச்சான் மச்சாள் பராமக்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அனைத்து அறிவிப்பாளர்களும் தனிஷன் தரணியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் பார்வோட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு எடுத்து கொண்டு வருகிறார்கள் நமது அன்பு உறவுகள் அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள். அவருக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களது உங்கள் விருப்பத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் ஜோதி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு. நான் ஜோதி ராஜா கலைக்கிறேன்.
0: நலமாக இருக்கிறீங்களா தானே அம்மா?
1: அமெரிக்கா ராஜா சத்யாவின் மகன் மருமக்கள் மகள் அவர்கள் இந்த உறவினர் எல்லோரும் பிள்ளைகள் தானே அவர்கள் இருவர் தம்பதிகள் இருவர் தனிசா தரணியா அவள் இருவரையும் நாங்கள் திருமண வாழ்த்துக்களால் நல்ல வாழ்க வாழ்க நிறைவாக வாழ்க முறாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று மன நிறைய வாழ்த்துக்களை வாழ்த்திக்கொண்டு அவர்கள் விட்டார்கள். எல்லோரும் அவர்களை அன்புடன் வாழ்த்துகிறார்கள். நாங்களும் வாழ்த்திக்கொண்டு அதை வாழ்க்கிட்டு வந்த எங்கள் அமெரிக்கா ராஜா சக்தி அவர்களுக்கும் எங்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அரசி அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு
0: அதற்கு முதலமா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன சொல்லி சொன்னா இப்ப நீங்கள் அம்மா நீங்கள் அம்மாவும் ஆயிட்டீங்க இப்ப அம்மாவும் ஆயிட்டீங்க பேர பிள்ளைகளையும் கண்டுட்டீங்க. ஆனால் நான் கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கும் தாளாட்டு பாடி இருப்பீங்க உங்களோட பேர பிள்ளைகளுக்கும் தாளாட்டு பாடி இருப்பீங்க. நான் கேக்குறேன் சொல்லி சொன்னா நீங்க உங்களோட அம்மாண்ட தாளாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தாளாட்டு பாடிட்டீங்க. நீங்கள் 2 தலைமுறைக்கு தாளா உங்களோட பிள்ளைக்கும் இங்க தாளாட்டு பாடி உங்களோட பேர பிள்ளைக்கும் தாளாட்டு பாடிட்டீங்க. ஆனால் இப்ப நீங்கள் இப்ப தாளாட்டன்னு நினைக்க உங்களுடைய அம்மாண்ட தாளாட்டு உங்களுடைய அம்மாண்ட அந்த உங்களுடைய இப்ப நீங்களும் பிள்ளையா இருந்துதான் வந்த நீங்கள் அப்ப உங்களுடைய அம்மாண்ட அரவணைப்பு உங்களுடைய அம்மாண்ட தாளாட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு மனசுல தோன்றுது அப்ப வந்தது இப்ப உங்களுக்கு வந்து இப்ப அம்மாண்ட இப்ப உங்களுக்கு அந்த அம்மாண்ட தாளாட்டை அம்மாண்ட இப்ப நீங்க தாளாட்டி பாடி முடிஞ்சது. ஆனா உங்களுடைய அம்மாண்ட தாளா அம்மா உங்களை தாளாட்டினதால உங்களோட அரவணைச்சு உங்களை தூங்க வச்சதெல்லாம் உங்களோட நீங்கள் உங்களுடைய அம்மாவுக்கு பக்கத்துல அரவணைத்தபடி தூங்கியதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நாங்கள் அந்த தாராட்டு வந்து அந்த குழந்தையில இருக்க அந்த சின்ன அந்த சின்ன குழந்தைக்கு இந்த இசையில ஒரு இது இருக்குது. அந்த அன்பு பாசம் எல்லாத்தையும் திரட்டித்தான் அந்த தாலாண்ட பாடுகிற அம்மா தாய் அப்படி பாடிக்க அந்த உணர்வுகள் அந்த பிள்ளையிலும் ஒரு ஒரு இசையை உண்டாக்கி பாசத்தையும் உண்டாக்கி ஒரு இசையை அந்த சின்னலே அந்த உணர்வோடு அந்த அன்பு பாசத்தை அம்மாவின் அரவணத்தை அது பெறுகின்றது என்று நான் நினைக்கிறேன்.
0: ஓ இப்ப நீங்க நாங்கள் நான்கு நேரம் இப்ப உங்க இப்ப நீங்கள் அம்மாவா இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய அம்மாண்ட பாசத்துக்காக ஏங்கி இருப்பீங்களே என்ன அதான் அந்த அம்மாண்ட பாசத்தை நீங்கள் அந்த எப்படி உங்களுடைய அம்மா உங்களை அரவணைச்சதை நீங்கள் எப்படி அந்த அந்த உணர்வு வந்து இங்க உங்களுக்கு இப்பயும் இருக்குதா அந்த அம்மாண்ட ஏக்கம் அம்மாண்ட பாசம் உங்களுக்கு இப்பயும் இருக்குதான்றதான் நான் கேட்டேன்.
1: உயிர் போக மட்டும் அம்மா அந்த நினைவு அப்பா அம்மா அந்த நினைவு இணைந்து கொண்டே இருக்கும். அம்மா தான் அந்த கூட நம்பபடியா அம்மா அந்த பாசம் நாங்கள் வெளியா காட்டுறோம் அப்பா அந்த பாசம் வெளியா தெரியல. இருந்தாலும் அம்மா என்பது ஒரு ஒரு அடி உணர்வு உணர்வு இதயத்தோட ஒரு ஒரு இணைந்த ஒரு இணைப்பு தான்.
0: ஓகே நந்தி அம்மா உங்களுக்கான பாடலை ஒளிபரப்புறோம் கேட்டு மகிழ்வோம்.
1: ஆம் நந்தி
0: நன்றி. ஜோயஸ்ரீ அம்மா கேட்ட பாடல் இதோ ஒளிபரப்பாகிறது. அவருடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மாளுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இன்றைய உங்கள் விருப்ப நிகழ்ச்சி மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருபவர்கள் அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள், தரணி தனிஷன் தரணி தம்பதியர் இன்று நேற்று திருமண வாழ்வில் புகுந்துள்ளார்கள். அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று நூடுலி களம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி கொண்டு அடுத்ததாக வைபர் ஊடாக கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம். வேற பல இலையும் உங்களோட உரையாடவனும் இந்த நிகழ்ச்சியில வாழ்த்தவனும் இந்த நிகழ்ச்சியில
0: கட்டாயமாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வானலைக்கு எடுத்துக்கொண்டு வந்து அந்த மணமக்களை தனுஷன் தரணியா தம்பதிகளை அனைத்து நேயர்களும் வாழ்த்துவதற்கு நீங்கள் வானலைக்கு கொண்டு வந்தது எல்லோருடைய வாழ்த்தும் அவர்களை வளம்பெற செய்யும். உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
1: வானொலி வளர்ச்சிக்காக நிச்சயம் அநேகமான எங்கள் அன்பு நேயர்கள் எல்லாம் அனுசரணையாக பல பல இதுகளை கொண்டுவோம் என்று நாங்களும் கூறிக்கொண்டு வாழ்த்து கொண்டு நேற்று திருமண பந்தத்தில் நடந்து கொண்ட தனிஷன் தரணியா அவர்கள் என்றும் தாயத்தில் உள்ள நாகுசனி அம்மன் வச்சாப்பிளை அம்மன் அல்வாய் அல்வாயில் உள்ள முத்துமாரி அம்மன் வல்லடத்துறை முத்துமாரி அம்மன் அன்னை அபிராமி ராஜராஜேஸ்வரி அம்மன் மற்றும் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி சமயபுரத்தால் எல்லா அம்மன்களுடைய ஆசிரும் அந்த பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் அந்த மணமகன் மணமகளுக்கு கிடைத்து சீரின் சிறப்புமாக நீண்ட காலம் வாழும் நல்லொரு பிள்ளைகள் ரெண்டு பேரும் நல்லொரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். அவர் வந்து தெளிப்பளை அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல அவர் வேலை செய்கிறார். நல்ல மாதிரி வரணும். அருமையான பிள்ளைகள்
0: உண்மையாக
1: வாழ்த்து கொண்டு நான் ஒரு பாடல் ஒன்று
0: அவர்கள் அவர்கள் வந்து எல்லா சிறப்பும் பெற்று இன்று நேற்று எப்படி அந்த மன மக்கள் அந்த தங்களது புது வாழ்வை ஆரம்பித்தார்களோ அது காலங்காலமாக பல்லாண்டு காலமாக அந்த அந்த அன்பு பாசம் அந்த ஒற்றுமை நெருக்கம் எல்லாம் ஒரு துளி கூடி குறையாமல் வாழ வேண்டும். அவர்கள் வாழ்வார்கள், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அனைத்து நேர்களும் வாழ்த்துக்களும் அனைத்து உற்றார் உறவினர்களும் வாழ்த்து கட்டாயமாக அவர்களை வாழ வைக்கும். என்ன பாடல் என்று கூறுங்கள். நான் அது கூட உங்கள்டையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். பாடலை கூறுங்கள். என்ன பாடல் நீங்கள்
1: கல்யாணம் செய்ய வரும் பொழுது வாழ்த்து திருமண செல்வி மங்கைய கரசி திருமணம் கொண்டால் நிறைவாக வேண்டு வரும் நினைக்கிறேன்.
0: நான் இப்ப உங்கள்ட்ட கேட்க போறேன் சொல்லி சொன்னா இப்ப நீங்க வந்து திருநிறைச்செல்வி என்ன திருநிறைச்செல்வி மங்கையர்க்கரசி ஓகே நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க வந்து இப்ப எத்தனையோ வருஷத்துக்கு முதல் நீங்க வெளிநாட்டுக்கு வரும்போது நீங்கள் அந்த தாயகத்திலே இந்த தாயத்து உறவுகளை விட்டு வரும்போது நீங்கள் விமான நிலையத்தில் கடைசியாக உங்களோட உறவை சந்தித்து அதாவது அம்மாவா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் சகோதரமா இருக்கலாம் நண்பர் அந்த பிரிவின் பாதிப்பு இன்றும் இருக்கிறதா உங்களுக்கு அந்த அந்த உணர்வை நீங்க எப்படி அது உங்களுக்கு தாக்கம் உங்களோட தாக்கம்
1: நான் சொல்வதேன் என்று சொன்னால் நான் பரம ஏழையா வாழ்ந்த நான் சாப்பாடுக்கு வழி இல்லாம வளர்ந்த நான் ரொம்ப கஷ்டம் குடும்பத்துல ரெண்டு தங்கச்சி ரெண்டு அண்ணா எங்களை அஞ்சு பேர் வளர்ந்த நாங்கள் பராரம் சுட்டு விட்டுத்தான் நான் பாடசாலைக்கு போகணும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடவுள் நம்பி கடவுள் ஆசிரியர் முதல் நான் போயிருந்தேன். எனக்கு மனதுல உள்ள நல்லா உழைச்சி முன்னேறி ஏழு
0: உங்களது தொடர்பு கொஞ்சம் தடங்கலாக உள்ளது. இப்ப வருது இல்ல வந்து கஷ்டம் அந்த நாங்கள் பழச மறக்காமல் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து கட்டாயம் சிறக்கும்.
1: நிச்சயம் நிச்சயம். இன்னொன்று, நான் சிம்மராசிக்காரன். கடவுள் வந்து பெரிய ஒரு இடத்திலேயே, உலகத்துல உள்ள பெரிய ஒரு இடத்திலேயே சிம்மாசனத்திலேயே எரித்தி விட்டுருக்கிறான். அதை கடவுள்கிட்ட ஆசிரியர் நாங்க மறக்க கூடாது. நாங்க எப்பவும் நாங்கள் ஏழியோட வந்து போனாத்தான் கடவுள் எங்களோட தொடர்ந்து நிற்பார். செலிகண்டு
0: விடவர்றேன்னு ஒருவரப்புறோம். உங்களுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மாளுவோம். நன்றி வணக்கம் கலந்து சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி.
0: இதோ அமெரிக்க ராஜா அவர்கள் கேட்ட பாடல். அவருடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். கேட்டு பார்ப்போம்.
2: என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகளே, வாழை கன்று போல தலைவன் பக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் தனுஷன் தரணியா தாம் நேற்று திருமண வாழ்வில் புகுந்து கொண்ட தனுஷன் தரணியா தம்பதிகளின் வாழ்த்து நிகழ்ச்சியாக இன்றைய வானொலியில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் டிஆர்டி தமிழொலியில் வானொலிக்கு எடுத்து வருகிறார்கள். அப்போது அன்பு உறவுகள் அமெரிக்காவை வசிக்கும் ராஜா சத்யா தம்பதியினர் அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தனுஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் பல சகல செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் நேரே அன்புடன் அவரது தொடர்பு நினைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் ராணி சம்பந்தர். நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன் நன்றி. நீங்க?
0: நானும் நலமாகவே இருக்கிறேன் நன்றி.
1: நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க போல இருக்கு.
0: எனக்கு இந்த கிழமை எனக்கு 3 நாள் தொடர்ந்து லீவு. அப்ப அதனால கொஞ்சம் களைப்பில்ல. 3 இல்ல, நாளையோட சேர்த்து 4 நாள் தொடர்ந்து லீவ் இருந்தது. அப்ப அதனால கொஞ்சம் நல்ல தூக்கம். அப்ப கொஞ்சம் அந்த ரெஸ்டா இருந்தபடியா கொஞ்சம் கலகலப்பா இருக்கிறேன்.
1: அதோட நீங்க வானொலிக்கு வர்றதுண்டா திரும்பி நல்ல உற்சாகம் புதுசா வந்துடும்.
0: உண்மைக்குத்தான், எல்லோரோடையும் கலந்து பேசுவதிலே ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. உண்மையா? அதுல ஒரு சந்தோஷம், அது கட்டாயம். அதே
1: இறைவனை வேண்டிக் கொண்டு
0: வாழ்த்தி போட்டு
1: நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் ஈடுபட்ட தனுஷன் தரண்யா அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பமும் சேர்ந்து அவர்களை என்றென்றும் நலமாக இல்லறம் என்ற நல்லறமதில் இனிதே வாழ்க வாழ்க பல்லாண்டு தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்து அதனை அனுசரணை வழங்கி சிறப்பிக்கின்ற அமெரிக்காவில் இருக்கும் ராஜா சத்யா அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு
0: நீங்கள் என்ன பாடல் ஒன்று சொல்லுங்க, அடுத்து தான் உங்கள்ட்ட ஒன்று கேட்க போறேன். அதுக்கு
1: பாடல் வந்து ராஜா பாடுற ராஜாவும் அந்த திருமண பந்தத்தில் ஈடுபட்டா எப்படி இருக்கும் என்று நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். அந்த பாடல் வந்து
0: விருப்பம்
1: எனக்கு என்னண்டா, எங்கட அப்பா எங்கட அண்ணன் கல்யாண வீட்டுக்கு நின்ற மாதிரி இருக்கும். அவர் அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டோட நிப்போம் போடுறவர். அப்ப அதே நேஷனல் ஷர்ட்டும் நேஷனல் ஷர்ட்டும் வேட்டியும் தான் போடுவார். அதே போட்டு வாழ்த்தின மாதிரி எனக்கு இருக்கும். அக்கா இந்த கல்யாண வீட்டுக்கு அப்படி இருக்கிறோம் எனக்கு அந்த பாட்டு சட்டியும் அவன உயிர் மாதிரி
0: அந்த அந்த ஒவ்வொரு வசனமும்
1: நல்ல
0: அனுபவித்து பாடுறது.
1: உண்மைதான் உண்மைதான். அவர் அந்த நல்ல விருப்பம் அந்த மகள் அதோட என்னுடைய தந்தை வந்து என்னிலே இருந்தப்பா. நீங்க இதுக்கு பாடல நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு
0: நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னு
1: சொல்லிக்கொண்டு தெரியும் தெரியும் தெரியும்.
0: நான் ஒவ்வொரு தரட்டும் ஒவ்வொன்று தான் கேக்குறேன், ஒரே மாதிரி கேட்கல. நான் உங்கள்ட்ட கேக்குறேன் சொல்லி சொன்னா நீங்க வந்து இப்ப உங்கள்கை தொலைபேசிய வைத்துட்டு கேட்கல. நீங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபரண்ட டெலிபோனை எதிர்பார்த்து கொண்டோ அல்லது ஒரு நபரோட நீங்க கதைத்து கொண்டு இருக்கும் போதோ உங்களது தொலைபேசி வந்து சார்ஜ் இல்லாம கட் பண்ணிப்பட்டு போனா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்படியான சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கா?
1: ஓ, அது சில வேலையில சரியான கவலையா இருக்கும். இந்த ஃப்ரெண்டோட டீச்சரா இருந்தவா அவரோட கதைச்சு கொண்டிருப்பேன். ஆனா சில வேளையில அதை கட் பண்ணப்பட்டு போனா சரியான கவலையா இருக்கும். ஆனா அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எங்க வீட்டு டெலிபோனும் இருக்கும். ஆனா நாங்க போற வேளையில எங்கேயாவது போற வேளையில கதைச்சு கொண்டிருக்கும் போது அது கட் பண்ணப்பட்டு போகும். சில வேளையில எங்களுக்கு வந்து அந்த
0: ஒரு பதட்டம் வருமே உடனே அப்படி அந்த அவசரமாக கதைக்கணும். அல்லாட்டி உங்களுக்கு அந்த திருமணத்துக்கு முதல்ல திருமணத்தை நீங்க பேசி வச்சிருக்கும் போதோ அல்லது நீங்க லவ் பண்ணி செய்திருந்தீங்கன்னு சொன்னா அவரோட அந்த உங்களோட பார்ட்னரோட நீங்க கதைக்க வலிக்கிடும் போதோ அல்ல கதைத்து கொண்டிருக்கும் போல கதைக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது டெலிபோன் தொலைபேசி வந்து சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது அந்த அது அது அந்த
1: அது பெரிய பகுதிகள் இல்லோ. அது நாங்க இலங்கையில இருக்க கடிதம் தான் எழுதுவேன். 5, 84, 83 கடிதம் பெறுமே. அப்ப கடிதம் வந்தா விமான நிலையத்துல கடைசி நேரம் எனக்கு
0: உணர்வு எப்படி இருந்த அந்த உணர்வு இன்னைக்கு இருக்குதா?
1: கண்ணீரோட தந்த முத்தம் 85 ஏப்ரல் 15 14 தேதி என்னை ஏத்தி விட்டவர். அப்ப அவர் சொன்னவர், குட்டியம்மா என்ன ராணி என்று சொல்ல மாட்டார், குட்டியம்மா கடைசி குட்டி அப்படிதான் சொல்லுவார். குட்டியம்மா இது நீங்கள் கடைசி நேரம் பாரீங்களோ தெரியாது, நான் இருக்கிறனோ தெரியாது, எனக்கு என்ன கடவுள் என்னத்த தர்றாரோ தெரியாதுன்னு சொல்லி சரியா அழுது அழுது முத்தம் தந்தவர். அந்த முத்தத்தோடு அவர் 92 அவர் இறந்துட்டார். அப்ப அந்த எங்களுக்கு விசா ஒண்ணும் சரியில்லை, போக முடியாம இருந்தது. அது சரியான இனி இல்லையென்ற கவலை இருந்தேன். பட் அம்மா பற்றி சொல்றதுன்னு சொல்லி சொன்னா இனி அதோடய அவர் வந்து என்ன இல்லை நல்லா பாசம் பண்ணோடைய ஒவ்வொரு நாளும் 26-27 வயசு அது மட்டுமே சாப்பாடு தீத்தி தான், கொழும்புல கூட சாப்பாடு தீத்தி தான் அவர் என்ன வழிய என்ன தான் சாப்பிடுவார், ஒரு பிடி எனக்கு தருவார். என்ன அது என்னால மறக்க முடியாது. அம்மா கூட கடுமையான அந்த என்னடா கடலை மற்றது நண்டு அது உடைச்சு தருவா, கடலையெல்லாம் தான் சப்பிட்டு எனக்கு தருவா. என்னடா எனக்கு கண் பிரச்சனையா,
0: கண்ணுக்கு முந்தியும் சொன்னது நான் கேட்டேன்.
1: அம்மா அம்மாண்ட பாசம் வேற மாதிரி, இனி இல்லையண்ட பாசம் அப்பாண்ட பாசம் வேற மாதிரி, ரெண்டு பேர்ட்ட பாசம். நான் இப்ப இங்க இந்த படம் முன்னுக்கு இருக்குது ரெண்டு வீட்டையும்
0: மோட்டர் சைக்கிள் ஏறி உட்கார்ந்துட்டு என்ன மனசு சொல்லுது, இதுதான் நீ அம்மாவை கடைசியா தொடுறது என்று சொல்லி என் மனசு சொல்லுது. திரும்பி டக்கன் இறங்கி ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சு, அப்ப என்ன இப்பதான் நான் இனி நான் உங்களை தொட மாட்டேன்னு என் மனசு சொல்லி அப்படித்தான். அதே மாதிரி நான் அம்மாவை காணவே இல்லை. அப்ப அப்படி அந்த சில உணர்வுகள் வந்து தாங்க முடியாத உணர்வுகள், அந்த பிரிவு துயர்கள் வந்து. ஓகே, உங்க பாடலே
1: கடைசி நேரத்தில் இது ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கடைசி நேரத்துல வந்து அம்மா வந்து என்ன இங்க நான் வந்த பிறகு எனக்கு திருப்பி அப்ப கடிதம் எழுதலாம் போன செய்யலாம், அப்ப எனக்கு சொல்லி எழுதி விட்டு என்ன போன் பண்ணினது என்ன சொல்லி, நீ அப்பாவை பாக்கையில என்னையாவது வந்து பாருங்க, மகனை கூட்டி கொண்டு வந்து காட்ட சொல்லி. அப்ப எங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லை தானே, இப்ப ஜூலியனை காட்டே இல்லாம போயிட்டு பேந்து நான் அம்மா அப்பா செத்து அப்புறம் திருப்பி போன நான் போக கனகதரம் போயிருக்கிறேன். அப்ப அம்மா என்னோட நல்லா விளையாடி எல்லாரும் கூட்டிக் கொண்டே காட்டினவா. ஆனா 2010 போயிருக்கல அம்மாக்கு என்ன மறந்து போச்சு, முகம் மறந்து போனா. அப்ப என்ன கேட்டா, ரெண்டாவது அக்காண்ட மகள் இந்த பேரை சொல்லி, ரெண்டாவது அக்காண்ட பேரை சொல்லி அவன் மகள் உண்டு என்ன கேட்டா. அப்ப நான் இல்லையம்மா என்ன தெரியலையோ, நான் தானே அம்மா குட்டியம்மா சில குட்டி உங்களுடைய ஒண்ணு, ஐயோ ராணியோன்னு சொல்லி கட்டி பிடிச்சா என்ன. அப்ப அந்த முகம் உண்மையிலவே மறந்து போச்சு,
0: சரியான
1: கவலையா பேந்து நல்ல சந்தோஷமா கதை செல்லாம செய்தவா என்ன, எனக்கு எல்லாம் வேண்டி வச்சிருப்பா என்ன. அதுதான் அது சரியான அது நினைச்சாலடா சரியான கண்ணீரும் கவலையும் தான். நன்றி
0: நன்றி. உங்களுக்கு உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பாகுது, கேட்டு மாடுவோம். நன்றி வணக்கம். இதோ ராணி சம்பந்தர் கிட்ட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம் கலையக நேரம். சரியாக 4:37. இன்று வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசரணை வழங்குபவர்கள் அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதியினர்கள். அந்த ஒரு சிறிய தவறு நடந்து விட்டது. என்ன சொல்லிட்டேன்னா, அந்த மணமகனின் பேர் தனிஷன் இல்ல பனிஷன். பானா நீ என்ன ஷானா என்ன, பனிஷன் தான், தனிஷன் இல்ல பனிஷன். இனி தொடர்ந்து வாழ்த்து வரும் நேர்கள் இந்த பெயர் மாற்றத்தை கவனத்தில் கொள்ளவும். பனிஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா அம்மா மாமா மாமி மச்சான்மேன் மச்சான்மேன் அண்ணா அக்கா தம்பிமேர் தங்கைமேர் அப்பம்மா அப்பப்பா அம்மம்மா அம்மப்பா அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா மாமா சத்யாத்தை மச்சான் மச்சான் பிற மக்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கிறோம். டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அனைத்து அறிவிப்பாளர்களும் பனிஷன் தரணியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் பார்வோட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்ந்து கொண்டு அடுத்ததாக உங்கள் விருப்ப நிகழ்ச்சி கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் ரோசாலி. நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். முதல் உங்களை பாடல சொல்லுங்கள். என்ன பாடல் என்று?
1: நல்ல பணம் வாழ்க நாடு போற்ற வாழ்க.
0: ஓகே, நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்று சொல்லி சொன்னா, நீங்க வந்து இப்ப உங்கள்ட இது நாட்டுக்கு உங்கள்ட வீட்டுல நீங்க பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும் தானே, ஊர்ல நீங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம். நீங்க சில வேலையில நீங்க அந்த போட்டோஸ பாக்கல, ஏதாவது ஒரு போட்டோ இப்ப கிட்டடியில வந்து உங்கள்ட மனத வந்து வருத்திய அல்லது மனத வந்து கலங்க வைத்த படங்கள் போட்டோஸ் ஏதாவது நீங்க பாத்தீங்களா?
1: எங்க பப்பா மாமா அப்பா அம்மா படத்தை பார்க்கக்குள்ள நான் நினைச்சு அழுது விடுவேன். அவங்க இல்லை என்று என்ன செய்வது? இருக்கக்குள்ள வந்து ஒழுங்கா நடந்திருக்கிறோம், இல்லாதக்குள்ள இல்லை என்று தானே இருக்குது. அவங்க போட்டோங்கெல்லாம் இங்க வச்சிருக்கிறான், அதுக்கு தூபம் காட்டி எல்லாம் போடுவேன். நான் அவங்கள நினைத்து கொண்டு தானே இருக்கிறேன். என் தங்கச்சிகள் தம்பிங்களும், ஒரு தம்பியை ஒரு அண்ணனும் இறந்து விட்டாங்க. அவங்களும் எல்லாரும் நினைச்சுதான் போடுவோம். என்ன செய்யறது? இருக்கிற வரைக்கும் அத
0: இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாகவும் அன்பாகவும் அரவணைத்து வாழ வேணும் என்றதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன். நீங்கள் கேட்ட பாடலி ஒலிபர நேரங்கள் வந்து நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட பாடலி ஒலிபரப்பு செய்கிறோம். உங்களுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மாழுவோம். நன்றி வணக்கம் ரோசாலி.
1: நன்றி வணக்கம.
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். அந்த வகையில் ரோசாலி கேட்ட பாடலை ரோசாலியுடன் நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இதோ இந்த பாடல்.
2: நீங்க கல்யாணம் ஆகாதவன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கமா இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன். மிஸ்டர் சுந்தரம், நீங்க 100 வருஷம் வாழ்ந்து இப்படி ஒவ்வொரு வருஷமா விழா கொண்டாடணும்.
3: சும்மா வாழ்த்து சொன்னா போறாது, பாட்டு பாடி வாழ்த்து சொல்லணும்.
2: எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் பாடுறேன். இப்போ புதுசா ஒருத்தர பாட வைக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போது மிஸ்டர் சுந்தரத்தை வாழ்த்தி மிஸ்டர் ரவி பாடுவார்கள்.

கழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிய தொடர்புகளுக்கு 765 மேலதிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம் கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: விளையாட்டை தமிழொலி அடி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். கலியக நேரம் சரியாக 6:47. இன்று டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு கொண்டு வருபவர்கள் அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 30 ஞாயிற்றுக்கிழமை நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட வனிஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். திரு பிரான்ஸ்ல இருந்து தவிதனா?
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கிறேன். அதை சொன்னீங்கள்.
0: நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி.
1: நன்றி திரு.
0: முதல் வாழ்த்து சொல்லி போட்டு.
1: எங்க முதலாளி? எங்க முதலாளி படத்துல இருந்து?
0: நீங்க பாட்ட பாட்ட சொல்லுங்க.
1: ஆமா, எங்க முதலாளி படத்துல இருந்து மருமகளே மருமகளே எங்க விட்டு மருமகளே என்ற பாட்டை கேட்க போகிறேன்.
0: முதலில்
1: ஆமா, பனிசன் தரணிகா தம்பதிகள் நேற்று திருமண சந்தத்தில் நின்று கொண்ட செல்லங்கள் நேற்று நின்ற இரு கைகளும் என்றென்றும் 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் என்று நான் வணங்கு நாகமலாட்சியாக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் குறைவில்லாத செல்வத்தோடு பிள்ளை செல்வங்கள் எல்லா செல்வங்களும் அவர்கள் பக்கம் இருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு வாயிலுக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜண்ணா சத்யாக்கா தம்பதிகளுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: குடும்பத்தினரும் அவர்களை வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்று சொல்லி சொன்னா, நீங்க இப்ப ஊர்லயோ சரி இங்கேயோ சரி நீங்க முதல் நீங்க வேலைக்கு போய் உங்களை அந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு எப்படி இருந்தது?
1: ஆமா, முதல் நான் இங்கு வேலைக்கு நான் வந்து வேலைக்கு போகையில எனது பிள்ளைகள் 3 பிள்ளைகள் எனக்கு அவர்கள் என்ற படிப்பு வீட்டு வேலைகள் பிள்ளைகள் என்ற இதுகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்துட்டு 2000 இப்ப 4 வருஷமா தான் நான் வேலைக்கு போக வழி கிட்டேன். நான்

0: 2022 ஆண்டு தான் நான் வேலைக்கு போனான். ஒரு பார்சல் சர்வீஸ் இதுல நான் வேலைக்கு சேர்ந்தான். அப்போது எனக்கான கொந்தரா இருக்குத்தானே, அந்த கொந்தராவையும் எனக்கு முதல் மாத செக்கும் எந்த கையில தரும்போது எனக்கு எனது கணவர் காசு எவ்வளவோ காசுகள் தந்தாலும் திரு எனக்கு அந்த செக்க கையில வேண்டி போட்டு எனக்கு சரியான உடம்புல ஒரு வித்தியாசமா. ஊர்ல நான் அது ஊர்ல வேற விஷயம், ஊர்ல நான் வேலைக்கு போயிருக்கேன், அது அதுன்ற சந்தோஷம் ஒரு விதம். அது வந்த அந்த ஊருக்கு போகும்போது நான் முதல் வாண்டி நான் சம்பளம் வந்து ஆயுர்வேதிக் கிளினிக்ல வேலை செய்யக்க வேண்டிக் கொண்டு அம்மாட்ட கொடுத்தேன். அம்மாட்ட கண்ணில இருந்து ஆனந்தா அம்மா ரெண்டு கண்ணிலயும் ஒத்தி போட்டு அந்த சம்பளத்தை கவர வேண்டினா அதே மாதிரி எனது கணவருக்கும் கொண்டு வந்து காட்டி போட்டு அதை கொண்டே பேங்க்ல போடும் போது அந்த உணர்வு உணர்வு வந்து இன்னும் மறக்க முடியாது. இந்த பாடலை தாங்கோ, இது சம்பதிகளுக்கான பாடல்
1: கேட்டு மாவுழுவோம். நன்றி கலந்த சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். இது தேவி தன்ராஜ் அவர்கள் கேட்ட பாடல். இது ஒலிபரப்பாகிறது. அவர்களுடன் கேட்டு அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இதோ
2: ஏழு தலைமுறைக்கும் உன்ன போல கண்டதில்ல, உம்பேர கேளாத செவியும் இல்ல, புகழாத வாயும் இல்ல. ஏழு தொழிலாளிகள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். இன்றைய டிஆர்டி தமிழொலியில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருபவர்கள் எமது அன்பு உறவுகள். அமெரிக்காவில் வசிக்கின்ற ராஜா சத்யா தம்பதிகள். கலியக நேரம் சரியாக 4:56. நேற்று ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட பனிஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவின வாழ்த்திக் கொண்டும் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக இரு நேயர்கள் காத்திருக்கிறார்கள். இரு நேயர்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே பாடலை இருவருக்குமாக வழங்க இருக்கிறேன். அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நிறைவு செய்ய வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு ரஜினி நாகேந்திரன்.
0: வணக்கம் ரஜினி நாகேந்திரன். இன்றுதான் நான் உங்களுடன் முதல் கலந்து
1: கதைக்கிறேன்.
0: வானொலிக்கு நீங்க
1: என்னென்ன நாங்கள் வாழ்த்தி போட்டு நேரம்
0: இருக்கிறேன். நீங்கள் வாழ்த்துங்கள். நீங்கள் வாழ்த்துங்கள்.
1: இன்று திருமண நாளை நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திருமதி பனிஷன் தரண்யா தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து நிகழ்ச்சிகளை மாநிலை கடுத்துக்கொண்டு வந்த ராஜா சத்யா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நான் ஒரு பாட்டு ஒன்று வச்சுட்டேன்.
0: உங்களது தொலைபேசி விட்டு விட்டு வருகிறது. முடிந்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். என்ன பாடல்?
1: மங்கள நேல் மேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தால் தேரிலே.
0: மங்கள மேளம் பொங்கி முழங்க
1: மணமகள் வந்தால் வண்ண தேரிலே. எனக்கு வடிவ தெரியல பின்னுக்கு டைம் இருந்தா போடுங்க, இல்லாட்டி விடுங்க, பிரச்சனை இல்ல.
0: கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி இருக்கிறபடியால் நான் வந்து உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன்.
1: ஓமா சொல்லுங்க.
0: இல்லையே அந்த பாட்டு நான் எடுத்துட்டேன், அந்த பாடலை ஒளிபரப்பு செய்வோம். ரஜினி நாகேந்திரம் அவர்கள் கேட்ட பாடல். உங்களுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம் இந்த பாடலை.

0: உடன் நிறைவுபெறுவது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தின் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு எடுத்து வந்த உறவுகள் அமெரிக்காவில் வசிக்கின்ற ராஜா சத்யா தம்பதியினர் அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேற்று 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளின் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனைத்து நிகழ்ச்சியையும் வானொலிக்கு கொண்ட ராஜா சத்யா தம்பதிகளுக்கு மீண்டும் எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் ஒலிபரப்பாகிய தாறுமாறு நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு ஒலிபரப்பாக இருக்கிறது. 6 மணி முதல் 7 மணி வரை எனது தயாரிப்பில் ஒரு போட்டி நிகழ்ச்சியும் வித்தியாசமான முறையிலே ஒரு போட்டி தயாரித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். 6 மணியிலிருந்து 9 மணி வரை எனது தயாரிப்பில் சிறு போட்டி நிகழ்ச்சி நடைபெறும். அதுவரை தாறுமாறு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருங்கள். அதன் பின்பு நான் உங்களுடன் மீண்டும் இணைந்து கொள்கிறேன். அதுவரைக்கும் ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு தாறுமாறை கேட்போம்.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட்சியப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சியப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெய.

0: மாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலும் அது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாறுமாறை ஆரம்பிக்க வளமை போல் முதலில் வருவது நெடுந்தீவு முகிலனின்
1: கஷ்டங்களை பல பேர் அழுது தீர்த்துக் கொள்றாங்க, ஆனா சில பேர் அதை சிரிச்சுட்டே கடந்து செல்றாங்க. உங்களை நேசிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர்களிடம் உங்கள் அன்ப பாசத்தை கொடுத்துட்டு அவங்க உங்களை ஏமாத்தி விட்டாங்கன்னு கவலைப்படுறதுதான் வாழ்க்கையாகவே போயிட்டு இருக்கு. மனசை காயப்படுத்தி பேசிட்டு அது வெறும் வார்த்தையானே சிலர் நினைச்சு கொள்றாங்க, ஆனா அதை தாங்கி கொள்ளாம தவிக்கிற துடிக்கிறவங்களை யாருமே புரிஞ்சுக்கிறதில்லை. ஒருவருடைய முழு பாசமும் எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறது சுயநலம் மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த உறவை இதற்காகவும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதுதான் உண்மையான காரணம். புரிய வைக்கலாம்னு எவ்வளவோ முயற்சி செய்தோம், கடைசியில நாம தோற்று போகிறோம்னா நம்முடைய அன்பு மட்டும்தான் அந்த உண்மையா இருந்திருக்கு. நம்மீது எந்த தவறுமே இல்லாத போது நாம் குற்றவாளியாக கருதப்படுகிறோம் அல்லது அந்த குற்றத்தை நாமே ஒப்புக்கொள்கிறோம் என்றால் இதெல்லாம் அந்த இதயம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. வெறுப்புகளுக்கும் பிரிவுகளுக்கும் சூழ்நிலைகள் மட்டும்தான் காரணம்னு சொல்லிக்க முடியாது. நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வருவதே அவர்களுடைய திட்டமிடலாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஒவ்வொரு முடிவுகளை எடுப்போம், ஆனால் அதை செயல்படுத்த முடியாத ஒரு மனநிலைக்கு நாமளே போயிடுவோம். இதுக்கு மேல நம்மால வழியை தாங்க முடியாதுன்னு வர்ற ஒரு கட்டத்துல தான் நமது நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். தனித்து விடப்பட்ட உணர்வும் நம்மை தவிர நமக்கு யாருமே இல்லை என்ற உண்மையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது நாம் நம்மை சமாதானப்படுத்துகிறோம் என்பதை தாண்டி அல்லது இன்னொரு வாழ்க்கையை நாம் தேடிச் செல்கிறோம் என்பதை தாண்டி நாமே நம்மை வருகிறோம்.

வழிகள் வரிகள் நெடுந்தீவு முகலன் அவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தாறுமாறில் தொடர்ந்து வருவது குட்டி கதை.

தங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கள்ளன் இருப்பான். எல்லா இடங்களிலும் கள்ளருக்கு குறைவில்லை. என்ன அதுவும் பரிசீலனை சொன்னா அதுவும் 93 டிபார்ட்மெண்ட் என்ன குறைவே இல்லை. என்ன சும்மா கட்ச்மேன்ல எல்லாம் நீங்க மெட்டில் வந்து கட்ச்மேன்ல இறங்கி பாத்தீங்கன்னா அப்படியே முடிய தோண்டி எடுத்துட்டு போவாங்களா, அப்படியான கள்ளர் எல்லாம் எடுக்கிறாங்களே. அப்படித்தான ஒரு உள்ள அவன் தொழிலே கள்ளன் தான். அப்ப கள்ளன் ஆனா என்ன செய்யறது, ஒவ்வொரு நாளும் களவெடுக்க போறாங்க. முதல் போய் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில போய் அப்படி மண்ணை முருகி வேண்டுவானே, என்ன கடவுளே ஆத்து இதான சொல்லி போட்டு வேண்டுவான். ஆனா அவர் அந்த கோயிலுக்குள்ள போயிருக்கல. என்னன்னா அங்க ஒரு ஞானி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அந்த உபஞானம் சொல்ல சொற்பொழிவு சொற்பொழிவு ஆட்டிக்கொண்டிருப்பார். அப்ப இவன் போய் பாப்பான்னு நேது போயிட்டு ஆக்கள் எல்லாம் படுக்கணுமே, களவண்டாலும் அதுக்கு ஒன்று ஒரு நேரம் இருக்கல்ல. அப்ப இவன் இதவிலானே களவெடுக்க போறது. அப்ப இவன் அங்க அவற்ற சொற்பொழிய கேட்டுப்பான், என்ன 12 மணிக்கு டிஆர்டி நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீ படுக்க போகுங்க, அதுக்கப்புறம் நீ போய் களவெடுக்க போகலாம். அதுக்கு முதல்ல எங்கேயும் பள்ளிக்கூடம் முடியணும் வைக்கல, இல்ல கடை தெருவு போய்க்கலாம் எடுக்கிறாரு. இவன் இதவு களவெடுக்கிற ஆளா இருக்கிறான். அப்ப அங்க இருக்கிற அந்த அந்த ஞானியா அந்த சாமியார் வந்து சொல்ற கதைகள் எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டு சிரிக்கிறது. அவன் கிடைக்கிற பகுதிகள் வேற அந்த பகுதிகளை கேட்டுட்டு இவன் அதுக்கப்புறம் களவுக்கு போறாது. அந்த சாமி என்ன சின்ன சின்ன கதைகள் அப்படி இப்படி ஏதாவது சொல்லி அந்த உள்ள ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பார். இதெல்லாம் இவன் கேட்டு விட்டுட்டு போறான். இப்ப இவன் இப்படியே இருந்துட்டு அடுத்த நாள் வந்து இவன் போயிட்டு வந்தான். வந்தா ஒரு நாள் நித்திரையே வர மாட்டேன், பகல் நித்திரையே வர மாட்டேன். இரவிலேயே எங்களுக்கு நித்திர வரல, பகல்ல நித்திர வர்றேன்டா. இவன் பகல் இரவு முழுக்க முழிச்சிருந்தாலும் பகல்ல எல்லாருக்கும் நித்திர வராது, சில பேருக்கு நித்திர வராம இவர் அப்படியே இருக்கிறாரு. என்ன ஆனா நித்திர வரா யோஜனை கேங்க, இந்த ஞானோதயம் வந்து சொல்லுவாங்கறானே, இப்பதானா ஞானம் பிறந்த ஞானோதயம் பிறந்திருக்கு இப்பன்னு சொல்லுவாரா. அப்படி இவனுக்கு என்ன பூர்வ ஜென்ம பலன் உதவிய இல்ல இவனுக்கு ஒரு ஞானோதயம் வந்து நான் இரவுல போய்க்கலானே அந்த சாமியார போய் பார்க்கணும்னு. இன்னைக்கு கொஞ்சம் இப்ப இருக்கா வலிக்கிட்டு போயிருக்கா சிவன் கோயில் போய் அவரை பார்ப்போம் அவர்கிட்ட போய் கதைப்பான்ட்டு நினைக்கிறார். நெலும்பி எல்லாம் நல்லா முழுகி போட்டு நல்ல வேட்டி கொண்டு அடிச்சேன்னா அப்படி பட்ட தின்னு அப்படியே ஃபுல்லாக அடிச்சு சந்தனம் போட்டு வச்சுட்டு அவர் அப்படியே அந்த பகல்கிட்ட போகிறார். அந்த சுவாமிகிட்ட போகிறார். பகல்ல சிவன் கோயிலுக்கு போய் அவரை சந்திச்சு அவரோட கதை பண்ணிட்டு வலிக்கிட்டு போகிறார். போய் சொல்றாரு, சுவாமி எனக்கு ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லிதாங்களே, நீங்கள் தானே புந்தக்குள்ள மந்திரங்களை எல்லாம் சொல்றீங்களா போல, எனக்கு ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லிதாங்களே என்று அவர்கிட்ட போய் அப்படியே கும்பிட்டேன்னா அப்படியே தெரியும் தானே. அந்த அவங்க போய் கும்பிட்டாங்கன்னா இப்படி இருக்கும், அதை பாக்குற எங்களுக்கு பார்க்கவே பரிதாபமா இருக்கும். அப்படி போய் இவர் கும்பிட்டான்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, மகன் நெஞ்சுவா நீ யாருன்னு சொல்லு, இன்னும் காணாயிட்டேன். அப்ப நீ யாருன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லை, ஈவன் டக்கண்டு கூசாவன் சொல்றான், ஐயோ நான் ஒரு பச்சை கல்லன். என்ன கல்லன்? அப்படி இல்லைண்ணா கல்லன், இரவுலாம் தெரிகிறது 10 வயதுலேருந்தே நான் இந்த களவுலான்னு தெரிகிறேன். இந்த களவு தான் இந்த தொழிலாக இருக்குது சொல்லி உடனே சுவாமியார், அடா கடவுளி அடா சிவனே வேறு என்ன நல்ல தொழில் தெரியாத என்ன களவு ஒன்று சொல்ற அது இதுன்னு. இவர் சொல்றாரு, ஐயா களவுன்றது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒவ்வொரு நியூஸும் நெஞ்சிடி ஜிடி ஜிடிச்சு தானே நாங்கள் களவு எடுக்க போய் அவன் இத்தனை மணி படுக்கிறான், இத்தனை மணி எழும்புறான், என்ன செய்கிறான், களவு எடுத்தன்னு திரும்பி வரும் வரையும் உயிரை கையில் பிடிச்சன்னு இதை விட களவெடுத்த அந்த சாமானை திருப்பி கொண்டு எங்கேயும் கொடுக்கும் பேர, என் பொழுதுக்கு பயம், அவனுக்கு பயம், இவனுக்கு பயம், இவ்வளோ பயந்த வாழ்க்கையா, என்ன என்ன செய்கிறது. ஆனால் வேறு ஒரு தொழில் எனக்கு தெரியாது, இந்த களவு தானே தெரியும், இந்த களவை வச்சு தானே நான் மனுஷி உள்ள எல்லாம் பார்த்துட்டுருக்கிறேன். இப்போ நைட்டாக களவு எடுக்கிறேன், 30-40 வருஷமாக இந்த களவு தானே கேட்டுருக்கிறேன் என்று இவர் சொல்கிறார். என்ன அப்போ சுவாமி சொல்கிறாரு, சரி சரி போ, நீ ஆனால் உண்மை சொல்கிறாப்பா, நீ உண்மை சொல்கிறதில்ல இந்த உள்ளத்துலேயே ஏதோ ஒரு சில நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன உனக்கு உண்மையில் இருந்த ஒருத்தன் உண்மை சொல்கிறான்டா, அவன் உள்ளத்தில் உண்மையாகவே நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கிறாக்கள் தான் உண்மை சொல்கிறான். இல்லைன்றா சில பேர் வாய் திறந்தா பொய் தான், பொய்யண்டா அப்படி கத்த கட்டுறதிலும் பொய்யிலும் இருப்பினும். ஆனால் சில பேர் அந்த உண்மையை சொல்றவர்களுக்கு எதிர்ப்புகள் கூட வருந்தான், இருந்தாலும் அந்த உண்மை ஒரு அந்த உள்ள நல்ல உள்ளா உண்மை சொல்லுவாங்க.
அப்ப நான் சொல்றேன், இப்ப வரும் வேதத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி தருவோம். முதலாவது மந்திரத்தை உனக்கும் சொல்லி தரேன், உனக்கும் போதிக்கிறேன். இதை நீ பின்பற்றினா அந்த மந்திரம் பழிச்சு சில அற்புதங்களை எல்லாம் செய்யும். ஒரு சொன்னா ஐயோ சுவாமி, ஐயோ சுவாமி சொல்லி தாங்கோ அப்படியே நான் செய்யறேன். அவள அவர் சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு. முதல் மந்திரம் இதுதான் சத்தியம் வத, அதாவது உண்மை பேச்சு. இவ்வளவு தான் சொல்றாரு. உடனே இவர் கள்ளன் என்ன செய்யறா, சாமி இது ஐயோ சிம்பிளான இது, இதை பின்பற்றதும் எனக்கு சுவம். ஏன்னா நான் உண்மை கைக்கு தான் இதை பின்பற்றாம எனக்கு கரைச்சல் இல்லை. கை தானே போய் களவெடுக்குது, மனசா களவெடுக்குது. ஆனா இந்த கை களவெடுக்குது, ஆனா இந்த வாயால உண்மை பேசுறதுல பெரிய பிரச்சனையே இல்லை எனக்கு. நான் உண்மையை பேசுறேனே சொன்ன உடனே அவர் சுவாமியா இருக்கும், அவருக்கு நல்ல சிரிப்பு வந்துட்டு இவனும் கும்பிட்டு விளக்கிட்டான். வீட்டை போயில ஒரு சிரிச்ச உடனே வீட்டை போறாரு. என்ன சில விஷயங்களை சாதிச்சுட்டா அவருக்கு ஒரு சிரிப்போட போறாரு. சிரிச்ச உடனே வீட்டை கதவை திறந்தோடனே மனசுக்கு என்ன வலு குசால வாழா இருக்கும், அது குசியா வராது, என்ன நடந்த நடந்தான்னு கேட்கிறான் மனசு. அப்ப இவரு போய் இப்ப உண்மைதான் சொல்றேன், சாமியாண்ட போன இப்படி சொன்னதா அதுதான் இல்லையாக்க மனசிக்கோட்டே சிரிப்பு. என்ன என்ன இது என்ன, இப்ப நெசவாளை குரங்கு வளர்த்த கதையெல்லாம் இருக்குது சொன்னோட அது என்ன கதை என்று கேட்கிறார். அப்ப அதுக்குள்ள கதைக்குள்ள அவள் ஒரு கதையை சொல்றாள். என்ன, ஒரு நெசவாளை குரங்க வளர்க்க ஆசைப்பட்டு குரங்க வாங்கினார். அதை அவன் செய்கிற ஒவ்வொரு துணியையும் நூலாக இருக்கையிலே பிச்சு போட்டுரும். என்ன அதுபோல தான் இப்ப நீங்க உண்மை பேசினா நீங்க எடுக்கிறதே களவு. களவு தொழில உண்மை பேசுனீங்க போறதுக்கு முதலே இல்ல அவங்கள பிடிச்சிருவான். டிரைவர் டக்குன்னு சொல்றாரு, ஐயோ கண்மணி டாசாத்தி நீ கவலைப்படாத, அது குரு சொல்லிட்டா அது குருவர்கள் எங்களுக்கு கிடைக்கும் சொல்லி போட்டு இவர் சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு அந்த இரவு இவர் போய் கடவுள கோயிலுக்கு போயிட்டு களவெடுக்க போறார். போயிருக்கல களவெடுக்க போறது சும்மா இல்ல இல்ல, அந்த கண்ணை கோல் இருக்கணும், சுத்திகள் இருக்கணும், கயிறு கொண்டு போகணும், கடப்பாறை கொண்டு போகணும், அளவாக்குற நூல் துறப்பு இவ்வளவு சாவகள் களவெடுக்க போறோன்றது சிம்பிளான வேலை இல்லை. எல்லாத்தையும் கொண்டு இவர் போனார். போய் கொண்டு இருக்க அன்றைக்கு பெரிய திருவிழா மாதிரி ஒரு இது நடக்குது. நடந்தா அப்ப இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துல கை வைக்கணும், சின்ன சின்ன களவா எடுக்காம இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துல களவ எடுக்கணும் சொல்லி போட்டு அங்கே இருக்கிற அரண்மனைகளே களவெடுக்க போயிட்டார். ஆனா 12:00 போச்சு, இருட்டுண்டா பே இருட்டுன்னு ஆளையால தெரியாத இருட்டு மெல்ல போய் அரண்மனைக்குள்ள சிவர் ஏறி மேல குதிச்சிட்டாரு. என்ன குதிச்சு அப்படியே சுத்தி வரையக்க அந்த அரண்மனையில இந்த ராசாவும் அவருக்கும் இதுக்கு இல்லாது ஒரு சுத்தி வருவாங்க இது என்று போனா அவரும் ஒரு சின்ன விளக்கம் எடுத்தன அப்படி வரையக்க இவரும் அவர் ரசம் மாறு இடத்துல இரவில் அவையலுக்கு பகல்லான இந்த போட்டு உடுப்புகளாம் அது இது இரவில் பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி தானே அவையில் மாறு இடத்துல தெரிகிறாது. அவையல் அநியமா அந்த ஒரு ராஜாக்கள் எல்லாம் அந்த மாறு இடத்துல தெரிகிறேன்னா அந்த நாட்டு மக்கள் மனநிலை அறிஞ்சு விடுறதுதான் அப்படி தெரிகிறாது. அப்ப நகர் விளம் வாரன்னு சொல்லுவாங்க. அப்படி அவரும் ராஜா வரைக்கு இவர் கல்லன் சுவர் அங்க குச்சோன்னு ராஜா கேக்குறார். நில்லு இல்ல ஆறா நீ என்று கேட்டோன்னே உடனே சொல்றான், ஐயா நாங்களா கொடுக்க வந்துடான் ஐயா. என்ன இவர் போய் சொல்ற இல்ல உடனே சொல்லி யார் நீ என்ன பேரூரி அது இல்லையிலும் ஐயோ நான் ஒரு கல்லன் நான் இங்க களை கொடுக்க வந்துடான்னு டக்குன்னு உண்மையை சொல்லிட்டான். உடனே ராஜா இந்த ராஜா சொன்னார், அடே இவன் உண்மை சொல்றான். அவர் சொன்னார், அடே நானும் தானே களை கொடுக்க வந்துடான். அப்ப நானும் பக்கத்துல இடத்துல இங்கே நல்ல சாபங்கள் நல்ல இது இருக்கு வந்து களை கொடுக்க வந்துடான், எனக்கும் காசு தேவை உன்னோட வரட்டுமா என்று இவர் கேட்ட உடனே சரி வாரண்டா சரி ஆனா பங்கில பாதிய தரணும் என்று ராஜா கேட்கிறார். உடனே அவன் சொன்னா, ஐயோ பங்கு எடுக்கிறதுல அரைவாசி தானே பிரச்சனை இல்லை, அரைவாசி எடுத்து வந்துட்டு ரெண்டு பேரும் அங்கே போகண்டு போய் இப்ப ராசாக்கு இப்ப உண்டு போனோம்னா ராசாக்கு அரண்மனையில எல்லாம் வழியெல்லாம் தெரியும் தானே, எல்லா இதுவும் அத்துப்படுத்தானே. இப்ப ராஜா சொல்றாரு, என்ன பின்னுக்கு எனக்கு நான் இது எல்லாம் பட்டிபாயன் ஓட்டம் போட்டுனா பட்டிபாயன கிட்ட தெரியும் இங்க என்ன இருக்குன்னு தெரியும் வா என்று சொல்லி போட்டு நேர போய் அவர் கஜானா இருக்கு தானே எல்லாம் ஜாமான்கள் வைக்கிற இடம் அங்க ஒரு பெட்டியை ஒட்டியா திறந்துட்டான். துறந்து
பக்கத்துல இருந்த மூண்டுக்கு அப்படியே இந்த மாணிக்கக்கல், மாணிக்கக்கல் தெரியுதா? நீ இப்ப இலங்கையில ஓடி இப்பயா நீல கல் ஒன்று மாணிக்கக்கல் எடுத்தான். உலகத்திலேயே வீடியா இது கல் எடுத்த மாதிரியோ இங்கே ராஜாட்டும் அந்த மாணிக்கக்கல் அவையில் அப்படியான சாவாங்க தானே. பொன் வைரம் மாணிக்கம் இதுக்காக தானே ராஜாக்கள் சேர்த்து வைக்கிறது. என்ன தங்கம் இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள போய் ஒரு ஊத்தி தங்கம் எடுத்தாலே காணும் என்ன ஒருமா சம்பளம் ஆச்சு. நாங்களே கல்லர் சொந்தக்காரனுக்கு ஒரு பங்கு இதுல கொடுக்குறீங்க. இவர் சொல்றார், ஐயோ நண்பா இப்போ ரெண்டு பேரும் கல்லர் தானே, இப்போ ரெண்டு பேரும் கூட்டாள் தானே நண்பா, உனக்கு நான் பாதி தருவா தானே ஒப்புக்கொண்டேன். இப்போ இந்த மூன்றாவது ரத்த கல் எடுத்தா நான் எடுத்தாலும் இல்லை நீ எடுத்தாலும் 50-50 வராது என்ன, ஒரு தருக்கு கூடுதலாக போயிடும் என்ன. அப்போ நீ ரெண்டு வச்சிருக்க அப்போ சரி சமம் தான், நாங்கள் எங்களோட ஒப்பந்தத்திலே ஆளுக்கு பாதி தானே. அப்போ இவ்வளோ காலம் இந்த மாணிக்கக்கல்ல இருந்த பாதுகாத்த இந்த ராஜாக்கு உண்டன்னு மிஞ்சிச்சுன்னா உண்டன்னு கலவுமாம இருந்து போட்டு ஒரு சந்தோஷம் பண்ண அவருக்கு வருந்தானே. அப்படியே முழுக்க வளைச்செடுத்துன்னு போயிட்டாங்களான்னு சொல்ற விட ரெண்டு மூன்று சாமான விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு தானே ஒரு சந்தோஷம் வருந்தானே. கள்ளம் சொன்ன ராசாக்கு பெரிய சந்தோஷம் சொல்ற விஷயத்திலும் ஒரு நியாயம் இருக்கு ஒரு நீதி இருக்கு என்ன சொல்லி போட்டு சரி வீட்டை போகலான்னு சொல்லி போட்டு வீட்டை போயிட்டு கள்ளனுக்கும் அவருக்கும் கையாடி போட்டு வெறும் கையாடி போட்டு ரெண்டு பேரும் அங்காளஞ்சல போயிருந்தோம். ஆனா அவன் போய்க்கு இந்த ராஜா இந்த கள்ளனுக்கு அவனுக்கு தெரியாமலே பின்னால தொடர்ந்து அவன் இங்க இருக்கிறான்னு பாக்குற அந்த அந்த அந்த மூளை வேலை செய்தானே ஒரு அந்த ராஜா இவன் வந்து களை கொடுக்கிறான் இந்த இடத்துல கள்ளன் வந்தா விட்டுட்டு போவானா டக்கன் இவர் என்ன செய்தார், ஒட்டு மாணிக்கைகள் எடுத்து டக்கனை தண்ட பொக்கைகள் அடிச்சுண்டு முச்சியா இருக்கண்டு திருப்பி ஓடி போறாரு. ஓடி போய் எங்க அரசன்கிட்ட போய் சொல்றாரு என்ன, இவர் யோசிக்கிறார் என்ன சொல்லி போட்டு டக்குன்னு சொல்றார், இந்த உளவாளிகள் எனக்கு இன்னொரு தகவலும் தந்திருக்கிறார்கள். இவர் வந்து கேட்கிறார், என்ன கூப்பிடு கூப்பிடு யாருங்க காவலர்கள் எல்லாம் வர சொல்லு அது அவர்கள் ஓடி வந்து மன்ன முன்ன வந்து மன்னா ஒன்று சொன்னோடனே அவன் டக்குனு சொல்றான், இங்க வா இந்த அட்ரஸ்ல போய் இங்க இருக்கிறான் ஒரு கல்லன் இவனை பிடிச்சவனுக்கு வாங்க. ஆனா அவனை ஒன்னும் செய்யறாங்கன்னு சொல்லி போட்டு சொல்றான், உடனே காவல் ஆளிகள் உடனே குதிரையில எடுத்து அவளைய பறந்தன்னு போயிடணும். அங்க போய் அந்த கல்லனை பிடிச்சிட்டு இங்க அரசன் கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்திட்டான்.
கொண்டாந்து நீ பாட்டினா இவனுக்கு நித்திர தூக்கம் உருவாக்கம் இப்ப புடிக்க உன்ன இவ்வளவு பிரச்சனை தாராவா கலவரத்தன் வந்து பெரிய சந்தோஷத்துல இருந்து இப்ப புடிக்கோட்டு போனேன்னு கொண்டாந்து வச்ச உடனே நடிங்கன்னு வந்து மன்னா என்ன என்ன சொல்லுங்க ராஜா, வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்றார். வந்த உடனே ராஜா அவருக்கு மன்னன் கேட்கிறான், நேற்று என்ன நடந்தேன்னு சொல்லுன்னு இவர் போய் சொல்றேன் தானே டக்குனு சொன்னார். இல்லையரசே, நானும் இன்னொருத்தனும் கூட அரண்மனை கஜனாக்கள் நுழைஞ்சு பெட்டியை உடைச்சிட்டோம். அதில் மூன்று மாணிக்கங்கள் இருந்த அரசு நானும் உண்டு எடுத்துக்கொண்டு என்னோட மந்த மற்ற கல்லனுக்கு இன்னொன்றா கொடுத்துட்டேன். மூன்றா ராத்திர கல்ல அது இதுக்குள்ளேயே இருக்கட்டு என்று சொல்லி போட்டு வச்சுட்டு நான் போயிட்டேன் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். ஆனால் நான் ராத்திரி எடுத்த அந்த மாணிக்கக்கல் இது ஆரண்டு அப்படியே அரசனுக்கு தூக்கி காட்ட அப்ப ராஜா சொன்னார், உன்னோட வந்தையால் ஆரன் தெரியுமான்னு கேட்கிறாரு. என்ன கேட்டு இல்லையா அரசே, அது இதுன்னு சொல்லுவோம்னா அவர் சொல்றாரு, உன்னோட வந்தையால் கல்லன் இல்ல, நான் தான் மார்கதத்துல வந்தனா இந்த உன்னோட இருந்து நீ தந்த மற்ற மாணிக்கக்கல் எனக்கு எனக்கு பங்கா தந்த அதுதான் இதுன்னு சொல்லி போட்டு அந்த மாணிக்கக்கல் எடுத்து முன்னுக்கு வைக்கிறார். சொல்லி போட்டு அப்படி இப்படி ஒன்று சொல்லல நிதியமைச்சரை கூப்பிட்டு அந்த மூன்றாவது கல்ல வைங்கன்னு சொல்றார். உடனே அவர் என்ன செய்கிறார், மன்னா மன்னா என்ன வாதம் இது, இப்படி சொல்றீங்களே, இவ்வளவு நம்பிக்கையா, தலைமுறை தலைமுறையாகவே உங்களுக்கு சேவம் செய்த எனக்கு உங்களோட குடும்பத்துக்கு இவ்வளவு சேவம் செய்கிறோம், நீங்கள் ஒரு நிமிஷத்துல எனக்கு ஒரு கள்ளப்பட்டம் கட்டிட்டீங்களே, அந்த கல்ல இந்த கல்லன் தான் எடுத்திருப்பான், திருடர்களுக்கு இந்த கண்கட்டு வித்தியெல்லாம் தெரியும், உங்களுக்கு கொண்ட சார மாதிரி சொல்லி போட்டு அவன் டென்னை எடுத்தான்னு போயிருப்பான், அது தண்டு அவர் நிதியமைச்சர் அரசரோட வாதாடுறார். ஆனா ராஜாக்கு தெரியும் தானே, அப்ப ராஜா டக்குனு சொல்றாரு, இங்க வாங்க இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த கல்லை நீ வைக்க இல்லைன்னு சொன்னா உன்னை போய் செக் பண்ண வேண்டிய வரும், செக் பண்ணினா இது உன்ன செக் பண்றதுல இந்த வீடு முழுக்க எல்லாம் செக் பண்ணுவார், இப்ப நீ எத்தனை சாமான் சேர்ந்து கொண்டு வர எல்லா பிரச்சனையும் வழியில வரும், ஒன்று ஒன்னா புரஞ்சு போறாரு. இவரை இவரை செக் பண்ணாலே முடிஞ்சது, இவர்கிட்ட பொக்கலாம் இருக்குது. உடனே நிதியமைச்சராக சொல்றாரு, ஐயோ மன்னா மன்னா என்ன மன்னிச்சிருங்க, ஒரு ஒட்டு நிமிஷத்துல இந்த பேராசை வந்து இந்த கண்ணை மறைச்சிட்டு நான் தான் இதை களவெடுத்தேன், இந்தாங்க அந்த கல்லுன்னு சொல்லி போட்டு பொக்கைகள் அந்த கல் எடுத்து கொடுக்குறேன். சொன்ன உடனே அப்பன் புரஞ்சு போ நிற்கிறான். என்ன அப்ப உடனே இருந்து எல்லாரும் சொல்லணும், புதிய நிதியமைச்சர் வாங்க உடனே கோஷம் போடுறேன், எல்லாரும் வாழ்காத்துன்னு சொன்னோட நீ நாளையிலே வந்து இந்த உங்க பதவி ஏற்றுக்கலாம் இவர் சொன்னோடனே இவர் டக்கண்டு அடுத்த நாள் போய் இந்த சாமியாரை பார்த்து இந்த உண்மையெல்லாம் சொல்றாரு, இப்படி இப்படி நடந்தது என்று இவர் போய் சொல்றாரு. பாத்தீங்களா, உண்மை சொன்னதால இன்றைக்கு நான் நாளைக்கு ஒரு நிதியமைச்சரா இங்க வர போறேன்னு குறள் 297 சொல்ற மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி இவர் அந்த உண்மை பேசினதால இன்றைக்கு அவருக்கு ஒரு பெரிய பதவி பெரிய இது வந்துட்டு. என்ன இப்ப அடுத்த இப்ப அடுத்த முறை நீ வா இந்த நிதியமைச்சர் போனோம் அப்புறம் திருப்பி இருக்கவா உனக்கு வேறொரு மந்திரம் சொல்றேன்னு சொல்லி போட்டு நீ இன்னும் உயர்வேன்னு சொல்லி போட்டு இந்த கல்லனை இவர் அனுப்பி விடுறாரு. என்ன அப்ப இந்த உண்மை சொல்றதால என்றைக்குமே அழிவில்லை. என்ன ஆனா அப்ப பிரச்சனைகள் சோழிகள் சிக்கல்கள் வருந்தான். ஆனா இந்த பொய் சொல்றதால என்றைக்குமே அழிவுதான். அனிமா இந்த பொய் சொல்ற ஆகல பாருங்க, முகம் கூடி பிடிக்காம இருக்கும். என்ன ஆனா உண்மை சொல்றதுல பாருங்க, இப்பயுமே முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், வாழ்க்கையில் அவைகள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த கலை மூலம் நீங்கள்
என்ன உணர்ந்திருக்கிறீர்களோ தெரியாது, ஆனா உண்மையை சொன்னா கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனா வாழ்க்கையில நிம்மதி உயர்வு எல்லாம் வாரது, இந்த உண்மை சொன்னா தான் என்றதை உணர்ந்து கொண்டு இப்ப பாடலை கேட்போம். என்ன கிடைத்த

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ട് താറുമാറ്. ോട് ഇണിക്കും മുതലാത് ഉറവൈ വരവേറ്റ് കൊള്ളുക. വണക്കം.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ஜோயஸ்ரீம்மா. ஜோயஸ்ரீம்மா தார்மார் நேல்வோடு என்ன விடயத்தோடு வந்திருக்கிறீர்கள்?
1: படித்ததை
0: சொல்லுங்கள்.
1: உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு நிம்மதியாவாய், எதிர்ப்பை தொலைத்துக்கொள், மகிழ்ச்சி அடைவாய், அதிக பேச்சை நிறுத்திக்கொள், தேடப்படுவாய். அதுக்கு இவ சொன்ன கதை கேட்டு அதுக்கு டெலிவரி வந்துட்டு அந்த பொய் சொன்ன கண்டனுக்கு நிதி மந்திரி பதவி கிடைச்சிட்டு நேர்மையாய் வாழ்வதற்கு எதிரிகள் அதிகம், துரோகிகள் அதிகம், விமர்சனங்கள் அதிகம். அதே போல் ஆண்டவனின் அருளும் அதிகம். கண்டவனும் கண்டதை பேசட்டும், கடவுளின் துணை இருக்கும் வரை எவனாலும் உன்னை வீழ்த்த முடியாது.
0: அருமை அருமை.
1: மற்ற கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள். ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும். ஒன்று, அவரே காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கட்டித்தருவார்.
0: கட்டித்தருவார்
1: நல்ல விஷயம்
0: தானே. சிரமத்தை சமாளிக்க கட்டுத்தந்தாலே காணுமே அம்மா.
1: அதானே கட்ட வேண்டாலும் என்ன மாதிரி அதை காத்து காத்து அதன்படி வேணா நடக்கிறது அருள் பிடிப்பாருதானே. சிலர் புழுதி காட்டுக்கே புலம்பி தீர்ப்பார்கள், சிலரோ பூகம்பம் வந்தாலும் அமைதி காப்பார்கள். புழுதி காட்டுக்கே புலம்பி தீர்வார்கள், சும்மா புழுதி என்று சொல்லி பூகம்பம் வந்தாலும் சில பேர்
0: பேசாம கம்மன் இருப்பார்கள்,
1: அமைதி காப்பார்கள். பொறுத்தே வாழ்கின்ற வாழ்க்கை. அதுவும் அப்படி வேற இன்னொன்று, எந்த ஒரு பெண்ணும் ஆசைக்காக ஆண்களை தேடுவதில்லை, அவள் தேடுவது அன்பை மட்டும். ஒரு ஆணிடம் தயக்கம் வந்து எல்லாவற்றையும் பகிர்ந்து பேசுகிறாள் என்றால் அவனிடம் ஆண் மனப்பான்மையை விட தாய் மனப்பான்மை அதிகம் உள்ளது என்று நம்புகிறாள்.
0: நம்புகிறாள். தாய்மை மனப்பான்மை அவருக்கு கூட இருக்கண்டு.
1: ஆயிரம் முகங்கள் நம் கண்களை கடந்தாலும் ஒரு சிலரின் பேச்சுக்கள் மட்டும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் நம் அருகில் இல்லாத போதும் அவர்களின் தாக்கம் இதயத்தின் ஒரு மூளை உடலால் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் ராஜா அறிவிப்பாள. ராஜா நீங்கள் தான், அவர் இல்லாதது இவ்வளவு பெரிய கவலையா கிடக்கு எங்களுக்கு.
0: என்ன
1: இல்லாதது வானொலியிலே வந்து உங்களெல்லாம் கஷ்டப்படுற தலைவர்கள் எல்லோரும் எல்லாரும் தான் கஷ்டப்படுறீங்கள் வந்து எவ்வளவு சிரமத்தின் வேலை அவர் இது போல இல்லத்தானே. என்ன
0: உண்மையிலே அவர் இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை அந்த இடவழி இல்லாம இருக்கு, ஒரு பெரிய தொய்வு அந்த மாதிரி இருக்கின்றது.
1: இல்லை காலமா ஜோபிதான் அவசரமா வேலையால ஓடி ஓடி ஓடி வராது, நேரம் போட்டு வேணும் செய்ய இயலாது. அளவுக்கு மீறிய அன்பை நீ யார் மீதாவது பெற்றால் நீ உயிரோடு இருந்து கொண்டே மரணத்தை அனுபவிப்பாய். ஒருவரை அதிகமாக நேசிக்கும் போது அவர்களை இழக்கும் பயம், அவர்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்களோ விடுவார்களோ என்ற கவலை எப்போதும் நம்மளிடம் இருந்து கொண்டே இருக்கும்.
0: கண்டிப்பாக. என்ன அது, அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். என்ன அவர்கள் எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு இருக்கணும், ஏன்னா இப்ப புறக்கணிக்கிறார்களோ தெரியாத ஒரு பயம் இருக்கும். என்ன
1: ஒரு நாளைக்கு வெடி வந்துருமோன்றது அவதானமா இருக்க வேண்டும் நாங்கள்.
0: என்ன
1: தஜ்ஜியில பிளவிட்டாலும் அதை உணர்ந்து மன்னித கோணும். இது ஒரு விதமான மன அழுத்தத்தையும் துக்கத்தையும் உயிரன் இருக்கும் போதே உணர செய்யுமாம். அன்பு அழகான உணர்வு என்றாலும் அது ஒரு எல்லையில் இருக்க வேண்டும். அளவுக்கு மீறினால் அது நம்மை மட்டுமல்ல நாம் நேசிப்பவர்களையும் பாதிக்கலாம். நாமும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றியுள்ளவர்களும் நல்லா இருக்கணும் என்கிற அந்த எண்ணம் வந்துவிட்டாலே நம் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்குமாம். எழுகிறது அது நாம் யாரை வேண்டுமானாலும் நம் சாமர்த்தியத்தால் ஏமாற்றிவிடலாம். ஆனால் நம்முடைய மனச்சாட்சியையும் நம்மை படைத்த இறைவனையும் ஒரு காலமும் ஏமாற்ற முடியாது.
0: அருமை. கட்ட சுவரையும் கடவுளை ஏமாற்ற முடியாது. என்ன
1: கடவுளை ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு
0: நன்றி. நன்றி வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் ஜோகேஸ்வரியம்மா, அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி லாலா ரவி, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன். சொல்லுங்கள்.
1: நான் அடிக்கோ அடித்தத மட்டும் கொஞ்சம்
0: தாருங்கள்.
1: உங்களுக்கு தெரியும் கேது, முந்திர காலத்துல தாய்தாப்பனுடைய காலத்துல அவர்கள் அவர்களுக்கு முந்தைய சமுதாயம் எல்லாம் சொல்லுக்காக சொல்ல சொல்லிட்டு சொல்ல காப்பாற்ற முடியலை என்று தற்கொலை செய்து கொண்டார்கள்,
0: மரணித்தார்கள். அவ்வளவுக்கு ஒரு அந்த அந்த சொல்லுக்கு ஒரு வலிமை இருந்தது, வலிமை இருந்தது,
1: சொல்லுக்கு வலிமை இருந்தது. சும்மா சொல்லிட்டு சத்தியம்
0: மேலானதாக இருந்தது.
1: சொல்லு போனாலும் பெறாதென்று அவன் இருந்தது. இப்படித்தான் இருக்கு என்று பார்ப்போம். நேற்று வரை சொல் என்பது செயலின் விதை
0: விதை
1: நம்பி இருந்தோம். இன்று சொல்லித்தானே அதற்கு போய் இவ்வளவு தயக்கம் என்ற நிலை உண்டாகி இருக்கின்றது. இந்த நூற்றாண்டுக்குன்னு ஏதாவது சிறப்படையாளம் இருக்கிறதா என்றால் அது பேச்சு ஒன்றுதான். யாராவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறான், அப்படி என்ன பேசுகிறான், பேச்சின் மீது அப்படி என்ன இவ்வளவு துசி உண்டானது, அதுவும் செல்போனில். கடந்த தலைமுறை மனிதர்கள் பேச தொடங்கினார்கள் கேட்டு தங்கத்தை போல உரசி பார்த்து அதன் மாற்றத்தை அறிந்து பேசினார்கள். ஒரு சொல் அதிகமாக பேசிவிடக் கூடாது என்று, சொல் பிடிகொடுத்து விடக் கூடாது என்று பயந்தார்கள். இந்த சொல் தானே எல்லாவற்றிற்கும் முதலீடு. பெரும்பான்மை வணிகம் பொருளை காட்டாமல் சொல்லளவிலேயே நடந்து முடிந்து விடுகிறது. கத்தி வீசுவது போல் லாபகமாக சொற்களை வீச பழகிவிட்டோம். ஆனாலும் சொல்லினூடாக இதுவரை செயற்பட்டு வந்த நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து விட்டோம் என்பது உண்மைதான். அமெரிக்காவில் செவ்விந்திய பழங்குடியினரும் ஒரு பழக்கம் இருக்கிறது. வேட்டை ஆடுவதற்காக செல்லும் போது யாராவது தன் நம்பை தவற விட்டு விட்டால் அதை தேடி எடுக்காமல் மீண்டும் திரும்ப மாட்டார்கள். காரணம், நம் கையில் இருந்து தொலைந்த அம்பை நாமே திரும்ப எடுத்துக் கொள்ளாவிட்டால் அதை தன்னை மதிக்காத மனிதனை பழி தீர்த்து கொள்ள எதிரியின் கையுக்கு போய் சேர்ந்துவிடும். என்றாவது ஒரு நாள் தான் தொலைத்த அம்பு தன் நாட்டிலேயே பாய்ந்து விடும் என்று நம்புகிறார்கள். அப்படி அம்பை தொலைத்து விட்டு விதக்கணக்கில் அதை தேடி காட்டிலேயே அறிஞ்சும் ஆதிவாசிகள் கூட உண்டு என்கிறது செவ்விந்திய சரித்திரம். கைதாகர விடப்பட்ட அம்பை விடவும் கூறானது தவறாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அம்பையாவது தேடி திரும்ப எடுத்து விடலாம், சொற்களை திரும்ப பெறுவது இயலாது. ஆயுதம் போல கவனமாக பிரயோகம் செய்ய வேண்டிய சொற்களை நாம் அலட்சியமாக பிரயோகிப்பதோடு அதன் விளைவுகளை பற்றி யோசிக்காமலும் இருக்கின்றோம். இந்த நான் யோசிக்கிறேன், எனக்கு சில வேளை ஏதாவது வாக்கு கொடுத்துட்டேன்டா அத சில வேளை தவணை சொல்லுவேன், இந்த தவணைக்குள்ள உங்களுக்கு இதை செய்கிறேன். அந்த தவணை தப்பு இருந்தா எனக்கு என்ன செய்யும், நான் சொல்லி போட்டேன் சொல்லி போட்டேன் எதிர்பார்த்து கொண்டு பாருல எதிர்பார்த்து கொண்டு பாருல.
0: எத்தனையோ பேர் இருந்தா தொலைபேசி அழைப்பு எடுக்காம விடுவதே இப்படித்தானே, சொல்லி போட்டு திருப்பி என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தொலைபேசி அழைப்பை எடுக்காம விட்டு விடுவார்கள். என்ன பேர் பொய்யல் சொல்லுவார்கள், ஐயோ தொலைபேசி அங்க விட்டு விட்டேன் இங்க விட்டு விட்டேன் பார்க்கவில்லை. அது தண்டு இந்த வாக்கு கொடுக்கறதுலாம் வேற விளைவு அழுதுகள்.
1: வாக்கு கொடுத்து போட்டு அந்த பொய் சொல்ல கூடாது என்றதுக்காகவும் தொலைபேசி எடுக்காம நானும் வேதத்துல ரெண்டு வசனம், ஆனா சில நான் ஒரு இடத்துல போய் பேசி இருக்கிறேன்.
0: அரசாங்கத்தினுடைய
1: முதலாவதாக சொல்லப்பட்டது வேதம் சத்தியம் பத தர்மம் சார உண்மை பேசு அறத்தின் வழி நட அவ்வளவுக்கே
0: அடங்கிட்டு சத்தியம் பேசும் அந்த அறம் இல்லாத இடத்துல இதுக்கு அப்படின்னு சொல்லுவார்கள் என்ன ஒரு இடத்துல அறம் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க நிப்பதே தவறு என்று சொல்லுகிறார்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
2: ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்டப்படுபாவே.

0: முயல் போட்டு இணைந்து சிறப்பித்திருந்தார் திருமதி லாலா ரவி அவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: மாலை வணக்கம். கேது மீண்டும் விபி.
0: மாலை வணக்கத்துடன் பொண்டியில் இருந்து விபி. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன புயல் வேண்டும்.

0: தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் கணிதபாட ஆசிரியரும் தெல்லிப்பளை மட்டுப்படுத்தப்பட்ட பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் செக்ரட்டரி லிமிடெட் குழுமத்தின் அங்கத்தவருமாக திரு முருகையா மாஸ் அவர்கள் பற்றிய சிறிய கேட்டு தெரிஞ்சு கொண்டது பார்த்தும் இருக்கிறேன் சில தகவல் தகவல் நிகழ்ச்சிகளை. அதன்படி இவருடன் எனது மாமா கு பாரத புரமியம் செல்வமையர் சுண்ணாகம் ஜோஜ் பரியாரி இருவரும் மற்றும் பலரும் ஒன்றாக படித்திருக்கிறார்கள் கிளாஸ்மேட். மேலதிக தகவல் உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி ரத்வத்த டயசுர்மாவு பண்டார நாயக்கா நெருங்கிய தொடர்புடையார். இவர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர் கூறுகிறார்கள், உறவுக்காரர் என்றும் கூறுகிறார்கள். திருமங்கல் முடித்த வகையில் தண்டு தாக்குதலுக்கு உள்ளானவர். ஒன்று மகாஜனா கல்லூரி வைத்து ஒரு தாக்குதல், இரண்டாவது தாக்குதல் வந்து தள்ளிப்படை ஜூனியரில் வைத்து ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலை அவசர சிகிச்சை பிரிவுக்கும் காவல் நிலையத்துக்கும் தெரியப்படுத்தியவர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பிபியின் தந்தை. சுதந்திர கட்சியின் படு தோல்வி அடைந்தபின் ஐக்கிய கட்சி பெரு வெற்றிக்கு பின் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி முதல் தடவையாக எதிர்கட்சி பதவியை ஏற்றது. அதாவது திரு அப்பாப்பள்ளி அமுதலிங்கம் அவர்கள் பதவியேற்றார். திரு முதுகை ஆசிரியர் எப்படி அம்மாவுடன் நெருங்கிய தொடர்புடையவர், எஸ்எல்எப்பியில நெருங்கிய தொடர்புடையவராக இருந்தவர். யூஎன்பி ஆட்சி காலத்தில் முல்லைத்தீவு மாவட்ட அலுவலகத்தில் உயர் பதவியில் வகிப்பார். யுஎன்பி ஆட்சி காலத்தில் முல்லத்தி மாவட்ட அலுவலகத்தில் உயர் பதவியில் இருந்தவரிடம் நான் விபி 1979 டு 1982 வேறு வகையில் சில காசோலிகளை அவரிடம் இருந்து பெற்றிருக்கின்றேன். இப்போ எனது கேள்வி என்னென்றால், எப்படி அவர் இது கட்சி தலைவர்களுக்கு நெருக்கமானவர், அவர் இருவருக்கும் கிட்டத்தட்ட உறவுக்காரர் என்று கூறுகின்றார்கள். அதாவது ஆத்மா சாந்தி வர ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று கூறிக்கொண்டது கேது உங்களை ஒரு சின்ன தகவல் தப்பாக நினைக்காதீர்கள். இப்ப நீங்க ஒரு அரச கதை ஒன்று கூறுகிறீர்கள் அல்லவா? நான் அதை முதலில் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அரச கதைகள் கூறும்போது மற்றவர்களும் அது புரிந்து தெரிஞ்சு கொண்டால் நல்லது. பாக்கெட் என்று சொன்னீங்க, அதுக்கு பதிலாக சுருக்குப்பை என்று கூறுவார்கள், மற்றது அங்கி என்று சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் நல்லா இருக்கும் என்று சிறிய
1: கருத்தை
0: குற்றம் கிட்ட ஒன்றும்
1: இல்லை.
0: இதோட நல்லா இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப ஆர்த்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்.
1: என்ன
0: மாமா இப்படி சொல்லி போட்டு விபியும் வந்து விபி சாத்தாம் வந்து இப்படி சொல்லி போட்டு பாக்கெட் என்றார் அங்கி சுருக்குப்பை என்று கூறிக்கொண்டு
1: கதைகள் சொல்லும் பொழுது அந்த கதை ஓட்டத்தில் தான் சொல்ல முடியுமே ஒழிய தமிழ் பாடம் மாதிரி சொல்ல முடியாது. இணைந்து சிறப்பு தகவலுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தார் விபி அவர்கள். அவரது கரங்களை பற்றி கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். திருமதி ரஜினி அண்டன், ரஜினி அண்டன் நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
2: போர்கால மேகங்கள் புடசூழ கார்கால மேகமாய் கரும்புகையாய் வானம். போர்க்கால மேகங்கள் புடசூழ கார்கால மேகமாய் கரும்புகையாய் வானம். தண்ணீருக்கு அச்சிறகிறது போர் மேகமாய் அழகிய நீல வானமும் அலங்கோலமானதே. தண்ணீருக்காய் திரள்கிறது போர் மேகமாய் அழகிய நீல வானமும் அலங்கோலமானதே. வெள்ளரசின் மிதவாத போக்கில் அல்லாடுதே உலக பிறப்பும். வெள்ளரசின் மிதவாத போக்கில் அல்லாடுதே உலக பிறப்பும். வானம் பார்த்த பூமிக்கும் வாடி போன பயிருக்கும் வாடி களைத்த மானுடனுக்கும் தண்ணீர் தான் முதல் தெய்வம். வானம் பார்த்த பூமிக்கும் வாடி போன பயிருக்கும் வாடி களைத்த மானுடனுக்கும் தண்ணீர் தான் முதல் தெய்வம். தாகம் தீர்த்த கிணறுகளோ இன்று சோகத்தோடு சாட்சி சொல்லும் குளியாச்சு. பாகம் தீர்த்த கிணறுகளோ என்று சோகத்தோடு சாட்சி சொல்லும் குளியாச்சு. உலகில் முக்கால் பங்கும் உடலில் முக்கால் வீதமும் நிறைந்திருப்பது நீராலே. உலகில் முக்கால் பங்கும் உடலில் முக்கால் வீதமும் நிறைந்திருப்பது நீராலே. நீரின்றி உலகேது நீரின்றி வாழ்வியது நீரின்றி உலகேது நீரின்றி வாழ்வியது. மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று முற்றிலுமாய் நீருக்காக தேச எல்லைகள் எல்லாம் நீரின் திசைக்காய் காத்து நிற்க. மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று முற்றிலுமாய் நீருக்காக தேச எல்லைகள் எல்லாம் நீரின் திசைக்காய் காத்து நிற்க. ஹோர்மோஸ் நீரணியை பணயம் வைத்தல் முறையோ. ஹோர்மோஸ் நீரணியை

0: பணையம் வைத்தல் முறையோ, பாயும் நதியோ பொது சொத்து, அதற்கு வேல் இடுவதுதான் நியாயமோ? பாயும் நதியோ பொது சொத்து, அதற்கு வேல் இடுவதுதான் நியாயமோ? அதற்கு வேல் இடுவதுதான் நியாயமோ? நன்றி, வணக்கம்.
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: போர்முகங்களுடன் இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி ஆண்டன். அவருக்கும் அவரது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: நலத்துடன் கமலமணி, என்ன சொல்ல போறீர்கள்?
1: நான் அப்துல் கலாம் எழுதின ஒரு சிறிய வசனம் தொட்டு ஒரு கவிதை
0: பண்ணியிருக்கேன்.
1: பிறருக்கு உபதேசம் செய்ய நாம் தகுதி பெற வேண்டும். உன்னை தகுதிப்படுத்திக் கொள் முதல். அது அப்துல்
0: கலாம். உங்களது தொலைபேசி விட்டு விடுவாரு, கிளியரா வரே இல்ல. நீங்க
1: சொக்கமும் நரகமும் வாழ்க்கையில் இல்லை, வாழ்வதில் இருக்கிறது. கோபம் என்ற புள்ளியை கொண்டு வாழ்க்கை என்கிற அழகான கோலம் போட முடியாது. அழுவதும் சிரிப்பதும் அவரவர் கண்களில், அமிர்தமும் விஷமும் அவரவர் மனதில், அன்பும் அன்பும் அவரவர் செயல்களில், அறிவும் அறியாமையும் அவரவர் புரிதலில், அடங்குவதும் அடக்குவதும் அவரவர் குணத்தினில், அரியணையும் பாதாளமும் அவரவர் உளத்தினில், அனைத்தும் தனிமையும் அவரவர் வாழ்வினில். இது வாழ்க்கை தத்துவங்கள்.
0: அருமை அருமை. எல்லாம் இரண்டு இரண்டாக வாழ்க்கை தத்துவங்கள் இருக்கின்றது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் பாடகி கமலவேணி. அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு வைவருடாக அடுத்து இணைந்திருக்கிறார் தேவன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். மன்னிக்கவும், எங்கள் புஷ்பவதி அம்மா. அடுத்த வருவார். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
2: ஓம் நலமா இருக்கிறேன். கேது உங்களை பணி தொடருக்கு வாழ்த்துகளும் நன்றியும். நல்ல ஒரு கதை தந்தீங்கள். அதுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மற்றும் எல்லோரையும் இணைத்து கொண்டு நான் இன்று எடுத்து வந்தது, நாங்கள் பக்தி மயமா இருக்கும் பொழுது எங்களுடைய இல்லத்துல நல்ல சந்தன குச்சி, நல்ல சாம்பிராணி, நல்ல கற்பூரம் போட்டாதான் எங்களை பக்தி மயம் என்று நாங்கள் செய்வது கூடாது
0: எங்களுடைய
2: தாயகத்துல. இங்கே வந்து நாங்கள் அந்த கற்பூரத்தையோ இல்லாட்டி சந்தன குச்சியே கூடுதலாக எங்களோட சாமி அறைக்குள் எல்லாம் பாவிக்கும் பொழுது ஜன்னல்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும். அப்போது அந்த லங்ஸுக்குள்ள பிரச்சனையை தரும் புகை வந்து. இப்ப சிகரெட் புகைக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. சிகரெட் அந்த மனத்தால அந்த புகை வருகிறது. இந்த புகை வந்து ஒரு வித மனங்களை கொண்டவர்கள் செய்ய ஒரு மருந்து வகைகளால செய்யப்பட்ட முதல் அந்த மனம் வந்து எங்கள் லங்ஸை அந்த போய் இதே மாதிரிதான் புகை அங்கே அடைகிறது. எனவே நாங்கள் உண்மையிலேயே அந்த பக்தி மயம் என்று அதை போட்டாதான் எங்களுக்கு பக்தி வரும் என்றில்லை. நாங்கள் மனமாற மனதார பக்தியாக கும்பிட வேண்டும். சில வேளை கற்பூரத்தை கூடுதலாக வைத்தீங்கன்னா பார்த்தாலும் அந்த ரூமுக்கும் கருப்பா போயிடும், சீலிங் எல்லாம் கருப்பா போயிடும். அதே தான் எங்களோட சுவாசத்துக்கு உள்ளுக்குள்ளேயே போக போகுது எங்களோட சுவாசத்துக்கு.
0: ஆனால் அந்த கற்பூரம் சுவாச பிரச்சனைகளை நீக்குகின்றது. கற்பூரத்தில் உள்ள இது
2: ஒரு அளவு ஓமும் அது ஒரு அளவுண்டா பரவாயில்ல. ஒரு சிலர் அந்த கற்பூரத்தை செய்வார்கள். அதை விட இந்த சந்தன குச்சியை கூடுதலாக கணக்கு ஒன்றடியாக வைத்து வைத்து விடுவது இந்த வாசத்துக்கு. அப்ப அப்படி என்று இல்லை. அதை விட மச்சமெல்லாம் சமைச்சு போட்டு சந்தன குச்சியை ஏற்றி
0: விடுவார்கள்
2: மனக்காமி இருக்கிறதுக்கு. அதுகள் அப்படி எல்லாம் பக்தி மயமான பொருட்களை அந்தந்த இதுக்குதான் நாங்க பாவிக்கலாம். அந்த அப்ப அந்த அதையும் அதுக்குள்ள வைத்து வைத்துக்கொண்டு நாங்கள் ஒன்று இல்லாட்டி ஒரு குச்சியில ஒரு அரவாசி நின்ற உடனே நிப்பாட்டி விடலாம். அப்படி செய்யலாம். விளைவிட்டால் உங்களுக்கு வாசம் தேவையானால் அதை திறந்து அந்த கோட்டை விட்ட போட்ட மாதிரி ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு விட்டா அந்த வாசம் வந்து கொண்டே இருக்கும். அப்படி நாங்கள் செய்யலாம். எத்தனையோ உறவுகள் இப்பொழுது இந்த சுவாச பிரச்சனையால சிகரெட் குடிக்கிற குறைவு குடிப்பதே இல்லை. ஆனால் இப்படியான பிரச்சனையில அவர்களுக்கு மூச்சு விட முடியாமல் இப்படி லங்ஸுக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கிறது. எனவே நான் எத்தனையோ இடங்கள்ல பார்த்திருக்கிறேன், அவர்கள் இப்படி கதைக்கு இப்படி பிரச்சனை என்றோன்னு நீங்க சிகரெட்டு குடிக்கிறீங்களே, நீங்கள் கூட வீட்டுல இப்படி சந்தன குச்சியை நல்லா போட்டு தான் நான் கும்பரோ ஓமோம் ஏன் சொல்லுவான் ஏன் சொல்லி இப்படி அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்க. அதை நீங்கள் குறைத்து பாருங்கள், சுகமாகி இருப்பீர்கள். என்னென்னா இப்படி ஆகத்தான் அது அதுக்குள்ளே எத்தனையோ மருந்துகள் எல்லாம் கலக்கப்பட்டிருக்குன்னு தானே
0: கேள்வி.
2: எனவே நாங்கள் கடவுள் பக்தி இருக்கத்தான் வேணும், சாமி கும்பிடத்தான் வேணும். அதுக்காக இவையில் ஏற்ற வைத்தால் தான் எங்களுக்கு சாமி கும்பிடலாம் என்ற எண்ணத்தை விட்டு பக்தி மயமாக தேவாரத்தை பாடி விபூதியை போட்டு ஒரு கொஞ்ச நேரம் இந்த சந்தன குச்சியை நான் இப்பொழுது நிப்பாட்டியே விட்டேன் என்றால் அது எனக்கும் கடினம் அது நெருப்பு வைத்து உரு வைக்கிறது. அதால் நிறுத்தி விட்டேன். வீடுகளும் அப்படியே கருப்பாக அந்த புகை போய் படைந்து விடும். அதனை குறைக்க செய்து பாருங்கள். வித்தியாசம் வந்தால் டிஆர்டி வானொலியில வந்து கூறுங்கள், எல்லோரும் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கூறிக்கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன். கேது
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: நன்றி வணக்கம்.
2: நீங்க தான் நிப்பாட்டி விடுங்க.
0: இணைந்து சிறப்பித்திருந்தார் திருமதி புஷ்பா விஸ்வநாதன். அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
3: வணக்கம் கேது.
0: வணக்கம் குணநாயி அம்மா.
3: தாருங்கள் பெருசா இல்ல கொஞ்சம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏக்க மறுப்பதுதான்
0: கோவம்.
3: நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவரை ஏற்றுக்கொள்வதுதான் பொறுமை. ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே உண்டாகிற வெறுப்பு.
0: வெறுப்பு
3: நிபந்தனை இல்லாமல் ஒருவரை ஏற்றுக்கொள்வதுதான் அன்பு. அடுத்தது வந்து உண்மையான மகிழ்ச்சி உங்களிடம் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. உங்கள் உறவுகளில இருந்தோ உங்கள் வேலையில் இருந்தோ அல்லது உங்களது பணத்தில் இருந்தும் அல்ல. உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, உங்களோடு பயணிக்க மனிதர்களை பொறுத்தே அமைகிறது என்று கூறுவர் ஒருவர். வந்து எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவருக்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் தான் தோன்றும். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையா தானே இருக்கும். அடுத்தது வந்து இருக்கும் வரை ஒருவரை ஏளனமாக பேசி பாக்கி வந்தபடி பகை பாடி விட்டு அவர் இறந்தவன் அவர் நல்லவர் வல்லவர் என்று புகழாரம் சூட்டுவது இயற்கையிலேயே மனிதனுக்கு இருக்கும் ஒரு கேவலமான குணம்.
0: இல்ல அதுக்கு அப்புறம் சொன்னா ஐயோ சித்தியால பத்தி இப்படி கதைக்காங்கன்னு சொல்லிடணும். என்ன
3: சொல்லுவீங்க? நல்லவர்களை கதையாது மேல நல்லதனுக்கு நல்லதெல்லாம் கிடைக்கலாம். இவ்வளவு பேர் நல்லதெல்லாம் செய்து கொண்டு போயினும் நல்லதை அது கதைக்கிறது நல்லது. கெட்ட நடத்த உள்ளவனும் இருக்கும் வரையும் மற்றவர்கள் துன்பம் கொடுத்தவனையும் நல்லது சொன்னால் அது எத்தனை பேர் அப்படியும் போலிடும். தைரியம் என்பது முன்பின் தெரியாத ஒன்றின் மேல் ஏற்படும் காதல். புறம் பேசுவோர் குறித்து வேதனைப்படாது இருங்கள், அவர்கள் வேலை அற்றவர்களாய் இருக்கிறார்கள், நாம் நேரமற்றவர்கள். கொடுத்து ஏழையானாலும் பரவாயில்லை, எடுத்து பணக்காரனாக வர வேண்டாமா? கொடுத்து கொடுத்து நாங்கள் ஏழையா போனாலும் பரவாயில்லை, மற்றவன் எடுக்கக்கூடாது. கொடுத்தது கை கொடுக்கும், எடுத்தது கை கொடுக்காது. இவ்வளவும் தான் என்ன எனக்கு கிடைத்தது தகவல்கள், அதுல பயந்துள்ளேன். பாப்போம்.
0: உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தாருங்கள். குணநாயகி வசூதி அவருக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் திருமதி சரோ பரமேஸ்வரன், நலமாக இருக்கின்றீர்களா?
4: நாங்களும்
0: அதே
4: நலமா இருக்க வேண்டிக் கொண்டு. கதை நல்லா இருந்தது, கவிதையும் நல்லா இருந்தது. கதை
0: அவ்வளாத்தையும்
4: அந்த வகையில உங்களோட கதைக்கும் வாழ்த்துக்கள், அந்த சிறப்பிச்சவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிஞ்சு வந்து நான் தரப்போறது வெற்றிக்கு 300 வாக்கு. இதமாக பேசு, புத்தகங்களை நட்பாக கொள், துறை தியானம் செய், குறைவாக உண், நெடுந்தூரம் நடை செல், குளிர் நீரில் குளி, ஆத்திரம் அகற்று வலித்தாலும் அழாதே, அன்புக்கு நன்றி சொல், அலட்சியம் செய்தால் விலகினில், தொழிலினை மதி, தொழிலில் குருவிடம் பணிவாக இரு, நிச்சயம் நீ ஜெயிப்பாய். இது ஒரு ஆக்கம். இன்னொரு ஆக்கம் அப்பாவியாக இருப்பது நல்ல குணம்தான், ஆனால் எல்லா இடத்திலும் அப்பாவியாக இருந்தா உன்னை பயன்படுத்த ஆரம்பமாகும்.
0: உன்னை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்களோ?
4: சாணக்கியர் சொல்கிறார், உலகத்தை புரிஞ்சவன் தான் பாதுகாப்பானவன். விதி ஒன்று, எல்லாரையும் நம்பாதே, உன் நல்ல மனசை எல்லோருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. விதி ரெண்டு, அதிகம் பேசாதே, அதிகம் பேசுபவன் தன்னோட பலவீனத்தை தானே வெளிக்காட்டுகிறான். புத்திசாலி பேசுறதுக்கு முன்னாடி கேட்பான், கவனிப்பான். விதி மூன்று, எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யாதே, எல்லோருக்கும் ஓகே சொல்லுறவன் ஒரு நாளைக்கு தன்னை இழக்கிறான். தேவையான இடத்தில் இல்லை என்று சொல்ல தெரிஞ்சா அதுவே புத்திசாலித்தனம். உண்மையான விதி நாலு, உணர்ச்சியால் முடிவு எடுக்காதே, கோபம் பயம் அவசரம், இந்த மூன்றும் அப்பாவித்தனத்தின் கதவு. நீயா யோசிச்சு எடுத்த முடிவு புத்திசாலித்தனத்தின் அடையாளம். நினைச்சுக்கோ, அப்பாவிதான் நல்லவன், ஆனால் புத்திசாலிதான் பாதுகாப்பானவன்
0: புத்திசாலிதான். முதல்ல பாராட்டுகள். அந்த தமிழ்ல நாங்க சொல்லுவோம், சும்மா ஆவு கொண்ட நிக்காதுன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாம். அது எதற்காக சொல்லுவேன், இப்ப யோசித்து இருந்தீர்களா? என்னது இவ்வளவு எழுத்திருக்கேன் என்ன, சும்மா ஆவு கொண்ட நிக்கிறேன்னு சொல்லுவோம். முதல்ல கடைசி மாலிட்டா எல்லாத்துக்கும் ஆவு கொண்டு சொல்லாங்க.
4: எல்லா
0: வடிவங்களும் இருக்காம், வட்டம் இருக்கு, அரைவட்டம் இருக்கு, நீள்கோடு இருக்கு, குறுக்கு கோடு இருக்கு, பாருங்கள் அப்போ எங்களுக்கு தமிழ்ல எவ்வளவு சும்மா நாங்கள் சிம்பிளா சொல்லிட்டு போறோம்
1: என்ன
0: சொல்லிட்டு போறோம் ஆவுன்னு சொல்லாது
1: என்று
0: ஊனாவிலும் வந்துருக்கு பாருங்க. அப்ப அதான் அந்த சிவமயம் என்று போட்டு அந்த ஊ மாதிரி அடையாளம் எல்லாம் போடுவார்கள் எல்லாம். அப்ப எல்லா விதமாக இருந்தால் அது அந்த எழுத்தாணியில் எழுதும் பொழுது அந்த கிளிக் ஆம இருக்கிறதாம் அந்த ஏடுகள் எழுதும் பொழுது. அப்படியே போய் அப்படியே மறைந்து போயிடும் என்ன ஆவுன்னு சொல்றதுன்றது ஐயோ அவட பூனை ஆவுன்னு கத்துவார் அதே ஒரு உள்நோக்கி பொருள். அப்ப தமிழ் எவ்வளவு விடயங்களை எல்லாம் எங்களுக்கு படிப்பதற்கு ஒரு ஜென்மம் காணாது. இத்தனை தரம் எப்படி எப்படி எல்லாம் படித்தோமோ அவ்வளவுக்கு அது விரிந்து கொண்டே போகும்
1: என்ன தெரியுது.
0: ஆனால் அது ஒரு சின்ன விடயமா இருக்கும் சொல்வதும் சின்னபடியாக இருக்கு ஆனா அதோட உள்கருத்து தெரியாம இருக்கும் என்ன உள்கருத்து. ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர்கள் கருத்து வைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் சொல்லித்தான் அந்த முந்தல அந்த அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் இணைந்து இவர்களை தேடும் பொழுது ஐயோ எனக்கும் இந்த வானிலை போய் இதை சொல்லும் பொழுது சொல்லலாம் என்று ஒரு ஒரு
1: வானொலி இருக்கிறதால
0: எல்லா விடயத்துக்கும் இந்த வானொலி உதவி செய்கிறது.
1: இப்ப நாங்கள் இன்னும் இந்த புலம்பெயர்ந்து வந்து நாங்கள் இந்த இப்ப இங்க இருக்கிறதுக்கு இப்ப நாங்கள் இங்க வந்து இந்த ஊர் மாதிரி இல்ல தான உறவு வேலையும் இல்ல ஒன்றும் இல்ல அப்படி எல்லாம் தனித்தனியா நாங்க அப்படி இருக்கேக்க இப்ப இந்த வானொலி இருக்கேக்க வந்து எல்லாம் நாங்கள் கதை சூறையாடி இவ்வளவு விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு எங்களுக்கு அறிவுபூர்வமான விஷயங்கள் எங்களை ஒரு மன அழுத்தங்கள் அதீதண்ட ஒரு கவலைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் இதுல வந்து கதை சூட்டி கேட்க அதெல்லாம் இந்த ஒட்டி இல்லாத போற மாதிரி இருக்கு பாருங்க. அதான் இந்த வானொலிக்கு தான் ஒரு கோடி நன்றி சொல்லணும்.
0: ஆனா
1: இன்னும் என்னும் வளரும் அந்த வாழ்த்து கொண்டு உங்களை எந்த நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி சரோ பரமேஸ்வரன். அவருக்கு உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். திருமதி ராணி சம்பந்தர் நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நன்றி. வழியால போனதால கொஞ்சம் நேரம் போயிட்டு உங்களுக்கு நேரம் வந்துட்டது. நீங்க நலமா இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு
0: சொல்லுங்க.
1: தண்ணீரிற்காய் திரளும் போர் மிருகங்கள் என்ற ஒரு கவிதையை தருகின்றேன். தண்ணீரிற்காய் திரளும் போர் மிருகங்கள் சுற்றி சுழலும் பூமியின் கதாநாயகன் கடல் நீரோ வெப்பநிலை மாறிட ஆவியாகும் சோகம். சுற்றிச்சுழலும் பூமியின் கதாநாயகன் கடல் நீரோ வெப்பநிலை மாறிட ஆவியாகும் சோகம். மண்ணுக்கும் விண்ணுக்கும் மழை நீரில் ஏணிகட்டி குதூகலம் கொண்டாட தண்ணீரிற்காய் திரளும் போர் மிருகங்கள். மண்ணுக்கும் விண்ணுக்குமாய் மழை நீரில் ஏணிகட்டிய குதூகலம் கொண்டாட தண்ணீரிற்காய் திரளும் போர் மிருகங்களின் தாகம். முட்டி மோதி களைத்த கருமகம் குளிரில் கரைந்து மழை நீராக மண்ணுக்குள் விடும் தூபம். முட்டி மோதி களைத்த கருமகம் குளிரில் கரைந்து மழை நீராக மண்ணுக்குள் விடும் தூபம். நீரின்றி பயிரும் உயிரும் உடலை விட்டு ஓடும். நீரின்றி பயிரும் பாடும் உயிரும் உடலை விட்டு ஓடும். நீரின்றி பயிரும் பாடும் உயிரும் உடலை விட்டு ஓடிடுமே. பேரினில் நீரின்றி எதுவும் அசையாது இது நன்மையும் தரும் கொட்டிய மழை அதிகமானால் தீமையும் தருமே. பேரினில் நீரின்றி எதுவும் அசையாது இது நன்மையும் தர கொட்டிய மழை அதிகமானால் தீமையும் தருமே. நன்றி வணக்கம். கேது
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றியும் வணக்கம் பாராட்டு. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: ஜெர்மனியிலிருந்து கவிதையுடன் இணைந்திருந்தார் எங்கள் ராணி சம்பந்தர். அவருக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய தாறுமாறு. இன்றைய தாறுமாறு நிகழ்வோடு இணைந்து சிறப்பித்திருந்த அனைவருக்கும் நமது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தாறுமாறு நிகழ்வு இணைந்து தாறுமாறு நிகழ்வை மெருகூட்டிய உறவுகளுக்கும் எனது தலை சார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது தாறுமாறு.
1: முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்குவரில் ஜாப்ரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கருவைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜியாபிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியாபிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியாபிரதர்ஸ். வாரத்தின் ஆறு நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜியாபிரதர்ஸ், 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியாபிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜியாபிரதர்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் இடம்பெற்றது தாறுமாறு ஒளிபரப்பு. இன்றைய அனைத்து டிஆர்டி தமிழொலியில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் நமது அன்பு உறவுகள் அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் தாயகத்தில் அல்வாய் தெற்கில் வசிக்கும் ராஜேஸ்வரன் பொன்மதி தம்பதிகளின் சிரேச புதல்வன் தனீஷன் அவர்களுக்கும், தாயகத்தில் வல்வட்டித்துறையில் வசிக்கும் கனகராஜா சிவனேஸ்வரி தம்பதிகளின் கனிஷ்ட புதல்வி தரணியா அவர்களுக்கும் 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று திருமணம் பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். தனிஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோர். அன்பு அப்பா அம்மா மாமா மாமி மச்சான்மார் மச்சான்மார் அண்ணா அக்கா தம்பிமார் தங்கைமார் அம்மம்மா அப்பம்மா அம்மம்மா அப்பப்பா அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா மாமா சத்யா அத்தை மச்சான் மச்சாள் பிரா மக்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அனைத்து அறிவிப்பாளர்களும் தனிஷாதரணியா தம்பதிகளில் பல்லாண்டு காலம் பார்வோட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியைக்கு அனுசனம் எடுத்து வந்த சத்யா ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் 9 மணி வரை எனது நான் உங்களுடன் பயணிக்க இருக்கிறேன். கலியக நேரம் சரியாக 6:17 நான் 2-3 போட்டி நிகழ்வுகளை கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவதாக எனக்கு என்ன முதல் நான் யோசிக்கிறேன், இந்த பழமொழிகளும் அதற்கான சரியான அர்த்தங்களையும் பற்றி கேட்போம் என்று. அடுத்ததாக வந்து ஒரு போட்டி நிகழ்ச்சி என்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னா, நான் ஒரு 3 தரவுகள் தருவேன், நீங்கள் அந்த தரவுகளை வைத்து கொண்டு அதை நான் சொல்லாத வார்த்தை கண்டுபிடி சொல்லாத வார்த்தை கண்டுபிடியுங்கள் பட திரைப்படத்தை என்று சொல்லி, நான் ஒரு முக்கியமான வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் நான் சொல்லும் குறிப்புகளை வைத்து நீங்கள் என்ன திரைப்படம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ ஒரு சிறிது நேரத்துக்கு பழமொழியும் அதன் அர்த்தங்களையும் நாங்கள் பார்ப்போம். அந்த சில நாங்கள் வந்து உண்மையான பழமொழிக்கு நாங்கள் தவறான புரிதல்களை கண்டுகொண்டு அதை தவறான புரிதல்களுடன் தான் அதை திரும்ப திரும்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும் அந்த பழமொழி வந்து தப்பானது என்று தெரிந்தாலும், ஆனால் நாங்கள் அதையே தான் நாங்கள் உபயோகிக்கிறோம். இப்போ உதாரணமாக வந்து 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணன்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் அந்த ஒரு திருமணம் என்ற ஒரு பிரச்சனை வந்த உடனேயும் அதை வந்து நம்மவர்கள் சொல்லுறார்கள், 1000 பொய் சொல்லியாவது திருமணத்தை செய்ய என்று சொல்லினோம் அப்படியாவது செய்து செய்யலாம் தானே என்று சொல்லி சொல்லுறார்கள். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு என்று சொல்றதுக்குரிய பழமொழிக்குரிய சரியான அர்த்தம் என்னன்று நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதற்கான அர்த்தத்தை நீங்கள் கொண்டு வரும்படி உங்களை கேட்டுக்கொண்டு வரும் வரை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பல மொழிகளும் சரியான அர்த்தங்களும். அந்த வகையில் நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக வந்து வைபர் ஊடாக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி
0: நன்றி. நீங்க முதல் வாழ்த்து தெரிவிங்களேன்.
1: முதல்ல இன்று நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்த தனிஷன் தரண்யா இருவரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்ட சத்யா ராஜா அவர்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளும்.
0: உங்களது வாழ்த்துக்கள் அந்த மணமக்களை வளம் பெற செய்யும். கனியமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறோம். நன்றி. அப்ப நீங்க இந்த உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு நோமலாக, நீங்க சொல்லுங்க. 1000 பேரை 1000 போய் சொல்லி,
1: அது வந்து 1000 தடவை போய் சொல்லியாவது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும் என்றுதான் இங்க அறிஞ்ச மாதிரி இருக்குது.
0: உண்மையா தவறா புரிஞ்சிருக்கிறோம் என்ன சொல்லி சொன்னா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கலாம். ஆனா நீங்க சொல்றீங்க என்னன்னு சொன்னா, 1000
1: தடவை போய் சொல்லி சொல்லிதான் அந்த திருமணத்தை நடத்தி.
0: அதை விட இன்னும் ஒரு நல்ல சரியான அர்த்தம் இருக்குது. அது கொஞ்சம் சரி, கொஞ்சம் பிழைக்குது, ஒரு சொட்டு பிழைக்குது. அதுக்குள்ள வரவே சொல்லட்டும் பாப்போம். ஓகே,
1: நீங்க சொல்லக்கூடாது.
0: நான் சொல்ல இல்ல. ஓகே, நான் முன்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். கலந்து சிறப்பித்தமைக்கு
2: உள்ளத்திலே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பல மொழியும் அதன் அர்த்தங்களும். கலியக நேரம் சரியாக 6:21. அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம் பதனா, நலமாக இருக்கிறீர்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நானும் நல்ல நலமாக இருக்கிறேன். நன்றி.
3: நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். 1000 முறை போய் சொல்றது, இது 1000 முறை அதை போயதான் போய்
0: இன்னும் கொஞ்சம் திருத்த வேணும். நீங்கள் ஒரு கொஞ்சம் திருத்தணும். 1000 என்றது சரி,
3: 1000 முறை,
0: 1000 அந்த முறையை வந்து நீங்கள் கொஞ்சம் மாத்த
3: வேண்டும்.
0: அதுவும் இல்ல, 1000 தடவை என்றதும் அது முறை என்றதும் தானே, அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. இப்ப நீங்க அம்மையா 1000 பொய் சொல்லி திருமணம் செய்வது இல்லை. ஆனா அது வந்து அது அந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்துறதுக்காக ஒரு சொல்லப்படுகிற ஒரு சரியான சொல்லுண்டு இருக்குது. நீங்க வாழ்த்து சொல்லல இந்த திருமண தம்பதிகளுக்கு.
3: நேற்றைய திருமண பந்தத்தில் இணைந்த தனுஷன் தரணியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்ற நலமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு அதை வானலுக்கு எடுத்து வந்த எங்கள் ராஜா சத்யா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி. உங்களது வாழ்த்துக்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களது வாழ்த்து அனைவரது வாழ்த்துக்களும் அவரை அவர்களை வளம் பெற செய்யும். கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. நான் இன்னைக்கு அந்த கொஞ்சம் வித்தியாசமான இந்த இது வந்து ஒரு 45 தான் இதுல இருக்குன்னு வர அரை மணி நேரத்துக்கிட்ட. அப்ப அது மட்டும் இந்த பழமொழிகளை பற்றி கேட்டுட்டு நான் அடுத்ததாக வந்து ரெண்டு விதமான, ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு விதமான போட்டியும் அங்காளி ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு விதமான போட்டியும் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். பாப்பம் எப்படி இருக்குதுன்னு பாப்பம். அதேதான் இப்பதான் நீங்க வடிவா கரெக்டா வந்திருக்கீங்க. உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, 1000 பேரிடம் போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணு. ஒரு திருமணத்தை சிறப்பாக நடத்த 1000 பேரிடம் நேரிலே சென்று அழைப்பு விடுக்க வேணும். 1000 தடவை ஒரு பொண்ணு, அப்ப நீங்க சொல்லு, நீங்களும் ஷாம்லா சொன்ன அர்த்தம் வந்து 1000 தடவை அல்லது 1000 முறை போய் செய்ய சொல்றதுன்றது வந்து ஒரு ஆள்கிட்டயே போய் சொல்ற மாதிரி. அது அப்படி இல்ல, 1000 பேரிடம் சொல்லி கண்ட 1000 பேரிடம் போய் சொல்லித்தான் நாங்கள் இந்த திருமணத்தை செய்ய வேணும் என்றாதான். அடுத்த நீங்க கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அடுத்த பழமொழியை நான் வானொலியிலேயே தவள விடுகிறேன். கேட்டுக்கொண்டு வாருங்கள்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பல மொழியும் அதன் அர்த்தங்களும். அந்த வகையிலே நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கு. நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவிதன்ராஜ்.
2: ஆமா, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நான் நலமா இருக்கிறேன், நன்றி.
2: நான் இந்த பழமொழிய நீங்க சியாமலா காட்டக கேட்க போட்டு போட்டேன்னு போய் கருத்தம் என்ன இருக்கும் போட்டு பார்த்தேன். அதுக்கு இப்ப வைனக்கா சொல்லிட்டா நானும் சொல்லுறேன், தேடினா படிக்க. ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் என்று பழமொழியின் உண்மையான வடிவம், ஆயிரம் பேரிடம் பொய் சொல்லி ஒரு திருமணம் செய் என்பதற்கு உண்மையான அர்த்தம். பழைய வடிவம் பொய் என்பது இங்கு மெய் பொய்யை குறிக்கவில்லை, பொய் அதாவது பல இடங்களுக்கு நேரு சென்று அழைப்பது என்பதை குறிக்கிறது.
0: ஆயிரம்
2: திருமணம் என்பது இப்ப காலகட்டத்துல, இப்பட்ட காலத்துல அது வந்து மருகி அத போய் பொய் சொல்லியத போய் அதுதான் அந்த பொய்யன்றது அப்படியே நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், இப்ப கணவனும் மனைவியும் அவர்கள தனித்து நின்று அவர்கள் வாழ வேணும். அப்ப அவர்களுக்கு மணமகனுக்கும் மணமகளுக்கும் சின்ன சின்ன பொய்களை சொல்லுவார்களாம் பெற்றோர்கள் இரு வீட்டாரும். ரெண்டு, அவர்களுக்கு நம்பிக்கை வர வேணுமாம், தனித்து எங்களால வாழ முடியும் என்றத்த அந்த பொய்யே அவைக்கு ஒரு உரமா ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி நேரில் போய் ஆயிரம் பேருக்கு சொல்லி அழைப்பதான்.
0: இப்ப அடுத்தது அடுத்ததுக்கு அடுத்த பழமொழிய கேக்குறேன். நல்லவனுக்கு காலம் இல்லை.
2: நல்லவனுக்கு காலம் இல்லை. மாணிக்கவாசர் வாழ்ந்த காட்டில் பக்தி இயக்கத்தில் நல்லவருக்கு காலம் எனப்படும். இது பொது கிறிஸ்துக்கு பின் 7 மற்றும் 8 நூற்றாண்டில் அது
0: நல்லவர்களுக்கு ஒரு நாளும் காலம் சரியில்லை, அதாவது ஒரு நாளும் நல்லவன் நல்ல இப்படி நல்லது செய்தாலும் எங்களுக்கு வந்து அது பிரயோசனம் இல்லையன்னு நாங்க நினைப்போம். ஆனா அது அர்த்தம் இல்லை. நீங்க அதுக்குரிய பொருளை வடிவா சுருக்கமா சொல்லுங்க.
2: அவ
0: தேடிட்டு வரீங்களா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பழமொழியும் அதன் அர்த்தங்களும். அந்த வகையிலே அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் திருமண சந்தத்தில் இணைந்து புது தம்பதிகளான தனுஷன் தரணியா அவர்களுக்கு இதயங்கனிந்த திருமண நல்வாழ்த்துக்கள். இதய ஆசியுடன் கூறிக்கொண்டு அவர்கள் என்றும் சோவலத்துடன் நீண்டிய ஆயுளோடு வாழ சிறப்பான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை வானிலை கெடுத்து வந்த அமெரிக்கா ராஜா சத்யபாமா திருமதி ராஜா சத்யாவின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி பாராட்டுகளையும் கூறிக்கொள்வது.
0: ஓகே, நீங்கள் இப்ப எனக்கு என்ன சொல்ல போறீங்க?
4: பழமொழியக்கு சொல்லுங்க. என்னண்டு
0: நான் சொல்றேன், நல்லவருக்கு காலம் இல்லை.
4: என்னன்னா நல்லவர்களா நாங்க, நல்லவர்கள் நாங்க மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்தாலும் கூட எங்களுக்கு அது தீமையாத்தான் அது எங்களுக்கு சொல்லுவார். தீமை தான் கிடைக்கிறது
0: இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது நாங்க தவறான புரிதல். அது நாங்கள் வந்து அந்த பழமொழியை தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். அது வந்து தவறாக நாங்க புரிந்து வச்சிருக்கிறோம்.
4: இல்ல, நாங்கள் நல்லதெல்லாம் மற்றவர்களும் செய்கிறோம், ஆனா எங்களுக்கு வரதெல்லாம் துன்பமா தான் வருமா?
0: ஓ, அதான் அது நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி சில சில விஷயத்தை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இசைவாக்கம் படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அது வந்து உண்மையான அர்த்தம் இல்ல அதுக்கு. அத நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னா நல்ல நல்ல நல்ல ஒரு அர்த்தம் இருக்கு, நீங்க அத தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. தனிஷன் தரணியா தம்பதிகளின் திருமண நாள் அனுசரணை நிகழ்ச்சியாக அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள் இன்றைய வானொலி டிஆர்டி வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கொண்டு வருகிறார்கள், அனுசரண நிகழ்ச்சியாக கொண்டு வருகிறார்கள். தனிஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி கொண்டு அனுசரண நிகழ்ச்சியாக கொண்டு வந்த ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு சிறு குழப்பம் எனக்கு இந்த ஒரு முறை நான் ஒரு ஒரு ஒரு வட்டத்தில் நான் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஒரு இடையில ஒரு சின்னமா பிரச்சனை இது வந்தபடியே நான் இப்போ எடுக்கிறேன், நான் மன்னித்துக் கொள்ளுங்கள். யார் முதல் வந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இனி ஒழுங்காக நடைபெறும். அந்த வகையிலே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் கமலவேணி.
5: எனக்கும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு.
0: என்ன சந்தேகம்? தாராளமா கேட்கலாம்.
5: நீங்க
0: அப்படி கேட்டீங்களா இதுலயும் என்ற சவுண்ட் குறைஞ்சு ஓடும். சொல்லுவாங்க அம்மா வாயத்திலிருந்து ஏதாவது தச்சல கொஞ்சம் உருக்கி கதைச்சா வந்து இந்த பெருவிரல காட்டி அம்மா இப்படித்தான் கேட்கணும் அம்மானுவாங்க. ஆனா சரி அப்படி ஒன்னு தெரியாது என்ன கொஞ்சம் இப்ப தனிய ஒரு ஆளை கண்டாலும் தெரியாது என்ன தெரியும் இல்லையானா. சரி அதை விடுவோம், அது வந்து ஒவ்வொரு திட்ட சுபாவம் அப்படி வரும். ஒரு சின்ன பயம் தான் உண்மையா, எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. எனக்கு ஒரு என்ன சொல்லுங்க அப்ப அந்த சில நேரத்துல இதுகளை பற்றி நாங்க கதைக்க கூடாது. சில என்ன கடைசி பிள்ளையா இருந்ததால அம்மாவும் அப்பாவும் முத்தியும் இருந்தவ கொண்டு எங்க என்ன கொண்டு யார்ட்டையும் வளர்க்க விட்டுருப்பினும் தள்ளி தட்டி தட்டி விட்டுருப்பினும் வேறையும் குத்தி குத்தி வளர்த்துக்கணுமோ யாருக்கு தெரியும், அந்த பயமும் தெரியாது. இல்ல சொல்ல அது சில நேரம் அப்படி நான் நடுவில் வாழத்தான் நினைக்கிறது. ஏனண்டா அவையெல்லாம் என்ன பாக்குறதுக்கு உண்மையா ஆக்கள் இருக்கே இல்லையா. அப்ப அங்கேயே ஒவ்வொரு ஒரு வீடு வீடா கொண்டே விட்டுருப்பினா மேரட்டியம் விட்டுருப்பினம் அதுகள் என்ன அடிச்சு அடிச்சு வளர்த்திருக்குங்க குத்தி குத்தி அப்படியே பயந்து பயந்து ஒடுங்கி போயிருக்கலாம் இருக்கலாம் தெரியாது.
5: உங்களை கேட்கணும்னு என்ன உங்களை கண்டா கதைக்கிறீங்க இல்ல இதுல வந்த உடனே மட்டும் கலகலண்டு
0: ஒருத்தரும் இல்ல தானே இதே ஆரண்ட் ஆட்டியும் தலை தெரிஞ்சுதான்டா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இந்த சவுண்ட் கீழ இறங்கிடும். சமயமுறைப்படி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு அது புரியும். நல்லவனுக்கு காலமே இல்லையன்றது வந்து அது வந்து இந்த காலமே என்றது வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும். அந்த காலமே என்றதை நீங்கள் சின்ன மாற்றத்தோட யோசிக்கீங்களன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய சரியான அர்த்தம் இந்த காலமே என்றதை மட்டும் நீங்கள் யோசிங்க. அதை யோசிச்சீங்களா இருந்தால்
5: நாங்கள் தேடுற விஷயங்கள்ல சிலது சரியாவாறு
0: ஓ கட்டாயம் நீங்கள் அந்த காலமே என்றதைத்தான் மாற்ற வேணும். அதை மாத்தினீங்களன்னு சொல்லி சொன்னா அந்த காலமே என்றதுதான் அந்த திரிவடைஞ்சு வந்திருக்குது. அதை நீங்க மாத்தினதா மாத்துவீங்களா இருந்தால் இது குறிச்சு சரியான ஒரு அர்த்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் தேடி பாருங்க.
5: ஒவ்வொரு விஷயமும் என்னன்னு தெரியாம தான் செய்தோம்.
0: கட்டாயம் நாங்கள் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது. தெரியாமல் தெரியாமல் நாங்கள் இன்னும் அதை அதை என்னன்னு சொல்லுங்க அப்ப எங்கட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்தி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் தெரியாத விஷயங்களை நாங்களும் புரியுற இல்ல
5: ஓ எங்களுக்கு
0: அண்ணன் நம்பி உதவுவது போல அண்ணன் நம்பி உதவாதன்னு சும்மா சொல்றது அதுக்கும் இதுக்கும் ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனா சும்மா சொல்லுறோம் அப்படி நாங்கள் அது அடிக்க உணம் பண்றது காண்டிக்கே அப்படி ஒரு அதுக்கு அதுக்கும் உண்மையா அர்த்தம் அது இல்ல அது
5: அதுக்கு நாங்களும்
0: ஓகே அப்ப நீங்க இதற்க இன்னொருக்க தேடி பாருங்க பாத்துக்கொண்டு வாங்க மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் இணைந்ததுக்கு நன்றி மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
6: வணக்கம் திரு
0: வணக்கம்
6: நன்றி நன்றி
0: உள்ளத்தை வாய முடியும் உள்ளத்தை கரைக்க வேணும்
6: தனிமைதான் கரைக்க வைக்கிறது பல பேரு பல பேர் இருக்கிறதால உங்களுக்கு சத்தியம் வராது நாங்கள் அண்டை தெரிஞ்சுட்டோம்
0: தான்
6: நன்றி வாழ்த்து தான் இப்ப சொல்ல போறோம் நேற்றைய தினம் திருமண வந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அவர்கள் நோய் நொடியின்றி சகல சௌபாக்கியங்களும் பெற்று என்றென்றும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்த திருமண வாழ்த்துக்கள் இவர்களுக்கு கூறிக்கொண்டு இதனை வானொலி கழுத்து வந்த எங்கள் அமெரிக்க ராஜாவுக்கும் சத்யாவுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறேன்
0: நன்றி உங்களது வாழ்த்துக்கள் அனைவரே அந்த மணமகள் மணமகன் தம்பதிகளை புதுமண தம்பதிகளை சீரோடும் சிறப்போடும் வாழ வைக்கும் இந்த நம்பிக்கையோடு கட்டாயம் வாழ வைக்கும் நாங்கள் வந்து இந்த கேள்விக்கு போவோம்
6: நல்லவனுக்கு காலமே இல்லை என்றால் இவ நல்லவன் எங்களை இந்த உலகம் வந்து சாதகமா இல்லையாம நல்ல ஆக்களுக்கு நல்லவர்கள் நன்மை செய்வர்களுக்கு வந்து உலகமே சாதகமா இருக்காது காலம் மாறினாலும் அந்த நல்லவைக்கான மதிப்பு வந்து கிடைப்பது இல்லையா
0: நீங்க அந்த அதுக்கே போகாதீங்க காலம் காலத்தை வந்து மாத்துங்க காலம் வந்து மாறணும் காலத்தை மாத்தினீங்கன்னா அதற்கான சரியான விட வரும்
6: நீங்கள்
0: இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பல மொழியும் அதன் அர்த்தங்களும் அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
7: வணக்கம் நான் லண்டனில் இருந்து ஜெனி நலமா இருக்கிறீங்களோ
0: ஓம் நலமாக இருக்கிறேன் நன்றி நீங்க நலமாக இருக்கிறீர்களா
7: ஆமா நாங்களும் நலமா இருக்கிறோம் நன்றி நீங்க தொடர்ந்து நலமா இருக்க உங்களையும் வாழ்த்தி கொண்டு நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட கணிசன் தரணியா தம்பதிகளுக்கு இனிய திருமணம் கணிசனா
0: தனிசன்
7: தரணியா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் என்ற நலமாகவும் சந்தோஷமாகவும் நூறுடி காலம் வாழ வேண்டும் என்று மன நிறைந்து வாழ்த்தி கொண்டு
0: அனைவரதும் வாழ்த்துக்கள் அவர்களை வளம் பெற செய்யும் நன்றி நீங்க சொல்லுங்க அப்ப நீங்க சரியான விட சொல்லுவீர்கள் நான் நினைக்கிறேன்
7: நல்லவனுக்கு காலன் இல்லை என்பதுதான் இது சரியான
0: கரெக்டா வந்துட்டீங்க கரெக்டான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க நீங்க
7: ஆமா அதுதான் அந்த சரியான வடிவம் காலன் என்பது திரிவடைந்து காலன் என்பது திரிவடைந்து காலம் என்று அப்படியே வந்துட்டு நடுவனுக்கு காலம் இல்லை என்று வந்துட்டு
0: அந்த காலன்
7: மரண பயம் இருக்காது நல்லவனுக்கு பெய் மரண பயம் இருக்காது அந்த இவனுக்கு
0: காலமே இல்லையண்டா தவறான புரிதல் என்னன்னு சொல்லி சொன்னா நல்லவர்களுக்கு காலம் சரியில்லை நாங்கள் எப்படி நல்லது செய்தாலும் அது எங்களுக்கு வந்து தீமையத்தான் தருமன்றதுதான் எங்களுக்கு நாங்க புரிந்து வைத்திருக்கிறோம் ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா நல்லவனுக்கு காலன் நல்லவனுக்கு எமன் இல்லை அதாவது வந்து ஒரு நல்ல காரியங்களையும் அறத்தையும் செய்கிறவர்களுக்கு மரண பயம் அல்லது எமனின் பயமோ இல்லை பிறந்தவர்கள் அனைவரும் இறக்கத்தான் வேணும் நாங்கள் இங்க இருக்க போறது இல்லை ஆனா அந்த எங்களுக்கு அந்த அறம் செய்து நல்லவர்கள் செய்தா அந்த மரண பயம் இருக்காது மரண பயம் எம்மை நெருங்காதுன்றதுதான் உண்மைக்கு சரியான அர்த்தம் அதை கூறிய ஜெனி அன்றனுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நான் கேட்கும் பழமொழி சோம்பேறிக்கு வாழையடி வாழை சோம்பேறிக்கு வாழையடி வாழை அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
8: வணக்கம் திரு நான் அப்போது நினைக்கிறேன் நான் அதுக்கு தான் வந்தேன்
0: ஓ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சிட்டு நீங்க அதுக்கு இல்ல நான் அந்த அதான் நான் சொன்னேன் அந்த லைனின் ஒழுங்கின்படி ஒரு கப்பல் அடிச்சிட்டுது. அப்ப அந்த ஒழுங்கின் படி எடுத்துக்கொண்டு வர ஓணமன்றதுக்காண்டிதான்
8: நின்றுட்டு, அது வந்து ஒரு கா நின்றுட்டு பைபர் வேறு சில வேளையில என்னன்னு தெரியல நின்றுட்டுது. நான் முதலாவதுக்கும் வந்து நான் அது பேருந்து நின்றபடியாத்தான் பேருந்து ரெண்டாவது நீங்க வந்த வந்தேன் திருப்பி சொல்லுவோம்ண்டு. அது நல்லவனுக்கு காலன் இல்லையன்றது காலமண்டு வந்தது என்னன்னு சொல்லிச்சோன்னா மரணம் வந்து அல்லது சாவுகள் மரணம் வரைக்கும் எங்களுக்கு பயம் இருக்காது. இப்ப இயமனா இயமனாலே எப்பவும் பயம் இல்லை, அது எங்களுக்கு கடவுளின் அந்த அருள் எப்பவும் இருக்குமெண்டாதான் அது இந்த இது. இப்ப என்ன அதோட அந்த இவருக்கு என்ன பேரு தனிஷன் தரண்யா அவர்கள் நீட்டிய தினம் திருமண பந்தத்தில் ஈடுபட்ட இவர்கள் இருவருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இதே சந்தோஷத்தோட இல்லறமென நல்லறமதில் இனிதே வாழ்க வாழ்க என வாழ்த்திக்கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த சத்யா ராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்ன கேட்டீங்க வாழையடி
0: வாழை வாழை சோம்பேறிக்கு வாழையடி வாழை அதான் கூடி நாங்கள் வந்து இப்ப நான் வந்து சோம்பேறிக்கு வாழையடி வாழையன்றதே நாங்கள் நான் இப்பதான் உண்மையில இதை கேள்விப்படுறேன். ஆனா நாங்க சொல்வது எப்படி சொன்ன சோம்பேறிக்கு தோலோட வாழைப்பழம் அப்படித்தான் நான் ஒரு பழமொழி கேள்விப்பட்டேன். ஆனா சோம்பேறிக்கு வாழையடி வாழையன்றது நான் இப்பதான் அந்த பழமொழியை கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்குரிய அர்த்தம் வந்து தவறா நாங்கள் புரிஞ்சிருக்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னா சோம்பேறியா இருப்பான் வாழை மரம் போல சோம்பேறியாக இருப்பவன் வீட்டில் வாழை மரம் போல வம்சம் பெருகும். அந்த அந்த இந்த பழமொழிக்கு அர்த்தமா சோம்பேறிக்கு வாழையடி வாழையண்டா அவன் வேலை வெட்டி செய்ய மாட்டான் அவன் அவன் இந்த வீட்டில் வந்து அந்த நிறைய குழந்தைகள் மட்டும் மன வீட்டில் கஷ்டம் இருக்குமெண்டு சும்மா சொல்றது அந்த நிறைய பிள்ளைகள் இருக்கிறவைக்கு அப்படி சொல்றதாம். ஆனா அது அல்ல அர்த்தம்
8: சோம்பேறிக்கு வாழைப்பழம் தோலோடு
0: அப்படித்தான் நாங்க சொல்றோம். ஆனா இது ஒரு பழம் இப்படியும் ஒரு பழமொழி சோம்பேறிக்கு சோம்பேறிக்கு வாழையடி வாழை அது இந்த தவறா புரிஞ்சிருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா சோம்பேறியா இருப்பான் இருப்பவன் வீட்டில் வாழை மரம் போல் வம்சம் பெருகும். அதாவது வந்து உழைப்பு கொண்டுக்கும் போக மாட்டினா ஆனா வீட்டுல கஷ்டம் இருக்கு நிறைய குழந்தைகள் இருக்குமெண்டு தவறா அர்த்தம் புரிஞ்சிருக்கிறோம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா அதுக்குரிய சரியான அர்த்தத்தை நான் கேட்கிறேன்.
8: அது வந்து அந்த தலைமுறையில தொத்தி கொள்றது தானே ஒரு பழமொழி. இப்ப வாழையடி வாழையன்னு சொல்லி சொன்னா அப்படியே தொடர்ந்து தொத்தி இருந்தானே அந்த அவங்க அந்த பழக்க வழக்கமும் சோம்பறித்தனம் தொடர்ந்து கொண்டிருக்கும்.
0: நீங்க கிட்டத்தட்ட அது சரியா வந்துட்டு அதால நான் அந்த விடிய நான் ஏற்றுக்கொள்ளுறேன். அது என்ன உண்மையான
8: மாட்டி உழைக்க போக மாட்டேன் மற்றது அப்படி அந்த வாழையடி வாழை அப்படி எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா மாதிரி பழக்க வழக்கமும் இந்த நேரமும் தொடர்ந்து கொண்டு
0: பழக்க வழக்கம்ன்றதை விட அடுத்த இப்படி வாழை மரம் வந்து தாய் மரத்தை சார்ந்து அந்த தாய் மரத்தின் அந்த அந்த தாய் மரத்தை சார்ந்த அந்த அடியில இருந்துதான் ஒவ்வொரு கன்றுகளும் வெளியில வாரது. அதே மாதிரி தான் அந்த சோம்பேறியும் வந்து இன்ன உப்பையும் வந்து அடுத்த வைத்த உழைப்பத்தான் நம்பி இருப்பினமா
8: வந்து கொண்டு இருக்குமோ அங்க அடுத்ததெல்லாம் தொத்தி கொண்டே இருப்போம்.
0: நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பழமொழியும் அதன் அர்த்தங்களும். அந்த வகையில அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம் திரு.
0: வணக்கம் மதனா.
9: நானும் அதுக்குத்தான் கிட்டத்தட்ட சொல்ல வந்தனன்.
0: சரி நீங்க அப்ப அடுத்ததுக்கு சொல்லுங்க. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பந்திக்கு முந்து படைக்கு பிந்து
9: கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமும் புத்திசாலி
0: தரவுமாமது
9: பழமொழி வந்து உண்பதில உண்பதிலும் போருக்கு செல்வதிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமும் புத்திசாலித்தனமும்
0: அது வந்து நாங்கள் வந்து எங்களுக்காக நாங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு தவறான அர்த்தம். ஆனா உண்மையான அர்த்தம் அது கொஞ்சம் வித்தியாசம்.
9: ஆனா அந்த அப்படி இல்லையண்டா அந்த பந்திக்கு முந்தன்னைக்க ஊர்ல ஒரு பக்கத்து வீட்டுல அப்படி நடக்கும் விசேஷங்கள்ல உணவு பரிமாறுறதுக்கு பந்திக்கு முந்து முந்தி கொண்டு விருந்தினர் அந்த வாரவைக்கு முன்னாள் வேண்டாம்
0: இல்ல அதுவும் இல்ல அதுவும் இல்ல நீங்க வடிவா தேடிப்பட்டு கொண்டு வாங்க அது ஒரு நன்றி வணக்கம் கலந்து சிறப்பிதம் நன்றி வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரே வரவேற்றுக் கொள்கிறேன்.
10: வணக்கம்
0: நலமாக இருக்கிறீர்களா?
10: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: நம்ம ஒரு செகண்ட், கமலமணி வாட்ஸ்அப்பிலே புஷ்பவதி அவர்கள் நிற்கிறார், அதனால நீங்கள் அவரது தொடர்பு நிறுத்தப்பட்ட பின்பு நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக்
10: கொள்ளுங்கள்.
0: நீங்கள் ஓகே மேம், கமலமணிக்கு சொன்னேன் நான். சரி, நீங்க சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி டிஆர்டி.

0: திருமண தம்பதிகளாகிய தனேஷன் சரண்யாக்கு தரணியாக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் சிறப்பாக 16 பேற்று பெருவாழ்வு வாழவனும் என்று மனமாற வாழ்த்துவதோடு அதனை வானிலைக்கு வந்த ராஜா குடும்ப ஜிஎஸ்டி ராஜா சத்யா குடும்பத்தினருக்கு நன்றி கூறிக்கொண்டு நீங்கள் என்ன எனக்கு வச்சிருக்கீங்களா?
1: உங்களது வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்ய நன்றி. நான் கேட்கிறேன் என்ன சொன்னா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்றதுக்கு சரியான அர்த்தம் என்ன?
0: சாப்பாட்டுக்கு முந்தினாத்தான் சாப்பாடு கிடைக்கும், பின்னால போனாலும் வந்தா சாப்பாடு முடிஞ்சா அவ்வளவுதான். தண்ணி ரசம்
1: ஓகே, சாம்பாரோட சாப்பிட்டுட்டு கைய கழிப்பிட்டு போகணும்னு தான் நாங்க சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா அது இல்லை அர்த்தம்.
0: முந்து படைக்கு பிந்தண்டு ஒரு போருக்கு போகும் பொழுது பழகப்பட்டவர்கள் கொஞ்சம் இதா ஸ்ட்ராங்கா இருக்கிறவர்கள் தான் பின்னுக்கு போகணும், முன்னுக்கு போறவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தங்களால் இயன்ற அளவு சண்டை பிடிக்கக்கூடியவர்கள் தான் போற போக வேண்டும். அதுக்கு பிந்துதான் கொஞ்சம் இந்த படைக்கு பிந்தி போறது
1: வித்தியாசமாக ஒரு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த போர் சம்பந்தமாக தான் இந்த இதுக்கு உண்மையான சரியான அர்த்தம் இருக்குது. இன்னும் நீங்கள் அந்த சரியான அர்த்தத்தை வடிவாக புரிந்து கொண்டு எனக்கு வந்து சொல்லுங்கள்.
2: வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் கிராஸ் 3098
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: இலக்கம் 3-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
2: 07-8-920-58-58.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலைய நேரம் சரியாக 6:50. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பழமொழியும் அதன் சரியான அர்த்தங்களும். அந்த வகையிலே அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் கணேசன், நலமாக இருக்கிறீர்களா?
4: ஓ, நலம் இருக்கிறோம். முதலில் நேற்றைய தினம் திருமணத்தில் இணைந்து கொண்ட தனுசன் மற்றது

0: அப்படித்தான் சேரனையும் மாட்ட கூறிக்கொண்டு இது பானை கொண்டு எடுத்து வந்த ராஜா மற்றது சத்யா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு
1: இதுக்குத்தான் சரியான அர்த்தம்
0: கேக்குறேன்.
1: தெரிவித்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பல மொழிகளும் அதன் அர்த்தங்களும். கலையக நேரம் சரியாக 6:51. அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருப்பவரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வெளியில
1: இருந்து பாக்கல. நான் இன்னும் அந்த அறிவிப்பாளர் ஏதோ உங்களை தவற விடுற மாதிரி இருக்குமா? நான் உண்மையா அப்படி தவற விடுவது
2: உங்களுக்கும்
1: ஒரு சிஸ்டமா வச்சிருந்து கொண்டு அப்படி எடுத்துக்கொண்டு வரேன். என்னடா பழக்கத்துக்கு வந்தா தான்
2: கொண்டு
1: எது முதல் வந்தது எது பிறகு வந்ததுன்னு இல்ல. நான் ஒரு வட்டமா அப்படி எடுத்துக்கொண்டு வரேன். சரி, நீங்க சொல்லுங்க.
2: தனீசன் தரணியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கான திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை கொண்டு வந்த அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகளுக்கு நன்றியை கூறுகிறேன். நாங்கள் அதை நீங்க சொன்ன மாதிரி பந்திக்கு முந்து படைக்கு பின்னா சாப்பாட்டுக்கு முதலே போயிடணும். ஏனென்றால் அந்த படைக்கு
1: நல்ல சாப்பாடு கிடைக்காது.
2: எல்லாரும் போறேன்டா பயமண்டா திந்துறேன். நீங்க அந்த இப்ப சொல்லிக்கா நானும் அந்த படையண்டைக்கே அது வந்து என்ன அந்த இப்ப நாங்கள் அநேகமா எல்லாரும் சாப்பிடக்க அந்த விளக்கையால தானே
1: சாப்பிடுவோம்.
2: அப்ப அந்த விளக்கைக்கு தான் நான் நினைக்கிறேன். விளக்கையால சாப்பிடபடியா அதுக்கு முந்துறது மற்றது அந்த கை அந்த விளக்கையால தான் நம்ம ஐயக்கு அது பின்னுக்கு போறோம்னு சொல்றேன்.
1: சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க. சாப்பாட்டுக்கு முதல் ஓடிடணும், பின்னுக்கு போய் நிக்கணும். சாப்பிடக்குள்ள எப்படி எங்க வலது கைய முன்னோக்கி சென்று சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி போட்களத்துல அம்பு எய்யும் போது வலது கை வந்து எப்படி உடலுக்கு பின்னால இழுத்துத்தான் அந்த வலது கையா நாங்க பின்னு பின்பக்கம் கொஞ்சம் இழுத்துத்தான் அதை முன்னுக்கு விடுவாமாம். அந்த இந்த ஃபோர்ஸா போறதுக்கு அப்ப அந்த அப்ப பின்னுக்கு இழுத்தா தான் அது அந்த என்ன சொல்ற வலது கைய நாங்கள் அந்த பின்னுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இழுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வேகமா போகுமாம் அந்த அம்பு. அந்த பின்னுக்கு பிந்து வேண்டா பின்னுக்கு. அப்ப அதுக்கு அதுக்காகத்தான் அந்த பின்னுக்கு இழுக்கேக்கலயே அது அவ்வளவு தூரத்துக்கு பிந்தி
2: தான் சில புது விளக்கங்களையும்
1: கண்டறியும். நன்றி நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பழமொழியும் அதன் சரியான அர்த்தங்களும். அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் தீதி. அதற்குத்தான் நானும் காரணம் எடுத்துக்கொண்டு வந்தேன்.
1: அடிமேல் அடி அடித்தான் அம்மியின் நகரம்.
3: அப்படி சொல்ற அடிக்க அடிக்க அம்மி
1: அடிமேல் அடி அடித்தால் அம்மியின் நகரம்.
3: அதுக்கு சரியான விளக்கம் வந்து
1: சொல்லுங்க.
3: இப்ப நாங்கள் வந்து அம்மியை நகர்த்துவது கஷ்டம் தானே, அதால வந்து அம்மியை நகர செய்யறதுக்கு மடிச்சிருப்பினம்.
1: அம்மிய நகர செய்யறதுக்கு அடிக்காம தூக்கிக்கொண்டு போகலாம்.
3: இல்ல அத தூக்கம் தான் தூக்கம் தான் தூக்கி கொண்டும் போகலாம் தான். கேட்கும் சரியான கருத்து சொல்ல அடிமையில் அடி அடித்தால் அம்மின் நகருமண்ட சில பல பழக்க வழக்கங்களையும் இருக்கும் பிள்ளைகளை திருத்துறதுக்கு
1: இடம்பெற்றுக்கொண்டிருப்பது பல மொழியும் அதன் அர்த்தங்களும் அந்த வகையில வைபர் ஊடாக வந்திருப்பவரே அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
1: வணக்கம் பதனா, சொல்லுங்க.
4: நினைக்கிறேன் அடிமேல் அடி வைத்தால் அம்மிக்கல்ல கூட நகர்த்த முடியும்.
1: அடிமேல் அடி வைத்தான் அம்மிக்கல்ல நகர்த்தலுமா? இல்லாடி நகர்த்தலாதா?
4: அப்படி நினைக்கிறேன்.
1: இல்ல அம்மிய விட்டுட்டு நீங்கள் வேற எதுவும் யோசிங்க. அம்மிய நகர்த்துறத சொல்றது அம்மிய நெம்பு போல அளவு நகர்த்த
4: அடிமேல் அடி வைத்தால் அம்மி இல்ல இம்மி இம்மி
1: இல்ல அது
4: இம்மியின்
1: இல்ல இல்ல இல்ல அப்படியும் இல்ல.
4: அடிமேல்
1: அடி வைத்தால் அம்மியின் நகரம் வேண்டா அடிமேல் அடி வைத்தால் அப்ப என்ன சொல்லுங்க? அவன் தொடர்ந்து அப்ப ஜோசிங்க அதை வச்சு ஜோசிங்க அடிமேல் அடி வைத்தா என்னன்னு ஒருவன் நினைக்கிறார். உங்களோட அடுத்தவரையும் எடுத்து ஜியா நடேசனையும் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு புதிய நிகழ்ச்சிக்கு இப்ப செல்வோம்.
4: நன்றி.
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பழமொழியும் அதன் சரியான அர்த்தங்களும் கலியக நேரம் சரியாக 6:57 அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு.
1: வணக்கம், சொல்லுங்க. என்ன
5: என்ன
1: சொல்லுங்க?
5: தொடர்ந்து விடாம நாங்க செய்து கொண்டு வந்தால் தொடர்ந்து அப்படி இருக்காம தொடர்ந்து நாங்க செய்து
1: தொடர்ச்சியான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நாங்கள் நிச்சயம் வெற்றியை அடைய முடியும். அந்த அடிமேல் அடிபடித்தால் அம்மியின் நகர்மண்டா அப்படியே அது அது வந்து என்ன சொல்ற அம்மி வந்து ஒரு கருங்கல் பாரம் அதை மெல்ல மெல்லமா தட்டி தட்டி நகர்த்தலாம்ன்றது அது அதை அதை காரணமா வைத்து நாங்கள் ஒரு முயற்சி வந்து எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அத பயிற்சியும் முயற்சியும் தான் எங்களை வெற்றி பெற செய்யும் அதன் அர்த்தம். அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சந்திப்போம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
5: நன்றி.
1: நன்றி. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பழமொழியும் அதன் அர்த்தங்களும் கலையக நேரம் சரியாக 6:59 அந்த வகையிலே இந்த பழமொழியும் அர்த்தங்களின் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் திரு.
1: வணக்கம்.
6: அப்படியும்
1: இருக்குதோ காலால் படைக்கு அது பின்னுக்கு வருமா மற்றது வந்து முன்னுக்கு போகுமா?
6: அதை வந்து கொஞ்சம் தாக்கமான படையா இருக்கும். அப்ப முன்னுக்கு கொஞ்சம் இத விட்டுட்டு இந்த அவை பின்னுக்கு போய் போற முறையா
1: அந்த முறைக்கும் சொல்லுறவே. ஆனா அந்த இது வந்து அந்த பிந்துன்றது வந்து அந்த வலது கைய நாங்க நல்லா பின்னுக்கு இழுக்க வேணும்
6: அந்த அர்த்தமும்
1: போட்டுருக்கோம். அந்த அவ்வளவு தூரத்துக்கு நாங்க அங்க கைய பின்னுக்கு இழுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த அம்பு வேகமாக போகுமா?
6: நிறைவு
1: செய்து புதிய நிகழ்ச்சிக்கு புதிய
6: நிக்க
1: உங்களுக்கு முடியும். நான் இந்த நிகழ்ச்சி போயிட்டு வந்தீங்களா எல்லாம் நிறைவு செய்யும் பழமொழி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நான் கேக்குறேன். ஓ, இதுதான் நிறைவு செய்யற கேள்வி உங்கள்ட்ட. நான் இதோட நிறைவு செய்கிறேன். அந்த கோர புல்ல பாய் தைத்து அதுல நாங்கள் கற்பூரத்தை தூவி வைத்தால் பாயில் அந்த கற்பூரத்தை தூவி அந்த மனம் வந்து வீசுமா? அந்த கழுவன்ற அந்த புல்லை தைத்து அந்த இது செய்யக்குள்ள வந்து அது வந்து அந்த அந்த மனத்தை கொண்டு வருமாம் என்று சொல்லித்தான். அதுதான் உண்மையான அர்த்தம். அந்த கழு தையன்னா கழுவில் கழு கோர புல்ல தைக்கிறது பாய். ஓகே ஓகே, நீங்க அப்ப இப்ப இப்படியே நில்லுங்க, நிக்கிறேன் நில்லுங்க, நான் வரேன். ஒரு ஒரு சக்கரம் இப்படியே தண்டு போட்டு வரேன். ஓகே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் பழமொழியும் அதன் அர்த்தங்களும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இதில் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முதலாக தாயகத்தில் அல்வாயத்திற்குள் வசிக்கும் ராஜேஸ்வரன் பொன்மதி தம்பதிகளின் சுரேஷ புத்திரன் தனேஷன் அவர்களுக்கும் தாயகத்தில் வல்வட்டித்துறை வசிக்கும் கனகராஜா சிவனேஸ்வரி தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரி தரணியா அவர்களுக்கும் 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். தனிஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா அம்மா மாமா மாமி மச்சான்மார் மச்சான்மார் அண்ணா அக்கா தம்பிமார் தங்கைமார் அம்மா அப்பப்பா அப்பம்மா அம்மம்மா அம்மப்பா அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா மாமா சத்யா அத்தை மச்சான் மச்சாள் பொறாமக்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பார்கள் தனிஷா தனனி தம்பதிகள் பல்லாண்டு காலம் பார்வோட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய டிஆர்டி தமிழொலியில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு கொண்டெடுத்து வருபவர்கள் எமது அன்பினே உறவுகள் அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம்.
7: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
8: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கீங்களா? இப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
9: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அடுத்ததாக ஒரு போட்டி நிகழ்ச்சி. நான் அது இதில் இதுக்கும் வந்து ஒரு இரண்டு விதமா இரண்டு வடிவத்தில் நான் வைத்திருக்கிறேன். அது என்ன வடிவமாக நேயர்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியுதோ. எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வருவது வந்து வெறும் சத்தம் கேட்கிறது, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு எனக்கு கடினமாக இருக்கிறது. ஒரு கட் பண்ணி போட்டு திருப்பி அடியுங்கள், அப்போ சில நேரம் எடுக்கத்தக்கதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். சில வேளையில் எடுக்கத்தக்கதாக இருக்குது, சில வேளையில் எடுக்க முடியாமல் இருக்கிறது. வாட்ஸ்அப்பில் அந்த இது வரவில்லை, சத்தம் மட்டும்தான் வருகிறதே தவிர எனக்கு வெளிச்சம் வரவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் என்னென்னு சொன்னேன்னா, இரண்டு விதமான ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி போகிறது என்று பார்த்து விட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி முதல் மாற்றுவோம். இப்போ வந்து வந்து நான் வந்து என்னன்னு சொன்னா, நான் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு பெயர் வச்சிருக்கேன், சொல்லக்கூடாத வார்த்தை ஆனா திரைப்படத்தை கண்டுபிடிங்கள். நான் ஒரு சில முக்கிய தரவு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், குறிப்பிட்ட பெயரை சொல்ல மாட்டேன். ஆனா நான் தரும் மூன்று தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை என்ன திரைப்படம் என்றதை கண்டுபிடிக்க வேணும். நான் ஒலி வடிவம் ஒன்றும் போடவில்லை, நான் சொல்லும் குறிப்புகளை மட்டுமே நீங்கள் வைத்துக்கொண்டு அதை வச்சு கண்டுபிடிச்ச. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறேன், வந்து முதலாவது வந்து நான் ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு தாரேன், அதற்கு பிறகு நான் அந்த விவரத்தை நான் வந்து உங்களுக்கு கூறுகிறேன். எப்படி ஒன்று சொல்லி சொன்னால், நான் முதலாவது குறிப்பு ஒன்று வந்து ரஜினிகாந்த், ரஜினியின் படம், அவர் வந்து ஓட்டோ ஓட்டுகிறார். ரெண்டாவது குறிப்பு வந்து அண்ணாமலைக்கு பிறகு வந்த பெரிய ஹிட் படம். இது வந்து இப்போ இரண்டு இந்த மூன்று குறிப்பையும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன படம் என்று சொல்ல வேணும். அப்போ இதை வந்து இப்போ முதலாவதாக கலந்து கொள்ள வந்திருக்கும் சியாமலா அவர்களிடம் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எனக்கு தெரியவில்லை இது எப்படி போகும் என்று தெரியவில்லை, ஆனால் இது இப்படியும் வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு விளையாட்டு, ஓகே, பாட்சான்றது சரியான பதில். அப்போ நான் அப்போ நீங்கள் திருப்பி அடுத்த தரம் நீங்கள் இணைந்து கொள்ளுங்க, அடுத்த படத்துக்கான தரவை உங்களுக்கு தரேன். சொல்லாத வார்த்தை கண்டுபிடியுங்கள், கண்டுபிடியுங்கள் திரைப்படத்தை. அந்த வகையிலே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்கள் தானே?
2: இது வந்து ஒரு ஜமீன்தார் வேடம் குறிப்பு ஒன்று
0: தாய்லாந்திலே பாடல் என்று அலறுதுதான், தாய்லாந்தில் எடுக்கப்பட்ட பாடல் இருக்குது, ஜப்பானில் ஹிட் ஆனது, திருப்பி ஜப்பானுக்கும் போனது, ஹிட் ஆகி போனது, இரட்டை வேடம் போட்டப்பட்ட படம். என்ன படம்?
1: முத்து.
0: முத்து கரெக்டான பதில். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம்.
1: நன்றி.
0: வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம். தேவிதன்ராஜ்.
3: ரெண்டு படம் கண்டுபிடிச்சேன், எனக்கு தேர்றத கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாது. சொல்லுங்க. ஜப்பான் தானே அது?
0: கிட்ட ஆயினது. ஓகே. அப்ப நான் திருப்பி கேக்குறேன் உங்கள்ட்ட என்னன்னு சொல்லிச்சேன்னா, சங்கரின் தயாரிப்பா இருக்க வேணும், ஒரு நாள் முதலமைச்சர்,
3: முதல்வன்
0: கரெக்டான பதில். நன்றி. வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: இனி கொஞ்சம் கஷ்டமா தரவு குறைவா கொடுக்கணும், தரவு சுகமா கொடுக்க டக்கு டக்குன்னு சொல்லி
4: எல்லாரும் படத்துக்குள்ள பாடமா வச்சிருக்கீங்க.
0: அதுதான் எனக்கு இது வந்து சுத்த சூனியமா நான் எடுத்தேன். இப்படி
4: சுத்த சூனியம் எனக்கு சொல்லுங்க. நான்
0: சொல்றேன், ஆட்டப்படம் சொல்ல மாட்டேன். வக்கீல் மாதிரி தண்டனை கொடுப்பார், வக்கீல் இத தண்டை கையில் எடுத்துக் கொள்வார். கருடா புராணம்
4: விதியா
0: இல்ல?
4: ரெண்டு மூன்று தரம் சொல்லல, அதாகவே என்ன
0: இல்ல சொல்லி பாருங்கள், ஒரு ஒரு ஒன்று ரெண்டு தரம் சொல்லுங்க. வந்த வேலை டக்கு டக்குனு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சதுல எனக்கு சந்தோஷம்.
4: ரெண்டு முகம் என்ன?
0: ஒரு ஒரு ஆள் ரெண்டு முகம், தண்டனை கொடுப்பது, தண்டனை கொடுப்பார், தண்டனைக்கு ஆதாரமாக இருப்பது இல்ல இல்ல, தண்டனைக்கு ஆதாரமாக இருக்கிறது கருட புராணம். நன்றி, வணக்கம். அந்த வகையில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். திருமண மந்திரத்தில் இணைந்த திரு திருமதி பனேசன் தரண்யா தரண்யா தம்பதிகளுக்கு நீங்க திருமண நாள் வாழ்த்துக்கள். ஊரடி கடவுள்காக்க, ஈரடி கணவர்காக, சீரடி மூன்றாம் பாதம் சேர்ந்ததோர் குலத்தைக்காக, நாலடி அச்சன் நாணம் மடம் என்னும் நிலத்தை காக்க, ஐந்தடி பிரண்கள் ஐந்தை அடக்கிய வாழ்வை காக்க, ஆறு ஆறடி சுவைகளாரும் கணவரோடு அன்பில் கணவர்க்கே அன்பில் ஊட்ட, ஏழடி உலகமேலும் கணவரோடு இணைந்து வாழ, சத்ரபதி சத்தியம், தர்மகுல தத்துவம், சத்தியம் தத்துவம் என மணமக்கள் சீரும் சப்பளரும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு, சரண்யா மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுவங்கலியாக வாழ இல்லாம நகரமனை வேண்டிக் கொண்டு, இதனை வானொலி வளர்ச்சி அதிகரித்து வந்த அமெரிக்கா ராஜான சத்யா தம்பதிகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, நான் இந்த பழமொழிகள் தண்டு கொண்டு கொண்டு கொண்டு பார்த்தேன், லைனே கூட கேள்வி
0: தீர்வேன், கொஞ்சம் இலகுவாகவும் இருந்தது தானே. அப்ப
2: இந்த பழமொழிகை வச்சிருங்க, அப்புறம் அடுத்த கிழமை விளங்கோ என்ன அறப்படிச்ச மூஞ்சூரும் கடநீர் பானையில் விழுந்தது என்பது சரியான கேளுப்போ. அறப்படிச்ச மூஞ்சூரும் கடநீர் பானையில் விழுந்தது என்று சரியான கேட்டுக்கோ. இதுக்கு நான் சொல்றேன், அன்னியன்,
0: அன்னியன்ஸ் கரெக்டான பதில். நன்றி. இப்ப ராணி சம்மந்தர் ஜோசிப்பார், கடவுளை நான் சொல்லாம விட்டுட்டேன். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: நீங்க அடுத்த அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டீங்க. ஓகே, நான் கேக்குறேன் என்ன சொல்லி சொன்னா என்ன பாதிரியண்டா நான் கேக்குறேன், நயன்தாரா மீன் நிற்பவள், ராமேஸ்வரம் அல்ல, இது மரியானும் அல்ல, நோ சாரி மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் அது அது அது வேணும், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வரேன் வரும் வர வர வர ஒரு ஒரு ஒரு சொல்லு. இது வந்து ரெண்டு ஹீரோ, ரெண்டு ஹீரோயின்,
5: ஓ ஹீரோயின் ரெண்டு,
0: ரெண்டு பேர், ரெண்டும் ரெண்டு தான்.
5: ஓ
0: பிரபு தேவாண்ட நடனம். சரி, ஒரு இன்னும் ஒரு சின்ன குறிப்பு தரேன், காதலோடு சம்பந்தப்பட்டு தொடங்கும்
5: படம். காதலுடன்
0: இல்ல,
5: காதலுடன்
0: அது இல்ல, காதலோடு அப்படித்தான் தொடங்கும். காதல் காதல் ஒன்று அப்படி, நான் என்ன கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கானே நான் சொல்லுறேன், காதலோடு சம்பந்தப்பட்டது. இப்படி இப்படி அந்த அந்த சொல்லு வந்து ரெண்டு தரம் பெறும், ரெண்டு தரம் பெறும் இடம்பெற்றுக்கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடியுங்கள் திரைப்படத்தை. கலேக நேரம் சரியாக 7:15. அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் ஜெய், நான் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் இது சொல்ல இல்ல
0: உங்களுக்கு
6: போயிட்டேன். நேற்று நடந்த திருமண நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி தனுஷன் தரணியா தம்பதிகளை நாங்களும் எங்கள் குடும்பத்தாராக அவ எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டுகள் வாழ்ந்து விட வேணும் என்று சொல்லி நாங்களும் எங்கள் அபிராமியம்மாய் வேண்டிக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த அமெரிக்க ராஜா சத்தியவதி சம்பதிகளைக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் முதல் கேட்ட மூன்றும் எனது கண் நின்றது. சேர்ந்து கேட்டதால் எனக்கும் விளங்கல. நீங்கள் காதலா அன்று வரை கேன்றதை காதலா காதலாண்டு கண்டுபிடிச்சது சொல்ல முடியாம போயிட்டது. இனி என்ன கேளுங்கோ தெரிஞ்சா சொல்றேன், இல்லாட்டி திரும்பி போறேன்.
0: ஓகே, அப்ப நான் வந்து இதை சொல்றேன், இதை இதை சொல்லி பாருங்க. விவசாயம் சரி, நான் உங்களுக்கு விவசாயம் நிறைய குடும்ப அங்கத்தவர், சகோதர சகோதரிகள், காத்தின்ற படம்,
6: கார்த்தி
0: கார்த்தி சூர்யன்ற தம்பி கார்த்தி, அந்த படத்தின் முடிவில் வந்து இறுதி சொல்லு வந்து ஒரு மிருகத்தையும் குறிக்கும். இனி இதுக்கு மிஞ்சி நான் உறவு உதவி செய்ய முடியாது. கடைசியின் படத்தின் கடைசி சொல்லு வந்து ஒரு மிருகத்தை குறிக்கும். விவசாயம், விவசாயத்தோட சம்பந்தப்பட்டது, குடும்ப ஒற்றுமை, குடும்பங்கள், குடும்பத்தோட அந்த ஒரு இதானது, காத்தி நடித்த படம், மற்ற சாயிஷா சூரி. நான் நினைக்கிறேன் சாயிஷான்றது அந்த படத்து கதாநாயகி பேரா இருக்கலாமோ தெரியாது, சாயிஷா சூரி. ஆனா அந்த படத்தின் கடைசி பேர் கடைசி சொல்லு வந்து ஒரு மிருகத்தை குறிக்கும். சரி, இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும். கடைசி பிள்ளைக்கு இப்படி சொல்லலாம், கடைசி பிள்ளையும் இப்படி சொல்லி சொல்லலாம். இதே இது இனி சொல்லுங்க பாப்பம், இப்படி சொல்லுவான் கடைசி பிள்ளையே, இப்படி சொல்லுவான், இப்படியும் சொல்லி நீங்கள் ஒரு மிருகத்தின் பெயரை சொல்லுங்க. நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை, திரைப்படங்களை கண்டுபிடியுங்கள் கண்டுபிடியுங்கள். அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு மின்னந்தேவி.
0: ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? சரி, அப்ப இப்ப நான் வந்து உங்களுக்கு தரத கண்டுபிடிங்க. சரியா? முதலாவது குறிப்பு, லாரி டிரைவர், கேரளா, காதல். ரெண்டாவது வந்து குறிப்பு ரெண்டு வந்து கார்த்திக் தமனா நடித்த படம். என்ன படம்?
7: எந்த கார்த்திக்?
0: கார்த்தி கார்த்தி சூர்யாண்ட கார்த்தி. கேரளா, காதல், நடித்தவே கார்த்தி தமனா.
7: சுல்தானா?
0: இல்ல, சுல்தான் வந்து கார்த்திக் நடிச்சதா? தெரியலையா? இதுல வந்து அந்த கார், அந்த கார் ரேஸ் அப்படி எல்லாம் இருக்குது, அந்த கார் ரேஸ் மாதிரி எல்லாம் இருக்கு. காதல் தான் மெயின்.
7: காதல் நான் மகன் அல்லாவில் அவர் நடிக்கல, தமனா நடிச்சாவோ தெரியல. சிறுத்தையா?
0: இல்லை,
7: தெரியல.
0: சரி பாப்பமா, அடுத்ததான் சொல்ல போயிருந்த பாப்பமா. நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம்.

0: சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடியுங்கள் திரைப்படத்தை. கலையக நேரம் சரியாக 7:20. அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே வர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். தெரியவில்லை அவரது தொடர்பு. அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
1: வணக்கம் திரு ஜியாநடேசன்.
0: வணக்கம் ஜியாநடேசன். அந்த அரு தேவிக்கு சொன்னதுக்கு விடிய கண்டுபிடிச்சிங்களா?
1: லாரி டிரைவர் தான்.
0: இல்லை இல்லை, படம் லாரி டிரைவர் இல்லை, காத்தி தமனா நடித்த படம். அதில் வந்து லொரியும் இருக்கு, லொரியும் இருக்கு, ரைவரும் இருக்கு. லொரி வேற, ரைவர் வேற. அந்த படத்தில் வந்து அந்த காத்தி வந்து கூடுதலாக கார் ஓட்டிக்கொண்டே இருப்பார்.
1: வாங்க
0: சொல்லுங்க. நீங்க சமனா என்று சொல்றீங்க, தமனா தம்பிக்கு வர தானா? தமனா ஒரு நடிகை இருக்குதா? எனக்கு தெரியாது, இருக்குதா தமனா?
1: இப்பவே நான் நடிகர் வீரலும் தெரியும். தமனா நடித்தது, தமனா நடித்த படம் என்ன படம்?
0: 7:21. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க?
2: இல்ல இல்ல, எனக்கும் சூழியம் தான். சூழியம் இல்ல எனக்கு. இப்ப நீங்க தமனா தமனா தெரியாது, அக்கல் இருக்கோன்னு கேக்க எனக்கு தெரியாது. அங்க கண்டு நீங்க தானே
0: தமனா? அவ கிட்ட சமனான்.
2: எனக்கும் படம் சூரியன் தான். நான் கைதி என்று சொல்லி பாக்குறேன். இருக்கு
0: இல்லையே
2: கைதி படம?
0: கைதி படம் இருக்கோ என்னவோ தெரியாது. அந்த கமலவேணி நீங்க வாட்ஸ்அப்ல அடிக்கிறீங்களா? நான் அந்த முதல் எல்லாம் நீங்க எடுக்கிற மாதிரி வந்துச்சு, இப்ப எனக்கு எடுக்க முடியாம இருக்கிறது. நீங்க லோக்கா கட் பண்ணிட்டு திருப்பி அடிங்க, திருப்பி சில நேரம் எடுக்கத்தக்கதா வரும். கமலவேணிக்கு தான் நான் சொல்லுறேன், கமலவேணி அடிக்கிறது இப்ப எனக்கு எடுக்க முடியாம இருக்கு, திருப்பி ஒருக்கா கட் பண்ணிட்டு திருப்பி அடியுங்க. இல்ல இது வந்து ஒரு நான் இன்னொரு சின்ன ஒரு உதவி செய்யறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, சின்ன பையங்களை இப்படி சொல்லலாம், ஒத்தே சொல்லு. இனி கண்டுபிடிங்க பாப்பா. பையா பையா பையா தான் படம்.
2: சரி
0: சரி, ஓகே. நன்றி நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரைப்படங்களை கண்டுபிடி, சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடியுங்கள் திரைப்படங்களை. கலியங்க நேரம் சரியாக 7:23. அந்த வகையிலே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதிசயப்படாதீங்க. நான் படம் படம் சொல்ல வரையில சொல்ல, நான் அப்போது வாழ்த்து பறந்து
0: மணமக்களை வாழ்த்துங்க. நான் உங்களது வாழ்த்துக்கள் தான் கட்டாயம் மணமக்களை இன்னும் கூட வாழ வைக்கும்.
3: நூறு ஆண்டுகள் மணமக்கள் நீங்கள் வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறு ஆண்டு வாழ்க என்று மணமக்களை வாழ்த்திக்கொண்டு வாழ்ந்துகிட்டு வந்து அவருக்கு ராஜா சத்யாவுக்கும் எங்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொண்டு நீங்கள் சொல்றதை கேட்டுக்கொண்டு இருக்க போறேன்.
0: நன்றி. நீங்கள் இப்படி இப்ப சொல்லும் போது இப்ப நீங்க கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது போலதான் நானும் இங்க இந்த வானொலியில வந்து அறிவிப்பாளராக வர்றதுக்கு முந்தி நான் கேட்டுக்கொண்டிருப்ப கேட்கல நினைப்பேன். எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா எல்லாம் வந்து வந்து கதைக்கிறாங்க, எல்லாரும் படிவா கதைக்கணும், எல்லாம் கதைக்கணுமே, எனக்கு மட்டும் முடியலையே யோசிச்சு
3: கொண்டு
0: அறிவிப்பாளரை வந்து இதுல என்ன கடவுள் உட்கார வச்சிருக்கான் தானே, அந்த நன்றி சொல்லணும். கேமாதான் உண்மையா கூட்டிக்கும் கேமாதா கேமாண்ட முயற்சி அந்த என்னன்னு சொல்றது இந்த அடி அம்மி அடிமேல் அடி வைத்தால் அம்மியின் நகர்மண்ட மாதிரி தள்ளி தள்ளி தள்ளி நான் மாட்டேன் மாட்டேன் சொல்லி சொல்ல தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி கொண்டு வந்தது கேமாதான் உண்மையில அவருக்கு நன்றிய சொல்லிக்கொண்டு
3: சந்தோஷமா உங்களுக்கு ஒரு சந்தோஷ உணர்வு வந்த உடனே ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்கும் தானே
0: கட்டாயம் கலந்து சிறப்பிச்சமைக்கு நன்றி அம்மா, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடிங்கள் திரைப்படத்தை 7:26 கலையக நேரம். அந்த வகையிலே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: வணக்கம் ரோசாலி. நலமா இருக்கிறேன். நலமா இருக்கிறேன். நன்றி. நான் உங்களுக்கு ஒரு படத்தின் தரவத்தார நீங்க என்ன படம்னு சொல்லுங்க. சரியா? வசீகரன் உருவாக்கிய படம். சரியா? ரஜினிகாந்த் நடித்த படம். இது உண்மையா நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு இலகுவா இருக்கணும். ரஜினிகாந்த் நடித்த படம். ஐஸ்வர்யா ராய் மீது ஒரு ஜந்திரம் காதலித்தது. இனி என்ன படம் நீங்க சொல்லுங்க. ஆபம்
4: ஒரு எந்திரம் காதல்.
0: ஐஸ்வர்யா ராய காதலித்தது. இந்தலாம் குறிப்பு நான் சொல்லிட்டேன், இனி நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நீங்க தான் படத்தை சொல்லணும். ரஜினிகாந்த் என்ன படம்? ஏந்திரன். கரெக்டான பதில். ஓகே, நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடிங்கள் திரைப்படத்தை கமலவாணி வாட்ஸ்அப் ஊடாக நீங்க தொடர்பு கொண்டீங்க. இப்போது மற்ற 09 தொலைபேசி இலக்கம் இவருடைய இணைப்பும் இல்லாமல் இருக்கு. நீங்க கமலவாணி அதில் இணைந்து கொள்வதென்றால் இணைந்து கொள்ளலாம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு.
0: நீங்கள் வச்ச உடனேதான் நீங்க வச்ச உடனேதான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அண்ணியனு?
5: இல்ல இல்ல, எனக்கு அது ஞாபகம் தெரியாது. அந்த படம் என்னடா உங்களை தள்ளி கொண்டு வந்த கேமாக்கு நன்றி குறிக்கொண்டு உங்களோட கவிதையை நாங்க அப்ப ரசிப்போம்.
0: என்னன்னா
5: சொல்லுங்க கூட கொஞ்சம் உதவி செய்தாதான் நான் சொல்லுவேன்.
0: ஓகே, நான் சொல்றேன். நான் இது வந்து கொஞ்சம் சொல்றேன். கபடி விளையாட்டு, இது நீங்க கட்டாயம் சொல்லியே ஆகணும். கபடி விளையாட்டு. என்னது? ஓ, கபடி. கபடி விளையாட்டு.
5: கபடி.
0: கபடி. இல்ல இல்ல இல்ல. மதுரை மைதானத்துல நடக்கும் ஒரு விளையாட்டு படம். அடுத்தது நான் உங்களுக்கு வேணும்னு நல்ல ஒரு உதவி செய்கிறேன். அப்படி போடு பாடல் இருக்குது அதுல. நீங்க பேரைத்தான் மாத்திட்டீங்க, எல்லாம் சரி பேரை மாத்திட்டீங்க. திரிஷாவோட நடிச்ச படம். விஜய் நடித்த படம்.
5: ஓ,
0: மதுரை மைதானத்தில் நடக்கும் விளையாட்டு படம். பிரகாஷ்ராஜ் நடிச்சது. சரி, அடுத்தது உங்களுக்கு இதுக்கு மீன் செல்லமே என்றது அதுல இருந்துதான் கூட ஃபேமஸ் ஆயினது.
5: என்ன என்ன குருங்க வாரன் என்ன இந்த பேரு கொஞ்சம் நல்ல ஒரு பேரு என்னவா?
0: அதான் திரிஷா.
5: ஓ, திரிஷா. இல்ல அவ வந்து
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடி கண்டுபிடியுங்கள் திரைப்படத்தை. இன்று நேற்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனேஷன் தரணியா தம்பதிகள் இன்று போலென்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு அதை நிகழ்ச்சிக்கு இன்று வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகளுக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்ததாக கலந்து சிறப்பிக்க வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
6: அந்த கார்த்திக் நடிச்ச படத்துக்கு வந்துடுதா?
0: பையா முருகதாசின்ற படம் பம்பாயில வந்து தூங்காமல் எதிரிகளை தேடும் படம், ராணுவம் சம்பந்தப்பட்டது. விஜயும் சரி நான் ஒரு உதவி செய்யறேன், விஜயும் விஜய் நடிக்கும் படம்.
6: விஜய்
0: நடிச்ச படம், விஜய் முருகதாசின் படம், ராணுவம் சம்பந்தப்பட்டது, பம்பாயில வந்து தூங்காமல் எதிரிகளை தேடும் படம்.
6: துப்பாக்கி.
0: துப்பாக்கி தான். துப்பாக்கி சரியான பதில்.
6: நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் பரதராஜா கலாராணி, நலமாக இருக்கிறீர்களா? நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி. முதலில் அந்த திருமண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள்.
7: இன்று நேற்று நடந்த திருமணத்தை இன்று விமர்சையாக கொண்டாடும் தனிஷ்டன் சரண்யா தம்பதிகள் இன்று போல் என்றென்றும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல வளம் பெற்ற வாழ்வு நுடூழி காலம் வாழ்க வாழ்க என்று அவர்களை மனதார எனது குடும்பம் சார்பாக வாழ்த்திக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த எங்கள் ராஜாண்ணா சத்யா அக்கா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் நீங்க நடத்துற நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறேன். நான்திரு
0: இன்றே
7: தான் உங்களோட நிகழ்ச்சியில கலந்து
0: கொள்வேன். உங்கள்கிட்ட கேட்கட்ட ஒரு படம். அப்ப
7: நான் இதை இப்ப தேவி சொல்லி போட்டு போட்டாலும் அதுக்குதான் வந்தேன். நான் பையா சொல்றதுக்கு
0: பையா முதல் போயிட்டு இப்ப துப்பாக்கி தான் பிறகு சொன்னது.
7: ஆமா பிறகு துப்பாக்கி சொன்னவ நீங்க சொல்லுங்க. கொண்டு வந்தா
0: சொல்றது. இதுல என்ன இருக்குது? என்ன
7: இதுல என்ன இருக்கு? ஆனா நல்ல கலகலப்பா சந்தோஷமா நடத்தி கொண்டிருக்கீங்க. நாங்கள் கேட்டு கொண்டிருந்து சந்தோஷப்படுறோம்.
0: நன்றி. இது வந்து ஒரு பள்ளிக்கூட கதை. ராம் ஜானோ அந்த அவளுக்கு பேர் அந்த கதாநாயகன் கதாநாயகன் கதாநாயகி பேர் ராம் ஜானு சந்திக்கும் படம். முற்று முழுக்க காதல் சம்பந்தப்பட்டது. பாடசாலை நினைவுகளை அள்ளி தெளிக்கும் படம்.
7: காதல்
0: நடிச்சதுன்னு நான் சொல்லல. அதை சொன்ன அந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கு பேர் ராம், கதாநாயகிக்கு பேர் ஜானு. அந்த படத்துல
7: 96
0: சரியான பதில். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
7: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடிங்கள் திரைப்படத்தை. அந்த வகையில் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: கூறுங்கள். சரி நான் உங்களுக்கு அடுத்த படம் தரேன். சரியா
8: சொல்லுங்க.
0: இந்த படத்துல வந்து ஆர்யாவும் நயன்தாராவும் நடிக்கினாம். ஆனா இது வந்து திருமணத்துக்கு பிறகுதான் காதல்.
8: திருமணத்துக்கு பிறகுதான் காதல்.
0: சரியா? திருமணத்துக்கு பிறகுதான் வரும் காதல். இதுல வந்து நடிப்பவர்கள் வந்து ஆரியா, நயன்தாரா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு உதவி செய்கிறதா இருந்தால் நீங்கள் அரசன் அரசியை யோசிச்சு பார்க்கலாம். ராஜா ராணி நீங்கள் அழுவீங்கள் என்றது காணி இந்த உங்களை சுவமா சொல்லி தந்தேன். சரி, ஓகே. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிலே இன்று அனைத்து நிகழ்ச்சியையும் வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் அமெரிக்காவில் இருக்கும் நமது அன்பு உறவுகள் ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் நமது நன்றிகளை கூறிக்கொண்டு தனிஷா தரணியா தம்பதிகள் நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம்
0: ராஜலிங்கம். வாழ்த்துங்கள்.
9: வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று நேற்று வந்த திருமண நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் திரு திருமதி தனிஷன் தரணியா தம்பதிகளை. எங்கள் குடும்ப சார்பில் இனிய திருமண நாளில் வாழ்த்து கூறி இவர்கள் இன்று போல என்றும் சகல சிறப்பாக்கியம் பெற்று நூடுரி காலம் தீர்க்க சுமங்கலியாக ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு கொண்டு விட்டுக் கொடுக்காம புரிந்துணர்வு
0: கொண்டு
9: விட்டு கொடுத்து நூடுரி காலம் வாழ்க வளன வாழ்த்தி கொண்டு அதனை வானொலி வளர்ச்சிகரத்துக்கு வந்த எங்களுடைய அமெரிக்கா ராஜா அண்ணன் சத்யாக்கா இருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். கலந்து நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடி எங்கள் திரைப்படத்தை. கல்யாண நேரம் சரியாக 7:36. அந்த வகையிலே ஆட கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம் திருநா. நீங்க சொன்ன உலகம் இந்த லைனுக்கு வர வர வர கலைப்பு கிடைச்சு.
0: என்ன சொல்லுங்க, அது வந்து அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒருக்கா வருகுது, அந்த நாங்க மேல தட்டி விட்டு இணைப்பு எடுக்கிற மாதிரி, பிறகு வர்றத நாங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் ஒன்று வர்றதே ரெஸ்பான்ஸ் அமத்த மத்த அது அமத்தப்படுகிறது இல்ல.
10: இன்னொரு
0: தரவு
10: தரட்டா?
0: விஜய் நடித்த படம். அந்த படத்தின் முக்கியமான ஒரு சொல்லு வந்து ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல் அந்த வார்த்தையை வந்து நடிகளும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் என்று. விஜய் நடித்த படம். நான் ஒரு என்ன தரலாம், ஒரு பாடசாலையையும் ஒரு பணக்காரன் பணக்கார பிள்ளை ஏழையாக ஏழையாக வாரதும் இருக்குது. ஒரு பணக்கார மான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து பாடசாலையில ஒரு பல்கலைக்கழகத்துல கல்வி கற்கிறது அப்படியும் சம்பந்தப்பட்டது. ஸ்ரீகாந்தும் அந்த படத்துல நடிச்சிருக்குது. மூன்று முக்கிய நடிகர் நான்
10: சொன்னேன்,
0: மூன்று பேர் ராணி, மூன்று நடிகர்கள். ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு அழைப்பில் இருப்பவர்கள் இருங்களோ, ஒரு நிமிஷம் விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
11: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி. தங்கச்சி
12: இருக்கிறங்க தனியா நின்று
11: புலம்பிக்கிறேன். கடவுள் மாதிரி வந்திருக்கிறீங்க தங்கச்சி. யாழ்ப்பாணம் போகணும், அம்மா என்ன கூட்டு கூடாமல் தெரியுது இல்ல. ஆரம்பிருந்தா
12: அண்ணன் இதுக்கு போய்கிற புலம்புறீங்க. இந்த குறை சந்திரா காட்டிக்கிறேன். எங்கட ஊர் சாப்பாடுன்னு அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்த மாதிரி நிக்கலாம். அவங்களே கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல அவங்கள இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
13: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது

0: கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழோடு. டி ஆர் டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடியுங்கள் திரைப்படத்தை. அடுத்ததாக நான் அடுத்ததாக வைபர் ஊடாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். நான் அடுத்தது வந்து நான் உங்களுக்கு சொல்லுறேன். அஜித்தின்ட படம் பணம், சூதாட்டம், போலீஸ் வேடம்,
1: மங்காத்தா
0: மங்காத்தா படம். சரியான கரெக்டான பதில். சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். மீண்டும் தேவி
0: தானே? வணக்கம். நீ மீண்டும் தேவி நலம் தானே?
2: நாங்க நிலமா இருக்கிறோம். நீங்க?
0: ஓகே நன்றி. அடுத்த படம் நான் சொல்லுறேன். இது வந்து இந்த படம் வந்து சரி நான் உங்களுக்கு நடிகரையும் சொல்லி சொல்றேன். சூர்யா நடித்த படம், எங்கள் நாட்டுடன் தொடர்புடையது. அம்மா அம்மா அம்மா அம்மாவுக்கும் அது சம்பந்தம். மற்றது ஊமை சிறை. இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன படம் என்று சொல்லுங்க. சூர்யா நடித்த படம், சூர்யா நடித்த படம், சிறை ஒரு, அதுல வந்து ஊமையும் வரும். ஊமை என்ற ஒரு பாத்திரமும் இருக்குது. சூர்யாக்கு ஊமை இல்லை, அவன் அம்மா ஊமையா இருக்கிறா. அதான் நான் அதை அப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன். அவன் அம்மா ஊமை. எங்கன்னா எங்கண்ட அகதிகள் இதுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு படம். சரி நான் இன்னொன்று அதுல வந்து நான் நினைக்கிறேன் லைலா நடிச்சிருக்கிறது என்று
2: நினைக்கிறேன்.
0: அது ஓ அது வந்து பிதாமகனா? இல்ல பிதாமகன் வேற. அது நீங்க சொன்ன கதை சரி, கதை சரி. நீங்க அதுல நஞ்சு வைக்கிறதா? நான் பிதாமகன் இல்ல இல்ல பிதாமகனா இல்ல இல்ல இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல
2: அந்த பள்ளிக்கிடம் போயிட்டு கொப்பியல் எல்லாத்தையும் மடையை வச்சு வச்சு வச்சு சூதாடுவா.
0: அது அதுலயே அவர் எனக்கு அந்த கட்டம் ஞாபகம் இல்ல.
2: அந்த அவ லைலா படிக்க போவா பள்ளிக்கிடம். அப்ப நாங்கள் நடுக பார்த்தது ஞாபகம் இருது இல்லையா? அந்த படம் டப்பண்டு இவருக்கு நல்ல விருப்பம். அந்த நல்ல பகடி அதுல தாய் வந்து
0: பிதாமகனும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஆனா பிதாமகன் வேறையா இருக்கணும், இது வேற.
2: அவருக்கு அவரை கொல்லுறா வந்து தானே கையால நெஞ்சு வச்சு சாப்பாட்டுல. அந்த படத்துல தெரிய எவ்வளவு
0: யோசிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறதுதான். அதுலயே வந்து லைலா தான் நடிக்கிறா. அது அவ பள்ளிக்கூடத்துக்கு போறது மாயாவி இல்ல. அது வந்து அந்த சங்கவியோ சங்கீதாவோ நடிக்கிற படம் தான் அது. அந்த பிதாமகன்ல அது வந்து சூதாடு
2: நடிக்கிறா. லைலாவும்
0: நடிக்கிறான்.

0: வணக்கம் வணக்கம். சைவர் 9 வந்திருப்பவர் தெரியவில்லை, அவரது தொடர்பு நின்று வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வைபர் ஊடாக வந்திருப்பவர்
1: அபிதான்ற
0: பெயர் அதுல இருக்குது. விக்ரம் நடித்த படம் மொட்டை
1: சேது.
0: ஓகே, கலந்து சிறப்பித்த வைக்க நன்றி. முன்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடிங்கள் திரைப்படத்தை கலையக நேரம் சரியாக 7:47 அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேரம் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓகே. எனக்கும் பிதாமகனுக்கும் நந்தாக்கும் வித்தியாசம் தெரியாம கொஞ்சம் குழம்பம் வந்துட்டு எனக்கு.
1: நீங்க இத சொல்லி இருக்கணும், கருணாஸ் இந்த கேசராஜா அப்துல் ஹமீத் அப்பப்பா அம்மம்மா சித்தப்பா சித்தி எல்லாம்.
0: சரி, நான் இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. விமானம்,
1: விமானம்
0: சூர்யாண்ட படம் ஒரு கனவு.
1: விமானம் சூர்யாண்ட படம் கனவு,
0: ஒரு கனவு. ஒரு சாதாரண மனிதனை ஏழை மக்களுக்காக வானத்தில் பறக்க செய்ய ஆசைப்படுவது.
1: ஏழாம் அறிவா?
0: இல்ல, ஒரு சாதாரண மனித ஏழை மக்கள், ஒரு சாதாரண மனிதன், இதுல வந்து அந்த சூர்யா ஒரு சாதாரண மனிதன், ஏழை மக்களுக்காக வானத்தில் பறக்க ஆசைப்படுகிறது.
1: அந்த இது புதுப்படமா பழைய படமா?
0: நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இப்ப எனக்கு அது வடிவா தெரியாது, ஆனா கொஞ்சம் இடக்கால படங்களா இருக்கலாம்.
1: இடக்கால படமா?
0: இப்ப வந்து ஒரு 8 வருஷத்துக்கிட்ட இருக்குமான்னு நினைக்கிறேன் அந்த படம். இப்ப ஆகலும், இப்ப இப்ப கடந்த ஒரு 4-5 வருடங்களுக்கு ஒரு 2-3 வருடங்களுக்குள்ள வந்த படமாக இல்லை, அதற்கு முதல் வந்த படமா தான் இருக்கும்.
1: நன்றி.
0: வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். திரு நான் எவ்வளோ தேவி விடுறத பிடிச்சு கொண்டு போயிருந்தால போகுது.
0: நான் தான் போயிட்டு
2: இப்ப விபிஎன்ஏ விட்டுட்டாருன்னா நான் என்னன்னு சொல்ல போறேன். சரி, சொல்லி பாப்போம்.
0: ஓகே, சொல்லுங்க.
2: சூரனை
0: போற்று, அதுதான் கரெக்டான பதில். இப்ப யோசிப்பார் விபி. அடப்பாவி,
2: நான் யோசிக்கிறேன் விபி என்ன விடுறாரு, அப்ப நான் சரியா சொல்லுவேன்.
0: இல்ல, அவர் படத்தை திரைப்படங்களை கரைத்து குடித்தவர்.
2: எல்லாமே எனக்கு தெரியும். நான் அவன் நிறைய கேட்டு கொண்டிருக்கிறேன்.
0: நான் என்ன வரி வரும், எத்தனையா சொக்கர்ல என்ன சீரியல் வரி
2: வரும், நாங்கள் எல்லாம்
0: எனக்கும் ஒரு குழப்பம் வந்துட்டு. நான் பிள்ளையா சொல்லிடுறேன் சொல்லுறனும், நானும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று வந்துட்டு. நான் இப்ப உங்கள்ட்ட அடுத்த படத்தை கேக்குறேன். இது வந்து இந்த படம் வந்து 1-2 வந்தது. பங்களா, காமெடி, காமெடி படம், லோரன்ஸ் நடிச்ச படம். 1-2 வந்தது.
2: 1-2 வந்தா இது லோரன்ஸ் நடிச்ச,
0: ஓ அதுதான்
2: நன்றி.
0: வணக்கம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடியுங்கள் திரைப்படத்தை. கலியாக நேரம் சரியாக 7:51. அந்த வகையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: எனக்கு வீட்டுல எல்லாரும் அழுத வேண்டா நந்தா தானே.
0: அந்த ஆனா அந்த பிதாமகன்ல வந்து கொஞ்சம் அந்த அந்த காமெடி வந்து கொஞ்சம் நல்ல ரசிக்க கூடிய காமெடி.
1: அவர் விக்ர ஓ லைலா அந்த அதெல்லாம் சங்கீதா நடிக்கிறா
0: நல்ல சரியான ஒரு ரசிக்க கூடிய காமெடி. அதுல
1: ரசிக்க கூடிய ஆமா எந்த எங்கட வீட்டுல இந்த மகள் இருக்கிற ரெண்டாவது மகள் சூர்யாண்டா காணும் அவத்து
0: படம்
1: என்னென்ன படம் வருகிறதோ இப்ப கிட்ட அந்த கருப்பன் படம் வந்தே தானே எங்களுக்கு ஒத்திருக்கும் தெரியாது. உடனே எடுத்து போட்டு அம்மா கருப்பன் படம் வருது
0: சூர்யாண்டியது நந்தா சாரி நந்தா படம் இல்ல பிதாமகன் படத்துல அந்த லைலா அந்த பேசுறப்பே வார்த்தைகளை பாக்கல சிரிப்பு வரும். அந்த அப்படி அப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பேசுவா அப்படி போ இப்படி போ அப்படி அப்படி ஆகுவா இப்படி ஆகுவான்னு சொல்லி சொல்லி பேச அந்த உள்ள கொதிப்போல எல்லாம் வெளியில வர மாதிரி சிரிப்பா வரும்.
1: நாங்க சில நேரம் ஆரோடு கண்டு பிடிச்சு போட்டு திட்டுவோம் ஒரு அக்கட பேசுவோம் கண்ட படிக்க அப்படி இதெல்லாம் லைலா அந்த சிரியான விருப்பம் குழந்தை பிள்ளை தர மாதிரியே.
0: சரி நான் அடுத்ததா உங்களுக்கு ஒரு படம் தான் படம் நீங்களும் ஒரு படம்
1: கன நேரமா போச்சு என்ன வாழ்த்தி போட்டிருக்கவா
0: வாழ்த்தையில கட்டாயமாக அதான் முக்கியம்.
1: ஓ இன்று நேற்றைய தினந்திருமண சந்தத்தில் இணைந்து கொண்ட செல்வங்கள் தனிஷன் சரணிகா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும். தனிஷன் தரணிகா நேற்று இணைந்த இரு கைகள் என்றும் இணை பிரியாமலுக்கு எல்லா செல்வங்களுடனும் நீங்கள் சந்தோஷமாக இல்லத்தில் குதூகலமாக புன்சிரிப்போடு இல்லம் செழித்து வணங்க நாகமலாச்சி எங்கள் அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு நிகழ்வை வானொலி வளர்ச்சிக்காக எடுத்துக்கொண்ட அந்த அமெரிக்க ராஜன்னா சத்யாக்கா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி உங்களது வாழ்த்துக்களை.
1: பிடிச்ச கையை விடக்கூடாது
0: கட்டாயமாக.
1: சின்ன சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதுதான் வாழ்க்கையில சந்தோஷம். சண்டையும் பிடிக்கணும் ஆனா
0: அதுதான் இரட்டைக்கொலை போலீஸ் இரட்டைக்கொலை
1: வேட்டையாடு விளையாடோ இல்லாட்டி
0: வேட்டையாடு
1: விளையாடு
0: வேட்டையாடு விளையாடு சரி கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம்.
1: நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லக்கூடாத வார்த்தை கண்டுபிடியுங்கள் திரைப்படத்தை. கலியாக நேரம் சரியாக 7:55. அந்த வகையிலே கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு தேவி. ஹலா ராணி எல்லாம் நல்லாத்தான் படம் பாக்கணும்
0: போதும் நல்லா ரசிச்சு ருசிச்சு பாக்கணும்.
2: நான் வந்து உண்மையா புது படங்கள் பாக்குறதே இல்ல. இருந்துட்டப்பாலிவர் போட்டு நல்ல கதையாண்டா போயிருப்பேன் ஒழிய மற்றும் போல சிவாஜி எம்ஜிஆர் படம் தான் நான் கூடுதலா பாக்குறது. வேற என்ன ஏசுவார் ஏன் அதுக்கே நிக்கிறீங்க இதுக்கே மாங்கோண்டு. நான் ரேடியோவா 12 மணி வரையும் போட்டுட்டேன் இந்த வளைய படத்தோட.
0: நான் கொஞ்சம் படம் பார்த்த டைம் கூட எப்படி என்ன சொல்லிச்சுன்னா அந்த கொரோனா காலத்துல
2: அப்ப கொஞ்சம் நாங்க அது அப்பதான் பார்த்தோம். நாங்க ரேடியோ
0: அப்ப வேலையும் இல்ல எங்களுக்கு வேலையும் மூடிட்டாங்க. அப்ப வேலையும் இருக்கல 8 மாசம் நாங்க வேலைக்கு போயில. அப்ப ஆனா சம்பளம் வந்தது வேலைக்கு போயில.
2: அப்ப
0: எங்களுக்கு அந்த இன்னொரு சோமாஷன் சொல்லி அப்படி தந்தவன் பசியன் சோமாஷியும் இன்னொன்னு பேர் ஒன்று மறந்து
2: அதுக்கதான் உள்ள சாப்பாடுகள் முழுக்க செய்து
1: எந்த நேரம் சாப்பாட்டு விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருப்போம்.
0: அந்த டைம்ல வந்து அந்த வீட்டு வாசல் கதவு தாண்ட விட மாட்டாங்கள என்ற பிள்ளைகள்
1: என்ன தொடவும் விட மாட்டாங்க.
0: தச்சலா கெஞ்சி கூத்தாடி போய் கடைக்கு போயிட்டு கடையில வச்சுட்டு கையெடுத்து கண்ணுல தலையில வச்சுட்டு இப்ப என்னது கைய கண்ணுக்குள்ள வச்சுனீங்க, இப்ப என்னதுக்கு வாயில வச்சுனீங்க, உடனே கூட கத்து கத்துன்னு கத்துவாங்க. அது ஒரு ஒரு இருட்டான ஒரு காலம் உண்டு. சரி, நான் அதுல வந்து அந்த நாங்க தப்பி பிழைத்ததுன்றது வந்து ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்ல வேணும். எங்களை இன்னும் இந்த உலகத்துல வாழ வைக்கணும் சொல்லி கொத்து கொத்தா கொத்து கொத்தா இதண்டது தானே. சரி, நான் உங்கள்ட்ட சொல்ல உங்கள்ட்ட
2: கேக்குறேன்,
0: இது நீங்க சொல்லுவீங்க, சொல்ல சொல்ல முடி கூட கூடியவாறு நான் உங்களுக்கு தரவு தாரன். ஒரு தாத்தா தாத்தா அடுத்தது வந்து அந்த என்னன்னு சொல்றது, இறந்தவரை கொண்டு போகிற வாகனம் லஞ்சம் தண்டனை கொடுப்பார்.
2: புது படமா?
0: இல்ல பழைய படம். தாத்தா தாத்தா தான் தண்டனை கொடுப்பார். அமர அமர வாகனமோ அமர ஊர்தியோ அமர ஊதியோ ஊர்தி என்று அதுல எழுதி இருக்கும். அந்த இதுல அமர ஊர்தியோ என்ன ஒன்று சொல்லி எழுதி இருக்கிறதாக்கம். பச்சக்கிளிகள் தோளோடு அந்த பாட்டும் அந்த
2: படத்துலதான்.
0: இந்தியன் அது நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லி தந்தபடியா நீங்க சொன்னீங்க. பாட்டு சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே. ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
0: நிறைவு செய்ய வந்திருக்கீங்க, உங்களுக்கான தரவை தரம் சொல்லுங்க பாப்போம். இது பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களின் கால்பந்து.
3: பெண்களின் கால்பந்து?
0: பெண்களின் கால்பந்து. பெண்கள் விளையாடுற கால் ஃபுட்பால். சரியா? விஜய் படம்
3: எனக்கு தெரியுது. ரோக சங்கத்தை மகள் நடிச்சது. அதாவது எனக்கு சின்ன இப்ப இந்த புதுப்படங்கள் விஜய் இந்த வந்து எல்லா படமும் ஞாபகத்தில் இல்லை. இது அந்த புட்பால் படம்
0: தானே,
3: ரோக சங்கத்தை மகள் நடிச்ச படம். என்ன பேரு? மெர்சல் இல்ல, நல்ல பேர். ஐயோ, பேர் வருது இல்லையா ஞாபகத்துக்கு? படம் ஞாபகம் இருக்கு, பார்த்த நான் படம்.
0: எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு தெரிய இல்லையன்றது.
3: துப்பாக்கி அது இல்ல, இது பிறகு வந்த படம் எடுத்தனர் பயிரவா இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ,
0: நீங்க நிறைவு செய்ய போறீங்க, நீங்க படத்தை சொல்லிட்டே போறீங்க.
3: சொல்லிட்டேன்னா
0: என்ன? அதான் நீங்க தான் நிறைவு செய்ய போறீங்க, அந்த படத்தை சொல்லிட்டே போறீங்கன்றேன்.
3: சரி, இப்படி செய்வோம்.
0: சரி, நான் சொல்றேன். பானாவரிசை, பானாவரிசை.
3: சகோதரி திரு செல்வா படத்தை
0: இல்ல, பானாவரிசை.
3: பானாவரிசை ஐயோ பேச போயிடும் எல்லாரும்.
0: சரி, இனி ஒருத்தரும் பெற மாட்டேன். நீங்க தான் இறுதி நேயர், நிறைவு செய்ய போகும் நேயர். இல்லன்னா அவள முடியும். மூண்டெழுத்து சொல்லு. இல்லன்னாவில முடியும், மூண்டெழுத்து சொல்லு. பீனாவில தொடங்கும். சரி, அதையும் சொல்லி தரேன். பீனாவில தொடங்கும். பீனா, பீனா, பீனாவில தொடங்கும். மூண்டெழுத்து இல்லன்னாவில முடியும். இதுக்கு மிஞ்சி நான் என்னத்த சொல்றது? ஒரு எழுத்து தான் நீங்க சொல்ல போறீங்க. அதுக்குல்ல
3: நன்றி,
0: மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவு செய்வோம் என்று பார்க்கும் போது இறுதியாக நிறைவு செய்வதற்காக இன்னொரு வேணா அவரது தொலைவு தொடர்பு நின்று கலகலப்பாக ஒரு மணி நேரம் பயந்து கொண்டு வந்தேன். இந்த நிகழ்ச்சியை எப்படி செய்வது என்று தெரியாமல் தடுமாறினபடிதான் வந்தேன். ஆனால் கலகலப்பாக ஒரு மணித்தியாலமும் சென்று விட்டது. கலந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய அனைத்து நிகழ்ச்சி டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சியையும் வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் எமது அன்பு உறவுகள் அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நேற்று ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷந்தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென அவர்களை வாழ்த்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை தந்த சத்யா ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
4: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள் இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும் பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
5: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
7: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
5: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
8: தமிழர்களை ஒன்றிணைக்கும் வாங்க
9: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வர இருப்பது அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு எடுத்து வந்தவர்கள் எமது அன்பு உறவுகள் அமெரிக்காவில் வசிக்கின்ற ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நேற்று திருமண மந்தத்தில் இணைந்து கொண்ட தனேஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென்று அவர்களை மனமாற வாழ்த்திக் கொண்டு தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியும் ஒரு போட்டி நிகழ்ச்சி மாதிரி தான் செய்ய போகிறேன். அதுவும் எனக்கு தெரியவில்லை, இந்த இது எப்படி அது போகும் என்று எனக்கு தெரியவில்லை, பார்ப்போம். முதலாவதாக வந்து நான் செய்ய எடுத்திருக்கிறது வந்து எதிர்ச்சொல் சங்கிலி என்று சொல்லி, சங்கிலி அந்தாதி என்று சொல்லி நான் எடுத்திருக்கிறேன். அது வந்து எப்படி ஒரு ஆளிடம் வந்து நான் அதை முதல் தொடக்கம் போய்கொண்டிருக்கேக்கில் நான் தொடரும் போது அதை பார்த்து கொள்வோம் எப்படி எப்படி போக போகுதுண்டு. அதற்கு பிறகு வந்து நாங்கள் வந்து மிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வோம். அதற்குடன் ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம்.
10: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
0: தமிழொலியில் தொடர்ந்து வரும் தொடர்ந்து இரண்டு விதமான நிகழ்ச்சி முடிந்தவளவுக்கும் ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு போக பார்க்கிறேன். அந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விட்டால் நிகழ்ச்சியின் போக்கை மாற்றிக்கொள்வோம். முதலாவதாக நான் இப்போ நான் தயாரித்து கொண்டு ரெண்டு நிகழ்ச்சி தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து நான் வந்து ஒரு சொல்லை தருவேன். அந்த சொல்லின் எதிர் சொல்லில இருந்து அந்த அப்படியே அந்த அந்தாதி மாதிரி எதிர்ச்சொல் சங்கிலி தொடர் மாதிரி போய்கொண்டிருக்கணும். ஒரு ஆளிடம் வந்து மூன்று தரவு தான் நான் கேட்பேன், மூன்று அல்லது நாலு கேட்கிறேன். அப்போ அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு நாங்கள் இந்த கேள்வியின் அந்த நிகழ்ச்சியின் போக்கை மாற்றிக்கொள்ளலாம். அந்த வகையிலே முதலாவதாக கலந்து கொள்ள வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம்.
0: ஓகே, நாங்கள் முதல் உங்களிலிருந்து ஆரம்பிப்போம். இப்ப நான் வந்து சொல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னா எதிர்ச்சொல் சங்கிலி, சரியா? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ரெண்டு மூன்று சொல்ல நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், நீங்க அதுக்கு பிறகு நான் கேட்கற மாதிரி நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்லுறேன், இப்ப பகலன்னு நான் ஒரு சொல் உங்களுக்கு தாரன். பகலுக்கு பகலுக்கு எதிர்ச்சொல் என்ன? சரி, இரவுக்கு வந்து இப்ப இரவுல இருந்து நான் இப்ப நான் சொன்னது பகல், நீங்க சொல்லி இருக்கிறீங்க இரவு. நான் திருப்பி உங்கள்ட்ட கேட்கிறேன், இரவு இரவுல தான் இரவு சொன்ன முடியாது, இரவிலேயே தொடங்குது. இரவன்டா என்ன? இருட்டு. இரவுக்கு அப்ப இரவுக்கு எதிர்ச்சொல்லா என்ன வரும்? இருட்டுக்கு எதிர்ச்சொல்லா இரவு, இரவன்டா இருட்டு, அதுக்கு எதிர்ச்சொல்ல என்ன வரும்? இல்ல, நான் சொல்றேன் சொன்ன இருட்டு. இப்ப பகல் இரவு, அப்ப அது முதல் சொன்ன சொல்லு வராது, அதை விட இன்னொரு சொல்ல மாத்தி நீங்க சொல்ல வேணும்.
11: என்னவா இருக்கும்
0: இப்ப அரைக்குல நாங்க இருட்டா இருக்கா, அதை அதை இருட்டை நாங்கள் இல்லாமல் பண்றது கண்டா எதிர் எதிர் அதை இல்லாம பண்றதை இன்னும் இல்லாமல் பண்ணும் உங்களுக்கு என்ன மாதிரி
2: வருதுன்னு
0: இரவண்டு பேந்து இரவுக்கு இரவண்டா இருட்டு, அந்த இரவுக்கு வெளிச்சம் வருகுது, வெளிச்சத்துக்கு வெளிச்சம்னா ஒளி, அப்ப ஒளிக்கு வெளிச்சம், அதுக்கு எதிர்ப்பதம் என்ன என்னவாயிருக்கம்
2: எதிர்ப்பதம்
0: ஒளிக்கு எதிர்ப்பதம் இருள். அப்ப இன்னும் ஒன்று கேக்குறேன் உங்கள்ட்ட, அப்ப இருள் போனால் வருவது, இரவு போனால் வருவது இருளண்டா இருட்டு, இரவு இரவு போனால் வருவது, இருள் போனா வருவது,
2: இருள் போனா வருவது சொன்ன சொல்லு வரக்கூடாது
0: இருள் போனா வருவது. இப்ப இரவு போனா வருவது என்ன,
2: இருள் போனா ஒளி வரமா,
0: இல்ல இரவு போயிட்டு, இரவு போனா என்ன வரும், இனி இரவு முடிந்தா என்ன வரும்,
2: விடியல்.
0: ஓகே சரி, அப்ப நீங்க இனி திருப்பியும் கலந்து கொண்டு சிறப்பீங்க, இப்ப கொஞ்சம் போ போ பிடிபடும்,
2: நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எதிர்ச்சொல் சங்கிலி. அந்த வகையிலே நேயர்களுக்கு புரிந்திருக்குமென்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கடினம்தான். நான் அந்த எதிர்ச்சொல் சங்கிலி என்றது இப்ப பகலுக்கு எதிர் இரவு, இரவுக்கு இரவுக்கு இரவண்டா இரவிலிருந்து தொடங்குது, இரவுக்கு இரவண்டா இருட்டு வரும், இரவுக்கு எதிர்ச்சொல்லு பேருந்து வெளிச்சம், இருட்டா இருந்தா வெளிச்சம், வெளிச்சம் வெளிச்சத்துக்கு எதிர்ச்சொல்லு இருள். இப்ப இருள் போனா பேருந்து வருவதை எதிர்ச்சொல்லு வந்து விடியல். இப்ப நான் இனி விடியல்ல இருந்து தொடங்க போறேன். அடுத்து வரும் நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம்
0: வணக்கம். இப்ப உங்களுக்கு முதல் ஜியா நடேசன் சொன்னது விளங்கினதா?
11: ஓரளவு விளங்கிட்டது. எங்களுக்கு அந்த சொல்லு தரக்க அதுக்கும் எங்களுக்கு சொல்லு விளங்க
0: எதிர்ச்சொல் சங்கிலி தான் வந்து கொண்டிருக்குது. அப்ப தொடக்கத்துக்கு என்ன எதிர்ச்சொல்லு? இருள் போனா வருவது விடியல். அப்ப விடியல் அன்றைக்கு அந்த நாள் வந்து தொடங்குது, ஒரு நாள் தொடங்கினா அது என்ன நடக்கும், இல்ல அத வேற ஒரு வழியால சொல்லுங்க. தொடக்கமண்டா இல்ல, இப்ப ஒன்னு ஒன்று தொடங்குது, தொடங்கினா என்ன நடக்கும் கடைசியா? மூணாவில சொல்லுங்க, மூணா வருஷ முடிவு. சரி, அப்ப அடுத்தது வந்து நீங்க இப்ப நான் கேக்குறோம் முடிவண்டால், இப்ப முடி அது முடிஞ்சது என்ன, அப்ப முடிவு முடிவண்டா கடைசி என்று சொல்லலாம். அப்ப முடிவுக்கு பேந்து இப்ப கடைசி முடிவண்டா கடைசி, அதுக்கு எதிர்ப்பதம் என்ன கடைசிக்கு? இல்ல தொடக்கம் இல்ல, அதுதான் முதல் வந்து தொடக்கம் கடைசி இல்ல, கடைசிக்கு எதிர்ப்பதம், இறுதிக்கு எதிர் இறுதி இறுதி என்றா, அப்ப இறுதிக்கு எதிர்ப்பதம் என்ன முதல் முதல். அப்ப முதல் இப்ப கடைசிக்கு எதிர்ப்பதம் முதல், சரியா? அடுத்ததான் நான் கேக்குறேன், இன்னும் ஒன்று கேக்குறேன், அடுத்தது பேருந்து மற்ற வைக்கி. இப்ப நீங்க முதல் சொல்லிட்டீங்க தானே, நான் கேக்குறேன் முதல் அண்டா ஆரம்பம், தொடக்கம் தானே முதல் அண்டா ஆரம்பம். அப்ப முதலுக்கு எதிர்ப்பதம்
11: என்ன, முடிவு
0: இல்ல அது முடிவு விடியல், தொடக்கம் முடிவு வந்துட்டது, இது வந்து முதல் முதல் முதல் அண்டா முதல் எதிர்ப்பதம் கேக்குறேன், முதல் அண்டா ஆரம்பம் தான். அப்ப ஆரம்பம் வந்தா கடைசி என்னத்தை சொல்லுவோம், இல்ல இன்னொன்று வரும் ஈனாவில சொல்லுங்க, இறுதி இது தொடங்கி விளங்கினது தானே, விடியலண்டா முடிவு, முடிவு முடிவண்டா முடிவண்டா கடைசி, அப்ப முடிவுக்கு எதிர்ப்பதம் கடைசிக்கு எதிர்ப்பதம் முதல், முதல்ல முதலுக்கு எதிர்ப்பதம் இறுதி, சரியா? சரியா, அது கொஞ்சம் போய்கொண்டிருக்கேன் வரும் பேருந்து, இது கொஞ்சம் முடிஞ்சாடனே நான் அடுத்த இதுக்கு வர நன்றி. நீங்கள் கண்டுகொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எதிர்ச்சொல் சங்கிலி. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
12: வணக்கம் திரு.
0: வணக்கம் ராணி சம்பந்த. நிலமா இருக்கிறீங்களா?
12: ஆமா நான் நிலமா இருக்கிறேன். நன்றி. இப்ப நீங்க இறுதியில இருந்தா தொடங்க போறீங்க?
0: ஓ, இறுதியில இருந்து நான் தொடங்க போறேன். சரியா? அந்த கேள்விய வடிவா பாருங்க. இறுதி முதல்லண்டா இறுதி. நான் கேட்க போறேன் இறுதி இல்லாதது. இறுதி இல்லாதது இல்ல. இறுதி இல்லாத தொடரும் என்பதற்கு எதிர்.
12: தொடருக்கு
0: எதிரா? தொடரும் தொடர்ந்து போய் கொண்டிருக்குது. எதிர்ப்பதம் தொடரும் தொடர்ந்து போய் கொண்டிருக்குது. அப்ப ஸ்டாப் பண்றதை எப்படி தமிழ்ல சொல்லலாம்? தொடரும் தொடருக்கு எதிர்ப்பதன் நிற்கும். சரியோ? அடுத்ததான் நான் கேட்க போறேன் வடிவா. அது அது கொஞ்சம் இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதருண்டு சூட்சமா இருக்குது. சரியா? நீங்க இத வடிவா யோசிங்க. நிற்பதற்கு எதிர். இப்ப
12: என்ன
0: சொல்லலாம்? அதுக்கு எதிரா வந்து என்ன சொல்லலாம்? நிக்கும். நிக்கும் நடக்கும். இல்ல, நிக்கும் நடக்கும்
12: நன்றி,
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எதிர்ச்சொல் சங்கிலி. அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
13: ஹலோ.
0: வணக்கம்.
13: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா? நானும் நலமாக இருக்கிறேன். முதல்ல நீங்கள் இப்பதான் என்ன நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க? வாழ்த்து சொல்லி போட்டு வாழ்த்துவதற்கு தான் வந்தீங்களா, கலந்து கொள்ள வந்தீங்களா?
13: தொடர்ந்து
0: கேட்டதாது இறுதி இல்லாதது தொடரும். தொடருக்கு எதிர்ப்பதம் நிற்கும். எதிர்ப்பதும் வரும் ஓடும். சொல்ல வாரது சரி.
13: மெதுவாக
0: தாமதம் சரியா? அப்ப இனி வந்து தாமதம். அப்ப மெதுவுக்கு எதிர்ப்பதம் இப்படி இத இப்படி செய்யணும் நாங்க சொல்லுவோம். அல்லது இப்படி விரைவு விரைவு விரைவுக்கு விரைவுக்கு எதிர்ப்பதம் சீக்கிரமான்றதுக்கு எதிர்ப்பதம் இல்ல
14: அதுதான்
0: சோம்பல் இல்ல சோம்பல் ஒண்ணும் செய்யாம இருக்கிறது. விரைவு விரைவுக்கு எதிர்ப்பதம் இல்ல விரைவா போறதண்டா. இப்ப நீங்க ஃபாஸ்டா போறீங்க, கார் ஃபாஸ்டா போகுது, அல்லது சீக்கிரமா போறீங்க, அப்ப அதுக்கு என்ன எதிர்ப்பதம்? அது இங்கிலீஷ் சொல்லு, அத நீங்க தமிழ்ல சொல்லுங்க. விரைவு சொன்னீங்க சரியோ? விரைவுக்கு எதிர்ப்பதம் கேக்குறேன், அது மெதுவு வராது, அதுக்கு வேற ஒரு சொல்ல வரும், தாவன்னாவில வரும் சொல்லுங்க. அப்பா
14: தாமதம்
0: தாமதம் தாமதம் புரியலையா? அப்ப மெதுவா இருக்கிறதுக்கு விரைவா போ, முதல் இதுல இருந்து பாருங்க. நிக்குக்கு எதிர்ப்பதம் ஓடும், ஓடும் ஓடுகிறதுக்கு எதிர்ப்பதம் மெதுவு, மெதுவா மெதுவுக்கு எதிர்ப்பதம் விரைவு. இப்ப நாங்கள் நீங்க கண்டது விரைவுக்கு எதிர்ப்பதம் தாமதம். ஓகே, அப்ப தாமதம் என்றா பிந்தி போறதுன்றதே மட்டம் தாமதம். அப்ப நான் அடுத்தது கேக்குறேன் தாமதம். தாமதம் பிந்திய பிந்திய நினைச்சு கொண்டு சொல்லுங்க. அப்ப பிந்தி போறத நினைச்சு கொண்டு சொல்லுங்க. அப்ப தாமதத்துக்கு தாமதத்துக்கு எதிர்ப்பதம்
14: பிந்தி முந்தி
0: இல்ல இல்ல அது இல்ல அந்த தாமதம் தாமதத்துக்கு எதிர்ப்பதம் சிஎன்ஆவில தொடங்கும். தாமதம் செய்யாம சீக்கிரம் சீக்கிரம். அப்ப இன்னும் ஒண்டை சொல்லி போட்டு இது இந்திராத்தோட இது இந்திராத்தோட முடிஞ்சது. இனி அடுத்தது வந்து சிறியதற்கு எதிர்ப்பதம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? புரிய
14: விளங்குது
0: சிறப்பித்தமைக்கு நன்றி. மன சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எதிர்ப்பாச்சங்கிலி. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
15: வணக்கம் திரு.
0: வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? இது வந்து எதிர்ப்பாச்சங்கிலியே எதிர்ச்சொல் சங்கிலி. எதிர்ப்பால் என்று சொன்னா அது வந்து பாலினத்துல வந்துடும். எதிர்ப்பாலிலே எதிர்ச்சொல்லு
15: எதிர்ச்சொல் சங்கிலி.
0: இப்ப இப்ப நான் முதல் பாருங்க. நிற்பதற்கு எதிர் வந்து ஓடும், ஓடுமுக்கு எதிர்ப்ப எதிர் சொல்லும் வந்து மெதுவா, மெதுவுக்கு எதிர்ப்பதம் விரைவு, விரைவுக்கு எதிர்ப்பதம் தாமதம், தாமதத்துக்கு எதிர்ப்பதம் சீக்கிரம். சரி, அந்தலாம் அதோட முடிஞ்சது. இப்ப நான் திருப்பி பேந்தவாட்டக்கிட்ட சிறியதுக்கு எதிர்ப்பதம் பெரியதுன்னு சொன்னவா. சரியோ? இப்ப சிறியதுக்கு பெரியது, அதுக்காக இப்ப நான் திருப்பி இப்ப பெரியதுதான் கேட்க போறேன். நான் பெரியதை கேட்டா நீங்க வந்து திருப்பி சிறியது சொல்லக்கூடாது. சரியா? அதை விட வேறு ஒன்றுதான் சொல்லணும். இப்ப பெரியது பெரியதுக்கு எதிர்ப்பதம். இப்ப நாங்கள் அதுக்கு ஒரு அதை எதை நீங்க மனசுல வச்சிருக்கோணுமாண்டா பரந்தன்றதை நினைக்கணும். பரந்த பரந்த விரிந்ததுக்கு எதிர்ப்பதம் பெரியது. எதிர்ப்பதம்
15: பரந்தது
0: இல்ல இல்ல அது சொல்லக்கூடாது. இப்ப சிறுத்தை இப்ப நீங்க சிறுத்தை குறுகியதுண்டா അത് ശിന്നനായിരിക്കും.
15: അപ്പൊ പെരുത്ത
0: ഇല്ല ഇല്ല ഇന്നുണ്ട്. നീ എന്നെ അവലെ തുടങ്ങും. നീണ്ടം നീണ്ടത് നീണ്ടത് ശരിയാ. ഇപ്പൊ നിങ്ങ മുതൽ ചൊന്നത് നിങ്ങ സൊല്ലക്കൂടാതെ
15: മുതൽ പരന്തത് ചൊല്ലല്ല. അത് നിങ്ങ ഉദാഹരണത്തിന്.
0: ആണോ അത് ഞാൻ നീണ്ടതുതാൻ പറ്റണം. പരന്ത പെരിയതന്നെ പരന്തത് വിരിന്തതുണ്ടത് ചൊല്ലണം. ഇപ്പൊ നീണ്ടത് ചൊല്ലിട്ടീങ്കൾ. ഇപ്പൊ സുറിയതിലേന്ന് പെരിയത് വന്നത്, പെരിയതിലേന്ന് കുറുകിയ വന്നത്, കുറുകിയതിലേന്ന് നീണ്ടത് വന്നത്. ഇനി മൊണ്ട് കേക്കുറേ ഉങ്ങൾക്ക്. നീണ്ടത് നീണ്ടതെന്ന് സൊന്നാ ഇപ്പൊ ഉയരമണ്ടും വരുമേ. അപ്പൊ അതേ മനസ്സുകളെ വെച്ചുകൊണ്ട് ചൊല്ലുക. അപ്പൊ നീണ്ടത് അപ്പൊ അതക്ക് കൂണാവിലെ തുടങ്ങും. കുട്ടൈ കുട്ടൈ ശരി കറക്റ്റാണ് പതിൽ. ഓക്കെ കലന്ത് സിറപ്പിത്തമ്മയ്ക്ക് നന്ദി. മീണ്ടും സന്ധിത്തുക. നന്ദി വണക്കം. ഇത് ഇത് മുടിഞ്ഞത് ഇത് കൊഞ്ചം സലിപ്പ് തട്ടുതെന്ന് സൊന്നാ ഇന്നൊരു ഇന്നൊരു അത്യായത്തക്ക് പോവും. അടുത്ത അത്യായത്തക്ക്
15: വരുന്നത്
0: വരുന്നില്ലയോ പ്രചനയല്ല. ഇത് പാപ്പം ഇത് ഇത് സ്വാരസ്യം ഇല്ലയെന്ന് സൊന്നാ മാത്തു നികാഴ്ചയെ പോട്ടിയ പാപ്പം. ഓക്കെ നന്ദി കലന്ത് സിറപ്പിത്തമ്മയ്ക്ക് നന്ദി. മീണ്ടും സന്ധിത്തുക. നന്ദി വണക്കം. നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ടി ആർ ടി തമിളൊളി. ടി ആർ ടി തമിളൊളിയിൽ ഇടം പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് എതിർ ചൊൽ സംഗിലി. ഇന്ത്യ അനൈത്ത് നികളെയും വാനലേക്ക് എടുത്തു വരുവകൾ അമേരിക്കാവിൽ വസിക്കും രാജാ സത്യ ദമ്പതികൾ. അവർക്കും അവരുടെ നന്ദികളെയും വാഴ്ത്തുക്കളെയും കൂറിക്കൊണ്ട് ധനിസാധരണിയ ദമ്പതികൾ ഇന്ന് പോലെ എന്നും 16 സെൽവങ്ങളും പെറ്റു പല്ലാണ്ട് കളം വാൾക വാൾകവെന്ന് വാഴ്ത്തിക്കൊണ്ട് അടുത്തതാക കലന്തു കൊള്ള വന്നിരുപ്പവരെ അൻപുടൻ വരവേറ്റു കൊള്ളുകിറേൻ. വണക്കം.
16: வணக்கம் ராஜினி.
0: ஐயோ கன நேரம் தான் நிக்கிறீங்க. ஆனா அப்படியே சுரண்டு கொண்டு வரைக்கல. அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம்
16: கஷ்டம் தானே.
0: அப்படி இல்லையா அந்த இல்ல அந்த ரெண்டு சொல்ல கொடுத்தா அது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள கஷ்டமாயிருக்கும். அப்ப அதனாலதான் நான் கொஞ்சம் கூட கொடுத்தேன்.
16: நீங்க இவ்வளவு மெனக்கட்டு தேடி எடுத்துக்கொண்டு வாறீங்களே அதே பெரிய இது உங்களுக்கு.
0: சரி இப்ப நீங்க
16: வாழ்த்துக்களை எனக்கு அந்த முதல்ல படங்கள் சரியே வராது தெரியல வரையில இது நல்ல வரையணும். நாங்களும் அறிய கூடியதா இருக்கு. நீங்க தொடர்ந்து கேட்காங்க.
0: நீங்க இப்ப பாருங்க. இப்ப குறுகியதண்டா நீண்டதண்டு சொன்னவா. இப்ப இந்த நீண்டத குட்டி என்று சொன்னவா. சரியா இப்ப நான் வந்து இனி அதோட முடிஞ்சது. நான் அடுத்ததை தொடங்குறேன். உயரம் உயரத்துக்கு எதிர்ப்பது உயரம்
16: உயரம் கட்டை
0: இல்ல அப்படி இல்ல உயரம் இப்ப உயரம் நீங்கள் கீழே வரும். அத வேறு தாவண்ணாவில் ஒரு சொல்லி இருக்கு. தாவண்ணாவில் இருக்க சொல்ல
16: தாழ்வு.
0: ஓகே அடுத்தது வந்து அப்ப இது இது அடுத்தது வந்து கேக்குறேன். இப்போ இனி அடுத்ததுல இருந்தா இப்படி தொடர்ந்து வரப்போகுது. உள்ளே வந்து இப்ப நான் கேக்குறேன் என்று சொல்லிச்சோம். உள்ளே வெளியே வெளியே போவது வெளியே போவதண்டா முதல் சொன்னதையே சரி. உள் வருவது உள் வருவது அடுத்தது வந்து இன்பத்துக்கு எதிர் சொல்லு
16: துன்பம்.
0: துன்பத்துக்கு இப்ப இந்த துன்பத்துக்கு எதிர் சொல்லு. அது வந்து இப்ப இன்பம் சொல்லக்கூடாது. அதை விட
16: சந்தோஷம்
0: இல்ல அது ஓ சந்தோஷம். அப்ப இந்த சந்தோஷத்துக்கு எதிர் சொல்லு
16: துக்கம்
0: இல்ல
16: துன்பம் சந்தோஷம்.
0: ஆனாவில சொல்லுங்க பாப்பம்.
16: சந்தோஷம் ஆனாவா
0: ஓ ஆனாவில சொல்லுங்க பாப்பம் ஒரு சொல்லு. சின்ன பிள்ளைகள் நெடுகளும் செய்வார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொலி. டி ஆர் டி தமிழொலியில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது எதிர்ச்சொல் சங்கிலி. அந்த வகையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
17: வணக்கம்
0: வணக்கம் ரொசாலி. நலமா நலம் தானே.
17: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமா இருக்கிறேன். நான் உங்கள்ட்ட சுகமாவே கேக்குறேன். எதிர் சொல்லு சொல்ல ஓனும் சரியா. புதுசு புதியது புதியதுக்கு எதிர் சொல்ல என்ன சொல்லுங்க பாப்பா. பழையது கட்டிக்காரி உண்மையா கட்டிக்காரி பேந்து அந்த பழையதுன்னு சொல்லி சொன்னா நான் திருப்பி கேக்குறேன். பழையதுண்டா அதை பழசன்னு சொல்லலாம். அப்ப பழசுக்கு எதிர் சொல்லு
17: புதுசு.
0: புதுசு நல்லதுக்கு எதிர் சொல்லு
17: நல்லது.
0: கெட்டது அப்ப அடுத்ததான் நான் வந்து கேட்கிறேன், கெட்டது கெட்டதுன்னு சொல்லி சொன்னா கெட்டதுக்கு தீமை என்றும் அர்த்தம் இருக்குது. அப்ப தீமை கெட்டது, அப்ப கெட்டதுல முடிஞ்சபடியா நான் திருப்பி கேட்கிறேன் கெட்டது. அப்ப அத தீமை கெட்டதுன்னா தீமையன்னு நினைச்சுக்கொண்டு சொல்லுங்க. தீமைக்கு என்ன எதிர்ப்பதம்?
17: நன்மை.
0: நன்மை. அப்ப இன்னும் ஒன்று கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நன்மைக்கு நன்மை அல்லது நன்மை என்று சொல்லிக்கல, அது வந்து அந்த லாபமாயும் இருக்கும். அப்ப அந்த லாபம் கிடைக்கிறது, அப்ப லாபத்துக்கு என்ன எது சொல்லு?
17: லாபம்.
0: லாபம் என்றால் அதுக்கு எதிர்ப்பதம் என்ன?
17: நஷ்டம்.
0: நஷ்டம். ஓகே, உங்கள்ட்ட இப்ப 4-5 கேட்டுட்டேன். அதால கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
17: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எது சொல் சங்கிலி. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
1: வணக்கம். இப்ப நான் இப்ப எவ்வளத்துல நிக்குது சொல்லுங்க பாபம். நான் இப்ப உங்கள்ட்ட சொல்ல போறேன், குளிர்ச்சி எதிர்சொல்லு. குளிர்ச்சி, குளிர்ச்சி, குளிர்ச்சி என்றா
2: சூடு, சூடு,
1: சூடா. என்ன இப்ப இப்ப வேற ஒரு சொல்ல சொல்லுங்க பாபம். வேணாவில தொடங்க சொல்லு.
2: இனிப்புக்கு எதிர்ப்பதம் கசப்பு.
1: இப்ப கசப்புக்கு கசப்பு, அது சரி. ஓகே. துவர்ப்பு, துவர்ப்புக்கு எதிர்ப்பதம்
2: இனிப்பு.
1: இப்ப அடுத்தது இப்படி இப்படி தொடர்ந்து வரப்போகுது. வெற்றிக்கு எதிர்ப்பதம்
2: வெற்றி, தோல்வி.
1: அப்ப அடுத்தது வந்து நான் தோல்வியில இருந்து கேக்குறேன். தோல்விக்கு தோற்பது, தோற்பதண்டா வெற்றி, தோல்வி என்றா தோற்பது. தோற்பதுக்கு எதிர்ப்பதம்
2: வெற்றி.
1: இல்ல இல்ல, அதான் முதலாவது வரக்கூடாது. திருப்பி அடுத்தது நீங்க இன்னொன்று சொல்லணும். இப்ப வெற்றி தோல்வி அடைஞ்சா நாங்கள் இப்படி செய்வோம். இன்னொன்று சொல்றது, இப்படி காட்டுவோம் சொல்லுவோம். இப்படி செஞ்சு காட்டுவோம் நாங்க, ஜெயில தொடங்க நாங்கள் இப்படி செய்து காட்டுவோம். தைரியத்துக்கு எதிர் சொல்லு. இல்ல, தைரியத்துக்கு பலவீனம் வருமா? தைரியத்துக்கு பலவீனம் வராது. தைரியமா இருக்கிறதண்டா. இப்ப நாங்க வந்து அது தைரியம் வந்து அந்த உடம்பு ஆரோக்கியமான ஆளாண்டா
2: பலவீனம்.
1: இது வந்து நான் சொல்றேன், இப்ப ஒரு தைரியமா இருக்கிறாரு சொல்லி, அந்த அந்த தைரியம்னா அந்த அச்சம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆளுக்கு பயம், பயம்
2: தானே.
1: அச்சம், அந்த அச்சத்துக்கு எதிர் சொல்லு. தைரியம் சொல்லக்கூடாது. அடுத்தது வந்து நான் கேக்குறேன், நேர்மைக்கு எதிர் சொல்லு.
2: நேர்மைக்கு தெரியுது அந்த சொல்லு, நேர்மைக்கு எதிராக
1: பொய். கயமை,
2: அப்படி சொல்லு, கேள்விப்படல. கயமை
1: கயமை கயமை என்று சொன்னா அந்த திருட்டுகள் எல்லாம் செய்யறது. அடுத்தது வந்து பகை. பகைக்கு எதிர்ப்பதம். எதிர்ப்பதம் பகையா இருந்தா பேந்து நாங்க என்ன செய்யணும்? பகைய விட்டுட்டு
2: ஒற்றுமை. ஒற்றுமை
1: இல்ல, அதுக்கு அதுக்கு நல்ல சொல்ல சொல்லுங்க. அப்போ நட்பாக வேணும். பகைக்கு நட்பு. பகை பகைய பகை முடிஞ்சா நட்பு. நட்பு நட்பு பாராட்ட வேணும் பகைய விட்டுட்டு.
2: நன்றி
1: நன்றி. அடுத்ததா வந்து நான் அந்த சும்மா தேடுற கேள்வி மாதிரி ஒரு 15-20 நிமிஷம் வைக்க போறேன். ஒரு ஆள் வந்திருக்கிறார், அவரே எடுத்துக்கொண்டு அடுத்த அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியில கேட்க போறேன். ஓகே, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எதிர்ச்சொல் சங்கிலி. அந்த அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கிறோம். நேரே அழைத்து கொண்டு அடுத்த பக்கத்துக்கு போவோம். அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே
3: அன்புடன். நிறைவாக
1: நிறைவன் இல்லையம்மா, இன்னும் அந்த நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சி சரி, உங்களுக்கு இது சுகமா இருக்குமாம்மா?
3: தெரிய வந்தது சொல்ல கேளுங்க.
1: சரி, நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். வெறுப்பு எது சொல்லு?
3: விருப்பு.
1: விருப்பு. விருப்புக்கு என்ன? ஏழைக்கு ஏழை.
3: ஏழை. ஏழை பணக்காரன்.
1: இளமை.
3: முழுமை.
1: தொடக்கம்.
3: முடிவு.
1: வடக்கு.
3: வடக்கு.
1: ஓ, வடக்கு.
3: வடக்கு
1: கிழக்கு இல்லையம்மா?
3: மேற்கு.
1: இல்ல, கிழக்குக்கு தான் மேற்கு.
3: வடக்கு தெற்கு.
1: வடக்கு தெற்கு. அழுக்கு.
3: அழுக்கா?
1: ஓ, அழுக்கு.
3: அழுக்கோ? அழுக்கு.
1: அழுக்கு. அழுக்கு ஊத்தே.
3: அழுக்கு. சுத்தம்.
1: சுத்தம். நீதி.
3: அநீதி.
1: அநீதி. சேர்ப்பது.
3: என்ன?
1: சேர்ப்பது. சேர்ப்பது.
3: சேர்ப்பது. சேர்க்கிறது. அது இழப்பது.
1: இல்ல, ஒன்றை சேர்க்கலாம், மற்றபடி மற்றது
3: சேர்த்து வைக்கலாம். அடிக்கலாம்.
1: இல்ல, சேர்த்து வைக்கிறது. மற்றது
3: முழுமையாயிருக்கிறது. அரைகுறையா?
1: வலிமை.
3: வலிமையா இருக்கிறது. மெலிவு.
1: பலவீனம்.
3: பலவீனம். மெலிவு சொல்லலாமா?
1: மெலிவும் சொல்லலாம். ஆனா வலிமைக்கு வந்து வலிமையண்டா அந்த ஸ்ட்ராங் ஆன ஒரு ஆளத்தான் வலிமையா இருக்கிறது. மற்றது வந்து தூரம்.
3: கிட்ட.
1: அருகிலோ? தூரம். அருகில்.
3: அருகில். கிட்ட.
1: சுறுசுறுப்பு.
3: சுறுசுறுப்பு. சோம்பல்.
1: சோம்பல். சரியம்மா, உங்கள்ட கணக்கு கேள்விக்கு நீங்க வராததுக்காண்டி 15 கேள்வி 10 கேள்வி
3: கேட்டுட்டேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கு பதில் எதிர்ச்சொல் சங்கலி நடைபெற்றது. இன்னொரு 15 நிமிஷத்துக்கு 2-3 பொது அறிவு சம்பந்தமான கேள்வி கேட்போம். அந்த வகையிலே இன்றைய டிஆர்டி தமிழோடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு கெடுத்து வந்தவர்கள் நமது அன்பு உறவுகள், அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள், அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நேற்று 30ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகள் இன்று போலென்றும் 16 செல்வங்களும் பெற்று சகல கல் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி கொண்டு அடுத்ததாக வந்து நான் ஒரு ஒரு விளம்பரத்துக்கு சென்று விட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு
4: பூங்காற்றி ஒரு கவிதை சொல்வாயா?
5: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான் எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
6: 60 பேர் கண்டா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும் பண்ணாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ அப்படி என்ன, டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வர இருப்பது பொது அறிவு சம்பந்தமான ஒன்று இரண்டு கேள்விகள் பார்ப்போம். முதலாவதாக அந்த கேள்வியை நான் வானலை தவள விடுகிறேன், கேட்டுக்கொண்டு வரங்கள். இலங்கையின் மிக உயரமான மலை சிகரம் எது? இலங்கையில் மிக உயரமான மலை சிகரம் எது? இந்த கேள்விக்கு சரியான பதிலை கண்டுபிடித்து வந்து வருபவர்கள் வானலையில் அழைத்துக் கொள்ளலாம். அதற்கு முதல் ஒரு விளம்பரத்துக்கு போய்விட்டு வருவோம். இலங்கையில் மிக உயரமான மலை சிகரம் எது? அந்த வகையிலே வானலை கலந்து கொள்ள வந்திருக்கும் முதலாவது நேரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. டக்கன்னு சொல்லுவீங்க.
7: ஓகே,
1: அப்ப அடுத்ததான் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். தீவுகளின் வலயம் என்று அழைக்கப்படும் யாழ்ப்பாண குடா நாட்டில் தீவுகளில் மிக பெரிய தீவு எது? அதா அது என்ன, அது என்ன சொல்றது? இன்னொண்டு தீவுகளே மிக பெரிய தீவு லைடன் தீவா. ஒட்டுமொத்தமா சரி. ஓகே, அப்ப அடுத்தது இன்னொண்ட கேட்டுட்டு நான் அங்கால போறேன். என்ன ஈழத்து நாடக கலை வடிவில் வடமோடி தென்மோடி என்ற இரு முக்கிய பாணிகளை கொண்ட பாரம்பரிய கூத்து எது? வடமோடி தென்மோடி என்ற முக்கிய பாணிகளை கொண்ட பாரம்பரிய கூத்து எது?
7: வடமோடி தென்மோடி என்று
1: ஈழத்து நாடக கலை வடிவில் நாடக கலை வடிவில் வடமோடி தென்மோடி என்று இரு முக்கிய பாணிகளை கொண்ட கூத்து எது? பாரம்பரிய கூத்து
7: அட்டவரியமாக
1: சுகமான சொல்லு, சுகமான கூத்து கூத்து தான், அதைத்தான் கேக்குறேன். பாரம்பரிய கூத்து கலந்து கொள்ள வந்திருப்பாரு, கேட்டு பாப்போம், சொல்லு வரோன்னு பாப்போம். அடுத்ததா

0: சொல்ல போட்ட உடனே
1: மயக்கிட்டோ
0: நான் அதை அதை போட்ட உடனே தான் மேம் திருப்பி உங்கள் இது நல்ல ஈஸியான கேள்வி தானே, என்னென்ன நேரங்கள் போய் கொண்டு அப்படியே கொஞ்சம் ஈஸியான கேள்வியாக கேட்டு அந்த நேரத்தை நிறைவு செய்வதற்காக கேட்குறேன். ஈழத்தில் முற்றத்து விளையாட்டு அல்லது விளையாட்டு விளையாட்டுகளால் சிறுவர்களால் ஆடப்படும் பாரம்பரிய விளையாட்டு என்ன? ஈழத்தில் முற்றத்து விளையாட்டு
1: முற்றத்தில் வந்து எட்டு கூடாது
0: இல்லை இன்னொன்று இருக்குது நல்ல அது வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு யாழ்ப்பாணத்தில இதய பகுதியில் உள்ள ஒரு வரலாற்று கோட்டை அதுக்கு என்ன பெயர்? அது
1: மறந்து போன ஞாபகம் இருக்குது கொஞ்சம் ஜோசிக்கவும்
0: யாரால கட்டப்பட்டது யாரால புனரமைக்கப்பட்டது?
1: ஆனந்த கோணம்
0: இல்ல இல்ல அவ ஒரு நாட சொல்லுங்க அவ இந்த நாடு ஒரு இங்கால எங்கண்ட இங்கால உள்ள ஐரோப்பா நாடுகள் தான் அந்த நாடுகளால யாரால எந்த நாட்டாரால கட்டப்பட்டது?
1: ஒல்லாந்தர் பிரித்தானியர் ஒல்லாந்தர்
0: போர்த்துகீசரால கட்டப்பட்டு போர்த்துகீசரால
1: கட்டப்பட்டு
0: ஒல்லாந்தர் வந்து புனரமைக்க புனரமைக்கப்பட்டது. அடுத்தது சரி அப்ப நீங்க கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். அடுத்த
1: நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பொது அறிவு கேள்விகள். அந்த வகையில அடுத்ததாக வந்து நான் கேட்கப்படும் கேள்வி, ஈழத்து சித்தன் என்று போற்றப்படும் ஆன்மீக பெரியார் யார்? அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சதீஷ். நலமாக இருக்கிறீங்களா?
2: நீங்க
0: சொல்லுங்க.
2: தெருக்கூத்து
0: இல்ல நாட்டுக்கூத்து. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க இதுக்கு எதுக்கு கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் வந்துட்டது விட
3: அந்த இல்ல அந்த லைடன் தீவு வந்து வேலனையத்தான்.
0: ஓ அதான் வேலனையத்தான் லைடன் தீவு சொல்லுது. அதுதான் பெரிய தீவன் போட்டிருக்குது.
3: நீங்க எனக்கு வேற மாதிரி கேட்டுதான் கேட்டு.
0: இல்ல இல்ல வேலன தீவு தான் லைடன் தீவு. அப்ப லைடன் தீவுன்றது எது?
3: லைடன் என்றது வேலனையத்தான்.
0: ஓ அப்படித்தான் சொல்றதோ அதைத்தான் சொல்றது லைடன் தீவன். அதுதான் பெரிய தீவன். அந்த தீவுகளுக்குள்ள பெரிய தீவு அதுதானா?
3: இப்ப என்ன கேட்டீங்க?
0: இப்ப நான் கேட்டேன் ஈழத்து சித்தன் என்று போற்றப்படுபவர்.
4: மரக்கறிய
0: தீவுகள்ல பெரிய தீவை கண்டுபிடிச்சீங்க.
3: அது நடுந்தீவு. ஆனா நீங்க லைடன் தீவு நீங்க லைடன் தீவு வந்து வேலனையத்தான் குறிக்கும். வந்து
0: வேலனையா தீவுகளில் பெரிய தீவு நடுந்தீவு.
3: என்னன்னா லைடன் வந்து வேலனையத்தான் குறிக்கிறது.
0: ஓகே.
3: ஆனா அது பெரிய தீவா இதாண்டு எனக்கு தெரியாது.
0: ஓகே. நெடுந்தீவு.

0: தீவு தான் தீவு அல்ல பெரிய தீவு.
1: என்று
0: போற்றப்படும் ஆன்மீக பெரியார் யோகர் சுவாமிகள் நாளை முன்னு சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி வணக்கம்.

0: தமிழொலி தியேட்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது பொது அறிவு கேள்விகள். அந்த வடகை வகையிலே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புடன் வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். அமைந்துள்ள இயற்கை அதிசய கிணறு ஆழம் முழுமையாக அளவிடப்படையில வடமாகாணத்தில வலிகாமத்தில் வலிகாமத்தில் வலிகாமம் நிலாவர கிணறு அது அது வந்து அந்த அதுடைய ஆழம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படே இல்லையா? ஓ, அடுத்தது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் குறியீடாகவும் அடையாளமாகவும் விளங்கும் வரலாற்று சின்னம் எது? குறியீடாகவும் அடையாளமாகவும் விளங்கும் வரலாற்று சின்னம் அது ஒரு அந்த அந்த அவற்றை ஒரு பெயரால வந்து சொல்லப்படுகிறது. பாடசாலையை வந்து அந்த பல்கலைக்கழகமா மாற்றினார்கள் என்றதை யோசிச்சீங்களா? தெரியும் அந்த பல்கலைக்கழகம் அந்த பரமேஸ்வரா கல்லூரிய இந்த கோபுரம் தானாம் அந்த சின்னம். அது அந்த கைலாசபதி அரங்கத்துல வந்து அந்த பரமேஸ்வரா கல்லூரிய அந்த கோபுரம் தான் அந்த பல்கலைக்கழகத்தின் சின்னமாக வந்து விளங்குது. அந்த சரி, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. வைபர் ஊடாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். குணநாயகி
1: வணக்கம்.
0: வணக்கம். டெலிபோன் எடுத்து போட்டு எங்க போயிட்டீங்க? பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி அரங்கம் தான் அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குரிய ஒரு இதா வந்து வரலாற்று சின்னமாக இருக்கப்படுகிறது. மற்றது வந்து கடைசி நிறைவு செய்யும் கேள்வி. பாடும் மீன்கள் வாழும் நிலப்பிறப்பாக உலகளவில் புகழ் பெற்ற ஈழத்து நகரம் எது?
1: மட்டக்களப்பு.
0: மட்டக்களப்பு அவரே தான். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் நன்றி, வணக்கம். கலந்து சிறப்பித்தமை மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சியையும் வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் எமது அன்பு உறவுகள். அமெரிக்காவில் வசிக்கும் ராஜா சத்யா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நேற்று 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடிந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தனிஷன் தரணியா தம்பதிகள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென்று அவர்களை வாழ்த்திக்கொண்டு, இவ்வளவு மணித்துளி நேரங்கள் என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மீண்டும் நாளை உங்களுடன் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலுடன் விடைபெற்றுச் சொல்கிறேன். இனிய இரவு வணக்கம் கூறி, இனிய இரவு வணக்கம். நன்றி, நன்றி நேயர்களே.

0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Bhilakke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bhu, Tolibisi-Lakam, Saivar-Ondru, Naapadu, Saivar-Aindu, Saivar-Aindu, Padanette. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க. போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolébissi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ், 3098 குயினிட்ஸ், சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

நேரம் சரியாக 9:04 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலியில் இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஸ்லே கார்லெகோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் தற்போதைய அரசாங்கம் தோல்வி அடைவது நிச்சயம். வர இருக்கும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து ஒரே பொதுப்பட்டியலில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை இன்று கண்டியில் இடம்பெற்ற ஊடுவிலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், மாகாண சபை தேர்தலோ அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலோ எது நடந்தாலும் அரசாங்கம் அதில் தோல்வியடைவது உறுதியாகும். இந்த தேர்தல் தோல்வி பெய்ததன் காரணமாகவே அரசாங்கம் தேர்தல்களை நடத்தாமல் தொடர்ச்சியாக காலத்தை கடத்தி வருகிறது. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரும் வரை அரசாங்கம் எந்த ஒரு தேர்தலையும் நடத்தப் போவதில்லை என்பதே எனது கணிப்பாகும். எதிர்கட்சிகளுக்கு இடையே தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகளும் சவால்களும் நிலவிய போதிலும் ஒரு தேர்தல் என்று வரும்போது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கைகோர்க்கும். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஏற்கனவே சுமூகமான தீர்மானத்திற்கு வந்துள்ளது. அதற்கு அமைய வர இருக்கும் தேர்தலில் இரு கட்சிகளையும் சேர்ந்த வேட்பாளர்கள் ஒரே பொது பட்டியலில் களமிறக்கப்படுவார்கள். போட்டியிடும் தேர்தல் சின்னம் எது என்பது ஒரு சிறிய விவகாரமே தவிர அது ஒரு போதும் பிளவை ஏற்படுத்தாது. இரு பிரதான கட்சிகளும் ஒன்றிணைவதே இங்கு முதன்மையானது. எனவே வர இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள இரு கட்சிகளும் நிச்சயமாக ஒரே அணியாக இணைந்து செயற்படும் என்றார். அரசாங்கம் அவசர அவசரமாக அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து நாட்டின் அனைத்து அதிகாரங்களையும் தனது தலைமையகத்திற்குள் முடக்கி ஏனைய அரசியல் கட்சிகளை அழித்து சர்வாதிகார பாதையில் செல்ல முற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன நாணயக்கார குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள், மகாநாயக்க தீரர்கள் உட்பட அனைத்து மத தலைவர்கள் மத்தியில் சிவில் அமைப்புகள் என பலரும் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் நாட்டில் ஜனநாயகத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அவர் எச்சரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலாளர்களுக்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் திங்கட்கிழமை கவனயீர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்தனர். அரசு மற்றும் மாகாண அரசு சேவைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒருங்கிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது.

0: நாடு முழுவதும் உள்ள பிரதேச செயலகங்கள் மற்றும் திணைக்கழகங்களுக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோகிகள் தங்களது உரிமைகளுக்காக இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர். கடந்த 27 வருடங்களாக அபிவிருத்தி உத்தியோகிகளின் இந்த கோரிக்கைகள் தொடர்பிலான போராட்டங்கள் தொடர்கின்றன. குறிப்பாக 1999 ஆண்டிலிருந்து சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகிகளுக்கு முறையான சேவை பிரமாண குறிப்பு இதுவரை இல்லாதது கவலைக்குரிய விடயமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்களின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு அபிவிருத்தி உத்தியோகிகளின் உரிமைகளை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது. ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையிலும் இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல என்றும் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே நாடு தழுவிய ரீதியில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் சுமார் 150,000 அபிவிருத்தி உத்தியோகிகள் அரசு சேவையில் கடமையாட்டி வருகின்றனர். நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் இவர்களுக்கு தற்போதைய வாழ்க்கை செலவு உயர்விற்கும் ஏற்ப கொடுப்பினவுகள் வழங்கப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. கல்வி தகமைக்கு ஏற்ப சம்பள குறியீடு மற்றும் சம்பள அதிகரிப்பு வழங்குதல், பயண கொடுப்பினவை 2,000 முதல் 2,500 வரை அதிகரித்தல் மற்றும் விசேட தரம் உள்ளடக்கிய பதவி உயர்வு வழங்குதல் ஆகிய பிரதான கோரிக்கைகள் இங்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அபிவிருத்தி உத்தியோகிகளுக்கு நிலையான பெயர் மற்றும் சேவை அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் எனவும், பதவி உயர்வுக்கான கால எல்லையை 10 வருடங்களில் இருந்து 5 வருடங்களாக குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அலுவலகங்கள், சமூகம் மற்றும் வீடுகளில் அபிவிருத்தி உத்தியோகிகளின் சுய கௌரவமும் மரியாதையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், அதிகார துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை மற்றும் மத்திய அரசுக்கு உட்பட்ட 15 தொழிற்சங்க அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. வர இருக்கும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் தங்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை கன்னியா வெண்ணிருட்டு பிள்ளையார் ஆலை வளாகத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் சென்ற ஜூலை 22 முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டிட நிர்மாண வேலைகள் உள்ள நிலையிலேயே இடைநிறுத்துமாறு திருகோணமலை மேல்நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. கனியா பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டுமான பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அடுத்த மாதம் 22 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
1: கன்னியாவில் உள்ள காணி உரிமையாளர் கோவில ரமணியினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் ஆஜரானார். இதன்போது பிரதிவாதி சார்பில் மன்றில் ஆஜரான அரச தரப்பு சட்டத்தரணி தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நிர்மாண பணிகள் குறித்து எழுத்து மூல அறிக்கையை பெற்று விடயங்களை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் தேவை என மன்றில் கூறினார். இதற்கமைய செப்டம்பர் 22 அரச தரப்பு தமது விடயங்களை முன்வைப்பதற்காக கால அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டதுடன் அதுவரை எவ்வித நிர்மாண பணிகளிலும் ஈடுபடுவதற்கு தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார்.
2: தற்சமயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற கட்டட வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரியதற்கு நங்க நீதிமன்றம் இன்றைக்கு இருந்த நிலையிலேயே அது பூரணப்பட வேண்டும், அதாவது எந்த கட்டட வேலைகளும் செய்யப்படக்கூடாது என்றொரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 22 வரைக்கும் அந்த உத்தரவு அமுலில் இருக்கும். செப்டம்பர் 22 மீளவும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிற போது அரசு தரப்பு தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள்.
3: ஒன்றிணைந்த
0: சர்வஜன அதிகார கட்சியின் ஊடக செயலாளர் ஹசான் அலால்தீன் தான் கட்சியில் இருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து கட்சியின் தலைமைத்துவத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். எனினும் கட்சி அவரை பதவியில் இருந்து விலக்குவது தொடர்பாக உத்தியோகபூர்வ தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜாழ்ப்பாணத்தில் வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கைதான தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் சந்திரகுமார் கணேசரூபன் தனது உள்ளூராட்சி சபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நெல்லியடி பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டின் மீது கல்லெறிந்து தாக்குதல் நடாத்தி வீட்டு வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் குறித்த உள்ளூராட்சி உறுப்பினர் தலைமையிலான கும்பல் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நள்ளிரவு சேதப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் வீட்டார் நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி ஊடாக அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கும்பலை மடக்கி பிடித்து கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்று விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவித்துள்ளனர். இந்த நிலையம் குறித்த உறுப்பினர் தனது உள்ளூராட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அரசாங்கம் நல்லிணக்கம் பற்றி பேசுகிறது, ஆனால் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கும் செயலுக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது. வலிந்து காணாமல் அக்கப்பட்டோர் விவகாரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பையும் கடப்பாட்டையும் கொண்டிருக்கிறது என சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் ஸ்மிதி சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்படுகளால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டினார். அவர் அங்கு மேலும் கூறியதாவது, 2023 நான் முதன்முறையாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட போது பெரிதும் கவலையடைந்தேன். வலிந்து காணாமலாக்கப்படுகளால் பாதிக்கப்பட்டோரின் நீண்டகால போராட்டங்களுக்கு இன்னமும் பதில் கிடைக்காத போதிலும் போராட்டம் இன்னமும் தொடர்கிறது. மாநாடு நீதிக்கான நீள் பயணம் எனும் மகுடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அமைய பாதிக்கப்பட்டவர்கள் தசாப்த காலமாக போராடி வருகிறார்கள். எமது உறவுகள் எங்கே, அதன் பொறுப்பாளிகள் யார் என்பதே அவர்களது கேள்வி. இருப்பினும் இன்னமும் எந்த ஒரு அரசாங்கமும் அதற்கு பதிலளிக்கவில்லை. இது இலங்கையின் பொறுப்பு கூறலில் ஆழமான தோல்வியை காண்பிக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் எங்கே என்ற உண்மையை வெளிப்படுத்தும் போ, அதேவேளை அதன் பொறுப்பாளிகள் யார் என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும். இவை இரண்டும் இருவேறான விடயங்கள் அல்ல. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்மை மற்றும் நீதி ஆகிய இரண்டுக்கும் உரித்துடையவர்களாவர். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் சுமார் 587 மனித எண்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் பொறுப்பு கூறல் என்பது வெறுமனே மனித புதைகுழி அகழ்வுடன் மாத்திரம் நிறுத்தப்பட்டுவிடக்கூடாது. அரசாங்கம் நல்லிணக்கம் பற்றி பேசுகிறது, ஆனால் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கும் செயலுக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டன. இந்த விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பையும் கடப்பாட்டையும் கொண்டிருக்கிறது. அதேவேளை இந்த விவகாரத்தில் சர்வதேச சமூகத்தின் வகைபாகம் இன்றியமையாததாகும். அதற்கு சமாந்தரமாக உள்ளக பொறிமுறைகளும் குற்றவியல் விசாரணைகளும் நீதிமன்ற செயன்முறைகளும் உரியவாறு முன்னெடுக்கப்பட வேண்டும். நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதி செய்யப்படும் வரை சர்வதேச சமூகம் தொடர்ந்து அழுத்தம் பிரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கை கடல் எல்லையில் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பெல் கப்பலினால் நாட்டில் கடல் சூழலுக்கும் பாதிக்கப்பட்ட சுமார் 19,000 மீனவ குடும்பங்களுக்கும் ஏற்பட்ட சேதங்களுக்கு கப்பல் நிறுவனத்திடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய இழப்பீட்டுத் தொகை இதுவரை அரச திரைசேரிக்கு சென்றிடவில்லை என்று மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான தொழிற்சங்க கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் எக்ஸ்பிரஸ் பெல் கப்பல் விபத்தின் காரணமாக இலங்கை அரசாங்கம் இழப்பீட்டை வசூலிக்க தவறியது குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் திங்கட்கிழமை இன்று முறைப்பாடொன்றை அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையிலான 5 கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இலங்கை அரசாங்கத்துக்கு முதற்கட்டமாக 1 பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடாக வழங்கப்பட வேண்டும் என தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்த தொகையை 2026 ஜூலை மாதத்திற்குள் குறிப்பிட்ட காலத்துக்குள் தவணை முறையிலும் செலுத்தி முடிக்க வேண்டும் என்றும், இழப்பீடுகளை தொடர்ந்து வசூலிக்க பிரத்யேக ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை தொடர வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இருப்பினும் நிர்மாணிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்த பின்னரும் கூட கப்பல் நிறுவனத்திடமிருந்து இதுவரை வெறும் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மட்டுமே பெறப்பட்டுள்ளது. எஞ்சிய 999 மில்லியன் அமெரிக்க டாலர் அரசாங்கத்துக்கு கிடைக்காமல் போயிருப்பது குறித்து ஆரம்பத்தில் 5 கொண்ட அமர்வால் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கு பின்னர் 3 கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டதே இந்த நிதி வசூலில் ஏற்பட்ட தாமதத்திற்கும் தடைகளுக்கும் முக்கிய காரணமாகும். 2023 ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 111 பிரிவின் கீழ் இலங்கை அரசாங்கத்திற்கு மாபெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தி கப்பல் நிறுவனத்திற்கு மறைமுக சாதகமான செயற்பட்ட அதிகாரிகள் அல்லது தரப்பினர் யாரேனும் உள்ளனா என்பது குறித்து ஊழல் தடுப்பு ஆணைக்குழு விரிவான புலனாய்வை மேற்கொள்ள வேண்டும். நாட்டின் பொருளாதார பின்னடைவு மற்றும் சர்வதேச கடன்கள் நிலுவையில் உள்ள சூழலில் நாட்டிற்கும் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டிய இந்த மாபெரும் இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக மீட்பதற்கு அரசாங்கமும் நீதித்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாகும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணாநாயக்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். பின்னர் கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
3: முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இலங்கையில் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அமைய சென்ற போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்கு முன்னர் 4 சந்தர்ப்பங்களில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வருமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. தேசிய ஒத்தரசபைக்கு அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைக்கு புறமாக 5 அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் இணைத்துக் கொண்டு அவர்களை தனது தனிப்பட்ட ஊழியர் குழாமில் இணைத்துக் கொண்டமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமையவே முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இலங்கையில் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பில் தேசிய ஒத்தரசபையின் தலைமையான ஷர்மிளா பெரேரா கைது செய்யப்பட்டு கடந்த ஜூன் மாதம் 30 தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டார். இன்று காலை 8:15 அளவில் ஆணைக்குழுவிற்கு சமூகம் அளித்த முன்னாள் அமைச்சரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. நண்பகல் 12:40 அளவில் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார்.
0: துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் ஒன்றிலிருந்து பெருந்துகையான போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
3: இந்த சம்பவம் தொடர்பாக 44 வயதான சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் திமிட்டகோடு பகுதியைச் சேர்ந்தவர். நூல் ஏற்றுமதி என்ற போர்வையில் பாகிஸ்தானில் இருந்து துவாய்கள் அடங்கிய கொள்கலன் என தெரிவித்து கடந்த ஜூன் மாதம் குறித்த கொள்கலன் கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட குறித்த கொள்கலனை மத்திய ஆப்பிரிக்க நாடான கெமரூன் குடியரசுக்கு அனுப்ப திட்டமிட்டப்பட்டிருந்தமை இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
4: இதுவரை 463 கிலோகிராம் மெத்தபெட்டமைன் அல்லது ஐஸ் போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை இலங்கைக்கு கொண்டு வந்தது யார்? இது இலங்கையிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருந்ததா அல்லது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதா? மேலும் இதற்கு உடந்தையாக இருந்தது யார் என்ற விடயங்களை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு இணைந்து விசாரணைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளன. இதன் பெறுமதி 800 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் என்று தற்போது எங்களால் கூற முடியும். இதன் மதிப்பு எவ்வளவு என்பதை விசாரணைகளின் பின்னர் உங்களுக்கு தெரிவிப்போம். கடற்படையுடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் கடல் மார்க்கமாக தரைக்கு கொண்டுவரப்பட்ட பெருமளவு போதைப் பொருட்களை நாங்கள் கைப்பற்றினோம். ஆனால் கடந்த 3-4 மாதங்களாக இந்த கடல் மார்க்கமாக எங்களால் பெருமளவு போதைப் பொருளை கைப்பற்ற முடியவில்லை. இதற்கமைய போதைப் பொருள் மாற்று வழிகள் மூலமாக நாட்டிற்குள் வந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். அதற்கமைய நாங்கள் அதிக அர்ப்பணிப்பையும் முயற்சியையும் மேற்கொண்டோம். கொள்கலன்களை பரிசோதித்து அவற்றின் வழியாக போதைப் பொருட்கள் வருகின்றனமா என்று பார்த்தோம். இந்த கூட்டு நடவடிக்கையின் விளைவாகவே இந்த அளவு போதைப் பொருட்களை எங்களால் கைப்பற்ற முடிந்தது.
3: போதைப்பொருள் தடுப்பு பணியகமும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகமும் இணைந்து இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன.
0: இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைகளில் திருத்தம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த விலை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிய விலை திருத்தங்களின்படி 92 ஆக்டேன் பெட்ரோல் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 399 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 95 ஆக்டேன் பெட்ரோல் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 475 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மத்திய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. அதன்படி ஓட்டோ டீசல் 382, சூப்பர் டீசல் 478 மற்றும் மண்ணெண்ணெய் ரூபாய் 285 ஆகிய விலைகளில் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்துக்கு இணங்க தாமும் விலைகளை குறைக்க உள்ளதாக லங்கா IOC நிறுவனம் அறிவித்துள்ளது. முன்னதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள்களை திருத்தி அமைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்ட போதிலும் அதன் உண்மையான நன்மைகள் சாதாரண நுகர்வோருக்கு கிடைக்கப்பெறவில்லை எனவும், எனவே பான் உள்ளிட்ட உணவுகளின் விலைகள் கட்டுப்படுத்துவதற்கு நுகர்வு விவகார அதிகார சட்டத்தில் உடனடியாக திருத்தங்களை மேற்கொண்டு முறையான பொறிமுறை ஒன்றை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று அகில இலங்கை சீட்டுண்டி சாலை உரிமையாளர் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசல சம்பத் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் திங்கட்கிழமை ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், தற்போது பான் விலையை அதிகரிப்பதா அல்லது குறைப்பதா என்ற தீர்மானம் எடுக்கப்பட உள்ள பின்னணியில் நுகர்வோரின் நலனை கருத்தில் கொண்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மத்தியில் தெளிவான நடைமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும். சந்தையில் விற்பனை செய்யப்படும் பான், பனீஸ் உள்ளிட்ட மா உற்பத்தி பண்ணங்களின் சரியான நிறை அளவு முறையான வழிகாட்டுதல்களுடன் நுகர்வோருக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சுமார் 2 வருட கால நிறைவடையும் நிலையில் சாமானிய மக்களின் அன்றாட உணவு வேலை தொடர்பில் முறையான ஒழுங்குமுறை எதுவும் நடைமுறையில் இல்லை. சமீபத்தில் கோதுமை மா நிறுவனங்கள் தன்னிச்சையாக விலையை உயர்த்திய போது நுகர்வோர் விவகார அதிகார சபை ஊடகங்கள் மற்றும் அமைப்புகள் தலையிட்டதன் காரணமாகவே சில்லறை விற்பனை விலையை அறிவிக்க முடியாமல் அந்த நிறுவனங்கள் முடங்கியுள்ளன. அத்தியாவசிய சேவையாக கருதப்படும் கோதுமை மா நிறுவனங்களிடம் திடீர் விலை உயர்வுக்கான காரணங்கள் அதிகார சபை உடனடியாக கேட்டறிய வேண்டும். நாட்டின் ஏழை எளிய மக்கள் முதல் பணக்காரர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை காலாண்டுக்கு ஏற்றவாறு சீரான விலை கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும். தற்போது எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டாலும் அதன் நேரடி நன்மை வாகன உரிமையாளர்களுக்கு மட்டுமே செல்லுகிறதே தவிர சாதாரண மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. மாதாந்தம் எரிபொருள் விலையை மாற்றுவதற்கு பதிலாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை விலையை சீரமைத்து அதன் பலனை முச்சக்கர வண்டி கட்டண குறைப்பு உள்ளிட்ட மக்கள் சார்ந்த சேவைகளில் பிரதிபலிக்க செய்ய வேண்டும். சேவை கட்டணங்கள் மற்றும் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து அதிகரிக்கும் பின்னணியில் நுகர்வோருக்கு நிலையான நிவாரணம் வழங்கும் பொறிமுறையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக உருவாக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் 225 பேரும் அரசியல் பிணக்குகளை விடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் அவசர திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். உணவுப் பொருட்களுக்கான விலை கட்டுப்பாட்டை சட்டபூர்வமாக அமுல்படுத்தி நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்க வேண்டும். தீப்பெட்டிக்கு 20 ரூபாய் என்றும் சிகரெட்டுக்கு 108 ரூபாய் என்றும் எரிவாயு மற்றும் மதுவான போத்தல்களுக்கு நிலையான விலையை நிர்ணயிக்க முடிந்த அரசாங்கத்தால் மக்கள் அன்றாடம் உண்ணும் உணவுக்கு ஏன் விலை கட்டுப்பாட்டை விதிக்க முடியாது? எனவே அடிப்படை உணவுகளுக்கு முறையான விலை வரம்புகள் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவருக்கு போதிய அதிகாரங்கள் இல்லாதால் பாராளுமன்றம் உடனடியாக தலையிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பலப்படுத்த வேண்டும். இதன் மூலமே நாட்டின் நுகர்வோர் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்றார். இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 160வது ஆண்டு விழாவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் 3 நாட்களுக்கு கொண்டாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 160வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட சைக்கிள் பேரணி செப்டம்பர் 1, 2 மற்றும் 3 தேதிகளில் நடைபெறவுள்ளது. முதல் முறையாக போலீஸ் பிரிவினருக்கு சைக்கிள் பேரணி ஒன்றை போலீஸ் தலைமையகம் ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருத்தூர் விகாரையின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பை மீண்டும் வழங்குமாறு கோரி புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சருக்கு விகார அதிபதி கல் ஹமுவே சாந்தபோதி தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குருத்தூர் விகாரை பூமியில் அகழ்வு ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து அங்கு காவல்துறை உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பிற்காக நிலைநிறுத்தப்பட்டிருந்ததாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விகாரைக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பு, தொல்லியல் தளம் மற்றும் தொல்பொருட்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். எனினும் தற்போது அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அந்த பகுதியில் இருந்து விலக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள தொல்லியல் விகாரை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி மற்றும் அங்கு வருகை தரும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கடும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே விகாரைக்கான பாதுகாப்பு அதிகாரிகளை உடனடியாக மீள பணியமர்த்துமாறு அவர் சம்பந்தப்பட்ட தரப்பினரை கேட்டுக்கொண்டுள்ளார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் குறித்து ஐக்கிய நாடுகள் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தணிகள் சுதந்திரத்திற்கான சிறப்பு அறிக்கையாளர் எழுப்பிய 7 கேள்விகளுக்கு இலங்கை அரசு உரிய முறையில் பதிலளிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அரசாங்கம் பெரும்பாலான முக்கிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை அளிக்கவில்லை, அத்துடன் முன்கூட்டியே கலந்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதையும் அரசு சமர்ப்பிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதியரசர்களின் ஓய்வூதிய வயதை நீட்டிப்பதன் மூலம் நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளை குறைக்கலாம் என்ற அரசின் வாதத்தை எதிர்த்த அவர், நிலுவையில் உள்ள வழக்குகளில் சுமார் 95% மாவட்ட மற்றும் நீதிமன்றங்களில் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து நாட்டின் ஜனநாயகத்தையும் நீதித்துறை சுதந்திரத்தையும் முட்டாக சீரழித்து வருகிறது. முறைமையை மாற்ற கொண்டு வருவதாகவும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாகவும் கூறி அதிகாரத்திற்கு வந்த தற்போதைய அரசு ஜனநாயகத்தை பலப்படுத்தும் நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்குத்துறை மற்றும் நீதித்துறையிடையிலான பரஸ்பர சமநிலையை சீர்குலைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்திற்காகவே 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார்.
5: எதிர்க்கட்சிக்கு ஒரு எதிர்க்கட்சியும் இல்லை, எதிர்க்கட்சிக்கு இடமும் இல்லை. அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து பாராளுமன்றத்தின் ஆசனங்களில் சாய்த்து வைத்து சீல் வைக்கப்பட்டமை எங்களது இந்த வேலைத்திட்டத்தின் வெற்றியின் பிரதிபலனாகும். அவர்களுக்கு இனி அரசியலே இல்லை, அதுவே வெற்றி. அதனையே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் ஒவ்வொரு விதமாக வருகின்றார்கள், இணைந்த எதிர்க்கட்சி என்கின்றார்கள், தலைவர்களை உருவாக்கிக் கொள்கிறோம் என்கின்றார்கள். யாராவது இருந்தால் சொல்லுங்கள், எதிர்வரும் வருடங்களுக்கு எமது ஜனாதிபதியுடன் அரசியல் ரீதியாக வளைந்து போட்டி ஜனாதிபதியாக கூடிய தலைவர் யாராவது இங்கு எழுந்து நிற்க முடியுமா? இருக்கின்ற தலைவர், வரவிருக்கும் தலைவர், வளர்ந்து வரும் தலைவர் என எவராவது வேலை திட்டத்துடன் இருக்கின்றார்களா? அவர்கள் இந்த இணைந்த எதிர்க்கட்சி என்று எதை உருவாக்கி கொண்டுள்ளனர்? இந்த நாட்டை கட்டி எழுப்பவா, நாட்டில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரவா? இல்லை, அவர்கள் செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்கும் அவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கும் அநேக எதிர்பார்ப்பு மட்டுமே அவர்களிடம் உள்ளது. அரசியலமைப்பு திருத்தம் என்று 18 கொண்டு வந்தார்கள், அது வேறொருவரின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக. இல்லையெனில் 20 கொண்டு வந்தார்கள், அல்லது அவர்களுக்குரிய அரசியல் பாதிக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காக. இப்போது நாம் 22 கொண்டு வருவது எதற்காக? இந்த மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக, நாட்டின் எதிர்கால பயணத்திற்காக. அவற்றை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும்.
0: ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அரசியலமைப்பின்படி உயர்நீதிமன்றம் குறித்த வழக்கு விசாரணையை நிறைவு செய்து 21 நாட்களுக்குள் தனது வியாக்கியானத்தை ஜனாதிபதிக்கும் சபாநாயகருக்கும் அனுப்பி வைக்க வேண்டும். அத்தகைய எதிர்வரும் மாதம் 21 தேதிக்கு முன்னர் உரிய வியாக்கியானம் வழங்கப்பட வேண்டும். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்தி வெள்ளிக்கிழமை வரையிலும் 27 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சட்ட ரீதியாக பெயரை மாற்றிவிட்டதாக நாட்டின் முக்கிய அமைச்சர் ஒருவரால் முன்வைக்கப்பட்டுள்ள கருத்து முற்றிலும் பொய்யானது என மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். உள்ளூர் ஆங்கில ஊடக வலைத்தளம் ஒன்றுக்கு அவர் எழுதிய கடிதம் மூலமாகவே இந்த மறுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் ஹர்ஜான் அலெக்சாண்டர் என பெயர் மாற்றியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்த கூட்டை மறுக்கும் வகையிலேயே அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூரில் இருந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரான அர்ஜுன மகேந்திரன் மீது 2015 ஆண்டு இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. தனது மருமகனுக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு சாதகமாக அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் இந்த மோசடி வழக்கு விசாரணைக்கு உள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் பிரதிவாதியான அர்ஜுன மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை கைது செய்வதற்கு நீதிமன்ற பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூட்டானில் நடைபெறவுள்ள உலக விழிப்புணர்வு உணவு முறைகள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று திங்கட்கிழமை இலங்கையிலிருந்து பூட்டான் நோக்கி புறப்பட்டார். இந்த விஜயத்தின் போது பிரதமர் அமரசூரிய செப்டம்பர் மாதம் 1 நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டின் ஆரம்ப பொது அமர்வில் கலந்து கொள்வதுடன் தருணத்திற்கேற்ப எழுச்சி பெற பன்முக நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் என்ற தலைப்பில் தலைமை உரை ஒன்று நிகழ்த்த உள்ளார். அதோடு நிலைத்திருக்கக்கூடிய உணவு முறைகள், உணவு பாதுகாப்பு மற்றும் மீள்திறன்மிக்க சமூகங்களுக்கான ஒத்துழைப்பை பலப்படுத்துதல் தொடர்பாக சர்வதேச தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் இடம்பெறும் கலந்துரையாடல்களிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்திய கடற்படையின் அழைப்பின் பேரில் இந்தியாவுக்கு 3 உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்ட இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ தமது விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்று நாடு திரும்பினார். ஆகஸ்ட் 27 இந்தியாவில் புதுடில்லியில் உள்ள சவுத் பிளாக் வளாகத்தில் உள்ள இந்திய கடற்படை தலைமையகத்திற்கு சென்ற இலங்கை கடற்படை தளபதிக்கு வெளிநாட்டு கடற்படை தளபதி ஒருவருக்கும் வழங்கப்படும் மிக உயர் பாரம்பரிய கடற்படை அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்காக இருநாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துதல், பயிற்சி வாய்ப்புகளை மேம்படுத்துதல், திறன் விருத்தி திட்டங்களை விரிவாக்குதல் உள்ளிட்ட இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்தும் இரு தரப்பினருக்கும் இடையே மூலோபாய மட்டத்திலான கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த உத்தியபூர்வ விஜயத்தின் போது இலங்கை கடற்படை தளபதி, இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி, இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் மற்றும் இந்திய விமானப்படையின் துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித் ஆகியோருடன் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளிலும் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி துறையின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல்களிலும் புதுடெல்லியில் பங்கேற்றார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டம், கூட்டு பயிற்சி திட்டங்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வான்வழி மற்றும் கடற்படை ஒத்துழைப்பு ஆகிய துறைகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி துறையிலான ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்கும் நோக்கில் இலங்கை கடற்படை தளபதி இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள கொச்சி நகரில் இந்திய கடற்படையின் தெற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் தெற்கு கடற்படை கட்டளை தளபதி வைஸ் அட்மிரல் சமீர் சக்சேனா அவர்களை உத்தியபூர்வமாக சந்தித்திருந்தார். இதன்போது இரு நாடுகளின் கடற்படைகளும் இடையில் நிலவும் பயிற்சி பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் புதிய பயிற்சி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பில் இதன்போது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு பாலம் மீன்மடு மீனவர் எழுச்சி கிராமம் 50 வீட்டு திட்டத்தில் வாழும் 30 குடும்பங்கள் மலசலக்கூடம் குடிநீர் மின்சாரமின்றி குப்பி விளக்கில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக சொல்லனா துன்பத்துக்கு மத்தியில் ஓலை குடிசைகளில் வாழ்ந்து வரும் மக்களின் குறைகளை தீர்க்காத அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தமிழ் மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப் போகிறார்களா என மக்கள் குமருகின்றனர். மட்டக்களப்பு நகரில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரையை அண்டிய பகுதியில் கடந்த 2000 மீனவர் எழுச்சி கிராமம் 50 வீட்டு திட்டம் எனும் பெயர் சூட்டப்பட்டு உருவாக்கி குடியேற்றப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2004 ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தினால் இந்த வீட்டு திட்டம் பாதிக்கப்பட்டதை அடுத்து ஒரு சிலருக்கு மாட்டு காணிகள் வழங்கப்பட்டு சுவிஸ் கிராமத்தில் குடியேற்றப்பட்டனர். அதன் பின்னர் 2006 பாதிக்கப்பட்ட மீனவர் கிராமத்தில் ஒரு சிலர் குடியேறி தொடர்ந்து 30 குடும்பங்கள் இன்று வரையும் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களுக்கான காணி ஆவணங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. மலசலக்கூடம் குடிநீர் மின்சாரமின்றி ஒரு நகர்பகுதியில் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்ற முன்னாள் போராளியும் 2 பிள்ளைகளின் தந்தையுமான மீனவருமான அமிர்தலிக்கம் நவராஜ் தெரிவிக்கையில், நான் பால மீன்மடு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு பிறந்த நான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து செயற்பட்டு புனர்வாழ்வு பெற்று வந்த பின்னர் திருமணம் முடித்து நான் இருப்பதற்கு சொந்தமாக காணி வீடு மலசலக்கூடம் இல்லை. வரல் வைத்து கிணறு அமைத்து தண்ணீர் பெற்று வருகிறோம். அத்துடன் எனது பிள்ளைகள் மனைவி தொழுநோய்க்கான சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவ்வாறு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கும் நிலையில் சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மலசலக்கூடம் அமைத்து தருவதாக முன்வந்த போதிலும் பிரதேச செயலாளர் கிராம உத்தியோகத்தர் இது அரசு காணி கடல் பாதுகாப்பு வலயம் என தெரிவித்து அனுமதி தர மறுத்து வருகின்றனர். இங்கு அரசாங்க அதிபர் காரியாலயத்துக்கு அருகிலுள்ள முழு அரசு காணிகளையும் பெரிய பணக்காரர்களுக்கு வழங்குகின்றன. நாங்கள் ஏழைகள், காணி இல்லாமல் வீடு இல்லாமல் வாழ்கின்ற எங்களுக்கு ஒரு 10 பேஜ் காணி தருமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட 55 வயதுடைய பெண் கூறுகையில், நான் அடிப்படை வசதி எதுவுமின்றி பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் நானும் கணவரும் வாழ்ந்து வருகின்றோம். இங்கு முதல் பிரச்சனை 30 குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறோம். இங்கு இளம் யுவதிகள் வயது முதிர்ந்தோர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மலசலக்கூடம் கிணறு மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். பிரதேச செயலாளர் கிராம உத்தியோகத்தர் எந்த ஒரு கவனமும் எடுக்கிறார்கள் இல்லை. பெண்கள் காட்டுக்குள் மலசலம் கழிக்க செல்லும் போது அதை வீடியோ எடுத்து முகநூல்களில் பதிவிடுகின்றார்கள். இதை கேட்க ஒருவரும் இல்லை. தேர்தல் காலத்தில் மட்டும் அரசியல்வாதிகள் வருவார்கள், எங்களுக்கு வாக்கு போடுங்கள், அதை செய்கிறோம் என்று இதை செய்கிறோம் என்று தெரிவிப்பார்கள். இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் எதுவும் செய்ததுமில்லை, வந்ததுமில்லை. எனவே எங்களின் அடிப்படை உரிமை மலசலக்கூடம் குடிநீர் மின்சாரத்தை செய்து தருமாறு ஜனாதிபதியிடம் கேட்கின்றோம். அரசு காணி என தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கான ஆவணங்களை தர மறுப்பதுடன் பரலில் கிணறு அமைத்து கரல் குடிநீரை பெற்று வருவது கூட, பொது சுகாதார பரிசோதகர்கள் கூட வந்து எங்களை பார்ப்பதில்லை. ஆனால் தேர்தல் வந்தால் மட்டும் எல்லோரும் வருகின்றார்கள். எங்களுக்கு பக்கத்தில் அரச காணி அதிகமாக இருக்கிறது. அதை பணம் படித்தவர்கள் பிடித்து வேலி நாட்டி வியாபாரமாக விற்பனை செய்து பிழைக்கின்றார்கள். கேட்டால் அவர்களுக்கு உரிய காணி என பொய் சொல்லுகிறார்கள். ஆனால் அது முழுக்க அரசு காணி. இது தொடர்பாக அரசு அதிகாரிகளே அரசியல்வாதிகளே எந்தவிதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இந்த மீனவர் எழுச்சி கிராமமாக அமைக்கப்பட்ட அந்த காணியில் உல்லாச விடுதி ஒன்று நிர்மாணிப்பதற்காக 2014 அப்போது இருந்த பிரதேச செயலாளர் ஒரு தனிநபருக்கு குத்தகைக்கு வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதன்போது பாலி மீன் மடுவில் உள்ள பொதுநல அமைப்புகள் ஆலய நிர்வாகம் அதற்கு எதிர்த்து அதை தடை செய்ய வேண்டும் என அப்போது இருந்த ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து 2015 அனுமதி வழங்கிய பிரதேச செயலாளரால் அது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இன்று அந்த மக்களுக்கு காணி ஆவணங்கள் வழங்காமல் இது அனர்த்த வலயமாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே அந்த இடம் ஹோட்டல் கட்ட அப்போது அனர்த்த வலயம் இல்லை அனுமதி வழங்குகிறார்கள். அந்த ஊரிலே பிறந்த காணி இல்லாத நாங்கள் குடியிருப்பது அனர்த்த வலயமா? ஏழைகள் காணி இல்லை என 10 பேஜ் காணியை அடைத்தால் சட்டம் வெகு வேகமாக எங்கள் மீது பாயும். அதே நேரத்தில் சண்டியர்களும் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் பணம் பலம் படைத்தவர்கள் காணிகளை அடாத்தாக பிடித்து விற்பனை செய்யும் போது சட்டங்கள் அவர்களுக்கு எதிராக பாய்வது மிகவும் குறைவு. எனவே பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைகளுக்கு ஒரு சட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நீண்ட காலமாக குடியிருக்கும் 30 குடும்பங்களுக்கு காணி அனுமதி பத்திரங்கள் வழங்குங்கள் அல்லது மாட்டு காணிகளை வழங்குங்கள். இதிலிருந்து ஜாரம் எழும்ப போவதில்லை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தேயிலை பறித்துக் கொண்டிருந்த 17 தோட்ட தொழிலாளர்கள் குழவிக்கோட்டுக்கு இலக்காகி டிக்யா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. குழவிக்கோட்டுக்கு இலக்கான ஒரு தோட்ட தொழிலாளி ஊடகங்களிடம் கூறுகையில், அட்டன் போலீஸ் பிரிவின் கீழ் உள்ள வனராஜ தோட்டத்தின் மேல் பகுதியில் உள்ள 7வது தேயிலை தோட்டத்தில் ஒரு மரம் மற்றும் பாறையில் கட்டப்பட்டிருந்த குழவிக்கூட்டிற்கு அருகில் வேலை செய்து கொண்டிருந்த போதுதான் தாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குழவிக்கோட்டுக்கு இலக்கான மற்றொரு தோட்ட தொழிலாளி கூறுகையில், புகையை உள்வாங்கி குழவிக்கோட்டுக்கு இலக்காகியவர்களை காப்பாற்ற முயன்ற போதிலும் புகையை உருவாக்கிய குழுவையும் குழவிகள் தாக்கியதாக அவரும் தெரிவித்துள்ளார். ஜோசிதர் ராஜபக்ஷ, அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பூர்வாங்க விசாரணைகளை அடுத்த மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னெடுக்க மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.
3: குறித்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2009 மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் 2013 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் தாம் ஈட்டிய விவரங்களை உறுதிப்படுத்த முடியாத 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையை 3 தனியார் வங்கிகளின் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிலிட்டு நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளதாக தெரிவித்து பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கிற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், விடயங்களை பரிசீலனை செய்வதற்காக அடுத்த மாதம் 4ஆம் தேதி உயர்நீதிமன்ற பரிசீலனைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இதன் காரணமாக குறித்த திகதிக்கு பின்னரான திகதியொன்றை பூர்வாங்க வழக்கு விசாரணைகளுக்காக நிர்ணயிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை ஆராய்ந்த நீதிபதி அடுத்த மாதம் 28ஆம் தேதி அன்று பூர்வாங்க வழக்கு விசாரணைகளை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்தார்.
0: கொழும்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் ஒரு பகுதி சனிக்கிழமை இரவு இடிந்து விழுந்ததை தொடர்ந்து August 31 இன்று நீதிமன்றம் செயற்படாது என்று கொழும்பு சட்டத்திரிகள் சங்கம் அறிவித்திருந்தது. கம்பகா பமுனுகம எப்பாமுள்ள கடலில் நீராடச் சென்ற தாய், அவரது மகள் மற்றும் 12 வயது சிறுமி ஆகியோரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மற்றொரு சிறுவனை தேடும் பணிகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது.
6: நேற்று மாலை சுமார் 5 மணி அளவில் பமுனுகம எப்பாமுள்ள கடற்பரப்பில் நீராடுவதற்காக சென்றிருந்த போது அவர்கள் நீரில் மூழ்கியுள்ளனர். கடலில் மூழ்கி காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் நேற்று இரவு முதல் முன்னெடுக்கப்பட்டன. கடற்படை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். இன்று காலை சுமார் 9 மணி அளவில் தாய், மகள் மற்றும் உறவினர்களான இரு சிறுமிகளில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. மற்ற சிறுவனின் சடலம் சிறிது நேரத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டுள்ளது. 35 வயதான தாய், 4 வயதான சிறுவன் மற்றும் 11, 13 வயதான 2 சிறுமிகள் ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இதேவேளை குறித்த கடற்கரை பகுதி நீராடுவதற்கு ஆபத்தான இடம் என எச்சரிக்கும் அறிவிப்பு பலகைகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
5: இந்த நாட்களில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கின்றது. மே மாதத்துக்கு பின்னர் குறிப்பாக மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரை கடல் மிகவும் சீற்றமாக இருக்கும். தற்போது கடல் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. மீனவர்கள் கூட கடலுக்கு செல்வதில்லை. இலக்கந்து நீர்கொழும்பு பகுதிகளுக்கு சென்று பெரிய படகுகள் தான் அவர்கள் தொழிலில் ஈடுபடுகின்றனர். இந்த பகுதியில் பொதுவாக கரையில் இருந்தாலும் ஆபத்தான இடங்களுக்கு செல்ல யாரையும் அனுமதிப்பதில்லை. நேற்று கூட சிலரிடம், குறிப்பாக மீனவர்களிடம், கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தெளிவாக கூறியிருந்தோம். ஆனால் அவர்கள் மீண்டும் கடலுக்கு சென்றுள்ளனர். 6 பேர் ஒன்றாக இருந்துள்ளனர். அவர்களில் 4 பேர் நீரில் மூழ்கியுள்ளனர். ஏனைய 2 பேர் கரைக்கு வந்துள்ளனர். சனி, ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் இதுபோன்ற தொலைதூர பகுதிகளிலிருந்து வாகனங்களில் மக்கள் இங்கு வருகின்றனர். நாங்கள் மீனவர்கள் என்பதால் எச்சரித்தாலும் அவர்கள் எங்களது அறிவுரையை ஏற்றுக்கொள்வதில்லை. எங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். கடற்கரை முழுவதும் கடல் அலைகளில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றையும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை.
6: கண்ணால் பார்த்து கொண்டிருந்தும் அவர்களை பிடிக்க முடியவில்லை. கடல் அலைகள் மிகவும் வேகமாக வந்து கொண்டிருந்தன. அவர்களில் ஒருவர் கடலில் குதித்தார். ஆனால் அவரை பிடிக்க முடியவில்லை. அவரை கரைக்கு கொண்டு வர முயற்சித்த போதும் அலைகள் அவரை மீண்டும் கீழ் நோக்கி இழுத்து சென்றன. குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு நீராடுவதற்காகத்தான் அந்த தாய் சென்றதாக கூறப்படுகிறது.
0: மொரட்டுவ இடிபத்த பிரதேசத்தில் பொல்ஹொட ஆட்டங்கரையில் 2 இடங்களிலிருந்து உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட தலை மற்றும் கால் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக மொரட்டுவ முள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். மொரட்டுவ இடிபெத் குறை ஒழுங்கையில் உள்ள மரமிளக ஒன்றிற்கு பின்னால் உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட தலை ஒன்றும் பிளாசியோஸ் வீதியில் உள்ள பாலடைந்த காணி ஒன்றிலிருந்து காலும் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இது குறித்து 119 என்ற அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீஸ் அதிகாரிகள் சென்று மேற்கொண்ட பரிசோதனையின் போது இவை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு சென்று பரிசோதனை செய்தபோது அடையாளம் காண முடியாத அளவுக்கு அழுகிய நிலையில் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட நபரின் வலது கால் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றினால் 24 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதி தப்பியோடியுள்ள நிலையால் அவரை மீள கைது செய்ய விசேட போலீஸ் குழு தீவிர நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை கடந்த 2021 பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய கூட்டத்திற்காக 24 வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் நஷ்டஈட்டை வழங்க தவறின் மேலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என ஜாழ்ப்பாண மேல்நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்திருந்தது. அந்த நிலையில் மறுநாள் சனிக்கிழமை திடீர் சுயினம் என கூறி கைதி சிறை காவலர்களின் பாதுகாப்புடன் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் குறித்த கைதி வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கைதி தப்பிச் சென்ற நிலையில் சிறை காவலர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் ஜாழ்ப்பாண போலீஸ் விசேட குழுவினரும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வெள்ளிக்கிழமை தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் மறுநாள் சனிக்கிழமை வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தனது கைதி தப்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்தில் கடுமையாட்டிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வள உற்பத்தி திறன் பரிசீலனை குழு ஒன்றின் வருகையை முன்னிட்டு அலுவலக வளாகத்தை சுத்தம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் செய்திக்கு அமைவாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு சென்ற உத்தியோகத்தரை மின்சார தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். இந்த சம்பவத்தில் 37 வயதுடைய பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மூலிகை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த வேளையில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த விபத்து சம்பவித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தின் பின்னர் அவர் உடனடியாக தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 2024 செப்டம்பர் 21 அன்று தற்போதைய அரசாங்கம்

மூவருக்கு சொந்தமான 209 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் அடங்கும். மேலும் பிரமிட் மோசடி, சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் வெடிபொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடைய 8 நபர்களுக்கு சொந்தமான 367 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களில் 2 கிலோ 1404 கிராம் தங்கம், 136 ஏக்கர் நிலம், 55 வீடுகள் மற்றும் 142 வாகனங்கள் ஆகியவை அடங்குகின்றன. இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சந்தேக நபர்களில் 28 பேர் மீது இன்டர்போலின் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை 38 பேர் மீது அத்தகைய அறிவிப்புகள் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. குற்றவாளிகளை நாடு கடத்துவதை எளிதாக்கும் வகையில் 2024 செப்டம்பர் முதல் இன்டர்போல் ஊடாக 110 புதிய சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 18 நிலவரப்படி இலங்கை போலீசாரினால் வெளியிடப்பட்ட மொத்த சிவப்பு அறிவிப்புகளின் எண்ணிக்கை 236 உள்ளது. இதில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்காக 96 அறிவிப்புகளும் அடங்கும். இந்த சந்தேக நபர்களில் 35 பேர் வெளிநாடுகளில் வசிப்பவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் தரவுகள் தெரிவிக்கின்றன. இவர்களில் 18 பேர் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் 11 பேர் இந்தியாவிலும் தலா ஒருவர் வீதம் ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ், ரஷ்யா, கனடா மற்றும் இத்தாலியிலும் வசிக்கின்றனர்.

ஜனவரி மாத தொடக்கம் முதல் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 15,17,296 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மட்டும் 1,73,878 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் அதிகமானோர் இந்தியாவில் இருந்தே வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த எண்ணிக்கை 41,781 ஆகும். இரண்டாவது இடத்தில் பிரித்தானியாவிலிருந்து 18,197 பயணிகளும், மூன்றாவது இடத்தில் சீனாவிலிருந்து 11,368 பயணிகளும் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரை காலப்பகுதியில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளதோடு அந்த எண்ணிக்கை 380,111 பதிவாகியுள்ளது. பிரித்தானியா 1,48,598 சுற்றுலா பயணிகள், சீனா 99,875 சுற்றுலா பயணிகள். ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.5 மில்லியனை கடந்துள்ளது. இலங்கை எதிர்வரும் பெரும்புக பயிற்சிகை காலத்தில் வலுப்பெற்று வரும் எல்னினோ நிலை, அதிகரித்துள்ள எரிபொருள் மற்றும் உர செலவுகள், அத்துடன் சாத்தியமான அதிக மலைவீழ்ச்சி ஆகியவற்றில் ஒருங்கிணைந்த தாக்கத்தால் உயர்ந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆசிய பசிபிக் பிராந்திய மதிப்பீட்டில் இலங்கை உயர் கவனம் தேவைப்படும் நாடுகளில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் முதல் 2ஆம் இடைப்பருவ பருவமழை ஆரம்பிக்கும் நிலையில் சராசரியை விட அதிகமான மலைவீழ்ச்சி ஏற்படக்கூடும் என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. கூடுதல் மழை நீர்த்தேக்கங்கள் நீர்மட்டத்தை அதிகரிக்க உதவக்கூடும் என்றாலும் பெரும்புக பயிற்சிக்கான விதைப்பு காலத்தில் அதிகப்படியான மழை பெய்தால் வெள்ளம், வயல்களில் நீர் தேங்குதல் மற்றும் விவசாய நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் அதிகரித்துள்ள எரிபொருள் மற்றும் உர செலவுகளும் உணவு உற்பத்தியில் ஏற்படும் பாதிப்புகளை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும். மத்திய கிழக்கு நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளுடன் ஒப்பிடுகையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகளின் முறையே சுமார் 44% மற்றும் 41% அதிகரித்துள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது. இலங்கை இறக்குமதி செய்யப்படும் உரங்களிலும் சர்வதேச கோதுமை விதைகளிலும் தொடர்ந்தும் தங்கியுள்ளதால் சர்வதேச சந்தை மாற்றங்கள் நாட்டின் உணவு பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். உணவு மற்றும் விவசாய அமைப்பு, உலக உணவு திட்டம், ஐநா பெண்கள் அமைப்பு, உலக வானிலை ஆய்வு நிறுவகம் உள்ளிட்ட ஐநா மனிதாபிமான அமைப்புகள் இணைந்து இந்த ஆசிய பசிபிக் பிராந்திய மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளன. அறிக்கையின்படி எல்னினோ நிலைமை மேலும் வலுப்பெற்று வரலாற்றில் பதிவான மிக வலுவான நிகழ்வுகளில் ஒன்றாக அமையக்கூடியதுடன் 2027ஆம் ஆண்டு வரையிலும் நீடிக்கக்கூடும். அதேவேளை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலை செப்டம்பர் 2026 முதல் மேலும் நிலையான நேர்மறை நிலைக்கு மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை மாற்றங்களுடன் எரிபொருள், உரம் மற்றும் உணவுப் பொருட்களின் விலையேற்றம் இணையும் நிலையில் 2026ஆம் ஆண்டில் இறுதியில் 2027ஆம் ஆண்டிலும் உணவு பாதுகாப்பு மேலும் பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக அறிக்கை எச்சரிக்கிறது. எனவே பாதிப்புகள் பரவலாக உருவாகுவதற்கு முன்னரே

0: பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தயார் நிலை மற்றும் அவசரகால நடவடிக்கைகளை வேலைப்படுத்துவதற்கு அரசாங்கங்களும் மனிதமான மற்றும் அபிவிருத்தி அமைப்புகளும் இணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சில கடல் பிராந்தியங்கள் தொடர்பாக வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: காங்கேசன் துறை முதல் மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும், ஹமதோடை முதல் பொத்துவில் வரையிலும் கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியானத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் குறித்த கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2 முதல் 3 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சிலாபம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக்கு மாத்தறை வரையிலான கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் கரையோரத்தை கடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே சிலாபம் முதல் கொழும்பு, காலி ஊடாக்கு மாத்தறை வரையிலான கடற்பிராந்தியங்களில் உள்ள மீனவர்கள், கடற்சார் ஊழியர்கள் மற்றும் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை பல மாவட்டங்களுக்கு வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் பொலனறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொடநாகலி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் வெப்ப சுட்டேன் மற்றும் மனித உடலினால் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் பொதுமக்கள் இயன்றவரை அதிகளவு நீர் அருந்துவதுடன் நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
0: வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்திர மகோத்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் 14 திருவிழா இடம்பெற்றிருந்தது. 14 திருவிழாவின் போது வள்ளி தெய்வானையும் வேல் பெருமானும் 5 தலை நாகபாம்ப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அறம் காட்சி அளித்ததுடன் தொடர்ந்து வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இரவு பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இரவு பிரதான செய்திகளில் தொடரும் இந்தி செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
2: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க. போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாச்சப்பலில்,
5: 11 à 13 rue Gaille, 75 000 dit Paris.
4: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனேஸ் சாசலில்,
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

தொடரும் இந்திய செய்திகள். கூட்டணி கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுத்து வருவதால் தமிழக வெற்றிக்கழக அரசு தொடர இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு அமைத்து 3 மாதங்களே கடந்துள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள கட்சிகள் பல்வேறு வகையில் குடைச்சல் கொடுக்க தொடங்கியிருக்கிறது. அதாவது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலைவாசி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைச் செயலாளருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அரசின் கொள்கை முடிவுகளில் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க நெருக்கடி கொடுத்து வருகிறது. புதிய காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்காவிட்டால் அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவோம் என்று மிரட்டி வருகிறது. கூட்டணி கட்சிகள் இவ்வாறு நெருக்கடி கொடுத்து வருவது தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றிக்கழக அரசு எப்போது கவலும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு தமிழக வெற்றிக்கழக அரசை கவலையடை செய்துள்ளது. ஆட்சியில் தொடர வேண்டுமென்றால் தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகள் இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கரூர் தொகுதி காலியானதாக கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டுமென்ற விதிமுறை இருந்தாலும் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, விராலிமலை, கரூர், அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் மீது தேர்தல் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் குறிப்பிட்ட காலத்துக்குள் இடைத்தேர்தல் நடைபெறுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. மேற்கண்ட 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்காக தடை செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது. என்றாலும் இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றிக்கழகம் விரைவாக தேர்தலை சந்திக்கவும் தயாராகி வருகிறது. அந்த வகையில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க கோரி முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை ஐகோர்ட்டில் அவசரமாக பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற வேண்டிய 7 தொகுதிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தலிலும் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழகம் வெற்றி பெற்றால் மட்டுமே சட்டசபையில் அந்த கட்சியின் பலம் 114ஆக உயரும். இதுவும் பெரும்பான்மைக்கு போதாது. என்றாலும் இந்திய ஜூனியர் முஸ்லீம் லீக், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து தமிழக வெற்றிக்கழகத்திற்கு வந்த 1 MLAவின் ஆதரவுடன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பை சமாளிக்க கட்டாயம் வெற்றி என்ற இலக்குடன் இடைத்தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றிக்கழகம் தயாராகி வருகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி அதற்கான விடயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உஸ்பெகிஸ்தான் நாட்டில் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஒலி ராஜாலி டஸ்லிக் விருதை அந்த நாட்டு அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகிய மத்திய ஆசிய நாடுகளுக்கான 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தொடங்கினார். முதல்கட்டமாக உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டை சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவ்கத் மிர்சியோயேவ் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் மோடியை வரவேற்று அதிபர் மாளிகைக்கு ஒரே காரில் சென்றிருந்தனர். உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவ்கத் அழைப்பின் பேரில் அந்த நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தார். அதிபர் ஷாவ்கத்துடன் இருதரப்பு விரிவான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருந்தார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, கலாச்சாரம், உயர்கல்வி, அறிவியல் ஆராய்ச்சி, ஆயுர்வேதம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா, கனிம வளம், புவியியல் ஆராய்ச்சி தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நீண்டகால அடிப்படையில் இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்குவதற்கு உஸ்பெகிஸ்தானுடன் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஒலி ராஜாலி ரஸ்லிக் விருதை அந்த நாட்டு அரசு நேற்று வழங்கி கௌரவித்துள்ளது. 2 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்டில் உள்ள குக் ஷராய் அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் நாட்டின் உயரிய விருதை அதிபர் ஷாவ்கத் வழங்கி கௌரவித்திருந்தார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்துவதில் ஆற்றி வரும் பங்களிப்பை கௌரவிக்கும் நோக்கில் மோடிக்கு இந்த விருது அளிக்கப்பட்டுள்ளது. சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உச்சிமாநாடு கிர்கிஸ்தானில் பிஸ்கெக் நகரில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டையொட்டி புட்டின், ஜின்பிங் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாட்டி வருகிறார். அதன்படி 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி நேற்று ஒலிபரப்பானது. அதில் இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்ற மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இதன் மூலம் நமது இளைஞர்களுக்கு வலுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார். போதைப் பொருள் பழக்கம் தனிநபரை மட்டும் பாதிப்பதல்ல, அவரது குடும்பத்தையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இருந்து இதுவரை 108 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை 275 மேற்பட்ட இந்தியர்கள் இன்னமும் காணவில்லை என்றும், மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் 598 இந்திய குடிமக்கள் சீனாவில் இருந்து நேபாளத்திற்கு பாதுகாப்பாக சென்றுள்ளனர். சீன பகுதியில் உள்ள சுமார் 900 இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் தொடர்பு கொள்ளும் நிலையிலும் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது. முறையான தேர்வுக்காக மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடத்த வேண்டுமா என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்தே தெரிவித்தார். மும்பை உயர்நீதிமன்ற தேர்வில் முறைகேடுகள் நடக்கிறது. பல மையங்களில் சுட்டிகள் மற்றும் விசை பலகைகள் வேலை செய்யவில்லை. சில இடங்களில் 5 நிமிடங்களிலேயே சர்வர்கள் செயலிழக்கிறது. இதனால் பல மாணவர்கள் தேர்வை முழுமையாக எழுதி முடிக்க முன்பே தோல்வி அடைந்ததாக குறிப்பிடுகின்றனர். மாணவர்கள் காலை முதலே இங்கு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று அவர்களின் போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்வு மீண்டும் நடத்தப்படும் என்றும், முந்தைய தேர்வு முயற்சி ரத்து செய்யப்படும் என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் மற்றும் பாராட்டுகிறோம். இருப்பினும் நான் ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். ஏன் இது மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது? ஒரு தேர்வு முறையாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய ஒவ்வொரு முறையும் மாணவர்கள் போராட்டம் நடத்த வேண்டுமா? எத்தனை முறை தேர்வை ரத்து செய்வீர்கள்? எத்தனை முறை தேர்வை நடத்துவீர்கள்? மீண்டும் தேர்வை நடத்தும் போது சமீபத்திய குளறுபடிகளை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள். தேர்வு நடத்த தகுதியற்ற மையங்களை பட்டியலிட்டு தடை செய்யுங்கள். இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்யுங்கள். மாணவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க கூடாது, படித்துக் கொண்டிருக்க வேண்டும். படிப்பது மற்றும் தேர்வுகளை எழுதுவதுதான் அவர்களின் பணி. அவர்களை போராட தூண்டுவது அரசின் தோல்வி என தீப்கே மேலும் தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக தமிழக வெற்றி கழகம் திகழ வேண்டும் என்று புதிய தமிழக கட்சித் தலைவர் கா கிருஷ்ணசாமி தெரிவித்தார். திண்டுக்கல் வாகன விபத்தில் பலியான சிறார்களுக்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையையும் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு போட்டி இளைஞர்களை சீரழிக்கிறது என்று அநாகரிகமாக கொச்சிப்படுத்தி பேசியிருக்கின்ற சோழவந்தான் தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டப்பேரவை உறுப்பினரையும் தமிழக வெற்றி கழக அரசையும் கண்டித்து ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே வரும் செப்டம்பர் 3 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நேற்று சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்த சிறார்கள் மீது வேன் மோதியதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்தமாக பயணச்சீட்டு முன்பதிவு செய்தால் ஆந்திராவில் வீட்டுக்கே சென்று பயணிகளை ஏற்றிச் செல்லும் அரசு பேருந்துகள் விரைவில் அறிமுகமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் ஆர்டிசி பேருந்துகளின் பயணிகளை கவரும் வகையில் விஜயவாடா மண்டல ஆர்டிசி அதிகாரிகள் ஒரு புதிய அணுகுமுறையை கையாள உள்ளனர். தமிழ்நாட்டில் 2011 வரை இருந்த வீடுகளின் எண்ணிக்கையை விட தற்போது 15% அதிகரித்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகங்கள் தெரிவிக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அரோகரா முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் கொடியேற்ற நிகழ்வை கண்டு மகிழ்ந்தனர். 12 நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக செப்டம்பர் 9 தேரோட்டம் நடக்க உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 குறைந்து ஒரு சவரன் 1,14,960 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 135 குறைந்து 1 கிராம் 14,370 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 260 விற்பனை செய்யப்படுகிறது.

தொடரும் உலக செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 22 வயது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 5 பேர் காயமடைந்துள்ளனர். சூரிச் அருகே குதிரை பாந்தய தடத்தில் இரவு வேளையில் இந்த சம்பவம் நடந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. அவர்களுக்கு பின்னிரவு சுமார் 2:30 மணியளவில் தகவல் கிடைத்துள்ளது. 24 வயதுக்கும் 27 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 4 பேர் ஆண்கள், ஒருவர் பெண். சிலருக்கு இலேசான காயம், சிலர் மோசமான நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவரை காவல்துறை தேடி வருகிறது. பாதுகாப்புக்காக சம்பவம் நடந்த இடம் மூடப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவரின் அடையாளமும் நோக்கமும் இன்னமும் தெரியவில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவலை அடுத்து அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு மகன் ஜாயிர் நெத்தன்யாகு வெளியேறினார். புளோரிடா மாகாணத்தில் வசித்து வந்த ஜாயிர் நெத்தன்யாகு இஸ்ரேலுக்கு அவசரமாக புறப்பட்டார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் காணாமல் போன அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்வையிட மாட்டோமா என ஏங்கி பலரும் காத்திருக்கின்றார்கள். இந்த வேளையில் ஒரு அதிசயம், ரஸ்வா வட்டாரத்தில் வெள்ளம் ஏற்பட்டு 3 நாளின் பின் 6 வயது சிறுமி மீட்கப்படும் காணொலி வெளியாகியிருக்கிறது. சேரும் சகதியும் நிறைந்திருக்கும் திமூர் கிராமத்தில் சம்பவம் நடைபெற்றுள்ளது. நேபாள அதிகாரிகள் மீட்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து அழுகை சத்தம் கேட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். மின்னல் வேகத்தில் இடிபாடுகளை அகற்றி பிள்ளையை பாதுகாப்பாக அதிகாரிகள் வெளியே கொண்டு வந்தனர். மனிஷா என அடையாளம் காணப்பட்டிருக்கும் சிறுமியை இப்போது மீட்பு குழுவினர் கவனித்து வருகின்றனர். சிகிச்சைக்காக மனிஷா காத்மாண்டுவில் உள்ள வேறு மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்டார். விடாமுயற்சியுடன் மனிஷாவை காப்பாற்றிய மீட்பு குழுவுக்கு இணையத்தில் பாராட்டு மழை பொழிகிறது. மனிஷாவின் குடும்பம் எங்கு என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். காணாமல் போயிருக்கும் மனிஷாவின் குடும்பத்தை தேடும் முயற்சியையும் அதிகாரிகள் எடுத்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் மீட்கப்பட்ட சில உடல்கள் தற்காலிகமாக புதைக்கப்பட்டுள்ளன. புதைப்பதற்கு முன் ஒவ்வொரு உடலிலிருந்தும் மரபணு மாதிரிகள் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குடும்பத்தினர் பின்னர் உடல்களை அடையாளம் கண்டு இறுதிச் சடங்குக்காக அவரை மீட்டுக் கொள்ளலாம். நேபாளத்தில் இதுவரை 752 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. 2502 பேரை காணவில்லை. அவர்களில் 589 பேர் வெளிநாட்டவர்கள். திபெத்தில் 16 பேர் இறந்ததாகவும் 546 பேரை காணவில்லை என்றும் சீன அரசாங்க ஊடகம் தெரிவிக்கிறது. ஒட்டுமொத்தமாக 768 பேர் உயிரிழந்துள்ளனர். 3048 பேரை காணவில்லை. மீட்கப்பட்ட பல உடல்கள் அழுக தொடங்கியதால் பொது சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு அவற்றை புதைக்க வேண்டியிருப்பதாக நேபாள வெளியுறவு செயலாளர் அம்ரித் பகதூர் ராய் கூறுகின்றார். உடல்களை பாதுகாக்க 1000 அதிகமான குளிர்சாதன பெட்டிகள் தேவைப்படுவதாக கூறிய நேபாளம் வெளிநாடுகளிடம் உதவி கேட்டுள்ளது. நேபாளத்தில் வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்த நுவாஹோட் மாவட்டத்தில் உள்ள திரிபுவன் திரிசூலி இடைநிலை பாடசாலையின் அதிபர் ராஜேந்திர தவாடி சரியான நேரத்தில் தான் எடுத்த முடிவால் 900 மாணவர்களின் உயிரை காப்பாற்றியுள்ளார். இந்த பாடசாலையில் மொத்தம் 1600 அதிகமான மாணவர்கள் கல்வி கேட்கும் நிலையில் அந்த பகுதியில் வெள்ள அபாயம் குறித்து சில நிமிடங்களுக்கு வெவ்வேறு நபர்களிடமிருந்து தனக்கு தொடர்ச்சியாக 4 எச்சரிக்கை அழைப்புகள் வந்ததாக அவர் கூறுகின்றார். குறிப்பாக வெள்ள நீர் ஏற்கனவே மேல்மட்ட பகுதிக்கு பெற்றவாதி குடியேற்றத்துக்குள் பூந்துவிட்டதாக அந்த அழைப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தாமதிக்காமல் மாணவர்களை உடனடியாக வெளியேற்ற அவர் முடிவு செய்துள்ளார். வெள்ளம் வரும் என்ற எச்சரிக்கை பொய்யாக போய் அன்றைய வகுப்புகள் தடைப்பட்டாலும் அதனால் பெரிய இழப்பு எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. ஆனால் ஒருவேளை வெள்ளம் வந்துவிட்டால் அது நூற்றுக்கணக்கான பிள்ளைகளின் உயிரை பறித்துவிடும் பேரழிவாக மாறிவிடும் எண்ணியதாக அவர் கூறுகின்றார். அவர்கள் உயர்வான பகுதிக்கு வெளியேறி சென்று கொண்டிருந்த போதே ஆற்றிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் இருந்த விடுதி கட்டடம் வெள்ள நீரில் மூழ்கியதை அவதானிக்க முடிந்ததாக கூறியுள்ளார். நாங்கள் இன்னும் 10 நிமிடங்கள் தாமதித்திருந்தால் மாணவர்களும் நானும் இன்று உங்களிடம் பேசியிருக்க முடியாது என அவர் கூறுகின்றார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என ஈரான் தலைமை மதகுரு மொஸ்தபா ஹமேனி அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், குவைத், கட்டார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையும் ஈரான் மூடியதால் உலக அளவில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான போரை நிறுத்திக் கொள்ளுமாறு பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என ஈரான் தலைமை மதகுரு மொஸ்தபா ஹமேனி அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்து கடிதத்தில் அவர் தெரிவித்திருப்பதாவது,
இஸ்லாமிய நாடுகளின் பிரச்சனைகளுக்காக தீர்வு என்பது ஒத்த கருத்து, நட்பு, நன்மையின் பாதையில் ஒத்துழைப்பு ஆகியவையே. தெரிந்தோ தெரியாமலோ, வேண்டுமென்றோ அறியாமலோ முஸ்லிம்களிடையே பிளவையும் மோதலையும் ஏற்படுத்தும் எவராக இருப்பினும் அவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாகவே கருதப்படுவார்கள். ஆகையால் உங்கள் உண்மையான எதிரியை அடையாளம் கண்டு அவர்களின் திட்டத்தை புரிந்து கொண்டு அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐஸ்லாந்து சேர்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கும் திட்டத்தை அந்த நாட்டு மக்கள் நிராகரித்துவிட்டனர். இதனால் ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் ஐஸ்லாந்து சேர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஐஸ்லாந்து தீவு ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வது தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கும் திட்டத்தை நாட்டு மக்களிடம் முன்வைத்தது. இது தொடர்பான வாக்கெடுப்பில் 50% மேற்பட்டோர் திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர். அதே நேரத்தில் 400,000 மக்கள் தொகையை கொண்ட ஐஸ்லாந்து தலைநகரான ரீஜாக்வில் உள்ள வாழும் மக்களின் பெரும்பாலானோர் திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு டென்மார்க்கின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் சேர்ப்பது குறித்து அடிக்கடி பேசி வருகிறார். இதனால் கிரீன்லாந்து மீது அமெரிக்கா எந்த நேரமும் படைப்பலத்தை உபயோகப்படுத்தலாம் என்ற கருத்து நிலவுகிறது. அதேபோல் கிரீன்லாந்து இணைப்பு குறித்து டிரம்ப் பேசுகையில் கிரீன்லாந்து என்று கூறுவதற்கு பதிலாக ஐஸ்லாந்து என்று 4 டிரம்ப் தெரிவித்தார். இதனால் ஐஸ்லாந்திலும் மக்கள் மத்தியில் ஒருவித அச்சம் நிலவுகிறது. இதனால் 2027 ஆண்டில் ஐரோப்பிய யூனியனில் சேர ஐஸ்லாந்து திட்டமிட்டிருந்தது. தற்போது அந்த திட்டத்தை ஐஸ்லாந்து மக்கள் நிராகரித்துவிட்டனர். இதனால் ஐரோப்பிய யூனியனில் ஐஸ்லாந்து சேருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 10 முன்பு ஐரோப்பிய யூனியனில் ஐஸ்லாந்து சேருவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் சுமூக முடிவு எட்டப்படாமல் முடிவடைந்தது. ஐஸ்லாந்து தற்போது நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா எதிர்நோக்கும் பெட்ரோலிய நெருக்கடியை சமாளிக்க வெனிசுவேலாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உதவும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் பெட்ரோலிய இருப்பு 44 இல்லாத அளவு குறைவடைந்துள்ளது. விரைவில் வெனிசுவேலாவிலும் இருந்து பெட்ரோல் பெற்றுக்கொள்ளும் பணிகள் தொடங்கும் என்று டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். ஆனால் வெனிசுவேலாவின் எரிபொருள் உற்பத்தி தொடங்க முதலீடு முறையான உட்கட்டமைப்பும் முதலில் தேவை என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவுடனான எரிசக்தி ஒப்பந்தம் 25 நடைமுறையில் இருக்கும் என்று வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக் தெரிவிக்கின்றார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது அளவுக்கு மீறிய படைப்பலம் பிரயோகம் செய்யப்பட்டதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மேலும் அங்கு வாழும் மக்களுக்கு பல்வேறு உரிமைகள் பாகிஸ்தான் வழங்காமல் உள்ளது. இதனால் பாகிஸ்தானை கண்டித்து அடிக்கடி அங்கு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் பாகிஸ்தானை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட தாக்குதல்களில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் உயிரிழந்ததுடன் பலர் பலத்த காயமும் அடைந்துள்ளனர். இதற்கு இந்தியா, ஐநா சபை உள்ளிட்டவை ஏற்கனவே கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் அரசு மறுத்திருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் மனித உரிமைகள் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவும் ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் நீண்டகால அரசியல் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சினைகள், நிர்வாகம் மீதான அவநம்பிக்கை, நிர்வாக குளறுபடி உள்ளிட்டவை சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் அதில் போராட்டக்காரர்கள் மீது அளவுக்கு அதிகமாக படைப்பலம் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதில் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரின் தாக்குதல்களில் ஜூன் மாதம் முதல் நடைபெற்ற உயிரிழப்புகள் குறித்தும் பலத்த காயங்கள் குறித்தும் சுதந்திரமான மற்றும் பாரபட்சமற்ற முறையிலான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசியல் ஆர்வலர்கள் மீது பயங்கரவாத எதிர்ப்பு தடுப்பு காவல் சட்ட விதிகளின் கீழ் பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பது கவலை அளிப்பதாகவும் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலை சுட்டிக்காட்டியுள்ள மனித உரிமைகள் ஆணையம் அதிக அளவில் படைகள் குவிப்பு, தகவல் தொடர்புக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள், முக்கிய அரசியல் கட்சிகள் புறக்கணிப்பு, பல கட்டங்களாக நடத்தப்பட்ட தேர்தல், 7 தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது ஆகியவை தேர்தல் நடவடிக்கை மீதான நம்பகத்தன்மை குறித்து சந்தேகத்தை எழுப்பி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசியாவில் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க புதிய நடவடிக்கைகளை பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அவை செப்டம்பர் 1 நடப்புக்கு வரும். மலேசியர்கள் மானிய விலையில் வாங்கக்கூடிய
95 பெட்ரோலின் அளவு மாதத்திற்கு 200 லிட்டரில் இருந்து 300 லிட்டராக உயர்த்தப்படும். சில பிரிவினருக்கான டீசல் அளவு 400 லிட்டராக அதிகரிக்கப்படும். 18 முதல் 30 வயது வரையிலான மலேசியர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும். ஜெமினி என்டர்பிரைஸ் உள்ளிட்ட சில செயலிகளை அவர்கள் இலவசமாக பயன்படுத்தலாம். பள்ளி பராமரிப்பு, மின்னிலக்க சுகாதார கட்டமைப்பு, சிறு நிறுவனங்களுக்கான நுண்கடன் ஆகியவற்றும் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். மின்னியல் விலைப்பட்டியல் முறையிலிருந்து விலக்கு பெறும் நிறுவனங்களுக்காக ஆண்டு வருமான வரம்பு 3 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்படும். நாட்டின் பொருளியல் வளர்ச்சியின் பலன் மக்களுக்கு திருப்ப கிடைக்க வேண்டும் என்றும் அன்வர் கூறுகின்றார். இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை ஒன்றில் மகப்பேட்டு பிரிவில் ஏற்பட்ட தீயில் 14 பச்சிளம் குழந்தைகள் இறந்தது தொடர்பாக 8 அதிகாரிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஷெபா ஷரீப் உத்தரவிட்டுள்ளார். புதன்கிழமை காலை 6:30 பிறகு ஏற்பட்ட தீ சுமார் 2 நிமிடங்களுக்கு அந்த பிரிவின் முழுவதும் பரவியதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகிறது. அப்போது அங்கு 15 குழந்தைகள் இருந்துள்ளனர். தாதியர் ஒருவரால் 1 குழந்தையை மட்டுமே காப்பாற்ற முடிந்திருக்கிறது. மருத்துவமனை நிர்வாகம், இயக்குநர், பச்சிளம் குழந்தைகள் பிரிவின் தலைவர் உள்ளிட்டோர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் முறையான தீ அவசர நிலை பயிற்சிகள் இல்லை என்றும் முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து அறிய முடிகிறது. மருத்துவ கல்விக்கும் ஆய்வுக்கும் தானமாக வழங்கப்பட்ட உடல்களில் சில பாகங்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பான வழக்குகளை முடித்துக் கொள்ள $53 மில்லியன் வழங்க ஹாவார்ட் மருத்துவ பள்ளி இணங்கியுள்ளது. உடல்கள் முறையற்ற வகையில் கையாளப்பட்டு விற்கப்பட்டிருக்கலாம் என்று கூறி 47 பேரின் உறவினர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர். ஹாவார்ட் மருத்துவ பள்ளியின் பிணவரை முன்னாள் நிர்வாகி செட்ரிக் லார்ச் உடன் பாகங்களை திருடிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மூளை, தோல், கைகள், முகம் உள்ளிட்ட உடல் பாகங்களை அவர்கள் வாங்குவதற்கு அனுப்பியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். எந்தெந்த உடல்களில் இருந்து பாகங்கள் திருடப்பட்டது என்பதை துல்லியமாக கண்டறிய முடியவில்லை என்று ஹவார்ட் கூறுகிறது. லோட்சிக்கு கடந்த ஆண்டு 8 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஹவார்டுக்கு தெரியாமல் அதன் அனுமதியின்றியும் அவர் செயற்பட்டதாக பல்கலைக்கழகம் கூறுகிறது. வடக்கு சைப்ரஸில் 270 பயணிகளுடன் சென்ற கப்பல் கடலுக்கு நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஹைரேனியா கடற்கரையில் துருக்கியின் தாசுசோ துறைமுகத்திலிருந்து நேற்று பயணிகள் கப்பல் புறப்பட்ட நிலையில் கடற்கரையிலிருந்து 4 கடல் மைல் தொலைவு சென்றபோது நீர் கசியத் தொடங்கி கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கப்பல் கவிழ்ந்து விபத்து குறித்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மீட்பு பணியில் கடலோர காவற்படையும் ஹெலிகாப்டரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. மேலும் கப்பலில் பயணிகள், பணியாளர்கள் என 270 பேர் இருந்ததாகவும், அவர்களில் 6 பயணிகள் பலியானதாகவும், இதுவரையில் 159 பேர் மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. மேலும் ஹைரேனியா துறைமுகத்தில் ஆம்புலன்ஸ் சேவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. அமெரிக்காவின் கிராண்ட் ஹன்யோன் தேசிய பூங்காவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 15 பேரை காணவில்லை. சேற்று நீரில் பெரிய பாறைகள், உலோக பாகங்கள், மட்ட சிதைவுகள் ஆகியவை அடித்துச் செல்லப்படுவது காணொலியில் தெரிகிறது. நேற்று முன்தினம் மதிய வேளையில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஹைபா பிளத்தோ எனும் பகுதியில் மழை பெய்ததால் வெள்ளம் ஏற்பட்டதாக தேசிய பூங்கா சேவை தெரிவிக்கிறது. இதுவரை சுமார் 60 பேர் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் அதிகமானோரை வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த பகுதி நெடுந்தூர நடைப்பயணம், முகாமிடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் குறித்த தகவல் தெரிவித்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மலேசியாவில் புகைமூட்டம் அக்டோபர் மாதம் வரை நீடிக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அப்போதுதான் காற்று வீசும் திசையில் மாற்றம் ஏற்பட்டு நாட்டை நோக்கி செல்லும் புகை குறையலாம். நாட்டில் தற்போது நிலவும் புகைமூட்ட சூழல் 2019 ஆம் ஆண்டு இருந்த நிலையை போன்று இருப்பதாக மலாஜா பல்கலைக்கழகத்தின் வானிலை ஆய்வாளர் அலிசான் அபு சமா கூறுகின்றார். அப்போது போலவே காற்று தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் வீசுவதை நிறுத்தும் போது வானம் தெளிவடையலாம் என்கின்றார் அவர். வெள்ளை சட்டையுடன் வந்தவர்கள் சிறிது நேரத்தில் தலை முதல் கால் வரை சிவப்பு. ஸ்பெயினின் புனூல் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் லா டொமாட்டினா தக்காளி திருவிழா மீண்டும் களிகட்டியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி மகிழ்ந்தனர். தக்காளிகளை ஏற்றிய லோரிகள் கூட்டத்தின் நடுவே செல்ல அவற்றிலிருந்தும் தக்காளிகளை அள்ளி வீசப்பட்டது. பாடல்கள் ஒலிக்க பங்கேற்றாளர்
பங்கேற்பாளர்கள் வெள்ளை ஆடைகள் விரைவிலேயே சிவப்பு நிறமாக மாறியது. சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த தக்காளி சண்டை சுமார் 20,000 பேர் ஈடுபட்டிருந்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் பங்கேற்றவர்களில் சுமார் 40 வீதமானோர் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் என்று செய்திகள் தெரிவிக்கிறது. அண்மை காலங்களில் இந்தியர்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. 2011 ஆண்டு வெளியான பாலிவுட் திரைப்படமான ஷிண்டகி நா மிலேஜி டொபாரா அதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. படத்தில் இடம்பெற்ற லா டொமேட்டினா காட்சி இந்தியாவில் பலருக்கும் இந்த திருவிழாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தக்காளி சண்டைக்கு பிறகு புனோலின் சாலைகள் தண்ணீர் பாய்ச்சி சுத்தம் செய்யப்பட்டது. தக்காளியில் உள்ள சிட்ரிக் அமிலம் சுத்தப்படும் தன்மை கொண்டது. அதனால் தக்காளியால் சிவந்த சாலைகள் விழா முடிந்ததும் முன்பை விட சுத்தமாக மாறுகின்றன. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் 94 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தாய்லாந்தை நேற்று வென்றது. முதலில் இந்தியா 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 159 ஓட்டங்கள் சேர்க்க தாய்லாந்து 16.1 ஓவர்களில் 65 ஓட்டங்களுக்கே 10 விக்கெட்டுகளை இழந்தது. பாகிஸ்தானுக்கு எதிராக லண்டன் லார்ட்ஸ் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 194 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்லும் என இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் துணைத் தலைவர் ரஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாபே மற்றும் நாமீபியாவில் நடைபெறவுள்ளது. ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக அணிகள் பலவும் தங்களுக்குள் இருதரப்பு ஒருநாள் தொடர்களில் விளையாடி வருகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் ICC ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்லும் என இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதும் மிகுந்த அதிர்ச்சி அடைத்ததாக சூரியகுமார் ஜாதவ் தெரிவிக்கின்றார். கால்பந்து வீரர் லியோனஸ் மெஸ்ஸி ஃப்ரீ கிக்கில் கோல் அடித்தவர்கள் பட்டியலில் 74வது கோலுடன் 2nd இடத்திற்கு முன்னேறியுள்ளார். MLS தொடரில் லியோனஸ் மெஸ்ஸியின் அபாரமான ஆட்டத்தினால் இன்டர் மியாமி அணி 7-1 என்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. முன்னாள் பிரேசில் வீரர் மார்செலினோ ஹரிஜோஹா 78 கோல்களுடன் முதலில் இருக்கிறார். லியோனஸ் மெஸ்ஸி இன்னும் 5 ஃப்ரீ கிக் கோல் அடித்தால் முதலிடத்தை பிடிப்பார். தற்போது ஓய்வு பெறாமல் விளையாடும் வீரர்களில் மெஸ்ஸி முதலிடத்தில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ 63 கோல்களுடன் இந்த பட்டியலில் 9வது இடத்தில் இருக்கிறார். ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை நேற்று வீழ்த்தி சாம்பியன் ஆனது. நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய அந்த அணி கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது. போட்டியின் வரலாற்றில் ஜெர்மனிக்கு இது 4வது கோப்பையாகும். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் முதல் நாளில் இத்தாலியின் ஜஸ்மின் பால்னி, ஸ்பெயினின் டேனியல் அகிலார் ஆகியோர் தங்களின் முதல் சுற்றில் நேற்று வெற்றி பெற்றனர். நிறைவாக நாணய மாட்டு வீதங்கள் அனுசனை தருகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் TRT தமிழொலியின் உத்திபுர இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் TRT தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 91% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 62% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 47% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 50% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 406 ரூபாய் 15% இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 95% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 10% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 36% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 58% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 75% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது TRT தமிழொலியின் இரவு பிரதான செய்திகளோடு. இரவு பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரி வழங்கியிருந்தார்கள். இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள். பாரிஸ் லாஷப்பிளில் அமைந்திருக்கும் VT கேஷங்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் VT சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வாங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS ஃபினான்ஸ், GMBH நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: Viti Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie et Tordre Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibis Ilakam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.

விமானங்கள் நிரந்தரம் நேரம் இது. இவர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போற்று மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம்.

0: வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் வலிமையாக சுவிஸ் நேரத்திலே இந்த நேரத்திலே கேது அவர்கள் உங்களோடு இணைந்து நடத்துகின்ற பட்டிமன்றம் இடம்பெறுவதுண்டு. இன்று அந்த பட்டிமன்றத்துக்கு பதிலாக நாம் தருகின்ற பட்டிமன்றமானது இன்றைக்கு நம்மிடம் அதிகம் பெருகி வருவது சுயநலமா பொதுநலமா என்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றத்தை கேட்கலாம்.
1: இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இங்கே கூடியிருக்கின்ற நாம் அத்தனை பேரும் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமர்ந்திருக்கிற இந்த கோலாகல காட்சியை பார்க்கிற பொழுது மக்களுடைய மனத்திலே மிகுந்த மகிழ்ச்சி இருப்பது போல நமக்கு ஒரு தோற்றம், அது ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலேயே கொஞ்சம் அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம், நாட்டு நடப்பெல்லாம் நம்ம சுத்தி நடக்குது, இதெல்லாமே உள்ளபடியே ஒரு சுயநலமா போகுதா இல்ல பொதுநலமா போகுதா? இங்க கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவு வேகமா வந்து இடம் பிடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. அதாவது ஒரு பொதுநலத்திலேயே ஒரு சுயநலம், எல்லா மக்கள் மனத்திலேயும் பொதுநலம் பூத்து கிடக்கிற மாதிரி, எல்லாரும் மகிழ்ந்து போகிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. ஆனா இங்க ஒரு மூணு பேர் உட்கார்ந்துருக்காங்க, அந்த மூணு பேரும் என்ன சொல்றாங்க, தோற்றம் அப்படி இருக்கு, பொதுநலம் பேசுற மாதிரி இருக்கு, பார்க்கிற மாதிரி இருக்கு, இல்லை இதுல ஒரு சுயநலம் இருக்கு. இன்றைக்கு இந்த நாட்டில் பெருகி இருக்கிறது, ஒரு காலத்துல பொதுநலத்துலதான் இது பூத்தது மனித வாழ்க்கை. அதனாலதான் இன்னைக்கு கிராமங்கள்ல ஆறு ஏரி குளமட்டு இல்ல கண்மாய் விதவிதமா இருந்துச்சு, இதெல்லாமே பொதுநலத்தில் பூத்தது. மனிதன் பொதுநலத்துலதான் வாழ்ந்தான், இன்றைக்கும் மிருகங்கள் கூட எல்லாமே கூடி பொதுநலமா தான் இருக்கு. ஆனா கால போக்கல மனித வாழ்க்கையில சுயநலம் வந்துருச்சு, அதுல இருந்து இப்ப பூராமே சுயநலமா தான் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்படியா தெரியுது நம்ம ஊருக்குள்ள எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பொதுநலம், எவ்வளவு பொதுநலம். இந்த நாட்டை போய் சுயநலம் நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல. ஆனாலும் இந்த மூணு ஆளுங்க சொல்றாங்க, அதுல இந்த பச்சை திட்டக்காரர் இருக்காரு பாருங்க, முனைவர் காக்கு சுப்பிரமணிய சொல்றாரு, எங்க பார்த்தாலும் சுயநலம் தான், இது அதுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒரு வண்டிகளுக்கு. அவரு பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, புலவர் மா ராமலிங்கம், அவர் சொல்றாரு, ஓட்டவங்க எங்க வீட்டுல வந்து போட்டுக்கலாமே என்றார், போட்டுருந்தா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்றாரு அவர். அந்த பக்கத்துல இருக்கிற கடைசியில பாரதி பாஸ்கர், இந்த மூணு பேரும் ஓங்கி அடிக்கிறாங்க. இந்த நாட்டில் பெருகி போயிருக்க நம்ம சுத்தி நடக்கிறதெல்லாம் சுயநலம் தான். இந்த பக்கத்துல பார்த்தா முனைவர் ராம சௌந்தரவல்லி அவங்க சொல்றார், என்னையா மக்கள் எவ்வளவு பொதுநலம் பேணாங்க, எத்தனையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. அந்த பக்கத்துல இருக்காக பாருங்க முனைவர் சுப்புலட்சுமி அம்மா, ரேவதி சுப்புலட்சுமி, அவங்க சொல்றாங்க, என்னங்க நீங்க ஒரு பக்கம், எப்படின்னா நாட்டில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் பொதுநலம் பொதுநலம், எங்க மகளிரே மக்களுக்கு போய் சேவை செய்யறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அவங்க கடைசியில அவர் ராஜா அவரும் சொல்றாரு பொதுநலம் தான், நடப்பு என்ன சுயநலமா பொதுநலமா கேட்டுருவோம். இப்போது நம்மிடம் பெருகி வருவது சுயநலமே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்குகிறார்கள்.
2: அனைவருக்கும் என்னுடைய பணி உகந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுநலம் பேசும் புண்ணியவான்கள் அவர்கள் நாம் மூணு பேரும் பேசுவார்கள், பொதுநலம் செயல்படுவது சுயநலம் தான். ஒன்றுமில்லைங்க, 4 வருஷத்துக்கு முன்னால எங்க தெருவில் வெள்ளை சோளையுமா நாலு பேர் வந்து அஞ்சு பேர் வச்சே நிக்கிறேன். எதுக்கு? தெருவை சுத்தப்படுத்துவதற்காக. அந்த குச்சி இருக்கும் இல்லையா, தொடப்ப குச்சி, அது கையில வச்சிருக்கேன். போட்டோகிராஃபர் நிக்கிறேன், அவர் வந்து பிடிச்சுக்கிட்டு எப்படி எப்படி எப்படி இருக்காரு. உடனே கிளிக் கிளிக் கிளிக் போட்டோ வந்தாச்சு. அவர் எல்லோரையும் பார்த்து, வணக்கம், நாங்கள் தெருவை எல்லாம் சுத்தம் செய்து விட்டோம், நாட்டையே சுத்தம் செய்து விட்டோம், ஊரையே சுத்தம் செய்து விட்டோம். மறுநாளைக்கு பேப்பர்ல போட்டோ வந்து விட்டது. அங்கைக்கு போனவர்கள் தான் இதுவரைக்கும் ஆளே காணாமையா, காணாமையா. நீதிபதிகளே, என்றைக்கு தொண்டு செய்வதிலே விளம்பரம் வந்ததோ அன்றைக்கே அது சுயநலம் ஆகிவிட்டது. அர்த்தம், தொண்டுக்கு விளம்பரம் எதுக்கு? எதுக்கு போட்டோ? சுயநலத்தினுடைய உச்ச கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே. நாட்டிலே மழை இல்லை. ஏன் மழை இல்லை? மழை முழுவதும் முட்டையடிக்கப்பட்டு விட்டது. வெட்டி கூட விற்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் என்று கேட்கிறேன். அது பொதுநலமா? பொதுநலம் என்றால் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு விபத்து நடக்குது. விபத்து நடக்கிற இடத்துல யார் விபத்தில் ஆட்பட்டிருக்கிறானோ அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு எத்தனை பேர் நான் முயற்சி பண்றோம். போன் அப்படியே செல்ஃபி போன் படம் எடுக்கிறேன். எப்படி அடிபட்டான், என்னவகா அறிவிட்டிருக்கிறான், ஏன் சொல்லுகிறேன், எங்கே பார்த்தாலும் அதுதான். என்ன பொதுநலம் பிறகு இருக்கு? நான் ஒருவருக்கு கொடுக்க கொண்டு வந்த பொருளை நான் எடுத்து மறித்து அடுத்தவனுக்கு நான் கொடுத்து விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேனே தவிர வேற என்ன நடக்கிறது? பிச்சை எடுக்குமா பெருமாள், பிடுங்கி திங்குமா அனுமாறு என்ற பழமொழிக்கு ஏற்றவாறுதான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் தான் எல்லாவற்றிலும் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு முனைப்போடு வந்துவிட்ட பிறகு அது எப்படி பொதுநலமாக முடியும்? மழை வந்தா வெள்ளம் வந்தா என்ன நடக்கிறது? பொருள்கள் பதுக்கப்படுகின்றன, விலை அதிகம் வைத்து விற்கிறார்கள். மருந்து விலை அதிகம் வைத்து விற்கிறார்களே, என்ன காரணம்? எந்த இடத்தில் பொதுநலத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த கல்வி நிலையங்களே சுயநலத்தின் உச்சகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றனவே. கல்வி நிலையங்களையே எப்படி ஆகிவிட்டது என்றால் வியாபார ஸ்தலங்களாக மாறிவிட்டதே. பெரியோர்களே, மருத்துவ கல்லூரியிலே 65 லட்சம் கொடுத்து விட்டு ஒரு மருத்துவ இடத்தை பெற்று படித்து வரக்கூடிய மாணவன் டாக்டர் ஆனால் பொதுநலத்தோடு செயல்படுவானா?
1: ஏயா, அந்த 65 லட்சத்தை வட்டிக்கு விட்டு பழஞ்சிருக்க கூடாது.
2: ஒரு மருத்துவ கல்லூரியிலே ஒரு சீட் பெற்று படித்து விட்டு அவன் டாக்டர் ஆகி வந்தால் என்ன செய்வான்? கையை பிடிக்கிறதுக்கு 500 ரூபா கேட்பான். 500 ரூபா பிடிச்சு பார்க்கறதுக்கு ஸ்டெத்திற்கு பாருங்க, அது பைக்கு நேரா வைப்பாரு. எதுக்கு? பை கனமா இருக்கான்னு பாக்குறதுக்கு. பணம் இருந்தா மூச்சை விடு, பணம் இல்லாட்டி மூச்சை விட்டுருங்கிற. உயிர் காக்க வேண்டிய பணியை கூட நாம் சுயநலத்தோடு செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்றால் இந்த நாடு எங்கே போய்கின்றது பெருமக்களே? எண்ணி பாருங்கள். எனவே இன்றைக்கு பெருகி வருவது சுயநலமே என்று கூறி வாய்ப்படுத்தவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அதாவது முனைவர் தாக்கல் சுப்போர் வேண்டிய மனசுக்குள்ளே நடப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கு, சுயநலமா தான் இருக்குன்றார். எல்லாரும் நடக்கிறதும் அதான்
3: நடுவரவர்களே, அவருக்கு வேற ஒன்னும் கவலை இல்லை, தினம் பெருக்கிறதுக்கு ஆளு வரல. அவர் வீடு வந்து சந்துக்குள்ள இருக்குங்க, அந்த சந்தை தேடி 10 பேர் வரணுமா தினம் பெருக்கிறது? இப்படி ஆசை இருந்தா இதை சுயநலம் தான், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அப்படி வரமாட்டாங்க. நீங்களே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களை சுத்தி இப்ப இருக்க தொடங்குங்களேன். ஏன் ஒரு தாக்கு சுப்பிரமணியன் நினைச்சா அப்படி ஒரு அமைப்பை உண்டாக்க முடியாதா? உங்க சந்துக்கு வரலைங்க இருக்கா, வருத்தப்படாதீங்க. நீங்க சொன்ன பிறகு அவர் பெருந்தரும் ரொம்ப பெருசா சொல்லல, இருந்தாலும் ஒன்னு ரெண்டு சொன்னதை சொல்றேன். இந்த விபத்து வந்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க, அதனால அந்த காலம். இப்ப நிக்காம போறவன் கூட 108 சுத்தி ஒரு போன் அடிச்சுட்டு போறான் பாக்குறீங்களா. 108 சேவை வந்த பிறகு இந்த விபத்துகள் உடனடியாக ரிப்போர்ட் ஆகிறதா இல்லையா? அதுதான் உண்மை. நடுவரவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 6 நாள் வீட்டுக்கு உழைச்சிட்டு 7வது நாள் தெருவில் இறங்கி சுத்தம் பண்றது, டிராபிக் வந்து சரி பண்றது, கிராஸ் பண்ண முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இப்படி எல்லாம் தொண்டு செய்வதற்கென்றே ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு, 10 நாட்களுக்கு முன்னால அவர்கள் இந்த ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு போகிறார்கள். அந்த இல்லத்துக்கு போன பொழுது அந்த பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த குழந்தைகள் என்ன சொன்னாங்களா, எங்களை ஒரு நாளைக்கு மதுரையை சுத்தி அழைச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அமைப்பினர் வெளியே கூட்டிட்டு போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில், காந்தி மியூசியம், திருமலை நாயக்கர் மஹால் இதெல்லாம் காட்டி கொடுத்துட்டு அந்த குழந்தைகள் அவ்வளவு ஆசை ஆசையா விளையாண்டதெல்லாம் பார்த்துட்டு அந்த அமைப்பில் இருந்த ஒரு நண்பர் சொல்றார், இது மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சதே இல்லைங்க, நம்ம எவ்வளவு வேணாலும் அந்த இல்லத்துக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம், ஆனா அந்த குழந்தைகளை வெளியே அழைச்சிட்டு வரும் பொழுது ஆதரவற்ற குழந்தைகள், யாருமே இல்லாத நிலையில மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் என்ன மகிழ்ச்சியாக இருந்தார்கள், அதை பார்த்த பொழுது எங்களுக்கு மனதும் கண்ணும் நிறைஞ்சு போச்சுங்க தண்ணீரால அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுதான் ஒரு பொதுநல நோக்கோடு சேவை செய்கின்றவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நம்ம ஊரை விட்டு வெளியே தாண்டாம இருக்கப்படாது. நிறைய இருக்குங்க அப்படிப்பட்ட அமைப்புகள். அது வந்து வேற ஒண்ணும் வேண்டாங்க, காஷ்மீர் லடாக் அந்த குன்றின் அடியில 15 அடி ஆழத்துல உடலோடும் உயிரோடும் தங்கள் வாழ்க்கையின் கனவுகளோடும் புதைந்து போகிறார்கள் நம்முடைய வீரர்கள். யாரை காப்பதற்காக? அவங்க வீட்டில இருக்கவங்களை காக்கிறதுக்காகவா? இல்லையே, இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக தங்கள் உயிரை பணையம் வைத்து செய்கின்ற பணி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை பாருங்கள். பொதுநலம் சொன்னோட நீங்க ஆத்தங்குளத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லீங்க, வேற ஒன்றும் வேண்டாங்க. ஊர் ஊரா பயணம் செய்தார் நம்முடைய மரியாதைக்குரிய திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய பணிகளிலேயே மிக தலையாய படி நெஞ்சத்தை நெகிழ செய்வது எது தெரியுமா? உடல் ஊனமுற்றவர்கள் 3 கிலோ 4 கிலோ செயற்கை கால்கள், நெஞ்ச சுமையோடு இந்த கால் சுமையையும் சேர்த்து தூக்கி கொண்டவர்கள் கஷ்டப்பட்ட பொழுது இந்த 450 கிராம் உள்ள அந்த செயற்கை காலை கண்டுபிடித்து ஊனமுற்றவர்களுக்கே அதை அர்ப்பணம் செய்து அதற்காக பேட்டன் ரைட் கூட வேண்டாம் என்று மறுதளிக்கக்கூடிய ஒரு மனம் இருந்ததே. அதனால தாங்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்ல அந்த பெரியவர் மறைந்த அன்றைக்கு அப்துல் கலாம் பெயரில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது என்று சொன்னால், இந்த தேசத்தை மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து சமயம் கடந்து நேசித்த பெரியவருக்கு செய்த அஞ்சலி இல்லையா? அது இந்த நாட்டில் நம்ம காலத்தில் நடந்தது தானே. இப்ப பொதுநல உணர்வு என்பது எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறதுங்க. எது நம்மை பாதிக்கிறதோ அதை மட்டும் பார்த்து விட்டு சுயநலம் சுயநலம் சுயநலம், மனித இயல்பு சுயநலம் அது வேறு. நான் பசிக்க சாப்பிடுறதுன்னா சுயநலம் இல்லை, அடுத்தவர்கள் சாப்பாட்டை பிடுங்கி சாப்பிட்டா சுயநலம், அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லை. உலகம் முழுமையும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது, அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன், உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்டது. மார்ச் 20 அன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்ட பொழுது ரொம்ப மனதை நெகிழ்வை செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சின்ன குழந்தைகள் தொடக்கப்பள்ளி, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சிட்டுக்குருவி மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பதாகை கொடுத்து சிட்டுக்குருவிகளை காப்போம். அந்த பதாகைகளில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? அன்று அமெரிக்காவில் ராபின் பறவைகள், இன்று இந்தியாவில் நாங்கள், நாளை யார் மனிதன்?

0: வாங்க ஒரு வேலை வேண்டாம்னு சொல்ல போறாரு.
1: உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து என் உரைக்கு வருகிறேன். வெள்ளம் வந்தது நான் இல்லைன்னு சொல்லல.
0: அது எப்படி சொல்ல முடியும்? எப்படி மனிதனா இருக்காரு பாருங்க, அதையும் இல்லை.
1: ஆனா நான் உள்ளூர்ல இருந்தவன், அப்ப அந்த அம்மா தூரத்துல இருந்தவங்க. 20 ரூபாய் பால் பாய்கிட்டு 200 ரூபாய்க்கு வித்தது எனக்கு தான் தெரியும்.
0: ஓ,
1: அது மட்டும் இல்லைங்க, அந்த வெள்ளமே 55 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்குது. அப்ப பொதுநலம் வரணும்னா 55 வருஷம் மறுபடியும் காத்துன்னு இருக்கணும். கட்டுப்பாடே கிடையாது. நாங்களும் பாராட்டுறோம், ஆனா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சுயநலவாதியாக அதுதானே எங்களுக்கு பதிக்குது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, சிட்டுக்குருவி தினம் கொண்டாடுறாங்களாம். எதெல்லாம் காணாம போகுதோ அதுக்கெல்லாம் ஒரு தினம் கொண்டாடுவான் நம்மளு. எப்ப செல்போன் டவரை வச்சு மனுஷன் சுயநலத்துக்கு ஆளாயிட்டானோ அப்பவே அதெல்லாம் போச்சியா? அன்னைக்கெல்லாம் அம்மா சோறு ஒரே பாத்திரத்துல போட்டு பிசைஞ்சு ஒவ்வொரு உருண்டையா எல்லாருக்கும் கொடுப்பா, பொதுநலம் இருந்தது. இப்ப அம்மாவும் சேர்ந்து பாஸ்போர்ட்ல கையேந்தி நின்று கிடக்குது. அப்புறம் எங்க இந்த பொதுநலம் வளரும்? மகாபாரத சொற்பொழிவு பண்ண போறேன் சார். நானே 5 நாளா பண்ணிட்டு இருக்கையா. ஒரு அம்மா வயசான அம்மாவை கூட்டுன்னு முதல்ல உட்காருது. 6வது நாள் பாக்கறேன், பவ்யமா கூட்டு உக்காந்துங்குது. நான் கேட்டேன், உங்க அம்மாவான்னு கேட்டேன். இல்ல இல்ல, எங்க மாமியாருன்னு. பரவாயில்லையம்மா, இப்படி ஒரு பவ்யமா சேவை செய்யற மருமகளை முத முத நான் இன்னைக்குதான் பாக்கறேன்னு. உன் பொதுநலம் வாழ்கன்னு. இல்லையா, மகாபாரதம் கேட்டா நான் உசுர விட்டுருவேன்னு எங்க மாமியார் சொன்னாங்க. நானும் 5 நாளா கூப்பிட்டு வரேன், அது நடக்கலன்னு. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பொதுநலத்தை பார்க்க முடியும்? கொஞ்சம் சொல்லுங்க தயவு செஞ்சு. சார், பஸ்ஸில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துங்கிறேன், ஒரு பொண்ணு ஸ்கூட்டரில் வேகமாக போகுது, கழுத்தில் போட்டுங்கிற துப்பட்டா காற்றுல பறக்குது சார். என் மனசு கேட்கல, மடியே துப்பட்டா துப்பட்டான்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டு துப்பிட்டு போயா என்னையும் கேட்குறேன். அப்ப எனக்கு பொதுநலம் அப்புறம் வரும். எதை சொன்னாலும் குதர்க்கமா பாக்குற சமுதாயத்துல போய் நம்ம என்ன சாதிக்க முடியும்? நம்ம வீட்டு குப்பைய கூட்டிட்டு நம்ம வீட்டை சுத்தமாக்கிட்டு எதிர் வீட்டுல யாரும் பாகாத போது கூட்டிட்டு வர ஆளியா நம்மளாம்? இல்ல அவன் காலையில இருந்து கத்துவான், இவனும் போய் பஞ்சாயத்து பண்ணுவான், அது யாரு செஞ்ச வேலையா இருக்குன்னு தெரியல அப்படின்வான். இந்த மாதிரி ஆலைகளை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறேன் சார். நம்ம வீட்டுல கரண்ட் நின்னு போச்சுனாக்கா பீஸ் போயிட்டு யாராவது பாக்கறான்? தெருவேட்டி பாக்குறான், தெருவே கொடுத்துடா விடுறா. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஆடு வளர்க்கறானே இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுறான், எதுக்கு? அப்புறம் ஆட்டை வெட்டி இலையில போடுறான். எல்லாம் சுயநலம் சார், சுயநலம் சார். உண்மையிலே உலகத்திலேயே சுயநலம் இல்லாத ஒரு ஆத்மா தாயின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு செய்தி நான் நுட்பமா சொல்றேன். தான் மக இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற போது சுதந்திரமா சௌக்கியமா சந்தோஷமா எந்த வேலையும் செய்யாம இருக்கணும்னு நினைக்கிற அதே தாயி தான் வீட்டுக்கு வந்த மருமகளையும் அப்படி வச்சிருக்கணுமா இல்லையா ஐயா? எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறாளே, அங்கதான் சார் சுயநலமே இருக்குது. சுயநலம் இல்லாம எதையுமே பண்ண முடியாது சார். எங்க ஊர்ல ஒருத்தன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்கய்யா, அப்பா நிறைய சொத்து வச்சுட்டு போட்டாரு, சொத்தை ரெண்டா பெருசா அண்ணன் உட்காந்து இருந்தது, அப்பாவது ஒரு ஜோடி செருப்பு. இத என்னடா பண்றது, ஆளு ஒண்ணு எடுத்தா வேலைக்கு ஆகாது. அண்ணன் சொன்னா, பகல் பூரா நான் போட்டுக்கிறேன்டா தம்பி, ராத்திரில நீ போட்டுக்கிடான். சரின்ட்டு அவனும் 2 மாசம் பொறுத்து தம்பிக்காரன் கொண்டாந்து அந்த ஒரு ஜோடி செருப்பையும் அண்ணங்கிட்டே கொடுத்துட்டு நீயே வச்சுக்கண அப்படின்னா, ஏண்டா நான் தூங்கி 2 மாசம் ஆகுதுடான். ஏன்னா அவன் போடுறானே ராத்திரி பூரா போட்டு நடந்துங்கிறான். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கணும் பொதுனால என்னத்த பேசுவான். அவசர உதவிக்கு போற ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணி போறானையா? இந்த மண்ணிலையா சுயநலம் இல்லைன்றீங்க? அந்த காலத்துல எங்க அம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பும் போது டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி கொடுத்து, டேய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் குடுறான்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அப்படி சொல்றது இல்ல, யாருக்கும் கொடுக்காத இருக்குது, நீயே சாப்பிடுன்னா சுயநலத்தை அப்பயே கத்துக்குது சார். அது சார் ஆக்சிடென்ட் ஆனா கூட அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதை விட ஆப்ட பொருளை சுருட்டுற மனிதன் சார் இன்னைக்கு அதிகமா இருக்கிறான்னா நிறைவு செய்கிறேன். வீட்டை பூட்டி சாவியை நாம் தொலைத்து

0: கூட்டுக்கு தண்டனை கொடுக்கிற சமூகம் இது. இது பொதுநலத்தை உணர வாய்ப்பில்லை. பெருகி வருகிற சுயநலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் நாங்களும் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: ஒருவர் ரொம்ப இடங்கள்ல சுயநலத்தை பார்த்து மன நொந்து போனார். இந்த அம்மா என்ன சொல்ல வர்றாரோ தெரியல. வாங்க, தேவதி சுப்பலட்சுமி.
2: புலவர் அவர்கள் ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த உலகத்துல சுயநலமே இல்லாமல் இருக்கக்கூடியது தாய்மை ஒன்றுதான், ஆனால் அது கூட இப்போது மாறிவிட்டதே அப்படின்னு சொல்ல வந்தார். தாயை பத்தி அப்படி சொல்ல முடியுமாங்க? தாயினுடைய மகிழ்ச்சி சமைத்து முடிப்பதில் இல்லை, பிள்ளைகள் அத்தனை பேரும் சாப்பிட்டு முடிப்பதில் தான் இருக்கிறது என்று ஒருத்தர் சொன்னார். ஆனா இவரு அம்மாவையும் மாமியாரையும் ஒரு குழப்பு குழப்பியிருக்கார். எங்க அம்மா தானே எனக்கு அம்மாவா இருக்க முடியும்?
1: ஆமா, அது வாஸ்தவம் தான்.
2: ஆனா இவர் என்ன சொன்னாரு, தான் மகா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தாய் தான் வீட்டுக்கு வர்ற பெண்ணு நல்லா இருக்கணும்னு ஏன் நினைக்கலன்னாரு. அது அம்மா ஒண்ணு மாமியார் ஒண்ணுதானே, சொல்லுங்க அண்ணே சொல்லுங்க. இதுக்கு முன்னால அணி தலைவர் ஐயா பேசினார் இல்லையா, பேசும்போது சொன்னார், இன்றைக்கு வீடுகளில் பெரியோர்களை யாருமே வைத்துக் கொள்வதில்லை, எல்லோரும் கொண்டு முதியோர் இல்லத்தை தானே விட்டுட்டீங்கன்னாரு. நாங்கெல்லாம் அப்படி இல்ல, மாமியார் மாமனார் எல்லாம் வீட்டுலதான் வச்சிருக்கோம், போட்டோல
1: எதுக்காக
2: தெய்வமா வணங்கிட்டு இருக்கோம். நினைவு இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, வெள்ளத்துல மிதந்து அவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிச்ச பிறகும் வந்து இந்த நாட்டுல சுயநலம் தான் பெருகி இருக்குன்னு சொன்னா நன்றி வேண்டாம் ஐயா கொஞ்சமாவது? எப்படி எல்லாம் உதவி ஓடி வந்தது, இவ்வளவையும் அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்துல பொதுநலமே இல்லை என்று இவர் சொல்வதை பார்த்தால் இந்த நாட்டை விட்டு வெளியேறத தவிர வேற வழியே இல்லை.
1: அதை சொல்லமா, அவங்க வந்தவர்கள வழியில் மறிக்கப்பட்டார்கள் பாருங்க, அப்புறம் பறிக்கப்பட்டார்கள் பாருங்க, அதைத்தான் சொல்லி நொந்து போறார் அவரு.
2: அதையும் தாண்டி மனிதம் நின்றதே, அதைத்தான் நாங்க பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், ஐயா அவர்கள் அணி தலைவர் ஐயா அவர்கள் எங்க தெருவுக்கு நாலு நாளைக்கு வந்து கூட்டி சுத்தம் பண்ணவங்க, அத போட்டோ பிடிச்சு சுயநலம் ஆக்கிட்டாங்களே. நாங்க அப்படி இல்லங்க, அதை அப்படி பாக்காதீங்க. சில நல்ல விஷயங்களுக்கு விளம்பரங்கள் தேவைப்படுகிறது. நம்ம நாடு நல்லா இருக்கணும், சுத்தமா சுகாதாரமா இருக்கணுங்கிறதுக்காக விளம்பரப்படுத்தினா அது பொதுநலம் தானே, ஏன் அதை சுயநலமாக நினைக்கணும்? நடுவர் அவர்களே, விபத்து ஏற்பட்டு இருக்கிறது சாலையிலனா எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க சுயநலம்னாரு. ஆனா மனசார யோசித்து பாருங்கள், இன்றைக்கு விபத்து ஏற்பட்டு மூளைச்சாவு ஏற்பட்டவர்களின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்படுகின்றன. ஒரு ஜோதியில் இருந்து பல நூறு ஜோதிகள் சுடர் விடுவதை போல ஒரு உடலில் இருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகளால் பல பேர் உயிர் தழுகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பொதுநலம்? சின்ன பிள்ளைகள் கூட பொதுநலத்தோடு இன்று நடந்து கொள்கிறார்கள். நான் காலையில கல்லூரிக்கு கிளம்பி போறேன், சரியான வெயில், திடீர்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு பெரியவர் மயங்கி சுருண்டு கிடக்குறார். நான் டக்குன்னு பக்கத்துல ஓடிய போய் ஒரு கடையில நாலு இட்லியை கொடுங்க, நான் போய் வாங்கி கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டு ஓடி வரேன். ஒரு சின்ன பையன் நான் உள்ள வந்து பார்க்கும் போது அவரை மடியில தூக்கி வச்சு தான் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து இட்லி எடுத்து ஊட்டிக்கிட்டு இருக்காயா. மத்தியான நம்ம என்ன செய்வோம்னு யோசிக்கல சுயநலம். அந்த குழந்தை தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெரியவருக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. அப்போ பொதுநலத்துக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வேறுபாடு இல்ல. இன்னொன்னு, பொதுநலம் செய்வதற்கு ஏழை பணக்காரர்கள் என்ற வேறுபாடு இல்லை, எல்லோரிடமும் பொதுநலம் இருக்கிறது. சென்ற மாதம் சென்னைக்கு வந்திருந்தப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கோம், போகும்போது நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் சின்ன சின்னதா வச்சு வித்துக்கிட்டே ஏறினார். ஏறி ரெண்டு கொஞ்ச தூரம் போறக்குள்ள அவர் இறங்கும் போது அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு பாருங்களேன், இந்த ரயில் அடுத்து மாம்பழத்திலையும் எழும்பூரிலையும் நின்னு போகும், அங்கே இன்று போலியோ சொட்டு மருந்து கொடுக்கிற தினம், எனவே குழந்தை வைத்திருக்கிற தாய்மார்கள் தவறாமல் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொல்கிறார் என்றால் தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, வருங்கால சன்னதியாவது நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மிகப்பெரிய பொதுநலம் அதுல காணப்படவில்லையா? என் தந்தையின் நினைவு நாளுக்கு கோவிலில் சென்று திதி கொடுப்பதை விட முதியோர் இல்லங்களுக்கு நிதி கொடுப்பதுதான் உண்மையான மரியாதை என்று நாங்கள் மனசார நினைப்பதால் தான் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் பொதுநலம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பெருகி இருக்கிறது. இவர் என்னமோ சொன்னார, டிபன் பாக்ஸ்ல கொடுத்து விடும் போது அம்மா சொல்றாளாம், யாருக்கும் கொடுத்துடாத நீயே சாப்பிடுன்னு. அப்படிலாம் இன்னைக்கு ஒருத்தருமே சொல்றது இல்ல. பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் கொண்டு போற மாணவர்கள் தான் மட்டும் சாப்பிடறது இல்ல, தான் கூட ஏழையாக படிக்கின்ற மாணவன் சாப்பிடாம வருமானம் அவனுக்கு தெரியும். ஆனா அதுக்காக அவன் அப்படி சொல்ல மாட்டான், நீ சாப்பாடு கொண்டு வரல, நீ பாவம் இல்ல, உனக்கு நான் தரேன்லாம் சொல்ல மாட்டான், அது அவன் தன்மானத்துக்கு இழுக்கு. அதனால என்ன சொல்றான், மச்சி அம்மா இன்னைக்கு என்னமோ கொடுத்து இருக்காங்க, வாடா ஏதோ ஸ்பெஷலா இருக்கும் போல இருக்குவா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவான்னு கூப்பிடுவான். ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ள நாலு பேர் கை வச்சு எடுத்து சாப்பிடுறான், நாலு பேருக்கும் வயிறு நிறையாது, நிச்சயமாக மனசு நிறையும் என்றால் அங்கேதான் நம்முடைய பொதுநலம் நிறைந்து வெளிகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாளிதழ்களில் விளம்பரம் வரும் பார்த்திருக்கோம் இல்லையா, ஏழைகள் உயிர் காக்க உதவுங்கள், இல்ல ஏழை மாணவர்கள் கல்விக்காக எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு சிறு விளம்பரத்தை பார்த்தா போதும், போட்டி போட்டு கொண்டு உதவி செய்கிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு பெருகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் வீழும் போது கை தூக்கி விடுகின்ற கரங்களும், நாம் தாழும் போது தோள் கொடுத்து உதவுகின்ற கரங்களும் தான் உண்மையிலேயே தெய்வங்கள். அந்த வடிவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையோடு அறிவித்துக் கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: எவ்வளவு வளர்ந்திருக்கையா பொதுநலம் அப்படின்றத சான்றுகளோட எடுத்து காட்டியிருக்காங்க. இதுக்கு மேல என்னையா வேணும், நியாயமா பேசுற ஆளு பாரதி பாஸ்கர் நிச்சயமா என்ன செய்ய போறாங்க, ஆமையா உள்ளபடியே பொதுநலம் தான் சொன்னாலும் சொல்லிடலாம், சொல்ல முடியாது. வாங்க வாங்க.
3: நடுவர் ஐயா என்ன கூப்பிடுற போது பாரதி பாஸ்கர் நியாயமான ஆளு, ஒருவேளை பொதுநலம் தான் வளர்ந்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் அதைத்தான் செய்ய போறேன். அதனால இந்த கட்சியில் இருந்து கொண்டே அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்றதுன்ற முடிவை
1: எடுத்துட்டேன்.
3: ஆமா, நான் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒன்னும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லையே, உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம ஊர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க, டூ வீலர் ஆம்புலன்ஸ். எனக்குமே முதல்ல புரியல, பாவம் சிக்கி சின்ன பின்னமாகி எலும்பு கிளம்பு முறிஞ்சிருக்கிற ஆள்ல நெட்டுக்குத்தா உட்காத்தி வச்சு டூ வீலர்ல எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அப்புறம் சொல்றாங்க வேன் ஆம்புலன்ஸுக்கு நாம வழி விடுறதே இல்லையா, அதனால டூ வீலர் கார எங்க வேணா எழுந்து எப்படி வேணா போயிருவான்னு டூ வீலர் ஆம்புலன்ஸ கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஆளு சீக்கிரம் கிளம்பி போயிட்டா இனிமே இந்த உலக துன்பங்களில் அவர் ஈடுபட வேண்டாம் என்ற பொது நலத்தினால ஆம்புலன்ஸுக்கு கூட நம்ம வழி விடுறது இல்ல. டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாட்டை எடுத்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல பகிர்ந்துக்கிறாங்களாம், சாப்பாடு நல்லா இல்லைன்னு அப்படித்தான் பண்ணுவான். நீங்க வைக்கிற சாப்பாடு பா உங்க வீட்டுக்காரர் அதான் பண்றாரு, தெரியாதா உங்களுக்கு? குழந்தைகள் உதவி செய்வதை பற்றியே ரேவதி பேசி இருக்கிறார். உண்மை, குழந்தையா இருக்கிற மட்டும் மனசு நல்லா தான் இருக்கு, வளர்ந்தப்புறம் என்ன ஆகுது ரேவதி?
1: அது யாராலமா அப்படி ஆகுது?
3: பொதுநலம் பரவி இருக்கிறது மூணு பேர் அவங்க அணித்தலைவர் அம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன ஆசை பாருங்க, எங்க அணித்தலைவர் அவரோட தெருவை கூட்டி பெருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. தாக்கு ஐயா செஞ்சாரு, அது அவருடைய தெருவை அவரே கூட்டி பெருக்கினாரு. முதல் நாள் செஞ்சாரு, ரெண்டாவது நாள் செஞ்சாரு, மூணாவது நாள் பட்டிமன்றம் கூட்ட முடியல, நாலாவது நாள் பக்கத்து வீட்டுக்காரன் கேக்குறான், என்ன தாக்கு ஐயா வர வர நீங்க சரியாவே தெருவை கூட்டுறது இல்லையே? எவ்வளவு கடமை உணர்ச்சியோட அவர் கேட்டிருக்காரு பாருங்க பக்கத்து வீட்டுக்காரரு. பொதுநலம், பொதுநலம் என்பது சின்ன சின்ன சின்ன திட்டுகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறதே தவிர வளரவில்லை, அதுதான் பிரச்சனை. சில கேள்விகள் எனக்கு, 340 சொச்சம் மருந்துகளை தடை பண்ணிருக்காங்க, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது இல்லை உங்களுக்குன்னு. யுக யுகமா அந்த மருந்து தாயா நாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். 1,00,000 ரூபாய் ரெண்டு தவணை திருப்பி கொடுக்காத ஆளை ரவுண்டு கட்டி அடிக்கிறோம். 9,000 கோடியோட வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்களை எதுவுமே செய்யறது இல்லையே. நாம் எல்லாரும் ஏன் மௌனமாக இருக்கிறோம்? ரெண்டு காரணம். ஒண்ணு, நமக்கு அதுல இருந்து ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்ற எண்ணம், இல்ல எனக்கு ஏன் வம்பு, யாராவது எனக்கு ஆபத்தை விளைவிச்சுட்டா என்ன பண்றதுன்ற பயம், இந்த ரெண்டுமே சுயநலம் தான். குருச்சரண் தாஸ் என்ற அறிஞர் சொன்னார், The violence of the minority and the silence of the majority, this is the problem of our democracy endru sonna. சிறுபான்மையாக இருக்கிறவர்களினுடைய வன்முறை இருக்கிறதே அதை கூட மன்னிக்கலாம், பெரும்பான்மையாக இருக்கிறவர்களினுடைய மௌனம் இருக்கிறதே அதை மன்னிக்கவே முடியாது என்று சொன்னால் பெரும்பான்மையான நாம் ஏன் மௌனமாக இருக்கின்றோம்? இதை போய் பொதுநலம் என்று சொல்லுவதற்கு மூன்று பேர் வருகிறார்கள், அவங்க அனிதலைவி அவங்க பேசுற போது சொன்னாங்க, சிட்டுக்குருவிக்காக தினம் கொண்டாடினார்கள் என்று. ஏன் காட்டிலே வாழ வேண்டிய புலி நாட்டுக்கு வந்து நாம அதை அடிச்சு கொண்டு அதை சாகடிக்கிறோம். அவை வாழ வேண்டிய இடத்தில் எல்லாம் நாம் ஆக்கிரமிப்பு செய்கிற காரணத்தினாலே அதெல்லாம் பாவ நாட்டுக்கு வருது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு விட்டு நாலு ஸ்கூல் பசங்களுக்கு சிட்டுக்குரு வேஷம் போட்டதுனால காட்டு உயிர்களை நாம் காப்பாற்றி விட்டோம் என்ற தியாக பரம்பரைக்கு நம்மை தகுதியானவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குடும்ப உறவுகளிலே கூட நுழைந்து விட்ட சுயநலம். எத்தனை வீடுகள்ல உங்களுக்கு தெரியும், முதல் பையனோ முதல் பொண்ணோ சம்பாதிக்க போனாக்க வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்துடுறா என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு வருஷம் கழிச்சு அம்மா நான் திரும்பி வந்துருட்டுமான்னு கேக்குற போது, அதுக்குள்ள வந்துட்டா எப்படிடா, இப்பதான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் மூணு வருஷமாவது ஆகுமே என்று பதில் சொல்லுகிற பெற்றோர்களே பெருகிவிட்ட ஒரு சமூகத்தில் குடும்ப உறவுகளிலே கூட சுயநலம் வந்துவிட்ட பிறகு சமூக வெளிகளிலே நாம் பொதுநலத்தோடு செயல்படுகிறோம் என்று சொல்லுவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? விபத்து நடக்கிற போது எல்லாரும் போய் காப்பாற்றுகிறார்கள் சொன்னாங்க, பத்து பேர் ஓடி வருவான், உங்களை தூக்க நீங்க நினைப்பீங்க பைக்கு தூக்கிறதுக்கு வந்திருப்பான் சார். அவன் இதுதான் நம்மை சுற்றி நடக்கிற யதார்த்தம். யதார்த்தத்துக்கு திரும்புங்கள் என்று ராஜாவிடம் கோரிக்கை விடுவித்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு
1: விடைபெறுகிறேன். ரொம்ப சுயநலத்தோட பேசியிருக்காங்க. சரி வாங்க ராஜா வாங்க.
4: பாரதி அவர்கள் பேசிய பிறகு வீட்டுக்கு போவதற்கே விருப்பம் இல்லை. எல்லாரும் சுயநலமா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு வீட்டுக்கு போகணும்? வீட்டுல சேர்க்காம முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டானா? அந்த அணியில ரெண்டு வயசான ஆளுங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து வந்தாங்களா முதியோர் இல்லத்துல இருந்து வந்தாங்களா? முதல்ல ஒருத்தர் அப்படி பச்சை சட்டையோட இருக்கிற பாருங்க. பாரதி என்ன பேசினாலும் நான் ஒத்துக்குவேன், ஆனா அவர் குனிஞ்சு கூட்டினாருன்னு சொன்னாங்க பாருங்க, அதை மட்டும் என்னால ஒத்துக்க முன்னேற்ற முடியும். அதுல அவங்க சொல்றாங்க, சாப்பாடு நல்லா இல்லாததுனால பையன் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கறானாம். உங்க சாப்பாடுகளை பத்தி நீங்களே சொல்லலாமா? 9,000 கோடி ஒருத்தர் எடுத்துட்டு அமைதியா போயிட்டாருன்னா அவர் சும்மா போலமா? அங்க போய் வசூல் பண்ணி கொடுக்கறதுக்காக போயிருக்காரு.
1: இன்னைக்கு 4,000 கோடி
4: பாத்தீங்களா, மீதி வந்துருமா? அப்படித்தான் பாக்கணும். 9,000 கோடி கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு. அவர் நடுவுல இருக்கிறார் பாருங்க, அவர் ரொம்ப மோசம். இவர் பஸ்ல போயிருக்காரு, சைடுல ஒரு பொண்ணு டூ வீலர்ல போயிருக்கு, அது துப்பட்டா லேசா இதோ பறந்து இருக்கு. இவர் உடனே பஸ் போற வேகத்துக்கு குனிஞ்சு துப்பட்டா துப்பட்டா நாராம். இதுல எந்த சினிமாலயா பிடிச்சிங்க? 20 ரூபாய் பால் பாக்கெட் 200 ரூபாய்க்கு வித்தது எனக்கு தான் தெரியும்னு புலவர் சொல்றாரு. வித்தவரே இவர் தான். ஏன்னா அவர் தான் சொன்னார் வித்தது எனக்கு தான் தெரியும், நீங்க தப்பு பண்ணிட்டு ஊர் சரியில்லைன்றது. இலைய வெட்டி ஆட்டுக்கு போட்டானா, ஆட்டை வெட்டி இலையில போட்டானா, என்ன தப்பு? அவன் அன்னதானம் பண்ணிருப்பான், நிறைய தாக்கையா வந்து தொண்டு செய்வதற்கு எதற்கு விளம்பரம் அப்படின்னு கேட்கிறாரு. விளம்பரம் இல்லைன்னா நம்புவானா? நம்ம வீட்டுல விளம்பரம் வைக்கிறது இல்லையா, நான் இன்னார் ஏசு ராஜா நான் வீட்டு வாசல வைக்கிறேன்னா இல்லையா, அது மாதிரி தான் விளம்பரம். அப்பதான் 4 பேருக்கு தெரியும், இல்லாட்டி உங்களை மாதிரி ஆளு ஒண்ணுமே செய்யலன்னு வந்து பேசுவீங்க. அதுக்காக அப்பப்ப நாங்க அங்கங்க ஸ்டிக்கருக்கு ஒட்டி அனுப்புவோம். ஸ்டிக்கர் நல்லது நம்ம விளம்பரத்துல, கரை நல்லதுனா மட்டும் சிரிக்கிறீங்க, ஸ்டிக்கர் நல்லதுனா சிரிக்க மாட்டீங்களா? இப்ப பாரதி மேடம் இவ்வளவு தூரம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்களே, எதுக்காக? தேசம் நல்லா இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் பேசினார்களே தவிர அதுலயே பொதுநலம் பொங்கி வழிகிறது. நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், நடிகர் பார்த்திபன் போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்திருக்கிறார். சென்னையில் சாலையோரம் படுத்திருக்கிற குழந்தைகள் காணாமல் போகிறார்கள், இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலையோரம் படுத்திருக்கிற குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி கூட இந்த தேசத்தில் வருத்தப்பட ஆட்கள் இருக்கிற வரை பொதுநலம் எப்படி குறையும்? குன்னம்னு ஒரு தொகுதி பெரம்பலூர் பக்கம், அதுல ஒரு எம்எல்ஏ அவர் ஒரு முறை தொகுதிக்கு போயிருக்கிறார். அங்க போனப்போ ஒரு 7வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி அவர் கார்ல ஏறும்போது வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா எங்க ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊரு, அங்க வந்து ஒரு நூலகம் சரியா இல்ல, நீங்க எம்எல்ஏ நிதியில இருந்து ஒரு நூலகம் கட்டி கொடுத்தா படிக்கிற பிள்ளைகளா படிச்சுக்குவோம். சொன்ன உடனே அந்த பெரிய மனுஷன், அவர் ஒரு எம்எல்ஏ, ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்லுதுன்னு அவர் கண்டுக்காம போயிட்டாரு, சரி பரவாயில்லன்னு. ஆனால் 1.5 ஆண்டுகளுக்குள்ள அவர் சொந்த எம்எல்ஏ நிதியில அங்க ஒரு நூலகம் கட்டி இருக்கிறார். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க செய்ய வேண்டியதான். ஆனா அதுல பெயர் பலகைய அந்த பொண்ணு செம்பருத்தி பேர்ல போட்டு இந்த நூலகத்தை திறந்தவர் செம்பருத்தின்னு போட்டிருக்கார் எல்லா பத்திரிகையிலும். ஒரு சின்ன பொண்ணு, சரி இது பரவாயில்ல, நம்ம ஊர்ல நடந்தது. பக்கத்துல ஒரு மாநிலம் கேரளா, அங்க உம்மன் சாண்டின்னு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, ஒரு பள்ளிக்கூட சார்ந்த நிகழ்ச்சிக்கு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற சிவானின்னு ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, உம்மன் சாண்டி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கு.
1: அந்த ஊர்ல
4: அவர் ஒரு தடவை திரும்பல, உடனே 2வது தடவை உம்மன் சாண்டி அப்படின்னு சத்தமா கூப்பிட்டுருக்கு. நம்ம ஊரா இருந்த போலி போட்டிருப்பாங்க. அந்த பெரிய மனுஷன் திரும்பி வந்து, இந்த பாப்பா கூப்பிடுது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த சின்ன குழந்தை போய், எனக்கு ஒண்ணு வேண்டாம், என் கிளாஸ்ல அமலகிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப ஏழை, அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு கூட வீடு இல்லை, நீங்க தான் எல்லாருக்கும் உதவி செய்வீங்களாமே, செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, என்ன 6 வயசு இருக்குமா, ஆனா அந்த குழந்தைக்கு தனக்கு ஏதாவது வேண்டும் என்று, அவர் பெரியவர் என்று தெரியவில்லை, அவர் கையில் இந்த நாடு இருக்கிறது என்ற அச்சமும் இல்லை, ஆனால் அவரிடம் சொன்னால் தன் நண்பனுக்கு ஏதாவது நடக்கும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. சொன்ன உடனே அவரும் அந்த சின்ன குழந்தை தான் சொல்லுதுன்னு இல்லாம அவங்க ஸ்கூல் டீச்சரை கூப்பிட்டு இவ சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி உடனே அந்த இடத்துல 3 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணாராம். ஏஆர் ரஹ்மான் அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே சன்ஷைன் அப்படின்னு ஒரு சின்ன குடுவை வச்சு, யாரெல்லாம் அங்க கூப்பிட்டு அவர் மியூசிக் சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா, சைக்கிள்ல டீ வச்சு விக்கிற ஒருத்தரோட பையன், தெருவில் அயன் பண்ற ஒரு ஆளோட பையன், இது மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு இலவசமாக அந்த பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு இசைக்கலைஞர்களை அழைத்து கொண்டு வந்து இதுவரை அவர்கள் பார்த்திராத காஸ்ட்லியான இசைக்கருவிகளை இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆஸ்கர் உயரத்தை தொட்ட ஒரு மனிதனால் தன் தெருவை நேசிக்க முடிகிறது என்றார். உங்களால் ஏன் முடியாது, முடியும் என்பதை தானே எங்க சொல்றோம், இது எல்லாம் நடக்கிற விஷயம். இது இன்னும் ஒரே ஒரு செய்தி, கோயம்புத்தூர்ல சிறுவாணின்னு ஒரு அணைக்கட்டு இருக்கு, அதை சுத்தி நிறைய மலை கிராமங்கள் இருக்கு, மலை கிராமங்கள்ல இருந்து தள்ளி போய் படிச்சுட்டு வர்றோம், சின்ன சின்ன குழந்தைங்க படிக்கதான். இந்த கோயம்புத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கிராமங்கள்ல இருக்கிற பிள்ளைகளெல்லாம், படிக்கிற பிள்ளைகளெல்லாம் போய் பார்த்து ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி அவங்க கான்ட்ரிபியூஷனா முதல் டெபாசிட்டா ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைக்கும். தன்னுடைய குறைவான வருமானத்தில் கூட எங்கோ இருக்கிற ஏழைகளுக்கு, எங்கோ இருக்கிற வசதியற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவரை, இந்த தேசத்திலே பொதுநலம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாட்டில் நடக்கிற நல்லதையும் பாருங்க, நல்லதை பார்க்க பார்க்க நல்லவர்களாவோம், பொதுநலம் பெருகி இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் எல்லாரும் ஆதங்கப்படுவது பார்த்த பிறகு இன்னும் பெருகும். வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.
1: பெரியோர்களே, உள்ளபடியே இந்த கட்சி பேசுற போது கேட்க நமக்குமே கொஞ்சம் உடன்பாடுதான் அப்படின்னு தோணுதுல்ல. ஆனா அதே நேரத்துல இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு பொதுநலம் பெருகி இருக்கிறது என்று சொல்லுவதில் எத்தனை உதாரணங்கள், எத்தனை சான்றுகள். உண்மையாதான் இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பெருகி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலும் நாட்டுக்குள்ள எத்தனை பள்ளிக்கூடங்கள், ரொம்ப எளிய பள்ளிக்கூடங்கள், ஏழைகளுக்கான பள்ளிக்கூடங்கள், ஆனா நல்ல கல்வி, ஆனா கட்டுப்பாடு. அநேக இடங்கள்ல அந்த கட்டுப்பாட்டுக்கே பயப்படுறாங்க. நிறைய இடங்கள் இருக்கு, ஆனா வெகு வேகமாக குக்கிராமங்கள் வரை பரவி கொண்டிருக்கின்ற கல்வி கூடங்கள் என்னவாக இருக்கு, அதைத்தான் இந்த பக்கத்துல பிடிக்கிறாங்க. திருச்சி பக்கத்துல நாடோடிகளாக அலைகிற சகோதரிகள், சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சகோதரர்கள் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளை படிச்சுட்டா, ஒரு பிள்ளை படிச்சு முடிச்ச ஒரு பாடு பேட்டி கேக்குறாங்க, என்னமா செய்ய போற அப்படின்னு. வீட்டி படிச்சிருக்கிறேன், ஆனா நான் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணேன், இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் போய் வேலைக்கு போய் என் குடும்பம்னு ஒண்ணு உருவாக்குறத விட நான் இப்படியே வாழ்ந்து என் சமுதாய மக்களை முன்னேற்றுவிக்கணும், அவர்களுக்கு கல்வி கொடுக்கணும், கல்வி இல்லாமல் இருக்கின்ற இந்த மக்களை முன்னேற்றுவிக்கணும். ஏன்னா எங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணை சேர்ந்த மக்கள், அவர்கள் மரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை தானே அவள் தன் சமூகத்துக்கு அர்ப்பணம் செய்து விட்டாள் பாருங்க. அப்படியே இருக்கு, எல்லா நிலைகளையும் பார்த்தா எல்லாத்துக்கும் விலை போட்டாச்சுன்னு சொன்னா இனிமே போய் இந்த மண்ணில் நீங்க பொது நலத்தை சொல்லிக் கொடுக்கறதுன்றது இருக்கு பார்த்தீங்களா, சொல்லிக் கொடுப்பதே இனிமே நகைச்சுவை காட்சியாக போயிடும். என்னங்க இவங்க இந்த மனுஷங்க இவ்வளவு உயர்ந்து பேசியிருக்காருங்களே, இதுல ஒண்ணுமே உண்மை இல்லைங்களா அப்படின்னு கேட்டா இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்குதையாது. ஆனா என்னவாக இருக்குதுன்னா, பொது நலம் இந்த மண்ணிலே மெல்ல மெல்ல இப்பதான் குறுஞ்செடியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சுயநலம் இருக்க அடர்ந்த காடாக, திக்கு திசை தெரியாத காடாக நம்முடைய மண்ணிலே அடர்ந்து கிடக்கு. எங்கு பார்த்தாலும் இருட்டாக கிடக்கிற இந்த வேளையிலே ஏதோ அங்குமிங்குமாக ஒன்றிரண்டு குறுஞ்செடிகள் தழைத்து வருகிறதை பார்க்கிற பொழுது, ஓ இவை நாளை பெருமரமாகி விடும் அல்லவா என்று மனசுல தோணுது. மரமான பிறகு அது என்னவாக ஆகும் என்றுதானே எங்களுக்கு ஐயமாக. அதனால பெரியோர்களே, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பொது நலத்தை விட சுயநலம்தான் அரசியல், கல்வி, சமயம் பணிகள் அத்தனையிலும் பரவி கிடப்பதனாலே நிச்சயமாக இங்கே சுயநலம்தான் பரவி கிடக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வருத்தத்தோடு நன்றி.
5: இதுவரை நீங்கள் கேட்ட பட்டிமன்றமானது சுயநலமா பொதுநலமா என்று அதிகம் பெருகி வருவது. அடுத்து இடம்பெறுகிறது புருஷன் பேச்சை எந்த மனைவி கேட்கிறார்கள் என்ற தலைப்பிலே பட்டிமன்றம் இடம்பெறுகிறது. இதோ
6: நாலு பேரும் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு தான் இருக்கான், என்ன பேசணும்னு, என்ன பாடணும்னு, என்ன நடிக்கணும்னு பேப்பர்ல எழுதுறீங்களா இல்லையா? முதல் கேள்விய பயங்கரமான கேள்வியை கேட்டார், கையெழுத்து பயிற்சி. இந்த இவங்களுக்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் வகுப்புல கொடுப்பாங்க, ஃபோர் ரூல் டூ ரூல். டூ ரூல் வந்து தமிழ் எழுதி கையெழுத்து எழுதி எழுதி எழுதி டெய்லி ஒரு பக்கம் முழுமை எழுதிட்டு வரணும். ஃபோர் ரூல்டு ஆங்கிலம், அதில் கோர்சிவ் ரைட்டிங் எழுதி எழுதி பழகணும், அச்சு காப்பி அதுக்கு பேர். அதெல்லாம் இன்றைக்கி எழுதி பழகி நம்முடைய எழுத்தை திருத்தணும். கையெழுத்து எவ்வளோ முக்கியம், சில டாக்டர்கள்லாம் என்ன எழுதுறாங்கன்னே கண்டே பிடிக்க முடியாது, எவ்வளவு கிறுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவர் சிறந்த டாக்டர்னு அர்த்தம். அழகாக எழுதிட்டாருன்னா இந்தாலும் எதுக்கு டாக்டர் படித்தாரு, எழுத்து இவ்வளவு அழகாக எழுதிக்கிட்டிருக்காரு, சரியாக படிக்காமட்டார் போல இருக்குமே, கிறுக்கிற மாதிரி எழுதுறவர் தான் டாக்டர். ஒரு அம்மா ஒரு அட்ரஸ் காயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கிளவியை ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்குது, இந்த அட்ரஸ் எங்கன்னு பார்த்து சொல்லுங்கப்பா, இந்த எழுத்து என்னன்னே புரியல, கம்பளி பூச்சி மாதிரி எழுதியிருக்காரு, இது எந்த வீடுன்னு தெரிலப்பா, எழுத்து புரியலன்னு இருக்கான். ஒவ்வொருத்தர்கிட்டையா கேட்டுட்டு கடுப்பாயிருச்சு, ஒருத்தன் சொல்லியிருக்கான், இந்த எழுத்து புரியணும்னா மெடிக்கல் ஸ்டோர்கார் இருக்கார்ல, அவரு தான் டாக்டர், எவ்வளவு கிறுக்குனாலும் மாத்திரை எடுத்து கொடுத்துருவாரு, அதனால அவர்கிட்ட போய் காட்டு அவர் எந்த அட்ரஸ்ன்னு சொல்லிடுவாருன்ட்டு அந்த பாட்டி மெடிக்கல் ஸ்டோர்காரன்ட்ட போய் கொடுத்து, சாமே எங்கன்னு சொல்லுப்பா. அவன் அதை பார்த்துட்டு அஞ்சு மாத்திரை எடுத்து கையில் கொடுத்துட்டான், யோ என் மகன் வீட்டு விலாசத்தை காமிச்சா மாத்திரையை கொடுத்துட்டு போகிறானே அப்படின்னு அழுதுச்சு அந்த அம்மா. எழுத்து ஒரு மனிதனுக்கு அவ்வளவு முக்கியம். வள்ளுவர் என்ற அந்த நமது தெய்வ புலவன் திருக்குறளை எழுதி வைத்ததால் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த திருக்குறளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். வாய் வழியாக சொல்லப்பட்டதல்ல, இசையால் சொல்லப்பட்டதல்ல, எழுத்தால் எழுதப்பட்டது. அதனாலதான் அருமையாக பேசியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும், பேச்சு அப்படிங்கிற அணிக்கு உங்கள் பலத்த கரவழியோடு எங்கள் அருமை சகோதரி முனைவர் வேதனாயுது. திண்டுக்கல் லியோன் அந்த ஆளுக்கு நம்ம எதுக்குடா கைதட்டின, நம்ம திருவள்ளூர்ல அவங்க அந்த ஊருக்காரங்க. இருந்தாலும் அந்த ஊர் பாசத்துல நீங்கள் கைதட்டுவது உண்மையிலே உங்க ஊருக்காரங்களை நீங்க ஆதரிக்கிறீங்க பாத்தீங்களாமா, உண்மையிலே செட்டப் தான்.
2: நடுவர் அவர்களே எவ்வளவு அழகா கையை தட்டி எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா. அடேங்க அப்பா, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா புட்டு, சிவகாசினா வேட்டு, பாண்டிச்சேரினா மில்லி, மதுரைனா மல்லி, எங்கள் திருவள்ளூர் மாவட்ட ரசிக பெருமக்கள் தான் எப்பவுமே கில்லி நடுவர் அவர்களே.
6: என்னமா டி ராஜேந்தர் பாணியில அடி நொறுக்கிட்டீங்களே. ஏ அப்பா, மதுரைனா மல்லி, ரசிப்பதில் எங்கள் திருவள்ளூர் மக்கள் கில்லி. உண்மையிலே டி ராஜேந்தர் தான் இந்த ஃபார்முலாவே கண்டுபிடிச்சார். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, சிவத்துல ஓடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கில்லி, குளத்துல பூக்கிறது அள்ளி, செத்தா எரிக்கிறது கொல்லி. ஆ தண்டனக்கா, ஆ தனக்குனாக்கா, டில்லிக்கும் கில்லிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, கொல்லிக்கும் பள்ளிக்கும் ஏதாவது சம்பந்தம். ஆனா அவரு சொன்னா மட்டும் அவ்வளவு நல்லா இருக்கான். நம்ம ஆசிரியர் கோச்சிக்க கூடாது, இவர் பேரை வச்சு ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு. என் பேரு பூசு, டே தாஸ், நீ க்ளோஸ் அப்படிம்பாரு. நீ பேசுங்கம்மா, டி ராஜேந்திர பத்தி பேசுறா பேசிட்டே இருக்கலாம்.
2: நடுவர்களே அருமையான தலைப்பு, நல்ல மகிழ்வான வாழ்க்கைக்கு பேச்சு தேவையா, எழுத்து தேவையா, நடிப்பு தேவையா, பாட்டு தேவையா, இதானே ஐயா பிரச்சனை? இவங்க மூணு பேருக்கு என்ன பிரச்சனை? சட்டையை பாத்தீங்களா, சிலுக்கு மாதிரி சட்டை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு பாருங்க. நடுவரவர்களே வந்து பேச்சு எழுத்து எழுத்துன்னு வந்து பேசிட்டு போனாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, ஒரு புத்தகம் படிக்கிறேன்னு சொன்னா அந்த புத்தகத்துல உனக்கு ஆர்வம் இல்லைன்னா அந்த புத்தகத்தை தூக்கி தூர வச்சிடலாம். ஒருத்தர் நடிப்பு உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா சேனலை மாத்திட்டு வேற மாத்திக்கலாம். அடுத்து பாடல் பிடிக்கலன்னு சொன்னா இந்த பாடலை மாத்திடலாம். ஆனால் பேச்சு என்பது 100,000 பேரை தன்னுடைய கைக்குள்ளே கட்டி போட வைப்பதுதான் பேச்சு. நடுவரவர்களே இங்க படித்தவர்களும் பாமரவர்களும் இவ்வளவு பேர் அன்பு ரசிகர் கூட்டம் கூடி இருக்குன்னா எதுக்காக? விஜயகுமார் எழுத்துன்னு பேசுறாரு அதுக்காகவா, தேவராஜன் சார் பாட்டு பாட வந்திருக்காரு அதுக்காகவா, நம்ம இனியவன் சார் நடிப்புன்னு பேச வந்திருக்காரு அதுக்காகவா, நம்ம நடுவர் திண்டுக்கல் லியோனி ஐயா ஐயா பேசுறாருன்றதுக்காக தாங்க ஐயா வந்திருக்காங்க.
6: ஒவ்வொருத்தரும் என்னை அக்கக்கா பிக்கிறாங்க, லியோனி பாயிண்டை எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு இவரு, லியோனி தன் கருத்துக்களை பேசுகிறார் அப்படின்னு அவங்க.
2: நடுவர்களே காலத்தை வென்று மக்கள் மனதிலே நிற்கக்கூடியது எது என்று சொன்னால் அதுதாங்க பேச்சு. யோசித்து பாருங்க, உலக வரலாற்றிலேயே தன் தொண்டர்களை பார்த்து தம்பி என்று சொன்ன ஒரு மா தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடுவரவர்களே, பாராளுமன்றத்திலே ஜிப்பாக்களுக்கு மரியாதை கிடைக்காத பட்சத்திலே ஜிப்பாக்களுக்கும் மரியாதை உண்டு என்று இந்த உலகத்திற்கு உரக்க சொன்னவர் தான் எங்களுடைய பேரறிஞர் அண்ணா என்று சொன்னார். அவருடைய பேச்சு இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா இல்லீங்களா? யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. அவர் முதல்வரா இருந்த காலகட்டத்திலே பேருந்திலே ஒரு திருக்குறளை எழுதி போட்டாருங்க. அவர் பிள்ளை சரியா சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கல, யாகாவராயினும் அதுக்கு என்ன பாட்டு பாருங்க, பாஸ்வேர்டை வச்சு ஒரு குறளை மாத்தி எழுதுறாங்கன்னு சொன்னா அவங்க எழுத்து எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. ஆனா நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேருந்திலே ஒரு குறளை எழுதி போட்டார், யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு அந்த குறளை எழுதி போட்ட பிறகு அந்த பேருந்திலே மதிப்பு மிகு காங்கிரஸ் உறுப்பினர் அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர் பாராளுமன்றத்திலே வந்து கேட்கிறார். என்ன தெரியுமா கேட்கிறாரு, ஏப்பா இந்த குறளை நீங்க எழுதி போட்டிருக்கீங்களே, இந்த குறள் அந்த பேருந்திலே பயணிப்பவர்களுக்கா, அந்த குறள் ஓட்டுநருக்கா, அந்த குறள் இல்ல பரிசோதகர்களுக்கா என்று கேட்ட பொழுது பேரறிஞர் அண்ணா அந்த சபையிலே எழுந்து நின்று நாக்கு உள்ள அனைவருக்குமே இந்த குறள் பொருந்தும் என்று சொன்னார் என்று சொன்னார். அதுதான் நடுவரவர்களே பேச்சு. யோசித்து பாருங்க, கிருஷ்ணர் பிறந்தார், இந்துக்களாக நிறைய பேர் மாறினார்கள், இயேசு கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், நபிகள் நாயகம் பிறந்தார், இஸ்லாமியர்களாக மாறினார்கள், ஆனால் அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் பிறந்தார்கள், இந்த மண்ணிலே எல்லோரும் மனிதர்களாக மாறினார்கள் என்று
3: என்று சொன்னார். பேச்சுதான நடுவர் அவர்களே, யோசித்து பாருங்க. வந்து பாடலுக்காக தேவகோட்டராஜன் சார் வந்து உட்கார்ந்து இருக்கார். இன்னைக்கு பாடல் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு பாருங்க நடுவர் அவர்களே, இந்த பாட்டை நான் பாடினா நாளையில இருந்து எந்த ஹெட் மாஸ்டரும் பைக் எடுத்துட்டு போக மாட்டார். ஐயா
6: பாடுங்கம்மா, காதல கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
3: ஒரு பாட்டு கேளுங்க. நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது அட்டைய போட்டவன், நான் ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது போர்டு போட்டவன், ஆறு மாசம் சென்ட்ரல் ஜெயில டென்ட் போட்டவன், ஹெட் மாஸ்டர் பைக்க திருடி எடைக்கு போட்டவன். இந்த பாட்டை கேட்டா எந்த ஹெட் மாஸ்டர் ஆகுது பள்ளிக்கூடத்துக்கு பைக் எடுத்துட்டு போவாங்களா?
6: இதை விட பிள்ளையார்ட்ட ஒரு பெட்டிஷன் போட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க, பாத்துருக்கீங்களா? பள்ளிக்கூடம் போகாம பரீட்சை எழுதாம, பரீட்சை எழுதாம நாங்க பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரு, அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும். பிள்ளையாரு அப்புறானியா உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் நான் பரீட்சை எழுதாம பாஸ் ஆகிறதுக்கு உனக்கு எத்தனை தேங்கான்னு, இதுவரைக்கும் லஞ்சமே வாங்காத விநாயகர்கிட்ட லஞ்சம் கொடுக்குறான் பாருங்க.
3: அதே பையன் ஒரு பாட்டு எழுதியிருக்க நடுவர்களே. அரியர் என்னும் தூது வந்தது, அது கொரியர் என்னும் வடிவில் வந்தது, பாசாக நான் நினைத்தது இன்று ஃபெயிலாக மாறிவிட்டது, எக்ஸாமே போ போ. இப்படி எல்லாம் பாட்ட பாடனா பிள்ளைங்க உருப்பிடுவாங்களா நடுவர்களே? யோசித்து பாருங்க. திருமணம் எதுக்கு பண்றோம் ஐயா? எதுக்கு பண்றோம் திருமணம்?
6: ஏமா நீ வேற, திருமணம் நல்லபடியா வாழ்றதுக்காக பண்றான்.
3: ஆமா,
6: ஏன்னா இப்ப நான் ரொம்ப கொடுமையான சூழ்நிலையில இருக்கேன். எங்க வீட்டுக்காரமா உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திருமணம் என்பது மகிழ்ச்சிக்காகவும் வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெறுவதற்காகவும் தான் திருமணம் செய்கிறார்கள்.
3: அப்படித்தான் ஊர்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது உண்மை. திருமணம் எதுக்கு பண்றோம்? மனைவி பேச்ச கணவன் கேட்கணும், கணவன் பேச்ச மனைவி கேட்கணும், கேக்குறாங்களா? இருந்தாலும் நம்ம வண்டியை ஓட்டிட்டு போறோமா இல்லையா நடுவர் அவர்களே? யோசிச்சு பாருங்க. நம்மால எல்லாமே கார்த்திகை மாசானா மாலை போடுறாங்க ஐயப்ப சாமி மாலைக்கு. எதுக்கு போடுறாங்க நடுவர் அவர்களே? ஏன் போடுறாங்க தெரியுமா? வீட்டுல மரியாதையே கிடையாது. மாலை போட்டாத்தான் வாங்க சாமி, வந்து உட்காருங்க சாமி, டிஃபன் சாப்பிடுறீங்களா சாமி, காபி சாப்பிடுறீங்களா சாமின்னு ஏக போக மரியாதை. வாடா போடான்னு பேசிட்டு இருந்த கணவன சாமி சாமி சாமின்னு அந்த காதுல கேக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா அந்த கணவனுக்கு இருக்கு நடுவர் அவர்களே. இதுதான் பேச்சோட அற்புதம். யோசித்து பாருங்க. கல்யாணம் ஆன புதுசுல நம்மாலு ஐயா, கல்யாணம் ஆன புதுசுல அந்த புது பொண்டாட்டி ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுக்குது நம்மாலு. சா, ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுக்குது பாத்தியா, எவ்வளவு அருமையா இருக்கு, எவ்வளவு அருமையா இருக்கு. கல்யாணம் ஒரு 4 வருஷம் ஆகட்டுமே, நம்மளுக்கு தலைவலி வருது, அம்மா தைலம் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. ஒரு தலைவலியே தலைவலி மாத்திரம் எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா நடுவர் அவர்களே? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் நடுவர் அவர்களே. வார்த்தைகளில் தான் வாழ்க்கையே இருக்கிறது நடுவர் அவர்களே. அந்த பேச்சு தானங்க அழகு. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தங்கம் வாங்கி தர புருஷனைத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தப்பு தப்பா யோசிக்கிறாங்க. அது உண்மை கிடையாது நடுவர் அவர்களே. தங்கம் வாங்கி தர புருஷனை விட தங்கமே கூப்பிடுற புருஷனைதான் எனக்கு எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு சொன்னா பேச்சு எவ்வளவு சுவைங்க.
6: எவ்வளவு அசந்து போய் கைதட்டுறாங்க பாத்தீங்களா? அடையாப்பா, தங்கமேன்னு ஒரு நாளைக்கு 20 தடவை கூப்பிட்டு அந்த வார்த்தையை போய் அடகு வச்சா 5000 ரூபா கொடுப்பானா அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த அப்படியே சரி வேதநாயகி தட்டி விடுவான் அப்படின்னு தட்டுறாங்க.
3: யோசித்து பாருங்க நடுவர்களே. ஒரு மனைவி பேரு ஜெயலட்சுமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கூப்பிடுவீங்க? ஜெயலட்சுமி அப்படின்னா திருமொழி செய்ய ஓடி போயிடுவான். எப்படி கூப்பிடணும் ஜெயலட்சுமி? அந்த பேச்சு சந்தோஷம் எவ்வளவு மகிழ்ச்சி தருது பாருங்க நடுவர்களே. ஜெயா ஜெயா குட்டி ஜெயா ஜூச்சு ஜூ அப்படின்னா ஓடி வரும். அழகு இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க.
6: எவ்வளவு நாளைக்குமா இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும்
3: நடுவர்களே? வாழ்க்கையில பேச்சுன்றது ரொம்ப முக்கியங்க. யோசித்து பாருங்க. வார்த்தையில ஒரு ஒரே ஒரு விஷயம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம சீனிவாசன் ஹோட்டலுக்கு நான் போன வாரம் போனோம் நடுவர் அவர்களே,
7: சீனிவாச ஹோட்டல் வேணாம், சிவகங்கை ரைட்டு. அடுத்து நான் போனோம் சிவகங்கையில ஒரு ஹோட்டலுக்கு போன நடுவர்கள் நாங்க எல்லாரும் போனங்க. அந்த சர்வர் தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்தார். வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்னப்பா இருக்க சாப்பிட என்ன இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நாங்க என்ன தெரியுமா கூப்பிட்டோம், தம்பி நீ எந்த ஊர் தம்பி, எங்கிருந்து வர, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, ஏன் தம்பி நீ படிக்காம இங்க வந்து வேலை செய்யற அப்படின்னு கேட்டோம். இல்லக்கா குடும்ப சூழல் இது மாதிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், தம்பி ரெண்டு இட்லி எடுத்துனுவாப்பா அப்படின்னு. அந்த தம்பி என் காதுல வந்து சொல்லிச்சு, அக்கா இட்லி அது நேத்து சுட்ட இட்லிக்கா, வேற எதுனாக்கா ஆர்டர் பண்ண. பேச்சுதான் நடுவர்களே, பேச்சுதான். இன்னைக்கு எத்தனை பேர் கடன் கொடுத்துட்டு எவ்வளவு அப்பாவியா உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா நடுவர்களே. ஒருத்தர் எங்க வீட்டு பக்கத்துல 5000 ரூபாய் கடன் கேட்டு காலில் விழுந்தான். நான் கேட்டேன், என்ன டே வெக்கமா இல்ல உனக்கு, 5000 ரூபாய் கேட்டு அவன் காலில் விழுறியடான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பார்த்து சொன்னான், நானாச்சும் ஒரு முறை தான் வாங்கினேன் விழுந்தேன், இவன் திருப்பி வாங்கறதுக்கு இவன் எத்தனை முறை காலில் வந்து விழுறான் பாரு அப்படின்னா. அந்த பேச்சு சாமர்த்தியம் சாதாரணமான கிடையாது நடுவர் அவர்களே. நிறைவா நான் ஒரு விஷயத்த சொல்லி நான் இப்படி முடிக்கிறேங்க. ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு தன்னுடைய குழந்தைகளோடு இல்லாத ஒரு பெரியவர் அந்த மருத்துவமனைக்கு போறாருங்க. டாக்டர் பார்த்து கேட்கிறாருங்க, உங்க கூட யாராச்சும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த பெரியவர்களுடைய மௌனம் இருக்கு பாத்தீங்களாங்க, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வழி நடுவர் அவர்களே. இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அம்மாவை திட்டிட்டு வந்திருப்பாங்க, அம்மா கூட சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு நீங்க நேரா போய் உங்க அம்மா கிட்ட, அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் பேசுறதெல்லாம் தப்புமான்னு சொல்லி பாருங்க. அப்படியே அந்த அம்மா ஓடி வந்து உங்களை கட்டி தழுவும் என்று சொன்னால் அந்த பேச்சுதான் இந்த உலகத்திலே அழகு என்று சொன்னால். நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, சுனாமி வந்துச்சுங்க, சுனாமியில கடலூர்ல விவேக் ஓபராய் அப்படிங்கிற ஒரு ஓடி வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. அப்ப அங்க இருக்கிற பத்திரிகையாளர் பார்த்து கேக்குறாரு, ஏப்பா இங்க இருக்கிறவங்க யாருமே வரல, நீ மட்டும் ஏயா ஓடி வந்து உதவி செய்யறன்னு கேக்குறப்ப அந்த விவேக் ஓபரா என்ன தெரியுமா சொன்னாரு, என் தந்தை மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர், என் தாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதனால தாயா நான் ஓடி வந்து உதவி செய்யறேன்னு சொன்னா அந்த உதவியினுடைய இறுக்கமும் பாசமும் எதால் வந்ததுன்னு சொன்னா அவருடைய தாயாலதான் வந்துச்சு நடுவர் அவர்களே. ஒரே ஒரு விஷயம் தான் நடுவர் முடிச்சிடலாங்களா, ஒரே ஒரு விஷயம் தாங்க, 2 வயசுல ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்குது அப்படிதானங்க, 2 வயசுல அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. இத்தனை வயசாகியும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நிறைவான மகிழ்ச்சிக்கு காரணம் பேச்சே பேச்சே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
6: ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க, உடனே அரசாங்கம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை அப்படித்தான் நடத்துறாங்களே ஒழிய, யாராவது எதுவும் எழுதி கொடுத்து பெட்டிஷன்லாம் வாங்கினாலும் பேச்சுவார்த்தை நடக்கணும், அதுக்கு பேர் பேச்சுவார்த்தை. அந்த அது எல்லா இடத்துலையும் நடக்கும். ஒரு நல்ல பேச்சு பேச மாட்டேங்கிறாரு இவர் போற இடத்துல பேச்சு. வீட்டில் ஒரு 3 வகையான பெண்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து வீட்டுக்காரரை கூப்பிட்டா கோபமாகவே பேசுவாங்க, சத்தம் போட்டு பேசுவாங்க, இந்தடி காப்பி என்ன காப்பி சும்மா காப்பி காப்பி காப்பின்னுட்டு இப்பதானே போட்டு கொடுத்தேன். இது ஒரு டைப்பு. ரெண்டாவது ஒரு டைப் இருப்பாங்க, காப்பி கொண்டு வாப்பா காப்பி பார்த்துக்கொண்டு என்னடி சொல்ற, இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா, என்ன சொல்றாங்கன்னே புரியாம காப்பி போடுறேங்கிறியா இல்ல இல்லைங்கிறியா, வாய்க்குள்ளேயே முனகிறது ரெண்டாவது கேரக்டர். 3வது ஒரு கேரக்டர் இருக்கான், உனக்கு எல்லாம் அறிவே இல்லடி காப்பியா போட்டு கொண்டு வாடி அப்படின்னு கத்துனா, கேட்டு இருக்கேன் பதில் பேச, வாய திறந்த பேசுறிய. இதுதான் ரொம்ப டேஞ்சரான கேரக்டர், புருஷனை எந்த நேரம் வேணாலும் விச வச்சு கொண்டு இந்த 3வது கேரக்டர். இதுதான் ஊம ஊரக்கெடுக்கும் பெருச்சாலி பேரக்கெடுக்கும், கலகலப்பா பேசுறாங்க பாத்தீங்களா பெண்கள். அவர்களை நம்பி எந்த இடத்துக்கு வேணாலும் அங்க கூட போய் அவங்களோட இருக்கலாம், அவர்களால எந்த பிரச்சனையும் வராது, அவர்களும் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கும். இந்த ஷேர் ஆட்டோல பக்கத்துல பொம்பளை பிள்ளையோட உட்காந்து போவாங்க, அப்ப திடீர்னு அந்த பக்கத்துல யாருன்னே தெரியாத பையன்ட்ட, ஹலோ உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், சொல்லுங்க, நானும் உங்களை பார்த்துருக்கேன். சொல்லுங்க, நான் வந்து இந்த காலேஜில் படிக்கிறேன், நீங்க, நான் இங்கே வேலை பார்க்குறேன் ஐடி கம்பெனியில் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிக்கிட்டே போறாங்க பாரு. அடுத்து பிரச்சனையே இருக்காது. ரெண்டு பேரும் இந்த அவனை பார்த்துட்டு 15 தடவை இந்த சாலை இழுத்து இழுத்து மூடிக்கிட்டு இருந்தா அவன் இந்த என்னடா தெரியாம ஒரு கேரக்டர்கிட்ட வந்து உட்காந்துட்ட போல இருக்கு. நம்ம உட்கார்ந்த பிறகு இந்த சாலை 15 தடவை இழுத்து இழுத்து மூடுது, நம்ம பத்தி ஏதோ சந்தேகப்படுது போல இருக்குன்ட்டு அவன் உட்கார்ந்தவன் கூணி குறுகி போயிடுவான். பரவாயில்ல, பிளீஸ் நல்லா உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வாயை திறந்து தைரியமாக ஒரு பெண் பேசுகிறா பார், அவ தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைகிட்ட தான் இருக்கு. பொண்ணு பார்க்க வர்றப்ப உன் பேர் என்னம்மான்னு கேட்டால் என் பேர் ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லணும். பொண்ணு பேர் பேர் சொல்லுப்பா, ஜேனா பேர் வைப்பாங்க, ஒரு எழுத்தையா பேர் வைப்பாங்க, ஜ சரி ஏதோ ஒன்று வச்சுக்க. என்ன படிச்ச? அவன் மாப்பிள்ள என்னடா தொடங்குறப்பே இப்படி இருக்க அப்படின்னு நினைப்பேன். தைரியமாக பேசணும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். யார் தான் பேசுகின்ற கருத்தை நினைக்கின்ற கருத்தை உறக்க தைரியமாக பேசுகின்ற ஆற்றல் யார்கிட்ட இருக்கோ அவன் இந்த உலகத்தை வெல்வான். வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு, விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறைந்திணிது சொலல் வளார் பெறின் சொல்லுதல் வளார் பெறின். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் அழகாக இதை வந்து திருக்குறளை வந்து எப்படி இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, ஒன் ஹூ அட்டைன் ஸ்வீட்னஸ் இன் வேர்ட்ஸ் த வேர்ல்ட் ரஸ்ஸஸ் பிஹைண்ட் ஹிம். யார் இனிமையாக பேச கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் பின்தொடர்ந்து செல்லும். அப்படின்னா அப்ப அந்த பேச்சுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு பாருங்க. அதான் பேச்சு முடிஞ்சா அடுத்து பாட்டு. இந்த அவையே கலங்க வைக்க கலகலன்னு வைக்க இசையால் வசமாக இதயம் ஏதுன்னு TMS பாடுவார். இசையால் வசமாக இதயம் ஏது, இசையால் வசமாக்க தேவகோட்டை ராஜன் உங்கள் பலத்த கரவழியோடு வருகிறார். வாப்பா
8: நடுவர்களே, காதல் இருந்தே தொடங்கிடுவோம். நீங்க கூட ஒரு காதல் கல்யாணத்தை ஆரம்பத்திலேயே தொடக்க உரையில் நடத்தி வச்சிருக்கீங்க.
6: நான் எப்ப கல்யாணத்தை நடத்தி வச்சேன்?
8: இல்ல ஒரு சம்பந்தம் பேசினீங்களே.
6: ஓ அப்படியா, என்ன புரோகிதர் லிஸ்ட்ல சேர்த்துட்டியாக்குன்னு பயந்தே போனேன்.
8: ஒரு சம்பந்தம் பேசினீங்க, அப்ப எப்ப எந்த சலசலப்பும் இங்க இல்ல. அதுக்கடுத்து அந்த சம்பந்தத்துக்கு ஒரு பத்திரிக்கை அடிச்சீங்க, அப்பவும் இங்க எந்த சலசலப்பும் இல்லைங்க. சம்பந்தம் பேசும்போது இல்லாதது, எழுத்தால பத்திரிக்கை அடிக்கும் போது இல்லாதது, ரெண்டையும் சேர்த்து நீங்க பாடுனீங்க பாருங்க.
6: கண்ணதாசனுடைய பத்திரிகையை பாட்டா பாடுன
8: நிகழும் பார்த்திப ஆண்டுன்னு தொடங்கினீங்க. இந்த அரங்கம் நிறைந்த கைதட்டு வந்தது என்று சொன்னால் இசைக்கு மயங்காதோர் எவருமே இல்லை என்பதற்கு இந்த அரங்கமே சாட்சி. நேரடி விஷயத்துக்கு வர்றேன். மைதிலி என்னை காதலிங்கிற ஒரு படம், டி ராஜேந்திரன், நீங்க சொன்ன டி ராஜேந்திர தான் அந்த படத்தை எடுத்திருப்பாரு.
6: அவர் படம் மட்டுமே எடுப்பாரு, தயாரிப்பு, டைரக்ஷன், கேமரா, நடனம், வசனம், இயக்கம், சண்டை, இசை, பாடல்கள் மற்றும் கலை மற்றும் தயாரிப்பு நிர்வாகம், டி ராஜேந்தர் அப்படின்னு போடுவாரு. சகலகலா வல்லவன், எல்லா வேலையும் தெரிஞ்சவர்,
8: எல்லாத்தையும் அவர் தான் அந்த படத்துல செஞ்சிருப்பாரு. ஆனா இந்த பாட்டுக்கு SPB 15 நாள் ரிஹர்சல் கொடுத்து பார்த்தாருங்க, பண்ண முடியல, தொண்டை கட்டிக்கிடுச்சு. SPB-யே சரண் வாங்கிட்டாருங்க, எனக்கு ஓய்வு கொடுங்க தலைவா, நான் அடுத்த வாரம் வந்து பாடுறோம்னு சொல்லி பாடி கொடுத்த இந்த பாட்டு. அதனால தான் என்னைக்குமே இந்த பாட்டு நிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த பாட்டுல எழுத்து இருந்தது, பாட்டுல எழுத்து இருந்தது, அந்த பட அந்த எழுதி இருந்தது டி ராஜேந்தர். அந்த பாட்டை பத்தி ரொம்ப அற்புதமா விளக்கி இருப்பார், அதுவும் டி ராஜேந்தர். அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு அவரே நடிச்சிருப்பாருங்க. அப்பாப்பா உலகமாக நடிப்புடா சாமி, நான்லாம் புல்லு தடிக்கி விழுந்து பொட்டுன்னு விழுந்து பட்டுன்னு போற ஆளுகளை நான் பார்த்திருக்கேங்க. ஆனா இந்த மைதிலி என்னை காதையில மைதிலிய தேடி டி ராஜேந்தர் போவாரு. போற வழியில எங்கிட்டு 10 கத்தி நெஞ்சில, முதுகுல 10 கத்தி, லாவுல 10 கத்தி, இந்த லாவுல 10 கத்தி
6: இல்ல ராஜன், ஈட்டி இந்த 15 ஈட்டி முன்னால 6 ஈட்டி பின்னால எதுவுமே கீழே விழுகாது. அம்புட்டுமே நெஞ்சில குத்தி அப்படியே நிக்கியா, அதோட பாடிட்டு வர்ற.
8: ஆனா சிங்கம் மாதிரி போவார் பாருங்க. அப்ப எழுதின எழுத்து முன்ன நிக்கல, பாட்டை பத்தி பேசினாரு அது நிக்கல. ஆனா இன்னைக்கும் இந்த பாட்டு எங்கே ஒழிக்கிறது என்று சொன்னால் அத்தனை பேரும் காதை கொடுத்து கேட்கிற அளவுக்கு நிக்க சொன்னா அதுதான் இசையினுடைய வல்லமை. உங்களுக்கு நேரம் கறி தொகையாரா மட்டும் தர்றேன், புடிச்சிருந்தா நிறைவில் கைதட்டுங்க. அவர் புடுப்பாரு பாருங்க, தேடி மைதிலியை தேடி போறார் டி ராஜேந்தர். இப்ப அவர் மாதிரி நான் போய்கிட்டு எப்படி தெரியுமா,
9: நானும் புந்தன் உறவை நாடி வந்த பறவை.
6: சரி நம்ம எல்லாம் கிளம்பிடுவோமா, அவர் மெதுவா பாடிட்டு வரட்டும். அடுத்த புத்தக திருவிழால நான் திருப்பி சொல்லிக்கிறேன்.
8: இசையினுடைய வல்லமை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்க கைதட்டு சொல்லுகிறேன். அம்மா சொன்னாங்க பாருங்க, இனிமைய பேச கத்துக்கிறீங்க ஐயா, வீட்டுல இனிமையா பேச கத்துக்கிறேன். இனிமையா பேசுனதுனாலதான் நான் பல நாள் கஞ்சி குடிக்க தெரிய முடியாம வீட்டுக்கு போக முடியாம வெளியில தெரிஞ்சேன். என் வீட்டுக்காரிக்கிட்ட நான் இந்த அக்கா அந்த மாலை போடுறத பத்தி சொன்னாங்கல்ல, நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தக்கா. நான் உங்கள்கிட்ட சொல்லாம ஆட்ட சொல்றது, ஐயப்பன் கோயிலுக்கு நான் மாலை போட்டிருந்தேன். நான் ஆனா அந்த பெண்களுக்கு இந்த வஞ்சம் தீக்கிற இப்ப இது அந்த இது எப்படி எங்கிருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல. நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன், போட்டிருந்த 40 நாள் என் வீட்டுக்காரி வாங்க சாமி இருக்க சாமி
6: குடும்பத்தில் பிரச்சனை உண்டு கொண்டதுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு உங்க வீட்டுக்காரர் கலத்துனு மேல்மருவத்தூருக்கு போட்டுருங்க, உங்களுக்கு மரியாதை கிடைக்கும்.
8: நடுவர்களே, எழுத்து பேச்சு நடிப்ப சொன்னீங்க, பக்கம் பக்கமா எழுதுகிற போது இல்லாத மரியாதை, அதை பற்றி மணிக்கணக்காக பேசுகிற போது இல்லாத மரியாதை, பல லட்சங்களை செலவழித்து அதை தொடராக எடுத்து நடித்த போது இல்லாத பெருமை. 3 நிமிடத்துல அந்த கதை சுருக்கம் மகாபாரதத்தை பாட்டா எடுத்தாந்து கொடுத்தோம். இந்த உலகம் இன்றும் கைதட்டி வரவேற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பாட்டுக்குள்ள வல்லமை போட்டு கொடுத்தோம்ல. மகாபாரதம் எப்படி தெரியுமா,
9: மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா,
8: அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ய நீ வில்ல எய்த அவனை கொல்லாம விட்டாலும் அவர் உயிர் ஒரு நாள் போத்தாண்டா போகுது, கொள்றா அப்படின்னு அந்த அந்த அந்த ஒரு 3 நிமிடத்தில் மகாபாரதத்தை கொண்டு வந்து நிறுத்தியது. எல்லாருக்கும் ஒரு கனவும் இருக்குல்ல, அந்த இலங்கையில அடுத்த வருஷம் நல்ல வீடு கட்டிடணும், புள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சிடணும், ஆஹா நல்ல கார் வாங்கி ஓட்டிடணும்னு கனவுகளோட வாழ்ந்த வாழ்க்கை, கனவுகளோட வாழ்ந்த வாழ்க்கை நினைக்காத நேரத்தில் திருப்பி போட்டது. அதுதான் விதி என்று சொல்லுகிற அளவுக்கு சொல்லி தந்தது பாட்டு. என்ன தெரியுமா, டே கற்பனை உலகத்தில் வாழாத, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல, நொடிக்கு நொடி இந்த உலகம் நிலை மாறிக்கொண்டே இருக்கும், அதனால எது மேலையும் பற்று வைக்காத, பாசம் வைக்காத, அன்னன்னைக்கு வாழ பழகுடான்னு சொல்லி தந்த விஷயத்தை சுருக்கி அப்படியே ஒரு பாட்டுக்குள்ள கொண்டாந்து கொடுத்தோம். எப்படி தெரியுமா,
9: நிலை மாறும் உலகில் நிலைக்கும் எந்த கனவில்
8: இந்த உலகத்தை புரிந்து கொண்டு வாழுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தது. ஏன் தெரியுமா, எந்த விஷயத்தையும் பேசுறத மறந்துடுவீங்க, எழுதினதை கூட அப்பப்ப புஸ்தகத்தில் தேடி புறக்கணும். இந்த பாட்டு பாடுறான்டா, அந்த பாட்டு வருது பாரு, பாட்டு ஒன்று குரல் ஒன்று ஒரு பக்கம் இருந்து வந்து விட்டால் அதுக்கு காது கொடுத்து கேட்கிற உலகம் தான். அதுல சிவாஜி கணேசனுடைய பாட்டு அவர் போட்டு கொடுப்பாங்க, நான் பாட்டே பாட போறதில்ல, அதுக்கு வரவேற்பு இருக்குதான்னு நீங்க தான் சொல்லணும். நான் வந்து எந்த பேச போறதில்ல, கவிதை வடிக்க போறதில்ல, ஒரே ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு சொல்லுவேன், புரிஞ்சா நீங்க கை தட்டினா.
9: பூமாலையில் ஓர் மல்லிகை.
8: என்ன இல்ல, இந்த அம்மா சொன்னாங்க நல்லா பேசுங்க, வீட்டுல பாசத்தோட பேசுங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க, ஆதரிச்சு பேசுங்க. நேத்து முந்தா நாள் நான் சாப்பிட உட்கார்ந்து நல்ல சாம்பார் வச்சு கொண்டாந்து ஊத்துனாக்கா இலையில ஒரு தலைமுடி முன்பட்டு நீட்டமா கிடைச்சு உரு உரே வந்துகிட்டு இருக்கு. என்னமா ஆட்டு குடல் மாறியே வந்துகிட்டே இருக்கு. ஏய் என்னடி இது, என்ன இதெல்லாம் என்ன சாப்பாடு, இலையில முடி கிடக்கு அப்படின்னு சொன்னா கோவச்சுக்குருவான்ட்டு இந்த அக்காவை பாலை பண்ணுவோம்னு நான் சொன்னேன். ஆஹா, உன் முடி இலையில இருந்தாலும் அழகா இருக்கு, உன் தலையில இருந்தாலும் அழகா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லித்தான் முடிச்சேன். ஒரு வாரமா சுக்கு எடுக்கும்போது இந்த இரவானத்துல சொருகி வச்சிருப்பான்ல, அம்புட்டு முடியும் புடிஞ்சாந்து என் இலையில போட்டா. எங்க பாகத்துல பேசுற மாதிரி இருக்கு, அழகா போட்டு கொடுத்தான். ஐயா எத்தனை நிமிஷம் ஐயா சொல்லிட்டீங்க, ஒரே ஒரு பாட்டோட சரிங்கய்யா,
6: ஒரு பாட்டு
8: ஒரு பாட்டு. ஆஹா,
6: இனியே முழிக்கிறாரு, நமக்கு நேரம் இருக்குமா இல்லையா,
8: ஒரே ஒரு பாட்டுங்க,
6: இல்ல வெறும் ஆக்சன் மட்டும் பண்ணிட்டு உட்கார வச்சிருவாரோ அப்படின்னு பயப்படுறாரு.
8: ஒன்னு ஒரே ஒரு பாட்டு நிறைவாக. அம்மாவை பத்தி அற்புதமா இவங்க பேசுனாங்க, நடுவர் ஐயா பேசும்போது கூட ரொம்ப அற்புதமா சொன்னாங்க, தாயை மட்டும் மறக்கப்படாதுன்னு சொல்றேங்க. 1000 பேருக்கு அன்னதானம் செய்தவர்களுக்கும் கூட, இல்ல திறந்தோறும் ஒரு கோயில் கட்ட அன்னதானத்துக்கு அள்ளி கொடுத்தவர்களுக்கும் கூட சொர்க்கம் கிடைக்குமா என்றால், நான் இந்த மேடையில் நின்று சொல்லுகிறேன், சத்தியமாக அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காது. சில பொருளாதாரங்கள் வந்து சேரும், ஆனால் சொர்க்கம் என்பது நிச்சயமாக கிடைக்காது. யாருக்கு தெரியுமா சொர்க்கம் கிடைக்கும், வயதான காலத்தில், வயதான காலத்தில் இருக்கிற அம்மாவுடைய கண்ணீரில், கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் எவன் ஒருத்தன் காவந்து பண்ணுகிறானோ அவனுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கணும், கிடைக்கும். அத நான் இப்ப உங்களுக்கு எழுதி இருக்கிறேன், அதையும் சொல்றேன், பேசுறேன் அப்படியும் சொல்றேன், அதுக்கப்புறம் பாடுறேன். எதுக்கு உங்க வரவேற்பு இருக்குன்னு நீங்க தான் காட்டணும், நான் அதோட போயிருவேன், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இப்ப அந்த தாயை பத்தி நாலு வரை எழுதியிருக்கேன், 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, என் அம்மாவை நினைச்ச வியப்பா எழுதியிருக்கேன். அன்புக்கு இந்த ஆகாசமே ஈடாகாது, அப்படி என்னை நீ வயிற்றுல சுமந்து பெத்த வளர்த்த இரவு பகல் பார்க்காம வளர்த்தியே அம்மான்னு நான் பாடினேன், எழுதியிருக்கேன், வாழ்த்து காமிச்சேன். அப்பவெல்லாம் மயங்காத இந்த சமூகம் அதற்கு ஒரு கற்பனையில் ஒரு டியூனை சேர்த்து இசையை சேர்த்து பாடுகிற பொழுது இந்த வரவேற்பை இந்த அரங்கம் தருகிறாதா என்று சோதிப்பதற்காக நாலு வரிகள் உங்களோடு.
9: 10 மாசம் என்ன சுமந்து பெத்த

0: என்று சொல்லி நடிப்பா பேச்சா எழுத்தா பாட்டா என்று வருகின்ற பொழுது ஒருத்தனுக்கு படிப்பறிவு தேவையில்லை, எழுத்தறிவு தேவையில்லை, நடிப்பு திறமை தேவையில்லை. கேட்பதற்கு செவி மட்டும் இருந்தால் போதும், அதுதான் இசையினுடைய வல்லமை என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியாபடி வருகிறேன். அன்புடன் ராஜன்.
1: 24 மணி

அழைச்ச வண்டா யமனை பார்த்து சிரிப்ப வண்டா. நான் செத்து போனச்ச வண்டா.

தங்கு போல சுடச்சுட வெளுத்து வளரும் ஜாதியடா வந்தால் தெரியும் சேதியடா நான் செத்து பொழைச்சவண்டா எவனை பார்த்து

அரங்காறு மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. சிலுவையில் இயேசு மறைஞ்சாரு மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. குண்டுகள் போட்டு துளைச்சாங்க ஆனா காந்தியும் லிங்கனும் நிலைச்சாங்க. தந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா அண்ணா. தந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடாதனால் தோல்வி இல்லையடா. நான் செத்து பொழைச்சவண்டா.

0: கேட்டிருப்பது மீடியாகோ வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை. இவ்வருடத்தின் 244வது நாள். ஆண்டு நிறைவு பெற 121 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 15ஆம் தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ரபியுல் அல்வல் மாதம் பிறை 18. ஒலி 968 மணி நேர ஒளிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691119 8.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்பா.

0: ரவி, இன்னைக்கு சந்தோஷம் இன்னும் அளவுக்கு அதிகமா இருக்கு.
1: இனிமே இப்படிதான் இருக்கும்.
0: ஓ, நேத்து நீங்க வேலைக்கு வரல, நல்லா ஓய்வு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அவ்வளவுதானே?
1: அதெல்லாம் கிடையாது.
0: அப்புறம்
1: ஆர்சனல் ஜெயிச்சிட்டாங்க, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஆர்சனலை சேரும். ஒன்றுக்கு பூஜ்யம் தானே இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேக்குற சில பேர் இருப்பாங்க.
0: அதுதான்
1: ஒன்று பூஜ்யமோ இரண்டு பூஜ்யமோ வெற்றி வெற்றி தான். எப்படி சில அணிகள்லாம் வந்து தற்செயலா ஜெயிச்சுட்டு அதை கொண்டாடுறாங்களோ, எப்படி சில அணிகள்லாம் பல நாள் ஜெயிக்காம அதை கொண்டாடுறாங்களோ, அந்த மாதிரி ஏன் வெற்றியை நான் கொண்டாடுறேன், தப்பில்லையே.
0: வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுனா தானே வாழ்க்கை வந்து நல்ல சுவாரஸ்யமா சந்தோஷமா இருக்கும்.
1: சரியா சொன்னீங்க. இது தெரியுமா தப்பு? மத்தவங்களுடைய வீழ்ச்சியை கொண்டாடுறது தான் தப்பு. உங்க வெற்றியை கொண்டாடுறது தப்பு இல்ல,
0: நம்ம வெற்றியை கொண்டாடுறதுல தப்பு கிடையாது. ஆனா மத்தவங்க வந்து விழும்பொழுது அதை பார்த்து சிரிச்சு கேலி செய்து மையாண்டி பண்றது அது தவறு.
1: ஆமா, இப்ப வந்து ஒரு பொறுப்பு துருப்பு வந்துரும். இதை நாங்கள் யாரும் மனதில் வைத்துக் கொண்டு குறிப்பிட்டு சொல்லவில்லை.
0: இது பெரும்பாலான மனிதர்கள் செய்யும் ஒரு செயல்.
1: அப்படி இது வந்து உங்களுக்கு பொருத்தமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க தப்பு இல்லை.
0: அது வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தெரியுமா, இஃப் தி ஷூ ஃபிட்ஸ் இட் ஃபிட்ஸ்.
1: விட்டுருங்க, எதுக்கு இன்னும் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? அடுத்து அடுத்து போயிட்டே இருப்போம்.
0: சரி நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்கள் அடுத்தடுத்து ஒளியேற இருக்கின்றன. யாக்குபின் முதல் பாடல் அருள் விரும்பி கேட்டிருக்காரு. ஆலயமணி திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். அதனை அடுத்து பந்தா பாசம் திரைப்படத்தில இருந்தும் பாடல் இடம்பெறவிருக்கின்றது. எஸ் ஜானகி பி சுசிலா பாடியிருக்கும் இந்த பாடல நேயர்
1: விரும்பி கேட்டிருக்காங்க. கஸ்தூரி பந்த பாசம், அந்த படத்துல உங்களுக்காக பாடல் வரப்போகுது. எங்களோட இது ஒலி 9 6 8
0: கேட்டாலே பரவசம்.

0: திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவிக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம், கொஞ்சம் சிந்தனை,
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: பணத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது சாலை 321
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: கர்ணன் பரத்துல இந்த பாடலை கேட்டீங்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய இந்த பாடல எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு திருக்குமரன் சொல்லியிருந்தாரு. அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல 70களில் வெளிவந்த இந்த இரண்டு பாடல்களை நாம கேட்க போறோங்க.
2: ஒரு காஷ்மீர்
3: சிலை செய்து உனக்காக வைத்து
0: அதன மாளிகை படத்துல இருந்து பாடல் வரப்போது. அதனை அடுத்து அந்தமான் காதலி படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க.
1: மாணவர்களுக்கான கேள்வி அங்கமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெறவிருக்கின்றது. எனவே வானொலி பக்கமாவே இருங்க.
4: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் PIE தாம்சன் ரோடு இருக்கு, பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது, 4 தடத்தை தவிர்க்கவும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது? தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்தவன சரணாலயமும்
1: மாணவர்களுக்கான புதுரங்கம் வந்து விட்டது. நாங்க சொல்ற தகவலை நல்ல காது கொடுத்து கேளுங்க. கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா கத்துக்கிட்டு இருக்கு.
0: சமீபத்துல ஒரு இயந்திரம் அறிமுகமானது லிட்டில் இந்தியா MRT நிலையத்துல.
1: ரவி உங்களுக்கு தெரியுமா, நேற்று நான் மனித இயந்திரங்களை பத்தி பேசியிருந்தேன். அதாவது சீனாவில மனித இயந்திர உலக கிண்ண போட்டிகள் இடம்பெற்றன. அப்ப அத பத்தி நான் வந்து தகவல் வழங்கி இருந்தேன். லிட்டில் இந்தியாவில நம்ம வந்து மனித இயந்திரம் ஆலி அப்படிங்கிற மனித இயந்திரம் வந்திருக்கு.
0: ஆமா, அது வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த டவுன் டவுன் பாதை இருக்கு இல்லையா, அந்த பக்கமா இருக்கிற லிட்டில் இந்தியா நிலையத்துல குறிப்பா இந்த ஆலி என்ன பண்ணும் அப்படின்னு போய் பார்த்த பேசி, அது போற வரவங்க கிட்ட உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, எந்த பாதை உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன்னு கூடவே கூட்டிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு போயிடு அதுகிட்ட கேக்குது, இந்த மாதிரி நான் கூட படம் எடுத்துக்க போற முடியுமானே, வா எங்க பக்கத்துல நில்லு படம் எடு அப்படின்னு அது சொல்லுது.
1: ஆஹா, இந்த ஆலியை நான் பார்த்தே ஆகணுமே. சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவ்வப்போது தகவல்கள் வந்து சரியா இல்லாட்டியும் பெரும்பாலான நேரங்கள்ல ஆலி சரியான தகவல்களை வழங்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: இயந்திரம் அப்படின்னு சொல்லும் போது 100 விழுக்காடு சரியா சொல்லணும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல சிங்கப்பூர்ல இப்படிப்பட்ட இயந்திரங்கள் அறிமுகமாகுது அப்படின்னு பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய வருது. செயற்கை நுண்ணறிவு AI, இதை தவிர்க்கவே முடியாது. தெரிஞ்சுக்கிறதும் கத்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது இல்லையா.
1: September 11 வார நாட்கள்ல காலை 10 இருந்து நண்பகல் 12 வரையிலும் நீங்க ஆலிய இந்த நிலையத்துல பாக்கலாம்.
0: ஆக மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் அறிமுகமான இந்த இயந்திரத்தின் பெயர் என்ன?
1: இப்பவே உங்களுடைய பதில்களை குரல் பதிவாக பதிவு செய்து 9678 9689 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.

0: 6:41 ஆகிவிட்டது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE நோக்கி செல்லும் BKE புகேட் பாஞ்சாங் சாலை, அதனையடுத்து துவாசி நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலை, இவ்விடங்களுக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
1: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
5: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
6: கட்டி பியூரிஃபையர்.

0: செயின்ட் அல்வி சாலை, செராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
1: ரவி, போன சனிக்கிழமை நான் வந்து ஒரு நிகழ்ச்சியா வழி
3: நடத்தினேன்
1: இந்திய மறுபடுமை நிலையத்துல. அங்க வெயில் அப்படி கொளுத்துனுச்சு ரவி. நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன், என் தோல் அப்படியே வந்து போயிருச்சு. வாழ்க்கையில முதல் தடவையா சன்பர்ன்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு.
3: இந்த மாதிரி யாரும் அவஸ்திப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்ப நமது அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, சிங்கப்பூர் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட குலுகுலு
1: நிலையங்களும்
3: உதவும் அப்படிங்கறத பரிசோதனை செய்த பிற்பாடு நீடித்த நிலைத்தன்மைக்கு ஏற்றவாறு அந்த சீருடைகளை அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு காணொலியை பார்த்தேன்.
1: ரவி, இது எல்லாருக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல?
3: எதிர்பார்த்து காத்திருப்போம், நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும்.
1: சரி, இன்றைய வானிலையை தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
4: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: ஷான் ரோல்டன் இசை அமைத்து சைந்தவியோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது கட்டா குஸ்தி 2 திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பு ஏ ரஹ்மானின் இசையில் ராயன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: சரியான பெயர் என்னவென்றால்
2: ஆலி.
0: OLLY ஒலி என்பதுதான் சரியான பதில்.
1: உங்க காதல எப்படியாவது ஒலின்னு கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. அல்லது ஒலி 9-8 மேல இருக்கிற பாசத்தினால உங்களை பலர் மாணவர்கள் ஒலின்னு சொல்லிட்டீங்க. அது பதிலா
0: இல்லை,
1: அதனால பரிசு கொடுக்க முடியல. இருந்தாலும் மாணவர்களே, முயற்சிக்கு மிக்க நன்றி.
0: அப்படின்னா 7 செய்திகளுக்கு பிறகு இருவருக்கு லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க, வானொலி பக்கமாவே இருங்க.

0: நகரை நோக்கி செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் ஹைவே, அங்கே மூன்றாம் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டு கிடைக்கும்.

0: கேளிகளின் நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 7. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 900 தாண்டியிருக்கிறது. 4000 அதிகமானோரை காணவில்லை. மரபணு மாதிரிகள் சேகரிக்கப்பட்ட பிறகு அடையாளம் காண முடியாத உடல்கள் மொத்தமாக அடக்கம் செய்யப்படுகின்றன. மீட்பு பணியில் நினைத்து பார்க்கவே முடியாத அளவு சவால் நீடிக்கிறது. சென்ற வாரம் இமயமலை பகுதியில் பனிப்பாறை உடைந்து விழுந்ததால் சுனாமி போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. நேபாளத்தின் பல கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கின. நேபாளத்தின் நீர்மின் திட்டத்தின் ஊழியர்களை மீட்க மலைப்பகுதிகள் வெடிவைத்து தகர்க்கப்படுகின்றன. திரிசூலி ஆற்றின் கரையோரம் நீர்மின் திட்டத்தில் 600 அதிகமான ஊழியர்கள் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். பெருவெள்ளத்தில் சிக்கிய அவர்களின் நிலை என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை. பிரியத்தக்குரியவர்களை பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் உறவினர்கள் காத்திருக்கின்றனர். மீட்புக் குழுவினர் மலைப்பகுதியில் வெடிவைத்து தகர்த்து சுரங்கத்துக்குள் காற்றை செலுத்தினர். முன்பே அதை செய்திருக்க வேண்டுமென்று சுரங்கத்தில் சிக்கியிருப்போரின் உறவினர்கள் கூறினர். நேபாளம் நீர்மின் திட்டத்தையே பெரிதும் சார்ந்திருக்கிறது. நிறைவடைந்த அல்லது வேலை நடந்து கொண்டிருந்த சுமார் 11 நீர்மின் திட்டங்கள் பெருவெள்ளத்தில் சேதமடைந்திருக்கின்றன. நேற்று மீட்புக் குழுவினர் ஒரு சுரங்கத்திற்குள் சென்றனர். ஆனால் உள்ளே எவரும் இல்லை. சீன நேபாள இராணுவத்தினரை கொண்ட அனைத்துலக குழு மீட்புப் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டிருக்கிறது. இந்தியா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் நிபுணர்களும் அதில் இணைந்திருக்கின்றனர். நேபாளத்தில் இதுவரை 11000 அதிகமானோர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். திபெத்தில் வெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 16,500 அதிகமானோரை காணவில்லை. சீனாவில் வெள்ளம் தொடர்பான காணொளிகள் கடுமையாக தணிக்கை செய்யப்படுகின்றன. பெருவெள்ளத்தில் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று ஊகித்து சொல்வோர் மீது சீன அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பந்தப்பட்டோருக்கு எச்சரிக்கை, அபராதம், குறுகிய காலம் தடுத்து வைத்தல் உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பெருவெள்ளம் குறித்த தவறான தகவல்களை இணையத்திலிருந்து நீக்கும்படி நேபாள அதிகாரிகளும் உத்தரவிட்டிருக்கின்றனர். அமெரிக்காவின் கிராண்ட் கன்யன் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இருவர் மாண்டனர், 14 பேரை காணவில்லை. பிரைட் ஆஞ்சல் கன்யன், ஃபேண்டம் ரேஞ்ச் பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. நடைபாலங்களும் பாறைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கலரடோ ஆற்றோரம் 46 ஆடவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. 62 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். தேடல் மீட்புப் பணி தொடர்வதாக தேசிய பூங்கா கழகம் கூறியது. கிராண்ட் கன்யன் பகுதியிலும் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதிகளிலும் அண்மையில் கனத்த மழை பெய்தது பருவமழையே அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். சில வாரங்களாக ஓய்ந்திருந்த தாக்குதல் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அது தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருதரப்பும் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கும் வேளையில் ஹர்முஸ் நீரிணையை ஈரான் தொடர்ந்து மூடி வைத்திருக்கிறது. லடாக் தீவில் உள்ள ஈரானின் எரிபடை ஏவு தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஹர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகள் வைக்கப்படுவதை தடுக்க அந்த தாக்குதல் என்று அமெரிக்கா கூறியது. ஜோர்தான், ஐக்கிய அரபு சிற்றரசுகள் ஆகியவற்றிலுள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையே ஹர்முஸ் நீரிணை நல்ல நிலையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் பொருளாதாரம், ராணுவம் மட்டுமல்ல ஈரானிய தலைவர்களும் சீர்குலைந்து போய்விட்டனர் என்று அவர் சொன்னார். என்ன நடக்கிறது என்பதை பார்க்க ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்பது பொருளல்ல என்று திரு டிரம்ப் கூறினார். ஈரானின் லடாக் தீவில் நடத்தப்பட்ட தாக்குதல் முழு அளவிலான போருக்கு திரும்புவதற்கான அடையாளமா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. கார்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி அனைத்துலக கார்பந்து ஆட்டங்களிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். அர்ஜென்டினா தேசிய அணியுடன் அவருடைய 21 ஆண்டு பயணம் முடிவுக்கு வருகிறது. தேசிய அணிக்காக தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டதாக 39 வயது மெஸ்ஸி சொன்னார். இளம் வீரர்கள் பொறுப்பேற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். அர்ஜென்டினாவுக்காக அதிக போட்டிகளில் விளையாடிய வீரராகவும் அதிக கோல்கள் அடித்த வீரராகவும் விடைபெறுகிறார் மெஸ்ஸி. அவர் 207 போட்டிகளில் 125 கோல்களை அடித்திருக்கிறார். மெஸ்ஸி தலைமையில் அர்ஜென்டினா 2022 ஆம் ஆண்டு உலகக் கிண்ணத்தையும் 2 கோப்பா அமெரிக்கா பட்டங்களையும் வென்றது.
4: சொல்லும் பொருளும் பெம்பு மூங்கில். ராட்சத பேண்டா கரடிகளின் அன்றாட உணவில் பெரும்பாலும் மூங்கில் இருக்கும். பெம்பு மூங்கில்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
6: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
7: டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள்.
6: இலவச ஓகாவா பயோஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளர்கான பலன்களை பெறுங்கள்.
7: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
6: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: வணக்கம் சிங்கை.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே. லியோன் ஜேம்ஸ் இசையில் டிராகன் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது. சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மஞ்சி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம் சஜினி,
0: ரவிஜி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இந்த பாடல் இடம்பெற இருக்கின்றது.
1: எனக்கு தெரிஞ்சிச்சு அவரு இசையை ரசிக்கிற அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில அவருக்கான இடத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் மனசுல, கலைஞர்கள்னா கலகலப்பா இருப்பாங்க, பேசுவாங்க, ரொம்ப திறந்த மனப்பான்மையோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனா சில பேரும் மனிதர்கள் தான்,
0: அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
1: அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கலையில் ஆர்வம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப அமைதியான ஒரு நபர். தெரிந்தவர்கள் கிட்ட மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப நல்லா பேசுவார். அந்த நேரத்துல முதிர்ச்சி பத்தல, அப்ப நினைச்சேன் என்ன இப்படி இருக்காரு, நல்லா பேச வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்ப வயதாகும் போது எனக்கும் புரியுது, அந்தந்த வயது வரும்போதுதான் ஏன் சிலர் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் எப்படி அவங்க செதுக்கி இருக்கோம். இரண்டாவது, அவங்களும் மனுஷன்தான், அன்னைக்கு அவங்களுக்கும் சோகம் இருக்கலாம், அவங்களுக்கும் களைப்பு இருக்கலாம்,
0: கவலை இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கான் இல்லையா.
1: நீ கேக்குறதுக்காக கலகலப்பா சிரிக்க முடியாது ரவி, புரிஞ்சுக்கோ மத்தவங்களை பத்தி அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிட்டேன்.
0: எனக்கு என்னன்னா, நான் வானொலிக்கு வந்தாலே நான் கவலையா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன், யாருக்கும் தெரியாது,
1: உங்களுக்கே தெரியாது, அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும். இந்த ரகசியத்தை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அப்படிதான் நாங்க சொல்லி ஆகணும், வேற வழியே இல்ல.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டது
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002216. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
3: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா?
5: நெட்லி இன்றா.
4: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
5: நெட்லி இன்றா.
4: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
5: நெட்லி இன்றா.
4: அது
5: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா, நெட்லி இன்றா, நெட்லி இன்றாவேதான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
4: தொடர்புக்கு
5: 8854-8989.
6: ஒன்பது

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
3: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்,
2: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
7: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
6: விலை எப்படி?
7: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com. கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.
10: சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் எக்ஸ்போல ஒரு உலக போட்டி நடைபெறவிருக்கின்றது. அது எந்த போட்டி?
5: சமீபத்துலதான் அறிவிப்பு வந்துச்சு. செய்தித்தாளை புரட்டி புரட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கோம். இந்நேரம் அல்லது வந்து செயலி வாயிலா நீங்க தெரிந்து கொள்ளலாம். குறிப்பா இந்த செய்திகள் எல்லாம் நீங்க எங்கிருந்து சேகரிக்கீங்க அப்படின்னு சிவர் என்ன கேட்பாங்க சார். அதுக்கு நாங்க சொல்ற ஒரு மிகப்பெரிய தளம் செய்தி செயலி, மீடியா காப்பின் செய்தி செயலி இல்லையா?
10: ஆமாம். இந்த செய்தி செயலிய பதிவிறக்கம் செய்திகள் என்றால் நீங்க எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சரி, மீண்டும் உங்களுக்காக அந்த குறிப்பு. ஆகஸ்ட் 13-15 வரையிலும் அடுத்த ஆண்டு ஒரு முக்கிய உலக போட்டி, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடைபெறவிருக்கின்றது. அது என்ன? 9678-8968 என்று எனக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க.
5: அடுத்து 80களில் வந்த பாடல்களை நம்ம கேட்க போறோம். எங்களோட இது வணக்கம்
10: சிங்கை.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள்.
2: மனோஜ் கியானின் இசையில் செந்தூரப்பூவே திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. SP பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு தென்றலி எண்ணெய்தோடு திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் KJ ஜேசுதாஸ் உமா ரமணன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
3: போக்குவரத்து நிலவரம்
4: 7:42 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் AYE நொமெண்டன் பார்க் திலுக் பிளாங்கா சாலை அங்கே, PIE நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட் KJEக்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ். பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
0: சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
4: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
0: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.
2: சரியான
4: வள்ளி, ரொம்ப கியூட்டா சொல்லிட்டீங்கம்மா. நீங்க சொன்ன சரியான பதில் தான். அதாவது சஜினி, அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 13-ஆம் தேதியிலிருந்து 15-ஆம் தேதி வரை போக்கிமான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எனப்படும் உலக தரம் வாய்ந்த போட்டி நடைபெற போகுது இல்லையா?
2: ஆமா, ஆகஸ்ட் 2027 சிங்கப்பூர் எக்ஸ்போல ஆகஸ்ட் 13-15 வரையிலும் நடைபெறவிருக்கின்றது.
4: இந்த பதில உங்களை பல பேர் சரியா சொல்லிட்டீங்க, செய்தீங்க, வாசிக்கிறீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது.
2: சரியான பதிலை சொல்லி இருக்கும் மற்றும் ஒரு நேயர் காமில், வாழ்த்துகள்.
4: உங்களுக்கு இது வணக்கம் சிங்கை.

0: பாவம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியிருந்தாங்க இசைஞானி இளையராஜாவோட இசையில. அதுக்கு முன்னால சந்தன மலர்கள் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. கங்கை அமரன் இசையில மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் இடம்பெற்றது.
1: காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாங்க ஒரு தலைப்பை தொட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுறோம். அது என்ன தலைப்பு? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து வானொலி பக்கமாவி இருங்க.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் பஹாருக்கும் ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIE நோக்கி செல்லும் BKE, PIE சாங்கி எக்ஸிட்டுக்கும் KJE இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும்

0: பரப்பு மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ். என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு. அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே, வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும். கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் ட்ரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
1: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com.

0: திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேகுன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341-5158.
1: இந்த வாரத்தில இருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
2: வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
1: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
2: நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை வசந்தம் ஒளிவழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம்.
1: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
2: இந்த வாரத்திலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
1: நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.